0: காசாவுக்குள் பன்னாட்டு பாதுகாப்பு படைகளை அனுமதிக்கவிருப்பதாக கூறியுள்ளார். அதற்கான சட்ட கட்டமைப்புக்கு அவருடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் இன்று ஒப்புதல் வழங்கினர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் காசா அமைதி திட்டத்தில் குறிப்பிட்டதைப் போல் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. திரு நெட்டன்யாகு இன்று வாஷிங்டன் செல்கிறார். நாளை அவர் அமெரிக்க அதிபரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் தேர்வு நடைமுறைகளை முழுமையாக மாற்றியமைக்கும் பணிக்குழுவை அறிவித்துள்ளார். நீட் தேர்வுத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பில் மாணவர்கள் வாரக்கணக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதன் முடிவில் முன்னாள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். இந்திய தேர்வு முறை நம்பிக்கையானதாக, வெளிப்படையானதாக, இயன்றவரை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று திரு மோடி குறிப்பிட்டார். புதிய பணிக்குழுவுக்கு தொழில்நுட்பத்துறை வல்லுநர் நந்தன் நிலைக்காணி தலைமை தாங்குவார். ஜெர்மானிய தலைநகர் பெர்லினில் தாக்குதல் நடத்தியதாக நம்பப்படும் முக்கிய சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜெர்மனி குடியுரிமை பெற்ற 21 வயது அப்துல் பலாட் லெபனானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்று கூறப்பட்டது. கிறிஸ்துமஸ் ஸ்ட்ரீட் டே எனும் நிகழ்ச்சியின்போது அவர் கூட்டத்துக்குள் வாகனத்தை மோதினார். சம்பவத்தில் ஒரு பெண் மாண்டார், 29 பேர் காயமுற்றனர். சந்தேக நபர் IS பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளி என்று கூறப்பட்டது. வடகொரியா தனது அணுவாயுத ஆற்றல் படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தற்போதைக்கு அதற்கான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட மாட்டா என்று அது தெரிவித்தது. பியோங்யாங் அணுவாயுதங்களை முற்றாக அகற்ற வேண்டும் என்று ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் இந்த மாதம் கோரிக்கை விடுத்தனர். அதனை நிராகரிக்கும் விதமாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் அறிவிப்பை வெளியிட்டார். ஆசியானின் கோரிக்கை அமெரிக்காவுக்கு ஆதரவானது என்றும், வடகொரிய அரசமைப்பு சட்டத்தை புறக்கணிக்கிறது என்றும் அவர் சாடினார். சீனாவில் நோல் வெப்பமண்டல சூறாவளியின் காரணமாக இன்றும் அடைமழை பெய்யும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்பு. நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டுக்கான ஆக வலுவான சூறாவளி இது என்று கருதப்படுகிறது. வடமேற்கு மாநிலமான கன்சூவில் கடுமையான வானிலையால் 10 பேர் மாண்டனர், 23 பேருக்கு காயம் ஏற்பட்டது. பல மாநிலங்களில் திடீர் வெள்ளத்துக்கான ஆக உயரிய அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குவாண்டோங் மாநிலத்தில் மட்டும் 700,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான காட்டுத்தீ பரவி வருகிறது. ஸ்பெயினிலும் பிரான்சிலும் மொத்தமாக 325,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்பெயினின் தலைநகர் மெட்ரீட்டில் எரியும் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பாளர்கள் போராடுகின்றனர். 77,000 ஹெக்டர் நிலப்பரப்பு தீக்கிரையானது. பிரான்சிலும் அதே நிலை. 42,000 ஹெக்டர் நிலம் கருகிப்போனது. போர்டியூ நகரின் புறநகர் பகுதிக்கு தீ பரவியுள்ளது. பலத்த காற்றும் கடுமையான வானிலையும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக உள்ளன.
1: சொல்லும் பொருளும் ரிசோர்சஸ் வளங்கள். தமிழ் மொழி கற்றலை மேம்படுத்த இணையத்தில் பயிற்சி தாள்கள், கதைகள் போன்ற பல வளங்கள் உள்ளன. ரிசோர்சஸ் வளங்கள்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
5: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப.

அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் ஏ

0: 1 வெள்ளி 30 காசு 1 யூரோ 1 வெள்ளி 48 காசு 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 74 காசு 1 ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 36 காசு 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா ரிங்கிட் 3 வெள்ளி 18 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும். 9

0: கேட்டாலே பரவசம் மொழி ஒன்பதா ரேட்ல இணைந்திருக்கீங்க. 8:17 ஆகிவிட்டது. இப்ப நம்மளோட பேஸ்புக் வாயிலா இணையறாங்க எழுத்தாளர் விக்னேஸ்வரி. வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் விக்னேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
2: காலை வேளையில எங்களோட நேரத்தை ஒதுக்கி இணைந்ததற்கு மிக்க நன்றி. சரி விக்னேஸ்வரி, உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக.
1: ஓகே, நான் வந்து ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக வந்து இந்த சிறப்பு தேவைகள் கொண்ட பிள்ளைகள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து நான் ஆசிரியரா இருக்கேன்.
0: அவங்களுடைய தேவைகள் சில நேரத்துல அவங்களுக்கே தெரியாம இருக்கும், ஆனா அதையும் தாண்டி அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டிய தன்மை உங்களுக்கு இருக்கணும். அது ரொம்ப கடினமாச்சு, ஏன் இதை தேர்ந்தெடுத்தீங்க விக்னேஸ்வரி?
1: சிறு வயதிலிருந்தே வந்து ஒரு ஆசிரியரா ஆகணும்னு ஒரு அம்பிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் வளர வளர நான் பிரைமரி ஸ்கூலுக்கு போன பிறகு என்னுடைய தமிழ் ஆசிரியரை பார்த்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஆசிரியரா ஆகணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்தது. ஸோ படிப்பெல்லாம் முடிஞ்சோடனே பாலிடெக்னிக் முடிஞ்ச பிறகு என்ஐக்கு அப்ளை பண்ணேன். தமிழ் ஆசிரியராக ஆகணும்னு தான் வந்து அப்ளை பண்ணேன். ஆனால் அப்போ வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ என்ன வேலை கிடைச்சாலும் சரி நம்ம போவோம், இது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நேவியில் வந்து எனக்கு டிஎக்ஸோ வேலை கிடைச்சிது. இருக்கும் போது என்னோட வாரன் ஆபீசர் வந்து ஒருத்தருக்கு ஒரு மகள் இருந்தது, மகளுக்கு வந்து ஸ்பெஷல் நீட் இருந்தது. சோ அவரு வந்து என்னோட பர்சனாலிட்டி இதெல்லாம் பாத்துட்டு ஒரு நாள் வந்து என்கிட்ட பேசினாரு, விக்னேஸ்வரி நீ ஏன் வந்து உனக்கு ஆசிரியரா ஆகணும்னு அந்த இது ஆசை இருக்கு, ஏன் ஸ்பெஷல் நீ ட்ரை பண்ண கூடாது, ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே அது வராது. சோ இந்த தடவை நான் என்ன அப்ளை பண்ணும் போது எனக்கு அது கிடைச்சி இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயா வந்து இந்த துறையில தான் இருக்கேன்.
0: பாருங்க, நீங்க கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க, ஆனா கடவுள் வந்து உங்களை இப்படி கொண்டு வந்துட்டாரு.
2: ஆமா,
0: இதுதான் கிடைக்கணும் உங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா?
2: இதுதான் உங்களுடைய பாதை. எப்படிதான் இருந்தாலும் அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து சரியான பாதைய வந்து காட்டிரும்.
0: இவங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில சேர்த்துல அப்படிதான் இருக்கும். இது கிடைக்கல அது கிடைக்கல நமக்கு தோணும், ஆனா அதோட பெருசா புனிதமான ஏதாவது ஒரு நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற புரிதல் இருந்தாலே போதும் நினைக்கிறேன். சரி, இதையும் தாண்டி அண்மையில கோல் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்க வெளியிட்டீங்க, அதை பத்தி நம்ம விரிவா பேச போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேர்களே, விக்னேஸ்வரி அற்புதமான புனிதமான ஒரு காரியம் செஞ்சிருக்காங்க, இதை நீங்க வாழ்த்தி பாராட்டணும், அதுதான் நம்முடைய கடமையும் கூட இல்லையா?
2: ஆமா, உங்களுடைய கருத்துக்களை விக்னேஸ்வரிக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீடியா போலி 968 என்கிற எங்களுடைய பேஸ்புக் பக்கத்திற்கு வாங்க, எங்களோடு நேரடியாக நீங்கள் இணையலாம். போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்த வரையிலும் நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:21 ஆகிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE டெம்பினிஸ் நுழைவாயல் அங்கே TPE நுழைவாயல் அங்கே விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஜலான் பஹாருக்கு பிறகும் முதலாம் தடத்தில் மற்றும் ஒரு விபத்து நேர்ந்துள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: சென்னை பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
1: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
0: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேப் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
1: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகும்.
0: மேலும் உதவி தேவையா go.gov.sg/ptvல் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
2: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1,000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
6: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:23 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நாங்க இப்ப வான அலைகள்ல மட்டும் இல்லைங்க, பேஸ்புக் வாயிலாகவும் உங்களோட நேரடியா இணைஞ்சிருக்கோம். எங்களோட இணைஞ்சிருக்காங்க இன்று எழுத்தாளர் விக்னேஷ் வரி. இவங்க ஒரு இளம் பெற்றோர். அவங்க சமீபத்துல கோல் அப்படிங்கிற தமிழ் புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி தாங்க நாம இப்ப மேல் விவரங்களை தெரிஞ்சுக்க போறோம்.
7: ஆசிரியர் ஆகணும்னு செயல்பட்டீங்க, அதுக்கப்புறம் நேவிக்கு போயிருந்தீங்க கடற்படைக்கு, அங்கிருந்து சிறப்பு தேவையுடைய ஆசிரியா இப்ப பணியாற்றிட்டு வரீங்க. இதுக்கு இடையில ஒரு எழுத்தாளரா அவதாரம் எடுத்திருக்கீங்க கோல் அப்படிங்கிற புத்தகம் வாயிலா. எப்படி இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற ஆசையா அவளும் வந்துச்சு உங்களுக்கு முதல்ல?
8: ஒரு அது வந்து ஒரு லாங் ஜேர்னி தான் நான் சொல்லணும். புத்தகம் எழுதுறது வந்து ஒரு கனவா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அந்த கனவு வந்து என்ன சொல்றது, ஐ திங்க் நம்ம எல்லாருமே வந்து சில நேரத்துல வந்து கனவை வந்து அப்படியே தள்ளி போட்டுருவோம். வச்சிருப்போம் அதை ஒரு கனவா செய்யணும்னு, ஆனா அதை தள்ளி போட்டுருவோம். ஆனா எனக்கு வந்து என் கனவை வந்து எப்போ வந்து அதை பூர்த்தி பண்ணணும்னு ஒரு தாட் வந்ததுன்னா, சில கஷ்டங்கள் வந்துச்சு எனக்கு வாழ்க்கையில. சோ அந்த கஷ்டங்கள்ல இருக்கும் போது, லைக் நம்ம லோவஸ்ட் பாயிண்ட் இன் லைஃப்னு சொல்லுவோம்ல, அந்த லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும் போது, லைக் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, அத ரொம்ப நெகட்டிவா நம்ம எடுத்துட்டு போகாம எப்படி வந்து நமக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை செஞ்சு கொஞ்சம் ஆக்கியூபைடா நம்ம இருந்தோம்னா அந்த மன உளைச்சல் வந்து நம்மள ரொம்ப பாதிக்காது. சோ அப்போதான் வந்து எனக்கு இந்த புத்தகம் எழுதுறத பத்தி எனக்கு அந்த ஏன்னோ எனக்கு அது ஒரு ரிமைண்டர் மாதிரி வந்துச்சு. ஏ நமக்கு இதை செய்யணும்னு தோணுச்சே, சரி இதை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இதை நம்ம செய்யும் போது கொஞ்சம் என்னது ஆக்கியூபைடா ஆயிரும். தென் நம்ம பட்ட கஷ்டம் அந்த கவலைகள் பத்தி நம்ம ரொம்ப யோசிக்க மாட்டோம். சோ அதுல இருந்துதான் வந்து சரி ஒரு புத்தகம் எழுதணும்னு எனக்கு ஒரு அந்த ஆர்வம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த கோல் அந்த புத்தகம் வந்து, ஏன்னா எனக்கு வந்து இரண்டு மகன்கள் இருக்காங்க. இரண்டு பேருமே வந்து கார் பந்துல வந்து ரொம்ப ஆர்வம். அவங்க ஸ்கூல்ல ரெண்டு பேருமே வந்து தொடக்கப்பள்ளியில படிக்கிறாங்க. இருவருமே வந்து அவங்களுடைய ஸ்கூல்ல சாக்கர் டீம்ல இருக்காங்க. அவங்க நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ்க்கும் விளையாடுவாங்க.
7: அவங்களுடைய பேர்கள் என்னன்னு சொல்லிடலாமே நீங்க?
8: மொத பையன் பேர் வந்து கவினேஷ். இந்த வருஷம் அவருக்கு 12 வயசு, பிஎஸ்சி எழுத போறாரு. இரண்டாவது மகனுக்கு வந்து 11 வயசு.
7: இரண்டு பேருமே மேன்செஸ்டர் யுனைடெட் விசிறிகள் அப்படித்தானே? அனுபவத்துக்குள்ள வந்துருவோம். ஆக அவங்கள பார்த்ததுனாலதான் அல்லது அவங்கள மையப்படுத்திதான் கோல் அப்படிங்கிற தலைப்பில் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்களா?
8: அவங்க கார்பந்து விளையாடும் போது கூப்பிடுவாங்க என்ன, அம்மா வந்து பாருங்க நாங்க எப்படி விளையாடுறோம். அது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு சந்தோஷம், அதாவது அவங்க அம்மா வந்து பாக்கணும் எப்படி அவங்க விளையாடுறாங்க. அப்புறம் அவங்க என்னது கோல் ஸ்கோர் பண்ணாங்கன்னா அது வந்து எப்பவுமே வந்து ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து என்னுடைய இரண்டாவது மகன் வந்து அவங்க ஸ்கூல் கேப்டன் வேற, சோ அதனால அவருக்கு இன்னும் ஒரு ஒரு ஈடுபாடு அந்த இதுல பந்துலாட்டுல. இப்போ வந்து என்னது இந்த வருஷம் இது வந்ததுல
6: போட்டிகள்ல வந்து அவங்க ரெண்டு பேருமே யாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க?
7: நண்பர்கள் ஆயிட்டாங்க.
6: முதல் மகனுடைய பெயர் கவினேஷ் சொல்லிருந்தீங்க, இரண்டாவது மகனுடைய பெயர்
7: என்னென்ன உள்ள அடக்கம் இருக்கு அத பத்தி
8: சொல்லுங்களேன். வந்து சரி கார்பந்த பத்தி எழுதணும்னு எனக்கு அந்த மைண்ட் செட் வந்துட்டு, அப்புறம் இரண்டாவது வந்து கேரக்டர்ஸ் வந்து நம்ம போடணும்ல. சோ எனக்கு என்னன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து என்னோட இரண்டு மகன்களை வந்து ரிசம்பிளன்ஸ் பண்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கதையை எப்படி கொண்டு போகணும்னா ஒரு முக்கியமான லைக் யூனோ பார்ட் ஆஃப் த ஸ்டோரி எனக்கு என்ன இருக்கணும்னு தோணுச்சுன்னா குழு குழுவாக சேர்ந்து எப்படி வந்து
6: விளையாடுவது
8: அது அதுதான் வந்து அந்த கதையோட முக்கியமான ஒரு அம்சம்.
6: ஓகே சரி, இந்த புத்தகத்தை எழுதுறப்ப நீங்க சந்தித்த சவால்கள் என்ன, அதை நீங்க வந்து எப்படி எதிர்கொண்டீங்க?
8: ஓகே, புத்தகம் எழுதியாச்சு, எழுதின பிறகு கரெக்டா எழுதியிருக்கோமா, இத்தனை வருஷமா நம்ம தமிழ் எழுதல எப்படி இருக்கு. சோ நான் என்ன செஞ்சேன், நான் இன்னும் என்னோட உயர்நிலை தமிழ் ஆசிரியரோட கான்டாக்ட்ல இருக்கேன். சோ அவங்கதான் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ப்ரூஃப் ரீடிங் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கதை புத்தகத்தை எழுதி முடிச்சோடனே இல்லஸ்ட்ரேஷன் செய்யறதுக்கு நமக்கு யாராவது தேவைப்படும்ல, சோ அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் யார வந்து இல்லஸ்ட்ரேட்டரா எடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மூலியமா எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடைச்சது. அவங்க வந்து சிங்கப்பூர்ல இல்ல, அவங்க ஆக்சுவலி யூஎஸ் பேஸ்ட், இந்தியால இருந்து அவங்க யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. சோ அவங்க கூட வந்து கதையை ஷேர் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், இப்படிதான் எனக்கு இந்த பேஜ் இல்லஸ்ட்ரேஷன் இப்படி வேணும் அப்படின்னு. கொஞ்சம் என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா சிங்கப்பூர் ஏன்னா அந்த ஹோல் புக்கே வந்து எனக்கு நம்ம சிங்கப்பூர் கான்டெக்ஸ்ட்ல வந்து எனக்கு வேணும் அந்த இல்லஸ்ட்ரேஷன் கூட. சோ அது வந்து அவங்க கூட நான் ஷேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப பிக்சர்ஸ் வந்து லைக் இன்னும் கொஞ்சம் இந்திய கான்டெக்ஸ்டா வந்து அவங்க செஞ்சிருந்தாங்க. சோ அதனால வந்து நம்ம சிங்கப்பூர்ல வந்து இன்னும் நம்ம இனத்தவர்கள் இருக்காங்க, சோ பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிக்சர்ஸ் எல்லாம் அவங்க செய்யும் போது அவங்கள்ட்ட சொல்லுவேன் எனக்கு கொஞ்சம் லைக் மித்த இனத்த பிள்ளைகள் இருக்கிற மாதிரி எனக்கு செய்யணும். அப்புறம் பள்ளி சீருடை, நம்ம சிங்கப்பூர் பிள்ளைங்களோட என்னது பள்ளி சீருடை எப்படி இருக்கும். சோ அவங்க என்ன கொஞ்சம் உதவியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இங்க உள்ள சில படங்கள் அவங்க அனுப்பி விட்டு சொல்லுவாங்க. சோ அதை பார்த்து அவங்க வந்து அந்த வரைபடத்தை செஞ்சு எனக்கு அனுப்புவாங்க. அண்ட் தென் இங்க இருந்து அங்க 12 மணி நேரம் வித்தியாசம் இருக்குல்ல, சோ நான் தூங்குற நேரம் தான் அவங்க வரைய ஆரம்பிப்பாங்க. நான் காலையில வந்து அவங்க எனக்கு அனுப்பும் போதுதான் அவங்க தூங்கிடுவாங்க. சோ அதனால வந்து கொஞ்சம் லைக் ஒரு டிலே மாதிரி இருந்துச்சு அந்த ஹோல் இல்லஸ்ட்ரேஷன் முடிக்கிறதுக்கு.
6: ஆமா, அது ஒரு சவாலா இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நேர வித்தியாசத்தினால. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து வேற நாட்டுல இருந்து வாழ்ந்து பிறந்து வளர்ந்த ஒரு பெண்மணியா இருக்கிறதுனால இங்க சிங்கப்பூர் எப்படி இருக்கும் அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
7: இந்த இடத்துல ஒரு முக்கிய கூற நான் வந்து கூறிட்டு சொல்ல விரும்புறேன். அதாவது ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தீங்க விக்னேஸ்வரி, மத்த இனத்தவரும் இந்த புத்தகத்துல இடம்பெறணும், இதுதான் சிங்கப்பூருடைய அடிநாதமே.
6: ஆமா,
7: பல இன சமுதாயம் சேர்ந்தது. இது பல பேருக்கு சில நேரத்துல தெரியாம இருக்கும், சில நேரத்துல யோசிக்கலாம் ஏன் மத்த இனத்தவங்களும் இந்த புத்தகத்துல இருக்கணும்னு. அதை ரொம்ப அழகா நீங்க வலியுறுத்திருக்கீங்க, அதுவும் பிள்ளைகள் கிட்ட இதை நம்ம வலியுறுத்துறது நம்மளுடைய கடமை நான் நம்புறேன். ரொம்ப நன்றி அதுக்கு விக்னேஸ்வரி. இரண்டாவது, நீங்க சொன்னது போல இப்ப நம்மளுடைய வளரும் நாட்கள்ல நீங்களும் நம்ம வயசுதான் இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்மளா வளரும் போது அடிக்கடி தமிழ் புத்தகங்கள்ல நம்ம பாக்குற படங்கள்லாம் இந்தியாவை சார்ந்தே இருக்கும்.
6: ஆமா,
7: பெரும்பாலும் இப்பதான் பாத்தீங்கன்னா ஹெச்டிவி பிளாக் எல்லாம் இருக்கு இல்ல, நம்ம படிக்கும் போதெல்லாம். அப்ப நமக்கே வந்து இது இதை நம்ம பார்த்தது இல்லையே, அல்லது இது நமக்கு கொஞ்சம் தூரமா இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆக அதுல இருந்து இந்த மாதிரி ஹெச்டிபி பிளாக் நான் நினைக்கிறேன் நீங்க அதான் சேர்த்திருக்கீங்க, வாய்ட் டேக்ல விளையாடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுடைய புத்தகத்துல பூங்கால விளையாடுறது இதெல்லாம் பார்க்கும்போது பிள்ளைகள் இன்னும் அருகாமையில தமிழ் அணுகுவாங்களோன்னு எனக்கு படுது இல்ல. ஆனா இப்ப ஒரு தமிழ் புத்தகத்தை இந்த மாதிரி நீங்க செய்யும் போது அதுல இன்னொரு சவாலும் இருக்கு, பிள்ளைகளுக்கு புரியணும் நீங்க சொல்ல வர அந்த தமிழ். அத நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, இப்படி இருக்கணும் வார்த்தைகள் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு?
8: வார்த்தைகள் வந்து ஓகே, என்னோட கதை புத்தகம் வந்து என்ன கேட்டா அந்த ஜான்ர ஆஃப்டர் ஜான்ர பார்த்த பிறகு அடுத்தது வந்து எந்த வயதுக்கு ஏத்த அந்த புத்தகம் இருக்கணும் சொல்லுவாங்களே. சோ என்னோட வந்து மா வந்து மேபி 10 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்களோட இந்த பிள்ளைங்க வந்து இந்த புத்தகத்தை படிக்கலாம். சோ அந்த புத்தகத்தை நான் எழுதும் போதே கொஞ்சம் வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி என்ன சொல்றது ரொம்ப சிம்பிளாவும் நான் எழுதல. ஏன்னா சிம்பிளா இருந்ததுன்னா அது மா வந்து லைக் அந்த கிண்டர் கார்டன் ப்ரீ ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு மாதிரி வந்துடும். அதனால அந்த இது மட்டும் கொஞ்சம் நான் லைக் அப்பர் பிரைமரி 10 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்களுக்கு வர மாதிரி அந்த கதையை கொஞ்சம் எழுதினேன்.
6: சரி, இந்த கதைய இந்த கதை புத்தகத்தை வந்து எழுதுற இந்த பயணத்துல வந்து உங்களுக்கு ஊக்குவிப்பா அமைந்தது, தொடர்ந்து ஊக்குவிப்பா அமைந்தது எது?
8: கண்டிப்பா ஒண்ணு வந்து என் பிள்ளைகள். ஏன்னா நான் அந்த கதை புத்தகத்தை எழுதும் போது அவங்ககிட்ட வந்து பகிர்ந்துகிட்டேன் அந்த கதையோட கண்டென்ட் என்ன அப்படின்னு. இரண்டாவது வந்து என்னோட அந்த இல்லஸ்ட்ரேட்டர் வந்து அவங்க பேஜ் பை பேஜ் வந்து அந்த வரைஞ்சு அனுப்புவாங்களே. சோ காலையில என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஆக்சுவலி அதை பகிர்ந்துக்குவேன், அந்த பிக்சரை பகிர்ந்துகிட்டு அவங்கள்ட்ட நான் கேட்பேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க. ஏன்னா சில சில படங்கள் வந்து லைக் ஸ்கூல் கேன்டீன்ல வந்து அவங்க பேசுற மாதிரி, அப்புறம் சிலது வந்து அவங்களோட லைக் இன்னும் ஸ்கூல் ஃபீல்ட்ல விளையாடுற மாதிரி. சோ அவங்களுக்கு வந்து அதை பார்க்கும் போது அவங்களோட அது வந்து ரெசகுனேட் ஆதா, அதை வந்து நான் அவங்கள்ட்ட இருந்து கேட்டு கொஞ்சம் பிள்ளைங்களும் ஃபீட்பேக் கொடுக்கும் போது எனக்கு ஈஸியா இருந்துச்சு என்னோட இல்லஸ்ட்ரேட்டருக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு.
6: சரி, அடுத்து அடுத்து தொடர்ந்து இன்னும் பல புத்தகங்களை எழுதணும் அப்படின்னு ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்கீங்களா?
8: இருக்கு. முத வந்து என்ன செய்யலாம்னு இருக்கேன்னா இப்போ எழுதின புத்தகத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு மொத வந்து என்னுடைய பிள்ளைங்களோட பள்ளிக்கூடத்துக்கு போய் லைக் ஒரு ஸ்டோரி டெல்லிங் செஷன் மாதிரி செய்யறதுக்கு அவங்க ஆசிரியரை கேட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பள்ளிகளுக்கு போய் அந்த அந்த மாதிரி அந்த கதை சொல்ற வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து இந்த புத்தகத்துக்கு ஒரு நல்ல ஐடென்டிபிகேஷன் மாதிரி கிடைச்சதுன்னா எனக்கு என்ன லைக் ஒரு இது தோணி இருந்துச்சுன்னா இந்த கேரக்டர்ஸ் வச்சே வந்து ஒரு சீரீஸ் மாதிரி செய்யலாம்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கு.
7: இப்போ இந்த கோல் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மக்கள் என்ன செய்யணும்? நேரடியா உங்களுக்கு தொடர்பு கொள்ளணுமா?
8: ஆமா, என்ன தொடர்பு கொள்ளலாம்? என் மூலமா அந்த புத்தகத்தை அங்க வாங்கிக்கலாம்.
6: சரி, இந்த காணொலிக்கு கீழே பிறகு விக்னேஸ்வரி அவங்களுடைய தொடர்பு எண், தொடர்பு இமெயில், மின்னஞ்சல் முகவரி எல்லாத்தையும் வந்து அவங்க பதிவு செய்வாங்க. அவங்கள நேரடியா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கோல் புத்தகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.
7: இந்த இடத்துல இரண்டு முக்கியமான குறிகள் நம்ம வலியுறுத்தணும். ஒண்ணு, புத்தகத்தை நம்ம விளம்பரப்படுத்துறோம் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு. தமிழ் புத்தகங்களை மாணவர்கள் அதுவும் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஊக்குவிப்பு வழங்குறோம், அது ரொம்ப முக்கியங்கிறத நேரத்தில் கொண்டு வரோம். இரண்டாவது, தமிழ் எழுத்தாளர்களுக்கும் இது ஒரு நல்ல ஊக்குவிப்பு அமையும். சிங்கப்பூர்ல தமிழ் புத்தகங்களை நான் எழுதுனேன்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொண்டு வரல.
6: ஆமா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய தமிழ் சமுதாயம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது இல்லையா?
7: அது நம்ம தான் உலகத்துக்கு சொல்ல. நாம ஜிம்போ ஜிம்போவும் சாப்பிடுவோம், அதே நேரத்துல கோழிகறியும் சாப்பிடுவோம், நாம நாசிலமாவும்
6: சாப்பிடுவோம்.
7: இதுதான் சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கலாச்சாரம் தான் நமக்கு. அதை வந்து நம்ம இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை நினைக்கிறேன்.
6: அதன் வாயில் அது வந்து ஒரு வழி வந்து புத்தகங்கள்.
7: நிச்சயமா, ஏன்னா பதிப்பு இன்னைக்குமே வரலாறு தாண்டி நிற்கும். அந்த அற்புதமான பதிப்பை வழங்கிய விக்னேஸ்வரி உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களை போலவே எழுத்தாளர்கள் பலர் யோசிக்கலாம். நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஆரம்பத்துல யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஒரு கடத்துக்கு அப்புறம் செஞ்சிருவோம் அப்படின்னு இறங்கினேன்னு. அதே மாதிரி சில பேர் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நிலையை தாண்டி வந்த ஒரு எழுத்தாளர்ங்கிற முறையில நீங்க என்ன சொல்வீங்க?
8: ஆக்சுவலி இதை பத்தி நான் என்னோட ஓன் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யார்கிட்டயும் ஷேர் பண்ணும் போது நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் வந்து கல்வித்துறையில தான் வேலை பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை என்னைய பார்த்த பிறகு அவங்களுக்கும் வந்து ஒரு கதை புத்தகம் எழுதணும்னு ஒரு ஆர்வம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அதை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா பெற்றோர்களுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம தான் வந்து ஒரு ரோல் மாடல். இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அவங்கள்ட்ட சொல்றதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து அவங்க நல்லா கவனிக்கிறாங்க. ஸோ அதை கவனிக்கும் போது அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கனவு நம்ம வச்சிருக்கணும், நம்மளும் அந்த கனவை வந்து கஷ்டப்பட்டு செயல்படுத்தணும், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். லைக் இப்ப என்னோட பிள்ளைங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை நான் எழுதி முடிச்சோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் என்னன்னா, நிறைய கதை புத்தகங்கள், கதை புத்தகங்கள் எஸ்பெஷலி தமிழ் கதை புத்தகங்கள் படிக்கணும்னு அந்த ஆர்வம் இப்ப வர ஆரம்பிச்சுட்டு.
6: அற்புதமா சொல்லி இருந்தீங்க விக்னேஸ்வரி. சரி, இறுதியா இப்ப ஒரு இளம் தாயா இருக்கீங்க, நம்ம இளம் பெற்றோருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
8: கதை புத்தகங்கள் படிக்கிறது வந்து இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு நான் வந்து பாக்குற கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஒரு விஷயமா இருக்கு. அது ஏன்னா வந்து மேபி இப்ப முதல் நம்ம பேசணும்ல, சில நேரத்துல வந்து அந்த கண்டென்ட் வந்து நம்ம சிங்கப்பூர் கண்டென்ட் இல்லாதனால பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கதையோட ரிலேட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரியான கதை புத்தகங்கள், லோக்கல் கான்டெக்ஸ்ட் உள்ள கதை புத்தகங்கள், இல்ல பிள்ளைங்களுக்கு பிடித்த ஒரு கேரக்டரோ சரி, இல்ல ஒரு விளையாட்டோ சரி, இல்ல ஒரு ஸ்பெசிபிக் ஜான்ர, அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அவங்களோட கதை ஆர்வத்தை. தென் அங்கேருந்து நம்ம வந்து அவங்க நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு நம்ம ஒரு தூண்டுகோலா இருக்கலாம். நம்ம வந்து அந்த கை தொலைபேசியை அடிக்கடி பயன்படுத்தாம ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளை அதை பார்க்க பார்க்க அவங்களுக்கும் அதே செய்யணும்னு ஒரு அந்த எண்ணம் வரும். ஸோ எனக்கு என்னன்னா, இளம் பெற்றோர்களுக்கு நம்ம தான் ஒரு ரோல் மாடல்.
6: சரியா சொல்லிருந்தீங்க. அந்த பெற்றோர்கள் வந்து நம்ம பிள்ளைகளோட நேரத்தை செலவழிப்பதற்கு புத்தகம் நேரம், கதை புத்தகங்களை படிப்பது ஒரு அற்புதமான ஒரு யுக்தி அப்படின்னு தான் சொல்லணும்.
7: சரி விக்னேஸ்வரிக்கு தொடர்ந்து உங்களை பலர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வரீங்க கமெண்ட்ஸ் பகுதியில. மிக்க நன்றி. நேரம் கிடைக்கும் போது விக்னேஸ்வரி அந்த கருத்துக்களுக்கு பதில் போடுவாங்க அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா வாழ்த்துக்களோட நீங்க நின்று கூடாது, தொடர்ந்து அவங்களுடைய புத்தகத்தை வாங்கி அவங்களுக்கு ஆதரவும் கொடுக்கணும். முக்கியமா தமிழுக்கு தொடர்ந்து நம்ம தொண்டை செய்யணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரியா?
6: சரி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்ததற்கு நன்றி விக்னேஸ்வரி. வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம்.
8: ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு.
6: நன்றி.
7: அடுத்த புத்தகங்களை எதிர்பார்த்து காத்திருக்கோம். அப்போ உங்களை மீண்டும் சந்திக்க நாங்க ஆவலா இருக்கோம். நன்றி.
8: நன்றி.
6: சரி நேர்களே, இப்ப நாம பேஸ்புக்ல இருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் உங்களை வான் அலைகள்ல சந்திக்கிறோம். சரியா,
7: ஒலி ஒன்பதாலேட்ல இப்போ உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம். போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா சாங்கியை நோக்கி செல்லும் BRE டெம்பனிஸ் எக்ஸ்பிரஸ்வே நுழைவாயில் அங்கே விபத்து.
6: போக்குவரத்து நிலவரம்.

வரும் தினம் ஆர்கேஜினை புத்தம் புதிய சாம்சங் கேலக்சி எக்ஸ் கைத்தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டார் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கு ஏற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி எக்ஸ் போல்டபிள் கைத்தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லா இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. அக்டோபர் 13 தேதிக்குள் முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குழுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
2: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. முற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00-8:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
1: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
2: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
3: தீம் தா தா கிட்ட தக்க தீம் தா தர்கிட்ட தீம் தா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRPயின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: நிறைந்த கோழி உணவு தொகுப்புகள், 5 கோழி துண்டுகள், 3 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளை கிழங்குகள், 4 சஜோராஸ் கொளிர் பானுகளின் அனைத்தும் வெறும் 46.95 காசு மட்டும்தான். KFC செயலி வழி அல்லது இணைய பக்கத்தின் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கே ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
2: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்கு தான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட், வெக்ஸிங், அழக பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232 355 செம்மவாங்குவே. கோல்டன் பியூட்டி பார்லர், மேக்அப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.

0: உங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன. நகரத்தை நோக்கி செல்லும் ECP மரீன் பரேடுக்கு பிறகும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE CTE SLE எக்ஸிட்டுக்கு பிறகும் போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆகா ஜுவலர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதிஸ்டா புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
0: வணக்கம் சிங்க.

0: உங்களுக்காக தொண்ணூறுகளை வந்து பாருங்களா காதுகிட்டே இருக்குது. அந்த வரிசையில வாலி வள்ளி மற்றும் சிங்கார வேலன் படத்துல இருந்து பாடல்கள் நடைபெற போகுது. இசை ஞானி இளையராஜாவோட இசையில
1: உங்களுக்கு குளிக்கணும்னு ஆசையா இருக்கா?
0: கிடையாது, எனக்கு தெரியும் அஜித்குமார் ஞாபகத்துக்கு வந்துட்டாரு. அது வாலி இது வள்ளி.
1: ஆமா, இசை ஞானி இளையராஜாவின் இசையில் இந்த இரண்டு பாடல்களை நாம அடுத்து கேட்க போறோங்க.
0: இந்த பாடல்களுக்கு இடையில நாம திரை தகவலை தெரிஞ்சுக்க போறோம். ஜூலை 27ஆம் தேதியான இன்று நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வை பத்தி பேச போறோம்.
1: தங்கவிலை நிலவரத்தையும் நாம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்க போறோங்க.
0: அது மட்டும் கிடையாது, சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடக்குது, அதனை பத்தி தகவலோ
1: வழங்கும் தகவலும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது.
0: வணக்கம், சிங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்
1: ரவிஜி
0: சஜினி.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
4: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்
5: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
3: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
5: 1,00,000 அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
6: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
7: கவிதை
8: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
6: maxonline.sg.
9: பிட்சா ஹாட்டின் சீசி 7 டூரியல் பிட்சா, சாதாரண அளவு பிட்சா 16.90 காசு மட்டும்தான்.
10: ஆ உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு, 4 பிட்சாஸ் அதோட 3 இதர உணவு வகைகள். பிட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பிட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
11: கொஞ்சம் சிந்தனை
12: நிறைந்த புன்னகை,

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: காலை 9:15 ஆகிவிட்டது. கம்பாஸ் கிரசண்டை நோக்கி செல்லும் கம்பாஸ் அவென்யூ உட்லண்ட்ஸ் அவென்யூ பத்திற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். சிடிஇயை நோக்கி செல்லும் SLE யோச்சுகாங் ரோடிற்கு பிறகும், சாங்யை நோக்கி செல்லும் ECP பிடோக்கிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உனக்கு தெரியுமா, இன்று ஜூலை 27ஆம் தேதி இன்றைய தினத்துல உலகத்துல என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடைபெற்றன ஒண்ணுன்னா நாங்க உங்களுக்கு சொல்றோங்க.
1: முன்னாலேயே குவாரண்டைன் அப்படிங்கறத கையாண்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
0: ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். 1377ஆம் ஆண்டுல இப்பொழுது டூப்ரோவ்னிக் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு இடத்துல அதிகாரிகள் நோய் கட்டுப்பாடு விதிய அமலுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த இடத்துடைய பெயர் ரகுசா.
1: பிளாக் டெத் அப்படிங்கிற அந்த நோயை கட்டுப்படுத்ததா இப்படி ஒரு விதி கையாளப்பட்டது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: இருந்துன்னா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
1: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
0: இருக்காதா பின்ன, குமார் மேஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
1: உண்மையிலேயே இது மாப்பிள்ளை விருந்து தாங்க.
2: குமார் மேஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19.90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 வரை.
3: பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
4: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
3: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கே பயனாளிகளுக்கும் மேல் 60 மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
4: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகும்.
3: மேலும் உதவி தேவையா? go.gov.sg/ptvல் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: கல்லூரி வாசல் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னால பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: அடுத்து நாம யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில அரவிந்தன் திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை கேட்க போறங்க.
2: வாட்டம் காயாட்டம் கண்ணி தோட்டம் மாநாட்டம்
1: லவ் டுடே திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெறவிருக்கின்றது. சிவாவின் இசையு
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: புத்தம்புதிய சாம்சங் கேலக்சி எக்ஸ் கைத்தொலைபேசி வாங்க விருப்பமா? ஸ்டாப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். படத்திற்கு ஏற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி எக்ஸ் போல்டபிள் கைத்தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லா இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. October 13 முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.

0: கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது?
1: ஷீலா, இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
0: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
2: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவ் ரோட். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295-6390.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். 14வது தாய்மொழிகளின் கருத்தரங்கு 2026, சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ வளாகம் 2B. இந்த ஆண்டின் கருப்பொருள் கழிப்பு ஊட்டும் கண்டுபிடிப்புக்கான பூந்தோட்டம். முற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒளி 968 படைப்பாளர்கள் விமலா காதர் வழங்கும் நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை மின்வழி தமிழ் அங்கம். விறுவிறுப்பான விளையாட்டுகள், வாக்கிய அமைப்பு சவால்கள், உற்சாகமூட்டும் தமிழ் தட்டச்சு பந்தயங்கள் என தொழில்நுட்பம் வழியாக தமிழ் மொழியை கற்கலாம். மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை கதை நேரம் அங்கம். மின்னிலக்க கருவிகள் வழியாக சித்திர கதை படைப்புகளை உருவாக்கும் அனுபவத்தை பெறலாம். அனுமதி இலவசம், குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். பதிவுக்கு go.gov.sg/mtls-website. ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.

0: 9:41 ஆகிவிட்டது. விபத்துகள் நேர்ந்துள்ளன. காம்பாஸ் கிரசனை நோக்கி செல்லும் காம்பாஸ் அவென்யூ, வூட்லண்ட்ஸ் அவென்யூ 10 பிறகு போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது. PIE துவாஸ் செல்லும் அந்த வழியில் KPE ECP எக்ஸிட் அங்கே. BKE வூட்லண்ட்ஸ் செல்லும் வழியில் SLE க்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ரஹ்மானுடைய இசையில வெளிவர காத்திருக்கிற படங்கள்ல ஒன்றுதான் ராமாயணா.
1: இந்த திரைப்படத்துல ராமராக ரன்பீர் கபூர் நடிக்கிறாரு,
0: சாய் பல்லவி சீதாவா வராங்க,
1: கன்னட நடிகர் யாஷ் அவரு ராவணனாக நடிக்கிறாரு,
0: அனுமனாக சனி டியோல் இடம்பெற போறாரு,
1: ரவி துபே லக்ஷ்மணனாக நடிக்கிறாரு.
0: இந்த படத்துடைய ட்ரெய்லர் July 24 வெளிவரும் அப்படின்னு பரவலா எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா
1: தவிர்க்க முடியாத காரணங்களால எங்களால இந்த ட்ரெய்லரை இப்போதைக்கு வெளியிட முடியாது அப்படின்னு தயாரிப்பாளர் நமித் மல்ஹோத்ரா சமீபத்துல அவருடைய சமூக வலைதளத்துல தெரிவிச்சிருந்தாரு.
0: வதந்திகள் என்ன சொல்லுதுன்னா, ராமாயண படத்துடைய ட்ரெய்லர் அநேகமா ஆகஸ்ட் முதல் வாரத்துல வெளிவரும் அப்படின்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 and 87 Serangoon Road, Singapore. Taram Kairasi Nambikai Ani Mani.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கை.

விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியின் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம். நம் கைகளின் ஆலய ராஜ்யம் நம் கண்களின் ஆலய காவியம் நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும் ரம்பம் பம்பம். விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம்.

தக தக திமி தக ஜனும் விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம்

தக தக திமி தக ஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம் நம் கைகளின் ஆலய ராஜ்யம் நம் கண்களின் ஆலய காவியம்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: மேலும் ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
2: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
1: உடல்நிலை சரியானது போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
2: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
1: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029 நீ இதை முடித்தால் 10 மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
3: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
5: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 17 97.

0: சிம்ம ராசி இவரத்திலிருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால இதய தேய்த்திடாதே இவரத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சின்ஸ்வி ரோடை நோக்கி செல்லும் ஹெவ்லாக் ரோடு, கிம்சிங் ரோடிற்கு பிறகும் துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ, கேபிஇசிபி எக்ஸிட் அங்கேயும், வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ, வுட்லண்ட்ஸ் ரோடு எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: வணக்கம் சிங்கே,
1: நாங்க விடைபெற நேரம் வந்தாச்சு.
2: ஆனா அதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யணும்ங்கறத நாங்க ஞாபகப்படுத்த போறோம்.
1: ஸ்பைடர்மே ஸ்பைடர்மே
2: பல வாரங்களா நீங்க பாடுறது ஒலி ஒன்பதாரியுடைய வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய
1: என்னது என்னது வாயடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கீங்க, யோசிக்கிறீங்களா, தேடுறீங்களா?
2: இல்ல வேற ஏதோ சொல்ல வந்தேன், அத நான் சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்களான்னு யோசிச்சேன். ஒரு
1: பரவாயில்ல, நாக்கு வரைக்கும் வந்துருச்சுல, அப்படி சொல்லிருங்க.
2: இல்ல வேண்டாம், அதை என்குள்ளே வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க பாடி முடிச்சிட்டீங்க
1: தானே,
2: நல்லது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு காணொளி இப்ப எங்களுடைய டிக்டாக் இன்ஸ்டாகிராம் தளங்கள்ல இருக்கு இல்லையா?
1: ஆமாம் நேயர்களே, ஸ்பைடர்மேன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா இந்த காணொளியை நீங்க பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்ல, நாளை வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில இந்த காணொலியை தொட்டு உங்களுக்காக ஒரு கேள்வி இடம்பெறும்.
2: இந்த தகவலோட நாங்க விடைபெறுறோம். நாளை காலை உற்சாகத்தோட மீண்டும் சந்திக்க வந்துருவோம். சஜினி
1: ரவிஜி.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூர் நாணய வாரியம் தொடர்ந்து 2வது முறையாக நாணய கொள்கையை கடுமையாக்கியுள்ளது. இது சிங்கப்பூர் நாணயத்தின் மதிப்பை வலுப்படுத்தும், அதிகரிக்கும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும். மத்திய வங்கி இந்த முறை நாணய கொள்கையில் மாற்றத்தை கொண்டுவராது என்றே பொருளியல் நிபுணர்கள் எதிர்பார்த்தனர். எனினும் உலகில் நிலவும் நிச்சயமற்ற சூழலால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று நாணய வாரியம் தெரிவித்தது. சவுதி அரேபியாவில் மேற்கொள்ளப்பட்ட அண்மை தாக்குதல்களை சிங்கப்பூர் கண்டித்துள்ளது. அது குறித்த அறிக்கையை வெளியுறவு அமைச்சு வெளியிட்டது. செங்கடலில் உள்ள வர்த்தக கப்பல்கள், எரிசக்தி உள்கட்டமைப்பு உள்ளிட்டவை தாக்கப்பட்டன. எல்லா தரப்பையும் அமைதி காக்கும்படி அமைச்சு கேட்டுக்கொண்டது. பதற்றத்தை மேலும் மோசமாக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்கும்படியும் அனைத்துலக சட்டத்தை நிலைநாட்டும்படியும் அது வேண்டுகோள் விடுத்தது. தென்சீன கடலில் மூழ்கிய வியட்நாமிய கப்பலில் இருந்த மாலுமிகளை தேடும் பணியில் பன்னாட்டு குழுக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. கப்பலில் இருந்த 17 பேரை இன்னமும் காணவில்லை. நேற்று முன்தினம் சம்பவம் நேர்ந்தபோது கப்பலில் 62 பேர் இருந்தனர். அவர்களில் 45 பேர் பாதுகாப்பாய் மீட்கப்பட்டுள்ளனர். கப்பல் உதவி கேட்டு ஒலி எழுப்பிய போது அந்த கடற்பகுதியில் வானிலை மோசமாக இருந்ததாய் வியட்நாமிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. அமெரிக்காவும் ஈரானும் அரசதந்திர முயற்சிகளுக்கு வழிவிட முடிவெடுத்துள்ளன. இருதரப்பும் தாக்குதல்களை 2ம் நாளாக நிறுத்தி வைத்துள்ளன. ஈரான் வட்டார நாடுகள் மீது நடத்தும் தாக்குதலை நிறுத்துவதாக அறிவித்தது. அமெரிக்கா தாக்குதல் நடத்தாதவரை பதிலடி தாக்குதல்களை கைவிடுவதாக அது சொன்னது. ஆகாய தற்காப்பு ஆயுதங்கள் குறைவதால் அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க ஊடகம் ஒன்று கூறியது. எனினும் அமெரிக்க உயரதிகாரி மைக் வால்ஸ் அந்த அறிக்கையை நிராகரித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் தேர்வு நடைமுறைகளை முழுமையாக மாற்றியமைக்கும் பணிக்குழுவை அறிவித்துள்ளார். நீட் தேர்வு தாள் கசிந்த விவகாரம் தொடர்பில் மாணவர்கள் வாரக்கணக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதன் முடிவில் முன்னாள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். இந்திய தேர்வு முறை நம்பிக்கையானதாக, வெளிப்படையானதாக, இயன்றவரை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று திரு மோடி குறிப்பிட்டார். புதிய பணிக்குழுவுக்கு தொழில்நுட்பத்துறை வல்லுநர் நந்தன் நிலைக்காடி தலைமை தாங்குவாா்.

பிரிட்டிஷ் பிரதமர் எட்டி பெனம் உக்ரைனுக்கான அசைக்க முடியாத ஆதரவை மறு உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இன்று பிரிட்டனுக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்கிறார். திரு பெனம் பிரதமராக பதவியேற்றதிலிருந்து அங்கு செல்லும் முதல் வெளிநாட்டு தலைவர் திரு ஜெலன்ஸ்கி. நீடித்த அமைதி நிலைநாட்டப்படும் வரை உக்ரைனுக்கு ஆதரவு வழங்குவதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று பிரிட்டிஷ் பிரதமர் கூறினார். வடகொரியா தனது அணுவாயுத ஆற்றல் படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தற்போதைக்கு அதற்கான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட மாட்டா என்று அது தெரிவித்தது. பியோங்யாங் அணுவாயுதங்களை முற்றாக அகற்ற வேண்டும் என்று ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் இந்த மாதம் கோரிக்கை விடுத்தனர். அதனை நிராகரிக்கும் விதமாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் அறிவிப்பை வெளியிட்டார். ஆசியானின் கோரிக்கை அமெரிக்காவுக்கு ஆதரவான என்றும் வடகொரிய அரசமைப்பு சட்டத்தை புறக்கணிக்கிறது என்றும் அவர் சாடினார். சீனாவில் நூல் வெப்பமண்டல சூறாவளியின் காரணமாக இன்றும் அடைமழை பெய்யும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்பு. நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டுக்கான ஆக வலுவான சூறாவளி இது என்று கருதப்படுகிறது. வடமேற்கு மாநிலமான கன்சூவில் கடுமையான வானிலையால் 10 பேர் மாண்டனர், 23 பேருக்கு காயம் ஏற்பட்டது. பல மாநிலங்களில் திடீர் வெள்ளத்துக்கான ஆக உயரிய அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குவாங்டோங் மாநிலத்தில் மட்டும் 700,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான காட்டுத்தீ பரவி வருகிறது. ஸ்பெயினிலும் பிரான்சிலும் மொத்தமாக 325,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்பெயின் தலைநகர் மட்ரிட்டில் எரியும் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பாளர்கள் போராடுகின்றனர். 77,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீக்கிரையானது. பிரான்சிலும் அதே நிலை. 42,000 ஹெக்டேர் நிலம் கருகிப்போனது. போர்டியூ நகரின் புறநகர் பகுதிக்கு தீ பரவியுள்ளது. பலத்த காற்றும் கடுமையான வானிலையும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக உள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சௌக்கியமா நேர்களே, திங்கக்கிழமை ஜூலை 27 தேதி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கால காத்தல இந்த மாதிரி சௌக்கியமானு கேட்கும் போது எவ்வளவு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு.
1: மூடு நல்லா இருந்தா சௌக்கியமானு கேட்கலாம், மூடு நல்லாவே இல்லனா
0: ஒன்றும் பேசாமல் இருப்பது நல்லது. ஏன்னா சில நேரத்துல நம்ம மூடுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிடுவோம். மூட மாத்திடலாம், ஆனா சொன்ன வார்த்தைகளை நம்ம மாத்த முடியுமா? முடியாது. இப்ப நான் சொன்னதுக்கு ஏற்றவாறு ஒரு அருமையான கூற்றை படித்திருந்தேன். அந்த கூற்று இன்னும் சற்று நேரத்தில், இப்ப ஏன் மூடு நல்லா இருக்கு, உங்க மூடு எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்க மூட்டை மாத்த வேண்டியது என்னுடைய கடமை. இப்ப ஆரம்பிச்சிருச்சு ஆனந்தம். தலைகிளியா இருக்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: தொலைபேசியே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே.
1: அரே அரே, எல்லா சமூக வலைத்தளங்களையும் நெட்லின்ரா விட காணொளி தான்.
0: ஆமாங்க, தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
1: வீடு வாங்க விற்க எதுவா இருந்தாலும் அது சுமூகமா சீக்கிரமா முடிச்சு கொடுக்கறாங்க.
0: யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், நெட்லி இந்திரான்னு எடுத்து பார்த்தா அவ்வளவு காணொளி, அவ்வளவு பாராட்டு. தொடர்புக்கு
1: 8854 89 89
0: 8854 8989
1: நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: உற்சாகமா நான் இருந்தாதான் நீங்க அந்த உற்சாகத்தை பெறுவீங்க. காலையில ஒரு அழகான கூற்று படித்திருந்தேன், ஆங்கிலத்துல அதை அனுப்பி வச்சிருந்தாங்க. டோன்ட் மிக்ஸ் பேட் வேர்ட்ஸ் வித் யுவர் பேட் மூட். You will have many opportunities to change your mood, but you will never get the opportunity to replace the words you spoke. அதாவது நம்ம சில நேரத்தில் நம்ம எந்த உணர்வுகள் இருக்கோமோ அதுக்கு ஏற்றவாறு தான் சில நேரத்தில் நம்ம வந்து பதிலளிப்போம், பேசுவோம். சில நேரங்களில் நம்ம வார்த்தைகள் பிறருக்கு உற்சாகத்தை கொடுக்கும். சில நேரங்கள் நம்ம ரொம்ப கோபமாக இருந்தால், கோபமாக இருக்கும்போது பதிலளித்தா அது அவங்க மனசை புண்படுத்தும். அதனால நம்ம எந்த மாதிரியான உணர்வுகளும் இருக்கலாம், நம்ம பேசுறதுக்கு முன்பே நம்ம சொல்ல போகும் வார்த்தைகள் பிறர் மனதை புண்படுத்துமா அல்லது உற்சாகத்தை கொடுக்குமா, இதை ஆராய்ந்து நம்ம பேசினா யார் மனதையும் நம்ம புண்படுத்த மாட்டோம். ஏன்னா வார்த்தைகளை கொட்டிட்டா மறுபடியும் அல்ல முடியாது.
3: தன் முனைப்பு வரிகள் ஆதரவு.
4: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: இன்றைய ஆனந்த மாலம் நிகழ்ச்சி நம்ம வேகமான பாடல்கள் தான் கேட்டு உங்களுக்காக. விசுவாசம், கலகலப்பு, இரண்டு திரைப்படங்கள் பாடல்கள் இடம்பெற்றன. நீங்களே எல்லாருமே பேரங்காடிக்கு போவோம், பேரங்காடிக்கு ஷாப்பிங் பண்ண போவோம், வீட்டுக்கு பொருட்கள் வாங்க போவோம். சில நேரத்தில் இந்த ஷாப்பிங் கார்ட் இதை தள்ளிட்டு போவாங்க, அல்லது இந்த பாஸ்கெட் அதை தூக்கிட்டு போவாங்க. சில நேரங்களில் வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நீங்க பேரங்காடிக்கு போறீங்க, அங்க ஒரு நபர் தலையில ஒரு பெரிய பானையோட நடந்துட்டு இருக்காரு. அதாவது பானையை தூக்கி இந்த பேரங்காடியில் நடந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இந்த இருக்கிற பொருட்கள்லாம் வாங்கி இந்த பானைக்குள்ள போறாரு. அதாவது தலைமையில தூக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நபரை பாத்தீங்கன்னா என்ன செய்வீங்க?
1: அப்படியே இந்த பேரங்காடியில கோழி, பாஸ்மதி அரிசி, மசாலா இதெல்லாம் வாங்கி இந்த பானைக்குள்ள போட்டு பிரியாணி சமைக்க போறாரா?
0: எதற்காக அவர் இது செய்யறாருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபின்னல்ல ஒரு வித்தியாசமான விஷயத்த அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிந்து கொள்ள எனக்கு ஆசையா இருக்கு. நீங்க முதல்ல உங்க கருத்துக்களை அனுப்பி வைங்க. 9678899688.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
3: இப்ப தங்க விலையை பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா. எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம். நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் 12.
0: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
5: அருண் ஐஸ்கிரீம்.
0: திரையரங்குகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
6: நான் சாதாரண பேபி, அது செய்யற சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க.
0: நாடபதி விஜய் மிரட்டும் ஜனநாயகன் திரைப்படத்தை கோல்டன் வில்லேஜ், ஷோ தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸ், மை சினிமாஸ் ஆகிய திரையரங்குகளில் இப்போது நீங்கள் கண்டு மகிழலாம்.
7: ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா.
0: NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் X-Gen Studios.
8: இருவர்களின் அதிசய உலகம்.
9: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
10: வந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்க கத்தும்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது
3: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
2: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, கல்யாண மாலை பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
4: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639390.
5: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் F1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
6: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
7: உடல் பரிசோதனை நம்ம ஒரு வருஷத்துல எத்தனை முறை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்கணும் போல இருந்தா நீங்க இந்த கேள்வியை கேட்க தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள இந்த கேள்வி இருக்கு. ஒரு வருஷத்துல நீங்க ஏறக்குறைய ஒரு 2 முறை உடல் பரிசோதனை செய்யலாம், மெடிக்கல் செக்அப் செய்யலாம். அப்படி நீங்க உடல் ஆரோக்கியத்திற்கு அதிகமா கவனம் செலுத்துபவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு 1 முறை நீங்க உடல் பரிசோதனை செய்யலாம். இப்ப என்ன மாதிரி கொஞ்சம் கியூட்டா இருக்கிற நபர்கள் 1 வருஷத்துல 2 முறை உடல் பரிசோதனை செய்யறது நல்லது. ஏன்னா வெளியில பார்க்க ஆரோக்கியமா இருக்கலாம், ஆனா உள்ள உடல் உறுப்புகள் எப்படி செயல்படுது, உங்க உடல்ல ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உடல் பரிசோதனை மிக மிக உதவியா இருக்கும். கூடவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டிகள் இருந்தாங்கன்னா அவங்கள நாடி இந்த மெடிக்கல் செக்அப், இந்த உடல் பரிசோதனையுடைய ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலும் நீங்க எப்படி சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாம், உங்க உடல் ஆரோக்கியத்துல எப்படி கவனம் செலுத்தி நீங்க உடல் எடையை குறைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை உன்னிப்பா பாக்குறதுக்கு இந்த உடல் பரிசோதனை மிக மிக உதவியா இருக்கும்.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
8: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: இன்றைய நிகழ்ச்சியில பேரங்காடிக்கு போறீங்க, அங்க ஒரு நபரை பாக்குறீங்க, அந்த நபர் தலைக்கு மேல ஒரு பெரிய பானையை தூக்கிட்டு பொருள்களை வாங்கி அந்த பானைக்குள்ள போறாரு. அப்படி ஒரு நபரை பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன தோணும், நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டப்போ எனக்கு சில குரல் பதிவுகள் வந்தன.
4: காலை வணக்கம் காதீர், நான் இந்திய திருப்பூர் எழுது பாலசுப்ரமணியம். அதாவது இப்ப அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி பைகள் எல்லாம் கிடையாது, இந்த மெகிழி பையோ துணி பையோ எதுவுமே கிடையாது. அப்பெல்லாம் அந்த துணியில சீலையிலாம் தான் பொருளை வாங்கி கட்டிக்கிட்டு வருவாங்க சந்தையில. அந்த மாதிரி அவர் அந்த நெகிழி பைய தவிர்ப்பதற்காக இந்த இயற்கையான முறையிலேயே எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரீசைக்கிள்ங்கிறது இல்லாம இருக்கும், இயற்கைக்கு மாறாவும் இருக்காது, அதுக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
3: நல்ல கருத்து, நல்ல கருத்து. இதே போலதான் நெகிழி பைகளை தவிர்ப்பதற்காக இவர் செய்யறாரு அப்படின்னு புஷ்பாவும் சொல்லியிருக்கிறாங்க. இங்க பனிமலர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஓடியே போய்விடுவேன் காதர் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
5: காலை வணக்கம் காதர் அவர்களே, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் என்னோட கருத்து என்னவென்றால், நெகிழி பைகளை அதாவது பிளாஸ்டிக் பைகளை பயன்பாட்டை குறைப்பதற்காக அவர் வீட்டிலிருந்து அந்த பெரிய சட்டியை எடுத்துட்டு வந்து பொருட்களை வாங்கி அதில் வைத்து வீட்டுக்கு எடுத்து செல்வார் என்று நினைக்கிறேன். நான் சின்னசாமி, கொத்து திங்கி ஜெய்பினே, நன்றி, வணக்கம்.
3: இதே மாதிரி மற்ற நேர்களும் இந்த வித்தியாசமான சூழ்நிலைக்கு உங்க பதில்களை அனுப்பிச்சிருந்தீங்க. எல்லாருமே நெகிழி பைகளை தவிர்ப்பதற்காக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக தான் சொல்லிருக்கீங்க. இப்ப பேரங்காடி என்பது உண்மை, இந்த நபரை மறந்துருங்க. பேரங்காடியில, அதுவும் ஃபின்லேண்ட் பேரங்காடியில ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்திருக்காங்க. சிங்கிள்ஸா இருக்காங்களே, திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை செய்தா அவங்க ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஃபின்லேண்ட் பேரங்காடிகள்ல என்ன அந்த புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு நீங்க கூகுள் செய்து அந்த பதில் எனக்கு அனுப்பி வைங்க. 9 6 7 8 8 9 6 8. இன்னும் கொஞ்சத்துல அந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்றேன்.

அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க

நீ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்போர்ட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். நீ வாட்ச் .sg/subscribe. இதோ

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை
0: இப்படி எல்லாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி
0: கேட்க தவறாதீங்க.

மணமகன் தேவை பாடலோடு இந்த பழைய பாடல்கள் தொகுப்பை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ஒரு பார்ட்னர் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஃபின்லேண்டுக்கு போகலாம். சற்று முன்பு நான் கேட்ட கேள்விடனா ஃபின்லேண்ட்ல பேரங்காடிகள்ல இந்த ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டப்போ பல நேர்கள் எனக்கு சரியான பதில கூகுள் செய்து அனுப்பிச்சிட்டீங்க. ஃபின்லேண்ட் பேரங்காடிகள்ல இளஞ்சிவப்பு கூடைகளை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஏன்னா அங்க நிறைய பேர் திருமணம் ஆகாம சிங்கிளா இருக்காங்களே, அப்படி இந்த திருமணம் ஆகாத சிங்கிளா இருக்கும் நபர்கள் இந்த இளஞ்சிவப்பு கூடைகளை தூக்கிட்டு வரும்போது இந்த இளஞ்சிவப்பு கூடைகளை இன்னொரு சிங்கிள் பார்த்தாங்கன்னா இவங்க சிங்கிளா இருக்காங்க, சரி இவங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கறாங்க ஃபின்லேண்ட் பேரங்காடிகள்ல. ஒரு டேட்டிங் ஐடியான்னு வச்சுக்கோங்களேன், இதன்படி இன்னும் நிறைய பேர் டேட்டிங் செய்து திருமணம் செஞ்சுக்குவாங்கன்னு நம்பிக்கையில் இந்த ஐடியாவை அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ என் கேள்வினா பேரங்காடிக்கு ஷாப்பிங் பண்ணுறதை விட்டுட்டு டேட்டிங் பண்ண வந்தாங்கன்னா என்ன நடக்கும்?

0: இல்லை இன்று நம்ம 50களில் வெளிவந்த வேகமான பாடல்களை கேட்டுட்டு உங்களுக்காக அவன் அமரன் பராசக்தி திரைப்படங்களது பாடல்கள் இடம்பெற்றன. நீங்களே இன்று நம்ம சூப்பர் சாப்பாடு அங்கத்துல
1: சூப்பர் சாப்பாடு
0: செண்டோல். நமக்கு பிடிச்ச செண்டோல் சிங்கப்பூர்லயும் சரி, ஜேபிலயும் சரி, மலாக்களும் சரி, நிறைய கடைகளை இருக்கும். நானே ஜேபிக்கு போயிட்டு தான் அங்க சூப்பரான செண்டோல் குடிச்சிருந்தேன். உங்களுக்கு பிடித்த செண்டோல் இந்த சிங்கப்பூர்ல சரி, மலேசியால சரி, எங்க கிடைக்கும், எங்க குடிச்சிருக்கீங்க, என்ன வித்தியாசமா இருக்கும் என்பதை பற்றி நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 9678 9 6 8. செண்டோல் முதன் முதல்ல எங்க உருவானது, அதோடைய வரலாறு பற்றி நான் இன்னும் கொஞ்சத்துல அவங்களோட பகிர்ந்து கொள்றேன். இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: குபேர தீவு திரையப்படுத்தும் ராஜா ராஜன் திரையப்படுத்தும் நம்ம பாடல்களை கேட்டிருந்தோம். நீங்களே இன்னும் நம்ம செண்டோல் பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த அங்கத்துல சூப்பர் சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு செண்டோல் எங்க கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில சில நேர்கள் அவங்களுக்கு பிடித்த செண்டோல் எங்க இருக்குன்னு சொல்லி இருக்காங்க.
1: வணக்கம் காதர், வணக்கம். எனக்கு வந்து பீனங்கோட செண்டோல் தான் ரொம்ப ஆசை. அங்க போனா அது சாப்பிடாத நான் வரமாட்டேன்.
0: நன்றி, வணக்கம். பினாங் செண்டல் ஆமா, நான் சாப்பிட்டுருக்கேன். இடையில பினாங்க போகும்போது அங்க ஒன்று இந்த ரோடு பக்கமாக அங்கே கடைகள் இருக்கும், அங்கேயும் சாப்பிட்லாம். அல்லது மெயின்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கேயும் கொஞ்சம் சாப்பிட்லாம். ரெண்டு இடத்தையும் சாப்பிட்ருக்கேன், ரெண்டு இடத்தையும் செண்டோல் நல்லா இருக்கும். நந்தினி என்ன சொல்லிக்கிறாங்க?
2: நந்தினி பேசுறேன். சரி, செண்டோல்னா வந்து எனக்கு ஞாபகம் வருது வந்து முன்ன வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போயிட்டு மரீன் பிரேட்ல அந்த ஷாப்பிங் சென்டர் இன்னும் இருக்கா எனக்கு தெரியல, மரீன் பிரேட்ல போயிட்டு நம்ம செண்டோல் சாப்பிடுவோம், ஐஸ் கட்டங் செண்டோல். அந்த செண்டோலோட கிரீம், அந்த கிரீமினஸ் வந்து இப்ப நினைச்சா கூட வந்து ஐ ரியலி மிஸ் ஈட்டிங் தட் செண்டோல். அதுக்கப்புறம் இப்போ சாப்பிடுறேன், ஆனா இங்கே வந்து எனக்கு ஒரு பெஸ்டான செண்டோல் எனக்கு தெரியல கதை. நன்றி.
0: சரி, இதே மாதிரி ஏன் செண்டோல் சூப்பரா இருக்குங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த செண்டோல்ல சில பொருட்களை பயன்படுத்துறாங்க, அதுதான் வந்து அந்த செண்டோலுக்கு அந்த ருசியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம செண்டோல் முதல் முதல்ல எங்க ஆரம்பிச்சது, எதனால செண்டோல் வந்து பிரபலமாச்சு போன்ற தகவல்களை நான் இன்னும் கொஞ்சம் தான் பகிர்ந்து கொள்ள போறேன். தொடர்ந்து நம்ம 50களில் வெளிவந்த பாடலை கேட்க போறோம். என்னோட இணைந்திருங்க, இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.
3: டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித புறப்பாடு 5 இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179 7.
4: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
5: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
4: சுவையா?
5: இந்த காஃபி.
4: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
5: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும்.
4: இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
6: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
7: அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.

0: சென்னை.
1: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
2: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
1: விலை எப்படி?
2: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
3: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com. சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
4: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள Max கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
5: அலை கடலை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
6: வணக்கம்.
7: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
1: இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
7: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
8: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
1: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
7: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
8: கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்.
1: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
7: ரஃபி,
1: நவீன் வழங்கும்

0: வணக்கம் காதர், நான் ஆஷா பேசுகிறேன் ஜொஹூபாருலேருந்து. காதர், இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு செண்டோல் இருக்குது, அதாவது உளுத்திரம். அவங்க வந்து நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே செண்டோல் சேர்ப்பேன். எனக்கு 40 வயசு. ஸோ நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து அவங்க ஃபேமிலியே அங்கே தான் செண்டோல் விற்பாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உளுத்திராம இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் இது எங்கே ஃபேமஸான ஒரு செண்டோல். நான் எவ்வளோ இடத்துல குடிச்சிருக்கேன், அந்த இடத்துல உள்ள செண்டோல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரிஜினலே ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லாமே அவங்க ஹோம்மேட்டு, வீட்டில் செய்கிறது. ஸோ ஒரு ஃபேமிலியாகவே, ஒரு இந்தியன் முஸ்லீம் ஃபேமிலி வந்து இதை எடுத்து நடத்துகிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த குட்டி பைஸ்கிளில் அந்த கொடைலாம் போட்டு அந்த மாதிரி விற்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே லொக்கேஷன்னா உளுத்திராம் பஸ் ஸ்டாண்ட்.
1: குட் மார்னிங் கதிர். நாங்கள் வந்து இப்போ பிணைங்களை தான் இருக்கிறோம். ஓகே, இன்னைக்கு நாங்கள் போய் அந்த செண்டூலை சாப்பிட போகிறோம். பிணைங்க ரோடு செண்டூல் ஜெரிஸ் த பெஸ்ட்ஸ் மேரி.
2: அண்ணா வணக்கம்ண்ணா. நான் வந்து செண்டூல் மலேசியாவில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். இப்போ சிங்கப்பூரில் வந்து அந்த செண்டூல் கிடைக்கிறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. வேறு எங்கே கிடைச்சா அந்த இடம் சொல்லுங்கள். அதாவது கொஞ்சம் கட்டியாகவே இருக்கும், ஐஸ் போட்டு, ஐஸில் அந்த சிவப்பு கச்சாங்க போட்டு, சோளம், தேங்காய்பால் இதெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி செண்டூல் இங்கே கிடைக்கவே இல்லைண்ணா நம்ம சிங்கப்பூரில். அந்த கச்சாம் போட்டு, சிவப்பு கச்சா, சோளம் எல்லாம் போட்டு, அது எங்க கிடைச்சா சொல்லுங்க, நாங்க சாப்பிடுவோம். ரொம்ப நாளா ஆச்சு சாப்பிட்டு.
3: நானே கடல் தாண்டி தான் ஜேபில போய் சாப்பிடுறேன். ஏன்னா சிங்கப்பூர்ல அந்த ருசி கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா செண்டூல் ருசியாக இருக்கிறதுக்கு ஒரு செய்யுமுறை இருக்கு. அந்த செய்யுமுறை என்ன என்பதை நான் பிறகு சொல்றேன். எப்படி செண்டூல நல்லா குலாம் லக்காவை ஊத்தி சாப்பிடும்போது நல்லா இனிப்பா இருக்குமோ அதே மாதிரிதான் இவ்வாறு நட்சத்திர அங்கத்துல ஒரு பாடகருடைய பாடல்கள் ஒளிபரப்பப்படும். அவங்களுடைய குரலும் நல்லா இனிமையா இருக்கும். கே எஸ்

0: பிரபலமான நட்சத்திரம். ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: இவ்வார நட்சத்திரங்கத்துல இவ்வாரம் முழுவதும் நம்ம கே எஸ் சித்ரா அவர்கள் பாடிய பாடல்களை கேட்க போறோம். ஏன்னா இன்று ஜூலை 27ஆம் தேதி அவனுடைய பிறந்த நாள். தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகளையும் அவங்களுடைய பாடல்களை கேட்க போறீங்க. இப்ப அடுத்து வரும் தகவல்,
3: வெளிநாட்டு நாணய சொலாமணி நிலவரம்.
2: அமெரிக்க டாலர் 1.30 வெள்ளி, 1 யூரோ 1.48 வெள்ளி, 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.74 வெள்ளி, 1 ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1.36 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 18 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: செயின்ட் அல்வி சாலை, செராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோப் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. நீல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
2: சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: குளிர்பதன பெட்டியை திறந்தா உள்ள இருக்கிற கீரை எல்லாம் எங்களால முடியல அப்படின்னு ஓர் இருக்கா. ஒரு பெரிய போல்ல குளிர்ந்த தண்ணியை எடுத்துக்கங்க. அதுல கீரைகளை காய்கறிகளை 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. அவ்வளவுதாங்க. கறக்கு மறுக்குன்னு அப்படியே சாப்பிட அல்லது சமைச்சு சாப்பிட கீரை தயார். தரமான பஞ்சு போன்ற நறுமணமுள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள். சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மோகி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நீ என்றால் மோகி மிஸ்ட்.
2: சூப்பர் சாப்பாடே,
0: சூப்பர் சாப்பாடே.
3: இன்றைய சூப்பர் சாப்பாடு அங்கத்துல நம்ம செண்டோல பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடித்த செண்டோல் சிங்கப்பூர்ல எங்க கிடைக்குன்னு கேட்டப்போ பல நேர்கள் எனக்கு உங்களுக்கு பிடித்த கடைகளை பற்றி சொல்லிருந்தீங்க. நிறைய பேரு ஏஆர் ரஹ்மான் கடையை பத்தி சொல்லிருந்தீங்க.
4: என்ன பொறுத்த வரைக்கும் பல செண்டோல் நான் குடிச்சிருக்கேன். ஏஆர் ரஹ்மான் ஸ்டால் அது வந்து தேக்கா மக்கேல இருக்கு. அது கடைசி கடை, அந்த ஃபுட் கடை கிட்ட. சோ அங்க போனா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்.
3: ஏஆர் ரஹ்மான் கடைக்கு போயிட்டு அந்த செண்டோல சாப்பிட்டா நம்ம ஏஆர் ரஹ்மான் மாதிரி. இப்படிதான் சொல்லுவோமா? சரி, செண்டோல் எங்கிருந்து வருது, காதர் எங்க உருவாச்சு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மலேசியாவில தான் செண்டோல் வந்து உருவாகி இங்க வருது, பிரபலமாக இருக்குன்னு ஆசியா நாடுகள்ல. ஆனா உண்மையிலேயே ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, செண்டோல் ஜாவா தீவுல இருந்து வருதான். அங்க ஜாவானிய மொழியில ஜெண்டோல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த வார்த்தையில தான் செண்டோல்ங்கிற வார்த்தை பிறக்குது. ஜாவா தீவுல உருவாகிய இந்த குளிர்பான இனிப்பு உணவு கொஞ்சம் கொஞ்சமா மலேசியாவில் அதன் பிறகு சிங்கப்பூர்ல பிரபலமாகுது. இந்த செண்டோல் எப்படி அவங்க உருவாக்குறாங்கன்னா, பச்சை நிற அரிசி மாவு, இது வந்து பண்டான் இலைகளை பயன்படுத்தி இந்த அரிசி மாவுல வந்து கலந்து அவங்க வந்து இந்த பச்சை நிற ஜெல்லி நூடுல்ஸ் உருவாக்குறாங்க. அதன் பிறகு தேங்காய் பால், குலமிளக்கு, துருவிய ஐஸ், இது எல்லாமே சரியான கலவையில இருக்கணும். இப்ப தேங்காய் பால் கூடிருச்சோ அல்லது குலமிளக்க கூடிருச்சுன்னா அந்த இனிப்பு அந்த ருசி கிடைக்காது. இதோட மற்ற பொருட்களையும் அவங்க சேர்த்துக்கிறாங்க. சில பேருக்கு இந்த ரெட் பீன்ஸோட சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு சோளத்தோட சாப்பிட பிடிக்கும், கிராஸ் ஜலி, குளுட்டினஸ் ரைஸ், டுரியான் பழம், ஐஸ்கிரீம், ஜாக் ஃப்ரூட், இந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸ்ல இந்த செண்டோலை வந்து இம்ப்ரூவைஸ் செய்து மேம்படுத்தி அதை சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. நல்ல வெயில் காலத்துல இந்த செண்டோலை குடிச்சு பார்த்துருக்கீங்களா? அடே

0: பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
1: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
0: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேப் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி

0: ஐடி சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நெகிழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூர் நாணய வாரியம் தொடர்ந்து 2வது முறையாக நாணய கொள்கையை வலுப்படுத்தியுள்ளது. இது சிங்கப்பூர் நாணயத்தின் மதிப்பை பலப்படுத்தும், இறக்குமதி செய்யப்படும் பொருள்களின் விலையை குறைத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும். மத்திய வங்கி இந்த முறை நாணய கொள்கையில் மாற்றத்தை கொண்டுவராது என்றே பொருளியல் நிபுணர்கள் எதிர்பார்த்தனர். எனினும் உலகில் நிலவும் நிச்சயமற்ற சூழலால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று நாணய வாரியம் தெரிவித்தது. இதற்கு முன் ஏப்ரல் மாதம் நாணய கொள்கை வலுப்படுத்தப்பட்டது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது நோக்கம். மக்கள் செயல் கட்சியின் சமூக அறக்கட்டளை தனது 3வது அறப்பணி வாரத்தை இன்று தொடங்குகிறது. அதில் 5000 தொண்டூழியர்கள் மொத்தம் 15,000 மணி நேரத்தை செலவிடவிருக்கின்றனர். இது சென்ற ஆண்டை போல் இருமடங்கு. ஜூலை 31 வரை நீடிக்கும் ஆதரவு திட்டங்களில் மொத்தம் 40,000 பேர் பயனடைவர். கற்றலை ஊக்குவித்தல், பரிவு, தலைமுறைகளுக்கு இடையே பிணைப்பை வலுப்படுத்துதல் போன்றவற்றில் நடவடிக்கைகள் கவனம் செலுத்தும். பாலர்பள்ளி மாணவர்கள், மூத்தோர், சமூக அமைப்புகள் ஆகிய தரப்புகளை திட்டங்கள் ஒன்றிணைக்கும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தம் கொண்டுவர உறுதியளித்துள்ளார். அதற்காக சிறப்பு பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குழு சீர்திருத்தங்களை பரிந்துரைக்கும். தேர்வுத்தாள் கசிவு ஏற்படாமல் தடுக்க கடுமையான சட்டங்கள், தண்டனைகள் நடப்புக்கு வரும் என்றார் பிரதமர். அதற்கான சட்ட மசோதா இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். நீட் தேர்வுத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பில் 5 வாரங்களாக நாடெங்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. முன்னாள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை அடுத்து ஆர்ப்பாட்டங்கள் முடிவுக்கு வந்தன. திரு பிரகலாத் ஜோஷி புதிய கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அமெரிக்காவும் ஈரானும் அரசதந்திர முயற்சிகளுக்கு வழிவிட முடிவெடுத்துள்ளன. இருதரப்பும் தாக்குதல்களை 2வது நாளாக நிறுத்தி வைத்துள்ளன. ஈரான் வட்டார நாடுகள் மீது நடத்தும் தாக்குதலை நிறுத்துவதாக அறிவித்தது. அமெரிக்கா தாக்குதல் நடத்தாதவரை பதிலடி தாக்குதல்களை கைவிடுவதாக அது சொன்னது. ஆகாய தற்காப்பு ஆயுதங்கள் குறைவதால் அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க ஊடகம் ஒன்று கூறியது. எனினும் அமெரிக்க உயரதிகாரி மைக் வால்ஸ் அந்த தகவலை நிராகரித்தார். பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பர்னம் உக்ரைனுக்கு அசைக்க முடியாத ஆதரவை மறு உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இன்று பிரிட்டனுக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்கிறார். திரு பர்னம் பிரதமராக பதவியேற்றதிலிருந்து அங்கு செல்லும் முதல் வெளிநாட்டு தலைவர் திரு ஜெலன்ஸ்கி. நீடித்த அமைதி நிலைநாட்டப்படும் வரை உக்ரைனுக்கு ஆதரவு வழங்குவதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று பிரிட்டிஷ் பிரதமர் கூறினார். தென்சீன கடலில் மூழ்கிய வியட்நாமிய கப்பலில் இருந்த மாலுமிகளை தேடும் பணியில் பன்னாட்டு குழுக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. கப்பலில் இருந்த 17 பேரை இன்னமும் காணவில்லை. நேற்று முன்தினம் சம்பவம் நேர்ந்தபோது கப்பலில் 62 வியட்நாமியர்கள் இருந்தனர். அவர்களில் 45 பேர் பாதுகாப்பாய் மீட்கப்பட்டுள்ளனர். கப்பல் உதவி கேட்டு ஒலி எழுப்பிய போது அந்த கடற்பகுதியில் வானிலை மோசமாக இருந்ததாய் வியட்நாமிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. வடகொரியா தனது அணுவாயுத ஆற்றல் படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தற்போதைக்கு அதற்கான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட மாட்டாய் என்று அது தெரிவித்தது. பியோங்யாங் அணுவாயுதங்களை முற்றாக அகற்ற வேண்டும் என்று ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் இந்த மாதம் கோரிக்கை விடுத்தனர். அதனை நிராகரிக்கும் விதமாக வடகொரிய

கொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் அறிவிப்பை வெளியிட்டார். ஆசியானின் கோரிக்கை அமெரிக்காவுக்கு ஆதரவானது என்றும் வடகொரிய அரசமைப்பு சட்டத்தை புறக்கணிக்கிறது என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள சியாட்டல் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இருவர் மாண்டனர். 2 வயது சிறுவன் உட்பட 5 பேருக்கு காயம் ஏற்பட்டது. பைட் ஆஃப் சியாட்டல் எனும் உணவு சந்தை அங்கு நடந்து கொண்டிருந்தது. உள்ளூர் நேரப்படி மாலை 6 மணிக்கு துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். சம்பவம் குறித்த விசாரணை நடைபெறுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான காட்டுத்தீ பரவி வருகிறது. ஸ்பெயினிலும் பிரான்சிலும் மொத்தமாக 325,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்பெயின் தலைநகர் மட்ரீட்டில் எரியும் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பாளர்கள் போராடுகின்றனர். 77,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தீக்கிரையானது. பிரான்சிலும் அதே நிலை. 42,000 ஹெக்டேர் நிலம் கருகிப்போனது. மார்டியூ நகரின் புறநகர் பகுதிக்கு தீ பரவியுள்ளது. காட்டுத்தீ நிலவரம் குறித்து பேச நெருக்கடி கால கூட்டத்துக்கு அதிபர் இமானுவேல் மேக்ரான் இன்று அழைப்பு விடுத்துள்ளார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், 5 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ப் வானொலி நிலையங்களையும் வலையொலிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க நீலிசன் .sg. ஜூலை 31 தேதி வரை மட்டும்தான்.

0: காக்க காக்க திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருந்தோம். உங்க வயிறை காக்க வைக்காதீங்க, உங்களுக்கு பசிச்சதுன்னா இப்பவே போயிட்டு உங்க மதிய உணவை சாப்பிடுங்க. நீங்க வயிற்ற பாத்துக்கங்க, நான் உங்க மனசை பாத்துக்கிறேன். உங்க மனசை நிரப்புற மாதிரி அடுத்த போட்டி எங்க இடம்பெற போகுது. அதுக்கு முன்பு இப்ப சாலைகள்ல போக்குவரத்து நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 12:13.
1: போக்குவரத்து நிலவரம்
0: ஒன்றுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. அதே போல துவாசை நோக்கி செல்லும் பிஐ அங்கு அப்பர் ஜூரோங் ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று நான்காம் தடத்தில் பழுதாக இருக்கு. இந்த பக்கமா நீங்க பயணம் செய்யணும், உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க புஷ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்குதான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வெக்ஸிங், அழக பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232-355 செம்ம வாங்குவே. கோல்டன் பியூட்டி பார்லர், மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
5: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
6: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
7: இப்படி முகமெல்லாம் வேஸ்ட் கொட்டுறது
8: எனக்கு தெரியல.
7: அச்சோ, நீ இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது
8: எனக்கு தெரியல.
7: உட்காருங்க.

நேர்களே, புத்த புதிய சாம்சங் கேலக்சி Z கை தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்தாஹா வழி நீங்க முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்துக்கேற்ற மதிப்பை பெறுங்க. 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாம புதிய கேலக்சி Z ஃபோல்டபிள் கை தொலைபேசியை நீங்க பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லா இணைய சேவையின் வழி நீங்க மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஒரு ஆண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகள் இருக்கு. இப்பவே நீங்க starhub.com/samsung செல்லலாம். August 13 தேதிக்குள்ள முன்பதிவு செய்யுங்க. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது starhub.

ஆமர வர்ணி திரைப்படுத்தது பாடல கேட்டதும் ஹரிஹரன் பவதாரணி அந்த பாடல பாடிருந்தாங்க. நேர்களை இன்று நான் குதிரைகளை பற்றி கேள்வி கேட்க போறேன். மனிதர்கள் குதிரைகள் மேல சவாரி செய்ய ஆரம்பிச்சு ஒரு 5000 ஆண்டுகள் இருக்கும். இந்த 5000 ஆண்டுகள்ல பல விஷயத்த குதிரை பற்றி தெரிந்து கொண்டான் மனிதன். இப்ப குதிரைகளுக்கு பல தன்மைகள் உண்டு, வேகமா ஓடும் அப்படிங்கறத நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஆனா அதையும் தாண்டி ஒரு வித்தியாசமான தன்மை குதிரைக்கு இருக்கு, அது என்ன? நீங்க கண்டுபிடித்து எனக்கு பதிலா சொல்லுங்க. 9 6 7 8 8 9 6 8

0: சம்பாலும் நிறைந்த கோழி உணவு தொகுப்புகள், 5 கோழி துண்டுகள், 3 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளை கிழங்குகள், 4 சஜோராஸ் கொள்ளிர் பானுகளின் அனைத்தும் வெறும் 46.95 காசு மட்டும்தான். கேஎஃப்சி செயலி வழி அல்லது இணைய பக்கத்தின் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கே ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
1: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
0: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி 9:08 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
1: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
0: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
2: We're gonna blow the speakers, baby.
3: ஒலி எங்கேயும் எப்போதும் பறக்கிறது பரமேல.

0: டி இமான் இசையில் திருவிளையாடல் ஆரம்பம். திரையப்படுத்து விஜய் யேசுதாஸ் ரீதா பாடியிருந்த பாடலை கேட்டோம். இன்று நான் குதிரைகளை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். குதிரைகள் வேகமாக ஓடும், குதிரைகளுக்கு மற்ற தன்மைகளாக இருக்கு, நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தன்மை, இந்த தன்மையை பார்க்கும்போது எனக்கு வா, இயற்கை எவ்வளவு அழகா வந்து ஒரு குதிரையை படைச்சிருக்கு பாருங்க, அதற்கு இந்த தன்மை இருக்குன்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு நல்ல ஆச்சரியமா இருந்தது. எந்த தன்மை அதுன்னு கேட்டப்போ பல நேர்களை எனக்கு சரியான பதிலாக அனுப்பிச்சிட்டீங்க.
1: வணக்கம், நான் துபாயிலிருந்து முத்துமங்க பேசுறேன். குதிரை வந்து நாட்டியம் ஆடும்னு நினைக்கிறேன். சில கல்யாண வீட்டுல எல்லாம் மாப்பிள்ளை வச்சுட்டு நாட்டியம் ஆட கத்துக் கொடுப்பாங்க, அதுக்கு ஞாபக சக்தி அதிகம், அதனால நாட்டியம் ஆடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி.
0: சரியான பதில்கள் வந்து நான் படித்திருந்தேன், நீங்க இந்த பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கல. சரியான பதில்
2: எதுனா,
3: குதிரைகள் வந்து நின்று கொண்டே தூங்கும் திறன் இருக்கு குதிரை.
0: ஆமாங்க, சரியா சொன்னீங்க சிவபிரகாசம். குதிரைகளுக்கு நின்று கொண்டு தூங்கும் தன்மை இருக்கு. ஏன்னா குதிரையுடைய கால்கள்ல இந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து இயற்கை இயல்பாவே கொடுத்துருக்கு. ஸோ இந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்குறதுனால குதிரை ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று கொண்டே தூங்கும்னு இந்த தகவலை படித்திருந்தேன். மனிதர்களுக்கும் முடியும், என்ன அங்கேயும் இங்கே நம்ம ஆடிக்கிட்டு இருப்போம், பார்த்துருக்கீங்களா? அதனால குதிரைகள் செய்ய முடிந்ததை நீங்கள் அட்டம் செய்யாதீங்க. குதிரை குதிரையாக இருக்கட்டும், நாம மனுஷனாக இருப்போம்.

0: விருந்துனா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
1: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
0: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
1: உண்மையிலேயே இது மாப்பிள்ளை விருந்துதாங்க.
2: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 தேதி வரை.
3: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
5: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்.
6: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
4: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
6: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
7: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
8: கவிதை
9: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
7: maxonline.sg.
10: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: நேர்களே, ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியை உங்களுக்காக இன்று தன்னந்தனியா நிகழ்ச்சியை படித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய காதர். இப்ப மீதம் 1 மணி நேரம் இருக்குது. பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு பிறகு உங்களுக்காக சூடான சினிமா செய்திகளும். ஒரு புதிய ஆங்கில வார்த்தையை பார்த்திருந்தேன், அப்ரோபேஷன். அப்ரோபேஷன் தமிழாக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கு பதில் சொல்ல போறீங்க. 9 6 7 8 8 9 6 8 நீங்க போய் அனுப்பி வைக்கலாம். அப்ரோபேஷன் அந்த ஆங்கில வார்த்தை. நான் உங்களை மீண்டும் பிற்பகல் 1 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறேன். உங்களுடைய காதல் இது ஆனந்தம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் இன்றைய கால நேர இந்த ஒலிபரப்பிலே முதல்லே வளமை போல் என்றும் மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிதிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்திப்பா மாலைகள். பக்திப்பா மாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிடன் தொடிவிருப்பாகும். டிஆர்டி தமிழதியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழதியில் பக்திப்பாமாலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக வீணா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது பீனா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகளில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக அபுபக்கர் நெல்லை அபுபக்கர் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நெல்லை அபுபக்கர் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது சிவனார் புகழ்மாலையுடன் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர்.

வாணிஜராம் குழுவினர் பாடிய மாரியம்மன் புகழ் மாலையுடன் நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலியோடு இருப்பான வணக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

ഡെന്മാർക്ക് വൃന്ദാപതിയിൽ താൻ തോന്നിയ അമ്മനാക് അവതരിച്ച് അടിയാറിൽ കരൺപാലിക്കും ശ്രീ അബ്രഹാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7th 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள்

ஆனால் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூரச் சட்டி, பால் குடம் போன்ற நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-29.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழரை. தமிழில் நேரம் சரியாக 8:02, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:02. புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகும் அல்ல, எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம் தமிழ்மொழியில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக எல்லாம் பயிர்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவையை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
1: காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடும் செயல்பட்டு இடத்தில் இருக்கும் இறைவனை தூய்மையான இடத்தில் வைத்து மனத்தூய்மையோடு அமைதி பொறுமையோடும் எல்லாமே இறைவன் கொடுத்த வரமினம் முழுமையாக மனதில் மேற்கொண்டு இறைவனை வணங்கி வழிபட்டு ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். இறை சிந்தனையோடு இறைவிடம் அர்ப்பணிப்பது சுலபமான காரியம் இல்லை என்பதை உணர்ந்து இறைவிடம் பயபக்தியாக வாழும்போது இறையாட்சியுடன் முழுமையிலும் ஆரோக்கிய வாழ்வாக வாழலாம். கணவன் மனைவியும் நல்லதை செய்து கொண்டு வாழும்போது இறைபக்தியோடு வாழும்போதும் இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். எல்லாம் மனம்தான் காரணம். தூய்மை தூய்மையின்மை இரண்டும் மனத்தை பொறுத்தே அமைகிறது. சாதிக்க முடியாததையும் இறைபக்தியால் பக்தி மூலம் சாதிக்க முடியும். இறைவன் பாகுபாடு பார்ப்பதில்லை. எல்லா உயிர்களும் சரிசமனாக பார்க்கின்றார். எல்லாவற்றையும் படைத்தது இறைவன் தான். வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை. இறைவன் தந்ததை வைத்துத்தான் வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. வாடும் காலம் வரை இறைவன் அருளும் ஆசியும் பாதுகாப்பும் வேண்டும். தீய சக்திகள் நெருங்காமல் பாதுகாப்பதற்கு யாரும் நமக்கு அந்நியர் ஆனவர்கள் இல்லை. உலகில் உள்ள அனைவரும் நம்முடன் பிறந்ததாக கருதி அவர்களையும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். குடும்பம் ஒரு கோயில் ஆகவும் இல்லறம் நல்லறமாகவும் கணவன் மனைவிக்குள்ளா இந்த அடங்கியுள்ளது. அடுத்து இறைவனுக்குள் தான் அடங்கியுள்ளது. ஒற்றுமை, புரிந்துணர்வு, அமைதி, பொறுமை, கலாச்சாரத்தோடு வாழும் போதும் அவரவர் கடமைகளை செய்யும் போதும் வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழும் போதும் இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவன் வழி நடத்தையில் வாழ்க்கை பணம் தொடர்ந்து செல்லும், முழுமையிலும் தொடர்ந்து செல்லும். எப்போதும் இறைவனை மறக்கக்கூடாது, மறந்தும் வாழக்கூடாது, மற்றும் இறைவனை நினைத்து கொண்டே வாழ வேண்டும்.

0: என்று உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் இறைவன் அருளும் ஆசியும்தான். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், இறைவன் கருணையாகத்தான். இறைவனை முழுமையாக சரடைந்து இறை ஆட்சியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவேற்ற செல்வமே. மீண்டும் நல்ல நச்சினோடு வாழ்க்கை அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர் பங்கையோர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. இப்படி நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள் உங்கள் நச்சிந்தனையை.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனை கிருதிய தினாலத்திலிருந்து கோடானக்கூடிய நன்றிகள் எடுத்துக்கொண்டு அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி நமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து உறவினர் குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் தேவ விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு பரிசுத்த வேதாமத்திலிருந்து ராஜாண்ணா புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காவின் சுவிசேஷம் 13 இறை வார்த்தைகள் 25-35 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது இயேசு பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்க தரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அங்கே அழுகையும் கற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோராவார்கள், பிந்தினோர் முந்தினோராவார்கள் என்றார். அந்த நாளிலே சில பரிசேயர் இயேசுவிடத்தில் வந்து நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏதோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சுகமாக்கி 3 நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்க தரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள், எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறுகிறவளே, கோடி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: ரொம்ப நன்றி அண்ணா.
1: அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாலனை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்
1: ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள் உங்கள் நட்சத்திரையை.
3: உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு பிள்ளைகள் அருளிய கீர்த்தி திரு அவர்களின் தொடர் குதிரையை கொண்டு உடனடா தன்விசை சகுர்வடாரலும் தருளியும் வேளம் புத்தூர் விட்டேர் அருள் விட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் கற்பனம் அதனி சாந்தம் புத்தூர் இப்பொரு வேடக்கு இந்த விளையும் உரை. வேளம்புத்தூர் என்னும் இடத்திலே உக்கிரகுமரனுக்கு வேல் கொடுத்தருளி தனது திருவடி சிறப்பினை காட்டிய அருச்செயலும் சாந்தம் புத்தூர் என்னும் இடத்திலே வில்லினார் போர் விடியும் வேடன் ஒருவருக்கு கண்ணாடியிலே தோற்றி அவன் சவத்தின் பயனாக வாழ்வுகள் என கொடுத்தருளியதும் குதிரைகளை நடாத்தி கொண்டு மேலை நாட்டிடத்தே வணிகர் கூட்டத்தினாய் திறமையோடு தானே புறப்பட்டு வந்த அருளியும் மொக்கனும் அருளிய முழுத்தளல் மேலும் சொக்கதாக காட்டிய தொன்மையும் அடியோடு பிரமற்கு அளவரை ஒன்னான் நடிகை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிட்டு நீண்டு கனகர் இசைய பிற அது ஆண்டான் எங்கோ நருள்வழி இருப்ப பூர்ந்து சோடி தோற்றிய தொன்மையும் குறை. ஆண்டவனாகிய தலைவன் குதிரைகாயிலே கொள்ளுப்பையை கட்டி அருள்வர் பொருட்டு இறங்கிய காலை முற்றிலும் நெருப்பு போல இலங்கும் தனது திருமேனியை அழகியதாக காண்பித்த பண்டை முறையும் திருமாலோடு பிரமனும் அளந்தறிய முடியாதவன் நதிகளை குதிரைகளாக்கிய நற்செயலும் பாண்டியனை ஆட்கொண்டருள்வான் அழகுமிக்க தனது திருவடிவோடு அவனுக்கு குதிரைகளை விற்று அவன் தந்த திரண்ட பொன்னை வாங்கிக் கொள்ள உடன்படாது அவன் சேலத்து தனது திருவருள் வழி சிறிது நேரம் நிற்றல் பொருட்டு அவன் உள்ளத்தை ஊக்கும் அருளொழியை காட்டி அருளிய பண்ட பரிசும் இது நாளை நாளை வரேன்.

0: திருநரம் கும்பிடப்பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சி மேற்குவித்து பண்ணினால் நீடு அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். சிதம்பரம் நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பித்து உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் திருமதி ஜெயா நடேசன்.
2: இனிய காலை உற்சாக வணக்கம் ராஜா.
1: நல்லமா இருக்கிறீங்களா?
2: ஓ நல்லமா இருக்கிறேன். உங்களுக்கும் சிறப்பான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மல சோலத்துல இருக்கிறவனையும் வேண்டிக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமையாதே இறைவனையும் வேண்டிக் கொண்டு ஜான ஜெயா நடேசன். இந்த பொதுக்காலத்தின் 17 வாரத்தில் முதலாம் நாள் திங்கட்கிழமை கிறிஸ்தன் அச்சிந்தனை அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த ஒரு உண்மை ஹோமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது அதன் கிளைகளில் மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகவும் வானத்து பறவைகள் அதன் விளை கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். வில்லதசி கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்கள் கூறிய ஒரு ஓமை. பின்னொருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிரித்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பு ஏறியது. விண்ணரசி புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றை எல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார். ஓமைகள் அவர் அவர்களோடு எதுவும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன், உலகம் தோற்று முதல் மறைந்திருந்தவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் நினைத்த இவ்வாறு நிறைவேறியது. இறையசு என்பது இயக்கம். எந்த ஒரு இயக்கம் ஒரு புள்ளியில் தோண்டி எல்லா திசையிலும் பரவுகின்றது. ஒரு தீக்குச்சியில் தோன்றும் நெருப்பு இயக்கமாக மாறும்போது எல்லா திசைகளிலும் பரவி வளர்ந்து அனைத்தையும் தனதாக்குகின்றது. இறையரசு இயக்கம் இயேசுவின் இதயத்தில் தோன்றிய நெருப்பு. கடுகு விதை அல்லது ஆழம் விதை மண்ணில் விழுந்து முளைத்து வளைந்து வளர்ந்து விருட்டம் ஆவதும் இந்த இயக்கத்தின் பரவெடுப்பது அடையாள சின்னமாக காட்டப்படுகின்றது. பரவுகின்ற அரசுக்கு பரந்த விரிந்த மரத்தையும் அதன் ஆட்சிக்கு உட்படுத்துகின்ற நிலப்பரப்புகளை அதன் சின்ன கிளைகளாக உருவாக்கப்படுவதும் வரலாறு. மரமும் இயேசு உருவாக்கிய மரசு நில பரப்பை கொண்டு குறிப்பதல்ல, அது மனித இதயங்களை குறிக்கின்றது. இயேசுவின் அரசை ஏற்பவர் எல்லாம் இந்த அரசின் அன்பின் நிழலில் குடிகொள்ள முடியும், வாழ்வை நிறைவை சுவைக்க இயலும். நாங்களும் சிந்தித்து செயல்படுவோம் ராஜா. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, வணக்கம் சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
1: அவர் திருமதி ஜியா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்ற ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
3: ஹலோ. வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நடிகனா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு. ஆடி மாதம் 27 பொதுக்காலம் 17 வாரம் திங்கட்கிழமை இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து பிரிவு 13 இறைவசனங்கள் 1-11 வரை. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே, நீ உனக்காக நாற்பட்டலான ஒரு கச்சியை வாங்கி அதை உன்னிடையில் கட்டிக்கொள், அதை தண்ணீரில் நினைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சியை வாங்கி அதை என்னிடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு 2 முறை அருளப்பட்டது, நீ வாங்கி உன்னிடையில் கட்டி கொண்டுள்ள கச்சியை எடுத்துக்கொள், எழுந்து பேர் ஆத்து ஆற்றுக்கு செல், அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாட்களுக்கு பின் ஆண்டவர் என்னிடம் கூறியது, எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சியை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்திற்கு சென்று அங்கிருந்து மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சியை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சியோ இதற்கு பயன்படாத அளவில் இட்டுப்போய் இருந்தது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறே யூதா, எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன், என் சொற்களுக்கு செவியொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சியை போல் ஆவார்கள். கச்சை ஒருவாறு இடையோடு ஒட்டியிருப்பது போல் இஸ்ரேல் யூதார் மீட்டர் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்க செய்தேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கின்றார் ஆண்டவர். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு சிறியவை மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். உலகில் ஏற்பட்டுள்ள புரட்சிகள், மாற்றங்கள், கண்டுபிடிப்புகள் அனைத்துமே ஏதோ ஒரு நபரின் உள்ளத்தில் உதித்த ஓர் எண்ணம், சிந்தனை, கருத்து மிகப்பெரிய மாற்றத்தை, வளர்ச்சியை கண்டதால் உண்டானவை. காந்தியடிகள் எண்ணங்களில் உதித்த அகிம்சை ஆங்கிலேயர்களை விரட்டியது. அமெரிக்காவில் என் சகோதர சகோதரிகள் என்ற விவேகானந்தரின் ஒரு சொல் வரலாறு ஆனது. விண்ணரசின் வளர்ச்சி தாக்கத்தை பற்றி இயேசு குறிப்பிடும் போது கடுகு விதை, புளிப்பு மாவு ஆகியவற்றை எடுத்துக்காட்டாக கூற, இவை இரண்டும் அளவில் சிறியனவாக இருந்தாலும் அவை ஏற்படுத்தக்கூடிய மாற்றமும் தாக்கமும் மிக பெரியது. அதுபோலவே சிறு சிறு நற்செயல்கள் அன்புடன் செய்து இம்மண்ணில் விண்ணரசு மலர்ந்திட செய்வோமாக. நன்றி. வணக்கம் ராஜனா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். நேரம் சரியாக 8:19 நிமிடம் ஆகிய ராட்சத்தில் 7:19 நிமிடம் அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் திருமதி குணநாயகி. உங்களுடைய டெலிபோன விக்கி கொண்டு வருது. எல்லோருக்கும்
4: கால வணக்கங்கள் கூறி எல்லா வீர்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, பாண்டவர்களின் வனவாசத்தில் தாகம் தீர்க்க யக்ஷன் அருளிய ஞானம், மகாபாரதத்தில் பாண்டவர்கள் அனுபவித்த வனவாசம் என்பது வெறும் துன்பங்களின் காலம் மட்டுமல்ல, அவர்களது தர்மம், பொறுமை, ஞானம், இறை நம்பிக்கை ஆகியவை சோதிக்கப்பட்ட காலமாகவும் இருந்தது. அந்த வனவாசத்தில் நடைபெற்ற மிக ஆழமான தத்துவ நிகழ்வுகளில் ஒன்று யக்ஷ பிரச்சனை என்று அழைக்கப்படும் சம்பவம். இந்த நிகழ்வு தர்மம் என்ன, மனிதனின் உண்மையான செல்வம் என்ன, வாழ்வின் அர்த்தம் என்ன என்பதை உலகிற்கு எடுத்துரைக்கும் அரிய நிகழ்வாகும். ஒரு நாள் ஒரு அந்தனரின் அரணிக்கட்டையும் யாகத்திற்கு தேவையான மரக்குச்சிகளும் ஒரு மானின் கொம்பில் சிக்கி கொண்டு விட்டன. அதை மீட்டுத் தருமாறு அந்தனர் பாண்டவர்களிடம் வேண்டினர். தர்மர் உடனே தனது சகோதரர்களுடன் அந்த மானை பின்தொடர்ந்தார். ஆனால் அந்த மான் யாராலும் பிடிக்க முடியாதபடி காட்டின் ஆழத்திற்குள் மறைந்தது. நீண்ட நேரம் அழிந்ததால் பாண்டவர்கள் அனைவரும் சோர்வடைந்தனர். வெயிலின் தாகமும் வெப்பமும் அவர்களை மிகவும் வாட்டியது. தண்ணீர் தேடி வருமாறு தர்மர் முதலில் நகுலனை அனுப்பினார். சிறிது தூரம் சேர்ந்த நகுலன் மரங்கள் சூழ்ந்த அழகான ஒரு குளத்தை கண்டார். மகிழ்ச்சியுடன் தண்ணீர் அருந்து சென்றபோது இங்கிருந்த ஒரு அகரீதி குரல் ஒலித்தது. இந்த குளம் எனக்கு சொந்தமானது, என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த நீரை அருந்தினால் உயிரை இழப்பாய். தாகத்தால் தவித்த நகுலன் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை. குளத்தில் இறங்கி தண்ணீர் அருந்தியவுடன் உடனே மயங்கி விழுந்தார். நகுலன் திரும்பி வராததால் சகாதேவன் அனுப்பப்பட்டார். அவனும் அதே குரலை கேட்டு அலட்சியப்படுத்தி நீர் அருந்தியவுடன் உயிரிழந்தவனாய் விழுந்தார். பின்னர் அர்ஜுனனும் பீமனும் சென்றனர். தங்கள் வலிமையிலும் வீரத்திலும் நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த மர்ம குரலை மதிக்காமல் தண்ணீர் அருந்தியதும் அவர்களும் மயங்கி விழுந்தார்கள். நான்கு சகோதரர்களும் திரும்பி வராததால் தர்மன் தானே தேடி சென்றார். அங்கு தனது அன்பு சகோதரர்கள் அனைவரும் உயிரிழந்து கிடப்பதை கண்டு அவர் மனம் உடைந்தது. ஆனால் அவர் அவசரப்படவில்லை. அந்த நேரத்தில் மீண்டும் அதே குரல் ஒலித்தது. நான் சொன்ன எச்சரிக்கையை அவர்கள் மறிக்கவில்லை. அதனால் இந்த நிலை ஏற்பட்டது. நீ என் கேள்விகளுக்கு பதில் கூறினால் மட்டும் நீர் அருந்தலா. தர்மர் அமைதியாக சம்மதித்த. உலகிலேயே வேகமானது எது? மனமே உலகிலேயே வேகமானது என்றார் தர்மர். மனிதனின் உண்மையான நண்பன் யார்? தர்மமே மனிதனின் உண்மையான நண்பன். இதை கைவிட்டால் மனிதன் அரவராலும் நேசிக்கப்படுவான். அகந்திய கைவிட்டான். உலகிலேயே மிகப்பெரிய ஆச்சரியம் எது? அதற்கு தர்மர் கூறிய பதில், இன்றும் உலகம் முழுவதும் மேற்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற உயிர்கள் மரணம் அடைவதை மனிதன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் தான் மட்டும் இன்றும் உயிரோடு இருப்பேன் என்று நினைக்கிறார். இதுவே உலகின் மிகப்பெரிய ஆச்சரியம். தர்மரின் ஒவ்வொரு பதிலும் எச்சனை வியப்பில் ஆழ்த்தியது. அவரது ஞானம், பொறுமை, தர்ம நெறி அனைத்தையும் கண்டு எச்சன் மகிழ்ந்தான். பின்னர் அவன் கூறினான், உன் நான்கு சகோதரர்களில் ஒருவனை மட்டும் உயிர்ப்பிக்கிறேன், யாரை விரும்புகிறாய்? தர்மம் ஒரு கணம் யோசிக்காமல் நகுலனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற யட்சன் ஆச்சரியப்பட்டார். பீமன் உன் பலம், அர்ஜுனன் உன் வெற்றியின் ஆதாரம், அவர்களை விட்டுவிட்டு ஏன் நகுலனை தேர்ந்தெடுத்தாய்? அதற்கு தர்மர், என் தாய் குந்திக்கு நான் உயிருடன் இருக்கிறேன், ஆனால் என் சித்தம்மா மாத்திரையின் இரு மகன்களும் இறந்துவிட்டால் அவருக்கு வாரிசே இருக்காது. ஆகையால் இரண்டு தாய்மாருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் என்பதால் நகுலன் உயிர் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். தர்மத்தை இந்த சூழ்நிலையிலும் கைவிடாதவன் அவர். அதனால் நீ உன் நான்கு சகோதரர்களும் உயிர் பெற்றும் என்று கூறியவுடன் எல்லோரையும் உயிர் பெற்று விட்டார் என்று கூறி, இந்த நிகழ்வு மனிதனின் உண்மையான பலம் உடல் வலிமையோ செல்வமோ அல்ல, பொறுமை, ஞானம், சமநீதி, தர்மம் என்பதையே உலகிற்கு உணர்த்துகிறது. சிக்கலான சூழ்நிலையிலும் தர்மத்தை பின்பற்றுகிறவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கு இந்த யட்ச பிரச்சனை எந்தெந்தும் நிலைத்திருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு மங்கள் நன்றிகள்.
4: நன்றி, நன்றி.
1: அவர் திருமதி குணநாகி பசுமதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நேரம் சரியாக 8:25 ஐக்கியராட்சியத்தில் 7:25. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். இணைந்திருக்கும் அன்புற, வணக்கம். வணக்கம் சன், நலமா இருக்கீங்களா? நன்றி, தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
5: அனந்தானே, நீங்கள் நம்பால எல்லாம் எல்லாம் குக்கடி சோலை தான் தோன்றி ஈஸ்வரின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்த ஒன்றும் எல்லாம் எல்லாம் கத்தி தாய் பவானி தெய்வீக லபதம் திங்கட்கிழமை கர்ம வினையின் பிடியிலிருந்து ஒருவரால் விடுபட முடியுமா? கருணையால் கர்ம வினையை எவ்வாறு வெல்ல முடியும் என்பதை என்று பகவான் அழுத்தமாக பிரகடனப்படுத்துகிறார். கர்மாவின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க வழி இருக்கிறதா என்று நீங்கள் வியக்கலாம். ஆம், இறைவன் அருளை பெறுபவர்களுக்கு அது சாத்தியமே. நீங்கள் இறைவனின் அருளை பெற்றவுடன் கர்ம பலன்களால் பாதிக்கப்பட மாட்டீர்கள். எனவே நீங்கள் தெய்வீக அருளை பெற முயற்சி செய்ய வேண்டும். கர்மாவிலிருந்து தப்பிக்க இருக்கிறார் அந்த அறிஞர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் சொல்வது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் நீங்கள் தெய்வீகர்களை பெற்றவுடன் கர்மாவின் விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க நேர்ந்தாலும் அந்த வழியை நீங்கள் உணர மாட்டீர்கள். உதாரணமாக மருந்து அடங்கிய புட்டியை எடுத்துக்கொள்வோம். அந்த புட்டியில் காலாவதி தேதி குறிப்பிட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். காலாவதி தேதிக்கு பிறகு அந்த மருந்து அதன் வீரியத்தை இழந்துவிடும். அதுபோலவே இறைவன் அருள் கர்ம பலன்களை காலாவதியாகும். அதாவது அது கர்மாவின் விளைவுகளை இல்லாமல் செய்துவிடும். எனவே கர்மாவின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க முடியும். தெய்வீக அருளை பெறுவதற்கு தேவையான வலிமையையும் மன உறுதியையும் மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் தெய்வீக அருளை பெற்றவுடன் கர்மாவின் தலையிலிருந்து விடுபடுவீர்கள். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாவின் தீமையை அருள் நீக்கிவிடுகிறது என்று பகவான் புயல் கூறியிருக்கிறார்கள். கூறிக்கொண்டு மட்டுமல்ல, சிந்தைய நாளை சந்திக்கிறேன். உங்கள் அன்புடன் நேசிக்கும் என்பதால் ஆக்கணுகிறான்.
1: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு மங்கள் இதே ஊர்வன நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 8:28, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:08. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8:00 to 8:30 வரை நேர்களின் ஆக்கத்தினூடாக வானலையில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நச்சிந்த

நிகழ்ச்சியில் நீங்கள் விரைவாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் அன்பு உறவுகளே. சரி அன்பு உறவுகளை, இதுவரை நேர்மம் நச்சந்தனை நேரத்தில் கலந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு ஏற்பது 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 27 ஜூலை மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது.

0: மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் விரயங்கள் உண்டு. ரொம்ப நிறைய யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்ம பண்ண தப்பு ஏதாவது இருக்கா, ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு, சுற்றி சுற்றி நம்ம பார்த்தா அடி விழுந்துட்டே இருக்க, என்ன எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து முடியறதுன்னு கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தா நம்மகிட்ட எந்த தப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல நாம தான் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஒன்று, நேரத்தை கடைபிடிக்காமல் இருப்போம், இல்லைனா மறதி ஆரயமாக இருக்கணும், இல்லைனா மற்றவாளை நம்பி இருப்போம், இல்லைனா நம்ம நேரம் கை கொடுக்காதங்காட்டி அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்துகிட்டு இருப்போம். இந்த மாதிரி சில தப்புதல்னால சில விரயங்களும் சில நேரங்களில் நம்ம பண இழப்புகளும் ஏற்படும். இந்த மாதிரி இனிமேல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்பவுமே முக்கியத்துவமாக இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், அதே மாதிரி அதை லீகலாக செக் பண்ணிக்கிறது, ஒருத்தரையே நம்பியிருக்காமல் நாலு பேர்கிட்ட தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது. சில பேர் யூடியூப்பை பார்த்துட்டு ஃபேஸுக்கு இந்த பொருளை போட்டுப்பா, சில பேர் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு அவளை அதை எடுத்து பண்ணுவாள், அப்படி கிடையாது. அவளுடைய நேரம் அவங்களுக்கு அப்படி நல்லதாக நடந்திருக்கு, நீங்கள் உங்களோட செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயம் ஆடிட்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டேலி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகள்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். சில சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி திருப்பி ட்ரை பண்ணுறேன் சார், கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதீங்க. முயற்சி தான் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, அயக்ரியவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கு எப்பவுமே ஒரு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உழைப்பு நிச்சயமாக பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பணவரவுகளுக்கு உண்டான தினம், அதாவது பிரயாணம் பண்ணணும், சில விஷயத்தை இழந்து சில விஷயத்தை பெற முடியும் அப்படிங்கிறத சிவசூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எஸ் என்ன இழக்கிறீங்க, என்ன பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மூச்சு காற்று இருந்துட்டுருக்கு, நம்ம வந்து டீப் ப்ரீத்திங் எடுப்போம், டீப் அப்படி இழந்து ஒரு சில விஷயங்களில் மூச்சை அடக்கி சில பிராணாயமங்களை பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு குண்டலினி சக்தி மேலேறும், அதில் வந்து பேரானந்தங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் நேரத்தை இழந்தால் பணம் கிடைக்கும், அந்த நேரத்தை அன்புக்காக செலவுபட்டால் அன்பு திரும்பி கிடைக்கும்னு சொல்கிறார். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் ஒன்று இழக்க வேண்டும், ஒரு விஷயத்தை பெற வேண்டும், இதை இயற்கையுடைய நிதி. இந்த நீதியை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய வேலை, தொழில், அன்பு இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் டயத்தை அதுக்கு கொடுத்து கொஞ்சம் உங்கள் கான்சன்ட்ரேட்டையும் கொடுத்தீங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. எங்கே கான்சன்ட்ரேட் கம்மியாக இருக்குது, எங்கே அப்புறம் பண்ணிக்கலாம், எங்கே மற்றவர்கள்ட்ட விடலாம்னு சொன்னோம்னோ அந்த இடத்துல ஃபெயிலியர் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக ஊர் உங்களை பாராட்டும் பேசும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. மிதுனராசி நேயர்களுக்கு நல்லது கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைக்கி கிரக நிலைகள்லாம் அப்படியே ஆய்வு பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கா, இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, கால் சம்மந்தமான உபாதைகள் இருக்கும், கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. கம்ப்யூட்டர், ஐடி, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம், கம்யூனிகேஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், செல்ஃபோன் சம்மந்தமான விற்பனையில் இருக்கிறவா, கேஜெட்ஸ் எல்லாம் விற்பனை, அக்சசரிஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம். இந்த வண்டி வாகனத்துக்கு ஸ்டிக்கரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி போர்டு சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கு, இரும்பு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தை கணக்கெடுத்து பார்க்கும்போது தினம் எனக்கு சாதகமாக இருக்க சாதகமாக இருக்குது. எந்த விஷயத்துக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், சேமிப்பு, முதலீடு, பேங்க்கில் போடுறது, புது கணக்கு ஆரம்பிக்கிறது, புது விஷயத்துக்காக செயல்படுத்துறது, இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுறது, அதை ஸ்ட்ராங்காக பேசினாலும் காரிய வெற்றி ஆயிடும். அது ரொம்ப அப்படியே மற்றவாட்ட சந்தேகமாக பேசினாலும் காரியம் நடக்காது. ஸோ ஸ்ட்ராங் மைண்டோட ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் செயல்பட்டலாம், உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடாது. தங்கம், வெள்ளி செஞ்சு கொடுக்குறவா ஹோல்சேல், ரீட்டைல் கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஒரு விஷயத்தில் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அதில் நிறைய உங்களுக்கு அப்படியே திறமையாக இருந்ததுனா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். ஒரு இதில் பார்த்து பார்த்தேன், அதாவது இன்ஸ்டாவில் வரக்கூடிய பேடி பார்த்தேன், லலிதா ஜுவல்லர்ஸ், லலிதா ஜுவல்லர்ஸினுடைய ஓனர் கீரன் குமார், அவர் வந்து சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது ஒரே ஒரு கார் சம்மந்தமான கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரே இதில் வந்து இழந்த 165 கோடி ரூபாய் இழந்தேன். ஏன்னா நான் டைம் கொடுக்கல, எனக்கு அந்த நபர் அந்த தொழில் பற்றி தெரியாது. பணம் கேட்டுட்டே இருந்தால் நான் கொடுத்துட்டே இருந்தேன், பட் அதை ரியலைஸ் பண்ணுறேன், இனிமேல் என் வாழ்க்கையில் தெரியாத தொழிலை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எஸ் அந்த மாதிரி தெரியாத விஷயத்தினால முதலீடு பண்ணுறது, ஈடுபடுறது, ஏற்கனவே அந்த அனுபவம் இருந்தால் அதை நீங்கள் செய்யக்கூடாது. 12 ராசிகளும் இதை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு பலன்கள் உண்டு, அந்த பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அடையும். இன்றைக்கி கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நினச்ச காரியத்தை நடத்தும். எப்போவுமே அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். எப்போவுமே நன்றே செய், இன்றே செய், நன்மையை செய்யணும்னு சொல்லுவாங்க. இன்றே இப்பொழுது அந்த காரியத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்கள் கூட சேரணும், நல்ல காரியத்தில் ஈடுபடுறது நல்லது. புதிய தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பதவி பெயர்ப்புகள் அந்தஸ்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் என்பது, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தோட்டம், துறவு, ரைஸ் மில் வச்சுட்டுருக்கோ, அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ், பால் பண்ண வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உற்றார் உறவினர் அன்புகள் கூடி வரும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குலதெய்வ வழிபாடை இன்னும் ஸ்ரத்தையாக எடுத்து பண்ணிக்கணும். பெரியவங்கள்கிட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்டாக, கொஞ்சம் அவள் சொன்ன விஷயத்த கொஞ்சம் உட்காந்து கேட்டுட்டேன்னா போதும், மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் கூட்டுவிடுவாள். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு யார்கிட்ட சொல்கிறதுன்ற தவி தவி போட இருந்துட்டு இருப்பாள். சில சில விஷயங்களுக்கு நம்ம டயரத்தை ஒதுக்கணும். ஃபோன் பார்க்குறோம், கம்ப்யூட்டர் பார்க்குறோம், வேலை பார்க்குறோம், தொழில் பார்க்குறோம், நண்பர்கிட்ட சிரிக்கிறோம், கிளைண்ட்ஸ்கிட்ட சிரிக்கிறோம், தெரியாதவாட்ட சிரிக்கிறோம். ஆனால் கூடவே இருந்துருப்பா அவளை கவனிக்காமல் விட்டுடுவோம். பெரியவங்களை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த நேரத்தை அவர்கள்ட்ட ஒதுக்கினா நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். விளையாட்டில் இருந்துருக்கிறோம், ஃபுட்பால், அதே மாதிரி கிரிக்கெட்டில் இருந்துருக்கோ, செஸ்ல இருந்துருக்கோ, கபடியில் இருந்துருக்கோ, கொக்கோல இருந்துருக்கிற வாழ்க்கை மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நேயர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில பேர் உங்களுக்கு உதாரணமாக சில காரியங்கள் எடுத்துக்கொள்வது, சில பேர் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு அவங்க ஒரு பெரிய முன்னோடியாக இருப்பாங்க. பா, இவங்களை பார்த்து நம்மளாக ஜெயிக்கணும், நம்மளாக மாறணும். சில பேர் இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக, இவங்க மட்டும் இப்படி இருக்கா, நம்ம மட்டும் இப்படி இருக்கா, அப்படி சொல்லவே கூடாது. அவங்க கண்ணு முன்னாடி ஜெயிச்சுக்காங்கன்னா அதே மாதிரி நீங்களும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் நீங்கள் செயல்படுத்திட்டேன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விரயங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறது தான், சில விஷயங்களில் நிச்சயமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, பட்ட இடத்துலேயே படும்னு சொல்லுவா. வெளிநாடு, வெளியூர், அதுக்குண்டான டிக்கெட் புக்கிங், விசா சம்பந்தமான விஷயங்களுக்காக நீங்கள் எடுத்த காரியம் மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிகராசி நண்பர்கள் இந்த தினத்தில் விரயங்கள் உண்டு. சில விஷயங்களில் நடக்கும், நடக்காமல் இருந்துருக்கும், பெருசாக அதையும் எடுத்துக்காதீங்க, அப்படியே இயற்கையோடு விட்டுருங்க. கண்டிப்பாக இயற்கை உங்களுக்கு நல்ல பலன்களாக கொடுக்கும், நல்ல மாற்றமாக கொடுக்கும். தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். சிறு முயற்சிகளும் மிகப்பெரிய பலன்களை தொடுக்கும். எப்போவுமே இந்த மரத்துக்கு ஜலம் ஊற்றுனேல், மரத்துக்கு தண்ணி ஊற்றுனேல் அப்படின்னு சொன்னால் அந்த மரம் கிளைகளாக வந்து அது பின்னாடி பழங்களாக உங்களுக்கு கொடுக்கும். என்ன அதை விதைக்கும் பொழுது அது என்ன மரம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் பொழுது நாம் என்ன பண்ணுறோங்கிறதுல தெளிவு இருந்தால் போதும், அதை செயல்பட்டுட்டேன்னா போதும், அதை ரெகுலராக அந்த ஒர்க் எடுத்து பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை நான் பாட்டுக்கு செயல்பட்டேன், பட் எனக்கு பழம் இல்லாத மரத்தை வச்சுன்னு என்ன பிரயோஜனம், நிழல் தான் கொடுக்குறது அது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செயல்படுத்துறேல் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டேன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இயற்கை உங்களுக்கு உதவிகள் செய்யும். இன்றைய தினத்தில் நண்பர்கள் துரோகம் செய்வார்கள், உற்றார் உறவினர் உதவி செய்வார்கள். இது ரெண்டையும் நீங்கள் பார்க்கலாம். நண்பர்கள் துரோகம் செய்வார், உற்றார் உறவினர் உதவிகள் செய்வார். தொழில் விரயங்களில் பின்னாடி லாபமாக காமிக்கும். இது கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டோம், இதை விட்டுட்டா என்ன அளவுக்கு விரயமாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பின்னாடி புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் கம்ப்யூட்டர் படிச்சுட்டுருக்குறோம், ஐடியில் இருந்துட்டுருக்கிறவா, இரும்பு சம்மந்தமான வேலையில் இருந்துட்டுருக்கிறவா, லாபங்கள் கூடி வரும். நிச்சயமான ஒரு ஃபெயிலியரில் ஒரு சக்ஸஸ் பண்ணிவிடுவேன், அது எப்படியோ இன்றைக்கி இதை விரயம் பண்ணிட்டேன், நாளைக்கு இதை சம்பாதிச்சிட்றேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வரும், கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். தனுசு ராசி நண்பர்களே, நல்ல காரியங்கள், அப்பா அப்பா அப்பா அப்பா, நாலஞ்சு நாள் நான் பட்ட விஷயம் எனக்கு தான் சார் தெரியும், படாத பாடு கொடுத்துட்டேன், ஒன்று ரெண்டு இல்லை, நான் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர், இப்போ தான் சார் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கேன், என்ன சார் நாலு நாளில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வருமா அப்படின்னு சில பேர் ஐயோ நாலு நாள் ஓடினதே எனக்கு தெரியல சார், கடகடன்னு ஓடிடுச்சு, கடவுள் தான் காப்பாற்றி விட்டுட்டார் அப்படின்னு சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி ரெண்டு விதமான துருவங்கள் ஜாதகத்தை பொறுத்து அது மாறும் இன்றைய தினத்தில். பட் பேசும்பொழுது சற்று கவனம் என்பது தேவை. பண விவகாரங்களில் மீது எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கெட்யூல் போடுங்க, பிரயாணம் பண்ணுங்க, நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவமாக மாறும். மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினம் சாதகமாக இருக்கு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன். முயற்சி திருவினை விடாமுயற்சி வெற்றி தரும். தொழிலில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இப்படி நான் சொல்லி, அவர் வந்து ட்ரெயினில் போயிருக்கார். அப்படி ட்ரெயினில் போகும்போது ஒரு நபர் வந்து பழக்கமாக இருக்கார். அந்த நபர் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் போயிருக்கார். ரெண்டே ரெண்டு இப்படி மேலொன்று கீழே ஒன்று படுக்க, அந்த இடத்துல அவர் சந்திக்கிறார். அவர் வந்து பேசுகிறார், தன்னுடைய தொழிலை பற்றி பேசுகிறார். அப்படியே பழக்கமாக இவர் கார்டை வந்து பிஸ்னஸ் கார்டை வாங்குறார். அவர் கார்டை இவருக்கு வாங்குறார். ரெண்டு பேர் பிஸ்னஸ் பரிமாற்றம் கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா ஒரு 60 லட்சம் ரூபா 70 லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிவிட்டார். அவர் சொன்னார், சார் நீங்கள் சொன்னீர் காலையில் தான் பலன்களில் பார்த்தேன், இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நபர்களை சந்திப்பில் அதன் மூலமாக உங்கள் பிஸ்னஸை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லலைன்னா அந்த நபர்கிட்ட சும்மா ஜாலியாக பேசிவிட்டு அரசியல் பேசிவிட்டு விட்டுருப்பேன் சார். பட் என்னோடய பிஸ்னஸை பற்றி சொல்லி இதை உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டேன். கடைசியில் எனக்கு கிடச்ச பரிசு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபா. அதில் எனக்கு சின்ன சின்ன பர்சன்டேஜ் நின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் உண்டு சார், இது உங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக சொன்னார். எஸ், அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா பாசிட்டிவாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நிச்சயமான உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். சின்ன சின்ன விஷயங்களில் சண்டை போட்டால் எதிர்மறையாக பேசினா அவளுக்கு டைம் சரியில்லை, அதனால் பேசுகிறா. உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணலாம். வழிபடக்கூடிய தெய்வ நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி யாராவது உங்களை பற்றி பின்னாடி பேசினா, உங்களை பற்றி ஏதாவது சொன்னால், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, உங்கள்கிட்ட கோச்சுண்டா, இல்லை நீங்கள் பேச பேச நடந்து போகிற காதில் வாங்கலைன்னா, ஓ அவளுக்கு டைம் சரியில்லையோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நமக்கு தான் டைம் சரியில்லை, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். இரவு நேரம் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். ரொம்ப சாகசங்கள் பண்ணப்படாது, விளையாட்டுத்தனமாக விளையாடப்படாது. சின்ன விஷயங்களில் மற்றவாளை கிண்டல் கேலி பண்ணப்படாது. இப்போ நன்னா இருக்கும், அவள் வந்து மன கஷ்டப்படும் போது அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு சாரி கேட்கறதுல பிரயோஜனம் இல்லை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்மளுடைய ஆப்போசிட்டில் இருக்கிற நபரை ஒருத்தர் ரொம்ப பேசிகிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்மளை அவர் குத்துறார் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இயல்பாகவே உங்களுக்கு தெரியும். ஆனால் பேசுகிறார் அவர் பெருமையாக மனசில் நினச்சிருக்காருன்னு கிடையாது, உங்களை ஏதோ இடத்துல மனசை வருத்தப்பட வைக்கிறாருன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட நபர்கள்ட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது, முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது. அவங்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு சில காரியங்களை பண்ணுறது நல்லது. அப்படியே பண்ணாலும் அவங்க பாராட்டுறதில்ல சார், மற்றவங்கள தான் பாராட்டுறாங்க. இல்லை என்ன போய் சிரித்து பார்க்குறாங்க, இல்லை பேசிட்டு சிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முடிந்த அளவுக்கு அந்த நபர்கள்ட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா உங்களோட வெற்றிகளை அவங்க முன்னாடி பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஒன்று காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள்கிட்ட சொல்லாதீர்கள். இது யார் என்ன ஏது என்பதை நீங்களே உங்கள் மனசில் வந்து அடையாளம் காண்பிக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் யாருன்னே தெரியாமல் அவாட்ட போய் எல்லா விஷயத்தையும் ஒட்டின்னு இருப்போம். கடைசியில் யார் அந்த கல்ப்ரேட், யார் அந்த நபர் அப்படின்னா அவராக தான் இருந்துருப்பார். நம்ம தெரியாமல் ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. சின்ன சின்ன நேரத்தை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். இது சில விஷயங்களை பிரயோஜனமாக படுத்தக்கூடிய இந்த காலங்கள் இருக்குது. இதை பயன்படுத்தினா மிக பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு, வெற்றிகள் உண்டு, லாபங்கள் உண்டு, மன ரீதியான வருத்தங்கள்லாம் போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீண்டும் சந்திப்போம்.
1: அந்த உறவுகள் 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றி. அந்த உறவுகள் நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து தொடர இருக்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
2: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.
3: தங்கச்சி காலுக்கு ஒரு தங்க
1: செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன்.
4: வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
5: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
6: எத்தனை பேருக்கு?
5: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
6: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
5: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
7: என்ன சமயலோ
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவனியூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78, மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
1: நேரம் சரியாக 8:46 ஐக்கியராஜ்யத்தில் 7:46. அன்பு உறவுகள், கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழில் இடம்பெறுகின்றது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்துவோம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றன. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். உற்சாகமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி. நல்லா இருக்கிறது.
1: என்ன மாங்கல்யம் நகை மாடம்
0: பரமானந்தம் அவர்களும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள்.
1: பரமானந்தம் இருவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு
0: நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள், அன்பு உறவுகளே, அதாவது சொர்ண மகால் நகை மாடத்தினுடைய உரிமையாளர் பரமானந்தம் என்று சொன்னார் வன்கூவரில் இருந்து. ஆனால் இங்கேயும் சொர்ண மகால் இல்லை, இப்பொழுது மாங்கல்யம் என்று சொல்லுங்க. அவருடைய உரிமையாளரும் பரமானந்தம் தான். அதே போல் அருண் ஜேக்கப் எங்களுடைய சந்திரசேகரம் ஐயாவுடைய அருமை பேரன் அருண் ஜேக்கப் அவர்களும் இன்று பிறந்த நாளை கொண்டாடினார். அவரும் இன்று புகழென்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: யோகேஸ்வரி. அம்மா நலமா இருக்கீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். அம்மாவிடம் வேண்டிக்கொண்டு
0: பரமானந்தம்
2: மறந்து பரமானந்தம் பரமானந்தம் அருண்யகம் இதுவரும் இந்த நாளும் சிறப்பாக சீராக வாழ்வ வாழ்வ வாழ்வு என்று நான் வாழ்த்தி கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுகின்றேன்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கு எங்கள் இதில் நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து ரஜினி நாகேந்திரம் அவர்கள் வைபரோடாக இணைந்திருக்கிறார். வணக்கம் ரஜினி.
3: வணக்கம் ராஜா அண்ணன்.
0: நலமா இருக்கீங்களா ரஜினி?
3: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு பரமானந்தம் அவர்களுக்கும் மற்றது அருண்
0: ஜேக்கப்
3: உங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி. வாட்ஸ்அப்பில் ஊடாக இணைந்திருந்தார் சகோதரி புஷ்வதி அம்மா அவர்கள். வணக்கம் புஷ்வதி. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருந்தீர்கள், அவர்களை அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
4: வணக்கம்
0: குணா, நலமா இருக்கீங்களா?
4: ஓஹோ, நீங்களும் அப்படி சுகமா இருக்க வேணும். பிறந்த நாளை கொண்டாடும் சொர்ண மகால் என்று சொன்ன நீங்கள் என்ன?
0: ஓமாமா, சொர்ண மகால் இந்த மாங்கல்யத்துக்கு முதல் முந்தின பெயர் சொர்ண மகால். அவருடைய முதலாளிக்கும் பெயர் பரமானந்தம்.
4: பரமானந்தம்.
0: ஆனால் இந்த சகோதரி இப்பொழுது வன்கூவர் சொன்னால் என்ன தெரியல, தவறு
4: இருக்கிறது. திருவாளர் பரமானந்தம் அவர்களுக்கும் அடுத்து எங்கள் சந்திரசேகர் அவர்களின் பேரன் அருண் ஜேக்கப் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இருவரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு என்றென்றும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு நாங்க பவனாயுடன் கொடுக்கிறோம்.
0: வணக்கம் பதனா.
5: வணக்கம் பதனா.
0: நலமா இருக்கீங்களா?
5: ஆமா, நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நல்லா இருக்கிறோம். நன்றி. அவங்களுடைய அன்போடு நல்லா இருக்கிறோம். நன்றி.
5: நன்றி ராஜாண்ணா. இன்று வன்கூவர் சொன்ன மகால் முதலியார் முதலாளி பரமானந்தம் அவர்களுக்கு சந்திரசேகரம் ஐயாவின் பேரன் அருண் ஜெகப் இருவருக்கும் எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்து. இருவரும் தேக ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து அச்சப்போடாக இணைந்திருந்தார், அவரை தள்ளி போட்டு தேவன் இணைந்து விட்டார் நினைக்கின்றேன். வணக்கம், வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கும் அன்புறவு, எங்களுடைய சோதியை தள்ளிவிட்டீங்கள் தேவன். வணக்கம் தேவன்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: வணக்கம். நான் திருமதி நவுலேஸ்வரன் ராஜா.
0: வணக்கம் திருமதி நவுலேஸ்வரன் அவர்கள், நலமா இருக்கீங்களா சகோதரி?
6: நலமா இருக்கிறோம். அபராமி அம்மா இருக்கிறச்சத்தால் நலமா இருக்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பரமானந்தம் அருண்
0: ஜேக்கப், அருண் ஜேக்கப்,
6: அருண் ஜேக்கப் அவர்களும் அபராமி அம்மாவின் அருக்கடச்சத்தோட ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று வேண்டி விடவுகிறேன் ராஜா.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
6: நன்றி, வணக்கம்.
0: அவர் சபமலர் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து எங்களுடைய அன்பு சகோதரி இணைந்திருக்கின்றார், எங்கள் புஷ்பதியம்மா அவர்கள். வணக்கம் புஷ்பதியம்மா. வணக்கம் புஷ்பதி. அவருடைய தொடர்பு ஏன் அடிக்கடி துண்டாகின்றது? அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: எங்கட
0: சகோதரம் வந்து உங்களை தள்ளி
7: விட்டேன்.
0: தேவன் அவர்கள் ஜெயமில்லை
7: தெரியாதானே பரவாயில்லையா? எனக்கு கடவுள் வழி
0: வந்துட்டேன்.
7: உங்களோட குரல்கள் வைப்பது மட்டற்ற மகிழ்ச்சி. அண்ணா நல்லா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு பரமானந்தம் அவர்களுக்கும் மற்றும் சந்திரசேகரம் ஐயாவின் பேர குழந்தை அருண், மற்றவர்கள் கீதா.
0: அவருக்கு வந்து பேர் வந்து பரமானந்தம். அருண் ஜேக்கப் அம்மா.
7: அருண் ஜேக்கப்புக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் இருவரும் நீண்டாயில் நிறை செல்வம் அட்டை சரியம் சகல சௌபாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்கா 16 பேர் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இங்குலதெய்வமாகிய நல்லூர் முருகனர் ராசி எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாரும் நல்லா இருக்க வேண்டி விட வருகிறேன்னா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சௌதரி, உங்களுடைய அன்பான வாழ்க்கைக்கு நீங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
7: நன்றி அண்ணா.
0: அவர் திருமதி புஷ்பதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார். அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அந்த மழலை அருண் ஜேக்கப் அவர்களோடு இணைந்து பரமானந்தன் அவர்கள் கனடா வான்கூவரில் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றால் நேரடியாக இணைவர்களை நான் எடுக்க மாட்டேன். அன்புறவர்களை நீங்கள் வைஃபர் ரூடாக இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள். இந்த நேரத்தில் எங்களுடைய ராசாத்தி அம்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராசாத்தி அம்மா, வைஃபர் ரூடாக இணைந்திருக்கின்ற ராசாத்தி அம்மா. வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம் ராஜா அவர்களை. பெரிய தலைவர் நீங்கள். ஐயையோ புகழ், ஐயையோ
0: என்று செய்வமே என்று செய்வமே.
8: புகழ் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அதுக்கு முதல் வாழ்த்துக்கள்.
0: நீங்க வரையில, நீங்க வரையில
8: எனக்கு தெரியாராயா? நான் பயணத்துல வந்த இடத்துல நடந்தது எல்லாம்
0: எல்லாம் நீங்க தாயம் போயிருக்கு. தாயம் போயிருந்தீங்க?
8: ஓ, 2 மாதம் நின்று நடுவா அருளின் கண். நான் சுமதியே எங்கட ஊர் தான் கொக்கில்.
0: கண்டனீங்களா? அவ வந்து நின்றாவே பிறந்த நாள்ல.
8: ஓ, எனக்கு தெரியா. நான் நாளை தங்கதை கொண்டே தங்கதை
0: பெண்டவைகள் இருந்து 10 பேர் வந்தவர்கள்.
8: ஐயோ, எனக்கு தெரியாராயா?
0: பத்மராணி தலைமையில வந்தவர்கள் அந்த குழு.
8: பத்மராணி வந்து தூரம் இல்லோ, இவ வந்து சுபாசினி கிட்ட ஆக நின்றிடம்.
0: நான்
8: அவோடைய சேர்ந்து வந்திருப்பேன் தெரியாது ராஜா. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அருண் அவர்களுக்கும் அவருக்கு என்னவே
0: பரமானந்தம்
8: மற்றவருக்கு பரமானந்தம் அவர்களுக்கு மினியான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மேலும் அவர் சந்தோஷமாக நூடுலி காலம் நோய் துன்பம் இல்லாம வாழ வேண்டும் வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன் ராஜா.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகள். அவர்கள் இருவரையும் வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அன்றவையில் உங்களுக்கு நன்றிகள்.
8: நன்றி, வணக்கம்.
0: சரி, அந்த இரண்டு பேருக்குமான பாடல்

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய அன்பு சகோதரர் சந்திரசேகரம் ஐயா அவர்களுடைய அன்பு பேராண்டி அருண் ஜேக்கப் அவர்களும் எங்களுடைய வன்கூவரில் வசிக்கும் பரமானந்தம் அவர்களுடைய பிறந்த நாளும் இரண்டு பேரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது இன்றைய முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக்க வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர் சாசல் கார்ஷ்லா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன கரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நேர்மையான கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருளின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தேசிய நேர்மை வாரம் இன்று முதல் ஜூலை 31 தேதி வரை முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அரசாங்கம் நாட்டின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதனால் பாதிப்படையக்கூடியவர்கள் வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அரசாங்கத்தை சுற்றி வளைத்து வருவதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கத்துடனே இருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டிருக்கிறார். சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவை இரு கைகூப்பி கும்பிட்டும் கேட்டுவிட்டோம், இனி எவ்வாறு கேட்பது என்று தங்களுக்கு தெரியவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்திருக்கிறார். இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சசி தரூர் இலங்கைக்கான தனது விஜயத்தின் முதல் நாளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து மதிய உணவுடன் கலந்துரையாடியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பருத்தித்துறை முனை பகுதி சிறந்த சுற்றுலா தளமாக அபிவிருத்தி செய்யப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜே சந்திரமூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். பூரணை தினத்தன்று கண்டி கல்வி வலய அதிபர்களுக்கான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமைக்கு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தனது பலத்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அரசாங்கத்தின் சார்பில் கல்வி அதிகாரிகள் இவ்வாறான நியாயமற்ற முடிவுகளை எடுப்பதாக சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து பயணிகள் பேருந்துகளும் 5000 கிலோமீட்டர் தூரம் பயணித்த பின்னர் அவற்றை

வைத்திருக்கிறார்கள். கம்பக வத்துப்பிட்டி வேலை முதலீட்டு வலைய காவல்துறை சாவடியில் பணியாற்றும் ஒரு உதவி காவல்துறை அதிகாரி பொதுமக்களிடம் முறையற்ற மற்றும் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்.

கொழும்பு மற்றும் திருவோணமலை ஆகிய பகுதிகளில் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். புகையிலை சிகரெட் விற்பனையை தடை செய்யும் வகையிலான சட்டம் ஒன்று கொண்டு வருவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவர் ஆனந்த ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் வழிகாட்டுதலின் கீழ் மட்டக்களப்பு ஸ்பெக்ட்ரம் லயன்ஸ் கழகத்தின் நாங்கள் சேவை செய்கின்றோம் என்ற திட்டத்தின் கீழ் மிகவும் பின்தங்கிய பவனத்தீவு பன்சேனை கிராமத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நேற்று முன்தினம் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. விலங்குகளுக்கான சட்ட பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதையும் கொடுமை செயல்களை தடுப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு புதிய விலங்குகள் நல சட்டத்தை அரசாங்கம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. களுத்துறை பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகார பிரிவில் டெங்கு பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் குறிப்பிட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலன்றுவை மற்றும் மொன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களிலும் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை சற்று அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மாத்தறை தெய்வேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த மீனவ தந்தை மற்றும் மகன் இருவரையும் விரைவில் பங்களாதேஷிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. இந்திய செய்திகளில் கார்கில் போர் வெற்றி தினத்தையொட்டி அந்த போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நேற்று மரியாதை செலுத்தியுள்ளார்கள். போர்கள் நடக்கும் பகுதியில் இயக்கப்படும் கப்பல்களில் கிடைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்கும் முன்பு அங்குள்ள பாதுகாப்பு நிலவரத்தை கவனத்தில் கொள்ளும்படி இந்தியர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சராக பிரல்காந்த் ஜோஷி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்தியாவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்து மௌனம் காத்ததற்கு பாலிவுட் நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பிரபலங்களை பலர் குறை கூறி வருகிறார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் தேர்வு நடைமுறைகளை முழுமையாக மாற்றியமைக்கும் பணிக்குழுவை நியமித்திருக்கிறார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துவிட்ட போதிலும் நாடாளுமன்ற முடக்கம் தீருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கர்நாடகம் காவிரி நீர் தர மறுத்திருக்கின்ற நிலையில் டெல்டா மாவட்டங்களில் குருவியை தொடர்ந்து சம்பா சாகுபடிக்கும் சாதகமற்ற சூழல் நிலவுகிறது. வளர்ந்து வரும் மக்கள் தொகை, சுருங்கி வரும் இயற்கை வாழ்விடங்கள், காடுகளின் எல்லைப்பகுதிகளில் அதிகரித்து வரும் மனித குடியிருப்புகள் ஆகிய காரணங்களால் இந்தியாவில் மனித வனவிலங்கு மோதல் ஆண்டுதோறும் தீவிரமடைந்து வருகிறது. கட்டாய உழைப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 301 சட்டப்பிரிவின் அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கையின் கீழ் இந்தியாவை மிக குறைந்த 10% சுங்கவரி வரம்பில் அமெரிக்கா வைத்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டு வந்த பயங்கரவாத தாக்குதல் சதி திட்டத்தை அந்த மாநில காவல்துறையினர் முறியடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயுத உற்பத்தி, ராணுவ ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் இந்தியா தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். நேர்மையான அரசியல்வாதிகள் தேர்தலில் வெல்வது தற்போது கடினமாகிவிட்டது, ஆகவே இனிவரும் தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன் என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா அவர்கள் திடீரென அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் புதிய 200-500 ரூபாய் நோட்டுகளுக்கு நேபாள அரசு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அனுமதியை வழங்கியிருக்கிறது. சென்னையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,370 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து 2வது நாளாக ராணுவ தாக்குதல்களை நிறுத்தியதை தொடர்ந்து நேற்று காலை வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் விலைகள் சரிந்தன. கடந்த 2 மாத கால உச்சத்தில் இருந்து இந்த விலை குறைவு தற்போது ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள சியட்டல் நகரில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. இருவர் சம்பவ இடத்திலே இறந்தார்கள். 5 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் தாக்குதல் நடத்தியதாக நம்பப்படும் முக்கிய சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஜெர்மனி குடியுரிமை பெற்ற 21 வயது அப்துல் தலேட் லெபனானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது

கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு 3 விண்வெளி வீரர்கள் நேற்று பாதுகாப்பாக திரும்பியுள்ளார்கள். ஜப்பானிய பிரதமர் சனாயே தக்காச்சி விடிய விடிய கண் விழித்து வேலை பார்ப்பதாக பயந்திருக்கிறார். நாளுக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் தான் தூங்குவதாக அவர் சென்ற வாரம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தெற்கு சீனாவில் நவுல் புயல் நேற்று கரையை கடந்தது. அப்போது பெய்த மழை வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலியாகிவிட்டார்கள். காய்கறிகளில் ஊட்டச்சத்து குறைந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பழங்கள், காய்கறிகள், தானியங்களில் விட்டமின்கள், தாதுக்கள் குறைந்து வருகின்றன. இதற்கு பல காரணங்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மகளின் உயரம் போதவில்லை, அதனால் சுரப்பி நீர் சிகிச்சைக்கு அழைத்து சென்றார் தந்தை. அவர் சீனாவின் ஹானான் மாநிலத்தைச் சேர்ந்த டி. மகளின் சிகிச்சைக்கு அவர் மாதந்தோறும் 887 அமெரிக்க டாலரை செலவிடுகின்றார். 12 வயது மகளின் உடலில் சுரப்பு நீர் செலுத்தப்படுகிறது. ஆனாலும் ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பது ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். தென் தாய்லாந்தில் அமைந்திருக்கும் ஒரு பௌத்த ஆலயம் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து அதிகாரிகளும் உள்ளூர் சமூகங்களும் மேற்கொண்ட 14 ஆண்டு முயற்சிக்கு தற்போது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. எந்த நாட்டவரின் ஆயுட்காலம் ஆக அதிகம் என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகிலே ஜப்பானிய பெண்களின் சராசரி ஆயுட்காலம் தான் ஆக அதிகமாக பதிவாகியுள்ளது. அவர்கள் கிட்டத்தட்ட 87 ஆண்டுகள் வாழ்வதாக அந்த நாட்டு சுகாதார சமூக நல அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று முதலிடத்தை கைப்பற்றியுள்ள தம்பலகாமம் குளக்கோட்டன் தமிழ் வித்யாலய மாணவிகளுக்கு ஜெயக்குமாரன் குளோபல் பவுண்டேஷன் அமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரமுகருமான குமார் ஜெயக்குமரன் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். சிம்பாவைக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 35 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு தயாராவதற்காக இந்திய ஆடவர் ஹாக்கி அணி 3 நாள் பயிற்சி பயணமாக சுவிட்சர்லாந்துக்கு செல்கிறது. காமன்வெல்த் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பழுதூக்கல் போட்டியின் 65 கிலோ இடப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளி வென்றுள்ளார். F1 கார் பந்தயத்தின் காங்கேரி கிராண்ட் பிரி போட்டியில் பிரிட்டன் வீரரும் மெக்லரன் சாரதியுமான லாண்டோ நோரிஸ் நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு சாம்பியனான அவருக்கு இந்த சீசனில் பெற்றிருப்பது இது முதல் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 382.95 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.74 ரூபாய், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 335.75 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.25 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 411.96 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.04 ரூபாய், 1 அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448.34 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.52 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.40 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.35 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷலாங்கோணத்தில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gare La Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Gare La Gonesse.
2: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லாகோனிஸில் VT சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:13, ஐக்கிய ராச்சியத்தில் 8:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டியது அன்பு உறவுகளை ஒரு தொலைபேசி, அதாவது 0909 தொடங்கும் தொலைபேசி மாத்திரம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. லேண்ட்போன் மற்றும்படி நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக அல்லது வைபர் ஊடாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அன்புறவுகளே, தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப் வைபர் இலக்கத்தையும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அன்புறவுகளை நாங்கள் சொல்லும் போது நீங்கள் அதை குறித்து கொண்டால் உங்களுக்கும் அது சௌகரியமாக இருக்கும். அன்புறவுகளை இப்பொழுது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0951 48 47 71. இது லேண்ட்போன் அன்புறவுகளை. மற்ற இரண்டு வைபர் ஊடாகவும் வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அன்புகளே, வைபர் இலக்கம் உங்களுக்காக தருகின்றேன். வைபர் இலக்கம் 0033 650 7 74 27. வாட்ஸ்அப் இலக்கம் 0633 689 55 29. நீங்கள் தெரியாவிட்டால் எமது அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் இணைப்பில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். பார்த்திபன் நலமா இருக்கீங்களா? பார்த்திபன், நாங்கள் எல்லோரும் நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு பார்த்திபன், என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள் பார்த்திபன்?
2: எனக்கு ராஜா படத்தில்,
1: ராஜா படத்திலயா? ராஜா நீ வர வேண்டும் என்று நீங்கள் ஏன் மறக்கிறீங்க? ஞாபக சக்தி உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் என்று நான் அறிந்தேன். நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். ஆகவே நான் வர வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. கனவீர் அடி அழைத்து ஏற்படுத்தியவர்கள் நான் எடுக்கையில் என்று கவலைப்பட்டு சொன்னார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் நிலமா இருக்கிறீங்களா பார்த்திபன்? பார்த்தீங்களா பார்த்திபன்? எங்க போயிட்டீங்க பார்த்திபன்? அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கிறேன். நான் என்னுடைய தவறு இல்லை பார்த்திபன், உங்களுடைய தவறாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் கேட்ட பாடலை, நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்த பாடலை உங்களுக்காக அள்ளி வழங்குகின்றேன். நன்றி பார்த்திபன்.

0: ஒலித்து பாடல் காட்சியில் கலை, அதாவது கலைத்துறையின் தவறு புதல்வனோடு கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்கள் இணைந்து நடித்திருந்தார்கள். பாடலுக்கு இசையமைத்திருந்தார் மெல்லிசை மாமன்னர் MSV அவர்கள். இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: ராதா வாட்ஸ்அப்லாம் நினைக்கிறீங்களா? என்ன விளையாட்டு, சுகமா இருக்கிறீங்களா?
1: மகிழ்ச்சியில
0: நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக
1: இருக்கோம். உங்களுக்கு என்ன செய்யறது தெரியாமல்
0: என்ன பாடல கேக்க போறீங்க?
1: பல்லாண்டு வாழ்க படத்தில் இருந்து
0: என்ன மாதிரி
1: ஒன்றே
0: குலம் என்று பாட போறீங்களா?
1: முதல்
0: அவரும் அண்ணன் தம்பியும் மேற அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு தாயினுடைய கையில சாப்பாடெல்லாம் சாப்பிட்டவர்கள். எங்களுக்கு தான் பிரிவினை.
1: அவர்கள் ஒற்றுமைதான்,
0: நல்ல ஒற்றுமை. அவர் மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்தை அவர் முதலமைச்சரான பிறகு கலைஞானம் கூட்டி கேட்டு காட்டியிருக்கிறார், தான் தயாரித்தவர் அந்த படத்தை. அப்ப ஜானகியம்மா படம் முடிஞ்சு எழும்பி இவரை கையில குடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு காத்து நிக்கிறா, அவர் எழும்புறே இல்லையா, அப்படியே சொக்கி போயிருந்தார். என்னட்டு கேட்டா, வந்தான் ஐயா உலகத்திலே ஒரு மகா நடிகன் வந்து அந்த கண்ணீர் மல்க அப்படி ஆனந்தமாக சொன்னேரா.
1: கஷ்டப்பட்டு
0: மிருதங்கத்தை கலைஞனோட இருந்து அந்த மிருதங்கத்தை படிக்கிறதெல்லாம் படிச்சு பார்த்து ஒரு கலைஞனண்டா அந்த தாய் தமிழ் தாயை பெற்றெடுத்த புள்ளே இல்லவா, அப்படி ஒரு அருமையான பிறப்பு.
1: அவர் மறைந்தாலும் அவற்ற படங்களை நாங்கள் திரும்ப திரும்ப பார்க்க ஒரு சந்தோஷம் தான்,
0: சந்தோஷமா இருக்கு. நன்றி. அப்படியே அந்த நடிப்பின் பாத்திரமாக மாறிடுவார். நன்றியம்மா, அவ்வளவு நேரம் கதைத்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மழுங்கள்.
1: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.
0: அவர் ராதா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். புலவர் புலமைப்பித்தன் அவர்களுடைய கவிதை வரி, ஜேசுதாஸ் அவர்களுடைய குரல், மக்கள் திரும்பி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த காட்சிக்கு நடிக்கின்றார். கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை. அன்பர்களே, மூன்று அழைப்புகளிலும் எங்கள் நேயர்கள் காத்திருக்கின்றார்கள். அழைப்பை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள்.

தன்னை காணலாம். அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம், கடவுளிலே தன்னை காணலாம். அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவனரசாட்சியாம், அங்கு ஒரு போதும் மறையா.

நின்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழியொன்றுதான் எங்கள் வழி என்று நான்

இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி ராதா கனகராஜா அவர்கள். அன்புறவர்களே, இன்று சுவிஸ் நேரத்தில் அதாவது சபாகேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்ற நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது என்பதனை எமது அன்பு நேர்களுக்கு அறிய தருகின்றோம். இன்று இரவு 171வது பட்டிமன்றம், அதாவது சுவிஸ் நேரத்தில் திங்கட்கிழமை பிரதி திங்கட்கிழமை தோறும் சபாகேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்றம். அதனுடைய தலைப்பு, எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா? எம்மவர்கள் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா என்ற தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் 10:30 ஆரம்பமாகும் பட்டிமன்றம். நல்ல கருத்தாளமிக்க கருத்துக்களை எடுத்து வாருங்கள். அதாவது நாங்கள் வந்து புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா என்ற தலைப்புக்கு ஏற்ப எடுத்து வாருங்கள் உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை. இந்த நேரத்தில் எங்களுடைய சொக்கர் வளவு விக்கி அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக. வணக்கம் விக்கி. நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள்
0: நல்லா இருக்கிறோம் விக்கி. நன்றி
1: நன்றி ராஜா அண்ணன், நீங்களும் நீண்ட ஆரோக்கியத்தோட வாழ்த்துறேன்.
0: நன்றி சோதர. உண்மையாக உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களும் உங்கள் நேயர்களுடைய அன்பும் தான் எங்களை எல்லாம் உற்சாகமாக பலப்படுத்தி வைத்திருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கு தான் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள் விக்கி.
1: நன்றிராஜா அண்ணா. நான் வந்து பாடல் வந்து நதியோர கீதங்கள் படத்தில் ஒரேஸ்வரம்.
0: ஒரேஸ்வரம் இல்லை, இந்த பாட்டை நீங்கள் நெடிலும் விரும்பி கேட்குறீங்க, என்ன காரணம்?
1: ஏன்னா இந்த பாட்டு மற்ற ஓபானம் உள்ள காலம் மட்டும் ரெண்டும் கொஞ்சம் கூட விருப்பமான பாட்டு.
0: ஒரேஸ்வரம், அது வந்து நதியோர அலைகள் என்ன?
1: நதியோர கீதங்கள்.
0: கீதங்கள்,
1: ஓ கீதங்கள்.
0: ஒரேஸ்வரம்,
1: ஒரேஸ்வரம்.
0: அது வந்து சங்கீதராஜன் அவர்களுடைய கவிதை வரி சகோதரம். சங்கீதராஜன் அவர் தான் இசை.
1: ஓ, வரியும் அவர்.
0: இல்லை இல்லை, வரி வந்து கவிஞானி வாலி.
1: வாலி
0: இல்ல, சந்தத்துக்கு அப்படி சந்தம் அப்படியே சரிகம பதனி அந்த சந்தத்துக்கு மாதிரி
1: வாலி. அந்த அவர் அந்த ஜோயென்றாலுக்கும் ஒரு பாட்டாளது நர்சிப்பியின் உள்ளே முத்தாடுந்தே.
0: நல்ல சித்ராவும் சேர்ந்து அசத்துகின்றார்கள் பாடல்.
1: எஸ்பிஎம்
0: நல்ல பாடல், எனக்கு நல்ல பிடிச்ச பாடல். சங்கீதராஜன் இசை, அவர் பல படங்களுக்கு இசையமைக்கையில் ஒன்று ரெண்டு படங்களுக்கு தான் தமிழ்ல
1: இசையமைத்தார். கிறிஸ்தவ பாடல்களுக்கு நிறைய
0: இசையமைத்தார்.
1: கிறிஸ்தவ பக்தி பாடல்கள் அவற்றை கூடுதலா வந்த ஆல்பங்கள்ல பார்த்திருக்கிறேன்.
0: நன்றி சகோதரம், உற்சாகமாக கேளுங்கள் பாடலை.
1: நன்றி நன்றி நன்றி.

0: ஒலித்து பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள் சுக்கர் வளவு. ஜெர்மனியில் வசிக்கும் பிக்கே அவர்கள். நேரம் சரியாக 9:36 நிமிடம், ஐக்கிய ராஜ்யத்தில் 8:36 நிமிடம். அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தன்றல். அன்பு உறவுகளை, இந்த நேரத்தில் கமலமணி அவர்கள் வாட்ஸ்அப்போடாக நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம் திருமதி கமலமணி.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கு. எங்க வழிகிட்டு போறீங்க கமலமணி?
1: நினைச்சேன்
0: நின்றார்கள் பாத்தீங்களா? தாரக மந்திரத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாக்குறீங்களா உலகம் முழுக்க? அப்ப அந்த மந்திரம் தான் எங்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. ஓம் சரவணபவா, ஓம் நம சிவாயன்னு சொல்ற மாதிரி ஓம் டிஆர்டி. எங்க நானிஞ்ச
1: கதைச்சு
0: அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்துகின்றார்கள். என்ன பாடலம் கேட்கப்படுறீங்க? அது ஒரு நாள் நடக்காது. நடக்கிற வெயிலில் என்ன நாள் ஓடையிலாண்டு உங்களுக்கு விளங்கிட்டு அதோட இந்த அதோட இந்த பாடம் கேட்குறீங்க. இவ்வளோ நல்ல பாட்டு எல்லாம் இருக்கின்றது. நீங்க என்ன என்ன விட்டு ஓட போயிடாது தெரியாத மாதிரி என்னை. அப்பா அப்பா அப்பா எப்படி இருக்கிறார்? நல்ல செலக்ஷனா பாடு கொண்டது கேட்டேன்
1: இருக்கீங்களே.
0: நானும் இல்லையாண்டா சொன்னேன். ஓகே, அப்படியே நல்ல சந்தோஷமா நீங்க இருக்கணும் என்று நான் ஒருவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கான பாடலை தருகின்றோம். கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி
0: சகோதரி. இது எம்ஜிஆருக்கா வண்டி பிபி சீனிவாசனுடைய குரலில் பாடல் கேட்டு பாருங்கள். நன்றி. நன்றி அம்மா.

0: பாடலை திருமதி கமலவேணி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. அப்படி இருக்கிறோம்மா.
1: ஐயாவும் நலமாக இருப்பேன்
0: நன்றி. அப்படியே இருக்க வேண்டும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு,
1: உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, நான் பல்லாண்டு வாழ்கதிரியில இருந்து
0: பல்லாண்டு காலம் வாழ்க என்ற திரைப்படத்தில் கே வி மகாதவனுடைய இசையில நான் கலா படிச்சவா. அந்த முதல் முதலாக படிச்சார் அந்த பக்தி பாடலோட, பூவை சுங்குட்டு என்ற பட பாடலோடு இணைந்து பாடியவர்
1: பாடல்.
0: ஆகவே இந்த பாடலை உங்களுக்காக தான் அனுப்பி வைக்கின்ற உங்களை இல்லது கேட்டு மாளுங்கள். நன்றியம்மா.
1: வணக்கம்.
0: அவர் எங்களுடைய சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானொலியில்.

0: ஒலித்தப்பாடலை சசியம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சில் இருந்து சசியம்மாவை தொடர்ந்து அமெரிக்க ராஜா. வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா ராஜா?
1: வணக்கம் அண்ணா, நலம் தானே?
0: நல்ல சுகமா உற்றாமா இருக்கட்டும் சகோதரன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் சுகமா இருக்க. அமெரிக்கா ராஜா வந்து இப்ப
0: பிரான்ஸ் ராஜாவா மாறிட்டீங்க.
1: பிரான்ஸ் பரிசில் எங்கள் தம்பி அருள் வீட்டில் இருந்து உங்களோட உரையாடுகின்றேன்.
0: நன்றி நன்றி, நல்ல சௌக்கியமா. அப்படி அருள் வீட்டில இருந்து டெலிபோன் எடுப்பது சுகமா இருக்கா? இங்க இருந்து நீங்க அமெரிக்கால இருந்து
1: இங்க இருந்து சுகமா இருக்கிறது. நான் காலையில பக்தி பாடலோட எல்லாம் கேட்க துவங்கிட்டேன். நித்திரையில
0: ஒளிம்பிட்டீங்க? நித்திரை மாறிட்டது.
1: ஓ, இப்பன்னா இங்க அமெரிக்கால வந்து 3:47 அதிகாலை.
0: அம்மாளாச்சு.
1: ஓ, இந்த நேரம் தான் உங்களோட இதெல்லாம் கேட்டுக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு சத்யா என்னாலும் இருக்கிறாங்க.
0: நீங்க கதை கேளு, நீங்க வெக்கப்படுறீங்க மேடையில.
1: போட்டுக்கிறேன்.
0: பேராதரவை பெற்ற
1: பாடல்
0: சகோதரம்.
1: பாடல் வந்து இயக்கணியிலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முள்ளும் பாடல். அதுல வர வரிகள் எல்லாம் இருக்குது. அன்றைக்கு அண்ணா வரும்பொழுது எம்ஜிஆர் கையெழுத்தி கொண்டு வந்தவோல வந்தீங்கள்.
0: எம்ஜிஆர் வந்து புலவர் புலவர் பீத்தன் வந்து அதை எல்லா மக்களும் ஒற்றுமையா இருந்து எம்ஜிஆரை வந்து சப்போர்ட் பண்ண ஒண்ணு வேணும்னு சொல்லித்தான் அந்த பாடலை இயற்றினவர்.
1: ஓ, அவர் எம்ஜிஆர் சொல்லி உழைக்க நாங்கள் உழைக்கும் கைகளா இல்ல உங்களை எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாரும் சேர்ந்து. அந்த சகோதரிகள் அவ்வளவு நேரலை பார்க்கும் பொழுது என்ன மகிழ்ச்சி. இந்த நாட்டுக்கு வர பண்ணினதே இந்த ஜிஆர்டி தாயின் வானொலி தானே.
0: முக்கிய காரணம் அந்த வானொலி. என்னுடைய நன்றி அந்த நேயர்களுக்கு. எங்கள் இதே நிறைந்த நன்றிகளை நாங்கள் அல்லும் பகலுமாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் இருக்க மட்டும்
1: நிச்சயம் அண்ணா, நிச்சயம் அண்ணா. இவ்வளவு பேர் வரமண்டு நான்
0: எது எது நடக்கணும் அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். என்ன எதிர்கால கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய தலையில் விதியில என்ன எழுதியிருக்கிறாரோ அதன்படிதான் நடக்கும். அதே போல் எங்களுடைய நாங்கள் பிறந்த நாள்ல இருந்து என்னென்ன நடக்க வேணும் என்னென்ன முடிய வேணும்
1: சொல்லியிருந்தா அண்ணாக்கு 60வது பிறந்த நாள் செய்தாங்கண்டு அப்பொழுது நாங்கள் உங்கள் வானொலிக்கு உள்ள நாங்கள் வரவில்லை. அதுக்கு பிறகுதான் நானும் சிங்கமுத்தியும் வந்திருந்தோம்.
0: ஆமாமா, அதனுடைய தங்கை அது ஒழிச்சிச்சு ஒழிச்சிச்சுவா தங்கையார். அப்ப நான் என்ன ஒரு அபிராமியின் பக்தை தான் என்ன ஏமாற்றி தன்னுடைய மகன் இதுல பாய்ச்ச பாஸ் பண்ணிட்டார். அவருடைய எல்லாருக்கும் நன்றியாக விருந்து உபசாரம் செய்யப்படுறோம். அதுக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ண வரணும்னு சொல்லி அதில் சொல்லி நான் தேவி மகாலுக்கு போயிட்டேன். தேவி மகாலாம் நடந்தது. அங்க இருந்தா எங்களுடைய மைத்துனர் அங்க என்ன கண்டவனும் ஒழிக்கிறார். என்னடா கூட மைத்துனர் எல்லாம் வந்திருக்கிறாரு என்று ஒளிச்சு செய்தவர கடவுள் எனக்கு ஒரு கிழமை இது கேக்க உங்களுடைய நீங்களும் அந்த ஒளிச்சு செய்தது வெளிப்படுத்தி விட்டீங்க எனக்கு. நான் ஒருவருக்கும் சொல்லல, இப்படி நீங்க தான் காட்டி தந்தீங்க.
1: சிங்கமுத்தின் ஆசை 2 வருஷமா செய்ய அவரான் விரையலாம் போச்சு. ரொம்ப கவலைப்பட்ட ராத்திரி போன் எடுத்து ரொம்ப கவலை.
0: நன்றி சௌரம். என்ன ரெண்டு பேர் நிற்கிறார்கள். உங்களுக்கான பாடலை அரவாசி பாடலும் தருவன.
1: ஓம் அண்ணா, பிரச்சனை இல்லைண்ணா. வாழ்க நல்ல பொருள், சுகமா இருக்கு.

கரிகாலன் தேர்வாழும் கல்லணையில் கொள்ளிட

and

ஒலித்த பாடலை எங்கள் அன்புக்குரிய அமெரிக்க ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அந்த பாடலை முழுமையாக ஒளிபரப்ப முடியாமைக்கு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வாட்ஸ்அப் ஊடாக திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சௌதரி. குணநாயகி பசுபதி அவர்கள் நிற்கின்றீர்களா? அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது. உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் குணநாயகி பசுபதி அவர்கள். உங்களுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம்.

நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். மானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும்.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் அமெரிக்க ராஜா அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-29.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷா கோணேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இன்று நடைபெறவுள்ள மகாசங்க மாநாடானது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நடத்தப்படுவதாக கருதினால் அது தவறானதாகும். அரசாங்கங்களை ஆட்சிக்கு கொண்டு வருவது மக்களின் விருப்பத்தின் பேரிலாகும் என்று பொதுபல சேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தி ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். புத்தளம் கொழும்புக்கிடையே இயக்கப்படும் சாதாரணம் மற்றும் சொகுசு தனியார் பேருந்துகள் இன்று காலை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றன.

இந்தியாவின் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருளின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தேசிய நேர்மை வாரம் இன்று முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அரசாங்கம் நாட்டின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதனால் பாதிப்படையக்கூடியவர்கள் வேறு விடயங்களை முன்னேற்படுத்திக் கொண்டு அரசாங்கத்தை சுற்றி வளைத்து வருவதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கத்துடனே இருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டிருக்கிறார். சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவை இரு கை கூப்பி கும்பிட்டும் கேட்டுவிட்டோம், இனி எவ்வாறு கேட்பது என்று தங்களுக்கு தெரியவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்திருக்கிறார். இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சசி தரூர் இலங்கைக்கான தனது விஜயத்தின் முதல் நாளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து மதிய உணவுடன் கலந்துரையாடியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பருத்தித்துறை முனைப்பகுதி சிறந்த சுற்றுலா தளமாக அபிவிருத்தி செய்யப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜே சந்திரமூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். பூரணை தினத்தன்று கண்டி கல்வி வலய அதிபர்களுக்கான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமைக்கு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தனது பலத்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அரசாங்கத்தின் சார்பில் கல்வி அதிகாரிகள் இவ்வாறான நியாயமற்ற முடிவுகளை எடுப்பதாக சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து பயணிகள் பேருந்துகளும் 5000 கிலோமீட்டர் தூரம் பயணித்த பின்னர் அவற்றை ஆய்வு செய்வதை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய வீதி பாதுகாப்பு சபை அறிவித்திருக்கிறது. இதற்கிடையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் விமர்சித்துள்ளது. இந்த நடவடிக்கை தனியார் பேருந்து தொழிலை மேலும் பாதிக்கும் ஒரு தேசிய குற்றம் என்றும் அந்த சங்கம் குற்றம் சுமத்தியிருக்கிறது. கிளிநொச்சியில் காட்டினை அழித்து சுமார் 29 ஏக்கர் காணியை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்த முயன்ற தனியார் ஒருவரின் செயற்பாடு கடந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாக தொடர் நிலையில் அந்த நபருக்கு எதிராக 6 வழக்குகள் வன பாதுகாப்பு திணைக்கழகத்தினால் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள நிலையிலும் தொடர்ந்து காடழிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக வன பாதுகாப்பு திணைக்கள தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். கம்பகா வத்துப்பிட்டிவல முதலீட்டு வலைய காவல்துறை சாவடியில் பணியாற்றும் ஒரு உதவி காவல்துறை அதிகாரி பொதுமக்களிடம் முறையற்ற மற்றும் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. திருவண்ணாமலை குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிலாவளி கடலில் நீராட சென்ற 49 வயதான நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக குச்சவெளி போலீசார் தெரிவித்தார்கள். நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை மொத்தம் 22 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதில் 15 பேர் உயிரிழந்திருப்பதோடு 12 பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கொழும்பு மற்றும் திருவோணமலை ஆகிய பகுதிகளில் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். புகையிலை சிகரெட் விற்பனையை தடை செய்யும் வகையிலான சட்டம் ஒன்று கொண்டு வருவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவர் ஆனந்த ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் வழிகாட்டுதலின் கீழ் மட்டக்களப்பு ஸ்பெக்ட்ரம் லயன்ஸ் கழகத்தின் நாங்கள் சேவை செய்கின்றோம் என்ற திட்டத்தின் கீழ் மிகவும் பின்தங்கிய பவனத்தீவு பன்சேனை கிராமத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நேற்று முன்தினம் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. விலங்குகளுக்கான சட்ட பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதையும் கொடுமை செயல்களை தடுப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு புதிய விலங்குகள் நல சட்டத்தை அரசாங்கம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. களுத்துறை பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகார பிரிவில் டெங்கு பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் குறிப்பிட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலன்றுவை மற்றும் மொன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களிலும் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில்

அளவுடனான வானிலை சற்று அதிகரிக்க கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மாத்தறை தெய்வேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த மீனவ தந்தை மற்றும் மகனிருவரையும் விரைவில் பங்களாதேஷில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. இந்திய செய்திகளில் கார்கில் போர் வெற்றி தினத்தையொட்டி அந்த போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நேற்று மரியாதை செலுத்தியுள்ளார்கள். போர்கள் நடக்கும் பகுதியில் இயக்கப்படும் கப்பல்களில் கிடைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்கும் முன்பு அங்குள்ள பாதுகாப்பு நிலவரத்தை கவனத்தில் கொள்ளும்படி இந்தியர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சராக பிரல்காந்த் ஜோஷி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்தியாவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்து மௌனம் காத்ததற்கு பாலிவுட் நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பிரபலங்களை பலர் குறை கூறி வருகிறார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் தேர்வு நடைமுறைகளை முழுமையாக மாற்றியமைக்கும் பணிக்குழுவை நியமித்திருக்கிறார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துவிட்ட போதிலும் நாடாளுமன்ற முடக்கம் தீருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கர்நாடகம் காவிரி நீர் தர மறுத்திருக்கின்ற நிலையில் டெல்டா மாவட்டங்களில் குருவியை தொடர்ந்து சம்பா சாகுபடிக்கும் சாதகமற்ற சூழல் நிலவுகிறது. வளர்ந்து வரும் மக்கள் தொகை, சுருங்கி வரும் இயற்கை வாழ்விடங்கள், காடுகளின் எல்லைப்பகுதிகளில் அதிகரித்து வரும் மனித குடியிருப்புகள் ஆகிய காரணங்களால் இந்தியாவில் மனித வனவிலங்கு மோதல் ஆண்டுதோறும் தீவிரமடைந்து வருகிறது. கட்டாய உழைப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 301 சட்டப்பிரிவின் அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கையின் கீழ் இந்தியாவை மிக குறைந்த 10% சுங்கவரி வரம்பில் அமெரிக்கா வைத்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டு வந்த பயங்கரவாத தாக்குதல் சதி திட்டத்தை அந்த மாநில காவல்துறையினர் முறியடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயுத உற்பத்தி, ராணுவ ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் இந்தியா தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். நேர்மையான அரசியல்வாதிகள் தேர்தலில் வெல்வது தற்போது கடினமாகிவிட்டது, ஆகவே இனிவரும் தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன் என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா அவர்கள் திடீரென அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் புதிய 200-500 ரூபாய் நோட்டுகளுக்கு நேபாள அரசு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அனுமதியை வழங்கியிருக்கிறது. சென்னையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,370 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து 2வது நாளாக ராணுவ தாக்குதல்களை நிறுத்தியதை தொடர்ந்து நேற்று காலை வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் விலைகள் சரிந்தன. கடந்த 2 மாத கால உச்சத்தில் இருந்து இந்த விலை குறைவு தற்போது ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள சியட்டல் நகரில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. 2 சம்பவ இடத்திலே இறந்தார்கள். 5 காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் தாக்குதல் நடத்தியதாக நம்பப்படும் முக்கிய சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஜெர்மனி குடியுரிமை பெற்ற 21 அப்துல் தலேட் லெபனானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு 3 விண்வெளி வீரர்கள் நேற்று பாதுகாப்பாக திரும்பியுள்ளார்கள். ஜப்பானிய பிரதமர் சனாயே தக்காச்சி விடிய விடிய கண் விழித்து வேலை பார்ப்பதாக பயந்திருக்கிறார். நாடுக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் தூங்குவதாக அவர் சென்ற வாரம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தெற்கு சீனாவில் நவுல் புயல் நேற்று கரையை கடந்தது. அப்போது பெய்த மழை வெள்ளத்தில் சிக்கி 10 பலியாகிவிட்டார்கள். காய்கறிகளில் ஊட்டச்சத்து குறைந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பழங்கள், காய்கறிகள், தானியங்களில் விட்டமின்கள், தாதுக்கள் குறைந்து வருகின்றன. இதற்கு பல காரணங்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மகளின் உயரம் போதவில்லை, அதனால் சுரப்பி நீர் சிகிச்சைக்கு அழைத்து சென்றார் தந்தை. அவர் சீனாவின் ஹனான் மாநிலத்தைச் சேர்ந்த டி. மகளின் சிகிச்சைக்கு அவர் மாதந்தோறும் 887 அமெரிக்க டாலரை செலவிடுகின்றார். 12 மகளின் உடலில் சுரப்பு நீர் செலுத்தப்படுகிறது. ஆனாலும் ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பது ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள்.
தென் தாய்லாந்தில் அமைந்திருக்கும் ஒரு பௌத்த ஆலயம் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து அதிகாரிகளும் உள்ளூர் சமூகங்களும் மேற்கொண்ட 14 ஆண்டு முயற்சிக்கு தற்போது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. எந்த நாட்டவரின் ஆயுட்காலம் ஆக அதிகம் என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகிலே ஜப்பானிய பெண்களின் சராசரி ஆயுட்காலம் தான் ஆக அதிகமாக பதிவாகியுள்ளது. அவர்கள் கிட்டத்தட்ட 87 ஆண்டுகள் வாழ்வதாக அந்த நாட்டு சுகாதார சமூக நல அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று முதலிடத்தை கைப்பற்றியுள்ள தம்பலகாமம் குளக்கோட்டன் தமிழ் வித்யாலயம் மாணவிகளுக்கு ஜெயக்குமாரன் குளோபல் பவுண்டேஷன் அமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரமுகருமான குமார் ஜெயக்குமரன் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். சிம்பாவைக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 35 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு தயாராவதற்காக இந்திய ஆடவர் ஹாக்கி அணி 3 நாள் பயிற்சி பயணமாக சுவிட்சர்லாந்துக்கு செல்கிறது. காமன்வெல்த் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பளுதூக்கல் போட்டியின் 65 கிலோ இடப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளி வென்றுள்ளார். F1 கார் பந்தயத்தின் காங்கேரி கிராண்ட் பிரி போட்டியில் பிரிட்டன் வீரரும் மெக்லாரன் சாரதியுமான லாண்டோ நோரிஸ் நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு சாம்பியனான அவருக்கு இந்த சீசனில் பெற்றிருப்பது இது முதல் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.95 ரூபாய் இந்திய பெறுமதியில் 109.74 ரூபாய். 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.75 ரூபாய் இந்திய பெறுமதியில் 96.25 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.96 ரூபாய் இந்திய பெறுமதியில் 118.04 ரூபாய். 1 ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.34 ரூபாய் இந்திய பெறுமதியில் 128.52 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.40 ரூபாய் இந்திய பெறுமதியில் 68.35 ரூபாய். கேட்டது மணிக்கு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்சுரா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சே.
5: நேரம் சரியாக 10:17 ஐக்கியராட்சியத்தில், 9:17 இந்த நேரத்தில் வானொலியில் பலம் பெறுவது அறிவுக்கு விருந்து படிக்கும் பேராசிரியர்களுடைய உரை வரும். இன்று அருத்தந்தை ஜெகத் கஸ்பார் ராஜ் அவர்களுடைய உரையை நாங்கள் கேட்கப் போகின்றோம். அன்பர்களே, எளிய மனிதரிடமிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில்.
6: எல்லோரும் மெத்த படித்த மாவட்டம் தான், 100% படித்தவர்கள் என்கின்ற பெருமையுடைய மாவட்டம் எங்கள் மாவட்டம். ஆனால் 100% படித்த எங்கள் மாவட்டம் தான், நான் அந்த மாவட்டத்துக்காரன் என்பதால் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அறியாமை அதிகம் நிறைந்திருக்கிற ஒரு மாவட்டமாகவும் இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொள்வது உண்டு. மதம் பிரிக்கிறது, சாதி பிரிக்கிறது, அரசியல் பிரிக்கிறது, 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று அதிகமாக பிரிக்கிறது. மனிதர்களுக்குள் பல்வேறு உரையாடல்கள் இருக்கின்றன. தங்கள் சாதியினரை சந்திக்கின்ற பொழுது ஒரு உரையாடல், தங்கள் மதத்தவரை சந்திக்கின்ற பொழுது ஒரு உரையாடல், ஏனையவர்களை சந்திக்கின்ற பொழுது இன்னொரு உரையாடல் என்று பல்வேறு உரையாடல்களை அன்றாட வாழ்வுக்கு கட்டமைத்து வைத்திருக்கிற ஒரு துயரத்தின் காலத்தில் நிற்கிற அந்த மாவட்டத்தில், ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்து அத்தனை சமூகத்தவர்களையும் இணைக்கின்ற ஒரு ரொட்டேரியன் ஆளுமையாக சுகதேவ் இருந்தார் என்பதுதான் அவருக்கான தனிச்சிறப்பு. மிகப்பெரிய ஒரு கரவொலியை அந்த மா மனிதருக்காக நீங்கள் இந்த அரங்கிலே பதிவு செய்ய வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது இந்த ரோட்டரி அமைப்பினுடைய வாழ்வு நெறியாகவும் நான் பார்க்கின்றேன். எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் பிரிவினைகளுக்கு நாம் உட்பட்டிருந்தாலும் கூட, இந்த அரங்கில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு ஆலயத்தில் தான் நின்றிருந்திருக்க வேண்டும். ஆயினும் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற மகத்துவத்திற்கு இணையான, அதை விட மேலான ஒரு மகத்துவத்தை இந்த அரங்கில் பார்க்கின்றேன். காரணம், வெளியில் ஒருவேளை மதம் பிரிக்கலாம், வெளியில் ஒருவேளை ஜாதி பிரிக்கலாம், வெளியில் ஒருவேளை அரசியல் பிரிக்கலாம், வெளியில் ஒருவேளை படிநிலை பிரிக்கலாம். ஆனால் இந்த அரங்கிற்குள், ரோட்டரி என்கின்ற அமைப்பிற்குள் குறைந்தபட்சம் அது பிரிக்கவில்லை என்பது உங்களுக்கு நீங்களே கரவொலி எழுப்பி, உண்மையிலேயே பெரிய கரவொலி எழுப்பி, இந்த காலத்தின் சான்றாக நீங்கள் அதை பதிவு செய்ய வேண்டும். வாழும் ரோட்டரியாக இருக்கிறீர்கள், வாழும், மன்னிக்கவும், ரோட்டரி என்பது வாழும் யாதும் ஊரையாக இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றால், ஏதோ ஆப்பிரிக்கக்காரர்கள் நமக்கு நண்பர்கள், அமெரிக்கக்காரர்கள் நமக்கு நண்பர்கள், ஜெர்மானியர்கள் நமக்கு நண்பர்கள் என்பது மட்டும் அல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றால், இன்று எனக்கு திருநெல்வேலியில் ஒரு பிரச்சனை என்றால், எனக்கு ஆறுமுகப்பாண்டியன் ஐயா இருக்கிறார்கள், முத்தையா பிள்ளை அவர்கள் இருக்கிறார்கள். தேவகோட்டையிலே ஒரு பிரச்சனை என்றால், எனக்கு சேவியர் அவர்கள் இருக்கிறார்கள். சென்னையிலே ஒரு பிரச்சனை என்றால், டாக்டர் நந்தகுமார் இருக்கிறார்கள். இதுதான் வாழுகின்ற யாதும் ஊரே யாவரும் கேளிர். Therefore, Rotary is the living yadum ure yavarum kelir. It's an experiential existence. Vaazhugindra or anubhavam illaya. Aga yadum ure yavarum kelir endrai inda amaippe saandhaga irukkirathu. Idai oru podu neriyaga indru maatrungal, unara cheyungal. Oh, naamum ippadi nallavargalaga irukkiroma endrai neengal, manithargal nallavargal dhaan. நான் உலகம் முழுவதும் மனிதர்கள் நல்லவர்கள் தான், நல்லவர்களா கெட்டவர்களா? மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? மிக நல்லவர்களா மிக கெட்டவர்களா? மிக நல்லவர்கள். சில நேரங்களில் நாம் தவறு செய்கின்றோம், அவ்வளவுதான். மனிதர்கள் அடிப்படையில், நீங்கள் நான் யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்பதனுடைய அடிப்படையே, மனிதர்களாகிய நாம் அடிப்படையில் நல்லவர்கள் தீயவர்கள் அல்ல. யாரும் காலையில் எழுந்திருக்கின்ற போதே இன்று 10 போய் பேசிவிட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டு எழுந்திருப்பது இல்லை. இன்று 5 பேரை பார்த்து வஞ்சகம் கொள்ள வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்றெல்லாம் முடிவெடுத்துக் கொண்டு யாரும் காலையில் எழுந்திருப்பது இல்லை. எல்லோரும் நல்லவர்களாகத்தான் இருக்கின்றோம். நான் அடிக்கடி சொல்வேன், இப்பொழுதெல்லாம் நமக்கு நேச்சுரல்ஸ் போன்ற சலான்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது. நான் சிறுவனாக இருந்த பொழுதெல்லாம் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய முடித்திருத்துகின்ற அந்த கலைஞரிடம் தான் நான் போவோம். என்ன தைரியத்தில் நாம் நம்முடைய கழுத்தை கொடுத்தோம், அவரிடம் தலையை கொடுத்தோம். அரை மணி நேரம் நம்முடைய கழுத்து அவருடைய கையில் தானே இருக்கிறது இல்லையா? மானுட வரலாற்றில் எந்த ஒரு முடிதிருத்தும் கலைஞனாவது யாருடைய கழுத்தையாவது அறுத்ததாக வரலாறு உண்டா? அந்த கலைஞர்களுக்கு ஒரு கரவொலி கொடுங்கள். காரணம், மானுடத்தின் நம்பிக்கையாளர் நாம் எல்லோருமே. மனிதர்கள் தீயவர்கள் அல்ல, மனிதர்கள் நல்லவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், அடிப்படையில் அவர்கள் உயர்ந்தவர்கள் மனிதர்கள். நான் வாழ்வில் கற்றுக்கொண்டது கூட மனிதர்களிடமிருந்து தான் அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். மனிதர்கள் நல்லவர்களாக இருந்ததால் தான் அந்த கற்பிதம் எனக்கு வாழ்வு நெறியாகவும் மாறியிருக்கிறது. நான் 91 ஒரு ஃபாதராக மாறினேன். அந்த ஊர், நான் எனக்கு பொறுப்பு தரப்பட்ட அந்த ஊர் என்பது சற்று கடினமான ஊர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபாதருங்கள் எல்லாம் அடிக்கிறது ரொம்ப சாதாரணம், அடி சாதாரணமாக நடக்கும். ஏன்னா மக்கள் உரிமை எடுத்துக் கொள்வார்கள், உரிமை எடுத்து அடிப்பாங்க. எங்க ஃபாதர் அடிக்காம வேற யாரும் அடிக்கிறது? மற்ற ஏனைய தமிழகத்தின் பகுதிகளில் அது இல்லை. எனக்கு முன்பு இருந்த ஃபாதரை அடித்து, கடுமையாக அடித்து விரட்டி அந்த ஊரே 1.5 ஆண்டுகள் கோயில் பூட்டப்பட்டு இருந்தது. கோயில் பூட்டப்பட்டு இருந்த ஊருக்கு நான் பொறுப்பேற்க செல்கிறேன். எனக்கு வயது 25.5, இளம் வயது. ரத்தம் அப்போது எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு சூடான கடுமையாகத்தான் ஊரில் நடந்து கொண்டேன். அவர்கள் அங்கு நிறுவி வைத்திருந்த அத்தனையும் உடைத்து மாற்றி அமைத்தேன். ஆனாலும் என்னை அவர்கள் அடிக்கவில்லை, என்னை சகித்துக் கொண்டார்கள். அங்கு நான் 2 விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அதில் அந்த ஊரை விட்டு நான் புறப்படுகின்ற பொழுது பனையேறுகின்ற ஒரு தொழிலாளி அழுக்கு ஆன ஒரு வேட்டி அணிந்து கொண்டு என்னிடம் வந்தார். வந்து, வணக்கம் ஃபாதர் அப்படின்னார். வணக்கம். இந்த ஊருக்கு வந்து அடி வாங்காம போறது நீங்க தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைக்காதீங்க அப்படின்னார். ஒரு பஞ்ச் வைக்கிறார். ஏன் நீங்க அடி வாங்காம போறீங்கன்னா, இந்த ஊரில் படித்தவனையும் படிக்காதவனையும், வெள்ளை வேட்டி கட்டினவனையும் அழுக்கு வேட்டி கட்டினவனையும் உட்கார சொல்லி பேசிய முதல் ஃபாதர் நீங்கள், அதனால் நீங்கள் அடி வாங்காமல் போகிறீர்கள். மனிதர்கள் அடிப்படையில் அன்பை எதிர்பார்க்கிறார்கள். நாம் பல நேரங்களில், நான் ரோட்டரி அன்பர்களுக்கு சொல்வது உண்டு, நீங்கள் நல்லதை செய்கிற பொழுது, நிறைய நல்லதை செய்கிறீர்கள், இன்னும் ஒரு படி உங்களை உயர்த்தி கொண்டு ஏழை எளிய மக்களை மேடை ஏற்றாதீர்கள். ஏற்றாமலேயே நீங்கள் செய்தீர்கள் என்றால் இன்னும் உயர்ந்தவர்களாக மாறுவீர்கள். காரணம், இந்த உலகில் நாம் மனிதர்களுக்கு எல்லோரையும் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் ஆக்க முடியாது. எல்லோருடைய வாழ்விலும் ஒளியேற்றி வைக்க முடியுமா என்றால் ஒருவேளை நம்மால் முடியாது. ஆனால் எல்லா மனிதர்களும் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர வைக்க முடியும். அதை நாம் செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வது? So it is the dignity that people expect. It is that you are respected fundamentally. இதைத்தான் நான் மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அதே ஊரில் தான் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். 1 ஆண்டு காலம் முழகுமூடு என்கின்ற ஊரில் இருந்து விட்டுத்தான் அந்த ஊருக்கு சென்றேன். அந்த ஊரில் ஏற்கனவே எனக்கு கோபம் என்றாலே முன்னாடி இருந்த ஃபாதரை அடிச்சிட்டாங்கிற கோபம். ஆனால் என்னுடைய முதல் அந்த உரை என்பதே ஆவேசமான ஒரு அனல் பறக்கும் ஒரு பேச்சு. பல நேரங்களில் இளைஞர்களாக இருக்கிற பொழுது நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும் அல்லவா, இந்த உலகத்தை நம் காலத்திலேயே மாற்றிவிடலாம், 5 ஆண்டுகளில் ஊரினுடைய தலைவிதியே நாம் தலைகீழாக மாற்றிவிடலாம் என்று. அப்படித்தான் நானும் 25 வயதில் இருந்தேன். ஆவேசமான பேச்சு, அக்கிரமத்தின் சங்கிலிகளை அறுத்துவிடு, அழுத்தி இருக்கும் நுகத்தடிகளை இறக்கு என்றெல்லாம் அப்படி ஆவேசமாக பேசி 45 நிமிடங்கள் நான் ஒரு மிகப்பெரிய உரை நிகழ்த்தியதாக எனக்கு நானே ஒரு பாராட்டு உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டேன். முடிஞ்ச பிறகு ஒரு வயசானவர் தான் வந்தார். வணக்கம் ஃபாதர், சோஸ்திரம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். வணக்கம் ஃபாதர், ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, சொல்லுங்கய்யான்னு சொல்லி கொஞ்சம் உஷாராயிட்டேன். ஏன்னா காம்ப்ளிமெண்ட் வரலைங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபாதர், எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை ஃபாதர், உடலில் நிறைய பிரச்சனை ஃபாதர், மனசில் நிறைய பிரச்சனை ஃபாதர், குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை ஃபாதர், கோயிலுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு வரோம் ஃபாதர். ஏன்னா கோயிலுக்கு வர்றது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு வரோம். இங்கே வந்தால் நீங்கள் புதுசு புதுசாக சவால்களை எல்லாம் வைக்கிறீங்க ஃபாதர், எங்களால் தாங்க முடியாது ஃபாதர் அப்படி சொல்லிட்டு, புலையர்னு ஒரு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு அறை அரைஞ்சிட்டு போனார் பாருங்க, அறை என்ன அரைஞ்சல அவங்க சொல்லாலும் முடிஞ்சா ஃபாதர் கொஞ்சம் ஆறுதலாக பேசுறதுக்கு கற்றுக்குங்க ஃபாதர் அப்படின்னு போயிட்டே இருந்தார் பாருங்க. 10 ஆண்டுகள் என்னுடைய கல்லூரி கற்றுத்தராததை, என் இளங்கலை முதுகலை உயர்நிலை படிப்புகள் கற்றுத்தராததை ஒரு ஏழை எளிய படிக்காத ஒரு மனிதர் எனக்கு கற்றுத்தந்து விட்டு சென்றார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது ஒரு திறந்த மனம், எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்வது, மிக குறிப்பாக எளிய மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது. எளிய மனிதர்களை நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய செயல்களை பாருங்கள், நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதே போலத்தான் என்னுடைய ஊர் இந்த ரோட்டரி அமைப்பில் எனக்கு மகிழ்ச்சி என்னவென்றால், குமரி மாவட்டத்திலேயே கடைக்கோடி கிராமத்திலிருந்து வருகின்றவன் நான், இந்த ஊரிலிருந்து இப்படிப்பட்ட ஒருவன் வர முடியுமா என்று கூட எண்ணுகின்ற அளவுக்கு காட்டு பயல்களிலுடைய பகுதி எங்கள் பகுதி, அப்படி ஒரு கடுமையான பகுதி. அந்த ஊரிலிருந்து இன்று ரோட்டரியில் நான் பலரை பார்க்கிறேன், அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தட் ரோட்டரி ஹஸ் பிகம் வெரி இன்க்ளூசிவ் உண்மையிலேயே உங்கள் நீங்கள் ஒரு கரவலி இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே நீங்கள் கொடுக்கணும். Rotary has democratized itself. It has become very inclusive. I mean profoundly inclusive. I am very happy. என்ன எங்கள் ஊரிலிருந்து எங்க ரோட்டரியில் பார்க்கிறேன், நம்பாளியிலிருந்து பார்க்கிறேன், புதுக்கடையிலிருந்து பார்க்கிறேன், நித்திரவிளையிலிருந்து பார்க்கிறேன். Right? You have democratized the society. You have included everyone. Hats off to you. Now coming back, the Gulf War நடக்கிறப்போ நான் அப்போ எனக்கு ஜேர்னலிஸ்ட் ரொம்ப பிடிக்கும், ஃபாதராக தான் சர்ச்சில் இருக்கிறேன். இது எளிய மனிதர்களிடம் கற்றுக்கொள்வதை, அதைத்தான் நான் அடிப்படையில் இந்த நாளில் வலியுறுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன். சரி, இந்த கல்ஃப் வார் இந்த மேட்டரை பற்றி நம்ம ஊர் பாட்டிங்க எல்லாம் தாத்தாங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு பேட்டி எடுக்கலாமேன்னு என் கிராமத்துக்கு போய் ஒரு வயசான பாட்டி, 75 வயசு இருக்கும் பாட்டி, உங்களை ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு. பேட்டின்னா அப்படின்னு பேட்டினா ஒன்று அதுவே தெரியல உங்களுக்கு, நான் கேள்வி கேட்பேன் நீ பதில் சொல்லணும் அவ்வளோதான். ராஜா நீ கேட்டா நான் பதில் சொல்லாம இப்பனா வந்து நீ அவன் எங்க பிள்ளைல கேளு அப்படி. ஒரு கேள்வியை கேட்க முடியாது, பல கேள்வி கேட்கணும் இல்ல பேட்டி இல்ல பேட்டினா. சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியுமா பாட்டி அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன ராஜா சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியுமா பாட்டி? நம்ம புதுக்கடை பக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும், அது நம்ம சூசமரியான் கான்ட்ராக்டரா ராஜா அப்படின்னா. ஸோ பாட்டிக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் என்பது சூசை மரியான் கான்ட்ராக்டர். அப்புறம் நான் கேட்டேன், இந்த சதாம் ஹுசேன் ஜார்ஜ் புஷ் எல்லாம் சொல்லிக்கிறாங்களே, இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு பட்டுன்னு கேட்டாங்க. அது ஏது சொக கேட்டுக்குள்ள மருந்து பிள்ளை அப்படின்னு கேட்டாங்க, எந்த நோய்க்கான மருந்து? ஸோ பாட்டிக்கு சதாம் ஹுசேனும் ஜார்ஜ் புஷ்ஷும் ஏதோ ஒரு நோய்க்கான மருந்து, இவ்வளவுதான். இப்படி பல கேள்விகள் கேட்டேன், ஒன்றுக்கும் அவர்கள் பதில் சொல்லவில்லை. அப்போ நான் சொன்னேன், பாட்டி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல பாட்டி, உங்களுக்கு என்னதான் தெரியும், என்னதான் தெரியும், தெரிஞ்சதை சொல்லுங்களேன் அப்படின்னப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, எனக்கு என்ன தெரியும் ராஜா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா கேட்டுக்குங்க, எனக்கு தெரிஞ்ச அங்கே இருக்கிற கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பசிச்சா கேட்டு வாங்கி சாப்பிடலாம். சத்தியமாக சொல்கிறேன், நான் பதிவு செய்தது, எனக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் தெரியாது, உலக அரசியல் தெரியாது, வேறு எந்த தத்துவ ஞானங்களும் எனக்கு தெரியாது. அப்போ என்னதான் தெரியும் என்றால் பொய் சொல்லக்கூடாது, பசித்தால் கேட்டு வாங்கி சாப்பிடலாம், யாருக்கும் வஞ்சகம் நினைக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் கேட்கிறேன், வேற என்ன தெரியணும் வாழ்க்கையில்? நமக்கு உலகத்தின் அறிவு அத்தனையும் தெரிந்திருக்கிறது, ஆனால் எது அடிப்படையில் தெரிய வேண்டுமோ அது தெரியவில்லை, ஒன்றும் படிக்காத பாட்டிக்கு உலகம் தெரியவில்லை, அறிவு தெரியவில்லை, ஆனால் எது தெரிய வேண்டுமோ அது தெரிந்திருக்கிறது. எளிய மனிதர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்பது ஒரு திறந்த மனம்தான். The openness to learn, that's it. நீங்க அங்க பேசுறது எனக்கு தொந்தரவா இருக்குங்க, தயவு செய்து. நான் ஃபீட்பேக் டிஸ்டர்பன்ஸ் சார், சாரி. இதே போலத்தான் என்னுடைய பயண வழி முழுவதும் மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். எந்த ஊருக்கு நீங்க டென்மார்க் போனீங்கன்னா, டென்மார்க்கில் வந்து நான் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் ஓட்டுறவங்களை விட சைக்கிளில் போறவங்களை அந்த நாடு மதிக்குது. அந்த ஊரில் நான் கத்துக்கிட்டேன், கரவழி கொடுங்க அந்த நாட்டு மக்களுக்கு. Because they are environmentally sensitive. இன்றைக்கு அதிகாலையில் வந்து நீங்கள் எல்லாம் எழுந்திருப்பதற்கு முன்னாலேயே இந்த அரங்கை நான் வலம் வந்தேன், வந்து படித்தேன். முதலில் இருந்தது பி கிரியேட் ஹோப் இன் த வேர்ல்ட். ஐ சே கோ எ ஸ்டெப் ஃபர்தர், பி த ஹோப், நாட் கிரியேட் த ஹோப், பிகம் த ஹோப். நீங்கள் நம்பிக்கையாக மாறுங்கள், நாம் நம்பிக்கையாக மாறுவோம். நம்பிக்கையை உருவாக்குவதல்ல, நாமே நம்பிக்கையாக மாறுவதுதான் ரோட்டரியினுடைய அழைப்பாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்தேன், பி பீஸ் பில்டர்ஸ். ஏழு இலக்குகளை உங்களுக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த அரங்கில் நான் வந்து நின்று பேசுவதற்கு முன்னால் அரங்கு எப்படி இருக்கிறது என்று அல்ல, இந்த அரங்கில் ஏதேனும் கண்டெடுக்க முடியுமா என்று பார்ப்பதற்காகத்தான் அதிகாலையில் நான் வந்தேன். ரோட்டரி அன்பர்களுக்கு இன்னும் ஒன்றை நான் திசை மாறவில்லை. அன்போடும் நட்போடும் அக்கறையோடும் சொல்வது, எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கிறீங்க. ஒரு ஃபாதர்கிட்ட கூட முதன் முறையா 95ஆம் ஆண்டு வந்து, ஃபாதர் ஃபெலோஷிப்புக்கு போலாமா ஃபாதர்னு வந்து கேட்டாங்க. நான் ஃபெலோஷிப்னா நான் வேற ஏதோ நினைச்சேன், நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் ஏதோ இருக்க மாட்டேன் இருக்குன்னு. அப்போ அந்த ஹாலுக்கு போனவரை தான் ஃபெலோஷிப்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அவ்வளோ சரி சரி, சரக்கடிக்கிறது கூட இவ்வளவு அழகான பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு நான் புரிஞ்சிருப்பேன். ஐ லைக் தட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் சோ ஆன். பட் தென் மாடரேஷன், மாடரேஷன் இஸ் a virtue and a spiritual paradigm. I will not say that, you know, fellowship is good. I am also a social person. I have been to several countries. But moderation என்பதை ரோட்டரி அன்பர்களுக்கு நான் வலியுறுத்துவேன். இன்னொன்று, யாரெல்லாம் ஃபெல்லோஷிப்புங்கிறத பழக்கமாக வச்சுருக்கீங்களோ அவர்கள் திருமூலரனுடைய உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்பதையும் நீங்கள் ஒரு அடிநாதமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய முதற் பழக்கம் அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பது. இன்றும் கூட இந்த ஜெகத் கஸ்பார் வேறு எதையும் சிறப்பாக சொல்வதில்லை, என்னை பற்றி. எனக்கு கற்றுத்தந்த ஆசிரிய பெருமக்கள் 5-6 பேர் இங்கே இருக்கிறார்கள். அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். என் சார்பில் எனக்காக அவர்களுக்கு ஒரு கரவொலியை நீங்கள் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது எனக்கு பெருமிதம். அவர்கள் அமர்ந்திருக்கிற அவையின் முன்னால் நான் நின்று பேசுகிறேன் என்றானால் வேறு எதையும் நான் என் வாழ்வில் பெருமிதமாக எடுத்துக்கொள்வதில்லை. காரணம், வந்தது எல்லாம் இறைவனுடைய அருள். திறமையானவர்கள் இந்த உலகில் 100,000 பேர் அல்ல, 1,000,000,000 பேர் அல்ல, 100,000,000,000 பேர் கூட இருக்கலாம். திறமையாளர்கள் நிறைய இருக்கிறார்கள், ஆனால் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைப்பது இல்லை. நீங்களும் நானும் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கருத வேண்டும் என்றால், நம்மை விட திறமையானவர்கள், நம்மை விட ஆற்றலாளர்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் இந்த அரங்கில் வந்து அமர்கின்ற பாக்கியம், ரோட்டலியில் இருக்கக்கூடிய அந்த புண்ணியம் எல்லோருக்கும் கிடைக்கவில்லை, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா? ஸோ அதே போலத்தான் எதையும் நான் பெருமிதமாக என் வாழ்வில் எடுத்துக்கொள்வதில்லை. காரணம், எல்லாம் இறையருள். ஆனால் ஒன்றை நான் பெருமிதமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கும் அதை சொல்ல தகுதி உண்டு என்கின்ற யோகியதை உணர்வுடன் சொல்லுகின்றேன். 35 ஆண்டுகளாக என்னுடைய உடல் எடை 68 கிலோ தான். 35 ஆண்டுகளாக, 35 years I have maintained 68 kilos. நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். ஐ எம் ஆல்சோ எ சோஷியல் ட்ரிங்கர், ஐ அட்மிட். அதில் எனக்கு ஒன்றும் கூச்சமோ தயக்கமோ இல்லை. பட் தென் டிசிப்ளின் இஸ் அ கிரேட் வேல்யூ. டிசிப்ளின் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அண்ட் இஃப் யூ வுட் ஆஸ்க் மீ, ஏன் நீங்கள் இந்த 68 கிலோ? காலையில் 4:25 என்றால் எழுந்து இருப்பேன். எந்த இடமானாலும் எங்கே இருந்தாலும் 4:25 ஐ வேக் அப். முந்தைய நாளே பல் விளக்கி தூய்மை செய்துவிட்டு படுக்கின்ற காரணத்தினால் 15 நிமிடத்தில் காலையில் நான் தயாராகி விடுவேன். நான் என்னை நீங்கள் உடற்பயிற்சிக்காக பார்க்க முடியும். 2-3 reasons why I did it, and I want to tell you also, because 2 days I saw there was probably some excess also. With brotherly affection and care, I say that follow moderation and also put a personal discipline to your life. So andha vagail solugiren naan yen adai eduthukonden endral, the father avarkum oru vaarathukku munadi ukkandhu yosithen enna padikka vekkiradhukku indha church evlo selavalichirukkom appdin. இன்றைக்கு உள்ள கணக்கில் போட்டால் டெஃபினெட்லி ஒரு 1.5 கோடி ரூபா செலவழிச்சிருக்கோங்க 10 வருஷம். அப்போது எனக்காக 1.5 கோடி ரூபா செலவழிக்கிற ஒரு சர்ச்சுக்கு நான் என்ன திருப்பி பண்ணுறது அப்படின்னு நான் யோசித்தப்போ, குறைந்தபட்சம் நான் என்னுடைய பொறுப்பின்மையால் 1 ரூபாய் செலவை கூட என்னை கற்பித்த நிறுவனத்திற்கு நான் வைக்க மாட்டேன். அண்ட் டச் வுட், தேங்க்ஸ் டு காட், 32 ஆண்டுகளாக நான் ஒரு ஃபாதர். இன்று வரைக்கும் என்னுடைய ஹெல்த் தேவைக்காக 1 ரூபாய் கூட என் நிறுவனத்திடம் இருந்து நான் வாங்கவில்லை என்பதை என்னுடைய ஆன்மீகமாக சொல்கிறேன். அண்ட் செகண்ட்லி, சி, உடல் நலம் என்பது இறைவன் கொடுக்கின்ற வரம், யாருக்கும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பட் பீயிங் ரெஸ்பான்சிபிள், வென் யூ கெட் சிக், யூ ஆர் நாட் அ ப்ராப்ளம் டு யுவர் செல்ஃப், யூ ஆர் அ ப்ராப்ளம் டு யுவர் ஃபேமிலி. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? இஃப் யூ ரியலி கேர் ஃபார் யுவர் ஃபேமிலி, கீப் யுவர் செல்ஃப் ஃபிட், கீப் யுவர் செல்ஃப் டு த மேக்ஸிமம். நோய் வரும், விபத்து வரும், தட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சும்மா போய் கோயிலில் போய் மந்திரம் ஓதுறதுனாலையும் வெறும் பூசைக்கு போகிறதுனாலையும் எல்லாம் விமோசனம் கிடைக்காது. ஆண்டவருக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது. எனக்கு அதிலெல்லாம் பெரிய நம்பிக்கையும் கிடையாது. நமக்காகத்தான் இந்த வழிபாடுகளை தவிர, நம்முடைய வழிபாடுகளால் ஆண்டவர் குஷி அடைகிறார் என்றால் அவர் கடவுளே கிடையாது, அவர் எம்எல்ஏ எம்பி அரசியல்வாதி. ஏன்னா so God is not going to be swayed by all your mantras and pujas and this one. கடவுள் வந்து அருள் எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டாதான் திருவாசகத்துக்கு வரேன். திருவாசகம் என்பது எனக்கு ஏன் பிடிச்சது அப்படின்னா, ஒன்றும் இந்த இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சரணடைந்து விடு, நீ அவரிடம் சரணடைந்து விடு, அது உன்னை விடுவிக்கும் என்கின்ற அந்த அடிப்படை தான் இல்லையா. அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பில் விளைந்து ஆரம்புதே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே, நானே நீ நீயே நான் நாம் இரண்டும் ஒன்றானால் தேனின் சுவை அது போல் தெவிட்டாய் நீ பூரணமே. அந்த பக்தி, பக்தி தான், பக்தி இல்லை, சடங்கு ரொம்ப இருக்கு. எங்க சர்ச்சிலே பாருங்க, ஏழை எளியவங்களுக்கு உதவணும்னு கேட்டாச்சுன்னா காசு கொடுக்கவே மாட்டாங்க, 1000 2000 தான் வரும். கோயில் கட்டணும்னு கேளுங்க, 1 லட்சம் 2 லட்சம் எழுதுவாங்க. See, that's a tragedy we are in today. அல்ல திருவிழா நடத்தணும்னு சொல்லுங்க, பெரிய டொனேஷன் வரும், நல்ல விஷயத்துக்கு வராது. அதனால தான் அந்த சரணாகதி என்பது இறைவனுக்கு நாம் அவ்வகையில் உங்கள் உடம்பை நீங்கள் பேணுங்கள், இது மிக முக்கியம். In your 40s, 50s and 60s, it is extremely important. Take care of your health. And Rotary should initiate a program. எப்படி இந்த physical discipline is a worship to God. திருமூலர் நீங்கள் பிடிச்சிக்குங்க, தமிழை பிடிச்சிக்குங்க. உடம்பை வளர்த்தேன் உள்ளம் திருக்கோயில். எல்லாம் சைவர்கள் தானே நிறைய இருக்கீங்க சார். உள்ளம் திருக்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இந்த உடம்பை ஆலயமாக பேணுங்கள். இதை நான் கொஞ்சம் டயக்ரஸ் பண்ணி வந்துட்டேன். டைம் ஆகிற நேரம் எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கையை தூக்கி சொல்லிடுங்க தயவுசெய்து. ஆக ப்ளீஸ் புட், அண்ட் ஆல்சோ ஃபைனலி, இஃப் யூ கீப் ஃபிட் யூ ஆர் மோர் ப்ரொடக்டிவ். உங்களால் இந்த சமூகத்திற்கு அதிக நன்மைகளை செய்ய முடியும். என்னிடமிருந்து ஏதேனும் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திருங்கள். காரணம், இந்து சகோதரர்கள் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு அதிகாலையில் என்னை நோக்கி அழைக்கிறவனின் குரலை நான் கேட்பேன் என்று பைபிள் சொல்லுகிறது. உறுதியாக இஸ்லாத்திலும் அது இருக்கும். அந்த அழைப்பு என்பது, அதிகாலை அழைப்பு என்பது, இறைவனை நினைப்பதற்கு மட்டுமல்ல, உன்னை நீ ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கும் என்பதை நினைவில் கொள்வீர்களாக. மீண்டும் உரையினுடைய மையத்திற்கே வருவோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர், எளிய மனிதர்களிடமிருந்து எல்லா ஊர்களிலும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். பிலிப்பீன்ஸ் நாட்டில் வாழ்ந்த பொழுது, நான் 6 ஆண்டுகள் பிலிப்பீன்ஸ் நாட்டில் இருந்தேன். I was heading an international broadcast there. புதுசா போயிருந்தேன் அந்த ஊருக்கு. அந்த ஊருக்காரங்களுக்கு கருப்பு கலர் பிடிக்காது, நம்பர் ஒன். இந்தியன்ஸ்னா பிடிக்காது, ஏன்னா இந்தியன்ஸ்னா அங்கே வந்து மீட்டர் வெட்டி விடுறவங்க அங்க. ஸோ இந்தியன்ஸ்னாலே வந்து 5-6 தான் நம்மளை கூப்பிடுவாங்க. இந்த ஷேப்பை பார்த்தாலே நிறைய 5-6 கூப்பிடுவோம். அப்படின்னா காலையில் 5 ரூபா கொடுத்து சாயந்தரம் 6 ரூபா வாங்குறவங்க. இதுதான் நம்மளை பற்றின இமேஜ் அந்த ஊரில். பிடிக்கவே பிடிக்காது. மூணாவது வந்து அன்கிளீன் பீப்புள். நம்ம இந்த ஸ்பைசஸ் சாப்பிட்றதுனால வந்து என்னென்னா, கொஞ்சம் நம்ம உடம்புல அந்த நம்மை அறியாமல் ஒரு சின்ன ஸ்மெல் வரும். அந்த டோன்ட் லைக் இட், திஸ் பிஹேவியர். ஸோ எல்லா வகையிலையும் இந்தியர்களை பிடிக்காது. ஆனால் திஸ் அ கிறிஸ்டியன் கண்ட்ரி, 98% கிறிஸ்டியன் கண்ட்ரி. நான் அந்த ஊரில் அந்த கார் வந்து இது சாரி லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்னு வச்சுங்களேன், முதல் நாளே நான் தப்புன்ட்டேன், நான் அந்த போலீஸ் பிடிச்சிட்டான். ஃபார்ச்சுனேட்லி அந்த நேரம் வந்து இந்த மிஸ் வேர்ல்டு அங்கே நடந்துட்டு இருந்தது. சுஷ்மிதா சென்னு ஒரு அம்மா மிஸ் வேர்ல்டோ அல்லது யூனிவர்ஸோ ஆனாங்க. பிலிப்பீன்ஸ்காரங்களுக்கு பியூட்டி பிடிக்கும், தே லைக் பியூட்டிஃபுல் பீப்புள். ஸோ அந்த போலீஸ் என்ன பிடிச்சிட்டார், பிடிச்சி டேக் த லைசன்ஸ். நான் சொன்னேன் சார் ஐ எம் நியூ டு த கண்ட்ரி சார், ஐ எம் நியூ டு த கண்ட்ரி. நோ நோ நோ, டேக் த லைசன்ஸ். அப்புறம் நான் நினச்சேன் ஒருவேளை வந்து ஃபாதர்னு சொன்னால் விட்டுரும், பிகாஸ் இட்ஸ் எ கிறிஸ்டியன் மெஜாரிட்டி கண்ட்ரி, கொஞ்சம் பாருன்னெல்லாம் அப்படின்னா நம்ம கத்தலிக் ப்ரீஸ். நான் த லைசன்ஸ் அதுவும் ஒர்க் அவுட். திடீர்னு என்ன நினச்சானோ தெரியல, விச் கண்ட்ரி யூ கம் ஃப்ரம்? ஐ எம் கம்மிங் ஃப்ரம் இந்தியா சார். ஓ இந்தியா, இந்தியா. சுஷ்மிதா சென், சுஷ்மிதா சென், கோ கோ கோ கோ கோ. ஸோ சுஷ்மிதா சென் காப்பாத்திருக்காங்க. அப்படி ஒரு ஊர்னு வச்சுக்கிங்களேன், ஆனால் ஒரு அழகான ஊர். அப்போ தான் அந்த டால்கேட் எல்லாம் வந்த டைம், நானும் ஒரு ஒரு நிசான் சென்ட்ரா கார் அப்போ வாங்கியிருந்தேன். அந்த காரை எடுத்துட்டு லொஸ்பானியோஸ்னு ஒரு இடம் இருக்குது, நம்மளுடைய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் படித்த இன்டர்நேஷனல் ரைஸ் இன்ஸ்டியூட் அங்கே தான் இருக்குது. ஊர் முழுதும் ஹாட் ஸ்ப்ரிங்ஸாக இருக்கும், வெந்நீர் ஊற்றுக்கள் புறப்படுத்தி ஓடுகிற ஒரு பகுதி அந்த. அங்கே போயிட்டுருக்கிறேன், டால்கேட் பக்கத்தில் வரப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நான் பர்ஸ் எடுக்கலை, 10 ரூபா கூட எனக்கு இல்லை. இப்போது அந்த ஊர் கருப்பு பிடிக்காது, இந்தியாக்காரங்களை பிடிக்காது. நான் வேறு பெரிய நிசான் கந்த் சந்திர கார் வாங்கிட்டு போய் சார் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறது எப்படி அவமானம்? வாழ்க்கையில் வந்து அந்த இன்னும் சம்டைம்ஸ் 20 ருபீஸ் தான், 20 பேசஸ் 20 ருபீஸ் பிகம்ஸ் ஏ க்ரைசிஸ் ஃபார் யூ, ஏ பர்சனல் க்ரைசிஸ். உடம்பெல்லாம் வேர்க்குது, ஒவ்வொரு காரும் முன்னாடி போக போக உடம்பெல்லாம் வேர்க்குது. ஐ சர்வ் ஹவ் ஐ கோயிங் டு டெல் தட் ஃபெலோ? அப்போ ஒரு 5 கார் நிற்குது, ஒரு பையன் எனக்கு வந்து அங்கே வந்து இந்த இந்த காடை முட்டை வித்துட்ருக்குறான், காடை முட்டையும் முறுக்கும் வித்துட்ருக்குறான். அந்த பையனை நான் கூப்பிடுறேன், கூப்பிட்டோன்னே சார் வந்து காடை முட்டையும் முறுக்கும் வாங்க போகிறான்னு ஓடி வரான். ஓடி வந்தோடனே நான் வந்துட்டு இல்லை, கைபிகான், கைபிகான்னா ஃப்ரெண்ட் அந்த ஊரில், கைபிகான் ஐ எம் இன் அ பிக் ப்ராப்ளம், வாட் சார் வாட் சார், ஐ எம் இன் அ பிக் ப்ராப்ளம், கேன் யூ ஹெல்ப் மீன்னா ஆல்மோஸ்ட் நான் தழுதழுக்குது, வாட் சார் வாட் சார், ஐ நீட் 20 பேசோஸ், எனக்கு ஒரு 20 ரூபா வேணும்னு. அன்பார்ந்த நண்பர்களே, அந்த பிள்ளை சட்டை அணிந்திருக்கவில்லை, அந்த ட்ரௌசரில் வந்து ஆங்காங்கே கிளிசல்கள். ஒரு முறை யோசித்து விட்டு அந்த 20 ரூபாயை எடுத்து தந்திருந்தால் இந்த மதிப்பிற்குரிய இந்த அரங்கில் அந்த பிள்ளையை நான் பதிவு செய்திருக்க மாட்டேன். ஆனால் அனிச்சை செயல் போல என் முகத்தை பார்த்து என்னுடைய கையர் நிலையை கண்டு தன் பையில் கையை விட்டு 20 ரூபாயை எடுத்து என் கையில் வத்தியது பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர், நாம் மட்டுமல்ல நல்லவர்கள், உலகில் நல்லவர்கள். நான் வாழ்வில் எத்தனையோ பெரிய மனிதர்களை சந்தித்திருக்கிறேன், அதிகாரத்தில் வல்லமையில் இருக்கிறவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் அப்படி வல்லமையாக இருக்கிற அத்தனை மனிதர்களை விட நீ ரசிக்கின்ற அழகான ஒரு மனித ஜீவன் என்றால் அந்த பிலிப்பீன்ஸ் நாட்டினுடைய அந்த சின்ன பிள்ளையை தான் இன்றும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்டேன் என்னுடைய வாட்ச் இச்செல்லாம் கொடுத்து வந்தேன்னு வச்சுங்களேன் வந்து, நெவர் இன் மை லைஃப் ஐ கம் அக்ராஸ் சச் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஜெனரோசிட்டி அஸ் ஐ சா இன் தட் புவர் லிட்டில் பாய். பிகாஸ் ஃபார் ஹிம் த 20 ருபீஸ் வாஸ் நாட் த ப்ராஃபிட் ஆஃப் த டே, இட் வாஸ் ப்ராபப்ளி த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. அது வந்து அந்த பணம் அந்த பிள்ளைக்கு அந்த நாளினுடைய லாபம் அல்ல, அடுத்த நாள் வாழ்வுக்கான முதலீடு. இருந்தும் கூட அதை எடுத்து தந்தது பார்த்தீர்களா? மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், எளிய மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அண்ட் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் லேர்னிங் ஐ ஹவ் சீன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். முதன்முறையாக நான் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு சென்றிருந்த போது, அது பெர்ன் நகரில், பெர்ன் நகரில் ஒரு சர்ச்சுக்கு நான் உள்ள போறேன். போறப்போ வந்து அங்கிருந்து ஒரு தமிழ் ஃபேமிலி வெளியே வருது, ஸ்ரீலங்கன் தமிழ் ஃபேமிலி, நல்லா அழகா திருநூறு வச்சிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியுது இவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ கொஞ்சம் பேச்சு கொடுத்து, எங்க ஸ்ரீலங்கா, எந்த ஊர்? நல்லூர். அப்போ சர்ச்சுக்குள்ள போயிட்டு வரீங்க, யார்கிட்ட நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு வரீங்கன்னா, யோசனையே இல்லாம சொன்னாங்க சார், யோசனையே இல்லாம சொன்னாங்க. நாங்க எங்கட நல்லூர் முருகன்ட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வரோம், நல்லூர் முருகன். சி, சுவிட்சர்லாந்து நாட்டில் பெர்ன் நகரத்தில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள் சென்று தங்கள் நேசத்தின் இதயத்தின் தெய்வமான முருகனை பார்த்து வழிபட முடிகிறது என்றால் தமிழ் நின்று வெல்கிற இடம் அதுதான். நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்க திருவாசகத்தை சொன்னாங்க, நீங்க காணொளிகளில் கூட பார்த்திருப்பீர்கள். ஃபாதருக்கு என்ன திருவாசகத்துக்கு மேல ஈடுபாடு அப்படின்னு கேட்கிறவர்கள் உண்டு. வேற ஒண்ணும் இல்லை, என்னுடைய அப்பா ஒரு இந்து, அம்மா கிறிஸ்தவம். எனக்கு 7 வயதில் அப்பா இறந்து போனார். அப்பா உயிரோடு இருந்திருந்தால் நான் ஃபாதர் ஆகியிருக்கவும் மாட்டேன், இந்த இடத்தில் வந்து நின்றிருக்கவும் மாட்டேன். அது இறைவனுடைய ஒரு செயல் என்னன்னு நமக்கெல்லாம் அது புரியாது. அம்மா வழியில் நான் அப்படி ஃபாதர் ஆகி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கூட கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது, இருக்கிறாரா இல்லையா. ஏன்னா மதங்கள் செய்கிற அட்டகாசங்கள் அவ்வளவு அட்டகாசம். அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், மதங்கள் அல்ல, ஆன்மீகத்தை தான் நாம் தேட வேண்டுமே தவிர, மதங்களை தேடுகிறவன் ஒரு எல்லையை கடந்து செல்ல மாட்டான், ஆன்மீகத்தை தேடுகிறவன் எல்லையை கடந்து செல்வான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எல்லா ஏன் எனக்கு பெரியார் மீதோ அல்லது கார்ல் மார்க்ஸ் மீதோ எல்லோரிடத்திலும் எங்கெங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியுமோ எல்லா இடங்களிலிருந்திருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பார்த்து கேட்டவர்களிடம் நான் சொன்னேன், திருவாசகத்தை நான் படிக்கவில்லை என்றால் இழப்பு திருவாசகத்திற்கு அல்ல, ஜெகத்கஸ்பாருக்கு தான் இழப்பை தவிர திருவாசகத்தை இழப்பு அல்ல. அல்லது பைபிளை படிக்கவில்லை என்றால் ஏனையவர்களுக்கு இழப்பு அல்ல, அது உங்களுக்கு தான், பைபிளுக்கு இழப்பு அல்ல, உங்களுக்கு தான் இழப்பு. எல்லாவற்றிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் புறப்பட்ட பயணம் தான் திருவாசகத்திலும் வந்து நின்றது. ஏகன் அநேகன், அதை சிவபுராணம் படிக்கணும் செய்வர்கள் எல்லாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பார் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஒருவனாக இருக்கிறவன் பலராக இங்கு பார்க்கப்படுகிறவன். தப்பாமே தாம் பிடித்தது சலியா தடலது கண்ட மெழுகது போல தொழுதுள முருகி அழுதுடல் கம்பி என்கின்ற பாடலில் வருவதுதான் நான் பல மேடைகளில் பதிவு செய்த தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அந்த தேவாலயத்தில் சென்று நின்று இருந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் நல்லூர் முருகனை நினைத்து வழிபட முடிகிறது என்றால், தென்னகத்தில் அவனுக்கு நாங்கள் சிவன் என்று பெயரிட்டிருக்கிறோம், ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது, அவ்வளவுதான். அதுதான் தமிழ் அடிப்படை. இதுதான் அடிப்படையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொல்வது. இன்று அந்த ஊருக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம், உங்களையும் அழைக்கின்றேன். நான் இரண்டு காரியங்களுக்காக அழைக்கின்றேன். அதே சுவிட்சர்லாந்து நாட்டில் நான் 97 சென்ற பொழுது எப்படி இந்த உலகம் நன்றாக இருக்கிறது, மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். 97 அதே சுவிட்சர்லாந்தினுடைய ஒரு மேடையில் ஒரு சின்ன பிள்ளை, சுபா உமாதேவன் என்ற பிள்ளை, மேடையில் வந்து நின்று கொண்டு மாங்கிலியும் மரம் குத்தியும் கூடு திரும்ப தடையில்ல, நாங்க மட்டும் உலகத்தில் நாடு திரும்ப முடியல அப்படின்னு ஒரு அகதியாக நின்று தன் வலியை வெளிப்படுத்திய ஒரு பிள்ளை. எனக்கு இன்னும் அந்த பிள்ளை நினைவு இருக்கிறது. கிட்டி புள்ளு அடிச்சு நாங்க விளையாடும் தெருவில் கட்டி வச்சு சுடுகிறானா, யார் மனசும் உருகல, உண்ணவும் முடியல, உறங்கவும் முடியல, எண்ணவும் முடியல, என்னதான் முடியலன்னு பாடின அந்த பிள்ளைய 97 பாடி கேட்ட அந்த பிள்ளையனா 2023 முன்பு நான் சந்தித்தேன். சந்தித்த பொழுது $800 million 8,000,000,000,000,000,000 நிதியை மேலாண்மை செய்கிற ஒரு பிள்ளையாக வளர்ந்து நிற்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், யாதும் ஊரே, உலகம் நன்றாகத்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் அன்பையும் நட்பையும் வளர்க்கக்கூடிய சக்தியாக இந்த ரோட்டரி இருக்கிறது. ஐ சி ரோட்டரி as one instrument of hope in a world that is increasingly getting polarized. So much of populism, so much of post-truth. இந்த உலகத்தில் உண்மையிலேயே அமைதியின், நம்பிக்கையின், பரிவின், இரக்கத்தின் ஒரு நம்பிக்கையாக இருப்பது என்பது, ரோட்டரி அமைப்பும் இருக்கிறது என்பது மனித குலத்திற்கான ஒரு மிகப்பெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. Therefore, இப்படி 1000 கதைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். உலகத்தில் நான் சந்தித்த மனிதர்கள், பிரேசிலுக்கு போயிருக்கேங்க. பிரேசிலில் போனால் முதல்ல வீட்டுக்குள்ள நீங்கள் போய் முதல் டீயே வந்து தனியாக குடிக்க முடியாது. ஒரு கோப்பையில் கசப்பான டீயை போட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரா மாதிரி போடுவாங்க, சில்வரில் போட்டு 8 பேர் 10 பேர் குடிப்பாங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, இது என்ன பழக்கம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும், கொஞ்சம் அருவறுப்பாக கூட இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, யூ சி வி ஆர் மைக்ரன்ட் பீப்புள், 300 முன்பு நாங்கள் ஐரோப்பாவிலிருந்து வந்தவர்கள், கடுமையான கடற்பயணத்தை எப்படி நாங்கள் தாக்குப்பிடித்தோம் என்றால், இந்த டுகெதர்னஸ், இந்த சொலிடாரிட்டி, அந்த சொலிடாரிட்டி தான் எங்களை காப்பாற்றிச்சுது. அந்த சொலிடாரிட்டி இல்லைன்னா நாங்கள் தப்பியிருக்க மாட்டோம். என்றைக்கும் அதை மறந்துவிடக்கூடாது. அந்த சொலிடாரிட்டி எங்களுக்கு என்றைக்கும் இருக்கணுங்கிறதுக்காக எங்கள் அன்றாட வாழ்வின் பண்பாடாக ஒவ்வொரு நாளும் ஒரு தேநீர் கோப்பையில் அத்தனை பேரும் அருந்த வேண்டும் என்கின்ற ஒரு பழக்கத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று, இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எவ்ரி கண்ட்ரி நம்ம நாடு மட்டும் இல்ல சிறந்த நாடு. பொதுவாக நாம் சொல்கிறோம் தமிழ் உயர்ந்த மொழிதான், சிறந்த மொழி. ஆனால் உலகம் முழுவதும் மனிதர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் மனிதர்கள் அன்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் நல்லது மட்டும் செய்து கொண்டே இருங்கள், உங்களுக்கு அந்த நன்மைகள் திரும்பி வரும். நொய்யிர் பிளவளவேனும் வறிஞர்க்கு பகிர்மின் வையற்கதிர் வேலனின் வாயில் திறக்கும் என்று அருணகிரிநாதர் சொன்னார் அல்லவா. நீங்கள் இன்று செய்கின்ற இந்த நல்ல செயல்களை இன்னும் நிறைய செய்யுங்கள். இதையும் என்னுடைய சாட்சியமாக சொல்லி நல்லது செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எங்கிருந்தேனும் நன்மை வரும் என்கின்ற செய்தியை என் வாழ்க்கையில் இருந்து இரண்டு நிகழ்வுகளை சொல்லி என் நேரத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அதாவதுங்க, இன்னைக்கு வந்து நியூராலிங்க் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. யாராவது சொல்லுங்களேன், யார் ஆரம்பிச்சது? எலான் மஸ்க். அறிவுடைய பெருமக்கள் அரங்கில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு கரவொலி. பட் how dangerous it is going to be, I don't know, because அதனுடைய தொழில்நுட்பம் வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய என்டையர் மூளையர் டவுன்லோட் பண்ண முடியும் இன்னைக்கு. கம்ப்ளீட் பிரெயினை வித் பாஸ்ட் மெமரிஸ் இட் கேன் பி டவுன்லோடட். இதனுடைய அடுத்த கட்டம் எங்கே வந்து நிற்க கூடும் நினைக்கிறீங்க? கிட்னி டோனர் மாதிரி, லிவர் டோனர் மாதிரி, ஒரு ஏழைப்பட்ட ஏதாவது வாலிப பிள்ளையை பிடிச்சி அந்த பிள்ளையோட மூளையை கொண்டுட்டு நம்ம மூளையை அதில் அப்லோட் பண்ணி, யூ கேன் லிவ் ஃபார் அனதர் 100 years ஆர் 50 years. யூ கேன் கோ ஆன் லிவிங் ஃபார் எங்கள் டெக்னாலஜி நம்மளை இழுத்துட்டு போகுதுங்கிற நமக்கு தெரியல. தட்ஸ் வை ஐ கேம் டு ஸ்பீக் டுடே. டோன்ட் ஸ்டாப் வித் சேரிட்டபிள் ஒர்க், பிகம் பாலிசி அட்வொகேட்ஸ் ஆல்சோ. எந்த இடத்தில் தொழில்நுட்பம் நிற்க வேண்டும் என்பதை வரையறுக்க வேண்டிய அறப்பொறுப்பும் ஒழுக்க பொறுப்பும் உங்களை போன்ற பெரியவர்கள் கொண்ட அமைக்கு இருக்கிறது, அமைப்புகளுக்கு இருக்கிறது என்பதற்காக நான் அதை சொல்ல வருகின்றேன். பட் அதிலிருந்து ஒரு பாடம் நான் எடுத்துக்கொள்ள விரும்புவது, ரெண்டு மூன்று பாடங்கள். ஒன்று, சி மனசார நம்ம ஒருத்தரை வாழ்த்தணும்னா, நியூரோலிங்கிறது அலைகள் தானா, 1000 பேர் உங்களை நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினா அந்த வாழ்த்துக்கு வலிமை உண்டு. நேரில் கண்டு வாழ்த்துகிறார்களோ இல்லையோ, ஆனால் உங்களை அவர்கள் நினைத்து வாழ்த்துகிறார்கள் என்றால் அந்த வாழ்த்துக்கு, அந்த ஆசீர்வாதத்திற்கு வலிமை உண்டு. நான் வாழ்வில் ஈழத்தினுடைய போர்க்களங்களை பதிவு செய்தவன், எனவே நான் ஆபத்துக்குள்ளோடு நடக்கிறவன். ஆனால் ஒரு ஆபத்தும் என்னை இதுவரை வீழ்த்தியது இல்லை. ஆபத்து நெருங்கி வருகின்ற பொழுது யாரேனும் வந்து என்னை காப்பாற்றி விடுவார்கள். இது நான் பல அனுபவம். நான் நினைத்துக் கொள்வேன், நான் அப்படி ஒன்றும் நல்லவன் என்று சொல்வதற்கு அல்ல, செய்த நீங்களும் நல்லவர்கள் என்பதை சில பழக்க வழக்கங்களை கொண்டு நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள். நல்லவர்கள் என்பதை அன்பை கொண்டு மட்டும் தீர்ப்பிடுங்கள். உள்ளத்தில் அன்பு, அன்பு மிகுதியால் நீங்கள் செய்கின்ற செயல்கள் தான் உங்களை நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் ஆக்குகிறது. நான் அந்த வானொலிக்கு பொறுப்பாக இருந்த பொழுது அந்த ஊரில், இலங்கையில் அந்த பகுதியிலெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, பெட்ரோல் கிடையாது, கரெசன் அலவுடு கிடையாது. ஸோ 7 மணி 8 மணி ஆச்சுன்னா இருட்டு மட்டும்தான். அப்போ இந்த பிரச்சனையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஆகும் அப்படின்னா, 10 மணிக்கு ஒரு ஊரில் சண்டையை ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த ஷெல்லிங் பண்ணுவாங்க, எரிகணை வீச்சு ஆரம்பித்தா எல்லாரும் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடுவாங்க. ஓடுறப்ப யாரும் கையை பிடிச்சிட்டு ஓட முடியாது இல்லையா, உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடுவாங்க. விடுகின்ற பொழுது பிள்ளைகள் ஒரு திசையில் இருக்கும், பெற்றோர்கள் இன்னொரு திசையில் இருப்பார்கள். காலாதிகாலமாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்த அந்த குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கும். டெலகிராம் இல்லை, தபால் வசதி இல்லை, எதுவுமே இல்லை. இதை புரிந்து கொண்டு அந்த வானொலியில் நான் உறவு பாலம் என்ற ஒரு நிகழ்ச்சியை அறிமுகம் செய்தேன். இப்படி எங்கேனும் நீங்கள் சிதறுண்டு இருந்தால், இந்த இடத்தில் இருக்கிறேன், என் பெற்றோர் இவர்கள், இந்த ஊர் என்கின்ற செய்தியை எழுதி யாராவது ஒரு ஃபாதர்கிட்ட கொடுங்க, அவங்க கொழும்புக்கு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, 1000கணக்கான கடிதங்கள் அப்படி எனக்கு வந்திருக்கிறது. என் பெயர் சங்கவை. இது உண்மையான பெயர், நான் சொல்வது கதை அல்ல. என் பெயர் சங்கவை. கிளிநொச்சியை சார்ந்தவர்கள். இந்த இரவில் நாங்கள் சிதறுண்டு போனோம். அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டோம். இதை நான் வானொலியில் அறிவிக்க, அதை பெற்றோர் அல்லது அவரை தெரிந்தவர்கள் கேட்டு எனக்கு எழுத, அதை ரெட் கிராஸ் மற்றும் யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அவர்களோடு தொடர்பு கொண்டு 6 மாத காலத்திற்குள் அந்த குடும்பத்தை இணைத்து வைக்கிற ஒரு பணி, அந்த உறவு பாலம் என்கின்ற ஒற்றை வழி வழியாக என்னுடைய வாழ்வில் 4600 குடும்பங்களை நான் இணைத்து வைத்திருக்கிறேன். 4600 families. இதில் 1-2 குடும்பங்களை தவிர வேறு யாரையும் நான் பார்த்தது இல்லை. ஆனால் ஆனால் அந்த குடும்பங்கள் ஒன்று சேர்கின்ற பொழுது அந்த ஆனந்த களிப்பு முடிந்த பிறகு உறுதியாக ஒரு கணம் என்னையும் அவர்கள் நினைத்திருப்பார்கள். எங்கிருந்தாலும் அவன் நன்றாக இருக்கட்டும் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அது என்னை காக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஐ பிலீவ், நம்புகிறேன். அதை நீங்களும் நம்புங்கள். நீங்கள் செய்கிற புண்ணியங்கள் உங்கள் தலைமுறைகளுக்கு வந்து சேரும் என்பதற்கு நான் சான்று. இதே போலத்தான் ஈழத்தமிழ் மக்களுக்கு இன்னொரு உதவி நான் செய்தது. அதாவது ஒரே ஒரு வருஷம் மட்டும் எனக்கு ஒரு சின்ன பவர் இருந்தது. என்னன்னா, அகதின்னு போய் கேட்பாங்க இல்லையா, யூரோப்புக்கு போய் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. அது உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாது, ஆனால் அதனுடைய வலிங்கிறது அவங்களுக்கு நிறைய புரியும். கடல் கடந்து கள்ள பாஸ்போர்ட் எடுத்து 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து அங்கே போய் சேர்ந்தா ஜெயிலில் மாட்டிக்குவாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போகிறப்போ ஒரே ஒரு கிரெடிபிள் ஸ்டேட்மெண்ட் யாராவது கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், என்னன்னா திருப்பி அனுப்பாதீங்க, அனுப்புனா இவங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அவங்களாம் அங்கே கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஒரு பவர் எனக்கு ஒரு வருஷம் இருந்தது. எத்தனையோ பேர் கேட்டு எழுதுனாங்க, எனக்கு யார் என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடல் கடந்து மலையேறி அங்கங்கன்னு கஷ்டப்பட்டு போய் சேர்ந்துருக்காங்க. அந்த ஊரில் அகதிகளாக இருந்து பொழைச்சிக்கிட்டோன்னு, ப்ளீஸ் டோன்ட் சென்ட் திஸ் பர்சன் பேக், ஹிஸ் லைஃப் வில் பி இன் டேஞ்சர் இஃப் ஹி கோஸ் பேக்னு. அப்படி எத்தனையோ பேர் வந்து அங்கே வந்து குடியுரிமையெல்லாம் வாங்கிட்டாங்க. நான் இதை பற்றி அவங்கள சந்திக்கணும் ஒரு நாள் நினச்சதில்லை. ஆனால் செய்தவை உங்களுக்கு திரும்பி வரும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். 99ஆம் வருஷம் பாரிஸ் ஏர்போர்ட்டில் என்னுடைய பேகை வந்து அடிச்சிட்டாங்க. எனக்கு எல்லாமே போயிடுச்சு எக்ஸப்ட் பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் அவர் எல்லாம் போயிடுச்சு. அந்த பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு போகிறேன். அங்கேயாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, ஒரு டிக்கெட்டு கொடுத்து திரும்ப அனுப்பி வச்சுட்டா போகிறேன்னு நான் போனால், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இந்திய முகம் மாதிரி தெரிஞ்ச அவர்கிட்டே நான் போனேன், போய் ஐ எம் ஃபாதர் ஜெகத் காஸ்பர்னு சொல்லி முடிக்கல. அவர் ஓடி வந்து கட்டி பிடிச்சி என்ன அழுது அழுது, நான் இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் போட்ட ஒரு கையெழுத்து தான் ஃபாதர், அதனால தான் நான் இந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த பேக்கில் போன பணம் 2000 டாய்ஷ் மார்க். அப்போது எனக்கு 4000 டாய்ஷ் மார்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, பிகாஸ் எனக்கு டிரான்சிட் டைம் இருந்தது, கொடுத்து இக்கானமி கிளாஸில் நான் ட்ராவல் பண்ணுறதா இருந்தது, பிஸ்னஸ் கிளாஸுக்கு அதை அப்கிரேட் பண்ணி, அன்றைக்கி என் பர்த்டேவாக இருந்தது, ஃப்ளைட்லேயே ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் வந்து கேக்கை வெட்டி என்னை அனுப்பி வச்சாங்கன்னு வச்சுங்க. ஸோ வாட் ஐ அம் சேயிங் இஸ், நல்லது நீங்கள் செய்து கொண்டே இருங்கள், நல்லது நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். அந்த நல்லது உங்களை மட்டுமல்ல பாதுகாக்கும், உங்கள் தலைமுறைகளையும் உறுதியாக பாதுகாக்கும். இன்று செய்கிற நல்லதை நீங்கள் நிறைய செய்யுங்கள். இன்னும் நிறைய சொல்லலாம். நேர ஒழுங்கு கருதி, நேர ஒழுங்கு கருதி, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னது யார்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்ன கணியன் பூங்குண்டனார் தான் செய்த தொழிலை வைத்துத்தான் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். கணியன், கணிக்கிறவர், தன்னுடைய ஊரை வைத்துத்தான் இரண்டாவது அடையாளப்படுத்தி இருக்கிறார். பூங் குண்டன், அடையாளம் இழந்து போவது அல்ல யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது. உலக மானுடத்தை கைப்பற்றிக் கொள்ளுகிற அதே வேளையில் நம் அடையாளத்தை, நம் அடையாளங்களை, நம் அடிப்படைகளை இழந்து விடாமல் இருப்பதும் கணியன் பூங்குண்டனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம். அந்த வகையில் இந்த அரங்கில் கூட நான் சொல்லுகிறேன், ஜாதி பிரிக்கும். ஜாதி அடிப்படையில் இந்த அரங்கை போட்டால் நீங்கள் 40 வட்டங்களாவது போட வேண்டியிருக்கும், உட்பிரிவுகள் எல்லாம் சேர்த்து. மத அடிப்படையில் இந்த அரங்கை போட்டால் குறைந்தபட்சம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே நீங்கள் 7 வட்டங்கள் போட வேண்டியிருக்கும், பெண்டிகாஸ்ட் எவாஞ்சலிக்கல்ஸ் அப்படி என்று. கிறிஸ்தவர்கள் மட்டுமே, சைவம் வைணவம் ஏனையெல்லாம் விட்டுவிடுங்கள். நீங்கள் அரசியல் அடிப்படையில் இந்த அரங்கை இட்டால் 8-10 வட்டங்களாக இந்த அரங்கை பிரிக்க வேண்டியிருக்கும். தமிழ் என்கின்ற ஒன்று மட்டும்தான் இந்த அரங்கை ஒற்றை அரங்காக வைத்திருக்கும் என்று உறுதிபட நான் சொல்லுகிறேன். எனவே தமிழ் என்று நான் அதை தாங்கிக் கொண்டுதான் நடக்கிறேன். கிறிஸ்தவம் எனக்கு வந்து சேர்ந்த ஒரு நம்பிக்கை. இந்தியா எனக்கு குடியுரிமை தந்த நாடு, அழகான நாடு. ஆனால் நான் யார், ஜெகத் கஸ்பார் நீ யார், உன்னுடைய ரத்தத்தில் 5000 ஆண்டுகளாக பதிவு பெற்றிருக்கிற மரபு அணு எது என்று கேட்டால் தமிழ், தமிழ், தமிழ் என்று மட்டும்தான் நான் சொல்வேன். அவ்வகையில் அந்த அடிப்படையை நாம் இழந்துவிடக் கூடாது. காரணம், நானும் 5-6 மொழிகள் படித்திருக்கிறேன், பெரிதாக படிக்கவில்லை என்றாலும். ஆனால் எல்லா மொழிகளும் ஒலிகளால் ஆனவை. உலக வரலாற்றிலேயே பொருளை வரையறுத்து கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் மொழிதான் என்பதை ஒரு தமிழன் என்கின்ற வகையில் நான் சொல்கின்றேன். அது நமக்கு தந்த கொடைகளில் ஒன்றுதான், யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பெரியோரை நாங்கள் போற்றுவோம், போற்ற வேண்டும், ஆனால் பெரியோரை நாங்கள் போற்றினாலும் சிறியோர் என்பதற்காக எவரையும் நாங்கள் அவமரியாதை செய்ய மாட்டோம். இதுதான் தமிழ். தமிழ் என்பது வெறும் மொழி மட்டுமல்ல, அது தருகின்ற பெரும் கொடை. நான் ஒன்று கூட இன்னும் ஒரு படி மேலே சென்று சொல்வேன். ஒரு காலம் வரும், ஒருவேளை மதமே வேண்டாம் என்று சொல்கிறவர்களுடைய காலம் வரும், ஆனால் அறம் தேவைப்படும். அறம் இல்லாத உலகம் இருக்கவே முடியாது. மதங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த உலகத்திற்கான பொது அறம் ஒன்றை தரக்கூடிய ஆற்றல் நம் தமிழ் மொழிக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து கைப்பற்றிக் கொள்ளுங்கள். எந்த மொழியாலாவது சொல்ல முடியுமா? முயற்சி திருவினை ஆக்கும் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால் ஆகாது. எனினும் இந்த அரங்கில் இருக்கிறவர்கள் பிறப்பிலேயே பல நூறு கோடிகள் சம்பாதித்த பெற்றோர்களின் வாரிசுகளாக வருகிறவர்கள் அல்ல என்பது எனக்கு தெரியும். ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். உங்கள் வாழ்நாளில் உங்கள் உழைப்பால் உயர்ந்து இங்கு வந்து நிற்கிறவர்கள் தான் 80-90% பேர் இங்கு இருக்கிறீர்கள். முயற்சி திருவினை ஆக்கும் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால் இது இறைவனை அவமதிப்பதா? இல்லை, இல்லவே இல்லை. இறைவன் நமக்கு ஆற்றல்களை தந்திருக்கிறார். அந்த ஆற்றல்களை பயன்படுத்தி நீங்கள் உயர முடியும் என்கின்ற அந்த அறம் இருக்கிறது அல்லவா, அது பெரும் அறம். இது வெறும் ஒரு வழிபாட்டினுடைய மொழி அல்ல, இது பெரும் வாழ்க்கையினுடைய மொழி. அந்த மொழியை கொண்ட மக்கள் உலகப்பரப்பில் உயர்ந்து எழ வேண்டும் என்பதற்காக.
5: அன்பு உறவுகள், இதுவரை அரசந்தை ஜெகத் கஸ்பார் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இன்று நடைபெறவுள்ள மகாசங்க மாநாடானது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நடத்தப்படுவதாக கருதினால் அது தவறானதாகும். அரசாங்கங்களை ஆட்சிக்கு கொண்டு வருவது மக்களின் விருப்பத்தின் பேரிலாகும் என்று பொதுபல சேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். புத்தளம் கொழும்புக்கிடையே இயக்கப்படும் சாதாரண மற்றும் சொகுசு தனியார் பேருந்துகள் இன்று காலை முதல் வேல்நிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாராவின் மகன் அனுத ஜினிதி சமரக்கோன் பண்டாரா உட்பட

அரசாங்கம் நாட்டின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதனால் பாதிப்படையக்கூடியவர்கள் வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அரசாங்கத்தை சுற்றி வளைத்து வருவதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கத்துடனே இருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டிருக்கிறார். சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்காவை இரு கைகூப்பி கும்பிட்டும் கேட்டுவிட்டோம், இனி எவ்வாறு கேட்பது என்று தங்களுக்கு தெரியவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்திருக்கிறார். இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சசி தரூர் இலங்கைக்கான தனது விஜயத்தின் முதல் நாளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து மதிய உணவுடன் கலந்துரையாடியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பருத்தித்துறை முனை பகுதி சிறந்த சுற்றுலா தளமாக அபிவிருத்தி செய்யப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜே சந்திரமூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். பூரணை தினத்தன்று கண்டி கல்வி வலய அதிபர்களுக்கான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமைக்கு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தனது பலத்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அரசாங்கத்தின் சார்பில் கல்வி அதிகாரிகள் இவ்வாறான நியாயமற்ற முடிவுகளை எடுப்பதாக சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து பயணிகள் பேருந்துகளும் 5000 கிலோமீட்டர் தூரம் பயணித்த பின்னர் அவற்றை ஆய்வு செய்வதை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய வீதி பாதுகாப்பு சபை அறிவித்திருக்கிறது. இதற்கிடையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் விமர்சித்துள்ளது. இந்த நடவடிக்கை தனியார் பேருந்து தொழிலை மேலும் பாதிக்கும் ஒரு தேசிய குற்றம் என்றும் அந்த சங்கம் குற்றம் சுமத்தியிருக்கிறது. கிளிநொச்சியில் காற்றினை அழித்து சுமார் 29 ஏக்கர் காணியை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்த முயன்ற தனியார் ஒருவரின் செயற்பாடு கடந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாக தொடரும் நிலையில் அந்த நபருக்கு எதிராக 6 வழக்குகள் வன பாதுகாப்பு திணைக்கழகத்தினால் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள நிலையிலும் தொடர்ந்து காடழிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக வன பாதுகாப்பு திணைக்கள தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். கம்பகா வத்துப்பிட்டி வேல முதலீட்டு வலைய காவல்துறை சாவடியில் பணியாற்றும் ஒரு உதவி காவல்துறை அதிகாரி பொதுமக்களிடம் முறையற்ற மற்றும் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. திருவண்ணாமலை குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிலாவளி கடலில் நீராட சென்ற 49 வயதான நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக குச்சவெளி போலீசார் தெரிவித்தார்கள். நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை மொத்தம் 22 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதில் 15 பேர் உயிரிழந்திருப்பதோடு 12 பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கொழும்பு மற்றும் திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். புகையிலை சிகரெட் விற்பனையை தடை செய்யும் வகையிலான சட்டம் ஒன்று கொண்டு வருவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவர் ஆனந்த ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் வழிகாட்டுதலின் கீழ் மட்டக்களப்பு ஸ்பெக்ட்ரம் லயன்ஸ் கழகத்தின் நாங்கள் சேவை செய்கின்றோம் என்ற திட்டத்தின் கீழ் மிகவும் பின்தங்கிய பவனத்தீவு பன்சேனை கிராமத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நேற்று முன்தினம் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. விலங்குகளுக்கான சட்ட பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதையும் கொடுமை செயல்களை தடுப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு புதிய விலங்குகள் நல சட்டத்தை அரசாங்கம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. களுத்துறை பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகார பிரிவில் டெங்கு பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் குறிப்பிட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலன்றுவை மற்றும் மொன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களிலும் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை சற்று அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மாத்தறை தெய்வேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த மீனவ தந்தை மற்றும்

மகநிர்வரையும் விரைவில் பங்களாதேசிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. இந்திய செய்திகளில் கார்கில் போர் வெற்றி தினத்தையொட்டி அந்த போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நேற்று மரியாதை செலுத்தியுள்ளார்கள். போர்கள் நடக்கும் பகுதியில் இயக்கப்படும் கப்பல்களில் கிடைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்கும் முன்பு அங்குள்ள பாதுகாப்பு நிலவரத்தை கவனத்தில் கொள்ளும்படி இந்தியர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சராக பிரல்காந்த் ஜோஷி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்தியாவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்து மௌனம் காத்ததற்கு பாலிவுட் நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பிரபலங்களை பலர் குறை கூறி வருகிறார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் தேர்வு நடைமுறைகளை முழுமையாக மாற்றியமைக்கும் பணிக்குழுவை நியமித்திருக்கிறார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துவிட்ட போதிலும் நாடாளுமன்ற முடக்கம் தீருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கர்நாடகம் காவிரி நீர் தர மறுத்திருக்கின்ற நிலையில் டெல்டா மாவட்டங்களில் குருவியை தொடர்ந்து சம்பா சாகுபடிக்கும் சாதகமற்ற சூழல் நிலவுகிறது. வளர்ந்து வரும் மக்கள் தொகை, சுருங்கி வரும் இயற்கை வாழ்விடங்கள், காடுகளின் எல்லைப்பகுதிகளில் அதிகரித்து வரும் மனித குடியிருப்புகள் ஆகிய காரணங்களால் இந்தியாவில் மனித வனவிலங்கு மோதல் ஆண்டுதோறும் தீவிரமடைந்து வருகிறது. கட்டாய உழைப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 301 சட்டப்பிரிவின் அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கையின் கீழ் இந்தியாவை மிக குறைந்த 10% சுங்கவரி வரம்பில் அமெரிக்கா வைத்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டு வந்த பயங்கரவாத தாக்குதல் சதி திட்டத்தை அந்த மாநில காவல்துறையினர் முறியடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயுத உற்பத்தி, ராணுவ ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் இந்தியா தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். நேர்மையான அரசியல்வாதிகள் தேர்தலில் வெல்வது தற்போது கடினமாகிவிட்டது, ஆகவே இனிவரும் தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன் என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா அவர்கள் திடீரென அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் புதிய 200-500 ரூபாய் நோட்டுகளுக்கு நேபாள அரசு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அனுமதியை வழங்கியிருக்கிறது. சென்னையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,370 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து 2வது நாளாக ராணுவ தாக்குதல்களை நிறுத்தியதை தொடர்ந்து நேற்று காலை வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் விலைகள் சரிந்தன. கடந்த 2 மாத கால உச்சத்திலிருந்து இந்த விலை குறைவு தற்போது ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள சியட்டல் நகரில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. 2 சம்பவ இடத்திலே இறந்தார்கள். 5 காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஜெர்மனி தன்னகர் பெர்லினில் தாக்குதல் நடத்தியதாக நம்பப்படும் முக்கிய சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஜெர்மனி குடியுரிமை பெற்ற 21 அப்துல் தலேட் லிபனானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு 3 விண்வெளி வீரர்கள் நேற்று பாதுகாப்பாக திரும்பியுள்ளார்கள். ஜப்பானிய பிரதமர் சனாயே தக்காச்சி விடிய விடிய கண் விழித்து வேலை பார்ப்பதாக பகிர்ந்திருக்கிறார். நாடுக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் தூங்குவதாக அவர் சென்ற வாரம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தெற்கு சீனாவில் நவுல் புயல் நேற்று கரையை கடந்தது. அப்போது பெய்த மழை வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலியாகிவிட்டார்கள். காய்கறிகளில் ஊட்டச்சத்து குறைந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பழங்கள், காய்கறிகள், தானியங்களில் விட்டமின்கள், தாதுக்கள் குறைந்து வருகின்றன. இதற்கு பல காரணங்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மகளின் உயரம் போதவில்லை, அதனால் சுரப்பி நீர் சிகிச்சைக்கு அழைத்து சென்றார் தந்தை. அவர் சீனாவின் ஹனான் மாநிலத்தைச் சேர்ந்த டி. மகளின் சிகிச்சைக்கு அவர் மாதந்தோறும் 887 அமெரிக்க டாலரை செலவிடுகின்றார். 12 மகளின் உடலில் சுரப்பு நீர் செலுத்தப்படுகிறது. ஆனாலும் ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பது ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். தென் தாய்லாந்தில் அமைந்திருக்கும் ஒரு பௌத்த ஆலயம் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து அதிகாரிகளும் உள்ளூர் சமூகங்களும் மேற்கொண்ட 14 முயற்சிக்கு தற்போது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. எந்த நாட்டவரின் ஆயுட்காலம் ஆக அதிகம் என்பது உங்களுக்கு தெரியுமா?
உலகிலே எத்தனைய பெண்களின் சராசரி ஆயுட்காலம் தான் ஆக அதிகமாக பதிவாகியுள்ளது. அவர்கள் கிட்டத்தட்ட 87 ஆண்டுகள் வாழ்வதாக அந்த நாட்டு சுகாதார சமூக நல அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று முதலிடத்தை கைப்பற்றியுள்ள தம்பலகாமம் குளக்கோட்டன் தமிழ் வித்யாலய மாணவிகளுக்கு ஜெயக்குமாரன் குளோபல் பவுண்டேஷன் அமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரமுகருமான குமார் ஜெயக்குமரன் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். சிம்பாவைக்கு எதிரான மூன்றாவது T20 போட்டியில் இந்திய அணி 35 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு தயாராவதற்காக இந்திய ஆடவர் ஹாக்கி அணி 3 நாள் பயிற்சி பயணமாக சுவிட்சர்லாந்துக்கு செல்கிறது. காமன்வெல்த் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பழுதூக்கல் போட்டியின் 65 கிலோ இடப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளி வென்றுள்ளார். F1 கார் பந்தயத்தின் காங்கேரி கிராண்ட் ப்ரீ போட்டியில் பிரிட்டன் வீரரும் மெக்லரன் சாரதியுமான லாண்டோ நோரிஸ் நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு சாம்பியனான அவருக்கு இந்த சீசனில் பெற்றிருப்பது இது முதல் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 382.95 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.74 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 335.75 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.25 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 411.96 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.04 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448.34 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.52 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.40 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.35 ரூபாய். கேட்டது மணிக்கு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்சுலா கோனிசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: உங்களுக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாது, இங்க போங்க போ.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Télévisie Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் கோழி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள். பரிசு லாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி, போட்டிப்பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டிப்பொண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களுடன் ஒரு சில நிமிடங்கள்.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கும்.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
4: பொண்டுபொண்டிய நேரம் சரியாக 11:21 ஐக்கியராஜ்யத்தில் 10:21. இந்த நேரத்தில் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்
5: நான் போரன்.

0: நேரம் வளர்ந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமிட்டவர் இசைஞானி இளையராஜா, பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் உடன் பிறப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கொடுத்து வருகின்றார்கள் பரிசு ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி, இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் இது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு ஆசி பூசரி.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இல்லை சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல நான் ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கட ஆசிவசரி ரச்சிதான் வெளிநாட்டிலிருந்து வாரவையெல்லாம் ஆசிவசரி ரச்சியத்தான் அங்கே கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுங்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 95 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: நேரம் சரியாக 11:28 ஐக்கியராட்சியத்தில் 10:28 இந்த நேரத்தில் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா பாடியிருந்தார். பாடலை இயற்றியவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள். எஜமான் திரையில் இருந்து பாடல் ஒலித்தது. நேரம் சரியாக 11:34 ஐக்கியராஜ்யத்தில் 10:34. அன்பு உறவுகள், இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம் இடம்பெற இருக்கின்றது. வலிமையாக திங்கட்கிழமைகளில் இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெறுவது சபாகீது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்றம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு, எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா என்ற தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள் அன்பர்களே. எங்களுடைய எம்மவர்கள் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா என்ற தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். இன்று இரவு 10:30 பட்டிமன்றம் சபாகீது தலைமையில் இடம்பெறும் நல்ல சிறந்த பேச்சாளர்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வாருங்கள் அன்புறவுகளே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் மங்கே.
2: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
0: மறந்துவிடவர்கள் அன்புறவர்களே, பல்பொருள் வாணிபமாக இணங்கி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ரன்சியை மாநகரில் சோழன் பல்பொருள் வாணிபம். உடன் மீன்கள் 13.99 விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீங்கள் பசுமையான மரக்கறியை, அத்தோடு உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் நீங்கள் வாங்கி செல்லலாம் அன்புறவர்களே. ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸ் அவர்கள். பாடலை யாற்றவர் கவிஞர் பொன்னடியான் அவர்கள். பாடல்கள் இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் ஒருவர் வாழும் ஆலயம். நேரம் சரியாக 11:41. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:41. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: பாரிசுலா செப்பலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: நிறுவன நேரம் சரியாக 11:43. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:43. இந்த நேரத்தில் தேனும்பாலன் நிகழ்ச்சியில்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து இசையரசியை வாணியம்மா அவர்கள். பாடலை ஆற்றவர் புலவர் புலமை பித்தன். பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் அவர்கள். நேரம் சரியாக 11:47 கராச்சத்தில் 10:47 இந்த நேர உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும் தந்தது.
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் சின்ன கோயில் சித்ராவோடு இணைந்து கே ஜே ஜே சாசா. பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலியவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்.

பாலி அவர்களுடைய மன்ன நிலைக்கு குரல் கொடுத்து பாடிக்கொண்டிருக்கிறார் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். இசைஞானியினுடைய இசை

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய தேனும் பாலும் தேனும் பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானிலை கடத்து வந்தவர்கள் பரிசுலாட்சப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்வாஸ் ஆசி பூசரி, போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த நிறுவனங்கள் மூன்றுக்கும் எனது இதய பூர்வாங்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த எமது அன்பு உறவுகளுக்கு எனது இதயம் நிறைந்த நன்றிகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷா கோணேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இன்று நடைபெறவுள்ள மகாசங்க மாநாடானது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நடத்தப்படுவதாக கருதினால் அது தவறானதாகும். அரசாங்கங்களை ஆட்சிக்கு கொண்டு வருவது மக்களின் விருப்பத்தின் பேரிலாகும் என்று பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தி ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். புத்தளம் கொழும்புக்கிடையே இயக்கப்படும் சாதாரணம் மற்றும் சொகுசு தனியார் பேருந்துகள் இன்று காலை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாராவின் மகன் அனுத ஜெனிதி சமரக்குவன் பண்டாரா உட்பட 4 சந்தேக நபர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தை தொடர்ந்து நிலையற்ற தன்மையில் உள்ளது. இதன் தாக்கத்தை எதிர்கொள்வது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாட ஜனாதிபதி ஆண்டுகுமார் திசநாயக்காவுடன் அவசர சந்திப்பொன்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கோரியுள்ளதான தகவல்கள் வந்திருக்கின்றன. நேர்மையான கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருளின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தேசிய நேர்மை வாரம் இன்று முதல் ஜூலை 31 வரை முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அரசாங்கம் நாட்டின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதனால் பாதிப்படையக்கூடியவர்கள் வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அரசாங்கத்தை சுற்றி வளைத்து வருவதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கத்துடனே இருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டிருக்கிறார். சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ஆண்டுகுமார் திசநாயக்காவை இரு கை கூப்பி கும்பிட்டும் கேட்டுவிட்டோம், இனி எவ்வாறு கேட்பது என்று தங்களுக்கு தெரியவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்திருக்கிறார். இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சசி தரூர் இலங்கைக்கான தனது விஜயத்தின் முதல் நாளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து மதிய உணவுடன் கலந்துரையாடியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பருத்தித்துறை முனைப்பகுதி சிறந்த சுற்றுலா தளமாக அபிவிருத்தி செய்யப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜே சந்திரமூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். பூரணை தினத்தன்று கண்டி கல்வி வலய அதிபர்களுக்கான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமைக்கு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தனது பலத்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அரசாங்கத்தின் சார்பில் கல்வி அதிகாரிகள் இவ்வாறான நியாயமற்ற முடிவுகளை எடுப்பதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து பயணிகள் பேருந்துகளும் 5000 கிலோமீட்டர் தூரம் பயணித்த பின்னர் அவற்றை ஆய்வு செய்வதை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய வீதி பாதுகாப்பு சபை அறிவித்திருக்கிறது. இதற்கிடையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் விமர்சித்துள்ளது. இந்த நடவடிக்கை தனியார் பேருந்து தொழிலை மேலும் பாதிக்கும் ஒரு தேசிய குற்றம் என்றும் அந்த சங்கம் குற்றம் சுமத்தியிருக்கிறது. கிளிநொச்சியில் காற்றினை அழித்து சுமார் 29 ஏக்கர் காணியை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்த முயன்ற தனியார் ஒருவரின் செயற்பாடு கடந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாக தொடர் நிலையில் அந்த நபருக்கு எதிராக 6 வழக்குகள் வன பாதுகாப்பு திணைக்கழகத்தினால் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள நிலையிலும் தொடர்ந்து காடழிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக வன பாதுகாப்பு திணைக்கள தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். கம்பகா வத்துப்பிட்டிவல முதலீட்டு வலைய காவல்துறை சாவடியில் பணியாற்றும் ஒரு உதவி காவல்துறை அதிகாரி பொதுமக்களிடம் முறையற்ற மற்றும் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. திருவண்ணாமலை குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிலாவளி கடலில் நீராட சென்ற 49 வயதான நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக குச்சவெளி போலீசார் தெரிவித்தார்கள். நாட்டில் இந்த ஆண்டு

മൊത്തം 22 തുപ്പാക്കിച്ചൂട്ട് സംഭവങ്ങൾ പതിവാക്കിയുള്ളതിൽ 15 പേർ ഉയരളന്തിരിപ്പതോട് 12 പേർ കായമടைந்துள்ளதாக പോലീസ് തനേക്കളം തെരുവിതിരക്കരതെ. കൊളുമ്പും മറ്റും തിരുവോണമലയ ആക്കിയ പൗതികളിൽ ഐസ് പോതപ്പൊരുടൻ ഇരുവർ കൈത് ചെയ്യപ്പെട്ടിരുപ്പതാക്ക് പോലീസാർ തെരുവിതാർകൾ. புயிலை சிகரெட் விற்பனையை தடை செய்யும் வகையிலான சட்டம் ஒன்று கொண்டு வருவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாக புயிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவர் ஆனந்த் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு பிராந்திய சுவாதார சேவைகள் பணிமனையின் வழிகாட்டுதலின் கீழ் மட்டக்களப்பு ஸ்பெக்ட்ரம் லயன்ஸ் கழகத்தின் நாங்கள் சேவை செய்கின்றோம் என்ற திட்டத்தின் கீழ் மிகவும் பின்தங்கிய பவனத்தீவு தன்சேனை கிராமத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நேற்று முன்தினம் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. விலங்குகளுக்கான சட்ட பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதையும் கொடுமை செயல்களை தடுப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு புதிய விலங்குகள் நல சட்டத்தை அரசாங்கம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. களுத்துறை பண்டாரகம சுவாதார மருத்துவ அதிகார பிரிவில் டெங்கு பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக பண்டாரகம சுவாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் குறிப்பிட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களிலும் கிள்ளச்சி, முல்லைத்தீவு, வவனியா, பொலன்றுவை மற்றும் மொன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களிலும் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை சற்று அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மாத்தறை தெய்வேந்திர முனை பகுதியைச் சேர்ந்த மீனவ தந்தை மற்றும் மகன் இருவரையும் விரைவில் பங்களாதேஷில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. இந்திய செய்திகளில் கார்கில் போர் வெற்றி தினத்தையொட்டி அந்த போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நேற்று மரியாதை செலுத்தியுள்ளார்கள். போர்கள் நடக்கும் பகுதியில் இயக்கப்படும் கப்பல்களில் கிடைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்கும் முன்பு அங்குள்ள பாதுகாப்பு நிலவரத்தை கவனத்தில் கொள்ளும்படி இந்தியர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சராக பிரல்காந்த் ஜோஷி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்தியாவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்து மௌனம் காத்ததற்கு பாலிவுட் நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பிரபலங்களை பலர் குறை கூறி வருகிறார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் தேர்வு நடைமுறைகளை முழுமையாக மாற்றியமைக்கும் பணிக்குழுவை நியமித்திருக்கிறார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துவிட்ட போதிலும் நாடாளுமன்ற முடக்கம் தீருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கர்நாடகம் காவிரி நீர் தர மறுத்திருக்கின்ற நிலையில் டெல்டா மாவட்டங்களில் குருவியை தொடர்ந்து சம்பா சாகுபடிக்கும் சாதகமற்ற சூழல் நிலவுகிறது. வளர்ந்து வரும் மக்கள் தொகை, சுருங்கி வரும் இயற்கை வாழ்விடங்கள், காடுகளின் எல்லைப் பகுதிகளில் அதிகரித்து வரும் மனித குடியிருப்புகள் ஆகிய காரணங்களால் இந்தியாவில் மனித வனவிலங்கு மோதல் ஆண்டுதோறும் தீவிரமடைந்து வருகிறது. கட்டாய உழைப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 301 சட்டப்பிரிவின் அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கையின் கீழ் இந்தியாவை மிக குறைந்த 10% சுங்கவரி வரம்பில் அமெரிக்கா வைத்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டு வந்த பயங்கரவாத தாக்குதல் சதி திட்டத்தை அந்த மாநில காவல்துறையினர் முறியடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயுத உற்பத்தி, ராணுவ ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் இந்தியா தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். நேர்மையான அரசியல்வாதிகள் தேர்தலில் வெல்வது தற்போது கடினமாகிவிட்டது, ஆகவே இனிவரும் தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன் என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா அவர்கள் திடீரென அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் புதிய 200-500 ரூபாய் நோட்டுகளுக்கு நேபாள அரசு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அனுமதியை வழங்கியிருக்கிறது. சென்னையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,370 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து 2வது நாளாக ராணுவ தாக்குதல்களை நிறுத்தியதை தொடர்ந்து நேற்று காலை வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் விலைகள் சரிந்தன. கடந்த 2 மாத கால உச்சத்தில் இருந்து இந்த விலை குறைவு தற்போது ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள சியட்டல் நகரில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. இருவர் சம்பவ இடத்திலே இறந்தார்கள். 5 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது.
ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் தாக்குதல் நடத்தியதாக நம்பப்படும் முக்கிய சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஜெர்மனி குடியுரிமை பெற்ற 21 வயது அப்துல் தலேட் லெபனானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு 3 விண்வெளி வீரர்கள் நேற்று பாதுகாப்பாக திரும்பியுள்ளார்கள். ஜப்பானிய பிரதமர் சனாயே தாக்காச்சி விடிய விடிய கண்விழித்து வேலை பார்ப்பதாக பயந்திருக்கிறார். நாடுக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் தூங்குவதாக அவர் சென்ற வாரம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தெற்கு சீனாவில் நவுல் புயல் நேற்று கரையை கடந்தது. அப்போது பெய்த மழை வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலியாகிவிட்டார்கள். காய்கறிகளில் ஊட்டச்சத்து குறைந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பழங்கள் காய்கறிகள் தானியங்களில் விட்டமின்கள் தாதுக்கள் குறைந்து வருகின்றன. இதற்கு பல காரணங்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மகளின் உயரம் போதவில்லை, அதனால் சுரப்பி நீர் சிகிச்சைக்கு அழைத்து சென்றார் தந்தை. அவர் சீனாவின் ஹானான் மாநிலத்தைச் சேர்ந்த டி. மகளின் சிகிச்சைக்கு அவர் மாதந்தோறும் 887 அமெரிக்க டாலரை செலவிடுகின்றார். 12 வயது மகளின் உடலில் சுரப்பு நீர் செலுத்தப்படுகிறது. ஆனாலும் ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பது ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். தென் தாய்லாந்தில் அமைந்திருக்கும் ஒரு பௌத்த ஆலயம் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து அதிகாரிகளும் உள்ளூர் சமூகங்களும் மேற்கொண்ட 14 ஆண்டு முயற்சிக்கு தற்போது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. எந்த நாட்டவரின் ஆயுட்காலம் ஆக அதிகம் என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகிலே ஜப்பானிய பெண்களின் சராசரி ஆயுட்காலம் தான் ஆக அதிகமாக பதிவாகியுள்ளது. அவர்கள் கிட்டத்தட்ட 87 ஆண்டுகள் வாழ்வதாக அந்த நாட்டு சுகாதார சமூக நல அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று முதலிடத்தை கைப்பற்றியுள்ள தம்பலகாமம் குளக்கோட்டன் தமிழ் வித்தியாலய மாணவிகளுக்கு ஜெயக்குமாரன் குளோபல் பவுண்டேஷன் அமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரமுகருமான குமார் ஜெயக்குமரன் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். சிம்பாவைக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 35 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு தயாராவதற்காக இந்திய ஆடவர் ஹாக்கி அணி 3 நாள் பயிற்சி பயணமாக சுவிட்சர்லாந்துக்கு செல்கிறது. காமன்வெல்த் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பழுதூக்கல் போட்டியின் 65 கிலோ இடப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளி வென்றுள்ளார். F1 கார் பந்தயத்தின் காங்கேரி கிராண்ட் பிரீ போட்டியில் பிரிட்டன் வீரரும் மெக்லாரன் சாரதியுமான லாண்டோ நோரிஸ் நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு சாம்பியனான அவருக்கு இந்த சீசனில் பெற்றிருப்பது இது முதல் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 382.95 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.74 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 335.75 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.25 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 411.96 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.04 ரூபாய், ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448.34 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.52 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.40 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.35 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்சுரா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இயலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Vicky Superstore, Gare La Gonesse, Sasseville.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
3: Mélodie et Tordre Relaque, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyber Ondre, Napade, Cyber Inde, Cyber Ele, Padanette. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: ஏமா எப்படி சும்மா இருக்கீங்களா?
1: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம் வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் நேரம் சரியாக 12:22 ஐக்கியராஜ்யத்தில், 11:22 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. பக்தி மாலை, பக்தி மாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளே நலமாக உற்றாமல் இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, பிரதி திங்கட்கிழமை தோறும் 12:15 ஒரு மணி வரை இடம்பெறுகின்றது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதலில் இணைந்து கொள்கின்றவர் கேட்கின்ற பாடலை ஏனைய ஐவருக்கு இணைத்து அறுவருக்கு ஒரு பாடலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் தயவு செய்து அந்த உறவுகளை எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை குறித்து கொள்ளுங்கள். எங்களுடைய லேண்ட் போன், அதாவது 0033-951-48-47-71, மறந்து விடாதீர்கள் லேண்ட் போன். மற்ற தொலைபேசி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வேலை செய்யவில்லை. அதனைத் தொடர்ந்து வாட்ஸ்அப்களில் வருகின்றவர்கள் 0033-689-56-55-29-2, வைபரூடாக இணைந்து கொள்கின்றவர்கள் 0033-650-07-74-27. இவ்வாறு நீங்கள் நிகழ்ச்சிகளையே கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரி வைபரூடாக சித்ரா பவன் அவர்கள். வணக்கம் சித்ரா.
2: வணக்கம் அண்ணா,
1: நலமா இருக்கிறீங்களா?
2: உங்களோட அன்போடும் உங்களோடும் நல்ல அம்மாண்ட அருளோடும் நல்ல சுகமா இருக்கிறேன்
1: சித்ரா பவன் அவர்கள். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
2: அருளோட நல்ல சுகமா இருக்கிறேன்.
1: மைத்துனர்
2: என்ன
1: பாடலோடு வந்திருக்கீங்கள்?
2: நீங்களும் அம்மன் அருளோடு நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும், அம்மாவை பிரார்த்திக்கொண்டு அன்பு நேர்கள், டிஆர்டி அன்பு அறிவிப்பாளர்கள், டிஆர்டி அன்பு நேர்கள், கார்த்தி குடும்பம், திருமதி வடிவேல் குடும்பம் எல்லோருக்காம் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு நான் வந்து வந்தாய் வந்தாய் வந்தாய் அம்மா அந்த பாடலோடு இணைந்து கொள்றேன்.
1: நன்றி உங்களுக்காக. அந்த பாடலை என்ன ஐவரை இணைத்து தருகின்றோம். உங்களுக்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா. அவர் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் பாரிஸிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
3: நாங்களும் அனைவருமே தாயின் அருளால நலமாக இருக்கின்றோம். தாயின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக் கொண்டு நானும் சித்ராக்கா கேட்ட பாடலோடு அண்ணா நானும் இணைந்து கொள்கிறேன்.
1: இசைவேந்த ஞானலிங்கம் அவர்கள் பாடிய வந்தாய் அம்மா வந்தாய் அந்த பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கிறோம். உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
3: நன்றி அண்ணா.
1: அவர் சௌதரி ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் சதீஷ்,
1: உங்களுக்கும் அன்னையுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். நன்றி. அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சதீஷை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கும் அன்பு உறவு சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம் சாந்தினி.
5: இனிய மதிய வணக்கம். நீங்கள் நலந்தானே?
1: நல்லா இருக்கிறோம் சகோதரி, அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும்.
5: நன்றி. நீங்களும் அப்படியே குடும்பத்தோட நலமா இருக்கணும். எல்லாம் வல்லங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு சித்ரா கேட்ட பாடலோட இணைஞ்சு கொண்டு அம்மாவின் அடியார்கள் தொண்டர்கள் அன்பு டிஆர்டி நேர்கள் குடும்பம் அறிப்பாளர்கள் குடும்பம் அனுசரணியார்கள் குடும்பம் சித்ரா பவன் குடும்பம் யோகேஸ்வரி அம்மா குடும்பம் எல்லோருக்குமாக சித்ரா கேட்ட பாடலோடு நானும் இணைந்து கொண்டு உங்களிடம் அன்பா விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
5: நன்றி வணக்கம்.
1: அவர் சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வலிமையான சில தொலைபேசியில் வந்திருக்க.
4: வணக்கம் ராஜா, எனக்கு லைன் வந்து தட்டுப்பட்டு போய் கேட்டு புரிஞ்சு போறேன். தட்டி போட்டான்.
1: நல்லா சுகமா இருக்கிறீங்களாம்மா?
4: வீட்ட
1: வந்து சண்டை பிடிங்க.
4: நன்றியம்மா,
1: உங்களுக்கும் அண்ணனுடைய திருவள் கிடைக்க ஒன்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
4: நன்றி, வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக கமல்மணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கமல்மணி.
6: வணக்கம் ராஜா.
1: நல்லமா இருக்கீங்களா கமல்மணி?
6: ஓம், நாங்கள் நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்களும் நலமா இருக்க வேணுமென்று நாங்களும் எந்த நாளும் அபிராமியமா வேண்டிக் கொண்டு.
1: என்ன வாங்கிட்டு வர்றது? அபிராமியமாட்ட இருந்து என்ன வாங்கிட்டு வர்றது?
6: நான் நீங்க போறதுக்கிடையில நான் உங்களை சந்திப்பேன்.
1: போறதுக்கிடையில நீங்க சந்திக்கிறது சந்தர்ப்பம் இல்ல. நான் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரேன்? ஆறு பேர் நீங்கள் என்னிடம் பணம் தந்த ஆறு பேருடைய பணத்தை அன்னையிடம் ஒப்படைச்சு உங்களுக்கு பிரசாதம் தேதியும் தேசிக்கனியும் வாய்ந்துவார்.
6: நன்றி ராஜா. அது போல எல்லோருக்கும் அம்மாவின் அர்க்கடாச்சம் கிடைக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு நானும் சித்திராண்ட பாட்டோட நெஞ்சு கொள்றேன்.
1: நன்றி. உங்களுக்கும் அமராமி அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேணும் என்று அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
6: நன்றி ராஜா.
1: அவர் கமல்மணி அவர்கள் ஆறு பேர் இணைந்துள்ளார்கள். அந்த ஆறு பேருக்காக சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானிலையில் மலர்கின்றது.

0: மாதத்தில் ஐந்தாவது திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று எழுந்தருளே அம்மனுக்கு பூஜைகள் இடம்பெற்று வீதியுள்ள அவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். பாடல் 10 நிமிட பாடல். அன்பு உறவுகளே, இந்த 6 அன்பு உறவுகளுக்கும் அன்னையுடைய அடியார்களுக்கும் அன்னையுடைய அருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு இணைந்திருக்கின்றார் வைபரூடாக பதனி மோகன் அவர்கள். வணக்கம் பதனி, நலமா இருக்கிறீங்களா பதனி?
1: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அப்படியே என்றென்றும் காந்த குரலின் ஒப்பம் சிரஞ்சீவியாக இருக்கணும் எல்லாம் இல்லை அபிராமியை வேண்டிக் கொண்டு திங்கக்கிழமை எந்த அபிராமி கொண்டாட்டம் தானே.
0: செந்தூரப்பொட்டுமலத்தில்
1: அமர்ந்து தென்கனவில் வந்த அந்த பாட்டக்கு விரும்புகிறேன் அண்ணா.
0: நன்றி. உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடலை நான் இணைந்து கொள்கின்ற அன்பு உறவுகளையும் இணைத்து ஐவரையும் இணைத்து உங்களுக்கான பாடலை உங்கள் இல்லம் அனுப்பி வைக்கின்றேன். நன்றி அம்மா. உங்களுக்கும் அன்னையனுடைய திருவருள் கிடைத்து நீங்களும் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
1: நன்றி.
0: அவர் பதனி மோகன் அவர்கள் வைபர் ஊடாக இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நல்லமா
0: இருக்கிறேன். வணக்கம், நல்லா இருக்கிறோம் தவமல்ல. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் அபிராமி அம்மாவின் அழைக்கடாச்சத்தால் நிலவா இருக்கிறோம். அதுபோல உங்கள் குடும்பம் எல்லோருக்கும், அறிவிப்பாளர் நேயர்கள் எல்லோருக்குமாக அபிராமி அம்மாவின் அருக்கடாச்சம் கிடைக்க வேண்டி மதனி மோகன் கிட்ட பாடலுடன் நானும் இணைகின்றேன்.
0: நன்றி சகோதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள் கிடைத்து நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று அன்னையையும் பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
2: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அவர் திருமதி தவமலர் அவர்கள் இணைந்து கொண்டார். தவமலரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
3: வணக்கம்
0: மிஸ்டர் ராஜகோபால், நலமா இருக்கிறீங்களா? நேற்று உங்கள் குரலை கேட்டதில் எனக்கு சும்மா சந்தோஷம். அப்படி சொல்லி வீடு முழுக்க அப்படியே
3: கைதட்டுதான்.
0: நீங்கள் இவ்வளவு காலம் எங்களை எல்லாம் ஏமாத்தி போட்டீங்க என்று கவலை இருந்ததா? நான் தங்கச்சியும் நின்றுவா என்னோட. அவர் பாத்தீங்களா நான் உங்களை இவ்வளவு அன்புன்றது சொல்லிக்கிட்டு இருந்தா?
3: சித்ரா.
0: ஆமாம்,
3: தெரியும். சில வேலையிலிருக்கிறது அப்ப நான் அதுக்காக வேண்டி சில வேலையில அப்படி எங்களை இந்த ரேடியோவுக்கு அடிச்சு அடிச்சு எனக்கு கிடைக்க மாட்டேன் போச்சுது. சந்தர்ப்பம் கிடைக்கல ஆக்களுக்கு. அப்படி ஆக்கள் நிறைய
0: நல்ல நேரத்தில் பாத்தீங்க, எந்த நேரம் எது கிடைக்குமோ அந்த நேரம் தான் அது கிடைக்கும். நல்ல திருவிழாவில் வந்து சேர்ந்துட்டீங்க.
3: ஓ, அப்ப நான்
0: அம்மா திருவிழாவில் நிகழ்ச்சியில கலந்து கொள்றீங்க.
3: ராஜகோபால், நான் நல்லா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன் ராஜா. நான் சாதாரணமா வாழ்ந்த மாதிரியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன்.
0: அப்படி என்று வாழவனு
3: எங்களுக்கு அபிராமி அம்மாண்ட அருள் இருக்கும் வரைக்கும் இப்ப என்ன பொறுத்தவரையில நாங்கள் எல்லாம் கூடுதலாக நம்பிக்கை உண்டு. அம்மன், நான் அம்மனை நம்பி வாழ்றாள். ஆகவே அம்மனுடைய அருள் எங்களுக்கு, அதுவும் குறிப்பாக எங்களுடைய அபிராமி அம்மனுடைய அருள் எங்களுக்கு இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு விரைச்சனையும் வேற வேற எந்த ஒரு இதுகளாலையும் பெற முடியாது. ரெண்டுகிட்ட நாங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்த உடனே அபிராமி அம்மனையே நினைச்சு கொள்வோம். ஆகவே அம்மா எங்களை எப்பவும் எப்பவும் நாலு பக்கத்துல நின்று பாதுகாத்து கொண்டே இருப்பாய். என்ன பொறுத்தவரையில எனக்கு மட்டுமில்ல உங்களுக்கும் அதே நிலைமை தான். உங்களுக்கும் அம்மாவின் அருள் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது மனப்பூர்வமாக சொல்ல, இது வந்து வேடிக்கைக்கு இல்லாட்டி ரேடியோல வந்து கதைக்க வேணும்ன்றதுக்காக நான் கதைக்கல, மனப்பூர்வமாக சொல்றேன். என்னண்டா அபிராமி அம்மனுடைய அருள் எங்களுக்கு இருக்கும் வரைக்கும் நான் அம்மனை நம்பித்தான் ராஜா நான் வாழ்ந்து
0: கொண்டேன். நன்றி. உண்மையாக அந்த தாய் கைவிட மாட்டான். அந்த தாய் மீது நீங்கள் பண்பு வைத்து பாசம் வைத்து வணங்குங்கள் ராஜகோபால். உங்களுக்கு எல்லா துன்பங்களும் நீங்க நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ
3: எல்லோரும் நல்ல மாதிரி வாழவேணும் ராஜா. நானும் நீங்களும் எல்லோரும் நல்ல மாதிரி சந்தோஷமாக கலகலப்பாக நாங்கள் இருக்க வேணும் வாழ வேணும் என்று சொல்லி வேண்டிக்கொண்டு நானும் அந்த செந்தூரை போட்டுட்டு பாட்டு மாதிரி தரிசனம் நீட்டு கதைச்சார். அவரும் கவலைப்பட்டு சந்தோஷப்பட்டார் நான் வந்ததுக்கு.
0: எல்லாரும் சந்தோஷம் தானே? உங்களோட குரல் கேட்க எங்களுடைய அறிவிப்பாளர் எல்லோரும் கவலைப்பட்டதான் இருந்தது.
3: தான் தெரிகின்றாஜா, நான் கொஞ்சம் வேற சூழ்நிலை எனக்கு மனம் சரியில்லாம இருந்தபடியால வராமல் இருந்தேன். சரி பரவாயில்ல நான் வருவேன், ஓகே நான் வாரணுண்டு. நீங்க உங்களுக்கே நான் பல தடவை சொல்லி போயிட்டு நான் வராமல் இருந்தேன், அதுக்கு மாற்றிருந்தான் உங்களை. அதுக்கு
0: அதுக்கு வண்டிவியில நான் எல்லார்டையும் சொன்னேன், ராஜ்கோபால் சொன்னது எனக்கு
3: சொல்லிட்டதுக்கு வராம விட்டுறான் தான். ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்று நாலு தடவை சொல்லி சொல்லி மாத்தின் நான் உங்களை. சரி பரவாயில்ல ராஜா, அது எங்களுக்கு இல்லை, நாங்க எங்களுக்கு நட்பு தன்மை தொடர்ந்து இருக்கும் தானே இன்றைக்கும். ஆகவே
0: நாங்கள் நேரத்தில் இணைந்து கொண்டு நல்ல நல்ல புனிதமான நேரத்தின் நாளிலே நல்ல வடிவாக அங்கு ஐந்தாம் திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சகோதரம். அதே போல் நீ ஆறாம் தேதி நாங்கள் இன்று இரவு வெளிக்கிட்டு நாங்கள் நேரத்துக்கு வந்துடுவோம் ராஜா.
3: அமெரிக்க
0: முடியாத சூழ்நிலை, அவருக்கு வெள்ளிக்கிழமை ஃபிளைட், அவரும் அம்மாட்ட போகணும்னு நிற்கிறார்.
3: நினைச்சினக்காக ஒரு பக்கெட் கற்பூரம் வேண்டி பத்து வச்சு கும்பிட்டு வாங்குறாஜா.
0: நன்றி சகோதரம், நன்றி. அவர் அன்புக்குரிய ராஜகோபால் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இணைந்து கொண்டார். ராஜகோபாலை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய ரவி பாடகி, எங்களுடைய அன்பு அக்காக்கு பேர ரவி. தர்மவதி அம்மா, வணக்கம். தர்மவதி அம்மா, நல்ல சுகமா உங்களோட அன்போடு இருக்கின்றோம். நீங்களும் எப்படி இருக்கீங்க?
4: நாங்களும் நல்லவா இருக்கிறோமா. தங்கச்சியை கண்டதும் தேண்டு தம்பியையும் வேவிபாக்க சந்திரமாயிருந்து என் மருமக்களை தேடி காண இல்லை.
0: நீங்க வரையில் என்று கவலை எனக்கு உண்மையை சொல்றேன், நான் கட்டாயம் எதிர்பார்த்தேன்.
4: நான் எல்லாரும் எல்லா தவிரங்களையும் பார்த்தவில்லை, எல்லாரும் நல்லா நம்ம எல்லா சௌகரியங்களையும் பார்த்து நல்லா இருக்கிறோம். என்ன நேர கதைக்க முடியாத ஒரு நிலவரமாக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். நேர கண்டு உங்களை எல்லாம் நேர்கள் எல்லாரையும்
0: எல்லாரையும் பார்த்தீங்க, நல்ல சந்தோஷம். நேரில் நீங்க வந்திருந்தா இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருக்கும் தாயே.
4: எல்லாரும் சுகமாக அபிராமியும் அருள் எல்லோருக்கும் நினைத்து மனதில் எல்லா குடும்பங்களையும் நினைக்கணும். நீங்கள் சுகமாக இருக்கணும். மற்றது அந்த ராஜகோபால் அவர்களும் அந்த குரலை கேட்கணும். நல்லபடியாக கூடியவர் இன்றைக்கு கேட்டோம்.
0: நன்றி. அவர் நேற்று இணைந்து கொண்டார் சகோதரி, இன்றைக்கு வந்து இப்போ அம்மாவோட பாட்டு கேட்டுட்டு
4: போகிறார். எல்லோரும் நிலவாயில் அனைத்து நேரில் எல்லாரையும் கண்டோம், அம்மாவை எல்லாம் கண்டோம், சந்தோஷமாக இருந்தையும் அப்போ என்ன செய்வோம். அப்போ அந்த அந்த ஊரில் இருந்தால் எல்லாரையும் கண்டிருப்போம். என்ன
0: நன்றி
4: நன்றி ஐயா. அப்போ இந்த போக என்னவே அவ்வளோ
0: கேணுமா
4: இந்த பாட்டு கேட்டவா மறந்து
0: எங்களுடைய வதனி மோகன் ராஜ்கோபாலுடைய சங்கை
4: வதனி மோகன் இந்த பாட்டை கூட நானும் இணைகின்றேன்.
0: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையனுடைய திருவருள் கிடைத்து நீங்கள் நல்லா இருக்கோம் வேண்ட அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி
4: நன்றி.
0: அவர் எங்கள் அன்புக்குரிய சகோதரி தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் சகோதரி தேவி தனராஜ், நலமா இருக்கீங்களா?
5: செல்வங்களும் பெற்று வாழவனு அபிராமி அம்மாவும் திருப்பாதங்களை வணங்கி எங்களது அறிவிப்பாளர்கள் அன்பு நேர்கள் எனது குடும்பத்தினருக்கும் அபிராமி அம்மாவும் நெருக்கடாச்சம் கிடைக்க வேணும்.
0: சரஸ்வதி அவர்கள், வணக்கம் சரஸ்வதி. நலமா இருக்கீங்களா? நல்ல சூப்பரா இருக்கிற உங்களோட அன்போடு நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அன்னையும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு அன்னையனுடைய திருவிழா கிடைக்க வேண்டும் என்று அன்றைய அஞ்சாவது திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த தாயினுடைய நன்றி நன்றி நன்றி சார், நன்றி சகோதரி, நன்றி.
6: நன்றி.
0: அவர் சரஸ்வதி சிவா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பிரான்சிலிருந்து, அவர்களுக்கும் நன்றி. இன்றைய ஆறு அன்புறவுகள் இணைந்து கொண்டார்கள். அந்த ஆறு அன்புறவுக்கு எங்களுடைய வதனியை மோகன் கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது, பெரிய பாடல். இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடி

0: இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடிய இந்த பாடலோடு ஆறு அன்னையினுடைய அடியார்கள் இணைந்து கொண்டார்கள். அந்த ஆறு அன்னையினுடைய அடியார்களுக்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அருக்கலாச்சியம் கிடைக்க வேண்டும் என்று அன்னையும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வேளையில் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரி திருமதி பாக்கியநாதன் அவர்கள். வணக்கம் சகோதரி பாக்கியநாதன்.
1: வணக்கம் வணக்கம் ராஜா அவர்களே. நான் திருமதி பாக்கியநாதன்.
0: நலமா நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்க நிலமா இருக்கிறோம், நீங்களும் நிலமா இருக்க. எல்லாம் இறைவனை அம்மாவை பிரார்த்தித்துக் கொண்டு நான் வந்து வீட்டுக்கு வாமுருகாண்ட பாட்டு
0: என்ற பாடலை கேட்கின்றீர்கள். அந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொண்டு உங்களுக்கும் வீட்டுக்கு முருகனை அனுப்பி வைக்கின்றேன் சகோதரி. உங்களை நீங்களும்
1: நன்றி
0: நிறைந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்
0: ராஜா. அவர் சகோதரி திருமதி பாக்கியநாதன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. ஜெயந்தி மாலா.
0: வணக்கம் ஜெயந்தி மாலா. நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் ஜெயந்தி மாலா. நன்றி. அப்படியே இன்றும் இருக்க வேண்டும் என்று அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு
2: உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் யோகாக்கா குடும்பம் எல்லோருக்கும் அம்மாண்ட அருள் கிடைக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு வீட்டுக்கு வாமுருகாண்ட பாட்டோட நானும் இணைந்து
0: கொள்கிறேன். உங்களுக்காக உங்கள் பாடலை அனுப்பி வைக்கின்றேன். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் குடும்பத்திற்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அருக்களாச்சும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடப்படுவோம். நன்றி
2: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அவர் சகோதரி திருமதி ஜெயந்திமாலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு அன்புறவுகளை நீங்கள் இணைந்து கொள்கின்றவர்கள் வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் வாட்ஸ்அப் வைபர் நம்பர்களை நீங்கள் எழுதி வைத்திருந்தால் உடனடியாக அழைப்பை ஏற்படுத்தலாம். அதாவது எங்களுடைய லேண்ட் போனுடைய தொலைபேசி இலக்கம் சைபர், அதாவது 0003 9351 4847 7171. அடுத்த வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 0003 6898956 5529. அதனை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் 0003 6508 0074 2727. இந்த தொலைபேசி இலக்கங்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது எங்களுடைய திருமதி பாக்கியநாதன் அம்மா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் நினைந்து கொண்டு சிறப்பித்த அன்னையினுடைய அடியார்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசவி தாயினுடைய அருள் கடாட்சம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது பக்தி மாலை.
1: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமகால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்க சொல்ல ஷெரிமகால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமகாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமகாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமகால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமகால்.
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறிவைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறுத்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031 971 2750 அல்லது 0078 928 5858. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே BTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் 3 98 Swiss.
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பதினஞ்சு வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளத்துக்கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிந்து எந்த நாளும் உன்னோட இதுக்கு இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: தெரியாதப்பா
4: இந்த

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலிய நேரம் சரியாக 1:05, ஐக்கிய ராஜ்யத்தில் 12:05. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: இன்றைய நேராக இன்று பிரதி ஊடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் திருமதி சிவசுந்தரலிங்கம் ஜோஹா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. எப்படி இருக்கின்றீர்கள் சகோதரி? நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நீங்களும் நல்ல உற்சாகமாக இருப்பீர்கள் என்றாலும் நீங்கள் வீட்டிலிருந்து தொலைபேசி அழைப்பு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில், இக்கட்டான நிலைமையில் இருக்கின்றீர்களோ தெரியவில்லை. உங்களுடைய இன்றைய நிகழ்ச்சி ஐரோப்பிய வான் பரப்பினூடாக உங்கள் வாசல் தேடி வருகின்றது. கேட்டு மகளுங்கள், அன்பு உறவுகளை, மிகவும் கஷ்டப்பட்டு எழுதி அனுப்பியிருக்கின்றீர்கள். சரி, திருமதி சிவசுந்தரலிங்கம் ஜோஹா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக தனது கைப்பட எழுதிய கடிதத்தை நாங்கள் பார்ப்போம். டிஆர்டி தமிழொலி கலையகத்தில் பணிபுரியும் அனைத்து கலைஞர்களும் எனது மதிய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, எப்படி கலையக உறவுகள், நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். அதேபோல் நீங்களும் நலமாக இருக்க இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நானும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக இப்பிரதியை எழுதுகின்றேன். தயவு செய்து எனக்காக இப்பிரதியை ஒளிபரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நான் தாயகத்தில் அளவெட்டியை பிறப்பிடமாக கொண்டவள். கடந்த 27 வருடங்களாக ஜெர்மனியில் முன்சனில் எனது அன்பு கணவர், பிள்ளைகள், மரும பேர பிள்ளைகளுடன் சேர்ந்து அன்பாக வாழ்ந்து வருகின்றேன். எனக்கு பிடித்த நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பிடித்த நடிகை புன்னகை அரசி கே ஆர் விஜயா, எனக்கு பிடித்த பாடல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, பிடித்த கவிஞர் கவியரசர் கண்ணதாசன், கவிஞானி வாலி என எழுதியிருக்கும் திருமதி சிவசுந்தரி அவர்கள் தெரிவு செய்யும் முதலாவது பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா என்ற பாடலை விரும்பி கேட்கின்றேன். இந்த பாடலை நான் விரும்புவதற்கு இந்த பாடல் காட்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பத்மினியினுடைய அபார நடிப்பு என்றும் எனது நெஞ்சில் பதிந்துள்ளது. அந்த பாடல் காட்சி கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, கே.வி. மகாதேவன் அவர்களுடைய இனிமையான இசையும் என்னை கவர்ந்திருக்கின்றது. அதனால் இப்பாடலை தெரிவு செய்திருக்கின்றேன். தயவு செய்து எனக்காக இப்பாடலை ஒரு முறை ஒலிபரப்புங்கள் என்று திருமதி சிவசுந்தரலிங்கம் ஜோஹா அவர்கள் விரும்பி கேட்டிருக்கின்றார். அவருக்காக இந்த பாடல் வானலையில்.
1: பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தைய போல ஒரு

என்னோர் பாதியில் வைத்தார். அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தார். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார். ராஜா

ஒலித்த பாடல் மிக ஒரு அழகான பாடல் கவிவெறி, அந்த மாதிரி ஆனந்தமான கவிவெறி குடும்ப பாங்கான பாடலாக அமைந்துள்ள பாடலை தெரிவு செய்திருந்தார் திருமதி சிவசுந்தரியம் யோகா அவர்கள். அவர்களுக்காக நாம் அவர்கிட்ட பாடலை ஒலிபரப்பியிருந்தோம். அடுத்து அவருடைய அபிமான கதாநாயகி முத்துராமனோடு இணைந்து பாடிய பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். அன்பர்களே, நீங்களும் இப்பொழுது யோகா சிவசுந்தரிங்கம் போல் நீங்களும் அதாவது உங்களுக்கு பிடித்த 5 பாடல்களை தெரிவு செய்து அந்த பாடல்களை நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தையும் எழுதி உங்களை பற்றிய முன்னுரையும் எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் ஒலிபரப்புவதற்கு தயாராக இருக்கணும். எங்களுடைய வாட்ஸ்அப் ஐவர் அல்லது எங்களுடைய மின்னஞ்சலுக்கு நீங்கள் எழுதி வைத்தால் நிச்சயமாக அனுப்பி வைத்தால் நாங்கள் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகளை ஒலிபரப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர் தெரிவித்ததற்கும் 2வது பாடல் திருமதி சிவ சுந்தர்லிங்கம் ஜோகா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் 2வது பாடல் தீர்த்த சுமங்கலி திரைப்படத்திலிருந்து மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவா. மல்லிகை யாருக்குத்தான் பிடிக்காது? ஆனால் திருமதி யோகா அவர்களுடைய அன்பு கணவருக்கும் பிடித்த பாடல். அந்த தனது கதாநாயகி கே.ஆர். விஜயனுடைய நடிப்பும் அந்த பாடல் வரி கவிஞானி வாலி அவர்களுடைய இனிமையான கவி வரியும் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையும் வாணியம்மானுடைய குரல் எல்லோருடைய உள்ளங்களிலும் கொள்ளை கொண்ட குரல். அதனால் இந்த பாடலையும் நான் ஒரு முறை கேட்க விரும்புகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் தயவுசெய்து எனக்காக இப்பாடலையும் எனது அன்பு கதாநாயகி கே.ஆர். விஜயா அவர்களுடைய நடிப்பு முத்துராமனுடைய நடிப்பு மிக அருமையாக இருக்கின்றது. பாடல் காட்சி வாணியம்மானுடைய குரல் எல்லோரையும் சொக்க வைக்கின்ற குரல் அவரை அந்த பாடல்தான் முழு உலகுக்கும் அறிமுகப்படுத்திய பாடல் தமிழில். அந்த பாடலை இவனுக்காக ஒரு முறை ஒலிபரப்புங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார். இதோ சகோதரி, உங்களுடைய பாடல் திரிவு வருகின்றது. நீங்கள் கேட்கின்றீர்களோ என்பது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. எங்கள் அன்பு நேயர்கள் அழைப்பை ஏற்படுத்தி அவருக்கு கூறுங்கள் அன்புறவர்களே.

0: சகோதரி ஜோகாசுரேஷ் சுந்தர்லிங்கம் அவர்கள் தனது அன்புக்கு நபருக்காக தெரிவு செய்த பாடலையும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். நிச்சயமாக அந்த சகோதரி கேட்டுக்கொண்டிருப்பார் என்பது எனது நம்பிக்கை. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஜெர்மனி முன்சூர் நகரில் வசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமதி ஜோகா சிவசுந்தர்லிங்கம் அவர்கள். தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் தாய் பிறந்தால் வழிபிறக்கும் திரைப்படத்திலிருந்து அமுதும் தேனும் எதற்கு எனக்கு அருகில் நீ இருக்கையிலே என்ற பாடல். இந்த பாடல் ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எனது அன்பு கணவர் இருக்கும்போது இந்த பாடலை பாடுவார். எனக்கும் அது பிடித்த பாடல். நிச்சயமாக மோகன ராகத்தில் அமைந்த ஒரு பாடல். அத்தோடு கேபி மகாதேவன் அவர்களுடைய இசையிலே இந்த பாடல் வெளிவந்து பெரிய சக்கை போட்ட பாடல். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனுடைய குரலில் இந்த பாடலையும் நானும் எனது அன்பு கணவரும் சேர்ந்து கேட்பதற்காக இந்த பாடலை தெரிவு செய்கின்றேன். தயவுசெய்து எங்களுக்காக இந்த பாடலையும் ஒருமுறை ஒளிபரப்புங்கள் என்று எழுதியிருக்கின்றார். இதோ சகோதரி, நீங்கள் தெரிவு செய்த பாடல் அமுதும் தேனும் எதற்கு நீ அருகில் இருக்கையிலே.
1: அமுதும் தேனும் எதற்கு, அமுதும் தேனும்

ஒலித்த பாடலை இயற்றியவர் கவிஞர் சுரதா அவர்கள். அதாவது ஒரு உவமை கவிஞர் என்று அவரை அன்போடு அழைப்பார்கள். அவர் தமிழ் திரைப்படங்களில் கை ஒரு 50-60 பாடல்களாக எழுதியிருப்பார். அந்த அளவுக்கு நல்ல திறமையான ஒரு இலக்கிய தன்மை கொண்ட ஒரு அருமையான கவிஞருடைய பாடலையும் எமது அன்பு சகோதரி தெரிவு செய்திருக்கின்றார். அவருக்காக அந்த பாடலையும் நாங்கள் தந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு அன்பு உறவுகளுக்கான ஆசை ஆசையாக நான் கூறுகின்றேன். தயவுசெய்து உங்களுடைய ஐந்து பாடல்களை தெரிவு செய்யுங்கள். உங்களை பற்றிய அறிமுகத்தோடு எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாமல் எழுதுங்கள். நாங்கள் நிச்சயத்தை நாங்களும் நிறைவாக செய்து தருவோம். பாடலை நீங்கள் அந்த வகையை எழுதி எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ அல்லது வைபருக்கோ நீங்கள் அனுப்பி வைத்து எங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்து சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பாடல் தெரிவுகளும் ஐரோப்பிய வான்பரப்பினூடாக உங்கள் வாசல் தேடி வரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்று திருமதி ஜோகா சிவசுந்தரம் அவர்கள் பிரதியூடாக இணைந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார். இன்று அவர்கள் தங்களுடைய பேரக்குட்டிகளுக்காக பாடலில் விழுந்திருக்கின்றார். அந்த பேரக்குட்டிகளை விட்டுட்டு தன்னால் இருக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிற அவ்வளோத்துக்கு ஒரு தாய்மையாக தாய்மை அடைந்தவர்கள் இன்னொரு முறை தாங்கள் தாய்மை அடைவது போல் ஒரு கற்பனை சக்தியை உருவாக்குவதனால்தான் அந்த பேரக்குட்டிகளிடம் இவ்வளவு பாசமாக இருக்கின்றார்கள். அதாவது வாட்ச்மேன் வடிவேல் என்ற திரைப்படத்திலிருந்து கவிஞானி வாலி அவர்கள் இயற்றிய சந்திரனும் சூரியனும் என்ற பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். இந்த பாடலை பாடுகின்றார்கள் சின்ன கோயில் சித்ராவோடு இணைந்து பாடுநிலா பாலு அவர்கள் பாடியிருக்கின்றார், இசையமைத்திருக்கின்றார். எங்களுடைய தேனிசை தன்றல் தேவா. இந்த பாடலும் எனக்கு பிடித்த பாடலும் எனது பேராண்டிகளுக்காக இந்த பாடலை கேட்கின்றேன். தயவுசெய்து இப்பாடலையும் எனக்காக ஒரு முறை ஒலிபரப்புங்கள், நாங்களும் ஆனந்தமாக கேட்டு மகிழ்வதற்கு என்று எழுதியிருக்கின்றார் சகோதரி திருமதி ஜோகா சிவசுந்தரம் அவர்கள். இதோ ஜோகா சிவசுந்தரம் அவர்கள் தெரிவு செய்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகின்றது.

0: பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நேர். இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்தவர் திருமதி யோகா சிவசுந்தரம் அவர்கள். அவர்களுக்கு அவங்க இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முத்தான நான்கு பாடலோடு எங்களோடு பிரதியூடாக இணைந்து கொண்ட சகோதரிக்கும் அவங்க இதய நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய நேர். தொடர்ந்து மதிய பிரதான செய்திகளோடு இருங்கள். அதுவரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள்.
1: பாரிஸ் லாட்சபலில் யூஇகையில் வாடிக்கையாளர்கள் மடம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.
2: தேவி
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
0: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
3: வாழ்வை வசந்தம்
0: நிகழம் பராபத ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள அவர் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 00 45 91 44 79 26. அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர இருக்கின்றது மதிய பிரதான செய்திகள்.
2: ஒரு நிமிடங்கள் சற்று தாமதமாக ஆரம்பமாகின்றது என்பதனை எமது அன்பு நேயர்களுக்கு அறிய தருகின்றோம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
4: பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாது இங்க போங்க போங்க.
6: ஆம் அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
7: 11 à 13 Rocaille 75 000 du Paris
6: BT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
6: Mélodiguer Tordrelke BT Cash and Curry Paris Lachapelle Tordre Televisilakam Cyberontr Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரை, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்க நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பாக மைரட்டி மக்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள். பலாலி விமானிய விரிவாக்க திட்டத்தை முன்னிறுத்தி மைரட்டி மக்களின் பூர்வீக காணிகளை அரசாங்கம் சுவீகரிப்பதற்காக அண்மையில் அனுப்பப்பட்டுள்ள எழுத்துமூல அறிவித்தல்கள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவரிடம் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பல தலைமுறைகளாக தாம் வாழ்ந்து வந்த பூர்வீக காணிகளை தங்களது வாழ்வாதாரம், அடையாளம் மற்றும் வரலாற்று பாரம்பரியம் என்றும், அவற்றை எந்த விதத்திலும் இழக்க தயாரில்லை என்றும், இதற்கு மாற்றாக வேறு காணிகளையோ அல்லது நஷ்ட ஈட்டு தொகையோ வழங்கும் எந்த திட்டத்தையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதையும் உறுதிபட தெரிவித்தார்கள். காணி சுயரிப்புக்கு எதிராக நீண்ட காலமாக ஜனநாயகம் மற்றும் சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நிலையிலும் மீண்டும் காணிகளை பறிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுவது பெரும் அநீதி என்று குறிப்பிட்ட அவர்கள், இந்த விடயத்தில் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து தங்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அத்துடன் மைரட்டி மக்களின் நியாயமான கோரிக்கைகள் மற்றும் நீண்ட காலமாக தீர்வு காணப்படாத காணி பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியுடன் அவசர சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தருமாறும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். மைரட்டி வடக்கு கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வலிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன், வலிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர் விஜயராஜ், வலிமேற்கு பிரதேச சபையின் உறுப்பினர் சபைசன் மற்றும் காணி விடுவிப்பு சார்ந்த அமைப்புகளின் பிரதிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இன்று ஆரம்பமாகியுள்ள மகாசங்க மாநாடானது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நடத்தப்படுவதாக கருதினால் அது தவறானதாகும், அரசாங்கங்களை ஆட்சிக்கு கொண்டு வருவது மக்களின் விருப்பத்தின் பேரிலாகும் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்சிறார் கலகுட அத்தி ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் அவர் யார் ஆட்சி செய்தாலும் பௌத்த துறவிகளின் வரலாற்று ரீதியான பங்களிப்பில் தலையிட வேண்டாம் என்பதே தமது எதிர்பார்ப்பு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புத்தளம் கொழும்பு கிடியே இயக்கப்படும் சாதாரண மற்றும் சொகுசு தனியார் பேருந்துகள் இன்று காலை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றன. கொழும்பு புத்தளம் வழித்தடத்தில் நீண்ட தூர பேருந்து பணியாளர்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தொடர் தாக்குதல்களை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் காவல்துறையோ அல்லது தேசிய போக்குவரத்து ஆணையமோ இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த சம்பவங்கள் July 20, 24, 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் சிலாபம் மற்றும் முந்தல் பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களில் பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை தொடரப்போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாராவின் மகன் அனுத ஜெனிகித் சமரக்கோன் பண்டாரா உட்பட 4 சந்தேக நபர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. வெளிநாட்டு பயணத்தடை உள்ளிட்ட கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் கொழும்பு கோட்ட நீதிவான் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் விவரம் பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தை தொடர்ந்து நிலையற்ற தன்மையில் உள்ளது. இதன் தாக்கத்தை எதிர்கொள்வது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாட ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவுடன் அவசர சந்திப்பொன்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகளாவிய எண்ணெய் சந்தையின் தற்போதைய நிலைமை இலங்கைக்கு கவலை அளிப்பதாக உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகர்ண தெரிவித்தார். மோசமடைந்து வரும் இந்த நிலைமையை பொதுமக்களும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த மாத தொடக்கத்தில் நிலவிய விலைகளுடன் ஒப்பிடுகையில் டீசல் விலை 45% பெட்ரோல் விலை 30% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் மசகு எண்ணெய் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளதால் எரிபொருள் இறக்குமதியை முழுமையாக சார்ந்திருக்கும் இலங்கைக்கு கூடுதல் சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் எதிர்காலத்தில் எவ்வாறு செயற்படுவது என்பது குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாட சந்திப்பை கோரியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், எரிபொருள் நுகர்வை குறைப்பது அவசியமாவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய உலக சந்தை விலைகளின் பின்னணியில் தற்போதைய உள்நாட்டு விலையில் எரிபொருள் விற்பனை செய்வதில் சிரமங்கள் இருப்பதாக நாட்டில் செயற்படும் ஏனைய சில்லறை எரிபொருள் விநியோக நிறுவனங்களும் சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் ஈரான் மற்றும் உக்ரைன் தொடர்பான மோதல்களால் ஏற்பட்ட விநியோக தடைகள் காரணமாக மத்திய கிழக்கு, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவில் மசகு எண்ணெய் விலைகள் இந்த வாரம் 2 மாதங்களில் இல்லாத அளவுக்கு அதிகபட்ச உயர்வை எட்டியிருந்தது. சில சந்தைகளில் 1 பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 110 அமெரிக்க டாலரை நெருங்கியுள்ளது. அத்துடன் எல்நினோ வானிலை தாக்கத்தால் ஏற்பட்ட வறட்சி காரணமாக நீர்மின் உற்பத்தி குறைந்துள்ளதால் மின் உற்பத்திக்காக அதிகளவு எரிபொருளை பயன்படுத்த வேண்டிய நிலை தங்களுக்கு உருவாகியிருப்பதாகவும் டி ஜே ராஜகர்ண குறிப்பிட்டார். போதுமான நீர்மின் உற்பத்தி இல்லாத காரணத்தால் மின்சார உற்பத்திக்காக இருப்பிலிருந்து அதிகளவு எரிபொருளை வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது எங்களுக்கு மேலும் ஒரு கடுமையான சவாலாக மாறியுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். நேர்மையான கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற கருப்பொருளில் ஜூலை 27 முதல், அதாவது இன்று முதல் ஜூலை 31 வரை நடைமுறைப்படுத்தப்படும் தேசிய நேர்மை வாரம் ஜனாதிபதியின் செயலாளர் கனாதி நந்திக சனத் குமார நாயக்காவினால் தலைமையிலே ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று காலை அவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடன் இணைந்ததாக ஜனாதிபதி அலுவலகம் உட்பட அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய நேர்மை உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.
1: தேசிய நேர்மை வாரம் எதிர்வரும் ஜூலை 31 வரை நடைமுறையில் இருக்கும். இலங்கையின் அரசு சேவையின் தரம், வினைத்திறன், வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் ஊழலற்ற முன்மாதிரியான நிர்வாக கட்டமைப்பை கட்டியெழுப்பும் நோக்கில் இந்த வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சில் தேசிய நேர்மை வார நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. நேர்மை என்பது ஒரு நபரிடம் இருக்க வேண்டிய ஒரு குணவியல்பாகும், அல்லது நமது நிறுவன கலாச்சாரத்துக்குள் இருக்க வேண்டிய ஒரு பண்பாகவும் கூறலாம். ஒரு நபரிடம் இருக்க வேண்டிய குணம் பற்றி கூறும் போது நமக்கு இருக்க வேண்டியது நேர்மை என்பது நமக்கு தெரியும். இல்லையெனில் லஞ்சம், ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடு, அதனுடன் பொது சொத்துக்களை பாதுகாத்தல், பொது சொத்துக்களின் வீணடிப்புக்கு எதிராக உரிய சந்தர்ப்பங்களில் செயற்படுதல், இந்த குணங்களை நான் அரச ஊழியர்களுக்கு குறிப்பிட்டேன். இந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்ற விடயம். அரசு இயந்திரம் செயற்படும் விதம் தொடர்பில் நாம் இதனை சரியாக செய்கின்றோம் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது. இருப்பினும் அரசு இயந்திரம் செயற்படும் விதம் குறித்து அரசு ஊழியர்கள், நாட்டின் பிரஜைகள் மத்தியில் அது தொடர்பில் கவனம் உள்ளதா என்ற சந்தேகம் உள்ளது. எனவே அந்த கலந்துரையாடலுக்குள் அரசு ஊழியர்களாகிய நாம் மக்களின் அபிலாசைகளுக்கு ஏற்ப அரசு சேவை கலாச்சாரத்தை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என நினைக்கின்றேன். நாடுநாபிக ரீதியில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் நிகழ்வுகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தேசிய நேர்மை வாரத்துக்கு இணங்க அனைத்து மாவட்ட செயலகங்களையும் மையமாக கொண்டு 25 நிகழ்வுகள் நாளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதற்கமைய நிதி, டிஜிட்டல், தொழில் முயற்சி மற்றும் தொழில்நுட்ப நேர்மையை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் ஆன்மீக, அறநெறி, கலாச்சார, சமூக நேர்மையை மேம்படுத்தவும், எதிர்வரும் 30 செயற்பாட்டு உட்கட்டமைப்பு, சேவை வழங்கல், உழைப்பு நேர்மையை மேம்படுத்தவும், 31 வெள்ளிக்கிழமை சுற்றுச்சூழல் வள முகாமைத்துவம், கிராமிய சமூக வலுவூட்டல் நேர்மையை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து உயர்நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை திருத்துவது தொடர்பான முன்மொழிவு இன்று அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளில் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளால் நீடிப்பதற்கான முன்மொழிவு அமைச்சரவையில் இன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளது. தற்போதைய நடைமுறைக்கு அமைய பொதுவாக 35 வயதின் பின்னர் எந்த வயதிலும் நியமிக்கப்படும் பிரதம நீதியரசர் ஒருவர் இறப்பு, ராஜினாமா அல்லது குற்றப்பேரணி ஊடாக பதவி நீக்கப்படுவதை தவிர ஓய்வு பெறும் வயது வரை அந்த பதவியில் பணியாற்ற முடியும். இலங்கை அரசியலமைப்பின் 107(5) பிரிவுக்கு அமைய உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் தற்போதைய ஓய்வு பெறும் வயது 65 என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய முன்மொழிவுக்கு அமைய அரசியலமைப்பு திருத்தம் மூலம் இது 67 வரை நீடிக்கப்பட உள்ளது. அதே பிரிவின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63 என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் சமர்ப்பிக்கப்பட உள்ள முன்மொழிவுக்கு அமைய அது 65 வயது வரை நீடிக்கப்பட உள்ளது. மேல் நீதிமன்ற, நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நிலை தொடர்பாகவும் இணையான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக நீதியமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு பெறும் வயது தற்போது 61 ஆகும். நீதவான் மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளின் தற்போதைய ஓய்வு பெறும் வயது 60 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நிலையும் திருத்தப்படும் என நீதியமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
0: நேரத்தில் நீதிபதிகள் ஓய்வூதியம் தொடர்பான திருத்தம் இன்று அரசியல் மேடையில் விவாத நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கருத்தானது நாமல் ராஜபக்ச அவர்களது.
1: இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் பேசுகின்றது. நீதியரசர்களுக்கு, பிரதம நீதியரசர் உள்ளிட்ட நீதிபதிகளுக்கு 2 ஆண்டுகள் பதவிக்காலம் கூடுதலாக வழங்க உள்ளனர். ஏனென்று கேட்டால் சிறைச்சாலையில் நெருக்கடி அதிகம் என்பதால் நீதித்துறையில் வளர்ச்சி அதிகம் என்பதால் என்கின்றனர். முதுகு வலிக்கு காலில் மருந்து கட்டினால் சரியாகாது என்ற ஒரு பழமொழி உள்ளதல்லவா? அரசாங்கம் ஒன்று செய்வது முதுகு வலி இருக்கின்றது, ஆனால் மருந்தினை காலுக்கு கட்டுகின்றனர். வழக்குகள் அதிகரித்தால் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், ஆட்சேபங்களை அதிகரிக்க வேண்டும். வருடாந்தம் 1000கணக்கான சட்டத்தரணிகள் சட்டக்கல்லூரியில் கல்வி பயின்று நீதிமன்றங்களில் சத்தியப்பிரமாணம் செய்கின்றார்கள். இன்றுள்ள வெற்றிடங்களை கூட நீதித்துறையில் நிரப்புவதில்லை. ஆனால் இவை அனைத்தும் இருக்கும்போது அரசாங்கம் என்ன செய்கின்றது? அது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தங்களது அரசியல் தேவைகளை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்கின்றது. நீதிமன்றங்களில் வழக்குகள் தேங்கி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள துன்பத்திலிருந்து மக்களை விரைவாக விடுவிப்போம் என நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனம்.
0: இந்த கருத்தானது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நளிந்த ஜெதிஸ் அவர்களது
1: உறுதியளித்தோம். எனவே இதற்கு தமது நீதித்துறை விரிவுபடுத்தப்பட வேண்டும், சில நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், அதனிடையே நீதிமன்ற தீர்ப்புகளை வழங்கும் நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற பொதுவான கருத்து சமூகத்தில் நிலவுகின்றது. அதற்கமைய அரசாங்கம் புதிதாக நீதிபதிகளை ஆட்சேப்பு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றது. நீதிபதிகளின் வயதிலேயே அதிகரிக்க வேண்டும் என தொடர்பான துறைகளில் இருந்து வந்துள்ளது. அதில் ஒரு நியாயமான பக்கமும் உள்ளது. 1978 இந்த நீதிபதிகளின் வயது எல்லை நிர்ணயிக்கப்பட்ட போது நமது பிறப்பின் போதான எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 66 அல்லது 67 ஆண்டுகளாக மாத்திரமே காணப்பட்டது. இருப்பினும் இன்று எமது சுகாதாரம் அபிவிருத்தி அடைந்துள்ளது. அதற்கமைய எமது பிறப்பின் போதான எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 78 வயது வரை அதிகரித்துள்ளது. அதே போன்று மறுபுறம் கடந்த காலத்தில் தொழில் நிபுணர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேறியமையால் எமது இந்த தொழில் துறைகளில் சில வெற்றிட பற்றாக்குறைகள் ஏற்பட்டுள்ளன. எனவே இது ஒரு புதிய ஒரு விடயம் அல்ல. அரசு சேவையின் பல்வேறு துறைகளில் அந்தந்த சவால்களை ஒன்றெடுப்பதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவ்வாறான கோரிக்கைகள் கிடைக்கப்படுகின்றன. உதாரணமாக சுகாதாரத்துறையில் ஒரு கட்டத்தில் நிபுணத்துவ வைத்தியர்கள் பல் வைத்தியர்களுக்கு பெரும் நெருக்கடி நிலவியது. அதற்கமைய விசேட வைத்தியர்கள் பல் வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அது 60 ஆக இருந்தது, அது 63 ஆக அதிகரிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிபதிகளின் சேவையை நீடிப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் அவசியம். அவர்களின் சேவை காலத்தை நீடிப்பதற்கு
0: தொடர்ந்து வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்களது கருத்துக்கள்.
1: அரசியலமைப்பு திருத்தம் செய்யாமல் வேறு வழி இல்லை. உயர்நீதிமன்றத்திலும் அதே போன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் நீதிபதிகளின் சேவை காலத்தை நீடிப்பதற்கு வேறு என்ன வழிமுறை உள்ளது என நமக்கு கூறுங்கள். 1978 பின்னர் அரசியலமைப்பு 21 தடவைகள் திருத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு திருத்தம் செய்யாமல் அந்த பணியை செய்ய முடியாது. எனினும் இந்த 21 தடவைகளில் இது போன்றதொரு விடயம் செய்யப்படவில்லை.
0: தொடர்ந்து அரசாங்கம் நாட்டின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதனால் பாதிப்படையக்கூடியவர்கள் வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அரசாங்கத்தை சுற்றி வளைத்து வருகின்றார்கள் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். வருமான வரி செலுத்தாமல் புறக்கணித்து வருபவர்களை அதனை செலுத்தும் வகையில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வருமான வரி சட்டத்தின் பிரகாரம் ஒருவர் வரி செலுத்தாது விட்டால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அவர் மேன்முறையீடு செய்ய முடியும். இவ்வாறு இரண்டு தடவைகள் மேன்முறையீடு செய்யும் போது வழக்கு விசாரணை முடிவடையும் போது 15 வருடங்களுக்கு அதிக காலம் செல்கிறது. அதனால் இந்த சட்டத்தில் அரசாங்கம் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. அதாவது வருமான வரியை ஒருவர் செலுத்த தவறினால் அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடுக்க முடியும். அதேபோன்று இந்த நாட்டின் பணம் வெளிநாடுகளில் வைக்கப்பட்டிருந்தால் அந்த பணத்தை 30 நாட்களுக்குள் கொண்டுவர வேண்டும் என்று அந்நிய செலாவணி சட்டத்தின் சில ஒழுங்கு விதிகளின் கீழ் வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. புதிய சட்டத்தின் பிரகாரம் அவ்வாறு கொண்டுவராதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் பழைய சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் செய்வது பாரிய குற்றம் என்று கருதி அவர்களுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடுக்க முடியும். எனவே மீண்டும் அந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு பழைய சட்டத்தை கொண்டுவர வேண்டும். அரசாங்கம் இவ்வாறு நாட்டுக்கு வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கும் போது அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளை பிரச்சாரம் செய்து மக்களை அதற்கு எதிராக தூண்டி அரசாங்கத்தை சுற்றி வளைக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளார்கள். குறிப்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதியரசர்களின் ஓய்வுபெறும் வயதெல்லையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிக்கு எதிராகவும் விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகள் மற்றும் புத்த சாசனத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிவித்து எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை சுற்றி வளைத்து வருகிறது. இவ்வாறு எதிர்கட்சிகள் தங்களின் சுயநலத்துக்காக அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கத்துடனே இருப்பதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கிறார். எதிர்கட்சி என்ன சொன்னாலும் நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா மற்றும் அரசாங்கத்துடனே உள்ளார்கள் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கிறார். கட்டன் நகரில் நேற்று இடம்பெற்ற விசேட நிகழ்ச்சியொன்றின் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்களினால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். மேலும் தனது கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு பிறகு எதிர்கட்சி குழப்பத்தில் உள்ளதென்பது தெளிவாவதாகவும் அரசாங்கத்தை கவிழ்க்க சதி செய்வதற்கு பதிலாக எதிர்கட்சித் தலைவர் ஒரு வலுவான எதிர்கட்சியை நிறுவ தேவையான நடவடிக்கைகளையும் பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் மக்களை மடியர்களாக்கி தன்னை நகைச்சுவை நபர் போல் நிரூபிக்காமல் இருக்க வேண்டும் என்று பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் இதன்போது வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் சபையில் இருப்பவர்கள் பிணையில் இருப்பவர்கள் மற்றும் பல்வேறு ஊழல் வழக்குகளில் ஈடுபட்டவர்களால் எதிர்கட்சி என்று சூழப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் மக்கள் குடியரசுத் தலைவருடனும் அரசாங்கத்துடனும் இருக்கிறார்கள் என்றும் அவர்களில் 94.4% தொழிலாளர்களே என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் இலங்கையில் தேசிய கல்வி மட்டத்துடன் ஒப்பிடும் போது மலையக பகுதியில் கல்வி வளர்ச்சி தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்து வருகிறது. பல்கலைக்கழக அனுமதி மற்றும் உயர்கல்வி அடைவு மட்டம் இந்த சமூகத்தில் மிக குறைவான நிலையிலே உள்ளது. இதன் காரணமாக 22 கோரிக்கைகள் அடங்கிய முக்கிய செயல்களை விரைவில் முன்னெடுப்பது தொடர்பாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா அவர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்கிறோம். இதில் ஆசிரியர் பற்றாக்குறை, பாடசாலைகளுக்கான காணியுரிமை மற்றும் தோட்டப்புறங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு செல்லும் வீதிகள் அபிவிருத்தி திட்டங்களின் கீழ் வீதி புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளவும் தீர்மானித்திருப்பதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்தார். சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவை இரு கைகூப்பி கும்பிட்டும் கேட்டுவிட்டோம், இனி எவ்வாறு கேட்பதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்திருக்கிறார். கடந்த வருடம் மார்கழி மாதம் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா இலங்கையர் தினம் கொண்டாடுவதற்காக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 4 பேரை கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி செயலகத்துக்கு அழைத்திருந்தார். இந்த கலந்துரையாடல் வேறாக இருந்தாலும் ஜனாதிபதியை சந்தித்த போது இருகரம் கூப்பி கேட்டோம், தமிழ் அரசியல் கைதிகளை விடுவியுங்கள், அதிலும் இலங்கையர் தினத்தில் விடுதலை செய்தால் சந்தோஷம் அடைவோம் என்று கூறினோம். ஆனால் அது நடக்கவில்லை. வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசியம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தித்தான் நாங்கள் பேசி வருகிறோம். அது மட்டுமல்லாது ஜனாதிபதியை சந்திக்கும் சந்தர்ப்பங்களில் தவறாமல் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தியிருக்கிறோம். ஆனால் அது நிறைவேறாத ஆசையாகவே தொடர்கிறது. தற்போது சிறையில் தமிழ் அதாவது 10 தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் அடங்கிய கோபியை குரலற்றவர்களின் குரல் அமைப்பு என்னிடமும் தந்துள்ளார்கள். என்னால் முயன்றவரை கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதியுடன் இது தொடர்பாக பேசியிருக்கிறேன். ஆகவே தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதியிடம் இருகரம் கூப்பி விடுவியுங்கள் என்று கேட்டுவிட்டேன், வேறு எவ்வாறு கேட்பதென்று எனக்கு புரியவில்லை என்று அவர் தெரிவித்தார். இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சசி தரூர் இலங்கைக்கான தனது விஜயத்தின் முதல் நாளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து மதிய உணவுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தனது உத்தியோர்வ பேஸ்புக் பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், முன்னாள் ஜனாதிபதியுடனான அன்பான கலந்துரையாடல் தனது இலங்கை விஜயத்தின் முதல் நாளை சிறப்பு மிக்கதாக மாற்றியதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த சில ஆண்டுகளில் நாட்டுக்காக ரணில் விக்ரமசிங்கே மேற்கொண்ட தியாகங்களும் சேவைகளும் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களின் வேகத்தில் மறைக்கப்பட்டிருந்தாலும் சமகால அரசியல் மதிப்பீடுகளை விட வரலாறு அவருக்கு அதிக நீதி வழங்கும் என்று தான் நம்புவதாக சசி தரூர் தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்காவுடன் தனக்கு சுமார் 20 ஆண்டுகளாக நட்புறவு இருப்பதாகவும் இலங்கையின் நலனையும் தெற்காசிய பிராந்தியத்தின் நிலைத்தன்மையையும் உண்மையிலே மனதில் கொண்டு செயல்படும் தலைவராக அவரை தான் கருதுவதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். சசி தரூரின் இந்த கருத்து இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அரசியல் பங்களிப்பு மற்றும் அவரது தலைமையை மீண்டும் சர்வதேச கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறைமுனை பகுதி சிறந்த சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்யப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். அவர் நேற்றைய தினம் பருத்தித்துறைமுனை பகுதியில் வெளிச்ச வீடு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் கருத்து தெரிவித்தார். நான் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் பணிப்பாளர் டாக்டர் விவேகானந்தன் அவர்களுடன் இணைந்து பருத்தித்துறைமுனை பகுதிக்கு நேரில் கள ஆய்வை மேற்கொண்டோம். இந்த பகுதி இயற்கையில் கடற்கரை சூழல் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கக்கூடிய தனித்துவமான அம்சங்களை கொண்டுள்ளதால் வடக்கு மாகாணத்தின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உருவெடுக்கும் மிகுந்த வாய்ப்பை இது கொண்டிருக்கிறது. இதனை முன்னிட்டு சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் பருத்தித்துறை முனை பகுதியை திட்டமிட்ட முறையில் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கைகள் விரைவில் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அத்துடன் சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதியொதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பொது கழிப்பறையும் விரைவில் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்க தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். வடக்கின் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்தி உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோடு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் நோக்கில் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த கள ஆய்வின் போது வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் பணிப்பாளர் டாக்டர் விவேகானந்தன், பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் புரோடியூர் ரமணன் மற்றும் தேசிய மக்கள் சக்தி இணைப்பாளர் மற்றும் பிரதிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். இதேவேளை இந்த அங்கு கருத்து தெரிவித்த வடமாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் பணிப்பாளர் டாக்டர் விவேகானந்தன் விரைவில் யாழ்ப்பாணம் பெறவுள்ள சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் நேரடியாக இந்த பகுதிக்கு கள விஜயம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அவரது ஆலோசனைப்படி இந்த பகுதியில் அதிக மக்கள் கூடும் இடங்களான வெளிச்ச வீடு என்பன விரைவில் இந்த பகுதியில் அபிவிருத்தி செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பூரண தினத்தன்று கண்டி கல்வி வலய அதிபர்களுக்கான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமைக்கு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தனது பலத்த கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. அரசாங்கத்தின் சார்பில் கல்வி அதிகாரிகள் இவ்வாறான நியாயமற்ற முடிவுகளை எடுப்பதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தினார். இத்தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள ஜோசப் ஸ்டாலின், கண்டி வலய கல்வி படிப்பாளர் இவ்வாறானதொரு தீர்மானத்தை எடுத்திருக்க கூடாது என்று தெரிவித்தார். அரசு விடுமுறை நாளில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யும் அதிகாரிகளுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்படும். ஆனால் இதில் கலந்து கொள்ளும் அதிபர்களுக்கு எந்தவித கொடுப்பனவும் வழங்கப்பட மாட்டாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த சந்திப்பை ஒரு சாதாரண வேலை நாளில் நடத்துவதே மிகவும் பொருத்தமானது என்று ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். முன்னதாக தூய்மையான கலாச்சாரம், தூய்மையான இலங்கை என்ற தேசிய பணியின் கீழ் தூய்மையான சமூகம் என்ற தலைப்பிலான திட்டத்தில் கண்டி கல்வி நிலையத்தைச் சேர்ந்த அனைத்து அதிபர்கள், பிரதி அதிபர்கள் மற்றும் உதவி அதிபர்களும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கண்டி வலய கல்வி பணிப்பாளர் அந்தரக்கே சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சி பூரண தினமான ஜூலை 29 அன்று காலை 8:30 முதல் பிற்பகல் 2 வரை கண்டி மகளிர் கல்லூரியில் நடைபெற திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து பயணிகள் பேருந்துகளும் 5000 கிலோமீட்டர் தூரம் பயணித்த பின்னர் அவற்றை ஆய்வு செய்வதை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய வீதி பாதுகாப்பு சபை அறிவித்துள்ளது. கடந்த காலங்களில் சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் வாகன தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக நாட்டில் பல விபத்துக்கள் சம்பவித்துள்ளன. இவ்வாறுதான சூழலில் வாகன குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய வீதி பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சுள குளரட்ன தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் விமர்சித்துள்ளது. இந்த நடவடிக்கை தனியார் பேருந்து தொழிலை மேலும் பாதிக்கும் ஒரு தேசிய குற்றம் என்றும் அந்த சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 பேருந்துகளை பெறுவதில் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் வெறுமனே பேருந்துகளை சேர்ப்பது அரசால் நடத்தப்படும் போக்குவரத்து சேவையின் நிதி மற்றும் செயல்பாட்டுக்கு சிக்கல்களை தீர்க்குமா என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனியார் பேருந்துகள் தொடர்ந்து பொது போக்குவரத்து பயணிகளில் கணிசமான பங்களிப்பை வழங்கி வருகின்றன. இந்த நிலையில் முறையான சாத்தியக்கூறு மதிப்பீடு இல்லாமல் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தனியார் உரிமையாளர்களை கடுமையாக பாதிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை போக்குவரத்து சபை நாள்தோறும் 20 மில்லியன் ரூபாவை இழந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

அந்த நபருக்கு எதிராக 6 வழக்குகள் வனப்பாதுகாப்பு திணைக்களகத்தினால் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையிலும் தொடர்ந்து காடழிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக வனப்பாதுகாப்பு திணைக்கள தரப்பினர் தெரிவிக்கிறார்கள். கிண்ணச்சி அக்கராயன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்ணகிபுரம் பகுதி காட்டினை சட்டவிரோதமான முறையில் சுமார் 29 ஏக்கர் காட்டினை அழித்து அந்த பகுதியை கையகப்படுத்தும் நடவடிக்கையில் தனியார் ஒருவரும் அவர் சார்ந்த குழுவினரும் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. காட்டினை அழித்தது மாத்திரமன்றி ஒரு பகுதியில் கற்றாழை தோட்டங்களை உருவாக்கியதோடு சட்டவிரோத கட்டிடங்களையும் நிர்மாணித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் கடந்த 2025 ஆண்டு வன பாதுகாப்பு தணக்க அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளின் கவனத்துக்கு சென்றுள்ளது. காட்டினை அழித்து பண்டைகளை உருவாக்கவும் அதனுள் பாரிய ஆடை தொழிற்சாலை ஒன்றை உருவாக்கவும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினருக்கும் இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக வாக்குறுதிகள் அளித்து அந்த பகுதியைச் சார்ந்த சிலரின் ஆதரவை பெற்று காடழிப்பை பெருமெடுப்பில் மேற்கொண்டு வந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. வன பாதுகாப்பு திணைக்களகத்துக்கு விடயம் தெரிய வந்தது. அதற்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுத்த போது சுமார் 29 ஏக்கர் காடு அழிக்கப்பட்டுள்ளமையும் அதற்குள் கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. கட்டிடங்களுக்கு பிரஸ் சபை உள்ளிட்ட எங்கும் எந்தவித அனுமதிகளும் பெறப்படாமலே கட்டிடங்கள் கட்டப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. வன பாதுகாப்பு திணைக்களகத்தினரின் கண்காணிப்புகளை மீறியும் ஊரவர்களின் ஆதரவுடன் காடழிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் 2026 ஆண்டு ஆரம்பத்தில் நடைபெற்ற கிண்ணச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கரைக்கி பிரதேச சபை தவிசாளர் இதொடர்பில் தெரியப்படுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதனை அடுத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் காடழிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு தொடர்பட்ட அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியிருந்தார்கள். அதனையடுத்து துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்த வனப்பாதுகாப்பு திணைக்களகத்தினர் பிரதான சந்தேகநபரை கடந்த பிப்ரவரி மாதம் 7 தேதி கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்தினார்கள். நீதிமன்ற விசாரணைகளை அடுத்து சந்தேகநபர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பிணையில் வெளியே வந்தவர் மீண்டும் காடழிப்பு செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. அத்துடன் வழக்கு விசாரணைக்கு செல்லாத நிலையில் கடந்த ஜூலை 14 தேதி நீதிமன்றினால் பிடியாணையும் அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் காடழிப்பு நடைபெறுவதாக தகவல் அறிந்து நடவடிக்கைக்காக வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் போலீசார் செல்லும் போது காடழிப்பில் ஈடுபடுவோர் அந்த பகுதியிலிருந்து தப்பியோடி விடுவார்கள். இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போது அதிகாரிகளின் வாகனங்கள் போலீசாரின் வாகனங்கள் அந்த பகுதிக்குள் நுழைவதை கண்காணிக்க ஆட்களை சம்பளம் கொடுத்து பணிக்கு அமர்த்தி வைத்திருந்ததும் வாகனங்கள் அந்த பகுதிக்குள் நுழைந்ததும் அவர்களுக்கு தகவல் வழங்கினர்கள். தகவல் வழங்கியதும் காடழிப்பில் ஈடுபடும் கும்பல்கள் அந்த இடங்களிலிருந்து தப்பிச் சென்று விடுவார்கள் என்று தகவல் அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதனையடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் உதவியை பெற்று ரகசிய திட்டம் தீட்டிய வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் ட்ரோன் கமராக்களை பயன்படுத்தி காடழிப்பு நடைபெறுவதனை உறுதிப்படுத்தி அதற்கான ஆதாரங்களாக புகைப்படங்கள் காணொலிகளை பெற்றிருக்கிறார்கள். பின்னர் கடந்த வியாழக்கிழமை மீண்டும் ட்ரோன் கமராக்களை பறக்கவிட்டு அன்றைய தினமும் காடழிப்பு இடம்பெறுவதை உறுதி செய்து கொண்டு தமது உத்தியோர்வ வாகனங்களை விடுத்து தனியார் வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தி அதில் சம்பவ இடத்துக்கு அதிரடியாக அதிகாரிகள் விரைந்தார்கள். காடழிப்பு நடைபெறும் இடத்துக்கு சென்றிருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் காடழிப்பில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்தார்கள். அதனை அடுத்து அதிகாரிகளுடன் முரண்பட்டவர்கள் வெடிகளை கொளுத்தி பலரை ஒன்று திரட்டவும் முயற்சித்தார்கள். அத்துடன் கைது செய்ய முயன்ற போலீஸ் விசேட அதிரடிப்படையினருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டு கைகலப்பிலும் ஈடுபட்டார்கள். நிலைமை மோசமடைந்ததை தொடர்ந்து மேலதிக போலீசார் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டதோடு போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் வானத்தை நோக்கி எச்சரிக்கை வேட்டுக்களை தீர்த்தார்கள். தொடர்ந்து பிரதான சந்தனவர் உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களை அந்த பகுதியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்குள் பலர் கூடி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுடன்
அதன் தர்க்கத்தில் ஈடுபட்டதோடு குழப்பங்களையும் ஏற்படுத்தினார்கள். மீண்டும் வானத்தை நோக்கி எச்சரிக்கை வீட்டுகளை தீர்த்து கடுமையான போராட்டத்தின் மத்தியில் கைது செய்யப்பட்டவர்களுடன் அதிகாரிகள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறியிருந்தார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏனி 8 பேரையும் நீதிமன்றில் முற்படுத்திய அதிகாரிகள் காடழிப்பினை மேற்கொண்டதோடு அதனை தடுக்க சென்ற அதிகாரி

அவர்களது கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று குற்றம் சாட்டி மன்றில் முற்படுத்திய வேளை அவர்களை செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி வரையில் விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அத்துடன் அன்றைய தினத்தில் அடையாள அணிவகுப்புக்கும் நீதிமன்றில் தேதியிடப்பட்டுள்ளது. அதேவேளை சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அந்த நபரின் ஆடை தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதி மற்றும் அதனை அண்டிய அவருடைய ஆளுகைக்குள்ள காணிக்குள் வனப்பாதுகாப்பு அதிகாரிகள் உட்செல்லக்கூடாது, அவரது விவசாய நடவடிக்கை உள்ளிட்ட ஏனைய வேலைகளை குழப்பக்கூடாது, பிறிதொரு வழக்கில் நீதிமன்ற கட்டளை உள்ளதாகவும் அதனை மீறியே அன்றைய தினம் வனப்பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அந்த இடத்துக்கு சென்றதாக மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள். அத்துடன் அந்த கற்றாழை தோட்டம் மற்றும் ஆடை தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதி வனப்பாதுகாப்பு திணைக்கழகத்துக்கு சொந்தமான காட்டுப்பகுதி என்று வனப்பாதுகாப்பு திணைக்கழகத்தின் அதிகாரியொருவர் தெரிவித்தார். கிண்ணச்சி நீதவான் நீதிமன்றில் தொடர்ந்த வழக்கொன்றில் அந்த பகுதியில் எந்தவித வேலைகளையும் முன்னெடுக்க கூடாதென்று அதன் உரிமையாளருக்கு நீதிமன்ற இடைக்கால தடை விதித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறித்த இடைக்கால தடைக்கு எதிராக உரிமையாளர் மேல்நீதிமன்றில் தொடர்ந்த மீளாய்வு விண்ணப்பத்தில் நீதவான் நீதிமன்றின் இடைக்கால தடையை ரத்து செய்த மேல்நீதிமன்று அந்த நிறுவனம் தனது செயற்பாட்டினை தொடர்ந்து முன்னெடுக்கவும் அனுமதி அளித்துள்ளது. இவ்வாறான நிலைமையிலே அந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அதேவேளை அந்த நபரின் கற்றாழை தோட்டம் மற்றும் ஆடை தொழிற்சாலையில் பலர் வேலை செய்து வருவதாகவும் இவ்வாறான செயற்பாடுகளால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தொழிலாளர்கள் தரப்பிலிருந்து கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காடழிப்புகளையும் காட்டு நில ஆக்கிரமிப்புகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது வனப்பாதுகாப்பு திணைக்கழகத்தின் பாரிய கடமையாகும். அதேவேளை சட்ட ரீதியான முன்னெடுப்புகளையும் மற்றவர்களின் வாழ்வாதாரங்களை அளிக்கக்கூடாதென்ற தார்மீக பொறுப்பும் அவற்றுக்கு இருக்கிறது. நீதிமன்றில் வழக்கு விசாரணைகள் நடைபெற்று சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இவருக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்கப் போவதில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. கம்பகா வத்துப்பிட்டி வில முதலீட்டு வலைய காவல்துறை சாவடியில் பணியாற்றும் ஒரு உதவி காவல்துறை அதிகாரி பொதுமக்களிடம் முறையற்ற மற்றும் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் 2026 ஜூலை 23ஆம் தேதி வத்துப்பிட்டி வில மருத்துவமனைக்கு அருகிலுள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் முன்பாக இடம்பெற்றிருக்கிறது. சீருடையில் இருந்த அந்த அதிகாரி அங்கிருந்தவர்களுடன் கடுமையான அச்சுறுத்தும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டது. இதனையடுத்து அவர் நிறுவனங்கள் நெறிமுறை விதிகளின்படி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறை அறிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தர்களை விற்பனை செய்த குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது சம்பந்தப்பட்ட நிறுவனம் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலையில் குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பண்டாரவளை நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திருவோணமலை குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிலாவளி கடலில் நீராடச் சென்ற 49 வயதான நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணியொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டதாக குச்சவெளி போலீசார் தெரிவிக்கிறார்கள். கடலில் நீராடச் சென்ற வெளிநாட்டு பயணியொருவர் நீரில் மூழ்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் குச்சவெளி போலீசார் விசாரணைகளை தொடங்கியதாக தெரிவித்தார்கள். முதற்கட்ட விசாரணைகளில் உயிரிழந்த நபர் நிலாவளி பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த 49 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். சம்பவம் தொடர்பில் குச்சவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை மொத்தம் 22 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதில் 15 பேர் உயிரிழந்திருப்பதோடு 12 பேர் காயமடைந்ததாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதில் கவலை அளிக்கும் விதமாக இந்த மாதம் 11ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையான 14 நாட்களுக்குள் மாத்திரம் 10 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த 2 வார காலப்பகுதியில் மாத்திரம் 3 பேர் உயிரிழந்திருப்பதோடு 5 பேர் காயமடைந்தார்கள். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வுட்லர் கருத்து தெரிவிக்கையில் விசாரணை செய்யப்பட்ட அனைத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் திட்டமிடப்பட்ட பாதாள உலக குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக அவர் குறிப்பிட்டார்.
தாக்குதல்களை திட்டமிடும் பிரதான குற்றவாளிகள் பலர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு தங்கள் எதிரி கும்பலின் உறவினர்கள் அல்லது உதவியாளர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறார்கள். ஒப்பந்த கொலைகளுக்கு பணத்துக்கு பதிலாக சிறிய அளவிலான போதைப் பொருட்களை கூடியாக வழங்கப்படுவதும் விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. கடந்த 25ஆம் தேதியன்று பெலன்விலையில் நடந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி மற்றும் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் ஆகிய இரு சந்தேக நபர்களும் சம்பவம் நடந்த ஒரு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார்கள். போலீஸ் மா அதிபரின் நேரடி வழிகாட்டலின் கீழ் தொலைபேசி மற்றும் தகவல் தொடர்பு பகுப்பாய்வுகள் உட்பட உளவுத்துறை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 11ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஜூலை 11ல் மாத்துக்கம நெபோடா பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற துப்பாக்கிதாரிகள் வீடொன்றை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஜூலை 15ஆம் தேதி கட்டுநாய்க்காவில் போதைப்பொருள் சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் ஒருவர் போக்குவரத்து போலீஸ் அதிகாரியின் சேவை துப்பாக்கியை பறித்து அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அந்த அதிகாரி காயமடைந்திருக்கிறார். ஜூலை 16 நவகமுவ வண்டுரம்புமுல பகுதியில் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக கும்பல் ஒன்றின் வழிகாட்டின் பேரிலே இந்த குற்றங்கள் இழைக்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
6: வீட்டுக்கு செங்கறி இருக்கு,
5: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: இதுதான்
5: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
8: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
9: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
8: VT Superstore, Gala Gones Sasselil,
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
8: Mélodie et Tordre, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH. குற்றங்களை செய்வதற்காக அவருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் 2,00,000 ரூபாவில் மீதமான 55,000 ரூபாய் பணம் மற்றும் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் 3 கைபேசிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். இதனிடையே போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் திருவோணமலை உபபிரிவின் அதிகாரிகள் உப்புவேலி போலீஸ் பிரிவில் நேற்று நடத்திய மற்றொரு விசேட சோதனையின் போது 38 வயதுடைய திருவோணமலையைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 122.3 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். புகையிலை சிகரெட் விற்பனையை தடை செய்யும் வகையிலான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார இந்த குற்றங்களை செய்வதற்காக அவருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் 2,00,000 ரூபாவில் மீதமான 55,000 ரூபாய் பணம் மற்றும் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் 3 கைபேசிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். இதனிடையே போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் திருவோணமலை உபபிரிவின் அதிகாரிகள் உப்புவேலி போலீஸ் பிரிவில் நேற்று நடத்திய மற்றொரு விசேட சோதனையின் போது 38 வயதுடைய திருவோணமலையைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 122.3 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். புகையிலை சிகரெட் விற்பனையை தடை செய்யும் வகையிலான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவர் ஆனந்த ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். நாட்டில் வாய்ப்புற்று நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு வெற்றிலை பாக்குடன் புயலை கலந்து விற்பனை செய்தல் மற்றும் புயலை சார்ந்த பொருட்களை தடை செய்வதற்கான சட்டங்களை கடுமையாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வெற்றிலையுடன் புயலையை சேர்த்து விற்பனை செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும். 2016 வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைவாக புயலை பொருட்களை விற்பனை செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் சாதாரணமாக வெற்றிலை பாக்கு விற்பனைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்பதோடு புயலை கலந்த வெற்றிலை மற்றும் பாபுல் மாவா மற்றும் புயலையை சார்ந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. புயலை விற்பனை தொடர்பான சோதனைகளை மேற்கொள்வதற்கு பொது சுகாதார பரிசோதகர்கள், உணவு மருந்து மருந்து கட்டுப்பாடு அதிகாரிகள், மதுவரி திணைக்களம் மற்றும் காவல்துறை ஆகிய 4 பிரிவினருக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறுபவர்களுக்கு 2,000 ரூபாவுக்கு குறையாத அபராதமும் 1 வருடத்துக்கு குறையாத சிறை தண்டனையும் அல்லது 2 தண்டனைகளும் சேர்த்து விதிக்கப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டார். இரவிளை புயலை மற்றும் பாக்கு மெல்லுவதால் ஆண்டுக்கு புதிதாக 3808 வாய்ப்புற்று நோயாளர்கள் கண்டறியப்படுவதோடு நாளொன்றில் சராசரியாக 3 உயிரிழக்கிறார்கள். வெற்றிலையுடன் புயலை பயன்படுத்துவதை தவிர்ப்பதன் மூலம் இவற்றில் சுமார் 80% உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்றும், சாதாரண மக்களை இந்த ஆபத்திலிருந்து மீட்பதே இதன் முக்கிய நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை 2010 பிறகு பிறந்த அனைத்து பிரஜைகளுக்கும் ஆயுட்காலம் முழுவதும் சிகரெட் விற்பனை செய்வதையோ அல்லது கொள்முதல் செய்வதையோ தடை செய்யும் நோக்கத்தில் சட்டம் ஒன்றை தயாரிக்க டபாக்கோ ஃப்ரீ என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றும் விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் புயலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவர் ஆனந்த ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் வழிகாட்டுதலின் கீழ் மட்டக்களப்பு ஸ்பெக்ட்ரம் லைனஸ் கழகத்தின் நாங்கள் சேவை செய்கின்றோம் என்ற திட்டத்தின் கீழ் மிகவும் பின்தங்கிய வவுனதீவு தன்சேனை கிராமத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நேற்று முன்தினம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ் கழகத்தின் தலைவர் லயன் யா நவீகரன் தலைமையில் தன்சேனை ஆரம்ப மருத்துவ சிகிச்சை நிலையத்தில் இது இடம்பெற்றது. இதில் அதிதிகளாக லயன்ஸ் கழகத்தின் மாவட்ட ஆளுநர் லயன் சாகிர் அகமது, முதல் துணை மாவட்ட ஆளுநர் லயன் டி ஆதித்தன், மாவட்ட ஆளுநர் சபை அதிகாரிகள், பல லயன்ஸ் கழகங்களின் தலைவர்கள், கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மங்கள விளக்கேற்றி சம்பிரதாயபூர்வமாக மருத்துவ முகாமை ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த இலவச மருத்துவ முகாமில் நடமாடும் பல் சிகிச்சை கூடம், மருத்துவ ஆலோசனைகள், ஆய்வக பரிசோதனைகள் இடம்பெற்றது. இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான நோயாளர்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவையை பெற்றார்கள். இவர்களுக்கு அத்தியாவசிய மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. பொதுமக்களுக்கு சுகாதார விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருந்தது. விலங்குகளுக்கான சட்ட பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதையும் கொடுமை செயல்களை தடுப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு புதிய விலங்குகள் நல சட்டத்தை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. 17 July 2026 தேதியில் சிறப்பு வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட இந்த சட்டவரவு விலங்குகளின் நலனையும் நல்வாழ்வையும் பாதுகாக்கும் அதே வேளையில் அவற்றின் மீது கருணையை வளர்க்கவும் முயல்கின்றது. விலங்குகளை தாக்குதல், தேவையற்ற துன்பத்தை ஏற்படுத்துதல், அவற்றை அளவுக்கு அதிகமாக வேலை வாங்குதல், தகுதியற்ற விலங்குகளை வேலைக்கு அமர்த்துதல், வேண்டுமென்றே அவற்றுக்கு உணவு தண்ணீர் அல்லது தங்குமிடத்தை மறுத்தல் மற்றும் வேறு எந்த வழியிலும் தேவையற்ற வலியை ஏற்படுத்தல் உள்ளிட்ட செயல்களை இந்த சட்டம் தடை செய்கிறது. இத்தகைய குற்றங்களில் தண்டிக்கப்படும் இவருக்கும் 250,000 ரூபாய் வரை அபராதம், 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 2 விதிக்கப்படலாம். கொடுமையான முறையில் விலங்குகளின் உயிர் பறிப்பவர்களுக்கு தண்டனையாக 500,000 ரூபாய் வரை அபராதம், 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 2 விதிக்கப்பட வேண்டும் என்று இந்த சட்டவரைவு பரிந்துரைக்கிறது. மேலும் இது விலங்குகளை கைவிடுதல், நோய்வாய்ப்பட்ட அல்லது காயமடைந்த விலங்குகளை பொது இடங்களில் இறக்கிவிடுதல், சட்டவிரோத கருத்தடை நடைமுறைகள் மற்றும் தகுதியற்ற நபர்களால் மேற்கொள்ளப்படும் கால்நடை மருத்துவ சிகிச்சைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய விதிகளை அறிமுகப்படுத்துகிறது. விலங்குகளுக்கு காயம் அல்லது மரணத்தை விளைவிக்கும் விலங்கு சண்டைகள் மற்றும் வீட்டு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்தல், நிர்வகித்தல், எளிதாக்குதல் அல்லது ஊக்குவித்தல் ஆகியவற்றையும் இந்த சட்டம் தடை செய்கிறது. விலங்குகளை கொண்டு செல்வது தொடர்பாகவும் புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அவை தேவையற்ற வலி, துன்பம், காயம் அல்லது ஆபத்தை ஏற்படுத்தாத வகையில் கொண்டு செல்லப்பட வேண்டும். மிருகங்களுக்கு 3,00,000 ரூபாய் வரை அபராதம், 2 ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை அல்லது 2 விதிக்கப்படலாம். கூடுதலாக செல்லப்பிராணி வியாபார நிலையம் மற்றும் விலங்கு இனப்பெருக்க மையங்களுக்கு உரிமம் வழங்கும் முறைமை இந்த சட்டத்தை முன்மொழிகிறது. 29 December 2025 தேதி இடப்பட்ட அமைச்சரவை முடிவின் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள சட்டத்தை மறு ஆய்வு செய்து வலுப்படுத்துவதற்காக விவசாய அமைச்சக செயலாளரால் நியமிக்கப்பட்ட ஒரு நிபுணர் குழு அளித்த பரிந்துரைகளை தொடர்ந்து இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. களுத்துறை பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் டெங்கு பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த ஆண்டில் இதுவரை பண்டாரகம பகுதியில் 675 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பகுதிகளிலும் மற்றும் ஏனைய பகுதிகளிலும் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: எதிர்வரும் 31ஆம் தேதி அனைத்து அரசு நிறுவனங்களிலும் நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. அரசு நிறுவனங்களில் அமைக்கப்பட்டுள்ள செயற்பாட்டுக் குழுக்களின் ஒருங்கிணைப்புடன் குறித்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 82,013 ஆகும். அதில் ஜூலை மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் பதிவாகியுள்ள நோயாளர்களின் எண்ணிக்கை 26,636 ஆகும். டெங்கு காய்ச்சலினால் இதுவரை 61 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகளவான நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். இது மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கையில் 21.7% வீதமாகும். இதனிடையே டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் மேல் மாகாணத்தில் 15வது நாளாகவும் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. கொழும்பு, களுத்துறை, கம்பக மாவட்டங்களை மையப்படுத்தி நியூஸ் டெஸ்க் தலைமையிலான சிறச ஊடக வலையமைப்பு, சுகாதார வெகுஜன ஊடக அமைச்சுகள் இணைந்து குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தனர். கொழும்பு மாவட்ட குழுவினர் புதுக்கடை பகுதிக்கு இன்று சென்றனர். டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் மற்றொரு குழுவினர் கம்பஹா மாவட்டத்தின் கட்டுநாயக்க பகுதிக்கு சென்றுள்ளனர். களுத்துறை மாவட்ட குழுவினர் களுத்துறை நகரை அண்மித்த பகுதிகளுக்கு சென்றனர். எம்இஎஸ் ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம் ஹேலியோன் நிறுவனத்தின் பனடோல் வர்த்தக நாமம் இதன் பொருட்டு இணைந்துள்ளனர்.
0: தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொன்னன்றுவை மற்றும் மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களிலும் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதை தவிர்க்குமாறும் அதிக வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் போதுமான அளவு நீரை அருந்துதல், முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுத்தல், முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் குறித்து அதிக கவனம் செலுத்துதல், திறந்த வழிகளில் கடுமையான உடனுழைப்பில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ளல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு பொதுமக்கள் கூறப்பட்டிருக்கிறார்கள். மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த மீனவ தந்தை மற்றும் மகன் இருவரையும் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 19ஆம் தேதி சுமிரச மீன்பிடி படகில் கடலுக்கு சென்ற SHPSN மற்றும் அவரது மகன் SR சமிந்தா ஆகியோர் படகு யந்திர கோளாறுக்கு உள்ளானதை தொடர்ந்து கடல் நீரோட்டத்தால் பங்களாதேஷ் கடற்பரப்புக்கு மிதந்து சென்றுள்ளார்கள். படகில் கண்காணிப்பு மற்றும் தொடர்பு சாதனங்கள் இல்லாததால் அவர்களை கண்டறிவது சிரமமாக இருந்ததோடு கடற்படை மற்றும் விமானப்படை மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளும் பலனளிக்கவில்லை. இதனிடையில் மீன்பிடி திணைக்களகத்தின் கணிப்பின் அடிப்படையில் வெளிநாட்டு தூதரகங்களுக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து பங்களாதேஷ் மீனவர்களால் இருவரும் மீட்கப்பட்டார்கள். தற்போது அவர்கள் சிட்டகோங் பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்தின் பாதுகாப்பில் உள்ள எல்லையில் மீன்பிடி நீரியல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகையின் தலையீட்டில் பங்களாதேஷில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக அவர்களை விரைவில் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவுக்கு பயணம் செய்யும் இலங்கை யாத்திரிகர்களுக்கான விசா நடைமுறைகள் மற்றும் கட்டணங்கள் குறித்து கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் புதிய விளக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையர்கள் அனைவருக்கும் உரிய நேரத்திலும் இலகுவான முறையிலும் விசாக்களை வழங்க வேண்டும் என்பதை நாம் நமது நிலையான கொள்கையாக கொண்டிருக்கின்றோம் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. அத்துடன் உலகம் முழுவதும் காணப்படும் இலங்கையை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளும் தாம் இந்தியாவுக்கு பயணிப்பதற்கு இ விசா வசதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழலில் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் விசாவுக்காக விண்ணப்பிக்க விரும்புவோர்கள் தமது விண்ணப்பங்களை இணையம் மூலமாக நிரப்பி அவற்றினை கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம், அம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் உள்ள இந்திய கவுன்சுலர் சேவை விண்ணப்ப மையங்களில் சமர்ப்பிக்க முடியும். இந்த நிலையில் இந்தியாவுக்கு புனித பௌத்த யாத்திரை தலங்கள் உட்பட யாத்திரைகளுக்காக பயணிக்கும் இலங்கையர்களுக்கான விசாக்கள் இலகுவாகவும் துரிதமாகவும் வழங்கப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 10 அல்லது அதற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் குழுக்களாக யாத்திரைகளை மேற்கொள்பவர்களுக்கான விண்ணப்பங்களை பத்திர சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு உறுதிப்படுத்தலையில் அவ்வாறான விண்ணப்பதாரர்களுக்கான விசாக்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு சேவையை வழங்கும் முன்னாள் தரப்பு சேவை வழங்குநரில் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு ஏற்பட்ட மாற்றத்தை அடுத்து இந்த செயற்பாடு தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் 2026 ஜூலை 7ஆம் தேதி முதல் புதிய சேவை வழங்குநர் தமது பணிகளை ஆரம்பித்திருக்க நிலையில் இலங்கையைச் சேர்ந்த யாத்திரிகர்களுக்கான விசாவை இலவசமாக வழங்கும் முறையை மீள அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. முன்னர் காணப்பட்ட நடைமுறையைப் போலவே இவ்வாறான விண்ணப்பங்கள் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சினால் உறுதிப்படுத்தப்பட்டவையாக இருக்க வேண்டும். இவ்வாறான யாத்திரிகளுக்கான விசாக்கள் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் குழுக்களாக பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு வழங்கப்படுவதோடு அவர்கள் குழுக்களாகவே அல்லது தனிப்பட்ட ரீதியிலே ICIC விசா விண்ணப்ப நிலையத்துக்கு தமது உயிரியல் அடையாளங்களை சமர்ப்பிப்பதற்காக செல்ல வேண்டும். இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் புதிய கட்டுப்பாடுகளின் கீழ் இது அத்தியாவசியமான ஒரு தேவையாகிறது. இருந்த போதிலும் 12 வயது முதல் 70 வயது வரையான விண்ணப்பதாரிகளை இவ்வாறான உயிரியல் அடையாளங்களை வழங்க வேண்டிய தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்நிலையில் அந்த நிலையங்களுக்கு தமது உயிரியல் அடையாளங்களை வழங்குவதற்காக செல்லும் ஏனைய சிரேஷ்ட பிரஜைகளை கவனத்தில் கொண்டு அவர்களது காத்திருப்பு நேரத்தை சாத்தியமான அளவில் குறைப்பதற்காக விசேட நடைமுறைகள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் TRT தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி TRT தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ச்சுலா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். கார்கில் போர் வெற்றி தினத்தையொட்டி அந்த போரில் வீரமரணமடைந்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நேற்று மரியாதை செலுத்தினார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர்களிடம் தமிழக வெற்றி கழகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார்.
4: சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு சென்றவர்கள் யாரும் திரு விஜய் முதல்வராக வேண்டும் என்று தேர்தல் பணியாற்றியவர்கள் அல்ல என்றார். தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு அக்கட்சிக்கு சென்ற அவர்கள் ஏற்கனவே அங்கு உண்மையாக உழைத்தவர்களை ஓரங்கட்டி பதவிக்கு வர நினைப்பது சந்தர்ப்பவாதமாகும் என்று திரு ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டார்.
5: 10 ஆண்டுகள் மந்திரியாயிருந்து, 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராயிருந்து வளர்த்த கட்சியை, வளர்த்துவிட்ட கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு போறவங்க தாவேக்காவை தூக்கி எறிய எவ்வளவு நாளாகும்? அதை புரிஞ்சுக்கிட்டு தாவேக்கா நிர்வாகிகளும் தாவேக்கா தலைவர் விஜயும் நடந்துகிட்டா சரிதான். வந்தவங்களை வச்சு அவங்க கட்சி நடத்தி ஜெயிச்சு வரல, ஜெயிச்சதுக்கு முன்னாடி வராங்க. அதனால வந்து அந்த கட்சி தான் விழிப்பா இருக்கணும்.
4: MGR ஜெயலலிதாவை போல எடப்பாடி திரு பழனிசாமி தம்மை எதிர்ப்பவர்களையும் அனுசரித்து செல்வதாக திரு ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். அதையும் மீறி அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்கள் வீணாக போவார்கள் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும் என்று அவர் கூறினார்.
0: தொடர்ந்து போர்கள் நடக்கும் பகுதியில் இயக்கப்படும் கப்பல்களில் கிடைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்கும் முன்பு அங்குள்ள பாதுகாப்பு நிலவரத்தை கவனத்தில் கொள்ளும்படி இந்தியர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சராக பிரல்காத் ஜோஷி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுடெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டத்தின் எதிரொலியாக கல்வி அமைச்சர் பதவியை தர்மேந்திர பிரதான் நேற்று முன்தினம் ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நுகர்வோர் விவகாரம், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரல்காத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சராக பிரல்காத் ஜோஷி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரியுடன் கல்வித்துறை அதிகாரிகளுடனும் அவர் ஆலோசனைகளை மேற்கொண்டார். இந்தியாவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்து மௌனம் காத்ததற்கு பாலிவுட் நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பிரபலங்களை பலர் குறை கூறி வருகிறார்கள். நீட் மருத்துவ தேர்வுத்தாள் கசிந்ததாக அடுத்தடுத்து தன்னகர் புதுடில்லியிலும் மற்ற இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன. ஆனால் அவற்றுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் பிரபலங்கள் பலர் மௌனமாக இருந்தார்கள். அவர்களை பொதுமக்கள் பலர் கோழை என்று கூறுகிறார்கள். அவர்கள் நடித்த படங்களை நாங்கள் தான் பார்த்தோம். எங்கள் ஆதரவின்றி அவர்களுக்கு புகழும் செல்வமும் கிடைத்திருக்க மாட்டா. இப்போது எங்களுக்கு உதவி தேவைப்படும் போது அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்று சென்னையைச் சேர்ந்த ஒருவர் குறிப்பிட்டார். சமூக ஊடகத்தில் ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவாக பதிவிட்டிருக்கலாம் என்று டெல்லியைச் சேர்ந்த மற்றொருவர் தெரிவித்திருக்கிறார். இறுதியில் சல்மான்கான், அனுபம் கேர் போன்ற பாலிவுட் நட்சத்திரங்கள் சிலர் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் அரசாங்கத்தின் பிழைகளை பற்றி நேரடியாக பேசாததால் அதற்கும் பொதுமக்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். அரசாங்கத்தை குறை கூறினால் தங்கள் தொழில் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் பிரபலங்கள் பலர் பேசாமல் இருந்து விட்டதாக ஒருவர் தெரிவித்தார். இருந்தாலும் அதிகளவு புகழ் பணம் கொண்ட பிரபலங்களுக்கு பாதிப்பு எதுவும் நேர்ந்திருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மாணவர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
4: சென்னை சைதாப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர் பெருமன்றத்தை சேர்ந்தவர்கள் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை தகர்க்கும் நீட் தேர்வு தேவையில்லை என்று கூறினர். தடையை மீறி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் தடுத்தபோது இருதரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே தமிழ்நாட்டில் தொடங்கும் நீட் எதிர்ப்பு போராட்டம் நாடு முழுவதும் விரிவடையும் என்று நீட் எதிர்ப்பு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு மணிரத்னம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வால் உயிரிழந்த தன் தங்கை அனிதாவை தொடர்ந்து உயிரிழந்த அனைத்து மாணவர்களுக்கும் இரங்கல் தெரிவித்தார்.
6: போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு, நீட்டுக்கு எதிரான மனநிலை இருந்துட்டு இருக்கு. பட் இதை மாதிரி ஒரு பெரிய அனித்த இறந்தப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கல. அது இப்போ மாணவர்கள் அங்கங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் நீர்த்து போயிடக்கூடாது, இந்த போராட்டம் அடுத்த நோக்கி முன்னேறணும், நம்ம இலக்கு நீட்டு விளக்கை நோக்கி நகரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட், இந்த அடுத்த கட்ட போராட்டம்.
4: நீட் தேர்வுக்கு எதிராக எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே தமிழ்நாடு இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் பேரணி நடைபெற்றது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை கூட்டுரோடு, தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் உள்ளிட்ட இடங்களில் காங்கிரசார் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி கோவையில் அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் மனித சங்கிலி நடைபெற்றது. இதனிடையே கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான், அமைச்சர் பதவியில் இருந்து திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருப்பதை விட நீட் தேர்வு நிரந்தரமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்றார். இதனிடையே டெல்லி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிக்க அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் ஃப்ரீமான் நகரில் திரண்ட ஏராளமானோர் இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். சீர்திருத்தங்களுக்கான கோரிக்கை இத்துடன் நின்றுவிடக் கூடாது என்றும் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்யும் வரை அது தொடர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.
0: தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் தேர்வு நடைமுறைகளை முழுமையாக மாற்றியமைக்கும் பணிக்குழுவை அறிவித்திருக்கிறார்.
4: நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சராக இருந்த திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் மாணவர்கள் இளைஞர்கள் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்பின. அழுத்தம் அதிகரித்ததால் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை தொடர்ந்து உணவுத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷியிடம் கல்வித்துறை கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் திரு மோடி நேற்று வெளியிட்ட வீடியோவில் மாணவர்களின் எதிர்காலத்துக்காக அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மாணவர்களின் வாழ்க்கையை கெடுத்தவர்கள் சிறையில் வாடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வருவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் திரு மோடி கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நம்பகத்தன்மையுடனும் வெளிப்படை தன்மையுடனும் தேர்வு முறைகள் இருக்க வேண்டும் என்றும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உச்சபட்சமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இன்போசிஸ் இணை நிறுவனர் திரு நந்தன் நிலைக்கடை தலைமையில் உயர் அதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்பட உள்ளதாக திரு மோடி கூறியுள்ளார்.
7: ஹமாரி பரீட்சா பத்ததி மே சப்சே ஜாதா
0: உலகளவில் புகழ்பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர் நந்தன் நிலகனி தலைமையில் நிலைக்குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது.
7: டெக்னாலஜி கா உபயோகம் இன் சாரி பாத்தோ கோ தியான் மே ரக்தே ஹுயே விஸ்வ பிரசித்த டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் ஸ்ரீமான் நந்தன் நிலகனி ஜி கே நேதிருத்வம் மே ஏக் ஹை பவர் டாஸ்க் ஃபோர்ஸ் பனானே கா நிர்ணய.
0: நுழைவுத் தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை அமல்படுத்துவது குறித்து இந்த குழு ஆய்வு செய்யும்.
4: இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் வரும் தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு மோடி தெரிவித்துள்ளார். இந்த குழுவில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சோம்நாத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி, புலனாய்வுத்துறை முன்னாள் தலைவர் திரு தபன் தேகா, கல்வித்துறை முன்னாள் செயலாளர் திருமதி அனிதா கர்வால், தளவாட நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே 2024 ஆண்டு நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டுக்கு பிறகு அமைக்கப்பட்ட இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு கே ராதாகிருஷ்ணன் குழுவின் தற்போதைய நிலை என்ன என்று மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேரளாவைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி திரு ஜான் பிரிட்டாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த குழு தாக்கல் செய்த 184 பக்க அறிக்கையின் நிலை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
0: தொடர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துவிட்ட போதிலும் நாடாளுமன்ற முடக்கம் தீருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அத்துடன் தேர்வு முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு இன்று தாக்கல் செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. டெல்லி போராட்டத்துக்கு அடுத்ததாக பஞ்சாபில் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் போராட்டம் நடத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் திப்கே தெரிவித்திருக்கிறார்.
8: பஞ்சாப் மாநிலத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு, 12 வகுப்பு ஆங்கில தேர்வு, மருந்தக அலுவலர் தேர்வு உள்ளிட்ட 6 தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் கல்வி அமைச்சர் திரு ஹர்ஜோத் பைன்சின் ராஜினாமா செய்ய காங்கிரசும் பாஜகவும் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அபிஜித் திப்கே, டெல்லி போராட்டம் தற்போதுதான் முடிந்துள்ளதால் சற்று அவகாசம் தேவைப்படுவதாக கூறினார். பஞ்சாப் விவகாரத்தையும் கையில் எடுப்போம் என்ற அவர் அதற்கான திட்டமிடலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார்.
0: எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும்.
8: போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்வது குறித்து அரசுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக திரு தீப்கே கூறினார். இதனிடையே பீகார் மாநிலம் பாட்னாவில் மாணவர் போராட்டத்தின் போது அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கைது செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் திரு லாலு பிரசாத்தின் மகன் திரு தேஜ் பிரதாப் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை 24 மணி நேரத்திற்குள் விடுதலை செய்யாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று அவரது சகோதரரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான திரு தேஜஸ்வி யாதவ் எச்சரித்துள்ளார்.
0: தொடர்ந்து கர்நாடகம் காவிரி நீர் தர மறுத்திருக்கின்ற நிலையில் டெல்டா மாவட்டங்களில் குருவியை தொடர்ந்து சம்பா சாகுபடிக்கும் சாதகமற்ற சூழல் நிலவுகிறது. வளர்ந்து வரும் மக்கள் தொகை, சுருங்கி வரும் இயற்கை வாழ்விடங்கள், காடுகளின் எல்லைப் பகுதிகளில் அதிகரித்து வரும் மனித குடியிருப்புகள் ஆகிய காரணங்களால் இந்தியாவில் மனித வனவிலங்கு மோதல் ஆண்டுதோறும் தீவிரமடைந்து வருகிறது. இது சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மட்டுமன்றி கிராமப்புற மக்களின் உயிர் பாதுகாப்பு, விவசாயம் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தையும் நேரடியாக பாதிக்கும் சமூக சவாலாக உருவெடுத்திருக்கிறது. இந்த பிரச்சினைக்கு அறிவியல் அடிப்படையிலான நீடித்த தீர்வுகளை உருவாக்கும் நோக்கில் கோவை தடாகம் சாலையில் உள்ள மத்திய மாநில வனப்பணி அகாடமியில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் மனித வனவிலங்கு மோதல் குறித்து தேசிய சிறப்பு மையம் மற்றும் தேசிய மனித வனவிலங்கு மோதல் இணையதளம் ஆகிய 2 முக்கிய திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டன. வன மேலாண்மையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் முயற்சியாக இவை கருதப்படுகின்றன. இந்திய வனவிலங்கு நிறுவனம் மற்றும் சலிம் அலி பறவையில் மையத்தின் ஒருங்கிணைப்பில் கோவையில் செயற்பட உள்ள தேசிய சிறப்பு மையம் வெறும் ஆராய்ச்சி நிறுவனமாக இல்லாமல் நாட்டின் வனவிலங்கு மேலாண்மை கொள்கைகளுக்கு அறிவியல் வழிகாட்டுதலை வழங்கும் மையமாக உருவாக்கப்பட்டுள்ளது. மனித வனவிலங்கு மோதல்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விலங்கு இனத்திலும் மாறுபடும் தன்மையுடையவை என்பதால் அதற்கேற்ப தனித்துவமான மேலாண்மை உத்திகளை உருவாக்க இந்த மையம் நடவடிக்கை மேற்கொள்ளும். குறிப்பாக காப்பகங்களை விட்டு வெளியேறும் புலிகள், குடியிருப்பு பகுதிகளில் நுழையும் சிறுத்தைகள், மனித யானை மோதல்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட தீர்வு முறைகள் வகுக்கப்பட இருப்பதான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிவகாசி பகுதியில் சட்டவிரோத பட்டாசு ஆலைகளை தடுப்பதற்கு விதிமீறல் காரணமாக மூடப்பட்ட ஆலைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
4: செங்கமலப்பட்டியில் அனுமதியின்றி இயங்கிய பட்டாசு தயாரிப்பு கூடத்தில் நேற்று ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தில் பலியானோரின் குடும்பத்தினர் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு அரசு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர்.
9: என் பிள்ளைகளை வச்சுட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இருக்கையில இப்ப அவர் இல்லவும் இல்ல. எங்களுக்கு என் பிள்ளைய படிப்புக்கு எங்க வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அரசாங்கம். இது மேல ஒண்ணு சொல்ல முடியல,
4: விதிமீறல்களை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் 200 மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் கூறினர். அதனால் வேலை இழந்த நிலையில் சில தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக நடத்தப்படும் ஆலைகளுக்கு செல்வதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் வலியுறுத்தினர்.
10: சட்டவிரோத
4: பட்டாசு ஆலைகளில் பணிபுரிவதை தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வை தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றும் பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கேட்டுக்கொண்டனர்.
0: தொடர்ந்து சாந்தனூர் அணையின் நீர்மட்டம் சரிந்ததால் ஆடிப்பட்ட விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலை விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள்.
8: அண்மை காலமாக அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததன் காரணமாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் 50,000 ஏக்கர் பாசனத்திற்காக அணையில் இருந்து நீர் திறக்கப்படுவது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. நெல் மற்றும் இதர பயிர்களுக்கான ஆடிப்பட்ட விவசாய பணிகள் தொடங்க முடியாததால் விவசாயிகள் இழப்பை எதிர்கொண்டுள்ளனர்.
11: இப்பக்கூடிய வறட்சியின் காரணமாக பயிரிடப்பட்டு இருக்கக்கூடிய மானாவாரி பணிலாம், மானாவாரி கம்பு, அதுக்கு கரும்பு, இரவையில இருக்கக்கூடிய கரும்புலாம் எல்லாமே வருஷம் வந்து ஆண்டு போச்சு. அதால ஒவ்வொரு விவசாயிக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 20,000-30,000 வரைக்கும் செலவு பண்ணிட்டு பரிந்து வச்சுட்டு இருக்காங்க.
8: திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தண்ணீர் இன்றி குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வலங்கைமான் அருகே பைத்தஞ்சேரி, புலவர் நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் நடவு செய்யப்பட்ட விளைநிலம் பாலம் பாலமாக வெடிக்க தொடங்கியுள்ளது. நிலத்தடி நீர்மட்டமும் அதல பாதாளத்திற்கு சென்றதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
12: இந்த குறுவையை நம்பி நாங்க கொஞ்சம் விதையெல்லாம் விட்டு எல்லாம் ரெடி பண்ணி பார்த்தப்ப சுத்தமா ஜூன் வர வேண்டிய தண்ணி இதுவரைக்கும் தண்ணி வரவே இல்லை. போர்லையும் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப குறைஞ்சு போனதுனால கருகி போய் சுத்தமா மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறோம்.
8: பாதிப்பு குறித்து அதிகாரிகள் விரைந்து கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து கட்டாய உழைப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 301 சட்டப்பிரிவின் அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கையின் கீழ் இந்தியாவை மிக குறைந்த 10% சுங்கவரி வரம்பில் அமெரிக்கா வைத்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டு வந்த பயங்கரவாத தாக்குதல் சதி திட்டத்தை அந்த மாநில காவல்துறையினர் முறியடித்துள்ளார்கள். இது தொடர்பாக காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 1.3 கிலோ வெடிப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயுத உற்பத்தி, ராணுவ ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் இந்தியா தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். நேர்மையான அரசியல்வாதிகள் தேர்தலில் வெல்வது கடினமாகிவிட்டது, ஆகவே இனி தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன் என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா அவர்கள் திடீரென அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
4: மாண்டியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வருணா சட்டமன்ற தொகுதி மக்கள் தம்மை மீண்டும் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாக தெரிவித்தார். ஆனால் 2028 வரவுள்ள தேர்தலில் போட்டியிடக்கூடாது என தாம் முடிவெடுத்து விட்டதாக திரு சித்தராமையா கூறினார். கடந்த காலங்களில் தேர்தலில் போட்டியிடும் போது மக்கள்தான் வேட்பாளர்களுக்கு பணம் தருவார்கள் என்றும் வெற்றியை உறுதி செய்வார்கள் என்றும் தெரிவித்த அவர், அந்த சூழ்நிலை தற்போது இல்லாமல் போய்விட்டது என்றார். இப்போது தேர்தலில் போட்டியிட்டால் மக்களுக்கு பணம் தர வேண்டியதாகிவிட்டது என்ற திரு சித்தராமையா, அரசியலில் தற்போது ஊழல் மலிந்து விட்டது என்றும் கூறினார். நேர்மையான அரசியலுக்கு நிற்பதற்கு கால் இல்லை என்ற திரு சித்தராமையா, இந்த பின்னணியில் இனிவரும் தேர்தல்களில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவுக்கு தாம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். அடுத்த தேர்தலின் போது தமக்கு 82 வயதாகிவிடும் என்பதும் உடல்நல பிரச்சனையும் தாம் இந்த முடிவு எடுத்ததற்கான இதர காரணங்கள் என்று அவர் குறிப்பிட்டார்.
0: தொடர்ந்து இந்தியாவின் புதிய 200 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளுக்கு நேபாள அரசு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அனுமதியை வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் இந்திய ரூபாய் நோட்டுகளை இந்தியா தவிர பிற நாடுகளிலிருந்து நேபாளத்துக்கு கொண்டுவரக்கூடாது என்றும், அதேபோல் நேபாளத்திலிருந்தும் இந்திய ரூபாய் நோட்டுகளை இந்தியா தவிர பிற நாடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடாது என்றும் நேபாள ராஷ்டிரிய வங்கி அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்துக்கு சுற்றுலா செல்வோர் தங்களது கையில் ரொக்கமாக 5000 அமெரிக்க டாலர் மதிப்பில் சுமார் 483,000 இந்திய ரூபாய் வரை எடுத்து செல்லும் பட்சத்தில் சுங்கத்துறையினரிடம் தெரிவிக்க வேண்டியதில்லை என்றும், அந்த பணம் இந்திய கரன்சியாக இருப்பின் 100 ரூபாய் நோட்டுக்கு மேல் மதிப்பு கொண்டதாக இருக்கக்கூடாது என்றும் நேபாள ராஷ்டிர வங்கி தெரிவித்துள்ளது. $5,000 மதிப்புக்கு கூடுதலான தொகையை ரொக்கமாக எடுத்து சென்றால் சுங்கத்துறையினரிடம் அதனை தெரிவிக்க வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது.
4: யுனெஸ்கோவின் இந்த பட்டியலில் இணையும் இந்தியாவின் 45வது தலம் இதுவாகும். வாரணாசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சாரநாத் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. புத்தர் தமது முதல் போதனையை வழங்கிய இந்த இடம் உலகம் முழுவதும் உள்ள பௌத்தர்களுக்குமான யாத்திரை தலமாக விளங்குகிறது.
0: இனி சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,370 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 240 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து 2வது நாளாக ராணுவ தாக்குதல்களை நிறுத்தியதைத் தொடர்ந்து நேற்று காலை வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் விலைகள் சரிந்தன. கடந்த 2 மாத கால உச்சத்திலிருந்து இந்த விலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான போரின் போது அமெரிக்கா வசமுள்ள ஆயுத களஞ்சியம் குறைந்து வருவதாக வெளிவந்த செய்திகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்திருக்கிறார்.
10: அமெரிக்க ராணுவத்தின் கூட்டுப்படை தலைவர்கள், அவையின் தலைவர் ஜெனரல் டேன் கெய்ன் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் போன்ற ஆயுதங்கள் தீர்ந்து வருவதாக வெள்ளை மாளிகைக்கு அறிவித்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டன. எவ்வாறாயினும் அதனை மறுத்த டொனால்ட் ட்ரம்ப், உலகின் வேறு எந்த நாட்டை விடவும் அமெரிக்காவிடமே அதிக ஆயுத களஞ்சியம் காணப்படுவதாக தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு தேவையான அளவை விட அதிகமாகவே ஆயுத கையிருப்பு உள்ளதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியின் போது ட்ரம்ப் வலியுறுத்தினார். இதனிடையே ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்க தூதுவர் மைக் வோல்ஸ் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தொடர்ச்சியாக 13 நாட்களுக்கு அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பர தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தன. எப்படியாயினும் கடந்த வார இறுதியில் இரு தரப்பில் இருந்த மோதல்கள் எதுவும் பதிவாகவில்லை. இவ்வாறாக அமெரிக்கா தனது தாக்குதல்களை நிறுத்தும் வரை தானும் பதிலடிகளை வழங்குவதை நிறுத்தி வைப்பதாக ஈரான் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ரோய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் ஈரான் மற்றும் அமெரிக்காவிடம் முன்வைத்த முன்மொழிவுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகவில்லை எனவும் அவற்றை இடைநிறுத்தியுள்ளதாகவும் ஞாயிற்றுக்கிழமை அல் அரபியா மற்றும் அல் ஹதாத் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹோமஸ் நீரிணையில் புதிய வழித்தடம் ஒன்றை உருவாக்குவதை ஈரான் நிராகரித்துள்ளதாகவும் பாகிஸ்தான் அதிகாரிகளிடமும் அது தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணளவாக 2 வாரங்களாக தொடர்ந்த ராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னர் அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தியதை அடுத்து நடைபெற்றுள்ளது. கடந்த 2 நாட்களாக ஈரான் மீது அமெரிக்காவின் ராணுவ தாக்குதல்கள் எதுவும் பதிவாகவில்லை. இதனிடையே வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்துள்ளது. தொடர்ந்து 13 நாட்களாக நடைபெற்று வரும் ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு ராணுவத்திற்கு உத்தரவிட்ட நிலையில் ஈரானிடமிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக மாத்திரமே வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தமது படைகள் தாக்குதல் நடத்தியதாகவும் தற்போது தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுள்ளமையால் பதில் தாக்குதல்களை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்துள்ளது. போர் ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணையின் கையிருப்பு போதாமையால் ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு ராணுவத்திற்கு நேற்று உத்தரவிட்டார்.
0: தொடர்ந்து அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள சியட்டல் நகரில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. இருவர் சம்பவ இடத்திலே இறந்தார்கள். 5 பேருக்கு காயம் ஏற்பட்டதாக சியட்டல் தீயணைப்புத்துறை கூறியிருக்கிறது. காயமடைந்தோரில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபலமான ஸ்பேஸ் நீடில் கோபுரத்துக்கு அருகில் இருக்கும் சியட்டல் நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை சுமார் 6 மணிக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரியவருகிறது. ஆண்டுதோறும் நடக்கும் விட்டோப் சீட்டல் உணவு விழாவில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது. பலர் தங்களை காப்பாற்றிக் கொள்ள சம்பவ இடத்திலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடியதாக குறிப்பிடப்படுகிறது. சம்பவ இடத்திலிருந்த சிலர் துப்பாக்கிச்சூட்டின் சத்தத்தை கேட்டு முதலில் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடப்பதாக நினைத்ததாக கூறினார்கள். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் தாக்குதல் நடத்தியதாக நம்பப்படும் முக்கிய சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஜெர்மனி குடியுரிமை பெற்ற 21 வயது அப்துல் தலட் லெபனானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. ஓரின சேர்க்கை சமூகத்தினரின் கிறிஸ்தவ ஸ்ட்ரீட் டே நிகழ்ச்சியின் போது அவர் கூட்டத்துக்குள் வாகனத்தை ஓட்டியதாக சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவத்தில் பெண்ணொருவர் இறந்தார். 29 பேர் காயமிட்டார்கள். சந்தேக நபர் IS பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளர் என்றே கூறப்படுகிறது. சந்தேக நபரை காவல்துறையினர் உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை 6 மணிக்கு கண்டுபிடித்ததாக காவல்துறை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது. அப்போது அவர் கத்தியொன்றை ஏந்தி காவல்துறையினரை நோக்கி ஓடி வந்ததால் அவரை சுட்டதாக காவல்துறை எக்ஸ் பதிவில் விளக்கியது. அதில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு 3 விண்வெளி வீரர்கள் நேற்று பாதுகாப்பாக திரும்பியிருக்கிறார்கள். விண்வெளியில் அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் கூட்டாக சேர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைத்திருக்கின்றன. அந்த விண்வெளி நிலையத்தில் அமெரிக்க விண்வெளி வீரர் கிறிஸ் வில்லியம்ஸ், ரஷ்ய விண்வெளி வீரர்கள் செர்கோய் குட்ஸ்வெர்ஸ்கோப், செர்கோய் மிகேஃப் ஆகியோர் 8 மாதங்களாக தங்கியிருந்து ஆய்வு மற்றும் பராமரிப்பு பணிகளை செய்து வந்தார்கள். இந்நிலையில் 3 பேரும் தங்கள் பணி முடிந்ததை அடுத்து சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ரஷ்யாவின் சோயுஸ் MS-28 விண்கலம் மூலம் பூமிக்கு புறப்பட்டார்கள். அந்த விண்கலம் கஜகஸ்தானில் உள்ள தெஜிகாஸ்தானில் இருந்து தென்கிழக்கே தரையிறங்கியது. இதையடுத்து 3 பேரும் விண்கலத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியே வந்தார்கள். 3 பேரில் வில்லியம்ஸ், மிகேஃப் ஆகியோருக்கு இது முதல் விண்வெளி பயணமாகும். ஸ்வெர்ஸ்கோவுக்கு 2வது விண்வெளி பயணம் இதுவாகும். ஜப்பானிய பிரதமர் சனாயி தக்காச்சி விடிய விடிய கண் விழித்து வேலை பார்ப்பதாக பயந்திருக்கிறார். நாளுக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் தூங்குவதாக அவர் சென்ற வாரம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். மின்னஞ்சல்களுக்கு பதிலளிப்பது, ஆவணங்களை சரிபார்ப்பது, அதுபோக வீட்டு வேலைகளையும் செய்வது என்று பல வேலைகள் இருப்பதாக அவர் கூறுகிறார். அந்த பதிவு குறித்து ஜப்பானில் பரவலாக பேசப்படுகிறது. அவர் கடினமாக உழைப்பவர் என்றாலும் ஓய்வெடுப்பது முக்கியம் என்று பலர் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். பொறுப்புகளை மற்றவர்களுக்கு பயந்தளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் ஜுசிரா டமாக்கி அக்கறை தெரிவித்திருக்கிறார். தூக்கம் போதாவிட்டால் அளவுக்கு அதிகமாக அசதி இருக்கும். அத்தகைய அசதி மது போதைக்கு சமம் என்று வேறொரு எதிர்கட்சி உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு செயல்பட்டால் அரசாங்கத்தை ஒழுங்காக வழிநடத்த முடியாமல் போகலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஜப்பானில் வேலை வாழ்க்கை சமநிலையை அடைவது பெரும் சவாலாக இருக்கிறது. வேலைக்கு மிதமிஞ்சிய முக்கியத்துவம் அளிக்கும் நடைமுறையை பிரதமர் மறுபடியும் பிரபலமாக்குவதாக பலர் குறை கூறியுள்ளார்கள். தெற்கு சீனாவில் நவல் புயல் நேற்று கரையை கடந்தது. அப்போது பெய்த மழை வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலியாகினார்கள். சீனாவின் தெற்கு மாகாணமான குவாங்டாங்கில் ஷங்ஷு மற்றும் சான்வி அருகே நவல் புயல் நேற்று காலை கரையை கடந்தது. அப்போது 162 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதோடு கனமழையும் பெய்தது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்து போனார்கள். காய்கறிகளில் ஊட்டச்சத்து குறைந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பழங்கள், காய்கறிகள், தானியங்களில் விட்டமின்கள், தாதுக்கள் குறைந்து வருகின்றன. இதற்கு பல காரணங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதிக விளைச்சல் தரும் புதிய பயிர் வகைகள், தீவிர வேளாண்மை முறைகள் முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. மீளுருவாக்க வேளாண்மை மண்ணின் இயற்கை வளத்தையும் உயிரியல் அமைப்பையும் மேம்படுத்தும் வேளாண்மை முறையாகும். அதனால் ஊட்டச்சத்து அதிகரிக்கும் வாய்ப்பிருக்கிறது. ஆய்வுகளில் மீளுருவாக்க வேளாண்மையில் விளைந்த கீரை, பட்டாணி, கரட் போன்றவற்றில் இரும்பு உள்ளிட்ட சத்துக்கள் பல மடங்கு அதிகமாக இருக்கின்றன. மண்ணின் ஆரோக்கியம் முக்கியம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மண்ணில் வாழும் நுண்ணுயிரிகள், பூஞ்சை வலப்பின்னர்கள் தாவரங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச உதவுகின்றன. நவீன வேளாண்மை பாதிப்பு

கருத்தாக இருக்கிறது. மகளின் உயரம் போதவில்லை, அதனால் சுரப்பி நீர் சீச்சைக்கு அழைத்து சென்றார் தந்தை. அவர் சீனாவின் குனான் மாநிலத்தைச் சேர்ந்த லீ. மகளின் சீச்சைக்கு அவர் மாதந்தோறும் 6000 யுவான், கிட்டத்தட்ட 887 அமெரிக்க டாலரை செலவிடுகிறார். 12 வயது மகளின் உடலில் சுரப்பி நீர் செலுத்தப்படுகிறது. சீச்சைக்கு முன்பு ஓராண்டுக்கு 2 முதல் 3 சென்டிமீட்டர் வரை மட்டுமே மகள் வளர்ந்தார். ஆனால் 6 மாத சீச்சைக்கு பிறகு அவரது உயரம் 4 முதல் 6 சென்டிமீட்டர் வரை அதிகரித்ததாக தெரிவிக்கப்பட்டது. தமது மகள் எந்த உயரத்தில் இருக்க வேண்டும் என்பதில் சில எதிர்பார்ப்புகள் இருப்பதாக லீ தெரிவித்தார். மகள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதே தனது குறிக்கோள் என்று லீ விளக்கினார். ஆனாலும் ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பது ஆபத்துக்களைத்தான் ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கலாம், உடல் வளர்ச்சி முன்கூட்டியே நின்றுவிடலாம், நிரந்தரமாக வளர்ச்சி குன்றிய நிலை ஏற்படக்கூடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். தென் தாய்லாந்தில் அமைந்திருக்கும் ஒரு பௌத்த ஆலயம் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் புசான் நகரில் நடைபெற்ற உலக மரபுடைமை குழு சந்திப்பில் வாட்பிர மத வெரகாமாவின் ஆலயம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தாய்லாந்து அதிகாரிகளும் உள்ளூர் சமூகங்களும் மேற்கொண்ட 14 ஆண்டு முயற்சிக்கு தற்போது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆலய வளாகம் 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கட்டப்பட்டது. இலங்கை கட்டிடக்கலை பாணியில் 78 மீட்டர் உயர மணிவடிவ ஸ்தூபியை கொண்டுள்ளது. தாய்லாந்தின் முதல் உலக மரபுடைமை தலம் யுனெஸ்கோ பட்டியலில் இடம் பிடித்துள்ள தாய்லாந்தின் 6வது தலம் என்ற பெருமையை இந்த அங்கீகாரம் கொடுக்கிறது. ஜப்பானுக்கும் யுனெஸ்கோ பட்டியலில் புதிய இடம் கிடைத்திருக்கிறது. நாட்டின் பழங்கால தலைநகரங்களான அசுகா, புஜிவாரா ஆகியவை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. நாராவட்டாரத்தில் அமைந்துள்ள தொல்பொருள் வளாகம் 6ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்தது. இதனுடன் சேர்த்து ஜப்பானின் மொத்த உலக மரபுடைமை சின்னங்கள் 27ஆக இருக்கிறது. எந்த நாட்டவரின் ஆயுட்காலம் ஆக அதிகம் என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகிலே ஜப்பானிய பெண்களின் சராசரி ஆயுட்காலம் தான் ஆக அதிகமாக உள்ளது. அவர்கள் கிட்டத்தட்ட 87 ஆண்டுகள் வாழ்வதாக அந்த நாட்டு சுகாதார சமூகநல அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி உலக தரவரிசையில் ஜப்பான் 41வது ஆண்டாக முதலிடத்தில் இருக்கிறது. ஜப்பானிய ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் சுமார் 81 ஆண்டுகள், உலகளவில் அது 7வது நிலை. ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, இத்தாலி போன்ற நாடுகள் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டன. புள்ளிவரங்கள் கடந்த ஆண்டு திரட்டப்பட்டன. ஜப்பானில் 2024ஆம் ஆண்டை காட்டிலும் சென்ற ஆண்டு அதிகமானோர் நிமோனியா அல்லது முதுமை காரணமாக இறந்து போனார்கள். அங்கு புற்றுநோய், கோவிட் 19, இதய நோய்கள் ஆகியவற்றால் ஏற்படும் மரணங்கள் குறைந்திருக்கின்றன. பிற நாட்டவருடன் ஒப்பிடும் போது ஜப்பானியர்களின் ஆயுட்காலம் அதிகமாகவே உள்ளது என்று ஜப்பானிய சுகாதார சமூகநல அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் சுகாதார சமூகநல சேவைகளின் உயர்வான தரத்தை அது பிரதிபலிப்பதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இனி விளையாட்டுச் செய்திகளில், கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று முதலிடத்தை கைப்பற்றியுள்ள தம்பலகாமம் குளக்கோட்டான் தமிழ் வித்யாலய மாணவிகளுக்கு ஜெயகுமாரன் குளோபல் பவுண்டேஷன் அமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரமுகருமான குமார் ஜெயகுமாரன் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததோடு வாழ்த்து செய்தியொன்றையும் விடுத்திருக்கிறார். கிழக்கு மாகாண வலைப்பந்தாட்ட போட்டியில் முதலாம் இடத்தை பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ள தம்பலகாமம் குளக்கோட்டான் தமிழ் வித்யாலய செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வெற்றி மாணவர்களின் கடின உழைப்பு, விடாமுயற்சி, ஒழுக்கம் மற்றும் குழு ஒற்றுமைக்கு கிடைத்த சிறந்த அங்கீகாரமாகும். அதேபோல் மாணவர்களை திறம்பட பயிற்றுவித்து வழிநடத்திய பயிற்றுவிப்பாளர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை அதிபர் மற்றும் பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்காக அர்ப்பணிப்புடன் துணை நின்ற பெற்றோர்கள் அனைவரும் இந்த வெற்றியின் முக்கிய பங்குதாரர்களாக பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கல்வியுடன் விளையாட்டுத் துறையிலும் சாதனை படைத்து தம்பலகாமம் மண்ணுக்கும் திருவோணமலை மாவட்டத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் பெருமை சேர்த்துள்ள இந்த மாணவர்களின் எதிர்கால பயணம் மேலும் பல வெற்றிகளால் சிறக்க இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். இன்றைய இந்த வெற்றி நாளைய தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான சாதனைகளுக்கான வலுவான அடித்தளமாக அமையட்டும் என்றும் அவரது அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிம்பாயாவுக்கு எதிரான 3வது

டி20 போட்டியில் இந்திய அணி 35 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட டி20 தொடரை சிரியஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு தயாராவதற்காக இந்திய ஆடவர் ஹாக்கி அணி 3 பயிற்சி பயணமாக சுவிட்சர்லாந்து செல்கிறது. AHF ஆசிய யூத் ஹாக்கி 5 சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. மகளிர் அணி வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் ஆசிய யூத் ஹாக்கி 5 சாம்பியன் போட்டியை நடைபெற்றது. முதன்முறையாக ஹாக்கி 5 போட்டி அங்கு நடைபெறுகிறது. காமன்வெல்த் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பழுதூக்கல் போட்டியின் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளி வென்றுள்ளார். F1 கார் பந்தயத்தின் காங்கேரி கிராண்ட்ஃபிரி போட்டியில் பிரிட்டன் வீரரும் மெக்லரோன் சாரதியுமான லாண்டோ நோரிஸ் நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு சாம்பியனான அவருக்கு இந்த சீசனில் இது முதல் வெற்றியாகும். நெதர்லாந்தின் மெக்ஸ் வெர்ஸ்டாப்பன், ரெட்புல் இத்தாலியின் கிமி ஆண்டனி, மெர்சிடஸ் ஆகியோர் முறையே அடுத்த இரு இடங்களை பிடித்துள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilonline.com ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.95 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.74 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.75 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.25 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.96 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.04 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.34 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.52 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.40 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.35 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிறைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 32 இன்னா செய்யாமை என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 314. இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்.
1: 7 ஆண்டு காலம் தண்டனை பெற்று சிறையில் வாடிக்கொண்டிருந்தான் அந்த வாலிபன். செய்யாத குற்றத்திற்கு அவனுக்கு சிறை வாழ்வு கிடைத்தது. குற்றம் புரியாத அவனுக்கு நீதிமன்றம் தந்த பரிசு எண்ணி குமுறிக் கொண்டிருந்தான். என்றாலும் சிறை வாழ்வுக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றிக்கொண்டு அந்த 7 ஆண்டு காலத்தை கழிப்பதற்கு நெஞ்சில் உறுதியேற்றுக் கொண்டான். சிறை கைதிகளுக்கு பணிகளை செம்மையாக செய்வதிலும் சிறையில் உள்ள நூல் நிலையத்தை பயன்படுத்திக் கொள்வதிலும் அவன் மிகுந்த அக்கறை காட்டினான். அங்கிருந்த அதிகாரிகளில் ஒருவனுக்கு ஏனோ தெரியவில்லை அந்த வாலிபன் மீது தேவையில்லாத ஒரு வெறுப்பு. இத்தனைக்கும் சிறை விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அனைத்து அதிகாரிகளிடமும் அவன் பணிந்தே நடந்து வந்தான். சிறையில் உள்ள மற்ற கைதிகளின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலும் அவர்களுக்கு நோய் நொடியினில் ஓடிச் சென்று உதவி செய்வதிலும் அந்த வாலிபனுக்கு தனி ஆசை. அந்த நற்செயல் ஏனோ குறிப்பிட்ட அதிகாரிக்கு பிடிக்கவில்லை. அதன் விளைவை அந்த வாலிபன் சிறைக்குள் அடிக்கடி அனுபவித்தான். வேண்டுமென்றே அவனை கடுமையான குரலில் கூப்பிட்டு இழிவாக பேசுவான் அந்த அதிகாரி. சில நாட்களில் கைத்தடியால் அந்த வாலிபனை அடித்துவிட்டு செல்வான். ஏனையா என்னை வீணாக அடிக்கிறீர்கள் என்று அந்த வாலிபன் கேட்ட போதெல்லாம் அதற்கு தண்டனையாக சிறை கூண்டு கதவை திறக்காமல் சிறைக்குள்ளேயே சிறை வைத்து அவனை வதைக்கவும் தயங்கவில்லை. சோறு தண்ணீர் கொடுக்காமல் கூட அவனை பட்டினியால் துவளவிட்டதும் உண்டு. 7 ஆண்டு தண்டனையில் இப்படி 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அதற்கிடையே அவன் செய்திருந்த மேல்முறையீட்டின் பேரில் விசாரணை முடிவுற்று குற்றமற்றவன் என தீர்ப்பு வழங்க பெற்று விடுதலை பெற்றுவிட்டான். 2 ஆண்டுகள் சிறை பரவியாக இருந்த அந்த வாலிபன் தன் பெற்றோரை காண பிறந்த சிற்றூர் நோக்கி புறப்பட்டான். அவன் சென்ற வழியில் அந்த சிறை அதிகாரி பாதையில் விழுந்து கிடப்பதை பார்த்து திடுக்கிட்டான். அருகே சென்று கவனித்தான். அதிகாரியின் உடலில் பல பகுதிகளில் குருதி வளைந்து கொண்டிருந்தது. அவரை தூக்கி மடியில் வைத்து ஐயா ஐயா என்று அழைத்தான். அதிகாரி கண்ணை திறந்தான். தண்ணீர் தண்ணீர் என்று முனகினான். வாலிபன் பக்கத்தில் இருந்த குளத்திற்கு சென்று கை நிறைய தண்ணீரை ஆண்டு வந்து அதிகாரியின் வாயில் ஊற்றினான். வெறி பிடித்து ஓடி வந்த மாடு ஒன்று இப்படி முட்டி தள்ளி உருட்டி விட்டது என்று அதிகாரி அழுது கொண்டே சொன்னான். அவனை தூக்கி வாலிபன் தோளில் போட்டுக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். அவன் குணமடையும் வரையில் அருகிலேயே 5-6 நாட்கள் இருந்து கவனித்து வந்தான். ஒரு நாள் அந்த வாலிபன் அதிகாரியிடம் விடைபெற்றுக் கொண்ட போது அவன் கைகளை அன்போடு பிடித்துக் கொண்டு அதிகாரி கேட்டான், நான் உனக்கு எவ்வளவோ தீமை செய்திருக்கிறேன், ஆனால் நீ அதற்கு மாறாக இவ்வளவு உதவி செய்திருக்கிறாயே, அது எப்படி முடிந்தது உன்னால்? வாலிபன் பதில் கூறினான் புன்னகையுடன், ஐயா, நீங்கள் எனக்கு செய்த தீமைகளையும் இப்போது நான் உங்களுக்கு செய்த நன்மைகளையும் நான் மறந்துவிட்டேன். தீமை செய்தவர்களை தாண்டிக்க அவர்கள் வெட்கப்படும்படி அவர்களுக்கு நன்மையை செய்துவிட்டு அந்த தீமையையும் அதற்கு மாறாக செய்த நன்மையையும் மறந்துவிடல் வேண்டும் என வள்ளுவர் கூறியிருக்கிறார். இது துறவரம் மேற்கொண்டோருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பொருந்தும். அதிகாரி அந்த வாலிபனை நன்றி பெருக்குடன் தழுவி கொண்டு தன்னை மன்னித்து விடுமாறு கேட்டுக்கொண்டான். அதற்கான வாலிபரின் குரல், இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னியம் செய்துவிடல். இன்னா செய்யாமை என்ற தலைப்பில் அதிகாரம் 32 பாடல் 314.

0: அரசு லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றது வன்கூபரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். ஆயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனிதக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அதோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுரிக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கவுன்சில் 58-2005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 44-440-60-50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79-230-80-4.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தோட

அவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமாறன்.

ஈழத் தேசிய விடுதலை முன்னணியை பிளவுபடுத்தி அந்த முன்னணியில் அங்கம் வைத்த விடுதலை அமைப்புகளை பலவீனப்படுத்த ரோ புலனாய்வு துறையினர் தீட்டிய சதித்திட்டம் படுதோல்வியில் முடிந்தது. முன்பை விட பல மடங்கு பலம் பெற்ற சக்தியாக விடுதலை புலிகள் இயக்கம் பூதாகர வளர்ச்சி பெற்றமை ராஜீவ் அரசுக்கு ஏமாற்றத்தையும் கடுப்பையும் ஏற்படுத்தியது. அது மட்டுமன்றி இலங்கையின் இனப்பிரச்சனையில் விடுதலை புலிகளின் தலைமையை அனுசரித்து போக வேண்டிய கட்டாயமும் இந்திய அரசுக்கு ஏற்பட்டது. ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வேறுபட்ட ஆளுமையுடைய மனிதர், கொள்கையில் உருக்கியொத்த உறுதியுடையவர், மிரட்டலுக்கு பணிய மாட்டார், அதிகார கெடுபிடிகளுக்கு அஞ்ச மாட்டார். இப்படியான போக்குடைய ஒரு தலைவனை எப்படியாவது தனது வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்திய அரசு கருதியது. 1986 நவம்பர் நடுப்பகுதியில் நிகழ இருக்கும் பெங்களூர் சாக் மாநாட்டின் முன்னதாக பிரபாகரனை படிமானப்படுத்த இந்திய அரசு எண்ணியது. அதற்கான ஒரு வாய்ப்பை அது எதிர்பார்த்து காத்திருந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு எதிர்பாராமல் கிட்டியது. 1986 நவம்பர் முதலாம் நாள் அன்று தீபாவளி பண்டிகை சென்னை நகரத்தின் மையத்தில் உள்ள சூளைமேடு என்ற இடத்தில் பட்டப்பகலில் ஒரு படுகொலை நிகழ்ந்தது. இபிஆர்எல் இயக்கத்தின் ராணுவ தளபதியாக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவும் அவரது தோழர்களும் சென்னை சூளைமேட்டில் உள்ள திருவள்ளுவர்புரம் முதலாவது தெருவில் 83வது எண்ணுள்ள வீட்டில் வசித்தார்கள். 1986 ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தியதி அன்று அந்த தெருவில் உள்ள சிலருடன் இவர்களுக்கு சச்சரவும் உண்டது. இதன் விளைவாக அந்த தெருவில் உள்ள மக்கள் ஒன்று திரண்டார்கள். இதை கண்டு ஆத்திரமடைந்த டக்ளஸ் தேவானந்தா வீட்டுக்குள் ஓடி சென்று யந்திர துப்பாக்கி எடுத்து வந்து கூட்டத்தினரை நோக்கி சுட்டார். இதன் விளைவாக திருநாவுக்கரசு என்ற உள்ளூர் தமிழர் துடிதுடித்து இறந்தார். மேலும் 4 பேர் படுகாயமடைந்தார்கள். அப்போது சென்னை மாநகர காவல்துறையின் துணை ஆணையராக இருந்த வாட்டர் தேவாராம் படையுடன் விரைந்து வந்து டக்ளஸ் தேவானந்தா உட்பட 10 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்த ஆயுதங்களையும் வெடிபொருட்களையும் பறிமுதல் செய்தார். இந்த படுகொலையொட்டி தமிழ்நாட்டில் இயங்கும் ஈழ விடுதலை அமைப்புகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய ஊடகங்கள் வற்புறுத்தின. கர்நாடகத்தின் தன்னகரான பெங்களூரில் சாக் உச்சி மாநாடு நடைபெற இருப்பதால் தமிழ் அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பலப்படுத்துமாறு பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரனை கேட்டுக் கொண்டார். இந்த பொறுப்பை தமிழக முதல்வர் காவல்துறை துணைத் தலைவரான மோகன்தாசிடம் ஒப்படைத்தார். இதனையடுத்து தமிழீழ விடுதலை அமைப்புகளை நிராயுத பாணிகளாக்கும் புலி நடவடிக்கையை மோகன்தாஸ் முடுக்கிவிட்டார். 1986 நவம்பர் 8 நாள் அதிகாலை தமிழ்நாடு காவல்துறையின் அதிரடி படையினர் விடுதலை புலிகளதும் ஏனைய தமிழ் அமைப்புகளதும் ரகசிய தங்குமிடங்கள், வீடுகள், முகாம்கள், பயிற்சி பாசறைகள் ஆகியவற்றை சூறையாடி ஆயுத தளபாடங்களை கைப்பற்றியதோடு அமைப்புகளின் தலைவர்களையும் கைது செய்தார்கள். இந்த நிகழ்ச்சி குறித்து பாலசிங்கம் அவர்கள் தனது நூலில் குறிப்பிடுகிறார். பிரபாகரனும் நானும் அன்றைய நாள் அதிகாலை எமது வீடுகளில் வைத்து கைது செய்யப்பட்டு வெவ்வேறு காவல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டோம். அங்கு பல மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு குற்றவாளிகள் போல விசாரணைக்குட்படுத்தப்பட்டோம். எங்கள் இருவரையும் பலகோணத்தில் நிறுத்தி படம் எடுத்தார்கள். கைரேகையை பதிவு செய்தார்கள். பண்பற்ற வார்த்தைகளால் அவமானப்படுத்தினார்கள். இவையெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இம்சை போல் தோன்றியது. இழிப்படுத்தி சிறுமைப்படுத்தி பணிய வைக்கலாம் என்ற கபட நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையானது பிரபாகரனை பொறுத்தவரை எதிர்மாறான விளைவையை ஏற்படுத்தியது. பிரபாகரன் கொதிப்படைந்தார். ஒரு குற்றவாளி போல இழிப்படுத்தப்படுவதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. தனது சுய கௌரவத்துக்கு மட்டுமன்றி தமிழீழ சுந்தர இயக்கத்துக்கு ஏற்பட்ட அவமதிப்பாகவும் அந்த நிகழ்வை அவர் கருதினார். எந்த வகையிலும் இந்திய அழுத்தத்துக்கு நெகிழ்ந்து கொடுப்பதில்லை என்று அவர் உறுதி பூண்டார். இந்த புலி நடவடிக்கையானது சூளைமேட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கையாக நாம் கருதவில்லை. ஏனென்றால் சூளைமேட்டு சம்பவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்கவில்லை. விடுதலை புலிகளின் தலைமையை மிரட்டி பணிய வைத்து இந்திய சமரச முயற்சிக்கு விட்டு கொடுத்து இணங்க வைக்கும் தந்திரோபாயத்துடன் மத்திய மாநில அரசுகளால் கூட்டாக திட்டமிடப்பட்ட சதியின் அடிப்படையிலே இந்த புலி நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது நன்கு புலனாகியது. 9 நாட்கள் எமது வீடுகளில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்பு பிரபாகரனும் நானும் பேச்சுக்களுக்காக பெங்களூர் அழைத்து செல்லப்பட்ட போதே இந்தியாவின் சூத்திரதார நோக்கு எமக்கு புலப்பட்டது. 1986 நவம்பர் 17 நாள் சென்னை நகரப்புறத்தில் உள்ள தாம்பரம் விமான தளத்திலிருந்து இந்திய வான்படை விமானம் மூலம்
பிரபாகரனும் நானும் பெங்களூர் கொண்டு செல்லப்பட்டோம். அங்கு ராஜ்பவன் விடுதியில் எம்மை தங்க வைத்தார்கள். அந்த விடுதிக்கு சென்றடிய இரவு 10 மணியாகிவிட்டது. ஒரு புறம் பசி வயிற்றை பிடுங்க களைத்து சோண்டு போய் விடுதிக்கு சென்ற எம்முடன் இரவிரவாக பேச்சுக்களை நடத்த நோக்குடன் இந்திய அரசு பிரதிகள் குழு ஒன்று அங்கு காத்து நின்றது. இந்திய வெளிவிகார ராஜாங்க அமைச்சர் நட்வர் சிங், இந்திய வெளியுறவு செயலர் ஏ பி வெங்கடேஸ்வரன், வெளியுறவு அமைச்சின் இணைச் செயலர் குல்தீப் சகதேவ், இலங்கைக்கான இந்திய தூதுவர் திக்ஷித் ஆகியோர் எமக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார்கள். கிழக்கு மாகாணத்தை 3 கூறுகளாக பிரிக்கும் ஜெவத்னாமின் எல்லை வரையறை திட்டத்தை உடனடியாகவே இந்திய பிரதிகள் எமக்கு எடுத்து விளக்கினார்கள். இந்திய பிரதம மந்திரியும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியும் ஏற்கனவே பெங்களூருக்கு வருகை தந்து வின்சர் மனோர் விடுதியில் தங்கியிருப்பதாகவும் எமக்கு தகவல் தெரிவித்த இந்திய பிரதிகள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடைக்கால தீர்வாக இந்த எல்லை வரையறுப்பு யோசனையை நாம் ஏற்றுக்கொண்டால் ஜெவத்னா எம்மிடம் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக எமக்கு தெரிவித்தார்கள். கிழக்கு மாகாணத்தின் விவரமான வரைபடம் ஒன்றை எமக்கு முன்பாக விரித்து கிழக்கு மாகாணத்தை முக்கூறு போடும் ஜெவத்னாவின் புதிய திட்டம் பற்றி எமக்கு விவரமாக விளக்கிக் கொண்டிருந்தார் தீட்சித். இந்த திட்டமானது வடக்கிலும் கிழக்கிலும் வாழும் தமிழர்களை இறுதியாக ஒன்றிணைக்க வழிவகுக்கும் என்று கூறிய அவர், இது ஒரு தற்காலிக ஒழுங்கு என்றும் இந்த திட்டம் பற்றி தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி முன்னேற்றம் காணலாம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நள்ளிரவு பூராவும் ஜெயவர்தனாவின் திட்டத்தை அக்குவேறு ஆணிவேராக விளங்கப்படுத்தி எமது பொறுமையை கொலை செய்துவிட்டு களைத்து போய் கடுப்புடன் இருந்த பிரபாகரனை பார்த்து அந்த திட்டம் பற்றி அவரது கருத்தை கேட்டார் தீட்சித். நான் எதிர்பார்த்தது போலவே வெடுக்கென்று சுருக்கமாக பதிலளித்தார் பிரபாகரன். அவரது தொனியில் ஆத்திரம் தரித்தது. தமிழர் தாயகம் என்பது ஒன்றுதான், அதனை பிரிக்க முடியாது. ஜெவர்தனா அதை பிரித்து கூறு போட நாம் அனுமதிக்கப் போவதில்லை என்று உறுதிபட சொன்னார். பிரபாகரனின் அந்த வசனத்தை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூறிய போது தீட்சித்தின் முகம் சுருங்கியது. ஜெவர்தனாவின் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளையும் ஆபத்துகளையும் நான் தீட்சித்துக்கு விளக்கி கூறினேன். விடுதலை புலிகளின் தலைமையோ அன்றி தமிழீழ மக்களோ இந்த திட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை திட்ட தெளிவாக அவரிடம் எடுத்துரைத்தேன். தனது நிலைப்பாட்டிலிருந்து பிரபாகரன் சிறிதளவும் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்பதை நன்குடைந்த இந்திய தூதுவர் தனது முயற்சியை கைவிட்டு வெளியுறவு செயலர் ஏ பி வெங்கடேஸ்வரனை எம்முடன் பேசுமாறு அழைத்தார். நாம் மிகவும் சோர்ந்து போய் சினத்துடன் இருப்பதை ஊகித்த வெங்கடேஸ்வரன் எம்முடன் மிகவும் அன்பாக பண்பாக தமிழில் பேசினார். ஜெவத்னாவின் திட்டம் தொடர்பாக நாம் கொண்டுள்ள நிலைப்பாட்டினை தீட்சித் தமக்கு எடுத்துக் கூறியதாக சொன்னார். அந்த திட்டத்தை திரும்பவும் விவரித்து விளக்க அவர் முனியவில்லை. தமிழ் மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலை பற்றி ராஜீவ்காந்தி ஆழமான கவலை கொண்டிருப்பதாக தனது உரையாடலை ஆரம்பித்த வெங்கடேஸ்வரன், இனப்பிரச்சினைக்கு நியாயமான ஒரு தீர்வை காண்பதில் இந்திய பிரதமர் நேர்மையாக அக்கறை கொண்டிருக்கின்றார் என்று தெரிவித்தார். தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு ஜெயவர்தனாவை இணங்க வைக்க முடியும் என்று ராஜீவ்காந்தி நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஜெயவர்தன அரசு முன்வைத்துள்ள திட்டம் தமிழ் மொழி வாரியான தாயக பிரதேச கோரிக்கையை ஒரு மட்டத்துக்கு நிறைவு செய்ய முனைவதாக கூறிய வெங்கடேஸ்வரன், இதனை ஒரு இடைக்கால தீர்வாக நாம் கருத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த இடைக்கால தீர்வை நாம் ஏற்றுக்கொண்டால் ராஜீவ்காந்திக்கு அது பெரும் ராஜேந்திர சாதனையாக அமையும் என்று தெரிவித்தார். இந்த சாக் உச்சி மாநாடு இந்திய பிரதமருக்கு ஒரு வெற்றிகரமான அரங்காக மாறுவதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முடிவில் நாம் அந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்து ஆக்கப்பூர்வமான முடிவை எடுக்கும்படியும் வேண்டினார். பிரபாகரனால் சினத்தை அடக்க முடியவில்லை. அது சொற்களாக சீறியது. ராஜீவ்காந்தியை திருப்திப்படுத்தி அவரது புகழை ஓங்கச் செய்வதற்காக எமது மக்களின் அரசியல் லட்சியத்தை கைவிட சொல்கிறீர்களா என்ற பிரபாகரனின் சீற்றத்தால் வெங்கடேஸ்வரன் ஆடிப்போனார். எமது உணர்ச்சியை தம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சமாதானம் கூறி சமாளித்தார். அங்கிருந்து வெங்கடேஸ்வரன் நழுவி சென்றதை அடுத்து நட்வர் சிங் எம்மை அணுகினார். அவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்னே நான் குறுக்கிட்டு ஸ்ரீலங்கா அரசின் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை எடுத்து விளக்கி அந்த யோசனையை எமது இயக்கமும் எமது மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று உறுதிபட கூறினேன். நட்வர் சிங் ஒரு வித்தியாசமான மனிதர். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பவர். நான் கூறியதை அவர் பொறுமையாக கேட்டார். எமது நிலைப்பாட்டின் நியாயப்பாட்டினை தன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றார்.
ஜெபத்தனாவின் யோசனையை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொள்ளவில்லை. மூளைக்கு வதையாக அமைந்த இந்த நீண்ட பேச்சுக்கள் ஒருவாறு முடிவுக்கு வர அதிகாலை 4 மணியாகிவிட்டது. அதன் பின்னர் எமது அறைகளுக்குள் சென்று ஓய்வெடுக்க அனுமதி கிடைத்தது. ஜெபத்தனாவின் யோசனையை நாம் மிகவும் வன்மையாக எதிர்த்து நின்ற போதும் ராஜீவ்காந்தி இரவில் விட்டுக் கொடுப்பது போல தெரியவில்லை. அந்த திட்டத்தை எப்படியாவது எம்மீது திணித்து விட வேண்டும் என்பதில் விடாப்பிடியாக நின்றார். எம்மை இடங்க வைக்கும் இறுதி ஆயுதமாக தமிழக முதல்வர் MG ராமச்சந்திரன் பெங்களூருக்கு அழைக்கப்பட்டார். MGRக்கும் பிரபாகரனுக்கும் மத்தியிலான நெருங்கிய நட்புறவை பயன்படுத்தி புலிகளின் தலைவரை பணிய வைக்கலாம் என்று ராஜீவ்காந்தி எண்ணினார் போலும். மறுநாள் மாலை பெங்களூரில் உள்ள ராஜ்பவன் மாளிகையில் தமிழக முதல்வரை நாம் சந்தித்தோம். முதல்வருக்கு உதவியாக தமிழ்நாடு உணவு அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனும் அங்கு வந்திருந்தார். சிங்கள அரசு முன்வைத்துள்ள யோசனை திட்டத்தில் அடங்கியுள்ள பாரதூரமான எதிர்மறை அம்சங்களை நாம் MGRக்கு தெளிவாக எடுத்து விளக்கினோம். தமிழ் மொழி வாரியான தமிழ் தாயகமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு முற்றிலும் மாறாக கிழக்கு மாகாணத்தை இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் முக்குறு போடும் நாசகார திட்டம் ஒன்றை ஜெயத்தனா முன்வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ராஜீவ் அரசு எமக்கு அழுத்தம் போடுகிறது. இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தமிழ் தாயகம் பிளவடைந்து சிதைந்து போகும். அத்துடன் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான பெரு நிலப்பரப்புகள் சிங்களவர்களுக்கு உரித்தாகிவிடும். இதனாலே இந்த எல்லை வரையறுப்பு திட்டத்தை நாம் வன்மையாக எதிர்க்கிறோம் என்று தமிழக தலைவர்களுக்கு விரிவாக தெளிவாக எடுத்து விளக்கினோம். MGRின் மதிநுட்பமான மூளை ஜெயத்தனாவின் சதி திட்டத்தை உடனடியாக கிரகித்துக் கொண்டது. அந்த திட்டத்தில் உள்ள எதிர்மறை அம்சங்களை இந்திய மத்திய அரசும் ராஜீவ்காந்தியும் புரிந்து கொள்ளாததை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். எமது நிலைப்பாடு நியாயமானது யதார்த்தமானது என்று கூறிய MGR இந்த விவகாரத்தில் எமது விருப்புக்கு மாறாக தான் தலையிடப் போவதில்லை என்று உறுதியளித்தார். அத்துடன் பெங்களூர் பேச்சுக்கள் முடிவுக்கு வந்தன. இதனத்தில் ஜெயவர்தனாவுக்கு கருப்பு கொடி காட்டப்பட்டது. பெங்களூர் பேச்சுக்கள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க மறுபக்கத்தில் ஜெயவர்தனாவுக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம். திராவிட கழக பொதுச்செயலாளர் வீரமணி அவர்களும் நானும் பெங்களூரில் ஜெயவர்தனாவுக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்த திட்டமிட்டோம் என்று நெடுமாறன் குறிப்பிடுகிறார். திடீரென வீரமணிக்கு இதய நோய் ஏற்பட்டதால் அவர் பெங்களூர் வர முடியவில்லை. கருப்பு கொடி போராட்டத்தை எப்படியும் தடுக்க வேண்டும் என கர்நாடக காவல்துறை வெறுந்து கட்டிக்கொண்டு செயற்பட்டது. ஆனாலும் தலைமறைவாக இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் சாக் மாநாடு நடக்கும் மாளிகைக்கு முன் ஆயிரக்கணக்கில் திரண்டு கருப்பு கொடி காட்டினோம். முன்வாயில் வழியாக ஜெயத்தனா வர முடியவில்லை. பின்வாயில் வழியாக ரகசியமாக அழைத்து செல்லப்பட்டார். கர்நாடக தமிழ் பேரவை பொதுச்செயலாளர் சண்முக சுந்தரம், பாவிசைக்கோ, குடாம்புதலிய ஆயிரக்கணக்கான தோழர்களும் நாங்களும் கைது செய்யப்பட்டோம்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை நன்னிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: தேவி சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கேட்டு இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்ததான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குங்க உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன ஜியா செய்த சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவையை நீ சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லாம் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: மீதான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSS சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSS குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSS குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSS குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளுங்கள் ATNSS குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSS குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSS சவுண்ட் சர்வீஸ்.

சங்கமத்திலே இனி தொடர்ந்து வரையிருப்பது நாடகம்.

0: பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜெகன், கேது, ராகவன், ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழடி.
1: கேள்விப்பட்டீங்க அந்த மூத்தி இல்லையே எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல
2: வச்சிருந்தேன். நாளைக்கு வேலை தோங்கிடும் ஒருக்கா பாப்ப நாளைக்கு காலம் இருக்காவன்ட்ட போய் பார்த்தாடா. ஓ நடந்துச்சு படிக்கே உண்டா தெரிஞ்சவன்டா இது
1: கொஞ்சம் தந்துட்டாங்க ரெண்டு மடங்கா வச்சு சொல்றேன் நான்
2: பேசி போட்டான் பிரி போட்டுதான் சொன்னவன் நான் சொன்ன போறேன் இல்ல அவன வரச்சுல அவன் பிரிய போல அடிச்சு
3: அவன் ரெண்டு மூணு பேரும் வந்துட்டு போட்டான். நீ இப்பதான் பாரு
2: அவன் கேட்டவன் அவனும் தனக்கு வீட்டுக்கு ஒரு ஏசி விட்டணும் சொல்றான் அரைவாசி காத்தாரான்னு. அவன் அந்த நேரத்திலேயே ஒரு டீ வாங்கி தருவான் ஏசி காத்தா தருவான். என்ன செய்த பாப்பாங்க வளசு கலட்டின வளசு கிடந்த நீ ஏன் ஏசி விட்டேயோ என்ன அவரே இதை முழு கதவும் திறந்து விட்டுட்டு இருக்கிற
3: கதவுல திறந்து விடத்தான காத்து வரும்,
2: காத்து காத்து வரும்னா அதுக்காக முழுக்கதான் முழு தூசி மேல இந்த ஒளி ஒளி ஒளி ஒளிக்கு உதாரணம்
3: சுத்தவன மேல நிக்கு நல்ல இயற்கை காத்து வருது. நீ
2: கதவு அங்க நடந்த மாதிரி எஞ்ச கிடக்கணும்னு ஆசை என்ன? அடே பகல்ல எப்படி திறந்து ஓட்டு இருக்கிற சரி, இரவுல இப்படி திறந்து இருக்க, அடே சின்ன ஜன்னாலே பூந்துருவாங்கடா. இப்ப இப்ப கல்லறை எல்லாம் ஜிம்னாஸ்டிக் செய்து ஓட்டு வந்து நிக்கிறாங்களே, என்ன
3: அப்படி எத்தனை கல்லறை கண்டனான் அந்த பாக்கட்டும்
2: கண்ணை திறந்ததுக்கே மூலிகை தொடுக்கின்ற ஒரு கல்லறடா. இப்ப
3: மூத்திய கல்லன் அதுக்கெல்லாம் மூத்திட்ட கல்லன் வர
2: எப்படி கதை அதைக்காத அடே டென்னு விட்டு இதை பார்த்துட்டு ஏதாவது உள்ளுக்கு ஏசி போட்டுறாரு பாரு.
3: கேக்கும்
2: போட்டுறாங்க
3: நான் மார்க்கெட்ல மீனை வந்து சாப்பிடுவேன்,
2: மார்க்கெட்ல வாங்கி
3: சாப்பிடுறேன். அரைவாசி மிரக்கரு
2: வண்டி கொஞ்சம் காலத்துல கையை ஆட்டி கொஞ்சம் எச்சை செய்யறா, கொஞ்சம் ஓடி திரி.
3: நீ எனக்கு பயப்படுக்காத சரியோ,
2: நானும் பத்தியா இதான் ஒரு திட்டம் பார்க்க வர இல்ல. நீ நியாயம் காய்ச்சி கொண்டு
3: வகுப்படுக்க வேற ஒன்று சரி
2: முதல் நீ அது பிரச்சனை இல்ல. எப்ப எப்ப நீ கொஸ்டின் போயிட்டு திரும்பி வந்து நிப்ப
3: போய் வந்து திரும்ப நாலாம் தேதி
2: நாலாம் தேதி போய் பெற்று எவ்வளவு நாள் இப்ப
3: அது தெரியாது.
2: அடை திருப்பி ஹாஸ்பிட்டல் போறேன்டே சொல்லு, அன்றைக்கு நான் வந்து இங்க வீட்டுல படுவே ஏசியை பூட்டிட்டு போறேன்.
3: எனக்கு இந்த ஏசி ஒன்னும் வேண்டாம், ஏற்கனவே குளிர்காலத்துல கரண்ட் காசும் அங்க போயிடும். இப்ப இந்த ஏசியும் போட்டு
2: இப்ப சேர்த்து சேர்த்து வச்சு என்ன போறேன் முடிச்சு போற முடிச்சு சொல்ற
3: நீ வருத்தம் பார்க்க வந்த வருத்தம் பக்கம் வந்த
2: மாதிரி
3: ஏசி விட்டுறேன் டிசி விட்டுறோம் அந்த வெட்டானு இங்க வேண்டாம்.
2: நான் இப்ப போய் அந்த கடையில நிலவு வாங்கணும்னா தான் எல்லாம் பழைய சாமான எல்லாம் டேட் முடிஞ்சதான் மாத்தி போட்டு வச்சுக்கிறாங்க. அப்ப அதை வாங்கினா நீ அதுல நுக்கம் பிடிச்சிட்டு
3: இருப்பேன் டூப்ளிகேட்
2: வருதுதான். நீ இந்த இந்த கதை ஒன்னும் வாங்கினது இல்ல நான்
3: உனக்கு
2: சும்மா ஏத்தி இருப்பாங்கடா அந்த மனுஷன் வர எல்லாம் சூப்பர் சாமான் என்ன
3: நிலத்தோட
2: வீட்டை வாங்கி வச்சு போட்டு கதவை திறந்து சொல்ல சொல்ல கள்ளம் வந்தாலும் அவங்களுக்கு என்ன
3: நீ காட்டி கொடுப்ப போலடா
2: எடுத்துட்டு
3: தெரியும் நல்ல கிளிப்பு கிழிச்சிருக்கு.
2: சரி சரி சரி விடு, வேற என்ன வேற என்ன வச்சான் இங்க அடிக்கலாம் போன் லாஜபுல்லான சொல்லிட்டாங்களோ போய் பார்க்கணும். 12 மணிக்கு வரேன் ஈசி விலையில வச்சான் பாப்போம் என்ன வரைக்கும் உனக்கும் சேர்த்து கொமான்
3: பண்றேன் கொமான் பண்ணுவோம் கோமான் போட்டு நீயே காதை கட்டி போட்டு கொண்டு போ.
2: சரி சரி வேற என்ன வச்சான் இந்த வாரம் வலிக்கிறான் பேருந்து வந்து பார்க்கறேன் பேருந்து ஒரே பிஸி மச்சான்.
3: நீ எப்பதான் பிஸி?
2: சரி சரி சரி ஓகே. என்ன பிரதான் வந்தான் போடாது
3: வந்து எனக்கு ஆப்பு வைக்க நிக்கிறார். என்ன வருத்தம் பாக்கிறான் சொல்லி வந்து போட்டு ஏசி விட்டு போறான். ஏசி
2: அவனாக்கா
3: எனக்கு எடுத்துக்கிறாப்பா ஏசி
2: நல்லதா? இந்த புக்கைக்கு என்ன ஏசி
3: சும்மா போ. கதை கொஞ்ச நேரம் மத்தியானம் தான் இந்த புக்கை வரும். எல்லாம் வடிவா கதவுல திறந்து போட்டு
2: கதவை திறந்து விடாது. இப்ப நிலைமை சரியில்லை, கதவை திறந்து விடாதே. என்ன வருத்தம்னு
3: சொன்னான் வருத்தம் பக்கத்தான் வந்தவன். ஆனா வந்து கொஞ்ச நேரத்தால இறங்கிட்டான் ஏசி கதை.
2: அவன் அப்படி கொஞ்சம் வாங்கி சாமான அப்படி தள்ளத்தான் நிக்கிறான். ஹலோ
4: என்ன சொல்லு?
2: மூச்சு விட்டு இல்ல, களை போட்டுதா?
4: ஒப்படா
2: நேற்று ராத்திரி
4: பண்டைக்கு நீ சொன்ன அடுத்த நாள் போடணாண்டா. வீட்டை போய் முழு கதாவும் ஆவணம் திறந்து போட்டு கிழிச்சு
2: கொண்டு கதவை திறந்து விட்டு படுத்துக்காரு. ஜென்னையா போய் எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்களா? அவன் மனுஷியை மட்டும் போட்டுட்டு போட்டாங்களா? அதையும் கொண்டு போயிருக்கலாம்.
4: அண்டே போய்களே மனுஷியை காண இல்லடா.
2: இப்படித்தான் சனங்களுக்கு சொன்னாவிடாங்காது.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம். வெயிலும் குளிரூட்டி ஏசியும் பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள்

0: பாரிஸ் மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெட் புலிஸ் வரை மற்றும் வகுப்புகள், கணதி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரூயி பிலிப் ஜெராட் பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com.
2: கேட்டது சங்கமம் மறு ஒலிபரப்பு.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷா கோணேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும்.

உட்பட நான்கு சந்தேக நபர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தை தொடர்ந்து நிலையற்ற தன்மையில் உள்ளது. இதன் தாக்கத்தை எதிர்கொள்வது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாட ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்காவுடன் அவசர சந்திப்பொன்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் கோரியுள்ளதான தகவல்கள் வந்திருக்கின்றன. நேர்மையான கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருளின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தேசிய நேர்மை வாரம் இன்று முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அரசாங்கம் நாட்டின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதனால் பாதிப்படையக்கூடியவர்கள் வேறு விடயங்களை முன்னேற்படுத்திக் கொண்டு அரசாங்கத்தை சுற்றி வளைத்து வருவதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கத்துடனே இருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டிருக்கிறார். சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்காவை இரு கைகூப்பி கும்பிட்டும் கேட்டுவிட்டோம், இனி எவ்வாறு கேட்பது என்று தங்களுக்கு தெரியவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்திருக்கிறார். இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சசி தரூர் இலங்கைக்கான தனது விஜயத்தின் முதல் நாளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து மதிய உணவுடன் கலந்துரையாடியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. தருச்சி துறைமுனை பகுதி சிறந்த சுற்றுலா தளமாக அபிவிருத்தி செய்யப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜே சந்திரமூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். பூரணை தினத்தன்று கண்டி கல்வி வலய அதிபர்களுக்கான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமைக்கு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தனது பலத்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அரசாங்கத்தின் சார்பில் கல்வி அதிகாரிகள் இவ்வாறான நியாயமற்ற முடிவுகளை எடுப்பதாக சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து பயணிகள் பேருந்துகளும் 5000 கிலோமீட்டர் தூரம் பயணித்த பின்னர் அவற்றை ஆய்வு செய்வதை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய வீதி பாதுகாப்பு சபை அறிவித்திருக்கிறது. இதற்கிடையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் விமர்சித்துள்ளது. இந்த நடவடிக்கை தனியார் பேருந்து தொழிலை மேலும் பாதிக்கும் ஒரு தேசிய குற்றம் என்றும் அந்த சங்கம் குற்றம் சுமத்தியிருக்கிறது. கிளிநொச்சியில் காட்டினை அழித்து சுமார் 29 ஏக்கர் காணியை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்த முயன்ற தனியார் ஒருவரின் செயற்பாடு கடந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாக தொடர் நிலையில் அந்த நபருக்கு எதிராக 6 வழக்குகள் வன பாதுகாப்பு திணைக்கழகத்தினால் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள நிலையிலும் தொடர்ந்து காடழிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக வன பாதுகாப்பு திணைக்கள தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். கம்பகா வத்துப்பிட்டிவல முதலீட்டு வலைய காவல்துறை சாவடியில் பணியாற்றும் ஒரு உதவி காவல்துறை அதிகாரி பொதுமக்களிடம் முறையற்ற மற்றும் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. திருவோணமலை குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிலாவளி கடலில் நீராட சென்ற 49 வயதான நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக குச்சவெளி போலீசார் தெரிவித்தார்கள். நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை மொத்தம் 22 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதில் 15 பேர் உயிரிழந்திருப்பதோடு 12 பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கொழும்பு மற்றும் திருவோணமலை ஆகிய பகுதிகளில் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். புகையிலை சிகரெட் விற்பனையை தடை செய்யும் வகையிலான சட்டம் ஒன்று கொண்டு வருவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவர் ஆனந்த் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் வழிகாட்டுதலின் கீழ் மட்டக்களப்பு ஸ்பெக்ட்ரம் லயன்ஸ் கழகத்தின் நாங்கள் சேவை செய்கின்றோம் என்ற திட்டத்தின் கீழ் மிகவும் பின்தங்கிய பவனத்தீவு தன்சேனை கிராமத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நேற்று முன்தினம் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. விலங்குகளுக்கான சட்ட பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதையும் கொடுமை செயல்களை தடுப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு புதிய விலங்குகள் நல சட்டத்தை அரசாங்கம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. களுத்துறை பண்டாரகம சுகாதார

மருத்துவ அதிகார பிரிவில் டெங்கு பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் குறிப்பிட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலன்றுவை மற்றும் மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களிலும் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை சற்று அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மாத்தறை தெய்வேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த மீனவ தந்தை மற்றும் மகன் இருவரையும் விரைவில் பங்களாதேஷிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. இந்திய செய்திகளில் கார்கில் போர் வெற்றி தினத்தையொட்டி அந்த போரில் வீரமரணமடைந்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நேற்று மரியாதை செலுத்தியுள்ளார்கள். போர்கள் நடக்கும் பகுதியில் இயக்கப்படும் கப்பல்களில் கிடைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்கும் முன்பு அங்குள்ள பாதுகாப்பு நிலவரத்தை கவனத்தில் கொள்ளும்படி இந்தியர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சராக பிரல்காந்த் ஜோஷி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்தியாவில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்து மௌனம் காத்ததற்கு பாலிவுட் நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பிரபலங்களை பலர் குறை கூறி வருகிறார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் தேர்வு நடைமுறைகளை முழுமையாக மாற்றியமைக்கும் பணிக்குழுவை நியமித்திருக்கிறார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துவிட்ட போதிலும் நாடாளுமன்ற முடக்கம் தீருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கர்நாடகம் காவிரி நீர் தர மறுத்திருக்கின்ற நிலையில் டெல்டா மாவட்டங்களில் குருவியை தொடர்ந்து சம்பா சாகுபடிக்கும் சாதகமற்ற சூழல் நிலவுகிறது. வளர்ந்து வரும் மக்கள் தொகை, சுருங்கி வரும் இயற்கை வாழ்விடங்கள், காடுகளின் எல்லைப்பகுதிகளில் அதிகரித்து வரும் மனித குடியிருப்புகள் ஆகிய காரணங்களால் இந்தியாவில் மனித வனவிலங்கு மோதல் ஆண்டுதோறும் தீவிரமடைந்து வருகிறது. கட்டாய உழைப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 301 சட்டப்பிரிவின் அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கையின் கீழ் இந்தியாவை மிக குறைந்த 10% சுங்கவரி வரம்பில் அமெரிக்கா வைத்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டு வந்த பயங்கரவாத தாக்குதல் சதி திட்டத்தை அந்த மாநில காவல்துறையினர் முறியடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயுத உற்பத்தி, ராணுவ ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் இந்தியா தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். நேர்மையான அரசியல்வாதிகள் தேர்தலில் வெல்வது தற்போது கடினமாகிவிட்டது, ஆகவே இனிவரும் தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன் என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா அவர்கள் திடீரென அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் புதிய 200-500 ரூபாய் நோட்டுகளுக்கு நேபாள அரசு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அனுமதியை வழங்கியிருக்கிறது. சென்னையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,370 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து 2வது நாளாக ராணுவ தாக்குதல்களை நிறுத்தியதை தொடர்ந்து நேற்று காலை வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் விலைகள் சரிந்தன. கடந்த 2 மாத கால உச்சத்தில் இருந்து இந்த விலை குறைவு தற்போது ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள சியட்டல் நகரில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. 2 சம்பவ இடத்திலே இறந்தார்கள். 5 காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் தாக்குதல் நடத்தியதாக நம்பப்படும் முக்கிய சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஜெர்மனி குடியுரிமை பெற்ற 21 அப்துல் தலேட் லெபனானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு 3 விண்வெளி வீரர்கள் நேற்று பாதுகாப்பாக திரும்பியுள்ளார்கள். ஜப்பானிய பிரதமர் சனாயே தக்காச்சி விடிய விடிய கண்விழித்து வேலை பார்ப்பதாக பயந்திருக்கிறார். நாடுக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் தூங்குவதாக அவர் சென்ற வாரம் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். தெற்கு சீனாவில் நவுல் புயல் நேற்று கரையை கடந்தது. அப்போது பெய்த மழை வெள்ளத்தில் சிக்கி 10 பலியாகிவிட்டார்கள். காய்கறிகளில் ஊட்டச்சத்து குறைந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பழங்கள், காய்கறிகள், தானியங்களில் விட்டமின்கள், தாதுக்கள் குறைந்து வருகின்றன. இதற்கு பல காரணங்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது.
மகளின் உயரம் போதவில்லை. அதனால் சுரப்பி நீர் சிகிச்சைக்கு அழைத்து சென்றார் தந்தை. அவர் சீனாவின் ஹனான் மாநிலத்தைச் சேர்ந்த லீ. மகளின் சிகிச்சைக்கு அவர் மாதந்தோறும் 887 அமெரிக்க டாலரை செலவிடுகின்றார். 12 வயது மகளின் உடலில் சுரப்பு நீர் செலுத்தப்படுகிறது. ஆனாலும் ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பது ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். தென் தாய்லாந்தில் அமைந்திருக்கும் ஒரு பௌத்த ஆலயம் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து அதிகாரிகளும் உள்ளூர் சமூகங்களும் மேற்கொண்ட 14 ஆண்டு முயற்சிக்கு தற்போது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. எந்த நாட்டவரின் ஆயுட்காலம் ஆக அதிகம் என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகிலே ஜப்பானிய பெண்களின் சராசரி ஆயுட்காலம் தான் ஆக அதிகமாக பதிவாகியுள்ளது. அவர்கள் கிட்டத்தட்ட 87 ஆண்டுகள் வாழ்வதாக அந்த நாட்டு சுகாதார சமூக நல அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று முதலிடத்தை கைப்பற்றியுள்ள தம்பலகாமம் குளக்கோட்டன் தமிழ் வித்தியாலய மாணவிகளுக்கு ஜெயக்குமாரன் குளோபல் பவுண்டேஷன் அமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரமுகருமான குமார் ஜெயக்குமரன் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். சிம்பாவைக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 35 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு தயாராவதற்காக இந்திய ஆடவர் ஹாக்கி அணி 3 பயிற்சி பயணமாக சுவிட்சர்லாந்துக்கு செல்கிறது. காமன்வெல்த் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜா முத்து பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பழுதூக்கல் போட்டியின் 65 கிலோ இடப்பிரிவில் ராஜா முத்து பாண்டி வெள்ளி வென்றுள்ளார். F1 கார் பந்தயத்தின் காங்கேரி கிராண்ட் பிரி போட்டியில் பிரிட்டன் வீரரும் மெக்லரன் சாரதியுமான லாண்டோ நோரிஸ் நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு சாம்பியனான அவருக்கு இந்த சீசனில் பெற்றிருப்பது இது முதல் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 382.95 இந்திய பிரமதியில் 109.74 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 335.75 இந்திய பிரமதியில் 96.25 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 411.96 இந்திய பிரமதியில் 118.04 ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448.34 இந்திய பிரமதியில் 128.52 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.40 இந்திய பிரமதியில் 68.35 கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

இனிய கலிக நேரம் 4:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் ஒலியில் தொடர்வது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம்.

தொடர்ந்து 5 மணியிலிருந்து 6:15 வரை உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறுமாறு 6:15 7 மணி வரை நியூரூபி ஆபரண மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும். ஏழு மணிக்கு மணிக்கு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள், அதனைத் தொடர்ந்து 8 மணி வரை தமிழோடு ஒரு

மணிக்கு ஜெகன் அவர்கள் தொகுத்து வழங்கும் கேள்விக்கணை, 9 மணிக்கு இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளை தொடர்ந்து சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நிரூபி ஆவணமாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான

பாத கருவாக அமைந்திருப்பது, எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா சாபமா? எம்மவர் புத்திசாலிகளாக இருப்பது வரமா சாபமா? 171வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாகின்றது. எம்மவர் புத்திசாலிகளாக இருப்பது வரமா சாபமா?

0: உங்கள் விற்பன் எல்லோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். சரி, ஒருவர் இணைந்திருந்தார், அவரது இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. உடனடியாகவே சுவிஸிலிருந்து எங்கள் ராஜாண்ணா இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? கேட்கின்றதா?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். கேட்கின்றோம்.
0: இப்பொழுது சத்தம் ஏதும் இறைச்சல் என்ன வருகின்றதா?
1: அப்படி
0: இறைச்சல் ஏதாவது வருகின்றதா? இல்லை. என்ன? என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: நான் இன்று வந்து என்பருஷன் மடத்துல இருந்து புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய பாடல்.
0: புல்லை கூட பேச வைத்த புல்லாங்குழல்,
1: புல்லாங்குழல் இந்த கல்லை கூட
0: நீங்கள் இப்படி சொல்லும் பொழுதுதான் நான் ஒரு ஒரு கேள்வி என்று உங்களிடம் கேட்பதாக
1: நினைக்கின்றேன்.
0: நாங்கள் இடையிலே ஒரு பாடலின் இடையிலே அந்த பொய்யால பொய்யகல நாளும் புகழ் உழைத்தல் என்பியப்பாம் அந்த அந்த பாடல் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? முன்தோன்றிய மூத்த குடின்னு சொல்லும் பொழுது அது எங்களுக்கு ஏற்புடையாத மாதிரி இருக்கின்றதா?
1: பழமொழியோ சொல் இந்த சொல்ல வந்து நான் நேற்றிரவு யோசித்தேன். கேட்டிருக்கும் போது கடவுள் சத்தியமா, ஆனா நானும் யோசிச்சு பாக்குறேன். மண் முன்பு வந்ததா கல் முன்பு வந்ததா?
0: இல்ல, கல் வந்துதான் மண் வந்திருக்கணும். அவர்கள் சொல்லுகிறார்கள், மண் என்ன கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழ்வோடு முன் தோன்றி மூத்த குடி என்று.
1: மூத்த தமிழ் என்றும் சொல்லினோம்.
0: மூத்த தமிழ் மூத்த குடி. மூத்த குடி என்பது அந்த உண்மையான பாடல் என்ன?
1: அவர்கள் சொல்வது நாங்கள் ஏற்கத்தான் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள்.
0: இல்லை, ஒரு நாங்கள் யோசிக்கும் பொழுது கல் தோன்றி என்ன மண் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்ன?
1: ஓமாம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ் மூத்த
0: மூத்த குடி வாழோடு முன் தோன்றி மூத்த குடி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அது உண்மையிலே நாங்கள் தான் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அவர்கள் சரியாக தான் சொல்லியிருக்கின்றார்கள் என்ன?
1: அப்படித்தான் இருக்கணும், நிச்சயமா அப்படித்தான் இருக்கணும். சொன்னால் பிரான்ஸ்லேயும் ஆய்வு செய்தார்கள், இந்தியாவில பல நாடுகளில் ஆய்வு செய்த புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டிருக்கார்களோ. அப்ப நாங்கள் பெருமை கொள்ள வேண்டியதான். அதை விட சுவிஸ்லயும் ஒரு ஆராய்ச்சி செய்து அதுலயும் ஒரு புத்தகத்துல வந்தேன். நம்ம முன்னாள் ஒரு ஒரு பத்திரிகையில் வந்தது, அந்த செய்தி பார்த்தேன்.
0: அனுப்பி சரியான இது என்னவென்று இனி வரும் உறவுகளிடம் கேட்டுவிட்டு உங்களுக்கு உங்களது பாடலை தருகிறோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. வணக்கம்.

0: உளுத்த வாழை விரும்பி கேட்டிருந்தார் சுவிஸ்லிருந்து ராஜா. அவருக்கும் வந்து நன்றி வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: நலத்துடன்
0: சொல்லுங்களம்மா, என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: சிந்தனை தோண்டி அறிவு வளர்ந்த என்ற பாடல் கேட்டுக்கொண்டு இந்த நேற்று அவருக்கால இருந்து வந்த ராஜா எங்கட ஊர்லும் வந்து ராஜா பாட்டு கேட்கிறார். அப்ப அவருக்கு ஒரு நம்பியும் வாழ்த்துலையும் சொல்லுறேன்.
0: சொல்லுங்கள்.
1: அது கலையத்து வந்தவரா
0: என்று நான் வரும்பொழுது இப்பொழுது இல்லை, தர்சனம் மட்டும்தான் என்றார்.
1: அது வந்து போட்டார். அவர் எங்கட ஊர்லயே வந்து பாட்டு கேட்கிறார். அப்ப அவருக்கு நம்பிகளையும் வாழ்த்துக்களையும் கோரிக்கொண்டு அப்ப இந்த சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்த என்ற பாட கேட்கிறேன்.
0: கேட்கிறீர்கள், சரி நீங்கள் சொல்லுங்கள். இந்த கண் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லுவார்கள் எல்லாம், அது அதை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்?
1: கல் தோன்றி மண் தோன்றா
0: காலத்தே வாளோடு முற்றோன்றிய மூத்த குடி என்று.
1: மூத்த குடி என்ற
0: தமிழ் தமிழ் குடியே சொல்லுவார்கள் என்ன?
1: தோன்றாத
0: காலத்திலிருந்து இவ்வளவு காலத்துக்கு முற்பட்டதா இருக்கும் என்று
1: தமிழ் தோன்றிய காலத்தை சொல்லாத நினைக்கிறேன்.
0: ஆனால் அவர் சரியான சிந்தனை இல்லாமல் முன்னோர்கள் அப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள் என்ன?
1: முன்னோர்கள் அறிவு இல்லைன்னு சொல்லியலாது. இவ்வளவு இந்த விஞ்ஞானிகள் இப்ப இப்ப கண்டுபிடிக்கிறது மேலாலே அவர்கள் இந்த அந்த காலத்திலே அந்த அறிவு இருந்து வேண்டால் என்ன இப்படியான அறிவா இருக்கும் நாங்கள் யோசிச்சு பார்க்க வேணும்.
0: எல்லாவற்றையும் அவர்கள் கண்டுபிடித்து வைத்து விட்டு தான் சென்று
1: எல்லாத்தையும் இந்த விஞ்ஞான மாதிரி வேண்டி இவையெல்லாம் எத்தினே எல்லாம் சிலவழிச்சிருந்தாவே அந்த மூளையாலதானே அந்த அறிவுகளை பெற்று தாங்களே நினைச்சு இன்னும் நேர அதைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த அறிவு வளர்த்த வேற அந்த முன்தோன்
0: திருமணம் செய்வதாலே பொருத்தம் பார்ப்பார்கள்
1: தொழில்நுட்பம்
0: வந்தாலும் இவைகளை கண்டுபிடிக்க முடியாது என்ன?
1: அப்ப அது விஞ்ஞானிகள் பக்கம் நம் முன்னோர்கள் கல் தோண்டை மண் தோண்டா காலத்து அந்த முன்னோர்கள் தான் அந்த முன்னோர்கள் தான் உண்மையான அறிவாளிகள்
0: தமிழில பெரிய இதண்டா எத்தனையோ கோடிக்கணக்கான ஓலைச்சுவடிகள் எல்லாம் கரையான அடித்தும் எரிந்தும் போய்விட்டது என்ன?
1: அப்ப அந்த வசதி இல்லாத அந்த வீட்டுல அந்த அந்த வீடுகளே அந்த பனியோலையெல்லாம் எடுத்து வீடா எடுத்து அதுல எழுதி அவ்வளவு அப்ப பாதிக்கிறது பேப்பர் இப்ப ஒண்ணு அப்ப இல்ல அதுல வீட்டில் எழுதி ஏட்டு சுவடுகள் எழுதி எழுதி பொறிச்சு இருந்தது அதை காப்பாற்ற முடியாது சில இதில் அழிந்து போறது.
0: அந்த பேப்பரை கண்டுபிடித்த சீனாக்காரன் கூடி 300 ஆண்டுகளுக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கிறதே வெளியுள்ளது சொல்லாம இருந்திருக்கிறான் பாருங்க. இவ்வளவு கள்ளப்பையெல்லாம் இருக்கிறாரு
1: தங்களை தங்களை
0: நன்றி வணக்கம்.

0: ஒழித்த வாழ்வை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவருக்கும் அது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள். குணாநாயகி அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கிறீங்க? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களும் நலமே இருக்கின்றோம்.
0: சரி, என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: ஆயிரம் வாசல் விஜயம் படத்துல பகவானி முனைப்பாக்க இங்கு வரம்பா.
0: மகாராணி
1: உனை தேடி வரும் நீரமை.
0: உன்னை தேடி வரும் நீரமை. ஓகே. ஆயிரம் வாசல் இது என்று ஓம். சரி சரி, நீங்கள் சொல்லுங்கள். பொய்யகல நாளும் புகழ் உழைத்தல் என் வியப்பாம் வையகம் போத்த வயங்கொழி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்றோன்றிய மூத்தகுடி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்றோன்றிய மூத்தகுடி என்றால் அது என்னென்று நீங்கள்?
1: கல் தோன்றி மண் தோன்றக்கு முதலே எங்களோட தமிழ் தான் முதல் பிறந்த.
0: அப்ப நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கா? இல்ல, அதுதான் மூத்தகுடி. சரி, மூத்தகுடி என்றா சரி. அதப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்றால் அதை எப்படி என்ற அதைத்தான் இப்ப கேள்வியாக எடுத்திருக்கின்றேன்.
1: அதுக்காண்டி பூமியே படைச்சதுதானே, பூமியை படைச்சு தானே ஆக்களை
0: படைச்சிருப்பின. இரண்டாவது நோவா காலத்தில் கூட வாசித்திருக்கின்றோம். என்ன அழிந்து இரண்டாவதாக வரும்பொழுது நூவா காலத்தில் மழை பெய்ததாம் ப்ராப்பர் இருந்தது எல்லாம் எல்லாம் சொல்லியிருந்தார்கள். என்ன ஆனால் இதற்கு முதலே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அதான் வாளோடு முந்தோன்றிய மூத்து வாளோடு. இப்ப பாருங்கள் இவ்வளவு ஒரு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். சொல்லுங்கள் வாமா, இதை எப்பயாவது யோசித்து பார்த்தீர்களா?
1: அதான் உண்மையை பார்க்கறதுக்கு என்னென்றால் முழுமை முறிந்த முழுதையும் அறிந்தால்தான் உண்மை தெரியும். எங்களுக்கு இவ்வளவு கல்மண் தோன்றுக்கு முதல் புழுங்கட தமிழ் குடி தோன்றினு பாட்டு வரி சொல்லுது. நாங்கள் ஆராய்ச்சி செய்யல, உண்மையில தமிழ் ஆராய்ச்சி தமிழை ஆராய்ச்சிதான் எல்லாம் அறிஞ்சிருப்பேன்.
0: இல்ல இல்ல, அது இப்ப தமிழை பல விதத்தில் ஆராயலாம், ஒவ்வொரு இதுக்கும் அர்த்தம் வரும். ஆனால் அந்த ஆறாயிர இதுலேயே இப்ப நாங்கள் முதல்ல இப்படி இப்படி இருக்கிறேன்னா தமிழ் மொழி தோன்றுறேன்னா அப்ப தமிழன் தோன்றி இருக்கணும். என்ன மனிதன் வந்திருக்கணும்?
1: மனிதன்
0: வந்தாச்சு. இப்ப இனித்தான் இதுக்கு பிறகுதான் இத விவரங்கள் வந்திருக்கிறது. என்ன
1: கல்வோன்
0: இல்ல இல்ல, அதுலாம் இருந்து இருக்கிறபடியே தான் மனிதன் படைபெற்றிருப்பாரு. என்ன மனிதன் பெற முதலே அப்புள் மரம் இருந்தா சொல்லுகிறார்கள்.
1: அப்ப ஏன் கல் மண்ண தோன்றக்கு முதல் குடி வந்ததுண்டா, குடி வந்ததுண்டால் மக்களை படைச்சுதானே மனுஷன் கடவுள் வந்து எல்லா விதமான படைப்புகளையும் பிறகுதான் கொடுத்துருக்கிற அறிவை சீவிக்கிறது. அப்படியும் இருக்கலாம், கல்லை படைச்சார் நெருப்ப கண்டுபிடி
0: இல்ல முதல்ல முதலாவது அந்த இதுக்குரிய அந்த முதலாவது கருத்து எடுத்தாரன் கல் தோன்றி என்றால் ஆதி மனிதன் குகைகளில் தான் வாழ்ந்ததாக சரித்திரங்கள். என்ன அப்ப கல் தோன்றி கல்லை தோண்டித்தான் அந்த குகையில அமைத்தான். என்ன
1: அமைச்சவன்?
0: அப்ப கல் தோன்றி அடுத்தது அந்த குகையை அமைச்ச உடனே அப்ப ஒரு கூட்டமா ஒரு இடத்துல இருக்க துவங்கிடும். என்ன அந்த அந்த கூட்டம்? அப்ப அடுத்த என்ன செய்தார்கள்? விவசாயம் செய்யணும். மண் தோன்றினார்கள். என்ன மண் தோன்றி அதுக்கு பிறகு அவைகளை தோன்றி இது செய்யறதுக்கு முதல் என்ன செய்தான்? கல்லில இருந்து முதல் முதல் உலோகத்தினால் ஆன பொருட்களை கண்டுபிடித்தது நமது தமிழர்கள். அந்த வாள் அந்த வெட்டுறது கொத்துறது இதுகளுக்கு எல்லாத்துக்கும் கல்லை பயன்படுத்தியவர்கள். பாத்தீங்களா இவ்வளவு இலகுவாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள்.
1: அதுதான்
0: வாழோட
1: அப்படின்னா அது சரி. இந்த குகைக்குள்ள இந்த மலைக்குள்ள அந்த பாசல் சுவிசு போய் இந்த மரியா ஸ்டாயின் ஒரு வேற கோயில் ஒன்றுக்கு
0: போயிருக்கிறீங்களா? அந்த காலத்திலே இருந்து இப்படி எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அந்த காலத்திலேயே அந்த வெட்டுவதற்காக உலோகத்தை பயன்படுத்தியவர்கள் நாங்கள் இருந்து வெட்டி கதைகளை தானே பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, பாடலை கேட்போம்.
1: சொல்ல போனார் இவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எங்களுக்கு அறி
0: எழுதப்பட்ட அந்த வெண்பா மாலைகள், இப்ப புறப்பொருள் வெண்பா மாலையெல்லாம் இந்த பாடல் வருகின்றது. ஆனால் அந்த பாடலில் எழுதப்பட்ட எல்லாம் உண்மையா அந்த பாடல் ஒன்றை சரியான விளக்கம் அறிகிறக்க எங்களுக்கு ஒரு ஜென்மம் காணாது. நாங்கள் ஆராய்ச்சியதும் கண்டுபிடிக்கலாது என்றால் அவ்வளவுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லிலும் அவர்கள் கன பொருளை வைத்திருப்பார்கள்.
1: நன்றி,
0: வணக்கம்.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி குணநாயகி பசுவதி. அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பார்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
1: வணக்கம் ஜெரி சொன்னா.
0: வணக்கம் வணக்கம். தேவி தன்ராஜ் நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ நாங்க நலமா இருக்கிறோம் சொன்னா. நீங்க?
0: நாங்களும் அதே அதே அதே
1: எல்லாரும் சொல்லிட்டினம் என்னட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் தெரியல. கேடு சொன்னா
0: பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: என்ன பழமொழி?
0: அதையும் கேள்விப்பட இல்லையா?
1: பழமொழிகள் கணக்க கேள்விப்பட்டிருக்கேன்.
0: நான் கேட்ட பழமொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி.
1: கல் தோன்றி இப்ப சொன்னீங்க. அம்மாக்கு சொல்லும் போது கேட்டுக்கொண்டிருந்தான். கல் தோண்டி மண் தோண்டு காலத்தோடு வளமோடு வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்பது புறப்பொருள். அது என்ன சொன்ன நீங்கள்? அது திருப்பி சொல்லுங்க.
0: நான் சொன்னது இந்த மலைகளை குடைந்து
1: குடைந்து
0: விவசாயம் செய்து தொழில்நுட்பத்தை அதுக்கு எல்லாத்துக்கும் முதலே தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தது இந்த தமிழர்கள் என்று. தமிழ் குடி
1: தமிழ்குடி மக்கள் தானாம் அதை கண்டு பிடிச்சதாம். கையில்
0: இதை வேற வேற விதமாக சொன்னாலும் அந்த எல்லாவற்றை மருத நிலம் இதுகளை எல்லாம் கண்டுகொள்ள முன்னரே இந்த உலகத்தாலான வாளோடு திரிந்தவர்கள் தான் தமிழர்கள். ஓமோமோ
1: வாழேந்தி போர் புரிந்து வாழ்ந்த மூத்த குடி தமிழ் குடி என்பதை பாடல் கூறுகிறது. சங்க அந்த
0: பயன்படுத்திய அறிவாளிகள் தமிழர்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு நேரடிக்கு கெடுத்து வரும்பொழுது என்ன கல் தோன்றி வந்துடணும்னா அந்த காலத்திலேயே எப்படி தமிழ் வந்துட்டா அது என்ன இவங்க கதை நல்லா தமிழ்ல கதை விடுறாங்க.
1: அப்ப அந்த அவங்கள் அந்த அதற்காண்டித்தான் அந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இதுகளுக்கு பிரிச்சு பிரிச்சு விட்டதாம் அந்த காலத்துல.
0: இல்லையா மேலே இருந்துதான் நாங்கள் முதல் குகையில இருந்தவர்கள் தான் மெல்ல மெல்லமாக வாழ்வை பெருக்கிக் கொண்டு ஒவ்வொரு குடி குடியாக வந்தார்கள். ஆனால் அப்படி சேர்ந்திருந்த காரணம் பாதுகாப்பு கருதி. பாதுகாப்பு கருதி தெளிவு அப்படியே பேர்ந்து அதுக்குள்ள
1: முன்னர் அப்படியே அப்படியே என்ன சொல்றது அந்த ஆரம்பிச்சு வச்ச கல்லுல
0: நெருப்பு நெருப்பு எடுத்தார்கள் இந்த காட்டுத்தீயின் மூலமாக நெருப்பை கண்டுபிடித்தார்கள். பின்னர் அதில் காட்டுத்தீயில் வந்த விலங்குகளை புசித்து பார்த்தபோது ருசியாக இருந்ததா நாங்கள் சுட்டா சுட்டு சாப்பிடுவோம் துவங்கினார்கள். எல்லாம் ஒரு அனுபவத்துல வந்தது தான் எல்லாருக்கும் என்ன. சரி உங்களுக்கான பாடலை தருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நத்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்

0: ஒழித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி தேவி தன்ராஜ் என்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வானிலையில் வந்திருப்பவர் மேரி மெக்டலின் சில்வெஸ்டர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ, நான் நலமாக இருக்கின்றேன். நீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். என்ன பாடல்?
1: சோடி கிளி இங்கே பக்கத்திலே, சொந்த கிளி அங்கே
0: பக்கத்திலே என்ற பாடல். ஊர்காவலன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் நினைக்கின்றேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள். கல் தோன்றி மண்தோன்றா காலத்தே, வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி.
1: கல்வி அறிவு தோன்றாத மன்னராட்சி ஏற்படுவதற்கு முன்பாகவே முதல் தமிழினம் தோன்றியது
0: அன்று. திருப்பி சொல்லுங்கள்.
1: கல்வி அறிவு தோன்றாத மன்னராட்சி ஏற்படுவதற்கு முன்பாகவே வாளோடு வீரத்தோடு தோன்றிய முதலினம் தமிழினம்.
0: தமிழ். மன்னராட்சி எப்படி தோன்றியது? இப்போ நீங்கள் இப்போ சொல்லும் பொழுது மன்னராட்சி தோன்றியதற்கு முதலே கல்வி அறிவு திருப்பி கல்வியா கல்ன்றது நீங்கள் கல்வியை சொல்லுகிறீர்கள்.
1: ஆமாம்.
0: கல்வியில் திருப்பி அதை தெளிவாக சொல்லுங்கள்.
1: கல்வி அறிவு தோன்றாத மன்னராட்சி ஏற்படுவதற்கு முன்பாக வாளோடு வீரத்தோடு தோன்றிய முதலினம் தமிழினம்.
0: ஆனால் கல்வி அறிவு இல்லாத மன்னராட்சி என்றால் ஒரு அந்த காலத்தில் ஆண்ட மன்னர் எல்லாம் ஒரு படிக்காதவங்க என்று சொல்லுகிறீர்களா?
1: ஆரம்ப காலத்தில் அப்படி இருக்கலாம்.
0: இல்லை இல்லை இல்லை, அப்படியான ஒரு எங்கள் அது எந்த மன்னரையும் எடுத்து பாருங்கள், அவர்கள் எல்லா அறிவும் பெற்றவர்களை தான் மன்னர் ஆக்குவார்கள். என்ன மன்னராக வருவார்கள்?
1: கல்லும் மண்ணும் தோன்றாத காலத்தில் தான் பூமி உருவார். அப்போ முன்னவே தமிழினம் தோன்றிட்டது.
0: அதை அதை திரிவுபடுத்தி கூறினா மண் அப்போ எழுதிய இந்த பாடலை எழுதிய விட்டுக்கிறார் இல்ல, இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் எழுதும் பொழுது அந்த எழுத்து புள்ளியோடு எழுதியிருப்பார் என்று சொல்லுகிறீர்களா? மண்ணுக்கும் மண்ணுக்கும் இது தெரியாமல் இப்பொழுது நாங்கள் எழுதியிருப்பார் என்று யோசிக்கிறீர்களா?
1: இருக்கலாம்.
0: இல்லை இல்லை, அப்படி இல்லை. நிச்சயமாக எங்களை மூத்தவர்கள் அப்படி எழுதியிருக்க மாட்டார்கள். என்றால் ஐயனார் இதுதான் இதை எழுதியிருக்கிறார். அவர் பூமி தோன்றிய விண்ணீர்வை இந்த இதுகளை எல்லாம் சொல்லும் பொழுது அந்த அப்போ ஒரு இந்தியாவில் ஒரு கூட்டத்தில் நீங்கள்
1: கல்லுமணம் தோன்றாத காலத்திலே தமிழினம் உருவாகிட்டது.
0: இல்லை, அதுதான் தெளிவாக சொன்னேனே. கல் தோன்றி கல்லை தோன்றி குகை அமைத்து அதில் வாழ்ந்தவர்கள் பின்னர் தங்கள் குடும்பம் பெறும் பொழுது முதல் அந்த நாடோடிகளாக தெரிந்தவர்கள் ஒரு இடத்துல தங்க ஒழிக்கிட்டார்கள். தங்க ஒழிக்கிடும் பொழுது விவசாயம் செய்ய ஒழிக்கிட்டார்கள். என்ன விவசாயம் செய்ய ஒழிக்கிறா? இதுக்கு விவசாயம் செய்ய ஒழிக்கிறதுக்கு முதலே உலோகத்திலான அந்த வெட்டும் பொருட்க கல்லுகளில் இருந்து மாறிடணும். அந்த கல்லை முதல் ஆயுதமாக கல்லை பயன்படுத்தியவர்கள் பின்னர் உலோகப் பொருட்களை பயன்படுத்த தொடங்கிட்டார்கள். வாழ் போன்றவற்றை அப்போ வாழை அவர்கள் ரெண்டு விதம் விவசாயத்துக்கும் பயன்படுத்தினார்கள், வீரத்துக்கும் தங்களை தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பயன்படுத்தினார்கள். அதற்காகத்தான் வாழோடு முந்தோன்றிய மூத்த குடி என்று சொல்லுவது. ஆமாம் ஆமாம். பாருங்களேன், அப்போ அவர்கள் முதல் ஒரு குடும்ப அமைப்பை கொண்டு வந்தவர்கள் எங்கள் தமிழர்கள்.
1: தமிழர்.
0: ஆமாம் ஆமாம். அதில் இருந்து
1: தமிழில்தான்
0: விவசாயத்தை கொண்டு வந்தார்கள். என்ன இவைகள் எல்லாம் அந்த இவைகளை எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது நான் எவ்வளவு எமது முன்னோர்கள் எவ்வளவு தூரம் முன்னேறி இருந்திருக்கின்றார்கள். நாங்கள் இவற்றை எல்லாம் விட்டு இந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாத்திருந்தால் கூட இன்று உலகத்தில் இன்னும் எத்தனையோ ஓலைச்சுவடிகள் வாசிக்க முடியாமல் இருக்கின்றது. என்ன
1: எங்களோட வீட்டில் இருக்காது
0: பார்த்தீங்களா?
1: இந்த எங்கள் பப்பாடை நான் பப்பாடை நாலு பரம்பரை முதல் அவை அந்த ஓலைச்சுவடி தான் எழுதின வீட்டில் இருக்க. அந்த
0: சித்த மருத்துவம் என்ன சித்த மருத்துவம்? ஏன் இன்று கூட மதுரையிலும் மற்றது மெட்ராஸில் இருந்து இன்னொரு போகிற இடம் அங்கேவும் இந்த எங்களது நாங்கள் இப்போ பிறப்பம் எங்களோட அப்பா அம்மா ஆறு எங்களோட சரித்திரம் முழுக்க அன்றே எழுதி வைத்திருக்கின்றார்கள். எத்தனை தேதி எத்தனை மணிக்கு இந்த கோயிலுக்கு வந்து இதை சந்திப்பார்கள் என்பதை கூட எழுதி வைத்திருக்கின்றார்கள்.
1: என்ன
0: கேள்வி நாடி ஜோதிடம் என்று கேள்விப்பட்டீர்களா? ஓலைச்சுவடி என்று நாடி ஜோதிடம் என்று உண்மையிலே எவ்வளவு
1: தெரியும் எனக்கு.
0: வேலைத்தான் வீட்டுக்கு கொண்டு வந்தால் சரி உங்களுக்கான பாடலை தருகின்றோம். இன்னும் நிறம் விரிவாக பேசிக்கொள்வோம். என்ன எம்மவர் வந்து இம்மவரை தாழ்த்தி பேசுவதை மட்டும்தானே நாங்கள் பார்க்கணும். ஆனால் எங்கம்மவர் இவ்வளவு உயர்ந்தவர்கள், இவ்வளவு தூரம் மிக மிக உயர்ந்த எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதை நாங்கள் யாருமே கவனிப்பதில்லைன்னு. ஆமாம், எத்தனையோ தலைமுறைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் செய்து வைத்துவிட்டு தான் போயிருக்கிறார்கள். நாங்கள் எங்களோட தலைமுறையை காப்பாற்ற முடியாமல் அழைத்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

ஒலித்த வாழை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி மேரி மெக்டலின் சில்வெஸ்டர். அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது உங்கள் விருப்பம்.

0: உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாறுமாறை ஆரம்பிக்க முதலில் வருவது நெடுந்தீவு முகிலனின்
1: அமைதியா ஒதுங்கிறதுக்கும் மௌனத்தோட காத்திருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சில நேரங்களில் சில பேருக்கு அமைதியும் மௌனமும் ஒரே மாதிரி தான் தெரியும். சில உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுன்றதுக்காக மௌனமாக எல்லாம் இருந்துவிட முடியாது. இது ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தும். மௌனம் சமூகத்துக்கு சமன்றதுக்காக பதில கேட்காம விட முடியாது. இது ஒரு புரிதலே இல்லாத நிலையை தான் உறுதிப்படுத்தும். முடிவெடுத்தவங்க மட்டும்தான் அமைதியா இருக்கிறது இல்லை, குழம்பி போயிருக்கிறவங்க அமைதியா இருக்கிறதே முடிவெடுக்கிறதுக்காக தான். பதுங்கிறது பாதுறதுக்குன்னு சொல்லுவாங்க, தகுதி இல்லாதவங்க கூட சண்டை போடாம பின்வாங்கிறது நேரம் மிச்சம்தான். அமைதிக்கும் மௌனத்துக்கும் அர்த்தத்தை உருவாக்காதீங்க. நேரம் வரும்போது

அனைவருக்கும் உமது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தாறுமாறில் தொடர்ந்து வருவது குட்டி கதை. கதைகள் நாம் பிறருக்கு சொல்வது மாதிரி இருக்கும், சில கதைகள் நமக்கு நாமே கேட்டுக்கொள்வது மாதிரி சில கதைகள் அமைந்து விடுவதுண்டு. அப்படித்தான் இந்த கதையும் நமக்கு நாமையான கதையாக அமைந்திருக்கின்றது.

உண்மையிலேந்த புலம்பெயர் நாட்டில் ஒரு எமது வாழ்க்கை என்பது மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் சுறுசுறுப்பான ஓட்டங்களுடன் பலவற்றையும் தாங்கி கொண்டு வாழும் ஒரு வாழ்க்கையாகவே இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே கணவனும் மனைவியும் அநேகமாக தங்களது உணர்வுகளையோ தேவைகளையோ ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்வதற்கே நேரம் கிடைக்காத காலங்கள் பல இருக்கின்றது. இப்படித்தான் கணவனும் மனைவியும் கிட்டத்தட்ட அவர்கள் திருமணமாகி பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளும் திருமணமாகி சென்ற பின்னும் அவர்கள் தங்களது விருப்பங்களை தங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள நேரம் இல்லாமல் இருந்தது. இப்படித்தான் ஒரு இதில் ஒரு மாலை பொழுதில் ஒரு பின்னேரம் 4-5 மணி இருக்கும் என்று சொல்லுங்கள், இந்த மாலை பொழுதில் மனைவி தேநீரை வைத்து கொண்டு வருகின்றார். கணவன் அன்று கொஞ்சம் ஓய்வாக இருப்பதை பார்க்கிறார். இவாக்கும் மனதுக்குள்ள பெரிய சந்தோஷம். அப்போ சரி என்று சொன்னால் அவர் வந்து வாட கேட்குறா, நாங்கள் இப்படி இவ்வளோ காலமாகப்பா நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி உண்டாக இருந்து தேத்தண்ணி பிடிச்சி இந்த நீரத்தை செலவிடுகிறதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிட்டு 25 வருஷமாக இல்லை. இந்த 1ஆம் தேதி வேறு 1ஆம் தேதி எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் திருமணமாகி 25 வருஷம் முடிய போகுது. இப்போ நாங்கள் உங்களோட கொஞ்சம் கதைக்கணும். ஆனால் இப்பயுமே எங்களுக்கு ரெண்டு இருக்கிற இடைவெளி வந்து அதிகரித்து வருது. ஆனால் என்ன காரணம்னு தெரியல. நின்றுட்டு எங்களுக்குள்ள இடைவெளி அப்படியே கூடி கூடே தனித்தனியே போகுது. ஆனால் காரணம் தெரியல அப்படி என்று அவ சொல்கிறா. என்ன போட்டு சொல்கிறேன், நாங்கள் உங்கள்கிட்ட நிறைய கணக்க சொல்லணும். ஆனால் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு குறைக்கு நேரம் இருக்கான்றலாம் கேட்குறேன் சொல்லி போட்டு சொல்கிறேன். இந்த இதை பற்றி நான் நிறைய யோசி தான் இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு ஒரு தீர்வு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். நீங்கள் ஒப்புக்கொண்டீங்கன்னா, நீங்கள் இது சரி என்று சொன்னீங்கன்னா, இதை கேட்குறதுக்கு காது கொடுத்து கேட்டிங்கன்னா, ஏன்னா இங்கே பெரும்பாலான குடும்பங்களில் மனைவி சொல்வதை கணவன் கேட்பதை காது கொடுத்து கேட்பதே இல்லை. கேட்பதற்கே நேரம் இல்லை. கேட்டாலே பிரச்சனை வரும், சண்டை வரும், இல்லை திருப்பி ஏதாவது போயிட்டு அப்படியே அமைதியாக போயிடுறது. அப்படித்தான் மனைவி மேரும் போயிடுறது, கணவன் மேரும் பிள்ளைகளும் அப்படி அப்படியான ஒரு இக்கட்டான உலக வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ பார்த்துட்டு வந்தோன்னா சொல்லுங்கள் ஐயோ நீங்கள் நல்ல ஐடியா வச்சுக்கிறீங்கன்னா நல்லா தானே, சும்மா நட்டுக்க நாங்களும் ஒன்று ஒன்றை ஜோதிச்சாண்டு இங்கே திரிகிறது அப்படி இப்படின்ட்டு அவனு சொன்னோடனே அவன் சொன்னால் நான் நல்ல ஐடியான்னு வச்சுக்கிறேன் என்று சொல்லி போட்டு கடை ரெண்டிவாக தண்டி அறைக்குள்ள போனான். போயிட்டு டக்கண்டு வரைக்க ரெண்டு டைரியை கொண்டு வந்தேன். ரெண்டு டைரியை கொண்டு வந்து சொன்னால் இதில் ஒன்று உங்களுக்கு ஒன்று எனக்கு என்று சொல்லி போட்டு நான் அப்படிங்கணும் இல்லை சரி என்று சொன்னேன். ஓம்னு சொல்லி போட்டு சரி நாளைக்கு 1ஆம் தேதி வருது, எங்களோட 25வது திருமண நாள் அனிவர்சரி நாளை தான் துவங்குது. அப்போ நாளையில் இருந்து இப்போ எனக்கு என்ன நான் எதாவது செய்கிற பிடிக்க இல்லை அது இதுன்னு சொன்னால் எதாவது போயிட்டுருந்தா நீங்கள் உங்களோட டைரி எழுதுங்க அப்போ என்று சொல்லி நான் உங்களை பற்றி பிடிக்காத என்ன இருந்துக்கன்னா எந்த டைரியில் எழுதுகிறேன் என்று சொன்னது. அடுத்த வருஷம் 26வது அனிவர்சரி கொண்டாடி வந்தானே, அப்போ நாங்கள் தான் திறந்து ஓடிப்போம். அதுவரையும் நான் எழுதுனதை நீங்களும் பார்க்கப்படாது, நீங்கள் எழுதுனதை நானும் பார்க்கப்படாது. அப்படி நாங்கள் செய்த வேண்டாம் பிந்து அது அதுக்குப்புறம் 26 வருஷத்துக்குப்புறம் நாங்கள் பார்க்க எங்களுக்கு தெரியும் என்ன என்னென்ன உங்களுக்கு பிடிக்காதுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்கிற இதாக இருக்கும், அல்லது உங்களுக்கு பிடிக்காதது என்னென்று எனக்கு தெரிஞ்சு சொல்கிற இதாக இருக்கும். இந்த எங்கிற வயசான காலத்தில் அந்த ஒருத்தர் பிடிஞ்சு கொண்டு வாழ்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கும், இல்லை நாங்கள் சில தீர்த்துக்கலாம், இல்லை நான் மேம்படுத்தலாம், ஏதாவது ஒன்று முயற்சிக்கலாம் தானே என்று சொன்னோன்னே இந்த மனைவி சொன்ன இது கணவருக்கு நல்லா பிடிச்சி போடுது என்ன. அப்போ சரியண்டா அவர்கிட்ட டைரி கொடுத்தாலும் அடுத்த 4-ஆம் தேதியிலேருந்து இவர் ரெண்டு பேரும் எழுத துவங்கினா. ஆனால் இந்த டைரி எழுதுகிற இருக்குதானே, நீங்கள் டைரி எழுதுனவே எழுதுதான் தெரியும், இந்த டைரி எழுதிக்க காலம் இவ்வளோ விதைவாக ஓடுதுன்றா தெரியும் என்ன. 2 நாள் எழுதுவோம், 3ஆம் நாள் பார்த்தா 4 நாள் எழுதாக விட்டு கிடக்கும் என்ன. அந்த டைரியை திறந்து வச்சு யோசிச்சு நேற்று எங்கே போனான், என்ன நடந்தது, நேற்று முந்தின நாள் என்ன செய்தான்,
அண்டு எங்களோட மூளைகளையும் நாங்கள் என்ன நாள் அந்த டைரி ஒவ்வொரு நாளும் எழுதுறாலும் ஒரு நாள் ரெண்டு நாளும் நாங்கள் தவற விட்டுட்டு முதல் நாள் அந்த எழுதாத பக்கத்துக்கு இன்னும் நாங்கள் செய்த மட்டும் போய் அதுலேயே ஜோதிச்சு ஜோதிச்சுட்டு போய் என்ன டைரி எழுதுகிற பழக்கம் உள்ளவர்களுக்கு சென்னை இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ காலம் கடகடன்னு பாருங்கள், இப்போ தான் 2026 பிறந்த மாதிரி கிடக்கு. இன்றைக்கு 7 மாதம் 27 தேதி மாற்றி என்ன பாருங்கள் இவ்வளோ வேகமாக இந்த காலம் போய்கொண்டு இருக்கு. என்ன இன்றைக்கு தான் ஐயோ இப்போ திங்கக்கிழமை இந்த கதையை சின்ன வயதுக்கு வீட்டை போய் யோசிச்சுட்டு இருக்கிறதுல அடுத்த திங்கக்கிழமை வந்துடும் அடுத்த கதை ரெடி பண்ணுறதுக்காக. இப்படி காலத்துக்கு வந்து மிக மிக விரைவாகவே ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ இப்படி அவங்களுக்கு அடுத்த வருஷம் வந்துட்டுது. என்ன இப்போ 25வது 25வது வயதில் திருமண நாளில் கொடுத்தவையில் இப்போ 26வது திருமண நாள் வந்துட்டது. அப்போ ரெண்டு பேரும் வந்து சாப்பாட்டு மேசையில் வச்சுட்டு அப்போ வடி வாசி தண்ணி ஓட்டுட்டு அப்படியே வந்துட்டு ரெண்டு பேர்கிட்ட டைரியும் கொண்டாந்து அப்படியே வச்சுருக்கேக்க வச்சுருந்துட்டு இவா கணவர்கிட்ட தன் டைரியை கொடுக்குறான், மனைவி கணவர்கிட்ட தன் டைரியை கொடுக்குறான். கொடுத்த உடனே பாஞ்சு விழுந்து மனைவி கொடுத்த டைரியை இவர் செய்ய தண்ணி குடிக்க இல்லை பாஞ்சு விழுந்து மனைவி கொடுத்த டைரியை கட்ட கடண்டு பார்க்குறாரு. என்ன அடுத்தா எல்லாம் ஒட்டை கொட்டை ஒட்டே புகாராக தான் இருக்குது. என்ன அடுத்தவொடனே சொல்லுது, போன வருஷம் நீங்கள் இப்பயோ சொன்னீங்கள் 25வது எங்களது திருமண விழாவுக்கு நீங்கள் கொண்டே வெளு கிராண்டாக செய்வீங்கள், இந்த ஹோட்டலில் கூட்டிக்கணும் சாப்பாடு கொடுப்பீங்கள், அன்றைக்கு விஜயின்ற படம் ஒன்று வருது அதில் கூட்டிக்கணும் போவீங்கன்னு சொன்னீங்கள், ஆனால் அது ஒன்றுமே நீங்கள் செய்யலைன்னு முதல் பக்கத்திலே எழுதியிருக்கு. அடுத்த பக்கத்தை சொல்கிறார், இன்றைக்கு இந்த அம்மா அப்பா வந்தவியல் அவையில் எல்லாம் பலகாரம் எல்லாம் செய்து வந்தவியல் 25வது அனிவர்சரி கொண்டாடுற வீட்டை வந்தவியல் நீங்கள் அவ ஒருத்தருடன் கதைக்கவே இல்லை என்று அடுத்த புகார். இவர்களெல்லாம் நெஞ்சு பக்கு பக்க நடிக்குது. என்ன முதல் ரெண்டே இவ்வளோ அமெரிக்கா அடித்த மாதிரியான உண்டா அடித்து போட்டிருக்கு பேந்து அப்படி அப்படியே தட்டி தட்டி ஒரு ஒவ்வொரு எழுதி கொண்டு பேந்து அத்தா சித்திரை மாதம் வருது சித்திரை எழுதி இருக்கு. என்ன நீங்கள் போய் சாரி வாங்கினா நீங்கள் சாரி வாங்கினா நீங்கள் எல்லாம் புது புது டிசைனில் வந்தது, ஆனால் நீங்களோ 10 ரூபாய்க்கும் 3 சாரின்னு வித்த சாரியை கொண்டு வந்து எனக்கு தந்துட்டீங்கள். எனக்கு இவ்வளோ கவலையாக இருந்தது, அந்த மாடல் போயே 15 வருஷம் ஆச்சுது, நீங்கள் இப்போ அந்த சாரியை வாங்கி தந்துருக்கிறீர்கள்.

எல்லாம் போகிற தட்டிக்கணும் வரான் சட்டிக்கணும் போய்க்கல டக்குண்டவோ டக்குன்னு சொல்கிறான். ஐயோ நான் அன்றைக்கு அந்த அவங்க டிவியில் சீரியல் பார்த்துருந்தான். ஆனால் நீங்கள் டிஆர்டியில் போய் ஆர்டிஓ பிறந்தநாள் வரைக்கும் அதோ பல்லு சவுண்டாக விட்டு பார்த்துட்டு கேட்டு கொண்டு வந்தாங்கல்ல எனக்கு இந்த சீரியல்ஸில் கதைச்ச சீரியலில் கதைச்சதை கையில் இது எனக்கு இவ்வளோ மன வருத்தம் தந்தது. இப்படி அவள் எழுதிக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு எப்படி எப்படியெல்லாம் இந்த பொம்பளை புகார் எழுதுறாங்கன்னு அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படியே அடுத்த கேட்க நீங்கள் 30ஆம் தேதி காலமே குளிச்சு போட்டு அந்த குளிச்ச கீழ் நிலமும் துறைக்கையில் அந்த துவாயை எடுத்து ஒரு இதிலும் போடையில் குளிச்ச துவாயை அதையும் ஒரு மூலையில் போட்டுட்டு உங்களோட உடுப்புகளை எல்லாம் அரைக்கில் சாரமாராக போட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்கள். அடுத்த புகார் அப்போ இப்படி இப்படியே ஒவ்வொரு புகாரம் எழுதுனுக்கு வெறும் தட்டி தட்டி பார்க்குறாரு. எல்லாம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட கோப்பையில் இப்படி இறவாய் சாப்பாடு சாப்பிடாமல் எனக்கும் சொல்லாமல் அங்கே கொண்டே குசினிகளை மூடியும் வைக்க வச்சுட்டீங்க. மற்றது எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிங்கள் ஃப்ரிட்ஜுக்களை வைக்க இல்லை நீங்கள். இப்படி அதை புகாரண்டா புகாருக்கு மேலேயாக எழுதி கொண்டே இருக்குது. ஆனால் இதுகளை பார்க்க அவருக்கு இப்போ இந்த அழுகை வந்துட்டு என்ன அப்படியே இவ்வளோ புகாரையும் சொல்லி இவருக்கு அழுக வந்துட்டு அழுக வந்தவுடனே டக்கண்டு சொல்கிறார் ஐயோ சாரி என்னை மன்னிச்சுகள் நான் இவ்வளோ காலம் இதெல்லாம் நான் தவறண்டே நினைக்கே இல்லை இதெல்லாம் ஒரு புகார் தெரிவிக்கிற தவறண்டே நினைக்கே இல்லை கோப்பகளவாக வச்சுட்டு போனது ஒரு குற்றமா இல்லை குளிச்சா தவாய் காயாக வச்ச ஒரு குற்றமா இதெல்லாம் குற்றம் என்று எனக்கு மனசில் படவே இல்லை. உன் அம்மா அப்பா வரைக்க நான் இதோண்ட சிந்திச்சிருந்து நான் கதைக்காவிட்ட எல்லாம் இதெல்லாம் எனக்கு குற்றமாகவே பட இல்லையே என்று சொல்கிறார். ஆனால் திரும்பி சொல்கிறார் இனி இந்தியிலிருந்து இவ்வளோ நீ இது எழுதியிருக்கிற இதிலிருந்து எல்லாத்தையும் நான் திருந்தி கல்றதுக்கு நினைக்கிறேன். இந்த இவ்வளோ தவறுகளை நான் உண்மையாவது குற்றமன்னே உணரையில்லை. இதுதான் இந்த பிரச்சனை. அப்போ பல பேர் செய்கிறது தாங்கள் செய்கிறது பிள்ளையண்டே அவைகளுக்கு தெரிகிற இல்லை. என்று சொல்லி போட்டு ஐயோ எனக்கு என்னால் இனி தாங்கினா இருக்கு ஆனால் நான் இனி எல்லா விஷயத்திலும் கவனம் எடுப்பேன். இப்படியோ இவ்வளோ புகாரை பார்த்தா பிறகும் என்னோட எப்படி வாழ்க்கை நடத்தினே எனக்கு தெரியாது ஆனால் நீ ஒரு குறையும் விட இல்லை என்று சொல்லி டயரை திருப்பி கொடுத்துட்டார். உடனே இவான் டயரியை இவற்ற டயரியை இவற்ற மனசி எடுத்து பார்க்குறாரு. என்ன பார்த்தா அந்த டயரியில் ஒன்றுமே எழுத இல்லை. என்ன ஒரு வார்த்தை கூட எழுத இல்லை. பெரிய சொக்காக என்ன ஏன்னப்பா டைரி எழுதுறத கூட உங்களுக்கு பஞ்சியா என்ன ஒன்றுமே எழுத இல்லைன்ட்டு இவரை கேட்க அவர் சொல்கிறார் ஒவ்வொரு பக்கத்திலும் சும்மா பெயினாலே ஒவ்வொரு குத்து வச்சனை வந்திருக்கிறேன் கீறி இருக்கிறேன்னு ஏதாவது செய்கிறேன் நான் ஒன்றுமே எழுதே இல்லை தான் நான் எல்லாம் கீறி இருக்கிறேன்னு பார்த்தீங்களான்னு கேட்க சொல்கிறா ஓன்னு சொல்லி போட்டு கடைசி பக்கத்தை பாருங்கன்னு சொல்கிறான். கடைசி பக்கத்தில் அவர் எழுதியிருக்கிறார் இப்படித்தான் மை டார்லிங் இவ்வளவு காலமாக நீ எனக்காகவும் எங்களோட குடும்பத்துக்காகவும் சகோதரங்களில் இந்த உறவுகள் இவைகளுக்காகவும் நீ செய்த தியாகங்களை எல்லாம் நான் மறக்க மாட்டேன். அதை விட நான் இவ்வளவுதான் வெளியில் பிரச்சனையாக வந்தாலும் நீ அன்பாக வர வச்சு ஒரு நாள் கூடி எனக்கு கடமை செய்கிறாமல் விட்ட இல்லை அதுகளையெல்லாம் நான் இவ்வளோ அன்பை கொடுத்துருக்குறேன் இவ்வளோ பாசத்தை கொடுத்துருக்குறேன் பிள்ளைகளெல்லாம் இவ்வளோ இதாக வளர்த்துருக்குறேன் இவ்வளோ இதுகளை உடனே நான் மறக்க இல்லை.

நீ நடந்து கொள்கிற இதுகள், நீ செய்கிற இதுகள் எல்லாவற்றையும் யோசிச்சு பார்த்தா உனக்கு எதிராக என்னால் எதுவுமே எழுதவே இயலாதம்மா. அப்போ உன்னோட எந்த குறையும் கண்டுபிடிக்க வேண்ட எண்ணம் கூடிய நகவலையில் உன்னோட இப்படி ஒரு குறை இருக்குது, நீ இப்படி செய்ய வேண்ட உன்னோட கண்டுபிடிச்சி இப்படி உன்னோட சண்டை போடணும்னு எண்ணம் கூடிய எனக்கு வரையில்லை. அப்போ அந்த அளவு தான் நீ அவ்வளோ அதுக்கு நடந்துருக்கிற, அதுக்காக உன்னிட்ட எந்த குறையும் இல்லையென்னு சொல்ல இல்லை நான். ஆனால் உன்னுடைய அன்பு, இந்த அர்ப்பணிப்பு, இந்த தியாகங்கள் எல்லாம் ஒப்பிடும்பொழுது இந்த குறைகள் எல்லாம் அற்பம், அற்பத்தினு அற்பமாக இருக்கு. என்ன இதில் சொல்ல, இதில் ஒரு எழுதுறத சொல்கிறதே அற்பமாக இருக்குது. இதுக்குல நீ எழுத சொல்லி கேட்குறீங்க. எண்ணற்ற தவறுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த சவாலான ஒரு வாழ்க்கையில் இந்த பக்கத்தில் ஒரு நிணலை போய் நின்றுகிறாயே, எப்படி ஒருத்தர் தண்ட நிணலில் தவறு கண்ட முடிக்கும், தண்ணியில் தவறு கண்டுபிடிக்கலாம், ஒருத்தர் தண்ட நிணலில் போய் ஒருத்தர் தவறு கண்ட முடிக்க ஏழுமா, ஒருத்தர் அதான் எனக்கு ஒரு ஒரு நிணலில் போய் அப்படி தவறாக இருக்குது இப்படி தவறாக எங்களில் உடலில் காணலாம், இங்கே கையில் கீறி இருக்குது, விரல் வளைஞ்சிருக்காது, இதாண்டு எது எதையாவது இதுகளை தவறு கண்டலாம். ஆனால் நிணல் எப்படி இருக்கு, நீ என் நிணல் போல இருக்கிறியம்மா, அப்போ உன்னில் நான் எப்படி நான் தவறை கண்டுபிடிக்கிறது, உன்னில் நான் என்ன செய்கிறது என்று சொன்னோடனே இப்போதான் நான் வாக்கு விளங்கிச்சு. அட இந்த 25 வருஷம் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கல்ல, இது ஒரு பொற்காலம் என்ன, நாங்கள் கணக்கு சிந்திச்சு போயிட்டோம், ஐயோ அவர் என்ன அன்பில்லை, இவர் சண்டை பிடிக்கிறார், இவர் இந்த பிரச்சனை இருக்கிறார், அந்த பிரச்சனை இருக்கிறார், ரெண்டுலாம் நாங்கள் வீணான கற்பனையில் வளர்த்துக்கலாம். ஆனால் இந்த அட்டித்தளம் இருக்கல, உள் இது இருக்கல, அவட்ட இவ்வளோ பாசமாக இவ்வளோத்தையும் தாங்கி கொண்டு அந்த கணவன் வாழ்கிறான், அவாவுக்கு நச்சு பார்க்கிறான் போயிட்டு என்ன, அவட்ட இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானே இந்த மனுஷனை போய் இவ்வளோ உரையாலே நான் எழுதி வச்சுக்கிறேனே. இவ்வாறு சொன்ன உடனே இவ்வா பாஞ்சு விழுந்து தான் எழுதின டைரியை விழுந்து அடி வாங்கி கட்ட கடண்டு கிளி கிளியன் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு அப்படியே போடுறான் என்ன, போட்டுட்டு டக்கன்னு போய் கணவனுக்கு அப்படியே தலையில் அப்படியே கட்டி பிடிச்சாண்டு உச்சி மோர்றன்னு சொல்லுவார்கள், அந்த பாரதியார் சொல்லுவார் தானே, உச்சி மோந்தொரு முத்தம் தானே, அந்த உச்சி மூ அந்த உச்சியில் அந்த அந்த பாசத்தின் வெளிப்பாடு அந்த உச்சியில் சில பேர் கொஞ்சம் வார்கள் தெரியுமா, அப்படி ஒரு முத்த தெய்வா கொடுக்குறா, அப்படி அவர்கள் அந்த ஆனந்தமாக போயிடுறார்கள் என்ன. அப்போ இந்த கதையிலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய என்னென்னா, கணவன் மனைவி இடையிலான உறவு இருக்கலாம் நம்பிக்கைன்ற அடிப்படையில் அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்ன, அதுதான் அதான் வலிமையாகிறது, ஒரு நம்பிக்கைன்ற அந்த கட்டமைப்பில் இருக்கிறது தான் வலிமையாகிறது. வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கணவன் மனைவி புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த தவறுகளை கண்டுபிடிப்பதற்காக இது எங்கள்ற கணவர் எங்கள்ற மனைவி எங்களுக்காக இவர்கள் இவ்வளோ அத்தியாயம் செய்திருக்கிறார்கள் என்றதை நினைவில் வச்சிருந்தா அவர்கள் இந்த உறவு இன்னும் வலுவாகவே இருக்கும். சரி, இப்பொழுது பாடல் கேட்போமா?

0: நீங்கள் கேட்கணும் அது தாறு மாறு. நீங்கள் என்னுடாக இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். சரி, அவர் துறவை துண்டித்து இணைந்திருக்கின்றார். எங்கள் குணநாயி அம்மா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்றுக்
1: கொள்கிறோம்.
0: வணக்கம் வணக்கம் குணநாயி அம்மா, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நல்ல கிளியரா வருகின்றது, தெளிவாகவே வருகின்றது. இன்று ஒரு லைன் வேலை செய்யல, மூன்று லைனும் வேலை செய்கின்றது. சைபர் 9 30 தேதி பிறகுதான் அந்த இந்த லைன்ல 4 லைன்களை போடுவதும் 4, 3, 7 லைனாக வரும். 30 பிறகுதான் அந்த முதலாவது லைன்ல 4 லைன் தொடர்ச்சியாக இருக்கும். என்ன
1: என்ன
0: செய்யறது?
1: அடுத்தடுத்ததான்
0: அப்படியே இணைந்து கொள்ற மாதிரி தான் அந்த சிஸ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
1: தொழில்நுட்ப
0: வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் நன்மைக்கு
1: படித்ததில் பிடித்தது என்னென்றால் கூரை வீடு என்றாலும் உறவுகள் கூடி இருந்தால் அதுவே சொர்க்கம். அன்னையின் மடியில் அடக்கும் கவலைகள், தந்தையின் தோளில் சுமக்கும் பொறுப்புகள். மடியில் அடக்கும் கவலைகள், தந்தையின் தோளில் சுமக்கும் பொறுப்புகள். உடன் பிறந்தவர்களின் சிறு சண்டைகளில் கூட பாசம் கலந்திருக்கும் அன்பின் ஊற்றுக்கள். இந்த நாங்களும் சின்ன உதறுகுதர் தலைமையிலே கோபப்படுறையில தான் அந்த நேரம் அழுது ஓட்டுப்புற கரைக்கிறது சிறுவர்களா இருக்கு. இருளில் தத்தளிக்கும் போது ஒளியாகும் உறவுகள், சறுக்கும் பாதையில் தாங்கி பிடிக்கும் கரங்கள். 1000 உறவுகள் உலகினில் வந்தாலும் நிழலை நிற்கும் சொந்தங்களே பாலின் உயிர் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு மாமனிதன் அப்துல் கலாமின் நினைவு நாள். எனக்கு ஒரு கவிதை அவர் எனக்கு அனுப்பி இருந்தவர்க வாசிக்கும் ஏவுகணை நாயகன் நடமாடிய பல்கலைக்கழகம் இடம் மாறி உறங்குகிறது. நடமாடிய பல்கலைக்கழகம் இடம் மாறி உறங்குகிறது. கடுகை துளைத்து குறுக தரித்த குரலாய் அணுவை பிளந்து அக்னி சிவகு விரித்த ஆகாய பறவை. கடுகை துளைத்து குறுக தரித்த குரலாய் அணுவை பிளந்து அக்னி சிவகு விரித்த ஆகாய பறவை. மனித மனங்களை வென்று மண்ணின்று முன் வாய்ந்தவன் துளிர்களின் இதயத்தில் கனவை திணித்து விட்டு பரிதி கதிரில் மறைந்த பனித்துளியாய் தெரிந்தாய். தமிழுக்கு தமிழனுக்கு மகிழஞ்சூட்டிய மாமேதை. நீ நிரந்தரமானவன், நினைவுகளில் வாழும் உனக்கு மரணம் இல்லை. தமிழுக்கு தமிழனுக்கு மகுடம் சூட்டிய மாமேதை. நீ நிரந்தர மாணவன், நினைவுகளில் வாழும் உனக்கு மரணம் இல்லை. நன்றி.
0: அருமை அருமை அப்துல் கலாம் அவர்கள் நாளையொட்டி அந்த கவிதையை தந்த உங்களுக்கு நன்றி. அடுத்தது என்ன?
1: அது ஒரு விலங்கை பற்றி சொல்லுவேன். இது இந்த அமெரிக்காவிட வடக்கு பக்க அமெரிக்காவிட இந்த விலங்கின் பெயர் கங்காரு தேவி. இது அமெரிக்காவின் வறண்ட பாலைவனங்களில் வாழும் இந்த எலி பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் கங்காருவை போல தனது பின்னங்கால்களால் குதித்து தாவி செல்லும் தன்மை உண்டது. சுட்டரிக்கும் பாலைவன வெயிலில் தண்ணீர் குடிக்காமல் இதனால் எப்படி உயிர் வாழ முடிகிறது? அதற்கான ரகசியம் அது சாப்பிடும் உணவில் தான் இருக்கிறது. இந்த கங்காரு எலிகள் பாலைவனத்தில் கிடைக்கும் காய்ந்த விதைகளை மட்டுமே உணவாக சாப்பிடுகின்றன. இந்த விதைகளை அது செரிமானம் செய்யும் போது அதில் ஏற்படும் ரசாயன மாற்றத்தால் அதன் உடலுக்கு தேவையான தண்ணீர் தானாகவே உருவாகும். அதாவது தனக்கு தேவையான தண்ணீரை தன் உடலுக்குள்ளேயே அது சொந்தமாக தயாரித்துக் கொள்கிறது. இது இயற்கையின் மிகச்சிறந்த உயிரியல் தொழில்நுட்பம் என்று சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இவற்றின் சிறுநீரகங்கள் மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடியவை. தன் உடலில் உள்ள நீர்ப்பதம் சிறிதளவு கூட வெளியேறிவிடக் கூடாது என்பதற்காக மிக குறைந்த அளவே சிறுநீரை வெளியேற்றும். இயற்கையின் படைப்பில் இது எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். நன்றி.
0: இணைந்து ஆர்வத்துடன் மூன்று விடயங்களை கூறியதீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: வந்து சிறப்பித்திருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி குணநாய வசதி அவருக்கு முதல் நன்றியை வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாட்ஸ்அப்பூடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் கேம்பிரிட்ஜ். வணக்கம்
1: இந்தியா. வணக்கம்
0: இந்தியா. மாலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ரெண்டு பேருக்கு நந்தி குடிக்கொண்டு பிரணாகிய அம்மாக்கும் நாங்க எடுத்துட்டு வந்தது. இந்த ஞாபக சக்தியை நாங்க கூடுதலாக வர வைக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்றால், இப்ப கொஞ்சம் முந்தித்தான் ஒரு 10 வருஷங்களுக்கு மேல ஒரு ஒருவரோட கதைக்கு நம்பர் என்ற டைரிலாம் இருக்குது. ஆனா அவனை கதைக்க உடம்பு போல இருந்து அப்ப இன்னொரு டைரியில இருக்குது. என்ன செய்யறோம், சும்மா இருக்கும், ட்ரை பண்ணுவோம், இந்த நம்பரா தானே இருக்கும்னு எடுத்தா அது சரியா போச்சு. எப்படி எடுத்த நீங்க நம்பர் என்ற அப்போ நான் சொன்னேன், இப்படி ஞாபகத்துக்குள்ள இருக்குது, சில போல சரியா இருக்கும் நினைக்கிறேன்னு சொல்லி போட்டு எடுத்து பார்ப்போம். அடுத்த நாள் அதான் நமக்கு பெரிய இதாக போயிட்டு அதான் சில நேரங்கள்ல செய்து நாங்கள் இந்த நம்பர்கள் எல்லாத்தையும் கூடுதலாக இளம் பிள்ளைகள் இலக்கம் கூட தெரியாது. உடனே இந்த அந்த இதில் அடிச்சு போட்டு உடனே அங்கே கதைக்கிறது. இவன் பக்க பிள்ளைண்ட போன் நம்பர் கூட அதில் அடிச்சு போட்டு கதைக்கிறது வரையும் நம்பர்
0: தெரியாது.
1: இவன் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னே நீங்களும் நம்பர் தெரியும் எனக்கு தெரியாது. ஆனால் அதை இப்படி சின்ன சின்ன இலக்கங்களும் இவனோட கொஞ்சம் பேச்சியால் நாங்கள் அதுங்களை ஞாபகத்துக்குள்ள வச்சிருந்தாலும் கூட ஞாபக சக்தி நல்லது என்று கூறுவார்கள். அந்த மறதி குணங்கள் அதுகள் எல்லாம் இந்த சூரிய வெளிச்சம் காணாது பொழுது கூட வருது. காணாத காலங்கள்ல இந்த இப்படியான இதுகளை நாங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் ஞாபகம் அதிகமாக இருக்கும். நடிகை எல்லாம் மறந்து புத்தகத்தை எடுத்து கொப்பியை எடுத்து விரிக்கத்தான் அதை பார்த்து சொல்ல
0: உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு குறையாத்தான் போய்விட்டது என்றால் ஞாபகம் வைத்திருப்பது மிக மிக இதாக இருக்கின்றது. என்ன ஒரு நல்ல விஷயங்களே ஞாபகம் வரு உண்மை அவர் எனக்கெல்லாம் நான் சொல்லுவேன். அந்த ஆ கூடது என்ன இப்போ வருதுன்னு சொன்னால், எனக்கு ஒரு 3 வயதில் ஒருவர் அந்த நாகதாளி முள்ளால் காலில் ஏற்றினது ஞாபகம் இருக்கின்றது பாருங்கள். ஆனால் 100 வயதில் என்ன படித்தனாலும் இன்னும் அந்த பாருங்கள் சில விஷயங்கள் அந்த எங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஞாபகத்தில் இருப்பதில் என்ன
1: எனது தந்தை கூட அப்படி செய்திருந்தார், எனது பாட்டி கூட. அப்ப இப்ப அப்படியானதுகள் இல்லாம இருக்கிறதுக்கு நாங்கள் அதுகளை கொஞ்சம் ஞாபகத்துல கொண்டு வந்து வச்சிருக்கணும். ஒரு கொஞ்சத்தைய நீ வேற கண்டனா அந்த வீட்டை பேரை சொல்ல முடியாது கிடக்க அந்த பேர் நினைச்சு பாருங்க கடைசி வரைக்கும் பேரா பேரை போய் தண்ணி கிண்டி பார்த்துதான் பேரை கண்டு
0: இல்ல சில சில விடயங்கள் அப்படித்தானே. அந்த சில இதுகள் ஞாபகம் எனக்கு இல்லை. அம்மா கோயிலுக்கு போய் என்ன அந்த அந்த கற்புறத்தை தொட்டு முகத்துல பூசுவா இல்ல பூசினா இல்ல அவ கிட்ட என்ன சொல்லி பூசுனீங்க உண்டு உனக்கு நல்ல நல்ல புத்தியை கொடுக்கணும்னு கும்பிட்டு நானுண்டு
1: அப்படி நாங்கள் எங்களை கவனமாக இந்த காலங்களில் கவனமாக இப்படியான வீட்டை வச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் போன தூக்கி நோண்டாமல் அறிந்து வச்சிருப்பது நல்லது என்று பல விரும்புகிறேன். கேது என்னுடைய சாரு
0: மாறி உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவருக்கும் அது நிறைய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் திருமதி ரஜினி. என்ன நினைந்திருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நன்றி. என்னுடைய கவிதை தலைப்பு கனவு நாயகன் கலாம்.
0: கனவு நாயகன் கலாம்.
1: கனவு நாயகன் கலாம் அக்கினி ஏவுகணையின் சொந்தக்காரர், அண்டத்தை ஆராய்ந்த விஞ்ஞானி, அக்கினி சிறகினை படைத்த படைப்பாளி. அக்கினி ஏவுகணையின் சொந்தக்காரன், அண்டத்தை ஆராய்ந்த விஞ்ஞானி, அக்கினி சிறகினை படைத்த படைப்பாளி. இந்தியாவின் அணு விஞ்ஞானி, இளையோர்களின் கனவு நாயகன். இந்தியாவின் அணு விஞ்ஞானி, இளையோர்களின் கனவு நாயகன். ஏவுகணையால் நெருப்படா நெருங்கடா என பகை நாடுகளுக்கு சவால் விட்ட நாயகன். ஏவுகணையால் நெருப்படா நெருங்கடா என பகை நாடுகளுக்கு சவால் விட்ட நாயகன். தேசத்தின் மீது நேசம் கொண்ட தேசபிதா, மாணவர் குலாமை மதித்த மகான். தேசத்தின் மீது நேசம் கொண்ட தேசபிதா, மாணவர் குலாமை மதித்த மகான். இன மத மொழி கடந்து இந்தியனாகவே வாழ்ந்த துறவி. இன மத மொழி கடந்து இந்தியனாகவே வாழ்ந்த துறவி. தன் நம்பிக்கை விஜய விஜயத்து மாணவர் மனதில் நிலைத்து நின்றாரே. தன் நம்பிக்கை விஜய விஜயத்து மாணவர் மனதில் நிலைத்து நின்றாரே. தூக்கத்தில் காண்பதில்லை கனவு, துலங்க வைப்பதே கனவென மெய்ப்பித்து. தூக்கத்தில் காண்பதில்லை கனவு, துலங்க வைப்பதே கனவென மெய்ப்பித்து. இளைஞர்களை கனவு காண வைத்து இளைஞர்களோடு இரண்டற கலந்த ஞானி. இளைஞர்களை கனவு காண வைத்து இளைஞர்களோடு இரண்டற கலந்த ஞானி. இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய வேளை ராமேஸ்வரத்தின் இமயமே சரிந்தது. இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய வேளை ராமேஸ்வரத்தின் இமயமே சரிந்தது. இந்திய தாயின் கண் கலங்கினாலே கனவு நாயகனும் காவியமானானே. ஆடி திங்கள் 27 ராமேஸ்வரத்தின் இமயமே சரிந்தது. இந்திய தாயின் கண் கலங்கினாலே கனவு நாயகனும் காவியமானானே. ஆடி திங்கள் 27 ஆடி திங்கள் 27 நன்றி, வணக்கம்.
0: அருமை அருமை. உண்மையிலேயே மிக மிக ஒரு அவர் அந்த ஏப்புகணையை கண்டுபிடித்தா கூட அவர் மிக சிறப்பாக சொல்வது அந்த அந்த கால், அந்த பிள்ளைகளுக்கு காலத்தை அடித்தது
1: என்ன,
0: அந்த இலகுவாக
1: இல்லாதவர்களுக்கு
0: அந்த பாருங்கள் அந்த ஏவுகணை அந்த அந்த காற்று ரசில பாரத்தை தாங்கி விண் நோக்கி செல்ல முடிய தண்ட கடமையிலும் தவறாமல் அதை வைத்து இந்த மானிட சமுதாயத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவ்வளவு தயாரிக்கலாம் என்று யோசித்திருக்கின்றாரே.
1: என்னோ இல்லது இதாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதை விட அவருடைய இருந்த சொத்து ஒரு லேப்டாப்பும் புத்தகங்கள்
0: மட்டும்தான். அந்த அவர் அந்த இடத்தை கூட தனது ராமேஸ்வரத்தை கூட அந்த ஒரு இதா இல்லை, இப்ப நிமிடமாகி இருக்கின்றார்கள் ராமேஸ்வரத்தில் அவரது இல்லத்தை. ஆனால் உண்மையிலேயே அவற்ற நினைவு நாளில் கவிதை எடுத்து வந்த உங்களுக்கும் அது சிறப்பான
1: வார்த்தை.
0: எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: அப்துல் கலாமின் நினைவு கவியோடு இணைந்து சிறப்பித்திருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினிகாந்தன். அவருக்கும் அது நன்றிய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீண்ட நேரமாக இணைந்திருக்கின்றார் எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். ஏது யோசனை குணராஜா கதைக்கு
0: நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: இரண்டு வாழ்க்கை வாழ தெரியாதவர், இரண்டு பேச்சு பேச தெரியாதவர், உயரங்களின் இடிபாடுகளுக்கு இடையிலேயும் நம்பிக்கைகளின் நண்பராக வாழ்பவர், பாவேந்தனுக்கு அடுத்து பார்க்க கிடைத்த வீரிய தமிழாளர், அத்தகைய பொங்கும் எரிமலையில் இருந்து பொறுப்புணர்வோடு வெளிவந்திருக்கும் குட்டி கதைகள் இவை. ஒவ்வொன்றும் புத்தக பக்கங்களில் தான் விதைகள், படிக்கும் மனதிலோ கிளை பரப்பி இலை வெடித்து எழுச்சி செய்யும் பிரம்மாண்டமான மரங்கள். வாழ்க்கையை அழகுபடுத்த மரண வளையங்களுக்கும் மத்தியிலும் மரியாதையா சிந்திக்கும் இந்த மழலை மனசுக்காரர் இம்மனத்தின் சான்று கவிஞர். பதுங்கு குழிக்குள் இருக்கும் தாய் அழும் குழந்தைக்கு பால் ஊட்டியபடியே பாடுகிற தாலாட்டுகளின் நியாயங்கள் யாவும் இந்த குட்டி கதைகளில் நிரம்பி தளமுகின்றனவாம். நாளைய நம் தலைமுறைக்கு வரலாற்றோடு ஒப்புமை செய்து பேச இன்றைக்கே எம் கவிஞர் எழுதி வைத்த இந்த அழகுகள் என்றும் வாழும் கிளீபத்தளிர்களாய் என்று முடிவடைந்து விட்டது கதை.
0: அருமை அருமை அருமை அம்மா. கவிஞர் காசி ஆனந்தனது கவிதைகள் கதைகள் பேச்சுக்கள் எல்லாம் மிக அற்புதமானவை. அந்த காலத்தில் எல்லோரையும் ஒரு உணர்ச்சி கவிஞர் தான் கூறுவது அவரை. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி இல்லாமல் வேறு ஏதாவது சொல்லியிருக்கிறீர்களா? இணைந்திருக்கின்றார்கள் அவர்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

0: உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தனின் கவியோடு இணைந்திருந்தார் எங்கள் ஜோயஸ்ரீ அம்மா. அவருக்கு எமது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து இணைந்திருக்கும் உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். சரி, இந்த நம்பரில் வருபவர்கள் தான் சரியாக வரவில்லையோ தெரியவில்லை, மீண்டும் பார்ப்போம். இணைந்திருக்கின்ற வாட்ஸ்அப் ஊடாக ராணி சம்மதன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். கேது,
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நந்தி, நீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம்.
1: ஓ, நான் உங்களுடைய ஆக்கங்களுக்கு நந்திகளையும் வாழ்த்துக்களையும் அருமையான கதையும் சொன்னீங்க, வாழ்த்துக்களையும் நந்திகளையும் கூறிக்கொண்டு சனிக்கிழமை நிகழ்ச்சியையும் பார்த்தோம், நல்லாக இருந்தது. அதற்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அன்பே இன்பமயம் என்ற ஒரு கவிதை தருகின்றேன். இது வந்து முந்தி நடந்த ஆரம்பத்தில் நடந்த வணக்கம் தமிழலி என்ற ஒரு நிகழ்வில டிஆர்டியில வாசிக்கப்பட்டது அன்றைய கவிதையா. அன்பே இன்பமயம், அன்பில் போட்ட விதியே என்று ஆலமரமான கதை ஒன்றை கவிதை என்னும் கிளையாக பலர் மனதில் இதயத்தில் வேர் ஊன்றியது. அன்பே இன்பமயமாக, அன்பில் போட்ட விதியே இன்று ஆலமரமான கதையொன்றை கவிதை எனும் கிளையாக பலர் மனதில் இதயத்தில் வேரூன்றியது. அன்பே இன்பமயமாக, அன்போடு இன்றெடுத்து பெற்றவர் பலர் இங்கில்லையே பூரிப்பதற்கு. அன்னை என்னும் தமிழீழத்தில் இத்தனை முயற்சியும் அங்கிருந்தால் எம்மில் சிலர் வாழ்வு எப்படி என ஏங்குகின்றதே பலர் உள்ளம். அன்போடு இன்றெடுத்து பெற்றவர் பலர் இங்கில்லையே பூரிப்பதற்கு. அன்னை என்னும் தமிழீழத்தில் இத்தனை முயற்சியும் அங்கிருந்தால் எம்மில் சிலர் வாழ்வு எப்படி என ஏங்குகின்றதே பலர் உள்ளம். மேடு பள்ளம் என்று பல பல துன்பங்களை தாண்டி வந்த எம் நேசக்கரங்களின் அன்பானது பாசம் என்னும் நூலில் கட்டிய பட்டமாக வானில் பறக்கின்றது. எந்த நிலை வந்தாலென தாங்குவேன் நான் என்று மனமோ துறக்கின்றது. மேடு பள்ளம் என்று பல பல துன்பங்களை தாண்டி வந்த எம் நேசக்கரங்களின் அன்பானது பாசம் என்னும் நூலில் கட்டிய பட்டமாக வானில் பறக்கின்றது. எந்த நிலை வந்தாலென தாங்குவேன் நான் என்று மனமோ துறக்கின்றது. இப்படித்தான் என நினைத்தவர் மனதில் எப்படியெல்லாம் மாற்றம் என்று வீட்டிற்குள் அடைபட்டோர் அன்று வெளியுலகம் கண்டுவிட்டு துடிக்கின்றனரே இன்று இது வேறொரு உலகம் என்று. இப்படித்தான் என நினைத்தவர் மனதில் எப்படியெல்லாம் மாற்றம் என்று வீட்டிற்குள் அடைபட்டோர் அன்று வெளியுலகம் கண்டுவிட்டு துடிக்கின்றனரே இன்று இது ஓர் வேறு உலகம் என்று. உண்மையை சொன்னால் யாருக்கு வரும் லாபம்? உண்மையை சொன்னால் யாருக்கு வரும் லாபம்? பசியும் பட்டினியுமா உலகம்? குரங்காயிருந்த மனிதன் வாழ்வில் ஒரு குழப்பமும் இல்லை. தூங்கிய மனிதன் விழித்து விட்டான் என்பதே உண்மை. உண்மையை சொன்னால் யாருக்கு வரும் லாபம்? பசியும் பட்டினியுமா உலகம்? குரங்காயிருந்த மனிதன் வாழ்வில் ஒரு குழப்பமும் இல்லை. தூங்கிய மனிதன் விழித்து விட்டான் என்பதே உண்மை. நோய் துன்பம் வேதனை.
0: ஓமோ, உங்களது தொடர்பு. ஐயோ, நான் தான் மாறிவிட்டேன். அப்படியே காத்திருங்கள், மீண்டும் மீண்டும் ராணி சம்பந்தர்.

0: ராணி சம்பந்தர் உங்களோட தொடர்பு திடீரென்று துண்டிக்கப்பட்டு இன்னொரு நம்பர்
1: முதல்ல இருந்து வாசிக்கிறதா?
0: ஓ, அரவாசியிலிருந்து வாசிங்கள். அந்த சொல்லுங்கள்.
1: அன்பே இன்பமயம், அன்பில் போட்ட விதியே இன்று ஆலமரமான கதையொன்றை கவிதை என்னும் கிளியாக பலர் மனதில் இதயத்தில் வேரூன்றிய அன்பே இன்பமயமாக அன்போடு இன்றெடுத்து பெற்றவர் பலர் இங்கில்லையே பூரிப்பதற்கு அன்னை என்னும் தமிழீழத்தில் இத்தனை முயற்சியும் அங்கிருந்தால் எம்மில் சிலர் வாழ்வு எப்படி என ஏங்குகின்றது பலர் உள்ளம். மேடு பள்ளம் என்று பல பல துன்பங்களை தாண்டி வந்த எம் நேசக்கரங்களின் அன்பானது பாசம் எனும் நூலில் கட்டிய பட்டமாக வானில் பறக்கின்றது. எந்த நிலை வந்தால் என தாங்குவேன் நான் என்று மனமானது துறக்கின்றது. இப்படித்தான் என நினைத்தவர் மனதில் எப்படியெல்லாம் மாற்றம் இன்று. வீட்டிற்குள் அடைபட்டோர் அன்று வெளியுலகம் கண்டுவிட்டு துடிக்கின்றனரே இன்று. இது ஓர் வேறு உலகம் என்று உண்மையை சொன்னால் யாருக்கு வரும் லாபம்? பசியும் பட்டினியுமா உலகம்? குரங்காயிருந்த மனிதன் வாழ்வில் ஒரு குழப்பமும் இல்லை. தூங்கிய மனிதன் விழித்து விட்டான் என்பதே உண்மை. நோய் துன்பம் வேதனை என்று அனுபவித்த மனிதன் ஏங்கிய அன்பே இன்று அரவணைக்கின்றது. துன்பம் நீங்க நோயோ மாறுகின்றது. அன்பே இன்பமயம், அன்பே இன்பமயமாக. நன்றி, வணக்கம். கேது
0: உண்மையிலேயே இணைந்து அருமையான கவிதை தந்த உங்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
2: Ladies and gentlemen, anybody would like to join us, you are welcome.
3: Nanu varla.
2: Oh yeah, bunny, bunny.

0: காபியோடு இணைந்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ராணி சம்மந்தர் அவர்களது கரங்களை முருகப் பற்றி கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை. பிரபஞ்சத்தை விட அபார சக்தி கொண்டது உன் மூளை. பிறகு என்ன கவலை? திடமான மனத்துடன் வாழ்ந்தால் என்றென்றும் வளர்ச்சி அடையலாம். நல்ல எண்ணங்கள் வளர வளர உள்ளத்தில் வலுவான சக்திகள் உருவாகும். கடமைகளை வெற்றி தோல்வி சாராமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் புதிய பாதை நமக்காக திறந்தே இருக்கும். சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தால்தான் சாதனை படைக்க முடியும். மகத்தானவர்கள் காணும் மகத்தான கனவுகள் எப்போதும் நினைவாகின்றது. உறங்கும் போது உருவாவது கனவல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்கிறதே அதுதான் கனவு. வெற்றி என்பது நம் நிழல் போல் வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது அது நம் பின்னால் வரும். சாவி இல்லாத பூட்டு இருக்காது, தீர்வு இல்லாத பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லிக்கொண்டு அடுத்த நிகழ்வு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.

0: அப்துல் கலாமின் பொன்மொழிகளோடு இணைந்து சிறப்பிருந்தார் திவி தன்ராஜ். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். கேது நன்றி.
0: ஜியானடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: கொஞ்சம் நலமா இருக்கின்றேன்.
0: ஓ ஓ, நலத்துடன் சொல்லுங்கள். ஓ,
1: அனைக்கும் அனைக்கும் உங்கள இந்த கவிதை வரிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கும், உங்களோட கதைக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்வுகள் சந்த அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நான் சிறு கவிதை தாரேன்.
0: பாருங்கள். ஓ,
1: வீதியோர காட்சிகள்.
0: ஓ,
1: அதிகாலை வெயில் சாலை எங்கும் பரவுகிறது. அதிகாலை வெயில் சாலை எங்கும் பரவுகிறது. இருபக்கமும் பச்சை பசீலென மரங்கள். இருபக்கமும் பச்சை பசீலென மரங்கள். சில அடர்ந்தும் சொலிப்பும், சில வெயில் மடிந்தும். சில அடர்ந்தும் சொலிப்பாம், சில வெயில் மடிந்தும். காட்டு யானைகள் வீதியின் கரைகளில். காட்டு யானைகள் வீதியின் கரைகளில். பூக்கார பெண்கள் மலர்களுள்ள நீருடன். பூக்கார பெண்கள் மலர்களுள்ள நீருடன். வீதியோர கனிதர மரங்களிலிருந்து. வீதியோர கனிதர மரங்களிலிருந்து. பாலப்பழம் விற்பன இல்றம்புட்டான் மங்குஸ்தான். வீதியோர கனிதர மரங்களிலிருந்து. பாலப்பழம் விற்பன இல்றம்புட்டான் மங்குஸ்தான். கனிந்திருக்கும் பழங்களை வீதியோரத்தில். கனிந்திருக்கும் பழங்களை வீதியோரத்தில். இளையோர் பெரியோர் விற்பனையில். இளையோர் பெரியோர் விற்பனையில். சில காட்டு மரங்களில் பழங்களை கொய்வோரும் இல்லை. சில காட்டு மரங்களில் பழங்களை கொய்வோரும் இல்லை. கவருவோரும் இல்லை. சுவைப்போரும் இல்லை. போக்குவரத்து வசதியின்மை. பறவைகள் குரங்கள் இனிய உணவாகின. பறவைகள் விறகுகள் இனிய உணவாகின. எம் வாகனமும் ஓட மரங்களும் ஓடிக்கொண்டே இருந்தன. எம் வாகனமும் ஓட மரங்களும் ஓடிக்கொண்டே இருந்தன. நன்றி. வணக்கம்.
0: ஆர்வத்துடன் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். இணைந்து சிறப்பித்திருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜியான் நடேசன்.

0: கவியோடு இணைந்து சிறப்பிதந்தா தியா நடேசன் அவருக்கும் வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். திருமதி சர்வ பரமேஸ்வரன். சர்வ பரமேஸ்வரன், நலமாக நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களும் நலமா இருக்க வேண்டி கொண்டு. உங்களோட கதை நல்ல கதை, குடும்பத்துக்கு ஏற்ற கதை, அதுவும் கவிதை நல்லா இருந்தது.
0: வாழ்த்துக்கள். நாங்கள் அந்த செய்யற தவறுகள் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தவறு யோசிக்கிறேன். மன பிரச்சனையில
1: இதால குடும்பங்கள் எவ்வளவு பிரிஞ்சிருக்கிறோம்.
0: ஆனால் அந்த உண்மையிலே அந்த நான் இதுக்காக சொல்ல இல்ல, இப்ப வீட்டுல சின்ன பிரச்சனைக்காக ஒண்ணு செய்ய இல்லைன்னு சண்டை பிடிக்கிறோம். ஆனால் வேலை செய்யற இடத்துல பிடிக்க பிரச்சனை வந்தாலும் நாங்கள் சண்டை பிடிக்கிறோம். பேசாம பாத்துட்டு வாரம்
1: ஆண்களுக்கு
0: வீடுகள்ல செய்யற தவறு, நான் உட்பட அது தவறு என்று தெரிகிறது
1: இல்லேன்னு.
0: லைட் ஓபனா போறது, தண்ணியை திறந்துட்டு போறது, இதெல்லாம் இதெல்லாம் உண்மையில பிடிக்க தவறு
1: வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நானும் ஒரு கவிதை ஒன்று
0: தரப்போறேன்.
1: கண்டு விடிய முடித்தான் ஒன்றை தர நேரம் காணா. உன் வாழ்க்கை உன் கையில், அதை நீ எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம்.

0: கஷ்டங்கள் வரும் போகும், ஆனால் நீ உறுதியாய் இருந்தால் வெற்றி நிச்சயம். உன்னை நம்பு, உன் திறமையை நம்பு. நீ நினைப்பதை விட பெரிய சக்தி உனக்குள் இருக்கு. வாழ்க்கை ஒரு பயணம், ஒவ்வொரு நொடியும் தசை. கற்றுக்கொள், முன்னேறு. உன்னை சுற்றி உள்ள நல்ல விஷயங்களை பார். நன்றி சொல்ல மறக்காதே. மகிழ்ச்சி தானாக வரும். இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை. நிரந்தரமான கஷ்டங்கள் இந்த உலகில் இல்லை. இன்று நம்மை கஷ்டப்படுத்தியவர்கள் நாளை நம்முடன் இருக்க மாட்டார்கள். இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது. எதையும் நாம் நிரந்தரம் என்று எண்ணி காயங்களை மனதில் வைத்து கலங்க கூடாது. நமக்கான வாய்ப்புகள் நிச்சயம் வரும். அப்போது நம்பிக்கையோடு முன்னேற வேண்டும். துன்பங்கள் அனைத்தையும் நாம் கடந்து செல்வோம். நன்றி.
1: அருமை அருமை. இணைந்து சிறிய விடயமாக இருந்தாலும் வீரியமான விடயமாக தந்தீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் திரு சர்வ பரமேஸ்வரன் இணைந்து சிறப்பித்தார்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். திருமதி சரோ பரமேஸ்வரன் இறுதியாக நிகழ்வை நிறைவு செய்ய இணைந்திருக்கும் உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: திருமதி கமலவேணி,
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களே நலமா இருக்கிறோம்.
0: நலத்துடன் சொல்லுங்கள், என்ன விடயத்தோடு வந்திருக்கிறீர்கள்?
1: நான் இன்றைக்கு ஒரு வாத்திய இசையை பற்றி தான், மிருதங்கத்தை பற்றி சொல்ல போறேன்.
0: மிருதங்கத்தை பற்றி? ஓ,
1: மிருதங்கம் என்பது கர்நாடக இசையில் மிகவும் முக்கிய தத்துவம் வாய்ந்த தாள வாத்தியமாகும். இதற்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு இருப்பதாக கூறப்படுகிறது. மிருதங்கம் என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் இருந்து வந்தது. மிருதங்கம் என்பது மண் என்றும் அங்கம், மிருது என்பது மண் என்றும் அங்கம் என்பது உடல் என்றும் பொருள்படும். ஆரம்ப காலங்களில் மண்ணால் செய்யப்பட்ட உடலை கொண்டிருந்தால் இதற்கு இந்த பெயர் வந்ததாக நம்பப்படுகிறது. இன்று மிருதங்கம் பெரும்பாலும் பலாமரத்தால் செய்யப்பட்டு இரு முனைகளிலும் தோல் பொருத்தப்பட்டு உருவாக்கப்பட்டது. மிருதங்கத்தின் ஒரு பக்கம் உயர்ந்த சுருதியை உருவாக்கும், மற்றொரு பக்கம் ஆழமான இனிமையான ஒலியை வழங்கும். இந்த இரு ஒலிகளில் இணைப்பே மிருதங்கத்தின் தனிச்சிறப்பாகும். மிருதங்க கலைஞர் தமது விரல்கள், உள்ளங்கை மற்றும் கைப்பகுதியை பயன்படுத்தி பலவிதமான ஒலிகளை உருவாக்குகின்றனர். ஒவ்வொரு தாளமும் இசைக்கு உயிரூட்டுகிறது. கர்நாடக இசை கச்சேரிகளில் பாடகர் அல்லது இசைக்கலைஞருடன் இணைந்து மிருதங்கம் இசைக்கப்படுகிறது. இது வெறும் தாளத்தை மட்டும் வழங்குவதில்லை, பாடலின் உணர்வை வெளிப்படுத்தவும் இசையின் வேகத்தையும் அழகையும் உயர்த்தவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பரதநாட்டியம் போன்ற பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளிலும் மிருதங்கம் இன்றியமையாத இடத்தை பெற்றுள்ளது. மிருதங்கம் வாசிப்பது எளிதான கலை அல்ல. இதை கற்றுக்கொள்ள நீண்ட கால பயிற்சி, பொறுமை மற்றும் விடாமுயற்சி தேவை. குருவின் வழிகாட்டுதலின் கீழே மாணவர்கள் பல ஆண்டுகள் தொடர்ந்து பயிற்சி செய்து திறமையை வளர்த்து கொள்கிறார்கள். தாள அறிவிப்பு, கவனம் மற்றும் கை விரல்களில் ஒருங்கிணைப்பு ஆகியவை இந்த கலைகளின் மிகவும் முக்கியமானவை. ஒரு நாட்டில் பல புகழ்பெற்ற மிருதங்க கலைஞர்கள் உலகம் முழுவதும் இந்த கலையின் பெருமையை எடுத்து சென்றுள்ளனர். அவர்களின் அர்ப்பணிப்பால் மிருதங்கம் உலக அரங்குகளிலும் மதிப்புடன் ஒழித்து வருகிறது. இன்றைய இளைஞர்கள் இந்த கலைகளில் ஆர்வம் காட்டி பயிற்சி பெற்றது வருவது மிகவும் மகிழ்ச்சியாகிறது. நன்றி, வணக்கம்.
0: ஆர்வத்துடன் இணைந்து அருமையாகவே எங்கள் மிருதங்கத்தை பற்றி கூறியிருக்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நான் நாதஸ்வரத்தை பற்றி, இன்றைய அமெரிக்க ராஜா அவர் கேட்க முடியாத நிலைமையில இருக்கிறார். அதனால நான் அடுத்த வேற அவர் அமெரிக்கா சென்றவுடன் நான் அதை திருப்பி தர இருக்கிறேன்.
0: கண்டிப்பாக.
1: நன்றி, வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்து சிறப்பித்திருந்தார் திருமதி கமலவேணி நவரன ராஜா. அவருக்கும் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு

இத்துடன் நோய்க்கு வருவது இன்றைய தாறுமாறு. இன்றைய தாறுமாறு நிகழ்வுடன் இணைந்து தாறுமாறு நிகழ்வை சிறப்பித்த அன்புறவுகளுக்கும் தாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது

அறிதலும் புரிதலும். அறிதலும் புரிதலும் இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

விடுதலும் புரிதலும் என்னுடாக கேட்கப்படும் முதலாவது கேள்வி மிக மிக இலகுவாக கேள்வி, எல்லோருக்கும் உடனடியாகவே விளங்கிவிடக்கூடிய கேள்வியாகவும் இருக்கின்றது. எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாத கேள்வியாகவே இனி வரும் கேள்விகள் வரும். முதலாவது கேள்வியாக வரும் கேள்வி மிக மிக இலகுவான கேள்வி, திசைகள் எத்தனை? திசைகள் எத்தனை?

0: உடனடியாகவே இணைந்திருக்கும் உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: ரஜினி
0: அண்ணன், ரஜினி அண்ணன், நலத்துடன் சொல்லுங்கள். எத்தனையோ
1: வேற ஒரு இதுவும் இல்ல தானே?
0: இல்ல இல்ல,
1: தனியா திசை.
0: திசைகள் எத்தனை?
1: எட்டு என்று
0: சொல்றேன். எட்டு என்று சொல்லுகிறீர்கள். உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். மிக மிக இலகுவான கேள்வி, திசைகள் எத்தனை? இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன். இணைந்திருக்கின்றீர்கள் ஜியா நடேசன், சொல்லுங்கள்.
2: வணக்கம்.
0: எட்டு திசைகள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் கேது.
0: வணக்கம். உங்கள் வேவியக்கா, வேவியக்கா நலமாக இருக்கின்றீர்களா?
3: ஓ, நலமா இருக்கிறோம். நீங்க நலமா
0: இருக்கீங்களா? நலமாகவே இருக்கிறோம். நலத்துடன் சொல்லுங்கள் பாப்போம்.
3: ஓ, டித்திக்குகள் என்று சொல்வார்கள். எட்டு என்று சொல்ற,
0: எட்டு திசை என்று சொல்லுகிறீர்கள். சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வைவருடாக இணைந்திருக்கின்றார் வதனா. வதனா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
4: ஆமாம். வணக்கம் கேது.
0: வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
1: எத்தனை?
0: தொடர்ந்து வைவருடாக எங்கள் குணநாயகியம்மா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கத்துடன் நீங்கள் சொல்லுங்கள், திசைகள் எத்தனை? எட்டு திசை. பாத்தீங்களா, இப்படியான ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன, இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் உத்தியனன், பாடகர் உத்தியனன் நலமாக இருக்கின்றீர்களா?
6: நீங்கள் எப்படி நலம் தானே?
0: நலமாக இருக்கிறேன். பாருங்க, இந்த உடனடியாக எடுபடுது இல்லை. பாருங்க, அப்படியே நில்லுங்கள் என்றால் வந்து அவர்கள் உதயன் சொல்லுங்கள். எட்டு திசை என்று சொல்லுகிறீர்களா? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து வட்சப்பூடாக இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றோம். திருமதி தவமலர் நவலேஸ்வரன்.
7: இணைந்து
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
7: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக எங்கள் தர்மோதி அம்மா. வணக்கம்.
8: நலமாக
0: இருக்கின்றீர்களா?
8: நலமாகவே
0: இருக்கின்றோம். ரவி ஐயா கேட்டுட்டு சொல்லுங்கள், திசைகள் எத்தனை? எல்லாரும் ஜோசிக்க போயணும். நாலு திசை, அது அண்ணே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி வதனி மோகன் என்று நினைக்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். அது திருமதி வதனி மோகன். விகேட்ஸ். இல்ல இல்ல, அலஸ்கூட்
7: என்ன?
0: அலஸ்கூட்.
7: அப்ப நான் சொல்றேன்,
0: பத்தெண்டு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
7: நன்றி,
0: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். எங்கள் கலாராணி வரத ராஜா. நாங்கள் நலந்தானே, நலத்துக்கு என்ன குறை? என்ன செய்கின்றார் எங்கள் வரத ராஜா? சரி, இப்பொழுது நீங்கள் சொல்லும் பொழுது வரதராஜா சிரிக்க போறாரு. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. அம்மா இன்றைக்கு கலக்க போறா, சொல்லுங்களம்மா.
2: வடக்கு கிழக்கு தெற்கு தெற்கு நாலு எட்டு சொல்றேன்.
0: நான்கு திசை என்று சொல்லுகிறீர்கள் என்ன? இது தெரியாம நானும் வந்து கேள்விய கேக்குறேன். என்ன உங்களுக்கு நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம். தேவிதன்ராஜ் நீங்கள் சொல்லுங்கள்.
8: நான் சொல்லும் போதோ
0: எட்டு
8: சொல்றவர்கள் நான் எட்டை வச்சுக்கொண்டு அப்படி இருக்கட்டும். பதினாறு திசைகளை சொல்ல
0: போறேன். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சியாமலா. வணக்கம்.
9: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
9: ஓ, நாங்க நலமா இருக்கோம். நீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
9: எத்தனை மணிக்கு எல்லாம் போய் சேர்ந்தீங்க?
0: நாங்கள் வர 4 மணி ஆகிவிட்டது.
9: நாங்க போவே 1 மணி ஆச்சு. நீங்க அந்த வாஸ்து அப்படி கேக்குறீங்களா இல்லது
0: திசைகள் எத்தனை?
9: வாஸ்துகள் அப்படி இல்லாம
0: இல்ல நான் சும்மா திசைகள். நீங்க திசைகள் எத்தனைன்னா அத்தனை திசையும் சொல்ல வேண்டும். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
10: வணக்கம்.
0: எங்கள் ரொசாலி. ரொசாலி நலமாக இருக்கிறீர்களா?
10: நலமா இருக்கிறோம்.
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். நலத்துடன் ரொசாலி இப்பொழுது விடிய சொல்லும் பொழுது எல்லாரும் யோசிக்க போயினோம். என்ன?
10: நான்கு திசைகள்.
0: அதுதானே, இது தெரியாம நிக்கிறோமே. என்ன சிறப்பித்த உங்களுக்கு நன்றி வணக்கம். தொடர்ந்து பைவருடாக பத்மினி இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
11: வணக்கம். கேது, நான் பத்மினி கமலா தான். நீங்க நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டோம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள் ஜெனி அண்டன். உங்களையும் வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
12: நலமா இருக்கீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் நீங்கள் இப்ப சொல்லும் பொழுது எல்லாரும் யோசிக்க போயிடும். சொல்லுங்கள் பாப்போம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பைபருடாக எங்கள் ராணி சம்பந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் ராணி சம்பந்தர். வணக்கம்.
13: நலமா இருக்கிறீங்களா?
0: ஒட்டு குறையும் இல்ல. சரி சொல்லுங்கள்.
13: பத்தெண்டு
0: சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
14: வணக்கம்.
0: எங்கள் சசியம்மா. நலமாக இருக்கின்றீர்களா?
14: நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி?
0: நாங்களும் அப்படியே நலமாக இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள் பாப்போம்.
14: நன்றி. நானும் பத்தெண்டு சொல்றேன்.
0: பத்தெண்டு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி வணக்கம். தொடர்ந்து பைவருடாக இணைந்திருக்கின்றாருங்கள் சரோஜினி அம்மா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் சரோஜினி அம்மா.
15: வணக்கம் சரோஜினி.
0: நன்றி வணக்கம். குழப்பம் இல்லாமல் மிக மிக இலகுவான கேள்வியாகவே கேள்வி அமைந்திருக்கின்றது. திசைகள் எத்தனை?

0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி சரோ பரமேஸ்வரன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் தேவா.
0: வணக்கம் தேவா. தேவா என்ன நலமாக இருக்கிறீர்களா?
1: நீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். ஓ சரி, சொல்லுங்கள். ஓ
1: நன்றி. நான் 9 இல்ல 10 வந்துட்டு 16 வந்துட்டு நான் 9 சொல்லி பாக்கிறேன்.
0: 9 சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சரோ பரமேஸ்வரன் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. வணக்கம். நானும் வந்து 10 திசையை சொல்லு.
0: 10 திசை என்று சொல்லுகிறீர்கள். சொல்லுங்கள் பாப்போம், 10 திசையும் இருக்கா?
2: அது 10 திசையை விட சொல்லலாம்.
0: சொல்லலாம் தானே. 10 திசை என்றால் 10 திசையை சொல்லலாம் தானே. உண்மையிலேயே திசைகள் 10 தான். உண்மையிலேயே 10 தான் திசைகள். சரியான விடையானால் சரி. ஓ அது என்ன என்று சொல்லுங்கள் பாப்போம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, 4. வடகிழக்கு, தென்கிழக்கு, கிழக்கு, தென்மேற்கு, தென்மேற்கு, 8.
2: கிழக்கு,
0: தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, அதோட சேர்த்தா 10, 8. ஓ இந்த அந்த இரண்டை சொல்லுங்கள் பார்ப்போம்.
2: 2 நீங்களே சொல்லுங்க.
0: பாத்தீங்களா திசைகள் 10, மேலே கீழே. பாத்தீங்களா மேல் திசை கீழ் திசை, ஆகாயம் மேலே இருக்கிறது மேல் திசை, கீழே பூமி, கீழ் திசை. அப்ப திசைகள் 10 என்பது 13 தான் முதல் வந்து அருமையா சொன்னா. பாத்தீங்களா சின்ன கேள்வியா கேட்டாலும் தடுமாறுகின்றார்கள். என்ன இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். திசைகள் எத்தனை என்று கேட்டிருந்தோம். 10 என்பதுதான் சரியான பதிலாக இருந்திருக்கின்றது. இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் அது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த கேள்வியாக வரும் கேள்வி இதுதான். நாங்கள் இன்று 2026 ஆண்டுக்கு வந்துவிட்டோம். இன்று கூட டிராஃபிக் சிக்னல் இல்லாத நாடு எது? டிராஃபிக் சிக்னல் உங்களுக்கு தெரியும், அந்த சிக்னல் டிராஃபிக் சிக்னல் என்று இருக்குதானே, அது இல்லாத நாடு எது? உலகில் ஒரே ஒரு நாடு தான் இருக்கின்றது, அந்த நாடு எது என்பதுதான் இன்றைய அடுத்த கேள்வியின்

உலகிலேயே போக்குவரத்து சிக்னல் இல்லாத நாடு எது? அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் எரியும் தானே, சிவப்பு பச்சை ஜெலோ கலர் என்று, இப்படி அந்த அந்த சிக்னல் இல்லாத நாடு எது?

0: நிகழ்விக்காக இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் சசியம்மா சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் உங்கள் குணநாயகமா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: நான் பூட்டான் திம்பு என்று சொல்றேன்.
0: திம்பு தலைநாடு பூட்டான் கேட்டேன். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். பூட்டான் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். தேவி தன்னராஜ். தேவி தன்னராஜ் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி பதனி மோகன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். பதனி மோகனும் பூட்டான் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
3: நன்றி.
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு பாரன் பச்சப்பூடாக ஒருவர் இணைந்திருந்தார். யார் என்று பார்ப்போம். 44. ஆஹோ, ஏன் அது விடுபடவில்லை? எப்போ வந்து மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். வருஷப்பூடாக 5 பேர் ஒரு அடிக்க அடிக்கின்றார்கள். சரி, சைவரார் இருக்க அடுத்து பார்ப்போம். இப்பொழுது இணைந்திருக்கும் வருஷப்பூடாக இணைந்திருப்பவர் வணக்கம். வருஷப்பூடாக வருகின்றது. ஐயோ, பச்சபூடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். வதனி. வதனா. வதனா. வதனா சொல்லுங்கள்.
4: நானும் பூட்டான் என்றே சொல்லுங்கள்.
0: பூட்டான் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து பைபருடாக இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம். கேது முதலாவது இதுக்கு வந்து 10 எடுத்து வச்சுக்கொண்டு வானமும் பூமியும் தான் அந்த எடுத்துக்கு பிறகு வர்றது ரெண்டு அவ்வளோத்தையும் சேர்த்து சொல்லுவோம். லைனே
0: கிடைக்கல. வந்து சொல்லிட்டீங்கல்ல.
5: இல்ல இல்ல, அதுதான் ஆனா முதலாவது வருவோம் அது கிடைக்காம போயிட்டு. சரி
0: சரியா.
5: முதலாவது பெரிய சிக்கல் தானே இது. பூட்டான்.
0: பூட்டான் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் பிபி அக்கா
6: தொடர்ந்து
0: இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் தவமலர் இணைந்திருக்கிறீர்கள். தவமலர் என்ன அப்படி ஓடு வந்திருக்கிறீர்கள்?
7: பூட்டான்
0: என்று சொல்லி விடைபெறுகின்றோம். நன்றி. வணக்கம்.
7: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். தொடர்ந்து வட்சப்பூடாக இணைந்திருப்பவர் வணக்கம். வட்சப்பூடாக இணைந்திருப்பவர் 44. வட்சப்பூடாக இணைந்திருப்பவர் வணக்கம். தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். திருமதி ரஜினி என்று இணைந்திருக்கிறீர்கள். திருமதி ரஜினி என்றன் சொல்லுங்கள். பார்ப்போம்.
8: நானும் பூட்டான்னு சொல்றேன். நான் எத்தனையோ தடவை இட்டு திக்கு வலிக்க ஒண்ணும் பல
0: தடவை இட்டாது. ஆனால் 10 திக்கு என்பதே 10 திசை என்பதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா?
8: உங்களோட
0: அறிவுக்கு 10 திசை இருக்கிறதே ஒத்துக்கொள்ளுறீங்களா?
8: இருக்குது.
0: ஆனால் சாத்திர சமுதாயத்தில் அதுதான் சசியம்மா வந்து சொன்னாதானே சாத்திர சமுதாயத்தில் பத்து திசைகள் தான் எழுதியிருக்கு. இது என்ன சுதன் சர்மா ஐயா தான் சொல்லி தந்தது, பத்து திசை இருக்கண்டு. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு சியாமலா, இணைந்திருக்கின்றீர்களா? ஓ சியாமலா வணக்கம். பதினாறு திசையை சொல்லுங்கள் பாபம். அது இல்லை, பதினாறு திக்கும் என்று. ஆனால் திசைகளில் நாங்கள் இப்ப பத்து திசையை கேட்டா சொல்லணும். நாங்கள் சொல்லுவோம் தானே பத்து திசையும்.
1: ஆனால்
0: பதினாறு திசையுமா? மகிழ்ச்சியா இருக்கிறது நீங்க உங்களது நகைச்சுவைகளும். நான் உங்களுக்கு பகுதியா சொல்ல எனக்கு இன்னொரு பக்கம் இருக்கணும். நீங்களும் அந்த ரஜினி எடுவு எடுத்தீங்களே, உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. சரி, இதற்கு என்ன விட சொல்லுகிறீர்கள்? பூட்டான் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
9: வணக்கம்,
0: சதீஷ் சொல்லுங்கள். இது திசை
9: எல்லாம் பூட்டான்
0: பூட்டானுக்கு வந்து. சரி, இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். பட்சப்பூடாக இணைந்திருக்கின்றீர்களா? வணக்கம் வணக்கம். கமலவேணி பூட்டான் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். வணக்கம்
10: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் கலாராணி. அது இல்ல, அது நினைக்க மாட்டீங்கள் என்றதான் நான் கேள்வியாவே கொண்டு வந்தது. தொடர்ந்து பைபருடாக இணைந்திருப்பவர் வணக்கம். எங்கள் பத்மினி இணைந்திருக்கிறீர்கள். பத்மினி என்னபடியோடு வந்திருக்கிறீர்கள்? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். பட்சப்பூடாக யாராவது இணைந்திருக்கிறீர்களோ தெரியாது. வணக்கம். இல்லை, வாட்ஸ்அப்பூடாக இல்லை, ஒருவரும் இல்லை. ஆ, இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் ரொசாலி. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கிறார் எங்கள் தர்மோதயம்மா, இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் தர்மோதயம்மா, சொல்லுங்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் டீச்சர், இணைந்திருக்கிறீர்களா? வணக்கம் பத்மராணியா. வணக்கம். வணக்கம். எங்கள் தலை இணைந்திருக்கிறீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நலத்துடன் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். போக்குவரத்து சிக்னல் இல்லாத நாடு எது? அதாவது அந்த பச்சை சிவப்பு மஞ்சள் ஒன்று மாறாது. பூட்டான் என்று சொல்லுகிறீர்கள்.
9: பூட்டான்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
12: வணக்கம் அண்ணா.
0: சர்வ பரமேஸ்வரன். சர்வ பரமேஸ்வரனும் பூட்டான் என்ற இதை சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றாருங்கள் கேம்பிரிட்ஜ். வணக்கம் புஷ்போதியம்மா.
13: வணக்கம். பூட்டான் என்று சொல்றேன்.
0: நீங்கள் பூட்டான் என்று சொல்லுகிறீர்களா?
13: மேல இருக்கிறது வடக்கு,
0: எட்டு திசைக்கும் வேந்து மேல் திசையும் கீழ் திசையும் பாருங்கள், பத்து திசையும் ஆகிவிடுவது இல்லவா? தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பைபருடாக ஜோயசூரியம்மா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் கேது. நானும் வடகளுக்கு பெண்களை நெச்சு போட்டு அப்ப அது சொல்லக்கூடாது
0: சொல்றேன். ஒருவரும் சிந்திப்பதில்லை என்ன?
2: வடமேற்கு தென்கிழக்கு இல்ல சொல்றது,
0: வடமேற்கு
2: தென்கிழக்கு ஜெண்டா தெரியாது தெரியும். அதையும் நான் விட்டுட்டு ரெண்டு சொல்லா விட்டுட்டு நெஞ்சு போட்டு கையிருக்கு நான் கூட்டாளன் சொல்லு
0: கூட்டாளன் சொல்லுறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் ராஜினி அல்போன்ஸ்.
1: ஆமா.
0: நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக
1: இருக்கோம். ஆரம்பத்துல சேர்க்கையில கடைசி அந்த பாடம் அந்த எட்டுக்கு அடிச்சு அடிச்சு பார்த்து வாட்ஸ்அப்புக்கு அடிச்சு அடிச்சு பார்த்தேன், வைபருக்கு அடிச்சு அடிச்சு பார்த்தா முதலாளிகளையும் கிடைக்கவே இல்லை.
0: கிடைக்கவே
1: இல்லை. இந்த நம்பரை இதண்டா பிறகுதான் இப்பதான் உடனே கிடைச்சது. நானும் பூட்டான்
0: சொல்லுகிறீர்கள்.
1: ஆமா. நானும் எனக்கு உண்மையிலேயே திசையன் நாங்கள் நான்கு எட்டு ரெண்டு ஒழிய இன்றைக்கு தான் அறிஞ்சேன், பத்தாண்டு
0: இல்லை. உண்மையிலேயே நானும் இப்ப கிட்டடியெல்லாம் நடந்தேன்னா அதுதான் உடனடியாகவே எங்களது சுதந்திரமா ஐயாவுடன் அவரை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தா அப்போ கேட்ட உடனே உடனடியாக சொன்னார் பத்தன்று. என்ன பிரம்ம சாஸ்திரத்துல எல்லாம் அப்படி எழுதியிருக்கேன்.
1: நாங்கள் தங்க தமிழ் படிச்சே ஒன்றும் அறியாதாலும் இப்போ இங்கே வந்து தானே எல்லாம் கூடுதல் அறிஞ்சிருக்கோம். இவ்வளோ சொற்கள் இல்லை. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் உதயன்.
0: வணக்கம். எங்கள் உதயன். உதயன் தெரியா, லேட் ஆகிவிட்டது
1: என்ன?
0: பூட்டான் சொல்லுகிறீர்கள். பூட்டான் நாடுதான் ரவி சீனா இல்லாத நாடு என்று சொல்லுகிறீர்கள்.
1: ஆமா.
0: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: தேவா. வணக்கம் தேவா. நான் தான் வெயிட்டிங். என்ன?
1: சரி வந்தாச்சு.
0: சரி சொல்லுங்க. நீங்கள்
1: பூட்டான்
0: சொல்கிறீர்கள்.
1: ஆமா.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

உண்மையிலேயே ட்ராஃபிக் சிக்னலே இல்லாத ஒரே நாடு என்று சொன்னால் அது பூட்டானாக தான் இருக்கின்றது. என்றால் இங்கே போக்குவரத்து சிக்னல் இல்லை. ஆனால் 1990 அந்த சிக்னலை அந்த நாட்டில் அறிமுகப்படுத்தினவர்கள் அறிமுகப்படுத்த மக்கள் எல்லாம் கலந்தெழுந்துட்டார்களாம். ஏனென்றால் அந்த சிக்னல் அதன் ஓடரின்படி தான் வரும். அப்போ சில வீதிகளில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கலாம். அப்போ சுற்றி வரும்பொழுது நீண்ட நேரம் அதில் காக்க வேண்டி வருகின்றது. சில மலையில் சடிந்து கீழே இறங்கி வரும் இடங்களிலாம் அந்த சிக்னல் இருக்கின்றபடியால் அவர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் பெரிய விபத்துக்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்று சொல்லி, பின்னரும் இன்னும் சிக்னல் என்றால் அந்த போலீஸ்காரர் ஒருவர் எங்கள் ஊரிலிருந்து கொழும்பில் யாழ்ப்பாணத்தில் நான் பார்த்த ஞாபகம் இல்லை, கொழும்பில் பார்த்துருக்கிறேன், இந்தியாவில் நிறைய பார்த்துருக்கின்றேன். அந்த ஒரு போக்குவரத்து அவர் அந்த ட்ராஃபிக் போலீஸ் நின்று அந்த பிள்ளை கிளாஸோட அங்களவோ இங்களவோன்னு சொல்லுவார். அப்படி அவர்கள் தான் இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். 90ஆம் ஆண்டு இதை அறிமுகப்படுத்தினாலும் இது மக்களின் இந்த போராட்டமும் ஆக்சிடென்ட் கூட வந்து அப்படியான பிரச்சனைகளால் இல்லாமல் போயிட்டு இன்று வரையும் பூட்டான் நாட்டில் ட்ராஃபிக் சிக்னலே இல்லாத ஒரு நாடாக இருக்கின்றது. அனைவருமே 27 உறவுகள் இதற்கு விடை சொல்வதற்கு நினைத்திருந்தார்கள். 27 பேருமே சரியானபடியே கூறியிருக்கின்றார்கள். மீது மிக மிக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் எமது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்வது 100 ரூபாய் ஆவண மாளிகை ஸ்தாபனத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்வது அறிதலும் புரிதலும்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இன்று நடைபெறவுள்ள மகாசங்க மாநாடானது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நடத்தப்படுவதாக கருதினால் அது தவறானதாகும். அரசாங்கங்களை ஆட்சிக்கு கொண்டு வருவது மக்களின் விருப்பத்தின் பேரிலாகும் என்று பொதுபல சேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தி ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். புத்தளம் கொழும்புக்கிடையே இயக்கப்படும் சாதாரணம் மற்றும் சொகுசு தனியார் பேருந்துகள் இன்று காலை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றன. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாராவின் மகன் அனுத ஜெனிதி சமரக்குவன் பண்டாரா உட்பட 4 சந்தேக நபர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் சந்தை தொடர்ந்து நிலையற்ற தன்மையில் உள்ளது. இதன் தாக்கத்தை எதிர்கொள்வது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாட ஜனாதிபதி ஆண்டுகுமார் திசநாயக்காவுடன் அவசர சந்திப்பொன்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் கோரியுள்ளதான தகவல்கள் வந்திருக்கின்றன. நேர்மையான கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருளின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள தேசிய நேர்மை வாரம் இன்று முதல் ஜூலை 31 வரை முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அரசாங்கம் நாட்டின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதனால் பாதிப்படையக்கூடியவர்கள் வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அரசாங்கத்தை சுற்றி வளைத்து வருவதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கத்துடனே இருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டிருக்கிறார். சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ஆண்டுகுமார் திசநாயக்காவை இரு கை கூப்பி கும்பிட்டும் கேட்டுவிட்டோம், இனி எவ்வாறு கேட்பது என்று தங்களுக்கு தெரியவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்திருக்கிறார். இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சசி தரூர் இலங்கைக்கான தனது விஜயத்தின் முதல் நாளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து மதிய உணவுடன் கலந்துரையாடியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பருத்தித்துறை முனைப்பகுதி சிறந்த சுற்றுலா தளமாக அபிவிருத்தி செய்யப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜே சந்திரமூர்த்தி குறிப்பிட்டிருக்கிறார். பூரணை தினத்தன்று கண்டி கல்வி வலய அதிபர்களுக்கான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமைக்கு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தனது பலத்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அரசாங்கத்தின் சார்பில் கல்வி அதிகாரிகள் இவ்வாறான நியாயமற்ற முடிவுகளை எடுப்பதாக சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து பயணிகள் பேருந்துகளும் 5000 கிலோமீட்டர் தூரம் பயணித்த பின்னர் அவற்றை ஆய்வு செய்வதை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய வீதி பாதுகாப்பு சபை அறிவித்திருக்கிறது. இதற்கிடையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் விமர்சித்துள்ளது. இந்த நடவடிக்கை தனியார் பேருந்து தொழிலை மேலும் பாதிக்கும் ஒரு தேசிய குற்றம் என்றும் அந்த சங்கம் குற்றம் சுமத்தியிருக்கிறது. கிளிநொச்சியில் காட்டினை அழித்து சுமார் 29 ஏக்கர் காணியை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்த முயன்ற தனியார் ஒருவரின் செயற்பாடு கடந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் அந்த நபருக்கு எதிராக 6 வழக்குகள் வன பாதுகாப்பு திணைக்களகத்தினால் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள நிலையிலும் தொடர்ந்து காடழிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக வன பாதுகாப்பு திணைக்கள தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். கம்பகா வத்துப்பிட்டிவல முதலீட்டு வலைய காவல்துறை சாவடியில் பணியாற்றும் ஒரு உதவி காவல்துறை அதிகாரி பொதுமக்களிடம் முறையற்ற மற்றும் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. திருவண்ணாமலை குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிலாவளி கடலில் நீராட சென்ற 49 வயதான நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக குச்சவெளி போலீசார் தெரிவித்தார்கள்.
நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை மொத்தம் 22 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதில் 15 பேர் உயிரிழந்திருப்பதோடு 12 பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. கொழும்பு மற்றும் திருவோணமலை ஆகிய பகுதிகளில் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். புகையிலை சிகரெட் விற்பனையை தடை செய்யும் வகையிலான சட்டம் ஒன்று கொண்டு வருவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவர் ஆனந்த ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் வழிகாட்டுதலின் கீழ் மட்டக்களப்பு ஸ்பெக்ட்ரம் லயன்ஸ் கழகத்தின் நாங்கள் சேவை செய்கின்றோம் என்ற திட்டத்தின் கீழ் மிகவும் பின்தங்கிய பவனத்தீவு பன்சேனை கிராமத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நேற்று முன்தினம் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டிருக்கிறது. விலங்குகளுக்கான சட்ட பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதையும் கொடுமை செயல்களை தடுப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு புதிய விலங்குகள் நல சட்டத்தை அரசாங்கம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. களுத்துறை பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகார பிரிவில் டெங்கு பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் குறிப்பிட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களிலும் கிள்ளச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலன்றுவை மற்றும் மொன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களிலும் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை சற்று அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மாத்தறை தெய்வேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த மீனவ தந்தை மற்றும் மகன் இருவரையும் விரைவில் பங்களாதேஷில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. இந்திய செய்திகளில் கார்கில் போர் வெற்றி தினத்தையொட்டி அந்த போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நேற்று மரியாதை செலுத்தியுள்ளார்கள். போர்கள் நடக்கும் பகுதியில் இயக்கப்படும் கப்பல்களில் கிடைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்கும் முன்பு அங்குள்ள பாதுகாப்பு நிலவரத்தை கவனத்தில் கொள்ளும்படி இந்தியர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சராக பிரல்

நிலவுகிறது. வளர்ந்து வரும் மக்கள் தொகை, சுருங்கி வரும் இயற்கை வாழ்விடங்கள், காடுகளின் எல்லைப் பகுதிகளில் அதிகரித்து வரும் மனித குடியிருப்புகள் ஆகிய காரணங்களால் இந்தியாவில் மனித வனவிலங்கு மோதல் ஆண்டுதோறும் தீவிரமடைந்து வருகிறது. கட்டாய உழைப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 301 சட்டப்பிரிவின் அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கையின் கீழ் இந்தியாவை மிக குறைந்த 10% சுங்கவரி வரம்பில் அமெரிக்கா வைத்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டு வந்த பயங்கரவாத தாக்குதல் சதி திட்டத்தை அந்த மாநில காவல்துறையினர் முறியடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயுத உற்பத்தி, ராணுவ ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் இந்தியா தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். நேர்மையான அரசியல்வாதிகள் தேர்தலில் வெல்வது தற்போது கடினமாகிவிட்டது, ஆகவே இனிவரும் தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன் என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா அவர்கள் திடீரென அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் புதிய 200-500 ரூபாய் நோட்டுகளுக்கு நேபாள அரசு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அனுமதியை வழங்கியிருக்கிறது. சென்னையில் இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,370 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து 2வது நாளாக ராணுவ தாக்குதல்களை நிறுத்தியதை தொடர்ந்து நேற்று காலை வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் விலைகள் சரிந்தன. கடந்த 2 மாத கால உச்சத்தில் இருந்து இந்த விலை குறைவு தற்போது ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள சியட்டல் நகரில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. 2 சம்பவ இடத்திலே இறந்தார்கள். 5 காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் தாக்குதல் நடத்தியதாக நம்பப்படும் முக்கிய சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஜெர்மனி குடியுரிமை பெற்ற 21 அப்துல் தலேட் லெபனானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு 3 விண்வெளி வீரர்கள் நேற்று பாதுகாப்பாக திரும்பியுள்ளார்கள். ஜப்பானிய பிரதமர் சனாயே தக்காச்சி விடிய விடிய கண் விழித்து வேலை பார்ப்பதாக பயந்திருக்கிறார். நாளுக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் தூங்குவதாக அவர் சென்ற வாரம் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். தெற்கு சீனாவில் நவுல் புயல் நேற்று கரையை கடந்தது. அப்போது பெய்த மழை வெள்ளத்தில் சிக்கி 10 பலியாகிவிட்டார்கள். காய்கறிகளில் ஊட்டச்சத்து குறைந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பழங்கள், காய்கறிகள், தானியங்களில் விட்டமின்கள், தாதுக்கள் குறைந்து வருகின்றன. இதற்கு பல காரணங்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மகளின் உயரம் போதவில்லை, அதனால் சுரப்பி நீர் சிகிச்சைக்கு அழைத்து சென்றார் தந்தை. அவர் சீனாவின் ஹனான் மாநிலத்தைச் சேர்ந்த டி. மகளின் சிகிச்சைக்கு அவர் மாதந்தோறும் 887 அமெரிக்க டாலரை செலவிடுகின்றார். 12 மகளின் உடலில் சுரப்பு நீர் செலுத்தப்படுகிறது. ஆனாலும் ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பது ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். தென் தாய்லாந்தில் அமைந்திருக்கும் ஒரு பௌத்த ஆலயம் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து அதிகாரிகளும் உள்ளூர் சமூகங்களும் மேற்கொண்ட 14 முயற்சிக்கு தற்போது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. எந்த நாட்டவரின் ஆயுட்காலம் ஆக அதிகம் என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகிலே ஜப்பானிய பெண்களின் சராசரி ஆயுட்காலம் தான் ஆக அதிகமாக பதிவாகியுள்ளது. அவர்கள் கிட்டத்தட்ட 87 வாழ்வதாக அந்த நாட்டு சுகாதார சமூக நல அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று முதலிடத்தை கைப்பற்றியுள்ள தம்பலகாமம் குளக்கோட்டன் தமிழ் வித்யாலய மாணவிகளுக்கு ஜெயக்குமாரன் குளோபல் பவுண்டேஷன் அமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரமுகருமான குமார் ஜெயக்குமரன் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். சிம்பாவைக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 35 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு தயாராவதற்காக இந்திய ஆடவர் ஹாக்கி அணி 3 பயிற்சி பயணமாக சுவிட்சர்லாந்துக்கு செல்கிறது. காமன்வெல்த் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜா முத்து பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பழுதூக்கல் போட்டியின் 65 இடப்பிரிவில் ராஜா முத்து பாண்டி வெள்ளி வென்றுள்ளார். F1 கார் பந்தயத்தின் காங்கேரி கிராண்ட் பிரி போட்டியில் பிரிட்டன் வீரரும் மெக்லரன் சாரதியுமான லாண்டோ நோரிஸ் நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு

சாம்பியனான அவருக்கு இந்த சீசனில் பெற்றிருப்பது இது முதல் வெற்றியாகும். நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.95% இந்திய பெறுமதியில் 109.74%. 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.75% இந்திய பெறுமதியில் 96.25%. 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.96% இந்திய பெறுமதியில் 118.04%. 1 அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.34% இந்திய பெறுமதியில் 128.52%. 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.40% இந்திய பெறுமதியில் 68.35%. கேட்டது மணிக்கு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்சுலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Viti Superstore, Gare La Gonesse, Sasseville.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: உங்களோடு ஒரு தர்க்க நிலையுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
1: வணங்கிடு வணங்கிடு வணங்கிடு தமிழ் மண்ணை தமிழால் வணங்கிடு தமிழே தமிழே வணக்கம்.
0: இன்றைய தமிழோடு ஒரு தர்க்க நிலையுடாக மனிதனுக்கு இயற்கைதான் கடவுள் என்பது தெரியவில்லை என்ற கருத்தை பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களது மூலம் இப்பொழுது முதல் நாங்கள் கேட்கலாம்.
2: பெருசா என் சாதி பெருசா என்று சாதி பெருமை பேசிக் கொண்டிருந்த தமிழ்நாட்டில் சாதிகள் இல்லை அடி பாப்பா என்று பெண் குழந்தைக்கு முதலில் பாடியது யார்? பாரதியார். பார்க்காத கடவுளை வணங்குகிறான், பார்க்காத கடவுளை மதிக்கிறான், பார்க்காத கடவுளுக்கு கோவில் கட்டுகிறான், பார்க்காத கடவுளுக்கு அபிஷேகம் செய்கிறான், பார்க்காத கடவுளுக்கு அலங்காரம் செய்கிறான், பார்க்காத கடவுளுக்கு படைக்கிறான், பூசிக்கிறான். தான் பார்க்காத கடவுளுக்கு எல்லாவற்றையும் செய்யும் மனிதன் தான் பார்க்கும் இயற்கையை அழிக்கிறான். மூட மனிதனுக்கு இயற்கை தான் கடவுள் என்று தெரியவில்லை. இயற்கையை விட சிறந்த கடவுள் உண்டா அந்த உலகத்துல? தற்செயலான நடைமுறை அல்ல, இப்படிதான் காட்டுவாரு. அப்படின்னா என்ன? பொங்கல் எனக்கு, மணியோசை உனக்கு அர்த்தம். நாங்க நாலு பேர் குடும்பமா வந்து ஒரு கடா வெட்டுறவ எதை நம்பி வெட்டா? அவர் இறங்கி லெக் பீஸ் கேட்டாருன்னா என்ன? என் பங்காளி சொந்தக்காரன் பத்து பேரை கூப்பிட்டு 9 கிலோக்கு ஒரு கடாவை வாங்கி ஒரு குழம்பு வச்சுட்டு நம்பிக்கையா ஏதோ உனக்கு காமிச்சிட்டு நாங்க சாப்பிடலாம்னு நினைச்சா நீ விருட்டு நீ இறங்கி வந்து தின்னா ஒரு பெரிய மனு செஞ்சு வேலையான்னு கேப்பானா? கேட்க மாட்டானா? நீ மாட்டுக்கறி திங்காது அப்படின்னா உனக்கு காய்கறி சோறு திங்கின்னு நான் சொன்னானா? நீ என்ன சாப்பிடணும், என்ன சாமி கும்பிடணும், என்ன பண்ணணுங்கிறது அவரவர்கள் உரிமை, அதுல அடுத்தவன் தலையிடக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தது யாரு? பாரதியாரு. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் அது? பாப்பான ஐயன் என்ற காலமும் போச்சு எழுதினவர் யாரு? பாப்பா. குழந்தையின் உயரத்திற்கு மண்டியிட்டு குழந்தையின் கண்ணங்களை ஆதரவாக பிடித்து அவன் கேட்டான், ஆர் யூ கிறிஸ்டியன் ஆர் முஸ்லீம்? அழுகை நிறுத்தி விட்டு கண்ணீரோடு குழந்தை சொன்னது, ஐ அம் ஹங்கிரி என்று சொன்னான். இந்த உலகத்தில் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் பிச்சை எடுப்பதில்லை செல்லம். அவைகளை நாமன்றி யார் காப்பது என்று செல்லம்மாவுக்கு சொன்னார். மாபெரும் தமிழ் தொண்டாட்டும் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் போன்ற ஒரு தகுதியும் திறனும் ஆளுமையும் மொழியின் மீது காதலும் கொண்ட ஒரு அமைப்பு நடத்துகிற பாராட்டு விழா என்பதால் சிற்பியும் நானும் அல்லது எனது ஆசிரியரும் அவரது மாணவரும் இந்த விருதுக்காக அல்ல, இந்த விருதை நாங்கள் பெற்றதற்காக நீங்கள் தந்த பாராட்டிற்கு தலை தாழ்ந்து நன்றி தெரிவிக்கிறேன். திருப்பூர் தமிழ் சங்கத்திற்கு மட்டுமல்ல, தமிழ் சங்கத்திற்கு, திரண்டிருக்கும் திருப்பூர் மக்களுக்கு நன்றி உரை நிறைவு பெற்றார். இன்னைக்கு பாரதியை பற்றி பேசலாம். பாரதி ஒரு கவிஞன், மகாகவி. 1921 செப்டம்பர் 12 அதிகாலை 1:30 திருவல்லிக்கேணியில் துளசிங்க பெருமாள் தெருவில் தான் வாழ்ந்த ஒரு ஒன்று குடித்தன வீட்டின் ஒரு சிறிய அறையில் பாரதி காலமானான். 1:30 காலமான பாரதியின் பூத உடல் அன்று 8:30 எரியூட்டப்பட்டு விட்டது. பெண் குழந்தைகள் மட்டும்தான் பாரதிக்கு வாரிசு என்பதால், கொள்ளி வைக்க ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால் பாரதியின் நண்பர்கள் ஒருவரான சுரேந்திரநாத் ஆர்யாதான் பாரதியின் கொள்ளிக்கு, பாரதியின் பூத உடலுக்கு கொள்ளி வைத்தார். மிக நெருங்கிய நண்பரான நீலகண்ட பிரம்மச்சாரி தான் துறவியாய் இருப்பதால் கொள்ளி வைக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். 20 குறைவானவர்களே கலந்து கொண்ட இறுதி ஊர்வலம் என்று அதில் பங்கு கொண்ட தோளில் 50 கூட இல்லை, 50 கிலோவுக்கும் குறைவான இடையுடைய மெலிந்த பூஞ்சையான பாரதியின் பூத உடலை சுமந்து போன அந்த 10-12 ஒருவரான பாரதியால் தம்பி என்று அழைக்கப்பட்ட பரளிசு நெல்லையப்பர் அந்த இறுதி காட்சியை இறுதி நாளை எழுதியிருக்கிறார். கண்களில் கண்ணீர் வராமல் அந்த கட்டுரையை ஒருவரால் படித்துவிடவே முடியாது. சொல்லமாக சொன்னேன், பாரதி காலமானான் என்று. பாரதி செத்து போனான், பாரதி மறைந்து போனான், பாரதி இறந்து போனான் என்று நான் பிழையாக கூட சொல்வதில்லை. பாரதி காலமானான் என்றுதான் சொல்கிறேன். நவீன தமிழ் சிந்தனையின் இறந்த காலமும் எதிர்காலமும் நிகழ்காலமுமாய் பாரதி ஆனான் என்பதால் பாரதி காலமானான் என்று குறிப்பிடுவதே பொருத்தம். எல்லோருக்கும் தெரியும் பாரதியார் ஒரு கவிஞர். இன்னும் கூட சில பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள், யானை மிதித்து பாரதியார் இறந்து போனதாக. உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரிந்திருக்காவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், யானை ஒருபோது மிதித்து பாரதி சாகவில்லை. யானை அவரை கீழே தள்ளி விட்டது, அவ்வளவுதான். அது அவர் வழக்கமாக கோவிலில் அவர் வழங்க போகிற போது அந்த கோவில் பூசாரி பாரதிக்கு தருகிற தேங்காயையும் பழத்தையும், தனக்கு பூசாரி தருகிற தேங்காயையும் பழத்தையும் பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு போகாமல், ரொம்ப முக்கியம், பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு போகாமல் அந்த யானைக்கு அன்றாடம் தருவது பாரதிக்கு வழக்கம். அப்படி அன்றாடம் தந்த பாரதி ஒரு நாள் அதற்கு மதம் பிடித்தது, அதை கால்களில் சங்கிலியால் கட்டி இருப்பதை அறியாமல் பக்கத்திலே போய் கொடுத்தான். யானை தும்பிக்கையால் பாரதியை தள்ளிவிட்டது. பாரதி குப்புற விழுந்தான், முகத்தில் அடி தலையில் அடி, மெலிந்த உடல். அதற்குள் பாரதியோடு கூட வந்த குவளை கண்ணன் என்று பாரதியால் அழைக்கப்பட்ட குவளையூர் கிருஷ்ணமாச்சாரியார் ஓடி போய் பாரதியை தூக்கி ராயப்பேட்டை மருத்துவமனையில் பாரதியை சேர்த்தார்கள். நினைவு கீழே விழுந்ததில் நினைவு தப்பி ஒரு சில மணி நேரங்கள் நினைவில்லாமல் இருந்து ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிவிட்டார் பாரதியார். நினைவு திரும்பிய உடனே பாரதி இடத்திலே கோழையூர் சொன்னார், அன்றாடம் தேங்காயும் பழமும் கொடுத்த அந்த யானைக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கிறதா, அதை தள்ளிவிடலாமா, இப்படி செய்யலாமா என்று யானையை கோழையூர் கடிந்து கொண்ட போது குவளை யானையை திட்டாரே, அது யார் என்று தெரியாமல் தள்ளிவிட்டது. நான் என்று தெரிந்ததும் பின்வாங்கி விட்டது, இல்லாவிட்டால் எடுத்து போட்டு மிதிப்பதற்கு அதுக்கு எவ்வளவு நேரமாக இருக்கும். குவளை கவிராஜனை கஜராஜன் ஒன்றும் செய்ய மாட்டான், நீ தெரிந்து கொள் என்று தன்னை தள்ளிவிட்ட யானையின் மீதும் பரிவும் காதலும் கொண்ட மானுடன் பாரதி என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் தலை. ஒரு கவிஞர் எல்லாருக்கும் தெரியும், யானை தள்ளிவிட்டு அடிபட்டு மருத்துவமனையிலிருந்து மீண்ட பிறகு வெளியூர் சுற்றுப்பயணம் போகிறார். அருகாமையில் இருக்கிற ஈரோடுக்கு பக்கத்திலே இருக்கிற கருங்கல்பாளையம் என்கிற ஊருக்கு வந்து ஒரு நூலகத்தை திறந்து வைத்து விட்டு மனிதனுக்கு மரணம் இல்லை என்கிற தலைப்பில் உரையாற்றி விட்டு மீண்டும் சுதேசபுத்திரனுக்கு போய் இறந்து போவதற்கு முதல் நாள் கூட ஆபின் மன்னரை பற்றி நாளை ஒரு கட்டுரை எழுதி கொடுக்க வேண்டும் என்று மகளிடத்தில் சொல்லிவிட்டு தீவிரமான கடுமையான வயிற்றுப்போக்கு நோயால் ஆட்பட்டு மருந்து தந்தபோது மருந்துண்ண மறுத்து பாரதி காலமானார். பாரதி நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். என் பேச்சின் சாராம்சமாக நான் இரண்டு செய்திகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாரதி கவிஞர் மட்டும் அல்ல, பாரதி மகாகவி மட்டும் அல்ல, தமிழில் கவிதைக்கு மட்டும் பங்களித்த பெருமை பாரதிக்கு கிடையாது. பாரதிக்கு 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரியும். 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்ததாலே தான் பாரதியார் பாடினார் யாம் அறிந்த மொழிகளிலே என்று பாடினார். நீங்க பாட முடியுமா, நாம் பாட முடியுமா, நம்ம பாட யாம் அறிந்த மொழிகள் எத்தனை, 1, 1.5, 2 இல்ல சட்ட மாதிரி ஆளுகள் 2? மலையாளி தமிழ் எவ்வளவு சுத்தமா பாடுறாங்க, தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் அப்படின்னு ஒரு காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான தமிழர்களுக்கு வல்லினும் வெள்ளினும் பலவீனம். ஆமா, தகராறுன்னு எழுத சொன்னா தகராறு. ரூவுக்கு பக்கத்துல பேனா வச்சுட்டு கேக்குறாங்க, என்ன ரூ போடன்னு மாப்பிள, என்ன ரூ போடன்னு கேக்குறான். மாப்பிள சொல்றான், பெரிய தகராறுனா பெரிய ரூ போட்டுக்க, சின்ன தகராறுனா சின்ன ரூ போடுங்களா. பள்ளிக்கு என்ன லா போடுன்னு ஒரு பாப்பா கேக்குது, பக்கத்துல இருக்கு பாப்பா சொல்றது குண்டு லா போடுன்னு. அது குண்டு லாலாம் கிடையாது, மெல்லின லகரம், நான் கொட்டணும், அதான் சொன்னார் டாக்டர், நான் கொட்டணும், மெல்லினா நகரம் எந்த எழுத்து சொல்லுகிற போது நாக்கு எப்படி சுழலும் என்று சொல்லிக் கொடுத்து சூத்திரமும் இலக்கணமும் எழுதி வைத்த ஒரு மொழி தமிழ் மொழி. எல்லா மொழிக்கும் இலக்கணம் உண்டு, இன்னையும் குறிச்சுக்கோங்க, எல்லா மொழிக்கும் இலக்கணம் உண்டு, எல்லா மொழியோட இலக்கணமும் புரோஸ்ல இருக்கு, உரைநடையில இருக்கு, தமிழுக்கு மட்டும்தான் இலக்கணமும் கவிதை இருக்கு, வேற எந்த மொழிக்கும் கிடையாது. அந்த இலக்கணத்தை கற்று தேர்ந்து கவிஞனான பாரதி அவனுக்கு இருந்த பன்மொழி புலமையால் கவிஞனாக மட்டும் இல்லை, பாரதி ஒரு கவிஞர் மட்டும் இல்லை, பாரதி ஒரு மொழிபெயர். டால்ஸ்டாயினுடைய கட்டுரையை தமிழில் மொழிபெயர்க்கிறார், பக்கிம் சந்திரனின் வந்தே மாதர கீதத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறார், தாகூரின் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்க்கிறார், வால்ட் விட்மனின் கவிதைகளை தமிழில் மொழிபெயர்க்கிறார். எனவே பாரதி கவிஞர் மட்டுமில்லை, ஒரு மொழிபெயர்ப்பாளர், சரியா, டிரான்ஸ்லேட்டர். இப்ப மொழிபெயர்ப்பு மட்டும் பண்ணி விருது வாங்க இருக்காங்களா? இருக்காங்க. பாரதி கவிஞன், பாரதி மொழிபெயர்ப்பாளர், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதி பத்திரிகை ஆசிரியர், சுதேசமுத்திரனின் உதவி ஆசிரியராக பணியாற்றிய பாரதி தானே ஆசிரியராக இருந்து நடத்திய பத்திரிகைகள் இந்தியா, விஜயா, ஞானபானு, சக்கரவர்த்தினி, பாலபாரதா, ஐந்து பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருந்து நடத்தியவர் பாரதியார். எனவே he is not only a poet, he is not only a translator, he is also an editor. ஒரு பத்திரிகையின் ஆசிரியர், தமிழின் முதல் சிறுகதையை எழுதிய பெருமை பாரதியாருக்கு தான் உண்டு. இந்த பெருமை வாகுசாயருக்கு இல்லை என்று ஆய்வு தீர்மானித்து விட்டது. எனவே he is also a short story writer. அவர் சிறுகதை எழுத்தாளரும் கூட. என்னன்னு சொன்னேன், கவிஞர். நண்பர்களே, பேசுறவனுக்கு மட்டும்தான் வேலை இருக்கு, கேட்கிறவனுக்கு ஒரு பொறுப்பும் இல்லைன்னு நினைக்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறது இல்லை. என்ன கேட்கறீங்களான்னு தெரியணும். டாக்டர் சொன்னாரு பாத்தீங்களா, அவர் ஏன் கவிதை சொன்னாருன்னா கேட்கறீங்களான்னு தெரியிருக்காங்க. ஹீஸ் எ போயட், ஹீஸ் எ டிரான்ஸ்லேட்டர், ஹீஸ் எ எடிட்டர், அப்புறம் என்ன, திரும்ப சொல்லுங்க, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். பாரதி மிகச் சிறப்பாக பாடுவார். உங்களை மாதிரி காணாடு காத்தானியில் சண்முகம் செட்டியார் வீட்டு வாசலில் அரை இருளில் அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் பாரதி பாடியதை தான் கேட்டதாக நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை தன் வரலாற்றில் எழுதுகிறார். 2 மணி நேரம் நிறுத்தாமல் இசையோடு பாரதி பாடலை மெய்மறந்து எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தோம். ரயிலுக்கு நேரமாகிவிட்டது என்று யாரோ சொன்ன கணத்தில் திண்ணையிலிருந்து துள்ளி குதித்து இறங்கி மாட்டு வண்டியிலே பாரதியார் போய்விட்டார். அரை இருட்டில் பாரதியாரை பார்த்ததால் அவரை ஒரு ஓவியமாக வரையும் வாய்ப்பு எனக்கு கிட்டாமல் போய்விட்டது என்று ராமலிங்கம் பிள்ளை கவலைப்படுகிறார். அந்த குறிப்பில் பாரதியை பற்றி ராமலிங்கம் பிள்ளை எழுதுகிறார், உயிரை உருக்கும் இசையில் பாரதி பாடினார். இஸ் ஆல்சோ எ சிங்கர். ஒலிமுறைக்கு உருவாகாத காலத்தில் சென்னையில் கடற்கரையில் விபின் சந்திரபாரரின் விடுதலைக்காக பாரதி முழங்கி உரைகளை உடனிருந்து கேட்ட அவரது நண்பர்களினார்கள், இஸ் எ பவர்ஃபுல் ஸ்பீக்கர், மிகச்சிறப்பாக பேசுவார், கேட்கிறவன் அந்த கணமே அவர் சொல்லுவதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று கருதுகிற அளவுக்கு உயிர் துடிப்புள்ள பேச்சுக்கு சொந்தக்காரர் பாரதியார். ஹி இஸ் ஸ்பீக்கர். அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர், ஃப்ரீடம் ஃபைட்டர். 1918 நவம்பர் 24 இருந்து டிசம்பர் 27 வரை 35 நாட்கள் கடலூர் சிறையில் இருந்த குற்றவாளி. அதை பற்றி சிப்பி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், கைதி எண் என்ற தலைப்பிட்டு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த சிறை குறிப்பில் ஆங்கிலேயர்கள் எழுதினார்கள் என்ன குற்றம் என்று எழுதிய போது கிரிமினல் என்று எழுதினார்கள். யார? பாரதியை. ஒரு விடுதலை போராட்ட வீரனாக, ஒரு பாடகனாக, ஒரு பேச்சாளனாக, ஒரு மொழிபெயர்ப்பாளனாக, ஒரு சிறுகதை எழுதுபவனாக, இந்து பத்திரிகைக்கு ஆங்கிலத்தில் கடிதங்கள் எழுதுபவனாக, இங்கிலீஷ் எடிட்டோரியல், காந்திக்கு கடிதம் எழுதுகிறார், திலகருக்கு கடிதம் எழுதுகிறார், வாவுசிக்கு தமிழில் கவிதையில் கடிதம் எழுதுகிறார். அவரது கடிதங்களை மட்டும் தனியாக தொகுக்கலாம். நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதுகிறார். கடித இலக்கியத்திலும் முன்னணியில் நின்றவர் பாரதியார். தன் 20வது வயதில் காசியிலே இருந்து மனைவிக்கு எழுதிய போது பாரதி எழுதினார், மனைவியை என் அருமை காதலி செல்லம்மாவுக்கு என்று எழுதினார். மனைவிக்கு எழுதி எழுதிய போது விடுதலை போராட்ட இயக்கத்தில் பாரதி கலந்து கொண்டிருப்பதாக உறவினர்கள் அச்சுறுத்திய போது செல்லம்மாவுக்கு எழுதினார், அவரவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீ வீணாக பயப்படாதே செல்லம்மா, நேரத்தை வீணாக்காமல் நல்ல தமிழ் நூல்களை படி என்று செல்லம்மாவுக்கு 1920 19வது நூற்றாண்டின் துவக்கத்தில் 1903ஆம் ஆண்டு செல்லம்மாவுக்கு கடிதம் எழுதியவர் பாரதியார். கடித இலக்கியம் என்று எல்லா துறைகளிலும் கால் பதித்தவர் பாரதியார். அது மட்டும் பாரதியின் சிறப்பு இல்லை, 20 நூற்றாண்டு கால தமிழ் இலக்கியத்தில் யாரும் செய்யாத மகத்தான சாதனைகளை செய்த பெருமை பாரதியாருக்கு உண்டு. சிற்பி வாய் வார்த்தைக்கு சொல்லவில்லை, ஏதாவது சந்தேகம் என்றால் பாரதி இடத்திலே தான் போவோம் சொன்னாரா? பாரதியை விட வேறொரு கவிஞன் இருப்பதாக நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் சொன்னாரா? அப்படிதான் கம்பன் மீது, வள்ளுவன் மீது, இளங்கோ மீது எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று பொருளா? இல்லை. 20 நூற்றாண்டு கால தமிழ் இலக்கியத்தில், 20 நூற்றாண்டு கால தமிழ் இலக்கியத்தின் மேன்மையையும் பெருமையும் ஒரு தலைமுறைக்கு உணர்த்திய பெருமை பாரதிக்கு உண்டு. வள்ளுவனை போல், கம்பனை போல், இளங்கோவை போல் பூமி தனில் யாங்கனுமே கண்டதில்லை என்று தமிழில் முதலில் எழுதியது யார் சொல்ல மாட்டீங்களா? பேசுங்க, திரும்ப திரும்ப எல்லா ஊர்லயும் சொல்றேன், செத்த பிறகு பேச போறோமா? கேட்கும் போது பேசலாம்ல, சாகர உயிரோடு இருக்க வரைக்கும் தான் பேச முடியும். செத்த பிறகு மத்தவங்க என்ன பேசுவான்னு நான் வேணா சொல்லிடுறேன், இப்பவே நமக்கு தெரியாது கேட்காது, ஆனா என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம எல்லாம் செத்து உடனே சுத்தி இருக்கிறவன் என்ன பேசுவான்னா எத்தனை மணிக்குன்னு கேட்பான். இந்த கேள்வி எல்லாரும் கட்டாயமா கேட்பான், ஏன்னா 24 மணி நேரத்துக்கு மேல வச்சிருக்க முடியாது. இருக்கிற நேரத்துக்கே மாலை போட்டு பன்னீர் தெளிச்சு சந்தனம் பொருத்தி தலைமாட்டில் பத்தி பொருத்தி வைக்கிறான்னா கொண்டாடுறதுக்காக இல்ல, நாத்தம் இருக்கிறவனை டிஸ்டர்ப் பண்ணிட கூடாது. ஆமா, ஒரு கவிஞர் சொன்னா, உன்னிலே இருந்து வரும் துர்நாற்றம் தன்னை பாதித்து விடக்கூடாது என்பதில் உயிரோடு இருக்கிற மனிதனுக்கு அக்கறைதான் ஊதுபத்தியின் சந்தனமும் போகும். அதனால பேசலாம்,

எல்லா தெய்வங்களையும் பாடிய முதல் கவிஞன் யார் அப்படி சொல்லுங்க. இப்பதான் 70 பேர் பேசுறீங்க. ஆத்திசூடி இளமுறை அணிந்து மோன திருக்கு முழுவன் மேனியான் கருந்திரன் கொண்டு பார்க்கடல் பசை கிடப்போம் முகமது நபிக்கு மறையொருள் தந்து இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் என்று எல்லா தெய்வங்களையும் பாடிய முதல் தெய்வ கவிஞன் யார்? பாரதியார். ஆண்டாள் உக்குரு மாசாத்தியார், ஔவை காக்கேபாடி நச்சள்ளையார் என்று எத்தனையோ பெண்பால் புலவர்கள் தமிழில் இருந்தும் பெண் விடுதலையை முதலில் பாடியது யார்? அப்புறம் என்ன? ஆன்ம விடுதலையை பாடிய வள்ளலாரும் தாய்மானவர்களும் சித்தர்களும் வாழ்ந்த நாட்டில் அடிமைப்படுத்திக்கிட்டிருந்த இந்தியாவின் விடுதலையை முதலில் பாடியது யார்? பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ ஆண் பிள்ளைகள் அல்லவோ அழுது கொண்டிருப்போமோ இன்னும் முதலில் பாடியது யார்? உன் சாதி பெருசா என் சாதி பெருசா என்று சாதி பெருமை பேசிக் கொண்டிருந்த தமிழ்நாட்டில் சாதிகள் இல்லை அடி பாப்பா என்று பெண் குழந்தைக்கு முதலில் பாடியது யார்? பாரதியார். தமிழ் இலக்கியத்தில் குழந்தைகள் பாடியிருக்கிறது. கரந்த பால் உண்டு ஞான சம்பந்தன் 10 வயதில் பாடியதாக சைவ இலக்கியம் சொல்லுகிறார். திருச்செந்தூர் முருகனுள்ளார் பேசாமல் இருந்து மூங்கையாய் இருந்து 8 வயதில் பாடினான் குமரகுருபரன் என்று தமிழ் சொல்லுகிறது. குழந்தைகள் தமிழில் பாடியதாக வரலாறு இருக்கிறது. குழந்தைக்கு யார் முதலில் பாடியது? பாப்பா பாட்டு முதலில் பாடியது யார்? பாரதியார். அதையும் யாருக்கு எழுதினாரு? ஆண் பிள்ளைக்கு எழுதல. சாதிகள் இல்லை அடிபாப்பா. அடிபாப்பானா யாருக்கு? பெண் குழந்தைகளுக்கு. அது யாருக்கு முதல்? யாருக்கு? யாரு பாடினா? பாடல. 2000 வருஷம் தமிழ் பக்தி இலக்கியத்துல இறைவன் ஒருவனே ஆண், எல்லாம் பெண்கள். தெரியுமா அது? அதுக்கு பேர் புருஷ சூக்தம்னு பேரு சான்ஸ்கிரிட்ல. பகவான் ஒருவனே ஆண், ஆண்கள்லாம் பெண்கள் தான். அவன் மட்டும்தான் ஆண். அப்ப நீங்கெல்லாம் பெண் தான். இல்ல, பெண்ணில் ஆணும் பெண்ணு தான். அதனாலதான் ஆண்களும் தங்களை பெண்ணாக பாவித்து இறைவனை பாடினார்கள். சைவர்கள் நாயன்மார்கள் நம்மாழ்வார் தன்னை பெண்ணாக பாவித்து குழந்தை கிருஷ்ணனை கூப்பிடுறாரு. ஆமா, அருகிருந்து ஓடி வந்து என் அழகுள் மிதித்து ஏறி ஒரு முலை சுவைத்து மறுமுலை திருகி இருமுலையும் மாறி மாறி உண்ணாயே கிருஷ்ணா என்று தன்னை பெண்ணாக்கி நம்மாழ்வார் தனது மார்பகங்களால் குழந்தை கிருஷ்ணனுக்கு அமுது ஊட்டுவது என்பது 4000 திவ்ய பிரபந்தம் பேசும் காட்சி. இதன் பொருள் இறைவன் ஒருவனே ஆண், மற்ற எல்லோரும் பெண்கள் என்றிருப்பதை முதலில் மாற்றியது யார்? பாரதியார். கண்ணனை கண்ணமாவாக்கி என்ன, நீ மட்டும்தான் ஆம்பளையா? நான் உன்னை பெண்ணாக்குகிறேன், நான் ஆணாவேன் என்று கண்ணனை கண்ணமாவாக்கியது யார்? பாரதியார். கடவுளுக்கு எல்லோரும் வேலை செய்ய விரும்பிய போது உன் படியாய் கிடந்து என் பவளவாய் காண்பேனோ என்று பாடிய போது உன் அடியாருக்கும் அடியாருக்கும் சேவை செய்வதே என் வாழ்க்கை என்று எல்லோரும் சொன்ன போது கடவுளையே வேலைக்காரனாக வைத்தது யார்? எங்கிருந்தோ வந்தான் கிடைச்சாதே தான் என்றான் இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்து விட்டேன் என்று கடவுளை தன் வீட்டில் வேலைக்காரனாக நிறுத்தியது யார்? பாரதியார். 2000 ஆண்டு காலத்தில் 1-2 விதிவிலக்குகளை தவிர எந்த புலவனாவது இன்னொரு புலவனை பாற்றி பாடியிருப்பானா? இன்னைக்கும் புலமை காய்ச்சல் உண்டுதானே? நல்ல எழுத்தை கொண்டாடுகிற மனசு எல்லோருக்கும் இருக்கிறதா? கணக்கு பார்க்க தெரிஞ்ச நீங்க தான் கணக்கு இல்லாம எல்லாரையும் கொண்டாடுறீங்க. ஆனால் ரொம்ப கணக்கா இருக்கிற ஆட்கள் உண்டா? உண்டு. கள்ள மௌனம் காட்டுவார்கள். சிறந்த படைப்பை பற்றி ஒன்றுமே பேச மாட்டார்கள். நான் ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன், பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை. தமிழ் சினிமாவில் பிரபலமாக இருந்த 2 கதாநாயகர்களின் மீது ஒரு கொலை வழக்கு நடந்தது. தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபலமாக இருந்த 2 கதாநாயகர்களின் மீது ஒரு கொலை வழக்கு நடந்தது. அன்றாடம் வழக்கு விசாரணை நடக்கிற போது அவர்களை பார்ப்பதற்காகவும் விசாரணையின் தொடர்ச்சியை தெரிந்து கொள்வதற்காகவும் 100 கணக்கில் மக்கள் நீதிமன்றத்தின் வாசலுக்கு திரண்டு வருவார்கள். பத்திரிகைகளில் இந்த வழக்கு பற்றிய செய்திகள் பக்கம் பக்கமாக எழுதப்படும். மக்கள் ஓடி ஓடி போய்

மந்திரிகளை வாங்குவார்கள். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் சொன்னார், இரண்டு மாபெரும் கலைஞர்களை பற்றி நீங்கள் ஏன் இப்படி எழுதுகிறீர்கள் என்று சொன்னார். மக்கள் விரும்புகிறார்கள், அதனால் எழுதுகிறோம் என்று பத்திரிகையாளர் சொன்னபோது ஆஃப்திரக்கார் என்று சொல்லிவிட்டு முதலமைச்சர் சொன்னார், அவர்களை பற்றி இனிமேல் எதுவும் எழுதார்கள் என்று சொன்னார். அப்படி முதலமைச்சர் சொன்னதன் நோக்கம் அவர்களை பற்றி தவறாக எழுதக்கூடாது என்பது அல்ல, மாறாக அவர்களை பற்றி எழுதவே கூடாது என்பது. அதன் விளைவாக வெகு மக்களின் வெளிச்சத்தில் இருந்து அவர்களை மறைப்பது நோக்கம், அது கள்ள மௌனம். அந்த கள்ள மௌனம் இன்னும் நீடிக்கிற தமிழ்நாட்டில், விதம் விதமாக நீடிக்கிற தமிழ்நாட்டில் கள்ள மௌனம் கலைத்து தான் கண்முன்னே பார்த்த அற்புதங்களை பூராவிலும் கொண்டாடிய ஒரே புலவன் யார்? பாரதியார். பார்த்த உருவத்தை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே உயிர் ததும்ப வரைந்து சரஸ்வதி யாரா பார்த்துக்காங்களா? நீங்க சொன்னதை நான் சொல்ல விரும்புறேன், மனிதன் தான் பார்க்காத கடவுளை வணங்குகிறான், யாரா பார்த்திருக்கீங்களா? நிச்சயமா கிடையாது. பார்க்காத கடவுளை வணங்குகிறான், பார்க்காத கடவுளை மதிக்கிறான், பார்க்காத கடவுளுக்கு கோவில் கட்டுகிறான், பார்க்காத கடவுளுக்கு அபிஷேகம் செய்கிறான், பார்க்காத கடவுளுக்கு அலங்காரம் செய்கிறான், பார்க்காத கடவுளுக்கு படைக்கிறான், பூசிக்கிறான். தான் பார்க்காத கடவுளுக்கு எல்லாவற்றையும் செய்யும் மனிதன் தான் பார்க்கும் இயற்கையை அழிக்கிறான். மூட மனிதனுக்கு இயற்கை தான் கடவுள் என்று தெரியவில்லை. இயற்கையை விட சிறந்த கடவுள் உண்டா அந்த உலகத்தில்? எனக்கு தெரியும் ஏன் படைக்கிறான்னு. ஒரு நம்பிக்கைதான், அவர் இறங்கி எடுத்து சாப்பிட மாட்டாரு. ஒரு ஊர்ல இறங்கிட்டாருன்னா முடிச்சது, ஒருத்தன் வைக்க மாட்டான். என்ன சொல்லி வைப்பான்? நல்ல கோவில்ல பாருங்க, பிரசாத தட்டு இப்படி இருக்கும், மணி இப்படி இருக்கும். தற்செயலான நடைமுறை அல்ல, இப்படிதான் காட்டுவாரு. அப்படின்னா என்ன? பொங்கல் எனக்கு, மணி யோசி உனக்கு அர்த்தம். ஒரு நாள் இறங்கி பொங்கல் எடுத்தாருன்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு பெரிய மனுஷன் நம்பி வச்சா, நாங்க நாலு பேர் குடும்பமா வந்து ஒரு கடா வெட்டுற, எது நம்பி வெட்டா? அவர்கள் இறங்கி லெக் பீஸ் கேட்டாருன்னா என்ன ஆகும்? என் பங்காளி சொந்தக்காரன் பத்து பேரை கூப்பிட்டு 9 கிலோக்கு ஒரு கடா வாங்கி ஒரு குழம்பு வச்சுட்டு உன் நம்பிக்கையை ஏதோ உனக்கு காமிச்சுட்டு நாங்க சாப்பிடலாம்னு நினைச்சா, நீ விருட்டு நீ இறங்கி வந்ததுன்னா ஒரு பெரிய மனுஷன் செய்ய வேலையான்னு கேப்பானா? கேட்க மாட்டானா? சரி, படைக்கிறவன் பூரா அந்த நம்பிக்கையில மட்டும் படைக்கிறான் இல்ல, படைக்கிறவன் பூரா அவன் என்ன சாப்பிடறானோ அதை தான் படைப்பான் இல்லையா? அசைவ உணவு சாப்பிடுற பழக்கம் இருக்கிற யாராவது முனியாண்டிக்கு சக்கர பொங்கல் வைப்பானா? சக்கர பொங்கலும் தயிர் சாதமும் புளிங்காதமும் முறிஞ்சாதமும் மட்டும் சாப்பிடுறவா? யாராவது கடா வெட்டி பொங்க வைப்பாளா? வைப்பாங்களா? ஏ, அப்புறம் அதை யார் திங்கினது? தான் திங்கிற மாதிரி இருந்தா தான் வைப்பான், தான் திங்கிறதத்தான் வைப்பான், தான் திங்கிறதுதான் வைப்பாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா எவன் என்ன திங்கணும்னு நீங்க பேசக்கூடாது. நீ மாண்டுகள் திங்காதுன்னு சொல்லக்கூடாது. என்ன பார்த்து நான் திம்பேன், நீ யாரு? நீ காய்கறி தான் சாப்பிடணும் என்னைக்கா சொல்லியிருக்கேன் அவனு? ஒண்ணும் இல்ல, ஏன் முடி வெட்டுறது எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் வெட்டு நான் யாரையாவது கேட்டுக்கணும்? பொறுத்த சொல்லுங்க, பார்த்த உடனே ஏன் வளர்த்து வச்சிருக்க, ஏன் வெட்டலன்னு கேட்கறாங்கன்னா, யாரையாவது திரும்ப மரியாதை குறைவா, நீ ஏன் வெட்டின அப்படின்னு கேட்கறன்னா கேட்கல. அது மாதிரி நீ மாட்டுக்கறி திங்காது அப்படின்னா உன காய்கறி சோறு திங்கன்னு நான் சொன்னா, நீ என்ன சாப்பிடணும், என்ன சாமி கும்பிடணும், என்ன பண்ணணுங்கிறது அவரவர்கள் உரிமை, அதுல அடுத்தவன் தலையிடக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தது யாரு? பாரதியாரு. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அது? பாப்பான ஐயன் என்ற காலமும் போச்சு எழுதுனவர் யாரு? பாப்பான ஐயன் என்ற காலமும் போச்சு, வெள்ளை பரங்கி துறை என்ற காலமும் போச்சு, போடாடே. ஆமா, பக்தி இல்லாதவன் தொட்டால் சொல்லிட்டான், பக்தி இல்லாதவன் தொட்டால் சாமி சாதாரண ரஸ்தா உருளை ஆகிவிடும். ரோட்ல இருக்குல்ல,
இன்னொன்னு சொன்னான், தாய் மொழியை ஒழுங்காக பேச தெரியாதவர்கள் பாரதியார் சொன்னார் அடுத்த பிரதியில் ஊமையாக பிறப்பார்கள். நான் அதுக்குதான் உங்களை பேசுங்க பேசுங்கன்னு சொல்றேன். நம்ம கேட்டா பதில் சொல்லுங்கன்னு ஏன் சொல்றேன், அதுக்குத்தான் சொல்றேன். ஆமா, தாய்மொழியை பேசாமல் இருக்கிறவர் அடுத்த பிறவியில். நம்ம சில பேர் சொல்ற, நான் இந்த பிறவியிலே அப்படித்தான் இருக்கு. கேட்டா எங்க சில பேர் சொல்லுவேன், நீ என் வீட்லயே வந்து கேட்டுப்பாரு, என் வீட்லயே நான் எப்படி இருக்கேன் பாரு, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் ரொம்ப ரிசர்வ் டைப், ஒன்னே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன், யாருடையும் பேச மாட்டேன், வீட்லயும் பேச மாட்டேன். எதுக்கு உசுரோடு இருக்க, ஒரு கட்ட வார்த்தை போட்டுக்கோங்க. நீங்க உங்க ஊர்ல என்ன கட்ட வார்த்தை இருந்தோ அதை போட்டுக்கங்க, நான் ஏன் கட்ட வார்த்தை பேசணும், எதுக்கு உசுரோடு இருக்க, செத்து போயிட வேண்டியதானே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வார்த்தையில நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாது. நிறைய பேர் உடல் உறுப்புகளை பற்றிய வார்த்தைகளை கெட்ட வார்த்தைன்னு நினைச்சிட்டு இருக்கான், அது இல்ல டாக்டர் தெரியல, தட் இஸ் நேம் ஆஃப் தி ஆர்கன்ஸ், அவ்வளவுதான். அந்த உறுப்புகளுக்கு, உடல் உறுப்புகளுக்கு மனிதன் வைத்த இயற்பெயர் காரண பெயர் தானே தவிர கெட்ட வார்த்தை கிடையாது. வார்த்தையில நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தையே கிடையாது. யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள வரும்போது எப்ப போறேன் அப்படின்னு கேட்டா அது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா, கெட்ட வார்த்தை. நல்ல வார்த்தை தான் பேச, உடம்பில் இருந்து டாக்டர் டாக்டர் வச்சு சொல்றேன், உடம்பில் இருந்து வெளியேறும் வெளியேற்றப்படும் அனைத்துமே துர்நாற்றமானவை. இந்த உடம்பில் இருந்து வெளியேறும் இந்த உடம்பில் இருந்து வெளியேறும் வெளியேற்றப்படும் எல்லாவற்றிலும் துர்நாற்றம் கலந்திருக்கிறது. வாயில் இருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்றார் பாரதியார். இதையும் பாரதியார் தான் சொல்லிக் கொடுத்தாரான்னு கேட்டா, ஆமா, நிதி மிகுந்தவர் நிதி தாரில், காசுகள் மிகுந்தவர் காசுகள் தாரில், ஏதும் மற்றவர் வாய்ச்சொல் அருளி அப்படின்னு சொன்னது பாரதியார். எல்லாம் தான் சொல்லிக் கொடுத்தாரு எங்களுக்கு. ஆமா, எல்லா மதங்களையும் சமமாக பார்க்க கற்றுக் கொடுத்தார், எல்லா சாதிகளையும் ஒன்றாக பார்க்க கற்றுக் கொடுத்தார், தீண்டாமையை எதிர்த்தார், பிராமண சமூகத்தில் பிறந்து தான் அணிந்து கொள்ள வேண்டிய பூநூலை ஒரு நாள் கூட அணியாமல் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்த கனகலிங்கத்தை அழைத்து வந்து தன் வீட்டில் நடுவீட்டில் அமர்த்தி அவனுக்கு பூநூல் போட்டு அவனுக்கு தன் வீட்டிலேயே இலைவரித்து சோறு போட்டு கனகலிங்கம் இதை கலற்றாரே. ஊரில் யார் போய் கேட்டாலும் நான் பிராமணன் என்று சொல், யாரு இவர், இவர் பிராமணன் கிடையாது, பிராமணன் என்று சொல், யார் சொன்னது என்று கேட்டால் பாரதி சொன்னான் என்று சொல், சண்டைக்கு போயிடுவாரு. ஆமா, ஒரு நாடகம் பார்க்க போனாரு அவரு, இன்னைக்கு பாரதிதாசனுடைய நினைவு நாள். பாரதிதாசன் அவர் எல்லாம் ஒரு நாடகம் பார்க்க போயிருக்காங்க, நாற்காலி போட்டு அவர் எப்படிப்பட்ட ஆளுநர் பாத்துக்கிறங்க. நாடகத்தினுடைய கடைசி காட்சி கதாநாயகன் விஷம் அருந்துறான், விஷத்தை அருந்திட்டு ஒரு பாட்டு பாடுறான், இவங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அவன் ரெண்டாவது பாட்டு பாடுறான், விஷம் அருந்திட்டு யாருக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்க. மூணாவது பாட்டும் பாடுறான், கூட்டமே அமைதியா உட்கார்ந்து பாரதியார் எந்திரிச்சார், விஷம் குடிச்சு விட்டா எல்லவா செத்துப்போ. அடுத்த வார்த்தை சொன்னாரு, நீ விஷத்தையும் கேவலப்படுத்துகிறாய், இசையையும் கேவலப்படுத்துகிறாய். நம்ம சொல்லுவோமா, நம்ம என்ன சொல்லுவோம், அங்கிட்டு போய் சொல்லுவோம், என்னையா பாடுற, ரொம்ப நெருக்கமா கீழே இறங்கி வந்துட்டார், உங்களை மாதிரி பாடுறதுக்கு ஆளு இல்லைன்னு புழுத்த போய் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா, சொல்ல மாட்டார். அவரு நேர்பட பேசினார், அதான் சும்மா எழுதி வைக்கல. நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதி விருது பெற்றவர்கள் உண்டு, அதனால் அடையாளம் பெற்றவர்கள் உண்டு. நீ கூட வச்சுக்கோங்க. ஆமா, தங்கள் எழுத்தால் அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் உண்டு, நிறைய பேர் உண்டு, அல்லது அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக எழுதுகிறவர்கள் உண்டு, ரெண்டும் வேற வேற. தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக எழுதுகிறவர்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் தன் எழுத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட பெருமைக்குரியவர் பாரதியார். அவ்வளவு எல்லாரையும் ரவிவர்மா ஓவியம் பார்க்கிறார், ரவிவர்மா பகழ்ந்து ஒரு பாட்டு, எவ்வளவு பெரிய மனசு வேணும். ரவிவர்மா அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டு ஒருத்தனுக்கு தெரியாது, நாவல் எழுதிட்டே போறாரு. தெலுங்கு ஆந்திராவின் பெரியார் என்று அழைக்கப்படும் வீரேசலிங்கம் பந்துருவை புகழ்ந்து ரெண்டு பத்தி எழுதுறாரு. வீரேசலிங்கம் பந்துரு பத்தி தமிழ்நாட்டில் யாருக்குமே அப்ப தெரியாது, இன்ட்ரோடியூஸ் பண்றாரு.
சிலகரை பத்தி எழுதுறாரு, வவுசியை பத்தி எழுதுறாரு. 1919 இந்திய அரசில் காந்தி மகாத்மா கிடையாது, இது ஒன்லி எம்ஜே காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 1919. ஆனால் 1919 வெறும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக அறியப்பட்ட காந்தியை, வாழ்கிறீ அம்மான், இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கிட்டு பாழ்பட்டு சென்றதாம் ஒரு பாரத தேசத்தினை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா என்று முதலில் அடையாளப்படுத்தியது யார்? வாழ்த்து பெற்றவனின் தமிழ்வாசிகளுக்கு அறிமுகப்படுத்தியது யார்? ஜப்பானிய ஐக்குவை தமிழ்வாசிகளுக்கு அறிமுகப்படுத்தியது யார்? 1917 நடந்த உலகின் மாபெரும் தொழிலாளி வர்க்கத்தின் புரட்சியை புகழ்ந்து பாடிய முதல் கவிஞன் யார்? அகாவென்று எழுந்தது யுக புரட்சி. லெனினை பற்றி முதலில் எழுதியது யார்? மாதிரியை பற்றி முதலில் எழுதியது யார்? கரிபாலனையை பற்றி முதலில் எழுதியது யார்? முத்துசாமி தீட்சிதை பற்றி முதலில் எழுதியது யார்? ஓவியம், இசை, நடனம், நாட்டியம், கலை என்று தான் வாழ்ந்த காலத்தில் இவ்வளவு எதுக்கு? 18 படியும் நிறைந்து ஓடிய காவேரியில் குதித்து தன் உயிரை பணையம் வைத்து ஆற்றில் எரிந்த ஓலைச்சுவடிகளை தேடி திரட்டி எடுத்து பத்து பாட்டையும் எட்டு தொகையையும் உருவாக்கி ஏட்டில் இருந்ததை எல்லாம் அச்சுக்கு கொண்டு வந்து தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை தேடித்தந்த தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயரை புகழ்ந்து பாடியது யார்? அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. ஆமா, உவேசா வறுமையில் இருக்கார், கஷ்டப்படுறார், சிரமம் இருக்கு. பாரதி எழுகிறான், நிதி அறிவோம் செல்வத்து ஒரு கோடி நித்தம் துய்க்கும் கதி அறிவோம் என்று மனம் வருந்திருக்க விட்டாதையா? காசில்ல பணம் இல்லைன்னு இந்த வேலைய விட்டாதையா? நிதி அறியோம் செல்வத்து ஒரு கோடி நித்தம் துய்க்கும் கதி அறியோம் என்று மனம் வருந்திருக்க குழந்தை நகர் கலைஞர் கோவே யாரு? கும்பகோணத்தை பிறந்தது யாரு? சாமிநாதையர். சாமிநாதையரை பாராட்டி பாரதி எழுதும் போது பாரதிக்கு வயசு 24. என்ன பாட்டு? செம்பருதி ஒளி பெற்றார் பயனரவு சுவை பெற்று திகழ்ந்தது தாங்கள் மும்பரலாம் இரவாமை வெற்றனர் என்று எவரே கொள் உகத்தல் செய்வார் கும்ப முனி என திகழும் சாமிநாத புலவன் குறைவில் கீர்த்தி பம்பலூர பெற்ற நேர் இவன் பெருமை மொழிகளாமோ. இதுக்கு பிறகு கவனிங்க, அந்நியர்கள் தமிழ் செல்வி அறியாதோர், ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஈஸியா பொருள் புரியும் கவனிச்சா. அந்நியர்கள் தமிழ் செல்வி அறியாதவர்கள் இன்று எம்மை ஆழ்வோர் நாளைக்கு போயிருவாங்களா? கவிவாக்கு இன்று எம்மை போயிருவாங்க. என்ன சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாலே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு பாடுனவன். அந்நியர்கள் தமிழ் செல்வி அறியாதோ இன்று எம்மை ஆழ்வோரேனும் பன்னிய சீர் மகோ மகோபாத்தியாய பதவி பரிவின் இந்து நிந்தன் தனக்கு புகழ் சேர்ப்பாரேல். அடுத்து எழுதுனா, முன்னர் இவன் அப்பாண்டியர் நாள் வாழ்ந்திருப்பின் அவன் பெருமை மொழியலாமோ. தமிழே தெரியாத வெள்ளக்காரனே உனக்கு மகோ மகோபாத்தியாய பட்டம் கொடுத்தானா? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியர் காலத்துல நீ வாழ்ந்திருந்தா எவ்வளவு கொண்டாடி இருப்பாண்டா அப்படின்னு சக கலைஞனை பற்றி பெருமையும் பெருமையும் சிறப்பும் பேசிய பெருமை யாருக்கு? இதுவே அரநாள் போயிடும், மேல போயிடும். சில நுட்பம்லாம் இருக்கு அவர்கிட்ட. ஆமா, அவர் வந்து பிராமணர்களின் சைவ பிரிவை சேர்ந்தவர். சைவர்கள் திருமாலை பாட மாட்டார், ஆனா கண்ணன் பாட்டு எழுதுகிறார். சைவர்கள் திருமண் அணிந்து கொள்ள மாட்டார்கள், அந்த காலத்துல உபதிதான் பூசுவான், ஆனா திருமண் அணிந்து கொண்டார். பிராமணர்கள் பள்ளிவாசலுக்கு போக மாட்டார்கள், கடையனூர் பள்ளிவாசல்ல போய் பொட்டல் புதுகளில் போய் இஸ்லாத்தின் மகிமை என்று பேசியவர் யார்? பாரதியார். 1920-19 முன்னால கேமராவே கிடையாது, ஸ்டுடியோல தான் போய் படம் எடுக்கணும். போட்டோ பெரும்பான்மையினால் எடுக்க மாட்டான், ஏன் எடுத்தா சீக்கிரம் செத்து போயிருவோம் எடுக்க மாட்டான். ஆனா செத்து போனவருக்கு எடுப்பாங்க. நம்ம ஊர்ல பாத்துட்டீங்கன்னா அப்படி கட்டி சேரோட உட்கார வச்சு போட்டோ எடுப்பாங்க. அப்பவும் பாத்துக்கங்க, குடும்பமா புருஷம் பொண்டாட்டி போய் போட்டோ எடுத்தா
1949-50க்கு முன்னால எடுத்த புருஷன் பொண்டாட்டி போட்டோ எடுத்திருந்தா எந்த வீட்லயாவது இருந்தா நீங்க போய் பாருங்க, அவர் உட்கார்ந்து இருப்பாரு, அந்த அம்மா பக்கத்துல நிக்கும். இந்த ஒரு அட்டிகை போட்டு இங்க ஒரு இந்த புஷ் வச்ச பிளவுஸ் போட்டு இங்க ஒரு இந்த நாகப்பாம்பு மாதிரி அதுக்கு பேர் என்ன தெரியல, கையில ஒண்ணு மாட்டி அங்கேயே வங்கி வங்கி போட்டு அப்படி மூச்சை பிடிச்சிட்டு இந்த பாட்டி நிக்கிற போட்டோ இருக்கு. அவரு இறக்கமே இல்லாம உட்கார்ந்துருப்பாரு. இன்னும் சொல்ல போனா அவங்க வாழ்க்கையிலேயே அந்த போட்டோ எடுக்கிற அன்னைக்குதான் அந்த கிழவி பக்கத்திலேயே வந்திருக்கும். எங்க வீட்டிலேயே எங்க பாட்டிய நாங்க தொந்தரவு பண்றதுக்கு வச்சிருக்கிற ஒரே ஆயுதம் தாத்தா வர்றாருன்னு சொன்னா போதும், கிழவி துட்ட காணும் சொன்னிய காணும்னு ஓடிடும். கிழவியும் கிழவனும் நேருக்கு நேரா நின்று பேசி நாங்க யாரும் பார்த்ததே கிடையாது. உங்க ஊர்ல பாத்துருக்கீங்களா? நான் எங்க கிழவன் கிழவினா எங்க கிழவன் கிழவிய மட்டும் சொல்லல, 100 வருஷத்துக்கு முன்னாலே 70 வருஷத்துக்கு முன்னாலே இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்த எல்லா உங்க தாத்தையும் என் தாத்தையும் எல்லா புட்டனையும் சொல்றேன், நேருக்கு நேரா பேசிக்கவே மாட்டாங்க. ஆனா 16 குழந்தை என்ன கெமிஸ்ட்ரி எனக்கு விளங்கவே இல்லை. நீங்க தான் டாக்டர் மாதிரி ஆட்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்ப இங்க பேசிக்கிறதே பார்க்க முடியல. ஆனா வந்து 16 நீங்க பேசிக்கிட்டே இருக்க அங்கே ரெண்டுக்கு மேல தாண்ட மாட்டேங்க இப்ப. ஆமா ஒருவேளை பேசிட்டே இருக்கா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஒரு கிழவியாவது புருஷன் பக்கத்துல இருக்க முடியாது, அப்படி நிக்கும் கிழவி கிழவன் உட்கார்ந்துருப்பார். அதுக்கு பிறகு 50களுக்கு பிறகுதான் போட்டோம். என்ன போட்டோம்னா அந்த மார்பளவு போட்டோம். இந்த புருஷன் மட்டும் ரெண்டு பேரும் அப்படி பக்கத்துல பக்கத்துல நிக்கிற மாதிரி ஒரு படம். அப்ப கூட பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே போகும்போது ஒன்னா போக மாட்டாங்க, கிராமத்துல நீங்க முதல்ல போங்க நான் அப்புறம் வர்றேன். ஆமா, ஏன்னா ஒன்னா போக கூடாது. ஒன்னா போனா ஊர்ல சொல்லுவாங்க, போறா பாரு புருஷன் கூட சோடி போட்டுக்கிட்டு, அவன் கூட தானே போக முடியும், பக்கத்து கூட்டிட்டு போக முடியும். அவ புருஷன் கூட போனா ஊரே என்ன சொல்லும், போறா பாரு சோடி போட்டுக்கிட்டு. நான் எதுக்கு தெரியுமா சொல்றேன், மனைவி சமமாக அமர்ந்து உட்கார முடியாத, பேச முடியாத, அமர்ந்து படம் எடுத்துக் கொள்ள முடியாத ஒரு காலத்தில் தன் மனைவியை நாற்காலியில் அமர்த்தி தான் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஒரே மனிதர் பாரதியார். புகைப்படம்னா எனக்கு ஒரு வரலாறு. சரி, ஆமா, காசி நகர் புலவர் பேசும் மொழி காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி நிறைய சயின்ஸ். அவர் பாடின மாதிரி யாரும் பாடவே இல்லை. ஆயுதம் செய்வோம்னு பாடுறது மட்டும் இல்லைங்க, ஆணி கோணிகள் செய்வோம்னு எழுதுனாங்க. கோணி செய்வோம் எதுக்கு எழுதுனா, தமிழ்நாட்டுடைய பிரதானமான உற்பத்தி பொருள் என்ன, நெல் பயிறு. ஆணிகள் செய்வோம், ஆணி எதுக்கு, கோணிய தைக்கிறதுக்கு. ஆணிகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நடையும் பரப்பும் உணர் ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், வாங்குவோம் சொல்லல, செய்வோம் தான் சொன்னா ரொம்ப முக்கியம். இப்ப அப்படி இல்லை. ஆமா, மேட் இன் இந்தியா கிடையாது, மேக் இன் இந்தியா. டிக்கு பதிலா கே. ஆமா, எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போச்சு. ஒரு ஸ்பெல்லிங் மாறிச்சுன்னா எவ்வளவு மிஸ்டேக் நடக்குங்கிறதுக்கு இது உதாரணம். அது செய்வோம் செய்வோம்னு பாடினார், நல்ல காகிதம் செய்வோம் பாடினார். ஏன் காகிதத்தில் என்ன கெட்ட காகிதம், நீ காகிதத்தை அடிச்சு வச்சு அதுல அசிங்கமானதை எழுதக்கூடாதுன்னார், நல்ல காகிதம் செய்வோம். இவ்வளவு எழுதி இவ்வளவு பேசி நான் உங்களுக்கு சொன்னது போல ஒரு கவிஞனாக, ஒரு மொழிபெயர்ப்பாளனாக, ஒரு பத்திரிகை ஆசிரியனாக, ஒரு சிறுகதை ஆசிரியனாக, ஒரு பாடகனாக, ஒரு பேச்சாளராக, ஒரு விடுதலை போராட்ட வீரனாக பன்முக ஆற்றல் கொண்டு வாழ்ந்த பாரதி வாழ்ந்த ஆண்டுகள் 39. இதுதான் தலைப்புக்குரிய பகுதி. பாரதி 1882 December 11 பிறக்கிறார். சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக எட்டயபுரத்தில் பிறக்கிறார். பாரதி பிறந்த ஊர் தான் எட்டயபுரம், தவிர பாரதியின் தகப்பனாரின் சொந்த ஊர் எட்டயபுரம் அல்ல, அது சீவலப்பேரி. எட்டயபுரத்திற்கு சமஸ்தானத்தில் வேலை பார்க்க வந்தார் சின்னசாமி ஐயர். அவரது சொந்த தாய்மாமன் மகள் தான்
அவரது முதல் மனைவி லக்ஷ்மி, அவர்களுக்கு பிறந்த ஒரே மூத்த ஆண் குழந்தை பாரதி, சுப்பையா என்று செல்லமாக அழைக்கப்பட்ட சுப்பிரமணியன். 1882 பிறந்த பாரதிக்கு 5 வயதாகும் போது தாய் இறந்து போகிறார். 5 வயதில் தாயை இழந்த துன்பத்தை தன் வாழ்நாளின் இறுதி வரையில் பாரதியால் மறக்க முடியவில்லை. தன்னை போல் தாயை இழந்த யாரை பார்த்தாலும் அப்படியே நின்று திகைத்து வானம் பார்த்து அம்மா அம்மா என்று கூவிவார், கண்கள் சிவந்து விடும். அவர் அப்போது என்ன நினைக்கிறார் என்று எங்களுக்கு கூட தெரியாது. உறைந்து போய் நிற்பார், பிறகு தானே நடக்க ஆரம்பிப்பார். 5 வயதில் தாயை இழக்கிறார். அப்பாவுக்கு என்ன ஆசை? பிள்ளைக்கு தமிழின் மீது ஆசை. அப்பாவுக்கு பையன் ஐசிஎஸ் ஆபீசர் ஆக வேண்டும் என்ற ஆசை. கலெக்டர் ஆக வேண்டும், வெள்ளைக்காரனாக வேண்டும், வெளிநாட்டிலே போய் படிக்க வேண்டும் என்று பையனை ஆங்கிலம் படிக்க அனுப்புகிறார். 5 வயதில் தாயை இழந்த பாரதியின் தந்தை முதல் மனைவி இறந்த பிறகு 2வது திருமணம் செய்து கொள்கிறார். நல்ல வேளை, எல்லா கதையிலும் வருவது மாதிரி ஒரு கொடுமையான சித்தி பாரதிக்கு வாய்க்கவில்லை. அந்த சித்திக்கு 2 குழந்தைகள், ஒன்று தம்பி விஸ்வநாதன், இன்னொன்று தங்கை. இறந்து போன மனைவியின் பெயரையே சின்னசாமி ஐயர் அந்த பெண் குழந்தைக்கு வைக்கிறார், லக்ஷ்மி. தம்பியும் தங்கச்சியும் எட்டயபுரத்தில் இருக்க 10 வயது பாரதியாரை விளையாடக்கூட வெளியே அனுப்பாமல் எப்போதும் குழந்தை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கட்டுப்பாடோடு வளர்த்த பாரதியார். அதனாலதான் பாரதியார் பின்னாளில் ஓடி விளையாடு பாப்பா என்றே எழுதினார். திருநெல்வேலிக்கு அனுப்பி படிக்க வைத்தார். அவர் படிக்க வைத்தது ஆங்கிலம், தமிழில் கவிதையில் விருப்பமான 7 வயதிலேயே கவிதை பாடும் ஆற்றல் பெற்ற பாரதிக்கு ஆங்கிலம் படிக்க விருப்பம் இல்லை, கசந்தது பாரதிக்கு. பாரதியார் எழுதினார், புல்லை உண்கன வாழறி சேயினை போக்கல் போலவும். நீ போய் புல்லு சாப்பிடுன்னு ஒரு சிங்கக்குட்டிய அனுப்புனது மாதிரி எங்க அப்ப என்ன அனுப்புனா, நேரம் கருதி நான் சுருக்கமாக விரைந்து சொல்கிறேன். செலவு தந்தைக்கு 1000 சென்றது, தீது எனக்கு 1000 சேர்ந்தது, நலமோர் எழுத்துணையும் கண்டிலேன், இதை 40,000 கோவிலில் சொல்லுவேன். பிடிக்காத படிப்பு 10 வயசுல கசப்பா படிச்சுக்கிட்டு இருக்காரு. 14 வயசுல அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறார். 14 வயது பாரதியாருக்கும் 7 வயது செல்லம்மாவுக்கும் திருமணம், 2 குழந்தை. அந்த திருமணத்தை பற்றி பின்னால் பாரதியார் எழுதினார், என் பெற்றோர்கள் கூடி செய்த கொலை என்று எழுதினார். 14 வயதில் திருமணம், திருமணமான அன்றே பிறந்த வீட்டுக்கு போய்விட்டார் செல்லம்மா. 14 வயதில் மகனுக்கு ஏன் திருமணம் செய்து வைத்தார்? அந்த கால வழக்கம் மட்டும் இல்லை, தான் ஆரம்பித்த ஜின்னிங் ஃபேக்டரி நடைபெறாமல் போய் அதை ஆங்கிலேயர்கள் அதற்கு அனுமதி தராமல் போட்ட முதல் புறாவிலும் அழிந்து கடன் பட்டு சீவலப்பேரில் இருந்த வீடு நிலம் எல்லாவற்றையும் விற்று பெரும் கடன்காரனாகி தான் ஆரம்பித்த ஜின்னிங் ஃபேக்டரியை நடத்த முடியாமல் நஷ்டப்பட்டு கடன்காரனாகிறார் பாரதியின் தந்தை. அந்த விருப்பமில்லாத கல்வியை படிக்க வைப்பதற்கு கூட பணம் கட்ட முடியாத நிலைமை குடும்பத்தில் உருவாகிறது. கடன்காரர்கள் தொல்லை பெருக சொத்தெல்லாம் போக மனம் நொந்து போய் தன் முயற்சிகளை ஆங்கிலேயர்கள் பரங்கியர்கள் தோற்கடித்ததன் துயரம் பொறுக்க முடியாமல் பாரதிக்கு 15 வயதாக இருக்கிற போது சின்னசாமி ஐயர் இறந்து போகிறார். பெரும் கனவோடு அன்றைக்கு 20,000 ரூபாய் முதலீட்டு, எப்போ 1892 அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ இருக்கு, 1892 20,000 ரூபாய் மதிப்பில் உருவாக்கிய சின்னசாமி ஐயருடைய எட்டயபுரம் காட்டன் ஜின்னிங் ஃபேக்டரி 4 அடி அகலமும் 4 அடி அகலமும் 2 அடி கனமும் கொண்ட பெரும் சுவர்களால் எழுப்பப்பட்டது. இன்றைக்கு கூட அதை இடிப்பது உடைப்பது மிக கடினம். ஆனால் காலனி ஆதிக்கம், ஆங்கில ஆதிக்கம் அதை உடைத்து நொறுக்கியது. எட்டயபுரத்திற்கு மேற்கே 3வது மைலில் பித்தராஜபுரம் என்று அழைக்கப்படுகிற பீதபுரத்தில் இன்னும் சின்னசாமி ஐயர் நடத்தி நலிந்து கைவிட்ட அந்த ஜின்னிங் ஃபேக்டரியின் மீதங்களை நீங்கள் போனால் பார்க்கலாம். தொழில் போயிட்டு அப்பா செத்து போனார். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், போச்சு படிப்பு. போயிடுச்சு, படிப்புக்கு யாரும் பணம் கொடுக்கல. எட்டயபுரம் மகாராஜாவுக்கு
தொடர்ந்து படிப்பதற்கு உதவி கேட்டு பாரதி கடிதம் எழுதுகிறார். மகாராஜா படிப்பதற்கு உதவி செய்யவில்லை, வேலை கொடுக்கிறார். அந்த வேலையில் விருப்பம் இல்லை. ஏனெனில் சிருங்கார ரசம் கொண்ட பாடல்களை பாடுவதுதான் எட்டயபுரம் சமசானத்தில் வேலை. அதை பற்றி பின்னால் பாரதியார் எழுதுகிறார். சமசானத்தின் வாசல்ல சேவல் சண்டை நடக்கும். எங்கிருந்தோ ஒரு ராமசாமி கொண்டு வந்த சேவலும் ராஜாவின் சேவலும் சண்டை போடும். சண்டையின் முடிவில் ராமசாமியின் சேவல் ஜெயித்துவிடும். மகாராஜா தான் வளர்த்த சேவலின் அம்மா அக்கா எல்லாரையும் திட்டுவார். திட்டிவிட்டு அதை கொன்றுவிட்டு வென்ற ராமசாமியின் சேவலை வாங்கி வைத்துக் கொள்வார். பெரும் பணம் கொடுத்து ரெண்டு நாள் கழித்து இப்ப சண்டைக்கு இறக்கி விடுவார். இப்போ ராமசாமியை வளர்த்த அவன் மகாராஜாவுக்கு பெரிய விலையில் விற்ற ரெண்டு நாள் ராஜா வீட்டில் இருந்து இந்த சேவல் தோத்து போகும். பாரதியார் எழுதினார், ரெண்டு நாள் ராஜா வீட்டு சாப்பாட்டிலேயே அதற்கு வீரம் போய்விடும் என்று எழுதுவார். அந்த இடத்தில் இருக்கு பிடிக்கவில்லை. சம்பளம் ஏகப்பட்ட சம்பளம், வேலை வேலையே கிடையாது. வயது 15. பாட்டி யாரு? அப்பாவை பெத்த அம்மா பாட்டி பாகிரதி அம்மாள் 15 வயது பாரதியாரை அழைத்துக் கொண்டு காசிக்கு போகிறார். நண்பர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அன்றைக்கு பாரதிக்கு 2 மொழி தெரியும், தமிழ் ஆங்கிலம். காசியில் 2 கிடையாது. அப்படின்னா ஏறக்குறைய முழுக்க வேற இடம். அங்க போய் சமஸ்கிருதம், அங்க போய் ஹிந்தி, அங்க போய் உருது படிச்சு அந்த மொழியை தேர்ச்சி பெற்று அதுல முதல் வகுப்புல பாஸ் பண்றான். இங்க 15 வருஷம் இங்கிலீஷ் படிச்சுட்டு இன்ஜினியரிங் போய் ஓடி வர்றாங்க. நம்ம மொழியே தெரியாத இடத்துக்கு போறாங்க. ஒரு மனிதனாக பாரதியின் வாழ்க்கை. 5 வயதில் தாயை இழந்து, 10 வயதில் விருப்பமில்லாத கல்வியை கற்று, 14 வயதில் ஒரு இளமை திருமணம் செய்து கொண்டு, 15 வயதில் தந்தையை இழந்து, விருப்பமில்லாத வேலை பெற்று, பெரிய சம்பளம் இருந்தும் அந்த வேலையை விட்டு காசிக்கு போய் 6 ஆண்டுகள் காசியில் வாழ்ந்து, தன் 21வது வயதில் மீண்டும் காசியில் இருந்து எட்டயபுரத்துக்கு வருவதற்கு வசதியோ வாய்ப்போ இல்லாத சூழலில் டெல்லியில் கர்சான் நடத்திய ஒரு விழாவிற்கு போய்விட்டு காசிக்கு திரும்ப வந்த எட்டய மகாராஜா தானே திரும்ப பணம் கொடுத்து பாரதியாரை அழைத்துக் கொண்டு வருகிறார். 16 வயதில் மனைவியை விட்டுவிட்டு, 15 வயதில் மனைவியை விட்டுவிட்டு, 21 வயது இளைஞனாக எட்டயபுர மகாராஜாவின் செலவில் திரும்ப எட்டயபுரத்திற்கு வந்து எட்டயபுரம் சமசானத்தில் வேலை செய்கிறார். 100 ரூபாய் சம்பளம். அப்போ 1904 பவுன்

கொள்ளும் அப்புறம் நீட்டு நிரப்பிக் கொள்ளுங்க. அவர்களுக்கு நடுவில் அதை உதாசீனப்படுத்தி விட்டு 100 ரூபாய் சம்பளத்தை விட்டு விட்டு 17 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தது நண்பர்கள் பின்னால கேட்டாங்க பாரதியார, அது 17 ரூபாய் சம்பளமும் கிடைக்குமான்னு உத்தரவாதம் கிடையாது, வந்ததுக்கு பிறகுதான் கிடைக்குது. நண்பர்கள் கேட்கிறார்கள், பார்த்து கொண்டிருந்த இவ்வளவு சௌரியமான வேலையை விட்டு விட்டு மனைவியை அழைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர உங்களால் எப்படி முடிந்தது என்று கேட்டபோது பாரதியார் சொன்னார், பிடித்திருக்கிற கொம்பை விட்டால்தான் குரங்கு அடுத்த கொம்புக்கு தாவ முடியும் சொன்னார். உன்ன நண்பர்கள் கேட்கிறாங்க, வாரா கேட்கிறாரு, பிடித்திருந்த கொம்பை விட்டால்தான் குரங்கு அடுத்த கொம்புக்கு தாவ முடியும் என்பது சரிதான், அடுத்த கொம்பு கிடைக்காவிட்டால்? பாரதி சொன்னார், கீழே விழுந்து மண்டை உடைந்து சாக வேண்டியதுதான், விருப்பம் இல்லாத பொம்பை பிடித்துக் கொண்டிருப்பதை விடவும் சாவது சிறந்தது அல்லவா சொன்னான். அதனாலதான் அவனுக்கு அமரத்தன்மை வாச்சு. 17 ரூபாய் வேலை, அதுவும் எத்தனை நாளைக்கு? 3 மாசம். அங்கிருந்து 2004 மனைவியை அழைத்துக் கொண்டு சுதேசேமத்திரனுக்கு உதவி ஆசிரியர் வேலை, 30 ரூபாய் சம்பளம், இப்பவும் 100 ரூபாய் சம்பளம் இல்லை. அந்த சம்பளமும் அந்த வேலை எத்தனை நாளைக்கு? 4 வருஷம் தான் ஓடுச்சு. 1908 அடக்குமுறை காரணமாக இந்தியாவை விட்டு, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு பிரெஞ்சு இந்தியாவிற்கு அகதியாக ஓடினார். தமிழ்நாட்டின் இலக்கிய வரலாற்றில் வாழ்ந்த மண்ணில் வாழ முடியாமல் வேறொரு நாட்டுக்கு ஓடிய முதல் ரெஃப்யூஜி, முதல் அகதியும் பாரதி தான். பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்து பிரெஞ்சு இந்தியாவுக்கு போனார். 10 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்தார். குயில் பாட்டு, கண்டன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் என்று மாபெரும் படைப்புகளை, காப்பியங்களை அங்கே எழுதினார். அரவிந்தரை அவர்தான் அங்கே வர வைத்தார். பாவேஸ்வரியரை அங்கேதான் வர வைத்தார். வவுசியை வர வைத்தார். விடுதலை போராட்டத்தின் களமாக பிரெஞ்சு இந்தியாவை பயன்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை பலருக்கு உருவாக்கி தந்தது பாரதி. 1918 பத்தாண்டு கால புதுச்சேரி வாழ்க்கைக்கு பிறகு பிரிட்டிஷ் இந்தியா எல்லையை தொட்ட மாத்திரத்திலேயே, அதாவது 10 ஆண்டுகள் கழித்து புதுச்சேரியில இருந்து கடலூருக்கு தாண்டிய நிமிடத்தில் கைது செய்யப்பட்டார். அப்படின்னா ஒரு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டிருக்கிறார். 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தார். அவருக்கு உடல் நலிவுற்று விட்டது. உடல் நலிவுற்றால் அவர் இறந்து போய்விடக்கூடும் என்று அஞ்சு நண்பர்கள் தலையிட்டு அவருடைய விடுதலைக்கு முயற்சி செய்தார்கள். அவருடைய உடல் நலம் காரணமாக அவர் விடுதலைக்கு முயற்சி செய்த போது அரசாங்கம் அதை பயன்படுத்திக் கொண்டது. அவர் என்ன எழுதினாலும் எங்களை கேட்காமல் பிரசரிக்க கூடாது என்று நண்பர்கள் வற்புறுத்தலில் அந்த நிபந்தனைக்கு கையெழுத்து போட்டு விட்டு கடையத்திற்கு போனார். கடையத்தில் அக்ரஹாரம் தள்ளி வைத்தது. ஏன்? அவரை பார்ப்பதற்கு பள்ளிவாசலில் இருந்து ஜமாத்தார்கள் அக்ரஹாரத்துக்குள் வந்தார்கள். தாழ்த்தப்பட்ட இடைக்குற சிறுவர்கள் அவரை பார்ப்பதற்கு அக்ரஹாரத்துக்குள் வந்தார்கள். வேறு யாரும் வர முடியாத அக்ரஹாரத்துக்குள், வேறும் யாரும் வரக்கூடாத அக்ரஹாரத்துக்குள் எல்லோரையும் வர வைத்தது மட்டும் இல்லாமல் இவர்கள் யாரும் போகாத இடங்களுக்கும் போனதற்காக அக்ரஹாரம் அவரை ஊரை விட்டு விலக்கி வைத்தது 7 நாட்கள். சாப்பிட உணவில்லாமல் கடையத்தின் ஊருக்கு வெளியே பசியால் வாடிய பாரதிக்கு தண்ணீர் கொண்டு போவதற்காக போன குடத்தில் கொஞ்சம் உணவு மறைத்து எடுத்து கொண்டு போய் கொடுப்பார் செல்லம்மா. அது தெரிந்து அதையும் தடுத்து நிறுத்தினார்கள். நிற்பதுவே நடப்பதுவே இந்த உலக புகழ் பெற்ற பாடலை அப்போதுதான் பாரதி எழுதுகிறார். உணவு கிடைக்காவிட்டால் ஒருவேளை இறந்து போவார் என்று அஞ்சு அக்ரஹாரத்துக்குள் அனுமதிக்கிறார்கள். மூத்த மகளுக்கு திருமணம், பூணூல் அழிந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். மறுக்கிறார், நீ மறுத்தால் உன் மகளுக்கு திருமணம் இல்லை என்கிறார்கள். மனைவி அழுகிறார், மைத்துனர் அழுகிறார். 10 நிமிஷம் போட்டுட்டு கழட்டியிருந்தோ என்கிறார்கள். எல்லாருடைய வற்புறுத்தலுக்காகவும் மகளின் கண்ணீருக்காகவும் 10 நிமிடம் பூணூலை அணிந்து விட்டு திருமணம் முடிந்த உடனே கழட்டி போட்டு விட்டார். பின்னாளில் நண்பரிடத்தில் சொன்னார், உடம்பில் பாம்பு நெளிந்தது போல எனக்கு இருந்தது. உன்னை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவரை ஊரை விட்டு விலக்கி 1 வாரம் சாப்பாடு போடாமல் வெளியில் வைத்தவர்கள் யார் என்று வரலாற்றில் எங்கேயும் குறிப்பில் கிடையாது. அவன் தீண்டத்தகாதவன், அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்று தீர்ப்பெழுதிய நீதிபதிகளின் பெயர் வரலாற்றில் இல்லை. அவர்கள் குற்றவாளி என்று தீர்மானித்தவன் பெயர் உலகெங்கிலும் முழங்குகிறது. சென்னையில்

0: புதுச்சேரியில் எல்லா இடங்களிலும் குடியிருந்து வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாது. வீட்டுக்கார செட்டியார் வந்து கேட்பார், பாரதியார் என்னோய் செட்டியார் விளக்கண்ணி செட்டியார் அப்படின்னு வாடகை. பாரதியார் சொல்வார், இடிந்து விழும் நிலையில் இருக்கும் இந்த வீட்டில் குடியிருப்பதற்கு நீ எனக்கு வாடகை கொடுக்க வேண்டும். செட்டியார் ஆகட்டும் அப்படின்னு. அஞ்சாதீர் சுயராஜ்யம் வரப்போகிறது, அரசாங்க கஜானாவுக்கு செக் கொடுக்கிறேன், போய் வாங்கிக் கொள்ளும் என்று குடியிருந்த வீட்டுக்கு, நான் குடியிருந்த வீட்டுக்கெல்லாம் வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டவன் வாழ்ந்த வீடெல்லாம் அரசாங்க வீடாகிவிட்டான். இவ்வளவு 39 வயதுக்குள் பாரதி வெறும் கவிஞன் இல்லை, பாரதி வெறும் மொழிபெயர்ப்பாளன் இல்லை, பாரதி வெறும் சிறுகதையாளன் இல்லை, பாரதி பத்திரிகையாளரோ மட்டும் இல்லை. உண்பதற்கு உணவில்லாத ஒரு பொழுதில் பக்கத்து வீட்டிலே போய் கைமாற்று வாங்கி கொண்டு வந்து அரிசி வைக்கிறார் செல்லம்மா. கணவனும் 2 குழந்தைகளும் பசியால் வாடக்கூடாது என்று அது ஒரு தாயின் மனம். இந்த செல்லம்மாவை அப்படித்தான் பார்க்க வேண்டும். அரிசியை வைத்து விட்டு உள்ளே அடுப்படைக்கு போயிருக்கிறார். எங்கோ கடல் பக்கம் போய் சுற்றி திரிந்து விட்டு கையில் ஒரு கம்பம் வைத்திருப்பார் பாரதியார், தரையில் ஊன்ற மாட்டார். விறுவிறுவென்று உள்ளே வந்தார். அந்த அரிசியை 10-12 குருவிகள் சிரமப்பட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. வந்தார், அமர்ந்தார். நண்பர்களே, அவரை பார்த்து 5 குருவிகள் ஓடிவிடவில்லை. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க சோழ வச்சீங்கன்னா காக்கா நம்பி வராது. நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு பக்கமா பார்த்துட்டு தான் செட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரும். போய் உட்காராரு, குருவிகள் அங்கேயே அமர்கிறது. அவர்கள் சாப்பிடுவதற்கு வசதியாக கைமாற்று வாங்கி வைத்திருந்த அரிசி முழுவதையும் குருவிகளுக்கு போடுகிறார். குருவிகள் சாப்பிடுகிறது. உள்ள இருந்து செல்லம்மா வருகிறார். பசி என்ன என்றால் தெரிந்தவர்களுக்கு நான் சொல்வது தெரியும். உக்ரைனில் போர் நடக்கிறது. தாயை இழந்த ஒரு 10 வயது சிறுமி அழுது கொண்டே நிற்கிறாள். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் செத்து போயிட்டாங்க. வீட்டை விட்டு ஓடி வந்து எங்கேயோ நிக்குது, பசியில அழுகுது. ஒரு செஞ்சிலுவை சங்கத்துக்காரன் போய் அழுது கொண்டிருக்கிற அந்த 10 வயது பெண் குழந்தை இடத்துல கேட்கிறான், அவர் ருஷியன் அவர் உக்ரைனியன் என்று கேட்கிறான்.
1: ஆட்சி மொழி தமிழில்லை, அலுவல் மொழியில் தமிழில்லை, சில அயலார் மொழியே நம் தொல்லை.
2: நிறைவுக்கு வருது இன்றைய தமிழர் தர்க்கம். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. தொடர் நிகழ்ச்சியோடு ஜெகன் அவர்களை வரவழைத்துக் கொண்டு வணக்கம் ஜெகன்.
1: தமிழே நுழைய இழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம்.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
5: 11 rue Caille, 75 000 de Paris.
4: VT Superstore, Gare Lagonnais-Sasselil,
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் 8:19 நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சின் தொழிலப்பாகும் TRT தமிழ் தமிழ் நிகழ்ச்சியில் இன்று தாமதமானக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது.

பதவி சம்பந்தமாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் தொலைபேசியாக வந்து பதிலளிக்கின்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வணக்கம் நிகழ்ச்சி முன்னர் இனிமையான இரவு பொழுதிலேயே கேள்வி கண்ணீச்சலாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தெரிவந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்.

0: கேள்வி நிகழ்ச்சி 38வது பரிசிட்டத்தின் 4வது வாரம். வளைபோல் வளைமையான நிபுணோடு நிகழ்ச்சியும் மாலைக்குவது நிகழ்ச்சியிலும் ஒரே அதிபட்சமாக 2 தடவைகளை சிறப்பித்துக் கொள்ளலாம். அதில் இருந்து கடந்த வாரத்தில் நேரடிக்கிளி இணைந்தவர்கள் நேரடிக்கிளிக்காக மொத்தம் 3 தடவைகள் இணைந்துள்ளார். நேரடிக்கிளி ஒரு நேர் இணைந்துள்ளவர் ஒரு நேரம் ஒரு கேள்வி கேட்கிறவர் 2 தடவை கேள்வியும் 2 தடவை விடையும் கூறப்படும். அதன் கேள்வி கேட்பதை விடை கேட்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்க முடியாத காரணங்களால் நீங்கள் தொலைபேசியாக இணைந்து கொள்ள முடியாமல் இருந்தால் மட்டும் நமது கேள்விக்கணை வைபர் குறிப்பினூடாக உங்கள் விடைகளை பதிவிட்டுக் கொள்ளலாம். ஆகவே முடிந்தவரை நீங்கள் வாட்ஸ்அப் கேள்விக்கணை வைபர் குரூப்பை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அதிலிருந்து நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வாழ் இணைந்திருக்கிற முதலாக நிறை இப்பொழுது அன்பாக வாழ் இணைத்துக் கொள்வதற்கு முதலாக கடந்த நிகழ்ச்சியில் நேரடி கேள்விக்காக இணைந்தவர்கள் நிகழ்ச்சியில் நேரடிக்கையில் இணைந்துள்ள முடியாமல் என்பதை பார்த்துக்கொள்வோம். திரு சதீஷ், திருமதி தேவி தன்ராஜ், திருமதி ஷியாமலா சட்குமாரன், திருமதி சரோஜினி சோதிராஜா, திருமதி சுதாகரன், திருமதி கமலவேணி, திருமதி பதநாதயாளன் ஆகியோர் நிகழ்ச்சியில் நேரடி கேள்விக்காக இணைந்து கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க இணைப்பில் வந்திருக்கின்ற முதலாவது நேர் வணக்கம்.
1: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் ரொசாலி.
1: ஆம், நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கிறோம். நீங்க நலந்தானே?
1: நலந்தானா, நன்றி.
0: நல்லது. உங்களுக்கான கேள்விக்கு போவோமா?
1: போ.
0: ஷேக்ஸ்பியரின் காலத்தில் ஆங்கிலத்தில் இல்லாத 2 எழுத்துக்கள் அவை. ஷேக்ஸ்பியரின் காலத்தில் ஆங்கிலத்தில் இல்லாத 2 எழுத்துக்கள் அவை. ஜேயும் எக்ஸும், கியூவும் எக்ஸும், ஜேயும் கியூவும், கேயும் கியூவும், கேயும் எக்ஸும். ஷேக்ஸ்பியரின் காலத்தில் ஆங்கிலத்தில் இல்லாத 2 எழுத்துக்கள் ஜேயும் எக்ஸும், கியூவும் எக்ஸும், ஜேயும் கியூவும், கேயும் கியூவும், கேயும் எக்ஸும். கேயும் எக்ஸும் என்று சொன்னீர்கள். கேயும் எக்ஸும் என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டு நன்றிகள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அவர் திருமதி ரொசாலி இணைந்தோடு அவரும் கேட்கப்பட்ட கேள்வி தானே. ஷேக்ஸ்பியரின் காலத்தில் ஆங்கிலத்தில் இல்லாத, அதாவது 26 எழுத்துக்களில் ஆங்கிலத்தில் இல்லாத 2 எழுத்துக்கள் அவை என்று கேட்டிருந்தேன். விடை திருவிழாக ஜேயும் எக்ஸ், கியூ எக்ஸ், ஜே கியூ, கே கியூ, கே எக்ஸ். ஏற்கனவரோடு வாழ் இணைந்திருக்க அடுத்த நேரம் வணக்கம். அவர் தனது இணைப்பை துண்டித்திருக்கின்றார். ஷேக்ஸ்பியரின் காலத்தில் ஆங்கிலத்தில் இல்லாத 2 எழுத்துக்கள் அவை என்று கேட்டிருந்தேன். விடை தெரிவுகளாக ஜே எக்ஸ், கியூ எக்ஸ், ஜே கியூ, கே கியூ, கே எக்ஸ். ஏற்கனவரோடு வாழ் இணைந்திருக்க அடுத்த நேரம்
2: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் சதீஷ் இணைந்துள்ள சதீஷ் துறந்து இணைந்திருக்கின்ற வைபருடாக இருந்திருக்க வதனா அவர்களை வாழ் எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் வதனா. அவருடைய இணைப்பு இணைந்து கொள்ளவில் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த கேள்விக்கான பதிலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் மதனா இணைந்திருக்கின்றார். அவர் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் மதனா. நிலமா?
3: நலம். நீங்கள்?
0: நாங்கள் நிலமா இருக்கோம். உங்களோட டான்ஸ் தான் இப்போ
3: கேட்கல.
0: உங்களோட டான்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியா எல்லாம் ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கு. நீங்கள் டான்ஸ் அந்த பம்பர கண்ணாளிக்கு அந்த பாட்டுக்கு
3: கேட்கல
0: வந்து பாட்டுக்கு பம்பர கண்ணாளி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி நீங்க அதான் இப்போ சோசியல் மீடியா ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கு. ஆ சரியா, சோசியல் மீடியாலாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. சரி சொல்லுங்க.
3: ஜே ஜூஸ் சொன்னீங்களா?
0: ஜே ஜூஸ் இல்லை, ஜே எக்ஸ், கியூ எக்ஸ், ஜே கியூ, கே கியூ, கே எக்ஸ்.
3: எந்த தகடல்ல ஜே தான் வருது. ஜே ஜூ.
0: தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த நேரம் வணக்கம். அவருடைய இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஷேக்ஸ்பியரின் காலத்தில் ஆங்கிலத்தில் இல்லாத ரெண்டு எழுத்துக்களை என்று கேட்டதையும் எடுத்துக்கலாம். ஜே எக்ஸ் கியூ எக்ஸ் ஜே கியூ கே கியூ கே எக்ஸ் இயக்கியமான கேட்கப்பட்ட கேள்வியும் கூட நீண்ட காலத்துக்கு முன். தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தின வணக்கம்.
1: வணக்கம் ஜெயன்.
0: வணக்கம் தேவி.
1: ஓ
0: நலமா?
1: ஓ நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம். சொல்லுங்கள்.
1: நானும் திருப்பி இப்படியே கேட்க போறேன்.
0: நாங்க நீங்கள் தான் சாடி நீங்கள் சொல்ல போறீங்களா? ஆடின மாதிரி தான் கிடக்குங்க.
1: சொல்லுங்க. முடி
0: ஜே எக்ஸ் கியூ ஜே எக்ஸ் ஜே மெக்ஸும் கியூ மெக்ஸும் ஜேயும் கியூவும் கேயும் கியூவும் கேயும் எக்ஸும்
1: தெரியல. சும்மா சொல்றேன்.
0: நன்றி.

0: தொடர்ந்து வைபரோடு அணிந்திருக்கின்ற பேபி கணேஷ் அவர்கள் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பேபி கணேஷ். நிலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நாங்கள் நிலமா இருக்கிறோம், நன்றி.
1: ஓ, இது நீண்ட காலத்துக்கான பழைய சரியான பழைய கேள்வி. எனக்கு அது ஜே மாத்திரம் ஞாபகத்தில் இருக்குது. மூன்றாவது விட தெரிவு ஜே
0: ஏக்யூ
1: கியூ சொன்னீங்க. ஓ, அதை சொல்லி பார்க்குறேன். அதான் தேவையின் சொன்னவாண்ணா.
0: ஆமாம், சரியான பாபா. உங்களுடைய நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
0: இனி முனைந்திருக்கின்ற இரண்டு நேர்களோடு இந்த கேள்வியை ரவி செய்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வயலை தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்த நீ. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் கமலவாணி.
2: நலமா
0: இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
2: ஏதாவது
0: சிரிப்பு வருதா?
2: சரி, நானும்
0: இல்ல. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கிற திக்கன்னடா உடைந்த கேள்வியை நிறைவு கொண்டிருக்க வாட்ஸ்அப் உடனே திக்கன்னடா. வணக்கம்.
3: வணக்கம் ஜெயன்.
0: வணக்கம் திக்கன்னடா, சொல்லுங்கள். நலமா?
3: நலமா? நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நன்றி.
3: பேபியாக என்ன பதில் சொன்னவா?
0: அவன் ஜே கியூவை சொல்லியிருந்தேன்.
3: நான் ஜே எக்ஸ் என்று சொல்லி பார்க்குறேன்.
0: நீங்கள் ஜே எக்ஸ்னு சொல்லி பார்க்குறேன், சரியான பாபம். உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
3: நன்றி. வணக்கம்.
0: அவர் சிக்கனில் அணிந்து ஒன்று அவரை இணைத்து கொண்டு தொடர்ந்து இவர்களோடு அணிந்திருக்கிற ராஜரட்னம் அவர்களையும் இணைத்து நிகழ்ச்சிகளை கொண்டிருக்கிறேன். வணக்கம் ராஜரட்னம்.
4: வணக்கம் ஜெயன். ராஜரட்னம், நானும் ஜே எக்ஸ் என்று சொல்லி பார்க்குறேன்.
0: நீங்களும் ஜே எக்ஸ் என்று சொல்லுங்கள். ஜே எக்ஸ் சரியான பாபம். உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம். நல்லது இணைத்து இறைவு கொண்டிருக்கின்றேன். ஷேக்ஸ்பியரின் காலத்தில் ஆங்கிலத்தில் இல்லாத ரெண்டு எழுத்துக்களை வேண்டும். ஜே எக்ஸ், கியூ எக்ஸ், ஜே கியூ, கே கியூ, கே எக்ஸிலே ஜே எக்ஸ் என்பது சரியான பதில். இதுக்கான சரியான பதிலோடு திக்கனடா அணிந்துள்ளார். தொடர்ந்து ராஜரண்டம் அவர்களும் சரியான பதிலுக்கு வந்து நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர் வானிலையில் இணைந்து கொள்ளலாம். ஏதாவது இலக்கத்தில் அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக மீண்டும் ஒரு சின்ன விளம்பர இடவலை. 01 48 32 15 40 என்ற தொலைபேசி இலக்கம் தொலைப்படவில்லை என்பதை நேர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: நேரம் 8:30 கட்சியில் 7:30 நேரத்தில் திறந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த அன்பர். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜினி அல்வன். நீங்க நலமா?
0: நலமா இருக்கோம். நீங்க நல்லா தானே?
6: ஆமாம், நன்றி.
0: சரி, உங்களுக்கான கேள்வி போமா?
6: ஆமாம், சொல்லுங்க.
0: ஓவல் மைதானம் எந்த நாட்டில் உள்ளது? ஓவல் மைதானம் எந்த நாட்டில் உள்ளது? விடை தெரிவுகள்: இந்தியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, கனடா. ஓவல் மைதானம் எந்த நாட்டில் உள்ளது? விடை தெரிவுகள்: இந்தியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, கனடா. ஓவல் மைதானம். ஓவல் மைதானம் எந்த நாட்டில் உள்ளது கேட்டதாக இந்தியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, கனடா. இதற்கான பதிலோடு பயப்படாக அணிந்திருக்கிற சரோஜினி அவர்களை வாழ்நிலைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி.
7: வணக்கம். நான் இங்கிலாந்து என்று சொல்லுவார்.
0: சரியான உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
7: நன்றி. வணக்கம்.
0: அவர் திருமதி சரோஜினி சோதிராஜ் அணிந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக நடந்திருக்கிற ஜெனி அவர்களை வாழ் நினைத்துக் கொள்கிறோம். வணக்கம் ஜெனி.
8: வணக்கம். நலமா இருக்கீங்களோ?
0: நலமாகவே இருக்கிறோம். நீங்க நலந்தானே?
8: ஆமா, நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. நீங்க பிறந்த நிலமா இருக்கிற உங்களையும் வாழ்த்தி கொண்டனா நானும் இங்கிலாந்து.
0: இங்கிலாந்து செய்யண்டா. உங்களை யாரத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம். அவர் திருமதி வதனா இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாழ இணைந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம் ரஜினி. என்ற நிலமா இருக்கீங்களானே? நாங்கள் நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்களும் இங்கிலாந்து சொல்றீங்க. இங்கிலாந்து சரியாண்டா. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம். இன்னும் பயப்படாமல் வாட்ஸ்அப் விடாமல் இணைந்திருக்க இரண்டு குழந்தைகள் இரவு கொண்டிருக்கின்ற அந்த வகையில் இணைந்திருக்கின்ற வதனா அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
9: நான் இந்தியாண்டு சொல்றேன்.
0: நீங்கள் இந்தியான்னு சொல்லுங்க. இந்தியா சரியான ரெண்டு தடவை இணைந்து விட்டீர்கள். இறுதி கேள்வி இணைந்து சொல்லாம போட்டீங்க.
9: என்ன
0: சரி அறுபத்தி ஒன்று
9: சொன்னீங்க?
0: மர்மலை ஜெய் மெக்ஸம். நன்றி. வணக்கம். தொடர்ந்து நடந்திருக்கிற ஜியா நடேசன் அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜியா நடேசன்.
10: வணக்கம்.
0: நல்லமா இருக்கீங்களானே?
10: நல்லமா இருக்கிறேன். நான் இங்கிலாந்து சொல்றேன்.
0: நீங்களும் இங்கிலாந்து சொல்லுங்க. இங்கிலாந்து சரியான உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம். அவர் யாரே அவர் திறந்து நினைந்த சதீஷ் அவர்களை இணைத்துக் கொண்டு இந்த கிளியராக கொண்டிருக்கேன். வணக்கம் சதீஷ். வாய்ப்புடாக வந்திருக்க சதீஷ். சொல்லுங்க சதீஷ்.
11: இங்கிலாந்து.
0: இங்கிலாந்து சரியான உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம். நல்லது நிலை திறந்து கேள்வி இறைவு கொண்டிருக்கின்றேன். ஓவல் மைதானம் இந்த நாட்டில் உள்ள கேட்டிருந்தேன். தெரிவுகளாக இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, நியூசிலாந்து, கனடாவிலே இங்கிலாந்து என்பது சரியான சரியான பதிலோடு மேல் இணைந்து கொண்டார் சரோஜினி அவர்கள். துணை சரியாக இணைந்த நினைவிற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாணையை இணைந்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு இலக்கத்தில் அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை. நேரம் ஏற்கனவே வாட்ஸ்அப்போடாக ஒருவர் இணைந்து விட்டார். ஆகவே இனி யாரும் இணைப்புக்கு முயற்சிக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு அடுத்த நேர இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
12: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwin Bayon 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
0: நேரம் 8:35 கட்சியில் 7:35 வாட்ஸ்அப்பில் ஒரு இணைத்து ஏற்படுத்தி கொண்டிருப்பதால் யாருமே வாட்ஸ்அப்பில் இணைப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று கூறிக்கொண்டு வாட்ஸ்அப்புடாக இணைந்திருக்கிற திருமதி ஜியா நடேசன் அவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்கிறேன்.
10: வணக்கம். வணக்கம்.
0: ஜியா நடேசன் இரண்டாவது உங்களுக்கான கேள்வி போமா? இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் பெண்மணி யார்? இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் பெண்மணி யார்? விடைத்திருக்கிற அன்னை திரேசா, இந்திரா காந்தி, கஸ்தூரி பாய், எம் எஸ் சுப்லக்ஷ்மி, மனோரம்மா. இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் பெண்மணி யார்? விடைத்தெரிவுகள் அன்னை திரேசா, இந்திரா காந்தி, கஸ்தூரி பாய், எம் எஸ் சுப்லக்ஷ்மி, மனோரம்மா.
10: இந்திரா காந்தி.
0: இந்திரா காந்தி என்று சொன்னீர்கள். இந்திரா காந்தி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். முன்னு சந்திப்போம். நன்றி. வணக்கம். அவர் திருமதி ஜானடேசன் இணைந்து கொண்டார். இன்னொரு நேர் விரும்பமானால் இந்த இலக்கத்தில் நேரடி கேள்விக்காக இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் இணைந்திருக்கின்ற குண்டநாயகி அவர்களை வானிலையில் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் குண்டநாயகி. வணக்கம் குண்டநாயகி.
13: ஓ வணக்கம். வணக்கம்.
0: உங்களுக்கு நேரடி வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
11: ஓம் நல்ல சமயம் இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். நன்றி. உங்களுக்கான கேள்வி போமா?
11: ஓம்
0: அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் ஆண் பறவை எது? அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் ஆண் பறவை எது? காடை, கௌதாரி, புறா, பெண்குயின், ஆந்தை. அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் ஆண் பறவை எது? காடை, கௌதாரி, புறா, பெண்குயின், ஆந்தை.
11: தெரியும்
0: நன்றி வணக்கம். அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் ஆண் பறவை என்று கேட்டிருந்தேன். விடத்தில் உலக காடை, கௌதாரி, புறா, பெண் குயின், ஆந்தை. இதற்கான பதிலோடு வானிலை வைபரோடாக வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்ற ராஜரண் அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி வணக்கம். அவர் ராஜரண்ணம் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற ஷியாமலா அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
13: வணக்கம். இந்த மற்ற இலக்கத்தை பேர்ந்தருக்க சொல்லுங்க.
0: எந்த இலக்கத்தை?
13: 71 முடிகிறது.
0: சைவர் 9 48 32
13: நிலமா
0: இருக்கு. நன்றி இணைந்து உண்மைக்கு. தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிற ஜெனி அவர்களை இணைத்துக்
14: கொள்கிறேன்.
0: நன்றி வணக்கம். இணைந்திருக்கிறேன். அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் ஆண் பறவை என்று கேட்டதன் காடை, கௌதாரி, புறா, பெண் குயின், ஆந்தை. இதற்கான பதிலோடு வானிலை இணைந்திருக்க நடத்தினேன். வணக்கம்.
15: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி, சொல்லுங்கள்.
15: ஆந்தை என்று
0: சொல்கிறேன். ஆந்தை. நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து நினைந்திருக்க பத்மினி அவர்களை வணக்கம் பத்மினி.
16: வணக்கம்
0: ஜெகன்.
16: நான்
0: பத்மினிகமா தான்.
16: நீங்க நலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு.
0: நன்றி.
16: நீங்க இப்ப இதுவரை சொன்ன சரி புளியண்டு சொல்லி இருந்தீங்க. பெண் குயின் புளியண்டு மெட்டலாம் சொல்லுங்க.
0: அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் ஆண் பறவை என்று கேட்டதன் காடை, கௌதாரி, புறா, பெண் குயின், ஆந்தை.
16: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்ற செல்வி அவர்களை இணைத்துக் கொண்டு கொண்டிருக்கின்றேன். வணக்கம் செல்வி. வணக்கம் செல்வி.
17: நன்றி வணக்கம்.
0: என்ன சொன்னீர்கள்? பெண்குயின் தவறு சொல்லி.
17: அப்ப என்ன
0: காடை, கௌதாரி, புறா, பெண் குயின், ஆந்தை.
17: சரியா
0: அப்ப கௌதாரிய சொல்றேன். சரியா வணக்கம். நல்லதுகளை கொண்டிருக்கின்றேன். அடைகாத்து பெண் குஞ்சு பறிக்கும் ஆண் பறவை எதன் கேட்டிருந்தேன். காடை, கௌதாரி, புறா, பெண் குயின், ஆந்தையிலே காடு என்பது சரியான பதில். கண சரியானவர்களோடு பத்மினி மட்டும் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாணையில் இணைந்து கொள்ளலாம். அந்த நேரில் இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
18: இந்த
5: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நேரம் 8:42 7:42 நிகழ்ந்திருப்பது பிரான்ஸ் நிலையப்பாகம் டிஆர்டி தமிழ்நிலை. தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை கேள்வி நிகழ்ச்சி. அடுத்த நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கின்ற ராஜரண்ணம் அவர்களை மீண்டும் மாலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
15: வணக்கம் ஜெயன்.
0: ராஜரண்ணம் அணிஞ்சர்கள், உங்களுக்கான கேள்வி போவோமா?
15: ஆமாம்.
0: சிங்கப்பூர் நாட்டின் முதல் மொழி எது? சிங்கப்பூர் நாட்டின் முதல் மொழி எது? மலாய், சீன மொழி, ஆங்கிலம், தமிழ், சிங்கப்பூர் சீன மொழி. சிங்கப்பூர் நாட்டின் முதல் மொழி எது? மலாய், சீன மொழி, ஆங்கிலம், தமிழ், சிங்கப்பூர் சீன மொழி. அவர் திரு ராஜரண்ணம் அடைந்துள்ளே. சிங்கப்பூர் நாட்டின் முதல் மொழி எது என்று கேட்டிருந்தேன். விடை தெளிவுகளாக மலாய், சீன மொழி, ஆங்கிலம், தமிழ், சிங்கப்பூர் சீன மொழி. இதற்கான பதிலோடு வாட்ஸ்அப் ஊடாக செல்வி அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் செல்வி.
18: வணக்கம் சகோதரன். நான் மலாய் மொழி என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் முதல் கேட்ட கேள்விக்கு கடற்குதிரையும் பெண்குயினும் தானே அந்த உங்களோட கேள்விக்கு சரியான பதிலாகனையும் ஒரு தடவை பார்த்துக் கொள்ளுங்கள்.
0: சரி, நன்றி. நன்றி, வணக்கம். அவர் செல்வி இணைந்துள்ளார். அவரை தொடர்ந்து மாலை இணைந்திருக்க அடுத்தனர். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
19: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் தேவி. சொல்லுங்க தேவி.
19: நான் அடிச்சு கூறுகிறேன், மலாய மொழி.
0: மலாய் மொழி என்று சொல்ல மலாய் சரியா? உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற திருமதி பைபரோட பேபி கணேச அவர்களை மாலை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
20: வணக்கம்.
0: வணக்கம் பேபி, சொல்லுங்கள்.
20: நானும் மலாய் மொழியான்னு சொல்கிறேன்.
0: மலாய் மொழி சரியா? அப்போ உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இனிமே இரண்டு நேர்களோடு இந்த கேள்வி நிறைவு சொல்ல இருக்கின்றேன். சிங்கப்பூர் நாட்டின் முதல் மொழி இதென்று கேட்டது மலாய், சீன மொழி, ஆங்கிலம், தமிழ், சிங்கப்பூர் சீன மொழி. இதுவரை இணைந்தோட எந்த நேர்மையதுக்கான சரியான பதிலோடு இணைந்துள்ளவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
21: வணக்கம் பாமா.
0: பாமா சொல்லுங்கள். பாமா நிலமா? நாங்கள் நலமாக இருக்கிறோம். நன்றி. மலையாள மொழி தவறு என்று சொல்லியிருக்கேன் நான். இப்பொழுது மலையாளம் தெரியல. மலாய், சீன மொழி, ஆங்கிலம், தமிழ், மலாய் தான் தமிழ் என்று சொல்லியிருந்தேன் சொன்ன. இப்ப மலாய், சீன மொழி, ஆங்கிலம், தமிழ், சிங்கப்பூர் சீன மொழி. இதிலே மலாயும் சிங்கப்பூர் சீன மொழியும் தவறு என்று சொல்லிவிட்டேன்.
21: ஆங்கிலம்.
0: ஆங்கிலம் சரியா? உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இருந்த இரண்டு நேர்களோடு இந்த கல்வி இறை சொல்லிருக்க அந்த வயலோட இணைந்திருக்கிற குணநாயகி அவர்களை வாழ் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம் குணநாயகி.
22: வணக்கம். வணக்கம். பாமா என்ன மொழி சொல்லிட்டு போறா?
0: ஆங்கிலம் சொல்லியிருந்தார்.
22: ஆங்கிலமா? நான் சீன மொழியை சொல்றேன்.
0: சீன மொழி சரியா? உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நின்றிருக்கு வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்க நேரோடு இந்த கல்வி இறை கொண்டிருந்த வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்க கமலவேணி சொல்லுங்கள். கமலவேணி. ஒவ்வொரு நாளும் அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் மணிக்கு வேண்டும். சிங்கப்பூர் நாட்டின் முதல் மொழி எது என்று கேட்டிருந்தேன். சிங்கப்பூர் நாட்டின் முதல் மொழி எது என்று கேட்டிருந்தேன். மலாய், சீன மொழி, ஆங்கிலம், தமிழ், சிங்கப்பூர் சீன மொழியிலே ஆங்கிலம் என்பது சரியான சரியான பதிலோடு பாமராஜரிடம் மட்டும் இணைந்து கொண்டார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக காத்துக்கும் பாமாவர்களை மீண்டும் மாலை இணைத்துக் கொள்ளக்கும் சின்ன விளம்பர இடவுகளை.
5: நீல
1: கழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்க இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோய் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: நேரம் 8:48 மணி 48 நேரத்தில் நேரடி கழிக்காக காத்துக்கொண்டு பாமா அருளை மண்டும் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
19: வணக்கம் பாமா.
0: பாமா நேரத்தில் உங்களுக்கு கேள்வி போன்றோம். எத்தனை நாடுகளில் இசை மட்டும் தேசிய கீதமாக உள்ளது? எத்தனை நாடுகளில் இசை மட்டும் தேசிய கீதமாக உள்ளது? விடத்திரிகள் 16, 18, 21, 23, 26. எத்தனை நாடுகளில் இசை மட்டும் தேசிய கீதமாக உள்ளது? விடத்திரிகள் 16, 18, 21, 23, 26. அவர் திருமதி பாமாராஜன் கேள்விதான்கள். எத்தனை நாடுகளில் இசை மட்டும் தேசிய கீதமாக உள்ளது என்று கேட்டிருந்தேன். விடைத்திருவிழாக 16, 18, 21, 23 என்பது சரியான பதில். திக்கனடா முயற்சி தரக்கிடையில் நான் சொல்லிவிட்டார். தொடர்ந்து நேரடி கேள்விக்காக இந்த காலத்தில் நேரம் இப்பொழுது அன்பாக அவள் நினைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
19: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பேபி கணேசன், இருந்திருக்கிறீர்கள் நேரடி கேள்விக்காக. உங்களுக்கான கேள்விக்கு போவோமா? உங்களுக்கான கேள்வி, கல்லால் அடித்து சிவனை வழிபட்ட நாயனார் யார்? கல்லால் அடித்து சிவனை வழிபட்ட நாயனார் யார்? சாக்கியர், திருமூலர், வாயிலார், ஆனையார், புகழ் சோழன். கல்லால் அடித்து சிவனை வழிபட்ட நாயனார் யார்? விடைத்தவர்கள் சாக்கியர், திருமூலர், வாயிலார், ஆனையர், புகழ் சோழன்.
19: திருமூலரும்
0: உதாகல இருக்கு. நன்றி. வணக்கம்.
19: நன்றி.
0: அவர்

0: கல்லால் அடித்து சிவனை வழிபட்ட நாயனார் யார் என்று கேட்டிருந்தேன். சாக்கியர், திருமூலர், வாயிலார், ஆணியர், புகழ் சோழன். இதற்கான பதிலோடு வாழ் நீங்கள் இணைந்து வணக்கம். வணக்கம். அவர் நெப்பி துண்டித்துக்குங்க. தொடர்ந்து நினைந்திருக்கிற பதினா அவர்களை வாழ் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம் பதினா.
1: வணக்கம் ஜெகன். நான் முதலாவது சாக்கியர்.
0: சாக்கியரை சொல்கிறேன். சாக்கியர் சரியான அப்போ அறுபத்தோடு நன்றிகள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவர் வதனா அணிந்து கொண்டார். வதனா தொடர்ந்து நினைந்திருக்க திக்கனடா அவர்களை வாழ் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம் திக்கனடா.
2: வணக்கம் ஜெகன். நான் சாக்கிய நாயனார் என்று சொல்லி பார்க்குறேன்.
0: ஆர்வத்தோடு அணிந்து கொண்டமைக்கு நன்றிகள். முன்னும் சரியான அப்போ நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: அவர் திக்கனடா திக்கனடா தொடர்ந்து வாழ் நினைந்திருக்க அடுத்தினே. வணக்கம்.
3: வணக்கம் பாபா.
0: பாபா சொல்லுங்கள்.
3: நாங்களும் சாக்கிய நாயனார் என்று
0: சொல்லி ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து நினைந்திருக்கின்ற குணநாயகி அவர்களை வாழ் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம் குணநாயகி.
4: வணக்கம் வணக்கம். நானும் சாக்கிய நாயனார் என்று கூறுகின்றேன்.
0: நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நீங்கள் உறுதி கழி இணைந்து கொள்ளலாம்.
4: நன்றி வணக்கம்.
0: உறுதி கழி அடுத்த கழி. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. அவர் நாயகுடனே தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்தனை. வணக்கம்.
5: வணக்கம் ரஜினி.
0: ரஜினி என்ன சொல்லுங்கள்.
5: சாக்கிய நாயனார் சொல்லி கொண்டு நிற்கிறேன்.
0: அப்படி இணைப்பில் காத்திருங்கள். தொடர்ந்து வைபருடன் அணிந்திருக்கிற சரோஜினி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் சரோஜினி சொல்லுங்கள்.
6: நானும் அந்த
0: சாக்கியன்னு சொல்லுங்கள். சாக்கியன் செய்ய கூட ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம். அவர் சரோஜினி. சரோஜினி தொடர்ந்து வாட்ஸ்அப்போட அணிந்திருக்கிற அணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நினைந்திருக்க பத்மினி அவர்களை வாழ் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம் பத்மினி.
7: வணக்கம். நான் பத்மினி கமலானந்தன். நானும் சாக்கிய நாயனார் என்று கூறி விட பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் பத்மினி கமலகாந்தன் நினைந்து கொண்டார். பத்மினியை தொடர்ந்து நினைந்திருக்க ஜானடேசன் அவர்களை வாழ் நினைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் திருமதி ஜானடேசன். நீங்கள் சாக்கிய நாயனார் சொல்லி சரி என்ற உங்களை ஆர்வத்துக்கு நன்றி வணக்கம். அவர் திருமதி ஜானடேசன் நினைந்து கொண்டார். கல்லால் அடித்து சிவனை வழிபட்ட நாயனார் யார் என்று கேட்டிருந்தேன். உடைய திருவிழாக சாக்கியர், திருமூரர், வாயிலார், ஆணியர், புகழ் சோழனிலே சாக்கியர் என்பது சரியான அதுக்கு சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் வதனா அவர்கள். அதுடன் சரியாக இணைந்து அனைவருக்கும் நன்றிகளை குறிக்கணும் என்று இணைச்சி ரவி சேகர் கலிக்காக காத்துக்கொண்டிருக்க ரஜினி அவர்களை வானிலை இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
8: பரிசு ராசிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமகால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமகால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமகாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமகாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமகால் 14 பரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்சப்பலை ஷெரிமகால்.
0: அமெரிக்காவின் எந்த மாநிலத்தின் பெயர்களிலும் இடம்பெறாத ஆங்கில எழுத்து எது? அமெரிக்காவின் எந்த மாநிலத்தின் பெயர்களிலும் இடம்பெறாத ஆங்கில எழுத்து எது? எக்ஸ், ஜெட், கியூ, கே, ஓ. அமெரிக்காவின் எந்த மாநிலத்தின் பெயர்களிலும் இடம்பெறாத ஆங்கில எழுத்து எது? விடைத்திருவல் எக்ஸ், ஜெட், கியூ, கே, ஓ.
9: எல்லாம்
0: எழுத்தும் வர ஒரே ஒரு எழுத்து மட்டும் வரையில் மாநிலங்கள பேர்ல சரியான பதில். வாழ்த்துக்கள். அவர் திருமதி ரஜினியை நினைந்து கொண்டார். அமெரிக்காவின் இந்த மாநிலத்தின் பெயரில் உடம்பட ஆங்கில எழுத்தேன். ஓ என்பது சரியான பதில். இன்றைய சிறவை சென்றவர்களுக்காக இணைந்திருக்கிற மற்ற நேர மாநிலையில் இப்பொழுது இணைத்துக் கொள்கின்றேன். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய இணைச்சி நிறைவு செய்கின்ற கேள்வியானது நேரடியாக இப்பொழுது வானிலைக்கு வர இருக்கிறது. இன்றைய இணைச்சியை நிறைவு செய்கின்ற கேள்வியானது நேரடியாக வானிலைக்கு வருது. இதற்கான கேள்வியும் கூட, இரண்டு மூளையுள்ள விலங்கு எது? இரண்டு மூளையுள்ள விலங்கு எது? இதான் இன்றைய இணைச்சி நிறைவு செய்கின்ற கேள்வி. விடைத்துகள்: குரங்கு, நரி, ஓநாய், மான், குதிரை. இரண்டு மூளையுள்ள விலங்கு எது? விடைத்திருவல்: குரங்கு, நரி, ஓநாய், மான், குதிரை. இரண்டு மூளையுள்ள விலங்கு எது? விடைத்திருவுகள்: குரங்கு, நரி, ஓநாய், மான், குதிரை. இதற்கான பதிலோடு இணைந்திருக்கின்ற ஷியாமலா அவர்களை வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா. அவருடைய இணைப்பை துண்டித்துக் கொண்டு நினைந்திருக்க ராஜரண்ணம் அவர்கள் தள்ளி ஒழித்து வந்திருக்கிறார். ராஜரண்ணத்தை நினைத்துக் கொள்ள வணக்கம். வணக்கம் ராஜரண்ணம்.
10: நான் குரங்கு என்று சொல்லி பார்க்கறேன்.
0: நீங்கள் குரங்கு என்று சொல்றீங்க. நன்றி, இணைந்து விட்டதுக்கு நன்றி. வணக்கம் ராஜரண்ணம். இணைந்துடா ராஜரண்ணத்தை தொடர்ந்து இணைந்து திக்கணும் அவர்களை வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் திக்கணா.
2: வணக்கம் ஜெய. நான் குரங்கு பதில் குரங்கு என கூறி அடுத்த கிழமை சந்திப்பேன்.
0: நன்றி வணக்கம். அவர் ராஜரண்ணம் திக்கனடா. அவரை தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்த நேரம். வணக்கம்.
11: வணக்கம் பாமா.
0: பாமா சொல்லுங்கள்.
11: நாங்களும் பதில் குரங்கன்னு சொல்லி விட வருவோம். நன்றி.
0: நன்றி வணக்கம். அவர் பாமா ராஜன். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கிற ராஜினியல் போன்ஸ் அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ராஜினியல்
12: போன்ஸ். வணக்கம் குரங்கு. நீங்கள் இல்லை, நான் பதில் சொல்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் திருமதி ராஜினியல் போன்ஸ் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கிற ஜானடேசன் அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜானடேசன். வணக்கம். இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் கேள்விக்கான வைபர் குரூப்பின் ஊடாக உடைகளை பதிவிடலாம். இணைந்து கொள்ள முடியாது. கடைசி கேள்விக்கு மட்டும் நீங்கள் எமது கேள்விக்கான வைபர் குரூப்பின் ஊடாகவும் என்ற உடைகளை பதிவிடலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து வாழ்நிலையில் இணைந்திருக்கின்ற குணநாயகி அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் குணநாயகி.
13: ஓ வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம்.
13: நன்றி
0: வணக்கம்.
13: நன்றி வணக்கம்.
0: அவர் குணநாயகி இணைந்துள்ள குணநாயகியை தொடர்ந்து இணைந்திருந்த திருமதி ஜானடேசன் அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் திருமதி ஜானடேசன். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு நிற்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற அடுத்த அன்பர் வணக்கம்.
14: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பேபிகணேஷ் சொல்லுங்கள்.
14: நானும் விடாய் குரங்கு என்று சொல்லிக்கொண்டு மற்ற இந்த அமெரிக்கா மாநில நீங்க ஊ வண்டு மாறி கிடந்தது. ஆனால் கியூ தான் சரியா?
0: கியூ வண்டா சொன்னேன். கியூ தான்
14: சொன்னவா? அவ கியூ சொன்னவா? நீங்க விட சொல்லி ஊ வண்டீங்க. அதான்
0: ஊ வண்டனானா? விட சொன்ன ஊ வண்டிருப்பேன்.
14: அவ போயிட்டா.
0: நன்றி
14: நன்றி.
0: அவர் திருமதி கமலமணி அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் கமலமணி.
15: நன்றி
0: இணைந்து. நன்றி வணக்கம். அவர் திருமதி கமலமணி. அவரை திறந்து வைபரோடாக இணைந்திருக்கின்ற சரோஜினி அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி.
16: வணக்கம் சரோஜினி. நானும் குரங்கு.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம் செல்வி அவர்களும் குரங்கண்டபடியை பதிவிட்டிருக்க. ரஜினி என்றைய குரங்கண்டு போட்டிருக்க. சியாமலா அவர் குரங்கண்டபதுக்கு. ஜினி அவர் குரங்கண்டபடியை பதிவு. தேவி அவர்கள் குரங்கண்டபடியை பதிவிட்டிருக்கிறார். ஜீவராஜ் அவர்களும் குரங்கண்டபடியை பதிவிட்டிருக்கார். திறந்து வாழ் இணைந்து கடத்தினி. வணக்கம்.
17: வணக்கம்
0: சதீஷ். சொல்லுங்கள் சதீஷ்.
17: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து நினைந்து கிடைத்த ஜானடேசன் அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் திருமதி ஜானடேசன். நன்றி இணைந்து. நன்றி வணக்கம். அவர் திருமதி ஜானடேசன். ஜானடேசனை தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கிற ஷியாமலா அவர்களை வாழ்நிலை எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம் ஷியாமலா.
18: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
18: அந்த என்னது அடகாக்குறான் பறவை வந்து பெண் குயின்னு முந்தி விட சொன்னீங்க.
0: இல்லை அது அடகாக்குறான்னு சொல்லி அது குஞ்சு இது முட்டை அடகாக்குற இல்லை அடகாத்து குஞ்சு பொறிக்கிறது மட்டும்.
18: ஆண் குருவி ஆண் பறவை தான் அடகாக்குறது.
0: ஆமாம் பெண் குயினா?
18: நீங்க இன்றைக்கு காடை என்று வேற விட சொன்னீங்க.
0: காடை தான் சரி பார்க்குறேன்னா
9: நன்றி
0: வணக்கம்.
9: நன்றி.
0: தொடர்ந்து வாழ்ந்து கிடைத்தே. வணக்கம்.
15: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் ரசாலி, சொல்லுங்க.
15: நானும் குரங்கு என்று சொல்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றேன். வணக்கம்.
15: வணக்கம்
0: பத்மினி. சொல்லுங்கள். பத்மினி, ரேடியோ கேட்காம டெலிபோன்ல கேட்டு விளையாடுங்கள்.
17: வணக்கம் ஜெகன், நான் பத்மினி கமலா அந்தான். நான் பத்மினி கமலா
15: அந்தான்.
0: வணக்கம். நீங்கள் வானொலியை கேட்டு உரையாடாதீர்கள். நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க அடுத்தனை. வணக்கம்.
19: வணக்கம் ஜெகன், நானும் குரங்கன்னு சொல்லி அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: சரி, நன்றி சொன்னதுக்கு, ஒத்துக்கொண்டது. நன்றி வணக்கம். அவர் திருமதி தேவிதன் ராஜன் இணைந்துள்ள அவரோடு இந்த கேள்வியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இரண்டு மூலையுள்ள விலங்கு எது என்று கேட்டிருந்தேன். விடை தெரிவுகளாக குரங்கு, நரி, ஓனாய், மான், குதிரை. குரங்கு என்பது சரியானது. இதற்கான சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் ராஜரண் அவர்கள். அதை தொடர்ந்து அவர்கள் இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கான சிறப்பித்த நிகழ்ச்சியை செய்யமடுத்துக் கொண்டிருந்த தமிழொலியின் அனைத்து அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் தியாட்டி தமிழொலியின் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். நேர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் பிணையத்தினை ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்துவிடாதீர்கள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரை, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பாக மைரட்டி மக்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள். பலாலி விமானிய விரிவாக்க திட்டத்தை முன்னிறுத்தி மைரட்டி மக்களின் பூர்வீக காணிகளை அரசாங்கம் சுவீகரிப்பதற்காக அண்மையில் அனுப்பப்பட்டுள்ள எழுத்துமூல அறிவித்தல்கள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவரிடம் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பல தலைமுறைகளாக தாம் வாழ்ந்து வந்த பூர்வீக காணிகளை தங்களது வாழ்வாதாரம், அடையாளம் மற்றும் வரலாற்று பாரம்பரியம் என்றும், அவற்றை எந்த விதத்திலும் இழக்க தயாரில்லை என்றும், இதற்கு மாற்றாக வேறு காணிகளையோ அல்லது நஷ்ட ஈட்டு தொகையோ வழங்கும் எந்த திட்டத்தையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதையும் உறுதிபட தெரிவித்தார்கள். காணி சுயரிப்புக்கு எதிராக நீண்ட காலமாக ஜனநாயகம் மற்றும் சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நிலையிலும் மீண்டும் காணிகளை பறிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படுவது பெரும் அநீதி என்று குறிப்பிட்ட அவர்கள், இந்த விடயத்தில் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து தங்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அத்துடன் மைரட்டி மக்களின் நியாயமான கோரிக்கைகள் மற்றும் நீண்ட காலமாக தீர்வு காணப்படாத காணி பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியுடன் அவசர சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தருமாறும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். மைரட்டி வடக்கு கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வலிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன், வலிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர் விஜயராஜ், வலிமேற்கு பிரதேச சபையின் உறுப்பினர் சபைசன் மற்றும் காணி விடுவிப்பு சார்ந்த அமைப்புகளின் பிரதிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இன்று ஆரம்பமாகியுள்ள மகாசங்க மாநாடானது அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நடத்தப்படுவதாக கருதினால் அது தவறானதாகும், அரசாங்கங்களை ஆட்சிக்கு கொண்டு வருவது மக்களின் விருப்பத்தின் பேரிலாகும் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் அவர் யார் ஆட்சி செய்தாலும் பௌத்த துறவிகளின் வரலாற்று ரீதியான பங்களிப்பில் தலையிட வேண்டாம் என்பதே தமது எதிர்பார்ப்பு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புத்தளம் கொழும்புக்கிடையே இயக்கப்படும் சாதாரண மற்றும் சொகுசு தனியார் பேருந்துகள் இன்று காலை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றன. கொழும்பு புத்தளம் வழித்தடத்தில் நீண்ட தூர பேருந்து பணியாளர்கள் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தொடர் தாக்குதல்களை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் காவல்துறையோ அல்லது தேசிய போக்குவரத்து ஆணையமோ இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த சம்பவங்கள் ஜூலை 20, 24, 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் சிலாபம் மற்றும் முந்தல் பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களில் பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை தொடரப்போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாராவின் மகன் அனுத ஜெனிகித் சமரக்கோன் பண்டாரா உட்பட 4 சந்தேக நபர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. வெளிநாட்டு பயணத்தடை உள்ளிட்ட கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய கிழக்கில் விவரம் பதற்றம் காரணமாக உலகளாவிய

0: எண்ணெய் சந்தை தொடர்ந்து நிலையற்ற தன்மையில் உள்ளது. இதன் தாக்கத்தை எதிர்கொள்வது தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாட ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்காவுடன் அவசர சந்திப்பொன்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலகளாவிய எண்ணெய் சந்தையின் தற்போதைய நிலைமை இலங்கைக்கு கவலை அளிப்பதாக உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகர்ண தெரிவித்தார். மோசமடைந்து வரும் இந்த நிலைமையை பொதுமக்களும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த மாத தொடக்கத்தில் நிலவிய விலைகளுடன் ஒப்பிடுகையில் டீசல் விலை 45% பெட்ரோல் விலை 30% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் மசகு எண்ணெய் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளதால் எரிபொருள் இறக்குமதியை முழுமையாக சார்ந்திருக்கும் இலங்கைக்கு கூடுதல் சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் எதிர்காலத்தில் எவ்வாறு செயற்படுவது என்பது குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாட சந்திப்பை கோரியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், எரிபொருள் நுகர்வை குறைப்பது அவசியமாவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய உலக சந்தை விலைகளின் பின்னணியில் தற்போதைய உள்நாட்டு விலையில் எரிபொருள் விற்பனை செய்வதில் சிரமங்கள் இருப்பதாக நாட்டில் செயற்படும் ஏனைய சில்லறை எரிபொருள் விநியோக நிறுவனங்களும் சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் ஈரான் மற்றும் உக்ரைன் தொடர்பான மோதல்களால் ஏற்பட்ட விநியோக தடைகள் காரணமாக மத்திய கிழக்கு, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவில் மசகு எண்ணெய் விலைகள் இந்த வாரம் 2 மாதங்களில் இல்லாத அளவுக்கு அதிகபட்ச உயர்வை எட்டியிருந்தது. சில சந்தைகளில் 1 பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 110 அமெரிக்க டாலரை நெருங்கியுள்ளது. அத்துடன் எல்நினோ வானிலை தாக்கத்தால் ஏற்பட்ட வறட்சி காரணமாக நீர்மின் உற்பத்தி குறைந்துள்ளதால் மின் உற்பத்திக்காக அதிகளவு எரிபொருளை பயன்படுத்த வேண்டிய நிலை தங்களுக்கு உருவாகியிருப்பதாகவும் டிஜே ராஜகர்ண குறிப்பிட்டார். போதுமான நீர்மின் உற்பத்தி இல்லாத காரணத்தால் மின்சார உற்பத்திக்காக இருப்பிலிருந்து அதிகளவு எரிபொருளை வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது எங்களுக்கு மேலும் ஒரு கடுமையான சவாலாக மாறியுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். நேர்மையான கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற கருப்பொருளில் ஜூலை 27 முதல், அதாவது இன்று முதல் ஜூலை 31 வரை நடைமுறைப்படுத்தப்படும் தேசிய நேர்மை வாரம் ஜனாதிபதியின் செயலாளர் கனாதி நந்திக சனத் குமார நாயக்காவினால் தலைமையிலே ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று காலை அவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடன் இணைந்ததாக ஜனாதிபதி அலுவலகம் உட்பட அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய நேர்மை உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.
1: தேசிய நேர்மை வாரம் எதிர்வரும் ஜூலை 31 வரை நடைமுறையில் இருக்கும். இலங்கையின் அரசு சேவையின் தரம், வினைத்திறன், வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் ஊழலற்ற முன்மாதிரியான நிர்வாக கட்டமைப்பை கட்டியெழுப்பும் நோக்கில் இந்த வாரம் பிரகடப்படுத்தப்பட்டுள்ளது. பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சில் தேசிய நேர்மை வார நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. நேர்மை என்பது ஒரு நபரிடம் இருக்க வேண்டிய ஒரு குணவியல்பாகும், அல்லது நமது நிறுவன கலாசாரத்துக்குள் இருக்க வேண்டிய ஒரு பண்பாகவும் கூறலாம். ஒரு நபரிடம் இருக்க வேண்டிய குணம் பற்றி கூறும் போது நமக்கு இருக்க வேண்டியது நேர்மை என்பது நமக்கு தெரியும். இல்லையெனில் லஞ்சம், ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடு, அதனுடன் பொது சொத்துக்களை பாதுகாத்தல், பொது சொத்துக்களின் வீணடிப்புக்கு எதிராக உரிய சந்தர்ப்பங்களில் செயற்படுதல், இந்த குணங்களை நான் அரச ஊழியர்களுக்கு குறிப்பிட்டேன். இந்த குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்ற விடயம். அரசு இயந்திரம் செயற்படும் விதம் தொடர்பில் நாம் இதனை சரியாக செய்கின்றோம் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது. இருப்பினும் அரசு இயந்திரம் செயற்படும் விதம் குறித்து அரசு ஊழியர்கள், நாட்டின் பிரஜைகள் மத்தியில் அது தொடர்பில் கவனம் உள்ளதா என்ற சந்தேகம் உள்ளது. எனவே அந்த கலந்துரையாடலுக்குள் அரசு ஊழியர்களாகிய நாம் மக்களின் அபிலாசைகளுக்கேற்ப அரசு சேவை கலாசாரத்தை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என நினைக்கின்றேன். நாடுநாபிக ரீதியில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் நிகழ்வுகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தேசிய நேர்மை வாரத்துக்கு இணங்க அனைத்து மாவட்ட செயலகங்களையும் மையமாக கொண்டு 25 நிகழ்வுகள் நாளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதற்கமைய நிதி, டிஜிட்டல், தொழில் முயற்சி மற்றும் தொழில்நுட்ப நேர்மையை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் ஆன்மீக, அறநெறி, கலாச்சார, சமூக நேர்மையை மேம்படுத்தவும், எதிர்வரும் 30 செயற்பாட்டு உட்கட்டமைப்பு, சேவை வழங்கல், உழைப்பு நேர்மையை மேம்படுத்தவும், 31 வெள்ளிக்கிழமை சுற்றுச்சூழல் வள முகாமைத்துவம், கிராமிய சமூக வலுவூட்டல் நேர்மையை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து உயர்நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை திருத்துவது தொடர்பான முன்மொழிவு இன்று அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளால் நீடிப்பதற்கான முன்மொழிவு அமைச்சரவையில் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. தற்போதைய நடைமுறைக்கு அமைய பொதுவாக 35 வயதின் பின்னர் எந்த வயதிலும் நியமிக்கப்படும் பிரதம நீதியரசர் ஒருவர் இறப்பு, ராஜினாமா அல்லது குற்றப்பிரேரணை ஊடாக பதவி நீக்கப்படுவதை தவிர ஓய்வு பெறும் வயது வரை அந்த பதவியில் பணியாற்ற முடியும். இலங்கை அரசியலமைப்பின் 107(5) பிரிவுக்கு அமைய உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் தற்போதைய ஓய்வு பெறும் வயது 65 என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய முன்மொழிவுக்கு அமைய அரசியலமைப்பு திருத்தம் மூலம் இது 67 வரை நீடிக்கப்பட உள்ளது. அதே பிரிவின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63 என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் சமர்ப்பிக்கப்பட உள்ள முன்மொழிவுக்கு அமைய அது 65 வயது வரை நீடிக்கப்பட உள்ளது. மேல் நீதிமன்ற, நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லை தொடர்பாகவும் இணையான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக நீதியமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் கட்டாய ஓய்வு பெறும் வயது தற்போது 61 ஆகும். நீதவான் மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளின் தற்போதைய ஓய்வு பெறும் வயது 60 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலையும் திருத்தப்படும் என நீதியமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
0: நேரத்தில் நீதிபதிகள் ஓய்வூதியம் தொடர்பான திருத்தம் இன்று அரசியல் மேடையில் விவாத நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கருத்தானது நாமல் ராஜபக்ச அவர்களது.
1: இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் பேசுகின்றது. நீதியரசர்களுக்கு, பிரதம நீதியரசர் உள்ளிட்ட நீதிபதிகளுக்கு 2 ஆண்டுகள் பதவிக்காலம் கூடுதலாக வழங்க உள்ளனர். ஏனென்று கேட்டால் சிறைச்சாலையில் நெருக்கடி அதிகம் என்பதால் நீதித்துறையில் வளர்ச்சி அதிகம் என்பதால் என்கின்றனர். முதுகு வலிக்கு காலில் மருந்து கட்டினால் சரியாகாது என்ற ஒரு பழமொழி உள்ளதல்லவா? அரசாங்கம் இன்று செய்வது முதுகு வலி இருக்கின்றது ஆனால் மருந்தினை காலுக்கு கட்டுகின்றனர். வழக்குகள் அதிகரித்தால் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், ஆட்சேபங்களை அதிகரிக்க வேண்டும். வருடாந்தம் 1000கணக்கான சட்டத்தரணிகள் சட்டக்கல்லூரியில் கல்வி பயின்று நீதிமன்றங்களில் சத்திய பிரமாணம் செய்கின்றார்கள். இன்றுள்ள வெற்றிடங்களை கூட நீதித்துறையில் நிரப்புவதில்லை. ஆனால் இவை அனைத்தும் இருக்கும் போது அரசாங்கம் என்ன செய்கின்றது? அது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தங்களது அரசியல் தேவைகளை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்கின்றது. நீதிமன்றங்களில் வழக்குகள் தேங்கி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள துன்பத்தில் இருந்து மக்களை விரைவாக விடுவிப்போம் என நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனம்.
0: இந்த கருத்தானது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெதிஸ் அவர்களது
1: உறுதியளித்தோம். எனவே இதற்கு தமது நீதித்துறை விரிவுபடுத்தப்பட வேண்டும், சில நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், அதனிடையே நீதிமன்ற தீர்ப்புகளை வழங்கும் நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற பொதுவான கருத்து சமூகத்தில் நிலவுகின்றது. அதற்கமைய அரசாங்கம் புதிதாக நீதிபதிகளை ஆட்சேப்பு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றது. நீதிபதிகளின் வயதிலேயே அதிகரிக்க வேண்டும் என அது தொடர்பான துறைகளில் இருந்து வந்துள்ளது. அதில் ஒரு நியாயமான பக்கமும் உள்ளது. 1978 இந்த நீதிபதிகளின் வயது எல்லை நிர்ணயிக்கப்பட்ட போது நமது பிறப்பின் போதான எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 66 அல்லது 67 ஆண்டுகளாக மாத்திரமே காணப்பட்டது. இருப்பினும் இன்று எமது சுகாதாரம் அபிவிருத்தி அடைந்துள்ளது. அதற்கமைய எமது பிறப்பின் போதான எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 78 வயது வரை அதிகரித்துள்ளது. அதே போன்று மறுபுறம் கடந்த காலத்தில் தொழில் நிபுணர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேறியமையால் எமது இந்த தொழில் துறைகளில் சில வெற்றிட பற்றாக்குறைகள் ஏற்பட்டுள்ளன. எனவே இது ஒரு புதிய ஒரு விடயம் அல்ல. அரசு சேவையின் பல்வேறு துறைகளில் அந்தந்த சவால்களை வென்றெடுப்பதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவ்வாறான கோரிக்கைகள் கிடைக்கப்படுகின்றன. உதாரணமாக சுகாதாரத்துறையில் ஒரு கட்டத்தில் நிபுணத்துவ வைத்தியர்கள் பல் வைத்தியர்களுக்கு பெரும் நெருக்கடி நிலவியது. அதற்கமைய விசேட வைத்தியர்கள் பல் வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அது 60 ஆக இருந்தது, அது 63 ஆக அதிகரிக்கப்பட்டது. உயர் நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிபதிகளின் சேவையை நீடிப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் அவசியம். அவர்களின் சேவை காலத்தை நீடிப்பதற்கு
0: வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்களது கருத்துக்கள்.
1: அரசியலமைப்பு திருத்தம் செய்யாமல் வேறு வழி இல்லை. உயர் நீதிமன்றத்திலும் அதே போன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் நீதிபதிகளின் சேவை காலத்தை நீடிப்பதற்கு வேறு என்ன வழிமுறை உள்ளது என நமக்கு கூறுங்கள். 1978 ஆண்டுக்கு பின்னர் அரசியலமைப்பு 21 தடவைகள் திருத்தப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு திருத்தம் செய்யாமல் அந்த பணியை செய்ய முடியாது. எனினும் இந்த 21 தடவைகளில் இது போன்றதொரு விடயம் செய்யப்படவில்லை.
0: தொடர்ந்து அரசாங்கம் நாட்டின் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதனால் பாதிப்படையக்கூடியவர்கள் வேறு விடயங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அரசாங்கத்தை சுற்றி வளைத்து வருகின்றார்கள் என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவர் வாசுதேவ நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். வருமான வரி செலுத்தாமல் புறக்கணித்து வருபவர்களை அதனை செலுத்தும் வகையில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வருமான வரி சட்டத்தின் பிரகாரம் ஒருவர் வரி செலுத்தாது விட்டால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அவர் மேன்முறையீடு செய்ய முடியும். இவ்வாறு இரண்டு தடவைகள் மேன்முறையீடு செய்யும் போது வழக்கு விசாரணை முடிவடையும் போது 15 வருடங்களுக்கு அதிக காலம் செல்கிறது. அதனால் இந்த சட்டத்தில் அரசாங்கம் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. அதாவது வருமான வரியை ஒருவர் செலுத்த தவறினால் அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடுக்க முடியும். அதேபோன்று இந்த நாட்டின் பணம் வெளிநாடுகளில் வைக்கப்பட்டிருந்தால் அந்த பணத்தை 30 நாட்களுக்குள் கொண்டுவர வேண்டும் என்று அந்நிய செலாவணி சட்டத்தின் சில ஒழுங்கு விதிகளின் கீழ் வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. புதிய சட்டத்தின் பிரகாரம் அவ்வாறு கொண்டுவராதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் பழைய சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் செய்வது பாரிய குற்றம் என்று கருதி அவர்களுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடுக்க முடியும். எனவே மீண்டும் அந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு பழைய சட்டத்தை கொண்டுவர வேண்டும். அரசாங்கம் இவ்வாறு நாட்டுக்கு வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கும் போது அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளை பிரச்சாரம் செய்து மக்களை அதற்கு எதிராக தூண்டி அரசாங்கத்தை சுற்றி வளைக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளார்கள். குறிப்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதியரசர்களின் ஓய்வுபெறும் வயதெல்லையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிக்கு எதிராகவும் விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகள் மற்றும் புத்த சாசனத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிவித்தே எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை சுற்றி வளைத்து வருகிறது. இவ்வாறு எதிர்கட்சிகள் தங்களின் சுயநலத்துக்காக அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கத்துடனே இருப்பதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர்

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகம்.
1: இத்தொடர்பாக தனது உத்தியோர்வ பேஸ்புக் பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், முன்னாள் ஜனாதிபதியுடனான அன்பான கலந்துரையாடல் தனது இலங்கை விஜயத்தின் முதல் நாளை சிறப்பு மிக்கதாக மாற்றியதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த சில ஆண்டுகளில் நாட்டுக்காக ரணில் விக்ரமசிங்கே மேற்கொண்ட தியாகங்களும் சேவைகளும் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களின் வேகத்தில் மறைக்கப்பட்டிருந்தாலும் சமகால அரசியல் மதிப்பீடுகளை விட வரலாறு அவருக்கு அதிக நீதி வழங்கும் என்று தான் நம்புவதாக சசி தரூர் தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்காவுடன் தனக்கு சுமார் 20 ஆண்டுகளாக நட்புறவு இருப்பதாகவும், இலங்கையின் நலனையும் தெற்காசிய பிராந்தியத்தின் நிலைத்தன்மையையும் உண்மையிலே மனதில் கொண்டு செயல்படும் தலைவராக அவரை தான் கருதுவதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். சசி தரூரின் இந்த கருத்து இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அரசியல் பங்களிப்பு மற்றும் அவரது தலைமையை மீண்டும் சர்வதேச கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறை முனை பகுதி சிறந்த சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்யப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். அவர் நேற்றைய தினம் பருத்தித்துறை முனை பகுதியில் வெளிச்ச வீடு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் கருத்து தெரிவித்தார். நான் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் பணிப்பாளர் டாக்டர் விவேகானந்தன் அவர்களுடன் இணைந்து பருத்தித்துறை முனை பகுதிக்கு நேரில் கள ஆய்வை மேற்கொண்டோம். இந்த பகுதி இயற்கையில் கடற்கரை சூழல் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கக்கூடிய தனித்துவமான அம்சங்களை கொண்டுள்ளதால் வடக்கு மாகாணத்தின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உருவெடுக்கும் மிகுந்த வாய்ப்பை இது கொண்டிருக்கிறது. இதனை முன்னிட்டு சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் பருத்தித்துறை முனை பகுதியை திட்டமிட்ட முறையில் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கைகள் விரைவில் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அத்துடன் சுற்றுலாத்துறை அமைச்சின் நிதியொதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பொது கழிப்பறையும் விரைவில் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்க தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். வடக்கின் சுற்றுலாத்துறையை வலுப்படுத்தி உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோடு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் நோக்கில் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த கள ஆய்வின் போது வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் பணிப்பாளர் டாக்டர் விவேகானந்தன், பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் புரோடியூர் ரமணன் மற்றும் தேசிய மக்கள் சக்தி இணைப்பாளர் மற்றும் பிரதிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். இதேவேளை இந்த அங்கு கருத்து தெரிவித்த வடமாகாண சுற்றுலாத்துறை பணியகத்தின் பணிப்பாளர் டாக்டர் விவேகானந்தன் விரைவில் யாழ்ப்பாணம் பெறவுள்ள சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் நேரடியாக இந்த பகுதிக்கு கள விஜயம் மேற்கொள்ள இருப்பதாகவும், அவரது ஆலோசனைப்படி இந்த பகுதியில் அதிக மக்கள் கூடும் இடங்களான வெளிச்ச வீடு என்பன விரைவில் இந்த பகுதியில் அபிவிருத்தி செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பூரண தினத்தன்று கண்டி கல்வி வலய அதிபர்களுக்கான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமைக்கு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தனது பலத்த கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. அரசாங்கத்தின் சார்பில் கல்வி அதிகாரிகள் இவ்வாறான நியாயமற்ற முடிவுகளை எடுப்பதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தினார். இத்தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள ஜோசப் ஸ்டாலின், கண்டி வலய கல்வி படிப்பாளர் இவ்வாறானது ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கக் கூடாது என்று தெரிவித்தார். அரசு விடுமுறை நாளில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யும் அதிகாரிகளுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்படும். ஆனால் இதில் கலந்து கொள்ளும் அதிபர்களுக்கு எந்தவித கொடுப்பனவும் வழங்கப்பட மாட்டாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த சந்திப்பை ஒரு சாதாரண வேலை நாளில் நடத்துவதே மிகவும் பொருத்தமானது என்று ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். முன்னதாக தூய்மையான கலாச்சாரம், தூய்மையான இலங்கை என்ற தேசிய பணியின் கீழ் தூய்மையான சமூகம் என்ற தலைப்பிலான திட்டத்தில் கண்டி கல்வி வலயத்தைச் சேர்ந்த அனைத்து அதிபர்கள், பிரதி அதிபர்கள் மற்றும் உதவி அதிபர்களும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கண்டி வலய கல்வி பணிப்பாளர் அந்தரக்கே சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சி பூரண தினமான ஜூலை 29 அன்று காலை 8:30 முதல் பிற்பகல் 2 வரை கண்டி மகளிர் கல்லூரியில் நடைபெற திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து பயணிகள் பேருந்துகளும் 5000 கிலோமீட்டர் தூரம் பயணித்த பின்னர் அவற்றை ஆய்வு செய்வதை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய வீதி பாதுகாப்பு சபை அறிவித்துள்ளது. கடந்த காலங்களில் சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் வாகன தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக நாட்டில் பல விபத்துக்கள் சம்பவித்துள்ளன. இவ்வாறுதான சூழலில் வாகன குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய வீதி பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சுள குலரட்ன தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் விமர்சித்துள்ளது. இந்த நடவடிக்கை தனியார் பேருந்து தொழிலை மேலும் பாதிக்கும் ஒரு தேசிய குற்றம் என்றும் அந்த சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 பேருந்துகளை பெறுவதில் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் வெறுமனே பேருந்துகளை சேர்ப்பது அரசால் நடத்தப்படும் போக்குவரத்து சேவையின் நிதி மற்றும் செயல்பாட்டுக்கு சிக்கல்களை தீர்க்குமா என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன கேள்வி எழுப்பியிருக்கிறார். தனியார் பேருந்துகள் தொடர்ந்து பொது போக்குவரத்து பயணிகளில் கணிசமான பங்களிப்பை வழங்கி வருகின்றன. இந்த நிலையில் முறையான சாத்தியக்கூறு மதிப்பீடு இல்லாமல் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தனியார் உரிமையாளர்களை கடுமையாக பாதிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கை போக்குவரத்து சபை நாள்தோறும் 20 மில்லியன் ரூபாவை இழந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேலதிகமாக பேருந்துகளை கொள்வனவு செய்வதை தவிர்த்து அரச போக்குவரத்தில் உள்ள செயல்திறன் குறைபாடுகளை சரி செய்யுமாறு அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் அரச பேருந்து சேவைகளின் விரிவாக்கம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து தமது சங்கம் பரிசீலித்து வருவதாகவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன குறிப்பிட்டார். கிளிநொச்சியில் காட்டினை அழித்து சுமார் 29 ஏக்கர் காணியை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்த முயன்ற தனியார் ஒருவரின் செயற்பாடு கடந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாக தொடர் நிலையில் அந்த நபருக்கு எதிராக 6 வழக்குகள் வனப்பாதுகாப்பு திணைக்கழகத்தினால் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையிலும் தொடர்ந்து காடழிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக வனப்பாதுகாப்பு திணைக்கள தரப்பினர் தெரிவிக்கிறார்கள். கிண்ணச்சி அக்கராயன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்ணகிபுரம் பகுதி காட்டினை சட்டவிரோதமான முறையில் சுமார் 29 ஏக்கர் காட்டினை அழித்து அந்த பகுதியை கையகப்படுத்தும் நடவடிக்கையில் தனியார் ஒருவரும் அவர் சார்ந்த குழுவினரும் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. காட்டினை அழித்தது மாத்திரமன்றி ஒரு பகுதியில் கற்றாழை தோட்டங்களை உருவாக்கியதோடு சட்டவிரோத கட்டிடங்களையும் நிர்மாணித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் கடந்த 2025 வன பாதுகாப்பு திணைக்க அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளின் கவனத்துக்கு சென்றுள்ளது. காட்டினை அழித்து பண்ணைகளை உருவாக்கவும் அதனுள் பாரிய ஆடை தொழிற்சாலை ஒன்றை உருவாக்கவும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினருக்கும் இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு பலருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக வாக்குறுதிகள் அளித்து அந்த பகுதியைச் சார்ந்த சிலரின் ஆதரவை பெற்று காடழிப்பை பெருமெடுப்பில் மேற்கொண்டு வந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. வன பாதுகாப்பு திணைக்களத்துக்கு விடயம் தெரிய வந்தது. அதற்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுத்த போது சுமார் 29 ஏக்கர் காடு அழிக்கப்பட்டுள்ளமையும் அதற்குள் கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. கட்டிடங்களுக்கு பிரஸ் சபை உள்ளிட்ட எங்கும் எந்தவித அனுமதிகளும் பெறப்படாமலே கட்டிடங்கள் கட்டப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. வன பாதுகாப்பு திணைக்களத்தினரின் கண்காணிப்புகளை மீறியும் ஊரவர்களின் ஆதரவுடன் காடழிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் 2026 ஆரம்பத்தில் நடைபெற்ற கிண்ணச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கரைக்கி பிரதேச சபை தவிசாளர் இதொடர்பில் தெரியப்படுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதனை அடுத்து ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் காடழிப்பை உடனடியாக தடுத்து நிறுத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்குமாறு தொடர்பட்ட அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியிருந்தார்கள். அதனையடுத்து துரித நடவடிக்கைகளை முன்னெடுத்த வனப்பாதுகாப்பு திணைக்கழகத்தினர் பிரதான சந்தினவரை கடந்த பிப்ரவரி மாதம் 7 கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்தினார்கள். நீதிமன்ற விசாரணைகளை அடுத்து சந்தினவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பிணையில் வெளியே வந்தவர் மீண்டும் காடழிப்பு செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. அத்துடன் வழக்கு விசாரணைக்கு செல்லாத நிலையில் கடந்த ஜூலை 14 நீதிமன்றினால் பிடியாணையும் அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் காடழிப்பு நடைபெறுவதாக தகவல் அறிந்து நடவடிக்கைக்காக வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் போலீசார் செல்லும் போது காடழிப்பில் ஈடுபடுவோர் அந்த பகுதியிலிருந்து தப்பியோடி விடுவார்கள். இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போது அதிகாரிகளின் வாகனங்கள் போலீசாரின் வாகனங்கள் அந்த பகுதிக்குள் நுழைவதை கண்காணிக்க ஆட்களை சம்பளம் கொடுத்து பணிக்கு அமர்த்தி வைத்திருந்ததும் வாகனங்கள் அந்த பகுதிக்குள் நுழைந்ததும் அவர்களுக்கு தகவல் வழங்கினர்கள். தகவல் வழங்கியதும் காடழிப்பில் ஈடுபடும் கும்பல்கள் அந்த இடங்களிலிருந்து தப்பிச் சென்று விடுவார்கள் என்று தகவல் அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதனையடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் உதவியை பெற்று ரகசிய திட்டம் தீட்டிய வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் ட்ரோன் கமராக்களை பயன்படுத்தி காடழிப்பு நடைபெறுவதனை உறுதிப்படுத்தி அதற்கான ஆதாரங்களாக புகைப்படங்கள் காணொலிகளை பெற்றிருக்கிறார்கள். பின்னர் கடந்த வியாழக்கிழமை மீண்டும் ட்ரோன் கமராக்களை பறக்கவிட்டு அன்றைய தினமும் காடழிப்பு இடம்பெறுவதை உறுதி செய்து கொண்டு தமது உத்தியோர்வ வாகனங்களை விடுத்து தனியார் வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தி அதில் சம்பவ இடத்துக்கு அதிரடியாக அதிகாரிகள் விரைந்தார்கள். காடழிப்பு நடைபெறும் இடத்துக்கு சென்றிருந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் காடழிப்பில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்தார்கள். அதனை அடுத்து அதிகாரிகளுடன் முரண்பட்டவர்கள் வெடிகளை கொளுத்தி பலரை ஒன்று திரட்டவும் முயற்சித்தார்கள். அத்துடன் கைது செய்ய முயன்ற போலீஸ் விசேட அதிரடிப்படையினருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டு கைகலப்பிலும் ஈடுபட்டார்கள். நிலைமை மோசமடைந்ததை தொடர்ந்து மேலதிக போலீசார் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டதோடு போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் வானத்தை நோக்கி எச்சரிக்கை வேட்டுக்களை தீர்த்தார்கள். தொடர்ந்து பிரதான சந்தனவர்கள் உள்ளிட்ட 9 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களை அந்த பகுதியிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்குள் பலர் கூடி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டதோடு குழப்பங்களையும் ஏற்படுத்தினார்கள். மீண்டும் வானத்தை நோக்கி எச்சரிக்கை வேட்டுக்களை தீர்த்து கடுமையான போராட்டத்தின் மத்தியில் கைது செய்யப்பட்டவர்களுடன் அதிகாரிகள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறியிருந்தார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏனைய 8 பேரையும் நீதிமன்றில் முற்படுத்திய அதிகாரிகள் காடழிப்பினை மேற்கொண்டதோடு அதனை தடுக்க சென்ற அதிகாரிகளும் அவர்களது கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று குற்றம் சாட்டி மன்றில் முற்படுத்திய வேளை அவர்களை செவ்வாய்க்கிழமை 28 தேதி வரையில் விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அத்துடன் அன்றைய தினத்தில் அடையாள அணிவகுப்புக்கும் நீதிமன்றில் தேதியிடப்பட்டுள்ளது. அதேவேளை சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அந்த நபரின் ஆடை தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதி மற்றும் அதனை அண்டிய அவருடைய ஆளுகைக்குள்ள காணிக்குள் வன பாதுகாப்பு அதிகாரிகள் உட்செல்லக்கூடாது, அவரது விவசாய நடவடிக்கை உள்ளிட்ட ஏனைய வேலைகளை குழப்பக்கூடாது, பிறிதொரு வழக்கில் நீதிமன்ற கட்டளை உள்ளதாகவும் அதனை மீறியே அன்றைய தினம் வன பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அந்த இடத்துக்கு சென்றதாக மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள். அத்துடன் அந்த கற்றாழை தோட்டம் மற்றும் ஆடை தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதி வன பாதுகாப்பு திணைக்களகத்துக்கு சொந்தமான காட்டுப்பகுதி என்று வன பாதுகாப்பு திணைக்களகத்தின் அதிகாரியொருவர் தெரிவித்தார். கிண்ணச்சி நீதவான் நீதிமன்றில் தொடர்ந்த வழக்கொன்றில் அந்த பகுதியில் எந்தவித வேலைகளையும் முன்னெடுக்க கூடாதென்று அதன் உரிமையாளருக்கு நீதிமன்று இடைக்கால தடை விதித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறித்த இடைக்கால தடைக்கு எதிராக உரிமையாளர் மேல்நீதிமன்றில் தொடர்ந்த மீளாய்வு விண்ணப்பத்தில் நீதவான் நீதிமன்றின் இடைக்கால தடையை ரத்து செய்த மேல்நீதிமன்று அந்த நிறுவனம் தனது செயற்பாட்டினை தொடர்ந்து முன்னெடுக்கவும் அனுமதி அளித்துள்ளது. இவ்வாறான நிலைமையிலே அந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அதேவேளை அந்த நபரின் கற்றாழை தோட்டம் மற்றும் ஆடை தொழிற்சாலையில் பலர் வேலை செய்து வருவதாகவும் இவ்வாறான செயற்பாடுகளால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தொழிலாளர்கள் தரப்பிலிருந்து கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காடழிப்புகளையும் காட்டு நில ஆக்கிரமிப்புகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது வன பாதுகாப்பு திணைக்களகத்தின் பாரிய கடமையாகும். அதேவேளை சட்ட ரீதியான முன்னெடுப்புகளையும் மற்றவர்களின் வாழ்வாதாரங்களை அளிக்கக்கூடாதென்ற தார்மீக பொறுப்பும் அவற்றுக்கு இருக்கிறது. நீதிமன்றில் வழக்கு விசாரணைகள் நடைபெற்று சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இவருக்கும் மாற்றுக் கருத்துக்கள் இருக்கப்போவதில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. கம்பகா வத்துப்பிட்டி வில முதலீட்டு வலைய காவல்துறை சாவடியில் பணியாற்றும் ஒரு உதவி காவல்துறை அதிகாரி பொதுமக்களிடம் முறையற்ற மற்றும் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் 2026 ஜூலை 23 தேதி வத்துப்பிட்டி வில மருத்துவமனைக்கு அருகிலுள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் முன்பாக இடம்பெற்றிருக்கிறது. சீருடையில் இருந்த அந்த அதிகாரி அங்கிருந்தவர்களுடன் கடுமையான அச்சுறுத்தும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டது. இதனையடுத்து அவர் நிறுவனங்கள் நெறிமுறை விதிகளின்படி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறை அறிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தர்களை விற்பனை செய்த குற்றத்துக்காக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது சம்பந்தப்பட்ட நிறுவனம் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலையில் குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பண்டாரவளை நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. திருவோணமலை குச்சவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிலாவளி கடலில் நீராடச் சென்ற 49 வயதான நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டதாக குச்சவெளி போலீசார் தெரிவிக்கிறார்கள். கடலில் நீராடச் சென்ற வெளிநாட்டு பயணியொருவர் நீரில் மூழ்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் குச்சவெளி போலீசார் விசாரணைகளை தொடங்கியதாக தெரிவித்தார்கள். முதற்கட்ட விசாரணைகளில் உயிரிழந்த நபர் நிலாவளி பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த 49 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். சம்பவம் தொடர்பில் குச்சவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை மொத்தம் 22 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதில் 15 பேர் உயிரிழந்திருப்பதோடு 12 பேர் காயமடைந்ததாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதில் கவலை அளிக்கும் விதமாக இந்த மாதம் 11 தேதி முதல் 25 தேதி வரையான 14 நாட்களுக்குள் மாத்திரம் 10 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த 2 வார கால பகுதியில் மாத்திரம் 3 பேர் உயிரிழந்திருப்பதோடு 5 பேர் காயமடைந்தார்கள். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வுட்லர் கருத்து தெரிவிக்கையில், விசாரணை செய்யப்பட்ட அனைத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் திட்டமிடப்பட்ட பாதாள உலக குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக அவர் குறிப்பிட்டார். தாக்குதல்களை திட்டமிடும் பிரதான குற்றவாளிகள் பலர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு தங்கள் எதிரி கும்பலின் உறவினர்கள் அல்லது உதவியாளர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறார்கள். ஒப்பந்த கொலைகளுக்கு பணத்துக்கு பதிலாக சிறிய அளவிலான போதைப் பொருட்களையே கூடியாக வழங்கப்படுவதும் விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. கடந்த 25 தேதியன்று பெலன் விலையில் நடந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி மற்றும் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் ஆகிய இரு சந்தேக நபர்களும் சம்பவம் நடந்த 1 மணித்தியாலத்தில் கைது செய்யப்பட்டார்கள். போலீஸ் மா அதிபரின் நேரடி வழிகாட்டலின் கீழ் தொலைபேசி மற்றும் தகவல் தொடர்பு பகுப்பாய்வுகள் உட்பட உளவுத்துறை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 11 தேதி முதல் 25 தேதி வரை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஜூலை 11 மாத்துக்கம நெபோடா பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற துப்பாக்கிதாரிகள் வீடொன்றை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஜூலை 15 தேதி கட்டுநாயக்காவில் போதைப்பொருள் சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் ஒருவர் போக்குவரத்து போலீஸ் அதிகாரியின் சேவை துப்பாக்கியை பறித்து அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அந்த அதிகாரி காயமடைந்திருக்கிறார். ஜூலை 16 நவகமுவ வண்டுரம்புமில பகுதியில் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக கும்பல் ஒன்றின் வழிகாட்டின் பேரிலே இந்த குற்றங்கள் இழைக்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த குற்றங்களை செய்வதற்காக அவருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் 2 லட்சம் ரூபாவில் மீதமான 55,000 ரூபாய் பணம் மற்றும் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் 3 கைபேசிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளார்கள். இதனிடையே போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் திருவோணமலை உபபிரிவின் அதிகாரிகள் உப்புவேலி போலீஸ் பிரிவில் நேற்று நடத்திய மற்றொரு விசேட சோதனையின் போது 38 வயதுடைய திருவோணமலையைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 122.3 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். புகையிலை சிகரெட் விற்பனையை தடை செய்யும் வகையிலான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவர் ஆனந்த ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். நாட்டில் வாய்ப்புற்று நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு வெற்றிலை பாக்குடன் புகையிலை கலந்து விற்பனை செய்தல் மற்றும் புயலை சார்ந்த பொருட்களை தடை செய்வதற்கான சட்டங்களை கடுமையாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வெற்றிலையுடன் புயலையை சேர்த்து விற்பனை செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும். 2016 வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைவாக புயலை பொருட்களை விற்பனை செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இருந்தாலும் சாதாரணமாக வெற்றிலை பாக்கு விற்பனைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்பதோடு புயலை கலந்த வெற்றிலை மற்றும் பாபுல் மாவா மற்றும் புயலையை சார்ந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. புயலை விற்பனை தொடர்பான சோதனைகளை மேற்கொள்வதற்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் உணவு மருந்து கட்டுப்பாடு அதிகாரிகள் மதுவரி திணைக்களம் மற்றும் காவல்துறை ஆகிய நான்கு பிரிவினருக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறுபவர்களுக்கு 2000 ரூபாவுக்கு குறையாத அபராதமும் 1 வருடத்துக்கு குறையாத சிறைத்தண்டனையும் அல்லது 2 தண்டனைகளும் சேர்த்து விதிக்கப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டார். இதேவேளை புயலை மற்றும் பாக்கு மெல்லுவதால் ஆண்டுக்கு புதிதாக 3808 வாய்ப்புற்று நோயாளர்கள் கண்டறியப்படுவதோடு நாளொன்றில் சராசரியாக 3 உயிரிழக்கிறார்கள். வெற்றிலையுடன் புயலை பயன்படுத்துவதை தவிர்ப்பதன் மூலம் இவற்றில் சுமார் 80% உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்றும் சாதாரண மக்களை இந்த ஆபத்திலிருந்து மீட்பதே இதன் முக்கிய நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை 2010 பிறகு பிறந்த அனைத்து பிரஜைகளுக்கும் ஆயுட்காலம் முழுவதும் சிகரெட் விற்பனை செய்வதையோ அல்லது கொள்முதல் செய்வதையோ தடை செய்யும் நோக்கத்தில் சட்டமொன்றை தயாரிக்க டபாக்கோ ஃப்ரீ என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றும் விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் புயலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவர் ஆனந்த ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் வழிகாட்டுதலின் கீழ் மட்டக்களப்பு ஸ்பெக்ட்ரம் லைனர்ஸ் கழகத்தின் நாங்கள் சேவை செய்கின்றோம் என்ற திட்டத்தின் கீழ் மிகவும் பின்தங்கிய வவுணதீவு தன்சேனை கிராமத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நேற்று முன்தினம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ் கழகத்தின் தலைவர் லயன் யா நவீகரன் தலைமையில் தன்சேனை ஆரம்ப மருத்துவ சிகிச்சை நிலையத்தில் இது இடம்பெற்றது. இதில் அதிதிகளாக லயன்ஸ் கழகத்தின் மாவட்ட ஆளுநர் லயன் சாகிர் அகமது, முதல் துணை மாவட்ட ஆளுநர் லயன் டி ஆதித்தன், மாவட்ட ஆளுநர் சபை அதிகாரிகள், பல லயன்ஸ் கழகங்களின் தலைவர்கள், கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மங்கள விளக்கேற்றி சம்பிரதாயபூர்வமாக மருத்துவ முகாமை ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த இலவச மருத்துவ முகாமில் நடமாடும் பல் சிகிச்சை கூடம், மருத்துவ ஆலோசனைகள், ஆய்வக பரிசோதனைகள் இடம்பெற்றது. இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த 100 கணக்கான நோயாளர்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவையை பெற்றார்கள். இவர்களுக்கு அத்தியாவசிய மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டதோடு பொதுமக்களுக்கு சுகாதார விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருந்தது. விலங்குகளுக்கான சட்ட பாதுகாப்புகளை வலுப்படுத்துவதையும் கொடுமை செயல்களை தடுப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு புதிய விலங்குகள் நல சட்டத்தை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. 17 ஜூலை 2026 தேதியில் சிறப்பு வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட இந்த சட்டவரவு விலங்குகளின் நலனையும் நல்வாழ்வையும் பாதுகாக்கும் அதே வேளையில் அவற்றின் மீது கருணையை வளர்க்கவும் முயல்கின்றது. விலங்குகளை தாக்குதல், தேவையற்ற துன்பத்தை ஏற்படுத்துதல், அவற்றை அளவுக்கு அதிகமாக வேலை வாங்குதல், தகுதியற்ற விலங்குகளை வேலைக்கு அமர்த்துதல், வேண்டுமென்றே அவற்றுக்கு உணவு தண்ணீர் அல்லது தங்குமிடத்தை மறுத்தல் மற்றும் வேறு எந்த வழியிலும் தேவையற்ற வலியை ஏற்படுத்தல் உள்ளிட்ட செயல்களை இந்த சட்டம் தடை செய்கிறது. இத்தகைய குற்றங்களில் தண்டிக்கப்படும் இவருக்கும் 250,000 ரூபாய் வரை அபராதம், 2 ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை அல்லது 2 விதிக்கப்படலாம். கொடுமையான முறையில் விலங்குகளின் உயிர் பறிப்பவர்களுக்கு தண்டனையாக 500,000 ரூபாய் வரை அபராதம், 3 ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை அல்லது 2 விதிக்கப்பட வேண்டும் என்று இந்த சட்டவரைவு பரிந்துரைக்கிறது. மேலும் இது விலங்குகளை கைவிடுதல், நோய்வாய்ப்பட்ட அல்லது காயமடைந்த விலங்குகளை பொது இடங்களில் இறக்கிவிடுதல், சட்டவிரோத கருத்தடை நடைமுறைகள் மற்றும் தகுதியற்ற நபர்களால் மேற்கொள்ளப்படும் கால்நடை மருத்துவ சிகிச்சைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய விதிகளை அறிமுகப்படுத்துகிறது. விலங்குகளுக்கு காயம் அல்லது மரணத்தை விளைவிக்கும் விலங்கு சண்டைகள் மற்றும் வீட்ட நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்தல், நிர்வகித்தல், எளிதாக்குதல் அல்லது ஊக்குவித்தல் ஆகியவற்றையும் இந்த சட்டம் தடை செய்கிறது. விலங்குகளை கொண்டு செல்வது தொடர்பாகவும் புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அவை தேவையற்ற வலி, துன்பம், காயம் அல்லது ஆபத்தை ஏற்படுத்தாத வகையில் கொண்டு செல்லப்பட வேண்டும். மிருகங்களுக்கு 3,00,000 ரூபாய் வரை அபராதம், 2 ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை அல்லது 2 விதிக்கப்படலாம். கூடுதலாக செல்லப்பிராணி வியாபார நிலையம் மற்றும் விலங்கு இனப்பெருக்க மையங்களுக்கு உரிமம் வழங்கும் முறைமை இந்த சட்டத்தை முன்மொழிகிறது. 29 டிசம்பர் 2025 தேதி இடப்பட்ட அமைச்சரவை முடிவின் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள சட்டத்தை மறு ஆய்வு செய்து வலுப்படுத்துவதற்காக விவசாய அமைச்சக செயலாளரால் நியமிக்கப்பட்ட ஒரு நிபுணர் குழு அளித்த பரிந்துரைகளை தொடர்ந்து இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. களுத்துறை பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் டெங்கு பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த ஆண்டில் இதுவரை பண்டாரகம பகுதியில் 675 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பகுதிகளிலும் மற்றும் ஏனைய பகுதிகளிலும் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: எதிர்வரும் 31ஆம் தேதி அனைத்து அரசு நிறுவனங்களிலும் நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. அரசு நிறுவனங்களில் அமைக்கப்பட்டுள்ள செயற்பாட்டு குழுக்களின் ஒருங்கிணைப்புடன் குறித்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 82,011 ஆகும். அதில் ஜூலை மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் பதிவாகியுள்ள நோயாளர்களின் எண்ணிக்கை 26,636 ஆகும். டெங்கு காய்ச்சலினால் இதுவரை 61 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகளவான நோயாளர்கள் கம்பகா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். இது மொத்த நோயாளர்களின் எண்ணிக்கையில் 21.7% வீதமாகும். இதனிடையே டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் மேல் மாகாணத்தில் 15வது நாளாகவும் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. கொழும்பு, களுத்துறை, கம்பக மாவட்டங்களை மையப்படுத்தி நியூஸ் வெஸ்ட் தலைமையிலான சிரச ஊடக வலையமைப்பு, சுகாதார வெகுஜன ஊடக அமைச்சுகள் இணைந்து குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தன. கொழும்பு மாவட்ட குழுவினர் புதுக்கடை பகுதிக்கு இன்று சென்றனர். டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் மற்றொரு குழுவினர் கம்பகா மாவட்டத்தின் கட்டுநாயக்க பகுதிக்கு சென்றுள்ளனர். களுத்துறை மாவட்ட குழுவினர் களுத்துறை நகரை அண்மித்த பகுதிகளுக்கு சென்றனர். எம்இஎஸ் ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம், ஹேலியோன் நிறுவனத்தின் பனடோல் வர்த்தக நாமம் இதன் பொருட்டு இணைந்துள்ளன.
1: தொடர்ந்து கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவனியா, பொன்னன்றுவை மற்றும் மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களிலும் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதை தவிர்க்குமாறும் அதிக வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் போதுமான அளவு நீரை அருந்துதல், முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுத்தல், முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் குறித்து அதிக கவனம் செலுத்துதல், திறந்த வழிகளில் கடுமையான உடனுழைப்பில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ளல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு பொதுமக்கள் கூறப்பட்டிருக்கிறார்கள். மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த மீனவ தந்தை மற்றும் மகன் இருவரையும் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 19ஆம் தேதி சொமிரச மீன்பிடி படகில் கடலுக்கு சென்ற SHPSN மற்றும் அவரது மகன் SR சமிந்தா ஆகியோர் படகு யந்திர கோளாறுக்கு உள்ளானதை தொடர்ந்து கடல் நீரோட்டத்தால் பங்களாதேஷ் கடற்பரப்புக்கு மிதந்து சென்றுள்ளார்கள். படகில் கண்காணிப்பு மற்றும் தொடர்பு சாதனங்கள் இல்லாததால் அவர்களை கண்டறிவது சிரமமாக இருந்ததோடு கடற்படை மற்றும் விமானப்படை மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளும் பலனளிக்கவில்லை. இதனிடையில் மீன்பிடி திணைக்களகத்தின் கணிப்பின் அடிப்படையில் வெளிநாட்டு தூதரகங்களுக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து பங்களாதேஷ் மீனவர்களால் இருவரும் மீட்கப்பட்டார்கள். தற்போது அவர்கள் சிட்டகோங் பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்தின் பாதுகாப்பில் உள்ள எல்லையில் மீன்பிடி நீரியல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகையின் தலையீட்டில் பங்களாதேஷில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக அவர்களை விரைவில் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவுக்கு பயணம் செய்யும் இலங்கை யாத்திரிகர்களுக்கான விசா நடைமுறைகள் மற்றும் கட்டணங்கள் குறித்து கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் புதிய விளக்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையர்கள் அனைவருக்கும் உரிய நேரத்திலும் இலகுவான முறையிலும் விசாக்களை வழங்க வேண்டும் என்பதை நாம் நமது நிலையான கொள்கையாக கொண்டிருக்கின்றோம் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. அத்துடன் உலகம் முழுவதும் காணப்படும் இலங்கையை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளும் தாம் இந்தியாவுக்கு பயணிப்பதற்கு இ விசா வசதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழலில் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் விசாவுக்காக விண்ணப்பிக்க விரும்புவோர்கள் தமது விண்ணப்பங்களை இணையம் மூலமாக நிரப்பி அவற்றினை கொழும்பு, கண்டி, யாழ்ப்பாணம், அம்பாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் உள்ள இந்திய கவுன்சிலர் சேவை விண்ணப்ப மையங்களில் சமர்ப்பிக்க முடியும். இந்த நிலையில் இந்தியாவுக்கு புனித பௌத்த யாத்திரை தலங்கள் உட்பட யாத்திரைகளுக்காக பயணிக்கும் இலங்கையர்களுக்கான விசாக்கள் இலகுவாகவும் துரிதமாகவும் வழங்கப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 10 அல்லது அதற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் குழுக்களாக யாத்திரைகளை மேற்கொள்பவர்களுக்கான விண்ணப்பங்களை பத்திர சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு உறுதிப்படுத்தில் அவ்வாறான விண்ணப்பதாரர்களுக்கான விசாக்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயத்துக்கு சேவையை வழங்கும் முன்னாள் தரப்பு சேவை வழங்குநரில் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு ஏற்பட்ட மாற்றத்தை அடுத்து இந்த செயற்பாடு தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் 2026 ஜூலை 7ஆம் தேதி முதல் புதிய சேவை வழங்குநர் தமது பணிகளை ஆரம்பித்திருக்க நிலையில் இலங்கையைச் சேர்ந்த யாத்ரீகர்களுக்கான விசாவை இலவசமாக வழங்கும் முறையை மீள அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. முன்னர் காணப்பட்ட நடைமுறையைப் போலவே இவ்வாறான விண்ணப்பங்கள் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சினால் உறுதிப்படுத்தப்பட்டவையாக இருக்க வேண்டும். இவ்வாறான யாத்திரிகர்களுக்கான விசாக்கள் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் குழுக்களாக பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு வழங்கப்படுவதோடு அவர்கள் குழுக்களாகவே அல்லது தனிப்பட்ட ரீதியிலே ICIC விசா விண்ணப்ப நிலையத்துக்கு தமது உயிரியல் அடையாளங்களை சமர்ப்பிப்பதற்காக செல்ல வேண்டும். இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் புதிய கட்டுப்பாடுகளின் கீழ் இது அத்தியாவசியமான ஒரு தேவையாகிறது. இருந்த போதிலும் 12 வயது முதல் 70 வயது வரையான விண்ணப்பதாரிகளை இவ்வாறான உயிரியல் அடையாளங்களை வழங்க வேண்டிய தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்நிலையில் அந்த நிலையங்களுக்கு தமது உயிரியல் அடையாளங்களை வழங்குவதற்காக செல்லும் ஏனைய சிரேஷ்ட பிரஜைகளை கவனத்தில் கொண்டு அவர்களது காத்திருப்பு நேரத்தை சாத்தியமான அளவில் குறைப்பதற்காக விசேட நடைமுறைகள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் TRT தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி TRT தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள VT கேஷன் கரி.

0: என்றார். கார்கில் போர் வெற்றி தினத்தையொட்டி அந்த போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நேற்று மரியாதை செலுத்தினார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்தவர்களிடம் தமிழக வெற்றி கழகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு சென்றவர்கள் யாரும் திரு விஜய் முதல்வராக வேண்டும் என்று தேர்தல் பணியாற்றியவர்கள் அல்ல என்றார். தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு அக்கட்சிக்கு சென்ற அவர்கள் ஏற்கனவே அங்கு உண்மையாக உழைத்தவர்களை ஓரங்கட்டி பதவிக்கு வர நினைப்பது சந்தர்ப்பவாதமாகும் என்று திரு ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டார்.
2: 10 ஆண்டுகள் மந்திரியாக இருந்து 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வளர்த்த கட்சியை வளர்த்துவிட்ட கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு போறவங்க தாவேக்காவை தூக்கி எறிய எவ்வளவு நாள் ஆகும்? அதை புரிஞ்சுக்கிட்டு தாவேக்கா நிர்வாகிகளும் தாவேக்கா தலைவர் விஜய் மறந்துகிட்டா சரிதான். வந்தவங்களை வச்சு அவங்க கட்சி நடத்தி ஜெயிச்சு வரல, ஜெயிச்சதுக்கு முன்னாடி வராங்க. அதனால அவன் வந்து அந்த கட்சி தான் விழிப்பா இருக்கணும்.
1: எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போல எடப்பாடி திரு பழனிசாமி தம்மை எதிர்ப்பவர்களையும் அனுசரித்து செல்வதாக திரு ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். அதையும் மீறி அதிமுகவில் இருந்து வெளியே சென்றவர்கள் வீணாக போவார்கள் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும் என்று அவர் கூறினார்.
0: தொடர்ந்து போர்கள் நடக்கும் பகுதியில் இயக்கப்படும் கப்பல்களில் கிடைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்கும் முன்பு அங்குள்ள பாதுகாப்பு நிலவரத்தை கவனத்தில் கொள்ளும்படி இந்தியர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சராக பிரல்காத் ஜோஷி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுடெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டத்தின் எதிரொலியாக கல்வி அமைச்சர் பதவியை தர்மேந்திர பிரதான் நேற்று முன்தினம் ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நுகர்வோர் விவகாரம், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரல்காத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சராக பிரல்காத் ஜோஷி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரியுடன் கல்வித்துறை அதிகாரிகளுடனும் அவர் ஆலோசனைகளை மேற்கொண்டார். இந்தியாவில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்து மௌனம் காத்ததற்கு பாலிவுட் நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பிரபலங்களை பலர் குறை கூறி வருகிறார்கள். நீட் மருத்துவ தேர்வு தாள் கசிந்ததாக அடுத்தடுத்து தன்னகர் புதுடில்லியிலும் மற்ற இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன. ஆனால் அவற்றுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் பிரபலங்கள் பலர் மௌனமாக இருந்தார்கள். அவர்களை பொதுமக்கள் பலர் கோழை என்று கூறுகிறார்கள். அவர்கள் நடித்த படங்களை நாங்கள் தான் பார்த்தோம். எங்கள் ஆதரவின்றி அவர்களுக்கு புகழும் செல்வமும் கிடைத்திருக்க மாட்டா. இப்போது எங்களுக்கு உதவி தேவைப்படும் போது அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்று சென்னையைச் சேர்ந்த ஒருவர் குறிப்பிட்டார். சமூக ஊடகத்தில் ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவாக பதிவிட்டிருக்கலாம் என்று டெல்லியைச் சேர்ந்த மற்றொருவர் தெரிவித்திருக்கிறார். இறுதியில் சல்மான்கான், அனுபம் கேர் போன்ற பாலிவுட் நட்சத்திரங்கள் சிலர் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் அரசாங்கத்தின் பிழைகளை பற்றி நேரடியாக பேசாததால் அதற்கும் பொதுமக்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். அரசாங்கத்தை குறை கூறினால் தங்கள் தொழில் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் பிரபலங்கள் பலர் பேசாமல் இருந்து விட்டதாக ஒருவர் தெரிவித்தார். இருந்தாலும் அதிகளவு புகழ் பணம் கொண்ட பிரபலங்களுக்கு பாதிப்பு எதுவும் நேர்ந்திருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மாணவர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
1: சென்னை சைதாப்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர் பெருமன்றத்தைச் சேர்ந்தவர்கள் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை தகர்க்கும் நீட் தேர்வு தேவையில்லை என்று கூறினர். தடையை மீறி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் தடுத்தபோது இருதரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே தமிழ்நாட்டில் தொடங்கும் நீட் எதிர்ப்பு போராட்டம் நாடு முழுவதும் விரிவடையும் என்று நீட் எதிர்ப்பு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு மணிரத்னம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வால் உயிரிழந்த தன் தங்கை அனிதாவை தொடர்ந்து உயிரிழந்த அனைத்து மாணவர்களுக்கும் இரங்கல் தெரிவித்தார்.
3: போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நீட்டுக்கு எதிராக மணல இருந்துட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய அனித இறந்தப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கல. அது இப்போ மாணவர்கள் அங்கங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் நீர்த்து போயிடக்கூடாது, இந்த போராட்டம் அடுத்த லெவல் நோக்கி முன்னேறணும், நம்ம இலக்கு நீட்டு விளக்கை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்.

0: இந்த அடுத்தகட்ட போராட்டம்.
1: நீட் தேர்வுக்கு எதிராக எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகே தமிழ்நாடு இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் பேரணி நடைபெற்றது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை கூட்டுரோடு, தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் உள்ளிட்ட இடங்களில் காங்கிரசார் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி கோவையில் அனைத்து முற்போக்கு இயக்கங்கள் சார்பில் மனித சங்கிலி நடைபெற்றது. இதனிடையே கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான், அமைச்சர் பதவியில் இருந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருப்பதை விட நீட் தேர்வு நிரந்தரமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்றார். இதனிடையே டெல்லி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிக்க அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் ஃப்ரீமான் நகரில் திரண்ட ஏராளமானோர் இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். சீர்திருத்தங்களுக்கான கோரிக்கை இத்துடன் நின்றுவிடக்கூடாது என்றும் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்யும் வரை அது தொடர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.
2: தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் தேர்வு நடைமுறைகளை முழுமையாக மாற்றியமைக்கும் பணிக்குழுவை அறிவித்திருக்கிறார்.
3: நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சராக இருந்த திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் மாணவர்கள், இளைஞர்கள் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்பின. அழுத்தம் அதிகரித்ததால் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதைத் தொடர்ந்து உணவுத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷியிடம் கல்வித்துறை கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் திரு மோடி நேற்று வெளியிட்ட வீடியோவில் மாணவர்களின் எதிர்காலத்துக்காக அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மாணவர்களின் வாழ்க்கையை கெடுத்தவர்கள் சிறையில் வாடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வருவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் திரு மோடி கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நம்பகத்தன்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் தேர்வு முறைகள் இருக்க வேண்டும் என்றும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உச்சபட்சமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இன்போசிஸ் இணை நிறுவனர் திரு நந்தன் நிலைக்கடை தலைமையில் உயர் அதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்பட உள்ளதாக திரு மோடி கூறியுள்ளார்.
4: ஹமாரி பரீட்சா பத்தி சப்சே ஜாதா
2: உலகளவில் புகழ்பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர் நந்தன் நிலக்கனி தலைமையில் நிலைக்குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது.
4: டெக்னாலஜி கா உபயோக ஹோ இன் சாரி பாத்தோ கோ தியான் ரக்தே ஹுயே விஸ்வ பிரசித்த டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் ஸ்ரீமான் நந்தன் நிலக்கனி ஜி கே நேத்ருத்வ மே ஏக் ஹை பவர் டாஸ்க் ஃபோர்ஸ் பனானே கா நிர்ணய.
2: நுழைவுத் தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை அமல்படுத்துவது குறித்து இந்த குழு ஆய்வு செய்யும்.
3: இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் வரும் தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு மோடி தெரிவித்துள்ளார். இந்த குழுவில் இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு சோம்நாத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி, புலனாய்வுத்துறை முன்னாள் தலைவர் திரு தபன் தேகா, கல்வித்துறை முன்னாள் செயலாளர் திருமதி அனிதா கர்வால், தளவாட நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே 2024 நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டுக்கு பிறகு அமைக்கப்பட்ட இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு கே ராதாகிருஷ்ணன் குழுவின் தற்போதைய நிலை என்ன என்று மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேரளாவைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி திரு ஜான் பிரிட்டாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அந்த குழு தாக்கல் செய்த 184 பக்க அறிக்கையின் நிலை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
2: தொடர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துவிட்ட போதிலும் நாடாளுமன்ற முடக்கம் தீருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அத்துடன் தேர்வு முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு இன்று தாக்கல் செய்யும் சட்ட திருத்த மசோதா மீதான எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. டெல்லி போராட்டத்துக்கு அடுத்ததாக பஞ்சாபில் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் போராட்டம் நடத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் திப்கே தெரிவித்திருக்கிறார்.
1: பஞ்சாப் மாநிலத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு, 12 வகுப்பு ஆங்கில தேர்வு, மருந்தக அலுவலர் தேர்வு உள்ளிட்ட 6 தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் கல்வி அமைச்சர் திரு ஹர்ஜோத் பைன்சின் ராஜினாமா செய்ய காங்கிரசும் பாஜகவும் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அபிஜித் தீப்கே, டெல்லி போராட்டம் தற்போதுதான் முடிந்துள்ளதால் சற்று அவகாசம் தேவைப்படுவதாக கூறினார். பஞ்சாப் விவகாரத்தையும் கையில் எடுப்போம் என்ற அவர் அதற்கான திட்டமிடலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார்.
2: எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும்.
5: பஞ்சாப்
6: பேப்பர் லீக் பிளானிங்
1: போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்வது குறித்து அரசுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக திரு தீப்கே கூறினார். இதனிடையே பீகார் மாநிலம் பாட்னாவில் மாணவர் போராட்டத்தின்போது அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கைது செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் திரு லாலு பிரசாத்தின் மகன் திரு தேஜ் பிரதாப் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை 24 மணி நேரத்திற்குள் விடுதலை செய்யாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று அவரது சகோதரரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான திரு தேஜஸ்வி யாதவ் எச்சரித்துள்ளார்.
2: தொடர்ந்து கர்நாடகம் காவிரி நீர் தர மறுத்திருக்கின்ற நிலையில் டெல்டா மாவட்டங்களில் குருவியை தொடர்ந்து சம்பா சாகுபடிக்கும் சாதகமற்ற சூழல் நிலவுகிறது. வளர்ந்து வரும் மக்கள் தொகை, சுருங்கி வரும் இயற்கை வாழ்விடங்கள், காடுகளின் எல்லைப் பகுதிகளில் அதிகரித்து வரும் மனித குடியிருப்புகள் ஆகிய காரணங்களால் இந்தியாவில் மனித வனவிலங்கு மோதல் ஆண்டுதோறும் தீவிரமடைந்து வருகிறது. இது சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மட்டுமன்றி கிராமப்புற மக்களின் உயிர் பாதுகாப்பு, விவசாயம் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தையும் நேரடியாக பாதிக்கும் சமூக சவாலாக உருவெடுத்திருக்கிறது. இந்த பிரச்சினைக்கு அறிவியல் அடிப்படையிலான நீடித்த தீர்வுகளை உருவாக்கும் நோக்கில் கோவை தடாகம் சாலையில் உள்ள மத்திய மாநில வனப்பணி அகாடமியில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் மனித வனவிலங்கு மோதல் குறித்து தேசிய சிறப்பு மையம் மற்றும் தேசிய மனித வனவிலங்கு மோதல் இணையதளம் ஆகிய இரண்டு முக்கிய திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டன. வன மேலாண்மையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் முயற்சியாக இவை கருதப்படுகின்றன. இந்திய வனவிலங்கு நிறுவனம் மற்றும் சலிம் அலி பறவையில் மையத்தின் ஒருங்கிணைப்பில் கோவையில் செயற்பட உள்ள தேசிய சிறப்பு மையம் வெறும் ஆராய்ச்சி நிறுவனமாக இல்லாமல் நாட்டின் வனவிலங்கு மேலாண்மை கொள்கைகளுக்கு அறிவியல் வழிகாட்டுதலை வழங்கும் மையமாக உருவாக்கப்பட்டுள்ளது. மனித வனவிலங்கு மோதல்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விலங்கு இனத்திலும் மாறுபடும் தன்மையுடையவை என்பதால் அதற்கேற்ப தனித்துவமான மேலாண்மை உத்திகளை உருவாக்க இந்த மையம் நடவடிக்கை மேற்கொள்ளும். குறிப்பாக காப்பகங்களை விட்டு வெளியேறும் புலிகள், குடியிருப்பு பகுதிகளில் நுழையும் சிறுத்தைகள், மனித யானை மோதல்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட தீர்வு முறைகள் வகுக்கப்பட இருப்பதான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிவகாசி பகுதியில் சட்டவிரோத பட்டாசு ஆலைகளை தடுப்பதற்கு விதிமீறல் காரணமாக மூடப்பட்ட ஆலைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
3: செங்கமலப்பட்டியில் அனுமதியின்றி இயங்கிய பட்டாசு தயாரிப்பு கூடத்தில் நேற்று ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தில் பலியானோரின் குடும்பத்தினர் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு அரசு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர்.
7: என் பிள்ளைகளை வச்சுட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இருக்கையிலே இப்ப அவர் இல்லவும் இல்ல. எங்களுக்கு என் பிள்ளைய படிப்புக்கு எங்க வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அரசாங்கம். இது மேல ஒண்ணும் சொல்ல முடியல, என்னால சொல்ல முடியல.
3: விதிமீறல்களை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் 200 மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் கூறினர். அதனால் வேலை இழந்த நிலையில் சில தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக நடத்தப்படும் ஆலைகளுக்கு செல்வதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் வலியுறுத்தினர்.
8: சட்டவிரோத
3: பட்டாசு ஆலைகளில் பணிபுரிவதை தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வை தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றும் பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கேட்டுக் கொண்டனர்.
2: தொடர்ந்து சாந்தனூர் அணையின் நீர்மட்டம் சரிந்ததால் ஆடிப்பட்ட விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலை விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறார்கள்.
1: அண்மை காலமாக அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததன் காரணமாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் 50,000 ஏக்கர் பாசனத்திற்காக அணையில் இருந்து நீர் திறக்கப்படுவது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. நெல் மற்றும் இதர பயிர்களுக்கான ஆடிப்பட்ட விவசாய பணிகள் தொடங்க முடியாததால் விவசாயிகள் இழப்பை எதிர்கொண்டுள்ளனர்.
9: இருக்கக்கூடிய வறட்சியின் காரணமாக பயிரிடப்பட்டு இருக்கக்கூடிய மானாவாரி பணிலாம், மானாவாரி கம்பு, அதுக்கு கரும்பு, இரவையில இருக்கக்கூடிய கரும்புலாம் எல்லாமே வருஷம் வந்து தாங்கி போச்சு. அதால ஒவ்வொரு விவசாயிக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 20,000 ல இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிட்டு பரிந்து வச்சுருந்துருக்காங்க.
1: திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தண்ணீர் இன்றி குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வலங்கைமான் அருகே பைத்தஞ்சேரி, புலவர் நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் நடவு செய்யப்பட்ட விளைநிலம் பாலம் பாலமாக வெடிக்க தொடங்கியுள்ளது. நிலத்தடி நீர்மட்டமும் அகல பாதாளத்திற்கு சென்றதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.
5: இந்த குருவையை நம்பி நாங்க கொஞ்சம் விதையெல்லாம் விட்டு எல்லாம் ரெடி பண்ணி பார்த்தப்ப சுத்தமா ஜூன் வர வேண்டிய தண்ணி இதுவரைக்கும் தண்ணி வரவில்லை. போர்லையும் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப குறைஞ்சு போனதுனால கருகி போய் சுத்தமா மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறோம்.
1: பாதிப்பு குறித்து அதிகாரிகள் விரைந்து கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2: தொடர்ந்து கட்டாய உழைப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 301 சட்டப்பிரிவின் அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கையின் கீழ் இந்தியாவை மிக குறைந்த 10% சுங்கவரி வரம்பில் அமெரிக்கா வைத்துள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டு வந்த பயங்கரவாத தாக்குதல் சதி திட்டத்தை அந்த மாநில காவல்துறையினர் முறியடித்துள்ளார்கள். இது தொடர்பாக காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 1.3 கிலோ வெடிப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயுத உற்பத்தி, ராணுவ ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு ஆகிய துறைகளில் இந்தியா தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். நேர்மையான அரசியல்வாதிகள் தேர்தலில் வெல்வது கடினமாகிவிட்டது, ஆகவே இனி தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன் என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா அவர்கள் திடீரென அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
3: மாண்டியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வருணா சட்டமன்ற தொகுதி மக்கள் தம்மை மீண்டும் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாக தெரிவித்தார். ஆனால் 2028 வரவுள்ள தேர்தலில் போட்டியிடக்கூடாது என தாம் முடிவெடுத்து விட்டதாக திரு சித்தராமையா கூறினார். கடந்த காலங்களில் தேர்தலில் போட்டியிடும்போது மக்கள்தான் வேட்பாளர்களுக்கு பணம் தருவார்கள் என்றும் வெற்றியை உறுதி செய்வார்கள் என்றும் தெரிவித்த அவர், அந்த சூழ்நிலை தற்போது இல்லாமல் போய்விட்டது என்றார். இப்போது தேர்தலில் போட்டியிட்டால் மக்களுக்கு பணம் தர வேண்டியதாகிவிட்டது என்ற திரு சித்தராமையா, அரசியலில் தற்போது ஊழல் மலிந்து விட்டது என்றும் கூறினார். நேர்மையான அரசியலுக்கு நிற்பதற்கு கால் இல்லை என்ற திரு சித்தராமையா, இந்த பின்னணியில் இனிவரும் தேர்தல்களில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவுக்கு தாம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். அடுத்த தேர்தலின் போது தமக்கு 82 வயதாகிவிடும் என்பதும் உடல்நல பிரச்சினையும் தாம் இந்த முடிவு எடுத்ததற்கான இதர காரணங்கள் என்று அவர் குறிப்பிட்டார்.
2: தொடர்ந்து இந்தியாவின் புதிய 200 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளுக்கு நேபாள அரசு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அனுமதியை வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் இந்திய ரூபாய் நோட்டுகளை இந்தியா தவிர பிற நாடுகளிலிருந்து நேபாளத்துக்கு கொண்டு வரக்கூடாது என்றும், அதேபோல் நேபாளத்திலிருந்தும் இந்திய ரூபாய் நோட்டுகளை இந்தியா தவிர பிற நாடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடாது என்றும் நேபாள ராஷ்டிரிய வங்கி அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்துக்கு சுற்றுலா செல்வோர் தங்களது கையில் ரொக்கமாக 5000 அமெரிக்க டாலர் மதிப்பில் சுமார் 483000 இந்திய ரூபாய் வரை எடுத்து செல்லும் பட்சத்தில் சுங்கத்துறையினரிடம் தெரிவிக்க வேண்டியதில்லை என்றும், அந்த பணம் இந்திய கரன்சியாக இருப்பின் 100 ரூபாய் நோட்டுக்கு மேல் மதிப்பு கொண்டதாக இருக்கக்கூடாது என்றும் நேபாள ராஷ்டிர வங்கி தெரிவித்துள்ளது. $5000 மதிப்புக்கு கூடுதலான தொகையை ரொக்கமாக எடுத்து சென்றால் சுங்கத்துறையினரிடம் அதனை தெரிவிக்க வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது.
3: யுனெஸ்கோவின் இந்த பட்டியலில் இணையும் இந்தியாவின் 45வது தளம் இதுவாகும். வாரணாசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சாரநாத் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. புத்தர் தமது முதல் போதனையை வழங்கிய இந்த இடம் உலகம் முழுவதும் உள்ள பௌத்தர்களுக்குமான யாத்திரை தலமாக விளங்குகிறது.
2: இனி சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,06,960 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,370 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 240 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ராணுவ தாக்குதல்களை நிறுத்தியதை தொடர்ந்து நேற்று காலை வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் விலைகள் சரிந்தன. கடந்த இரண்டு மாத கால உச்சத்திலிருந்து இந்த விலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான போரின் போது அமெரிக்கா வசமுள்ள ஆயுத களஞ்சியம் குறைந்து வருவதாக வெளிவந்த செய்திகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்திருக்கிறார்.
8: அமெரிக்க ராணுவத்தின் கூட்டுப்படை தலைவர்கள், அவையின் தலைவர் ஜெனரல் டேன் கெய்ன், வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் போன்ற ஆயுதங்கள் தீர்ந்து வருவதாக வெள்ளை மாளிகைக்கு அறிவித்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டன. எவ்வாறாயினும் அதனை மறுத்த டொனால்ட் ட்ரம்ப், உலகின் வேறு எந்த நாட்டை விடவும் அமெரிக்காவிடமே அதிக ஆயுத களஞ்சியம் காணப்படுவதாக தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு தேவையான அளவை விட அதிகமாகவே ஆயுத கையிருப்பு உள்ளதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியின் போது ட்ரம்ப் வலியுறுத்தினார். இதனிடையே ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்க தூதுவர் மைக் வோல்ஸ் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தொடர்ச்சியாக 13 நாட்களுக்கு அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பர தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தன. எப்படியாயினும் கடந்த வார இறுதியில் இரு தரப்பில் இருந்த மோதல்கள் எதுவும் பதிவாகவில்லை. இவ்வாறாக அமெரிக்கா தனது தாக்குதல்களை நிறுத்தும் வரை தானும் பதிலடிகளை வழங்குவதை நிறுத்தி வைப்பதாக ஈரான் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ரோய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் ஈரான் மற்றும் அமெரிக்காவிடம் முன்வைத்த முன்மொழிவுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகவில்லை எனவும் அவற்றை இடைநிறுத்தியுள்ளதாகவும் ஞாயிற்றுக்கிழமை அல் அரபியா மற்றும் அல் ஹதாத் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹோமஸ் நீரிணையில் புதிய வழித்தடம் ஒன்றை உருவாக்குவதை ஈரான் நிராகரித்துள்ளதாகவும் பாகிஸ்தான் அதிகாரிகளிடமும் அது தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணளவாக இரண்டு வாரங்களாக தொடர்ந்த ராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னர் அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தியதை அடுத்து நடைபெற்றுள்ளது. கடந்த இரண்டு நாட்களாக ஈரான் மீது அமெரிக்காவின் ராணுவ தாக்குதல்கள் எதுவும் பதிவாகவில்லை. இதனிடையே வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்துள்ளது. தொடர்ந்து 13 நாட்களாக நடைபெற்று வரும் ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு ராணுவத்திற்கு உத்தரவிட்ட நிலையில் ஈரானிடமிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக மாத்திரமே வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தமது படைகள் தாக்குதல் நடத்தியதாகவும் தற்போது தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுள்ளமையால் பதில் தாக்குதல்களை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்துள்ளது. போர் ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணையின் கையிருப்பு போதாமையால் ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு ராணுவத்திற்கு நேற்று உத்தரவிட்டார்.
2: தொடர்ந்து அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள சியட்டல் நகரில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. இருவர் சம்பவ இடத்திலே இறந்தார்கள். 5 பேருக்கு காயம் ஏற்பட்டதாக சியட்டல் தீயணைப்புத்துறை கூறியிருக்கிறது. காயமடைந்தோரில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபலமான ஸ்பேஸ் நீடில் கோபுரத்துக்கு அருகில் இருக்கும் சியட்டல் நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை சுமார் 6 மணிக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரியவருகிறது. ஆண்டுதோறும் நடக்கும் விட்டோப் சீட்டல் உணவு விழாவில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது. பலர் தங்களை காப்பாற்றிக் கொள்ள சம்பவ இடத்திலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடியதாக குறிப்பிடப்படுகிறது. சம்பவ இடத்தில் இருந்த சிலர் துப்பாக்கிச்சூட்டின் சத்தத்தை கேட்டு முதலில் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடப்பதாக நினைத்ததாக கூறினார்கள். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் தாக்குதல் நடத்தியதாக நம்பப்படும் முக்கிய சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஜெர்மனி குடியுரிமை பெற்ற 21 வயது அப்துல் தலட் லெபனானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. ஓரின சேர்க்கை சமூகத்தினரின் கிறிஸ்தவ ஸ்ட்ரீட் டே நிகழ்ச்சியின் போது அவர் கூட்டத்துக்குள் வாகனத்தை ஓட்டியதாக சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவத்தில் பெண்ணொருவர் இறந்தார். 29 பேர் காயமுற்றார்கள். சந்தேக நபர் IS பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளர் என்றே கூறப்படுகிறது. சந்தேக நபரை காவல்துறையினர் உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை 6 மணிக்கு கண்டுபிடித்ததாக காவல்துறை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது. அப்போது அவர் கத்தியொன்றை ஏந்தி காவல்துறையினரை நோக்கி ஓடி வந்ததால் அவரை சுட்டதாக காவல்துறை எக்ஸ் பதிவில் விளக்கியது. அதில் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு 3 விண்வெளி வீரர்கள் நேற்று பாதுகாப்பாக திரும்பியிருக்கிறார்கள். விண்வெளியில் அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் கூட்டாக சேர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அமைத்திருக்கின்றன. அந்த விண்வெளி நிலையத்தில் அமெரிக்க விண்வெளி வீரர் கிறிஸ் வில்லியம்ஸ், ரஷ்ய விண்வெளி வீரர்கள் செர்கோய் குட்ஸ்வெர்ஸ்கோவ், செர்கோய் மிகேஃப் ஆகியோர் 8 மாதங்களாக தங்கியிருந்து ஆய்வு மற்றும் பராமரிப்பு பணிகளை செய்து வந்தார்கள். இந்நிலையில் மூன்று பேரும் தங்கள் பணி முடிந்ததை அடுத்து சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ரஷ்யாவின் சோயுஸ் MS-28 விண்கலம் மூலம் பூமிக்கு புறப்பட்டார்கள். அந்த விண்கலம் கஜகஸ்தானில் உள்ள தெஜிகாஸ்தானில் இருந்து தென்கிழக்கே தரையிறங்கியது. இதையடுத்து மூவரும் விண்கலத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியே வந்தார்கள். மூன்று பேரில் வில்லியம்ஸ், மிகேஃப் ஆகியோருக்கு இது முதல் விண்வெளி பயணமாகும். ஸ்வெர்ஸ்கோவுக்கு இரண்டாவது விண்வெளி பயணம் இதுவாகும். ஜப்பானிய பிரதமர் சனாயி தக்காச்சி விடிய விடிய கண்விழித்து வேலை பார்ப்பதாக பயந்திருக்கிறார். நாளுக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் தூங்குவதாக அவர் சென்ற வாரம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். மின்னஞ்சல்களுக்கு பதிலளிப்பது, ஆவணங்களை சரிபார்ப்பது, அதுபோக வீட்டு வேலைகளையும் செய்வது என்று பல வேலைகள் இருப்பதாக அவர் கூறுகிறார். அந்த பதிவு குறித்து ஜப்பானில் பரவலாக பேசப்படுகிறது. அவர் கடினமாக உழைப்பவர் என்றாலும் ஓய்வு எடுப்பது முக்கியம் என்று பலர் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். பொறுப்புகளை மற்றவர்களுக்கு பயந்தளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் ஜுசிரா டமாக்கி அக்கறை தெரிவித்திருக்கிறார். தூக்கம் போதாவிட்டால் அளவுக்கு அதிகமாக அசதி இருக்கும். அத்தகைய அசதி மது போதைக்கு சமம் என்று வேறொரு எதிர்கட்சி உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு செயல்பட்டால் அரசாங்கத்தை ஒழுங்காக வழிநடத்த முடியாமல் போகலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஜப்பானில் வேலை வாழ்க்கை சமநிலையை அடைவது பெரும் சவாலாக இருக்கிறது. வேலைக்கு மிதமிஞ்சிய முக்கியத்துவம் அளிக்கும் நடைமுறையை பிரதமர் மறுபடியும் பிரபலமாக்குவதாக பலர் குறை கூறியுள்ளார்கள். தெற்கு சீனாவில் நவல் புயல் நேற்று கரையை கடந்தது. அப்போது பெய்த மழை வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலியாக்கினார்கள். சீனாவின் தெற்கு மாகாணமான குவாங்டாங்கில் ஷங்ஷோ மற்றும் சான்வி அருகே நவல் புயல் நேற்று காலை கரையை கடந்தது. அப்போது 162 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதோடு கனமழையும் பெய்தது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்து போனார்கள். காய்கறிகளில் ஊட்டச்சத்து குறைந்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாக பழங்கள், காய்கறிகள், தானியங்களில் விட்டமின்கள், தாதுக்கள் குறைந்து வருகின்றன. இதற்கு பல காரணங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதிக விளைச்சல் தரும் புதிய பயிர் வகைகள், தீவிர வேளாண்மை முறைகள் முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. மீளுருவாக்க வேளாண்மை மண்ணின் இயற்கை வளத்தையும் உயிரியல் அமைப்பையும் மேம்படுத்தும் வேளாண்மை முறையாகும். அதனால் ஊட்டச்சத்து அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆய்வுகளில் மீளுருவாக்க வேளாண்மையில் விளைந்த கீரை, பட்டாணி, கரட் போன்றவற்றில் இரும்பு உள்ளிட்ட சத்துக்கள் பல மடங்கு அதிகமாக இருக்கின்றன. மண்ணின் ஆரோக்கியம் முக்கியம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மண்ணில் வாழும் நுண்ணுயிரிகள், பூஞ்சை வலைப்பின்னர்கள் தாவரங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச உதவுகின்றன. நவீன வேளாண்மை பாதிப்பு, அதிக உழவு, ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மண்ணின் உயிரியல் அமைப்பை சேதப்படுத்துகின்றன. ஊட்டச்சத்துள்ள உணவை பெற மண்ணின் ஆரோக்கியம் முக்கியம் என்கின்றது நியூகாசல் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு. ஆரோக்கியமான மண் அதிக ஊட்டச்சத்துள்ள உணவை உருவாக்குகிறது. புதிய வேளாண்மை முறை பற்றிய விமர்சனங்களும் உள்ளன. இந்த வேளாண்மை முறைக்கு அதிக மனித உழைப்பு தேவைப்படலாம், செலவு அதிகமாக இருக்கலாம். எதிர்கால நம்பிக்கையாக மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வேளாண்மை முறைகள் மனிதர்களின் ஆரோக்கியத்துக்கு நிலையான உணவு உற்பத்திக்கு உதவும் என்பதே கருத்தாக இருக்கிறது. மகளின் உயரம் போதவில்லை, அதனால் சுரப்பி நீர் சிகிச்சைக்கு அழைத்து சென்றார் தந்தை. அவர் சீனாவின் குனான் மாநிலத்தைச் சேர்ந்த லீ. மகளின் சிகிச்சைக்கு அவர் மாதந்தோறும் 6000 யுவான், கிட்டத்தட்ட 887 அமெரிக்க டாலரை செலவிடுகிறார். 12 வயது மகளின் உடலில் சுரப்பி நீர் செலுத்தப்படுகிறது. சிகிச்சைக்கு முன்பு ஓராண்டுக்கு 2 முதல் 3 சென்டிமீட்டர் வரை மட்டுமே மகள் வளர்ந்தார். ஆனால் 6 மாத சிகிச்சைக்கு பிறகு அவரது உயரம் 4 முதல் 6 சென்டிமீட்டர் வரை அதிகரித்ததாக தெரிவிக்கப்பட்டது. தமது மகள் எந்த உயரத்தில் இருக்க வேண்டும் என்பதில் சில எதிர்பார்ப்புகள் இருப்பதாக லீ தெரிவித்தார். மகள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதே தனது குறிக்கோள் என்று லீ விளக்கினார். ஆனாலும் ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பது ஆபத்துக்களைத்தான் ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கலாம், உடல் வளர்ச்சி முன்கூட்டியே நின்றுவிடலாம், நிரந்தரமாக வளர்ச்சி குன்றிய நிலை ஏற்படக்கூடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். தென் தாய்லாந்தில் அமைந்திருக்கும் ஒரு பௌத்த ஆலயம் யுனெஸ்கோ உலக மரபுடைமை தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் புசான் நகரில் நடைபெற்ற உலக மரபுடைமை குழு சந்திப்பில் வாட்பிர மத வெரகாமாவின் ஆலயம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தாய்லாந்து அதிகாரிகளும் உள்ளூர் சமூகங்களும் மேற்கொண்ட 14 ஆண்டு முயற்சிக்கு தற்போது அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆலய வளாகம் 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கட்டப்பட்டது. இலங்கை கட்டிடக்கலை பாணியில் 78 மீட்டர் உயர மணிவடிவ ஸ்தூபியை கொண்டுள்ளது. தாய்லாந்தின் முதல் உலக மரபுடைமை தலம் யுனெஸ்கோ பட்டியலில் இடம் பிடித்துள்ள தாய்லாந்தின் 6வது தலம் என்ற பெருமையை இந்த அங்கீகாரம் கொடுக்கிறது. ஜப்பானுக்கும் யுனெஸ்கோ பட்டியலில் புதிய இடம் கிடைத்திருக்கிறது. நாட்டின் பழங்கால தலைநகரங்களான அசுகா, புஜிவாரா ஆகியவை பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. நாராவட்டாரத்தில் அமைந்துள்ள தொல்பொருள் வளாகம் 6ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்தது. இதனுடன் சேர்த்து ஜப்பானின் மொத்த உலக மரபுடைமை சின்னங்கள் 27ஆக இருக்கிறது. எந்த நாட்டவரின் ஆயுட்காலம் ஆக அதிகம் என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகிலே ஜப்பானிய பெண்களின் சராசரி ஆயுட்காலம் தான் ஆக அதிகமாக உள்ளது. அவர்கள் கிட்டத்தட்ட 87 ஆண்டுகள் வாழ்வதாக அந்த நாட்டு சுகாதார சமூகநல அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி உலக தரவரிசையில் ஜப்பான் 41வது ஆண்டாக முதலிடத்தில் இருக்கிறது. ஜப்பானிய ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் சுமார் 81 ஆண்டுகள். உலகளவில் அது 7வது நிலை. ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, இத்தாலி போன்ற நாடுகள் ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டன. புள்ளிவரங்கள் கடந்த ஆண்டு திரட்டப்பட்டன. ஜப்பானில் 2024ஆம் ஆண்டை காட்டிலும் சென்ற ஆண்டு அதிகமானோர் நிமோனியா அல்லது முதுமை காரணமாக இறந்து போனார்கள். அங்கு புற்றுநோய், கோவிட் 19, இதய நோய்கள் ஆகியவற்றால் ஏற்படும் மரணங்கள் குறைந்திருக்கின்றன. பிற நாட்டவருடன் ஒப்பிடும் போது ஜப்பானியர்களின் ஆயுட்காலம் அதிகமாகவே உள்ளது என்று ஜப்பானிய சுகாதார சமூகநல அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் சுகாதார சமூகநல சேவைகளின் உயர்வான தரத்தை அது பிரதிபலிப்பதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இனி விளையாட்டுச் செய்திகளில், கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று முதலிடத்தை கைப்பற்றியுள்ள தம்பலகாமம் குளக்கோட்டான் தமிழ் வித்யாலய மாணவிகளுக்கு ஜெயக்குமாரன் குளோபல் பவுண்டேஷன் அமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரமுகருமான குமார் ஜெயக்குமாரன் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததோடு வாழ்த்து செய்தியொன்றையும் விடுத்திருக்கிறார். கிழக்கு மாகாண வலைப்பந்தாட்ட போட்டியில் முதலாம் இடத்தை பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ள தம்பலகாமம் குளக்கோட்டான் தமிழ் வித்யாலய செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வெற்றி மாணவர்களின் கடின உழைப்பு, விடாமுயற்சி, ஒழுக்கம் மற்றும் குழு ஒற்றுமைக்கு கிடைத்த சிறந்த அங்கீகாரமாகும். அதேபோல் மாணவர்களை திறம்பட பயிற்றுவித்து வழிநடத்திய பயிற்றுவிப்பாளர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை அதிபர் மற்றும் பிள்ளைகளின் முன்னேற்றத்துக்காக அர்ப்பணிப்புடன் துணை நின்ற பெற்றோர்கள் அனைவரும் இந்த வெற்றியின் முக்கிய பங்குதாரர்களாக பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கல்வியுடன் விளையாட்டுத் துறையிலும் சாதனை படைத்து தம்பலகாமம் மண்ணுக்கும் திருவோணமலை மாவட்டத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் பெருமை சேர்த்துள்ள இந்த மாணவர்களின் எதிர்கால பயணம் மேலும் பல வெற்றிகளால் சிறக்க இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். இன்றைய இந்த வெற்றி நாளைய தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான சாதனைகளுக்கான வலுவான அடித்தளமாக அமையட்டும் என்றும் அவரது அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிம்பாபுவேக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 35 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை சிரியஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு தயாராவதற்காக இந்திய ஆடவர் ஹாக்கி அணி 3 நாள் பயிற்சி பயணமாக சுவிட்சர்லாந்து செல்கிறது. AHF ஆசிய யூத் ஹாக்கி 5 சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. மகளிர் அணி வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் ஆசிய யூத் ஹாக்கி 5 சாம்பியன் போட்டியை நடைபெற்றது. முதன்முறையாக ஹாக்கி 5 போட்டி அங்கு நடைபெறுகிறது. காமன்வெல்த் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பழுதூக்கல் போட்டியின் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளி வென்றுள்ளார். F1 கார் பந்தயத்தின் காங்கேரி கிராண்ட்ஃபிரி போட்டியில் பிரிட்டன் வீரரும் மெக்லரோன் சாரதியுமான லாண்டோ நோரிஸ் நேற்று வெற்றி பெற்றார். நடப்பு சாம்பியனான அவருக்கு இந்த சீசனில் இது முதல் வெற்றியாகும். நெதர்லாந்தின் மெக்ஸ் வெர்ஸ்டாப்பன், ரெட்புல் இத்தாலியின் கிமி ஆண்டனி, மெர்சிடஸ் ஆகியோர் முறையே அடுத்த 2 இடங்களை பிடித்துள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.95% இந்திய பெறுமதியில் 109.74% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.75% இந்திய பெறுமதியில் 96.25% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.96% இந்திய பெறுமதியில் 118.04% ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.34% இந்திய பெறுமதியில் 128.52% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.40% இந்திய பெறுமதியில் 68.35% கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நிலைய கலிக நேரம் 10:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழ் வழியில் தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம், பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா. 171 பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது. பட்டிமன்றம் ஆரம்பமாக இடையில் ஓரிரு திரை இசை காணங்கள்.

கலிகநேரம் 10:52 இந்த பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா? எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா? 171வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாகிறது.

நிதிய கலிக நேரம் 10:58. இந்த பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது அம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது அம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா. 171வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நீதிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 171வது பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா? எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா?

0: என்று சொல்லும் பொழுது புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு திறவுகோலாக இருக்கின்றது. சிக்கல்களுக்கு விரைவாக தீர்வு காண முடியுமாக இருக்கின்றது. சமூக முன்னேற்றத்துக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் புத்திசாலிகள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். தலைமைத்துவம், படைப்பாற்றல், தன்னம்பிக்கை ஆகியவற்றை இந்த வரம் என்ற புத்திசாலித்தனம் வளர்க்கின்றது. தன்னையும் பிறரையும் முன்னேற்றத்துக்கான முன்னேறும் ஆற்றலை அளிக்கின்றது இந்த வரம். தொடர்ந்து சாபம் என்று பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் அதிகம் சிந்திப்பதால் மன அழுத்தங்கள் அதிகரிக்கின்றது. எல்லோராலும் புரிந்து கொள்ளப்படாமல் ஒரு தனிமையை உணர்வதாக இருக்கின்றது அதிக புத்திசாலித்தனம். பிறரின் தவறுகளையும் குறைகளையும் நாங்கள் அதிகமாக கவனிப்பதால் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். அதிக எதிர்பார்ப்புகள் காரணமாக மன நிம்மதி கூட குறைந்து போகலாம். சில நேரங்களில் புத்திசாலித்தனமே உறவுகளில் பெரிய இடைவெளிகளை உருவாக்கக்கூடும். ஆகவே இரண்டு அணிகளுக்காகவும் நீங்கள் உங்கள் வாதங்களை வைக்கலாம். உம்மவரின் புத்திசாலித்தனம் வரமா அல்லது சாபமா? பட்டிமன்றத்தை ஆரம்பிக்க வானிலையில் இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கள் ஜோகேஸ்வரியம்மா. ஜோகேஸ்வரியம்மா நலமாக இருக்கின்றீர்களாம்? சட்டப்படி நடந்து விட்டது.
1: சரி, உங்களுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு மற்றது பட்டிமன்றத்தை நடத்த ஆதரவு கரம் தரும் நியூ ஆவண மாளிகைக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த 171st பட்டிமன்றம் ஆரம்பமாகின்றது. மற்றது பட்டிமன்றத்தை சிறப்பிக்க மங்களேஸ்வரன் நடத்தி வரும் கேஜி சவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மற்றது பட்டிமன்றத்தை சிறப்பிக்க வரும் எங்கள் இரு தரப்பு நேருக்கும் அன்புகளையும் அன்பு வணக்கத்தை கூறிக்கொண்டு அதை கேட்டு வந்திருப்பவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அது வானொலி இந்த டிஆர்டி வானொலி எங்களுக்கு இந்த இடத்தை தந்து எங்களை இப்படி பேச வைக்கிறதுக்கு வானொலிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா? நான் பேச வந்தது வரம் என்ற அன்னைக்கு தான் பேச வந்திருக்கிறேன் நடுவர்களே. நன்றி நடுவரவர்களே. எம்மவர்கள் என்றாலே அறிவு, அன்பு, பண்பு என்ற மட்டும் எம்மவர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் வெறும் சுற்றுலா பயணிகளாக அல்ல, அவர்கள் படித்து தம் தம் அறிவுகளை பெருக்கிக் கொண்டு தமக்கான வேலைகளை எடுத்துக்கொண்டு அந்த நாடுகளிலேயே இருந்து பெரிய பெரிய தொழிலாதிபராக இருக்கிறார்கள். இது பெரும் வரம் தானே நடுவரவர்களே. அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள், விஞ்ஞானிகளாக இருக்கின்றார்கள், பல பல தொழில்நுட்பவாதிகளாக இருக்கின்றனர், அறிவாளிகளாக இருக்கின்றனர், எத்தனையோ விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதெல்லாம் பெரிய வரம்
0: தானே
1: நடுவரவர்களே. இந்தியாவில் இருக்கும் கல்லணையை முன்னோர்கள் கரிகாலன் அவர்கள் கட்டினார்கள். இது ஒரு வரம் தானே. இந்த கல்லணையினால் எவ்வளவோ மக்கள் பயன்பெறுகின்றனர். இது ஒரு பெரிய வரம். திருக்குறளை யார் எழுதினார்? ஒரு தமிழன் தானே. உலக நாடுகளிலேயே

0: ഇനി മണ്ടുണ്ടാക്കാലം കൊണ്ട് അന്ത
1: അതല്ല.
0: അപ്പൊ അതെല്ലാത്തെയും ഒരു അന്ത അന്ത അന്ത അന്ത അന്ത ഇതെല്ലാത്തെയും ഒരു കടവലാലയങ്ങളുണ്ട്. ഉമ്മകൾക്ക് അത് പഴയപ്പെട്ടവരാനേ അതൊരു വരമ വന്ന് ഉമ്മകൾ അന്ത നാൾ അന്ത കാലത്തിലെ
1: വാഴ്ന്നായിരുന്നാലയ
0: വരണ്ടാനേ അതും. അപ്പൊ എന്റെ അതേം കൂടിക്കൊണ്ടു മറ്റത് അതേം കൂടിക്കൊണ്ട് എങ്ങൾക്ക് കിടറ്റ വരമേ അത് എല്ലാത്തെയും ചേർത്ത് അപ്പൊ എല്ലാം എങ്ങൾക്ക് വരമേ ഞങ്ങൾ കുതിച്ചാലിയാക കടകളുടെ വരത്തോടെ വരന്താണ് നിങ്ങൾക്ക് നന്ദാക ഇരിക്കും ചൊല്ലിക്കൊണ്ട് ഞാൻ നിങ്ങളുടെ വരുന്നത് ഇവിടെ വരണ്ടേ. നന്ദി വണക്കം
1: കേട്ട് எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமே என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் உருவப்பட்டிக் கொண்டு எம்மவர்கள் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா? 171வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாகி இருக்கின்றது. முதலாவது பட்டிமன்ற பேச்சாளர் தனது வாதங்களை வைத்திருக்கின்றார். தொடர்ந்து இணைந்திருக்கும் தேவன் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: மாலை வணக்கம். கித்தான
1: மாலை வணக்கம். மாலை வணக்கம். ஓ எல்லாத்தையும் கலந்து நாங்கள் சொல்லலாம். எங்கள் புத்திசாலிகளாக இருப்பது எம்மோருக்கே எத்தனையோ பிரச்சனைகளை கொடுக்கின்றது என்ன அப்படியான இதுலன்னு சொல்லலாம். இல்லை எம்மோருக்கே எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கின்ற இரண்டு அணிக்காகவும் நீங்கள் உங்கள் வாதங்களை ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து வந்திருப்பீர்கள் தானே?
2: நான் வந்தது அறிவுண்டான்
1: வரமே என்ற அணிக்காக வந்திருக்கிறீர்கள் நீங்கள். ஓ
2: இந்த புத்திசாலித்தனியா
1: இருப்பது வரமா அல்லது சாபமா? எம்மவர்
2: புத்திசாலியா
1: உங்களது வாதங்களை தாருங்கள். ஓ
2: சரி, இந்த இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கும் நியூ
1: ரூபியான
2: மாளிகைக்கும் என் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி எனக்கு இந்த சந்த இந்த கருத்து சொல்லுது எனக்கு நன்றி தந்த என்ன சந்தபம் தந்த சிஆர்டி வானொலிக்கும் இதை சிறப்பாக நடத்த கீதீஸ்வரன் அவர்களுக்கும் மற்றது இந்த நிகழ்ச்சியில பேசின அம்மாவுக்கும் வரப்போ உறவுகளுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு அவர்களும் தங்கள் கருத்தை சொல்லிக்கொண்டு மற்றது சிவகுமரத்து கேட்கும் எங்கள் உறவுக்கும் நான் சொல்ல கருத்து என் பிள்ளை இருந்தால் அதை மன்னிச்சு கொடுவோம் சொல்லிக்கொண்டு நான் இந்த கருத்தை சொல்லுவாள். இல்ல என்னன்னு சொன்னால் கேட்கும் நாங்க வந்து இப்ப இலங்கையிலிருந்து வெளிக்கணும் பயப்புமே நாங்க எங்களை அந்த நேரம் வந்து சிறுவயிலங்கட அம்மா சொல்லுவா இல்ல தம்பி இந்த என்ன உடியர் 5 மணிக்கு எல்லாம் கேள்வி வந்து நான் நடுவில் ஆங்கிலம் படிக்க போகணும் படிக்க போகணும் 5 மணிக்கு தனி தனிப்பட்ட பாடத்துக்கு. ஓ இல்ல என்ன என்ன காரணம் சொன்னா இப்ப வந்து நாங்கள் இடம் இப்ப எங்கட மொழி எங்களோட மொழியை தான் படிக்க இல்லையில அதோட வந்து என்னோட மொழி கட்டாயம் தேவை அதுக்கு போறது. இப்ப அது முடிஞ்சு வந்து இந்த வீட்டை வந்து போட்டு என்னோட என்னோட பாடசாலைக்கு நெல்லடி சாலைக்கு ஓடுவது அங்க முடிக்க போட வந்து இந்த வழக்க போட பாடசாலையை போடுது. என்ன சொல்லுவான்னு சொன்னா அந்த நேரம் வந்து எங்களோட பெற்றோர் பெற்றோர் வந்து எனக்கு வந்து அந்த இப்படி ஒரு செய்யாட்டு கேள்விசுவன் என்ன நடுவோட நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன். அது வந்து உண்மையில எனக்கு பணமொத்தம் பணம் சேர்க்கறதுக்கு எங்களோட எனக்கு என்ன பொறுத்தவரை இந்த அந்த அந்த அந்த நேரம் வந்து எனக்கு அம்மா அப்பா சொல்லி படிச்ச நான் தான். ஆனால் ஆசிரியர் மேலே படிப்பிக்கிறேன் அது வந்து நானும் ஆசிரியர் மேலே ஒத்து போகாட்டி அது எனக்கு அறிவு தெரியல அது வந்து அப்ப
1: கண்டிப்பா
2: நானும் வந்து ஒத்து போனவுடைய நான் மேலே ஏதோ தனி இங்க வந்து என்ன பொறுத்தவரை நிறைவேற நான் இங்க வந்து கடவுள் என்று நான் இங்க ஜீவன் பாசம் கஷ்டம் தானே அப்ப நான் வந்து இங்க வந்து எல்லாம் ഒരുതെറ്റ് ഉദവില്ലാന്നുണ്ടെങ്കിൽ ഒരുതെറ്റ് ബേലഖണ്ഡി എന്നാലും എല്ലാം എന്റെ തനിപ്പെട്ട ഞാൻ

0: 171வது பட்டிமன்றம் இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கேதி.
0: வணக்கம் வணக்கம். உங்களுக்கு நல்லாயம்மா? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும்
0: நலமாகவே இருக்கின்றோம்.
1: நான் இப்ப பட்டிமன்றத்தில் 171வது பட்டிமன்றம் உண்டுக்கு நடைபெறுறபடியால் கலந்து கொள்ள, இப்போ போன முறை பட்டிமன்றத்துக்கு நான் நின்று இங்கே முதலாவது கிழமை தந்து விட்டு தான் போயிருந்தேன். அதுதான் தொடர்ந்து நாலஞ்சு கிழமை
0: வந்தேன். கிழமையாக முடிவு வந்தது இந்த நாலு கிழமையாக. நீங்கள் போய் திரும்பி வரையத்தான் முடிவு வருது என்ன?
1: வந்தா அதுதான் எனக்கும் சிரிப்பும் வந்தது. அவ்வளவு நீங்க மாசு கணக்கா எடுக்குறீங்க ஒரு தலைப்பை.
0: இல்ல நீங்க பட்டிமன்ற பேச்சாளர் வந்தா தொடர்ந்து உண்டு
1: என்ன நெடுகரம் வரீனம் தானே? அதுதான் சரி பருவாயில்ல. உதவிக்கரம் கொடுக்கும். ஐயோ மறந்து போனோம், பேரை
0: சொல்லுங்க.
1: சரி, நீ ரூபி ஸ்தாபனத்தாருக்கும் எங்களை தியேட்டரையும் முக்கியமாக ஒரு இடம் தந்ததுக்கு அவர்களையும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, இதற்கு தலைவர் தாங்கும் எங்கள் கேதீஸ்வரனுக்கு நன்றி கூறி, என்னது தரப்பு எதிர் தரப்புக்கு வாதிட வரும் நேரலுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, நான் வந்து எம்மர் புத்திசாலிகளாக இருப்பதொரு பரம்
0: என்ற
1: உண்மவர் புத்திசாலியாக இருக்கிற வழியா தானே ஷாப்பிங் பேக்கோட வந்து இன்றைக்கு இவ்வளவு வீடு வாசல் கட்டி இந்தளவு நகைகள் எல்லாம் தேடி புள்ளிகளுக்கு விதம் விதமாக கல்யாணங்கள் சாமத்தியங்கள் எல்லாம் செய்து கோயில்கள் அதுகளும் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அப்ப இது ஒரு பெரம் தானே, புத்திசாலி தினத்துல தானே முன்னேறினவர்கள். புத்தி இல்லாட்டி நாங்களும் சும்மா போய் அதை இது புத்தி உள்ளதான் எப்பவும் முன்னேறுவோம். அது அவையவைந்த கையில தானே இல்லாம இருக்கு. எங்களை என்னென்றால் நான் எங்கட சூழலை பொறுத்து தான் ஒரு வளர்ச்சியை தருவது புத்திசாலித்தனம் வந்து அதிக எதிர்பார்ப்புகளை நாங்கள் எதிர்பார்த்தாலும் மன அழுத்தத்தையும் தந்துடும். என்ன பரம் என்றதுக்கு நன்மை என்னென்றால் திறமை இருக்கு, முன்னேற்றம் வேணும், கல்வி திறமை விழிப்புணர்வு என பலவும் இருக்க வேண்டும். கிடைக்காதான் சிக்கல்களை எளிய முறையில நாங்கள் தீர்த்து விடலாம். எந்த ஒரு விஷயத்திலும் முக்கியமாக கல்வியை சிவந்து விளங்கின பல வேலை வாய்ப்புகள் நிலத்தில இருந்து என்ன சொல்றது மண்ணில் இருந்து வானம் வர தொடக்கூடிய எத்தனையோ பல இதுகளை கண்டுபிடிப்புகளை சொல்லி செய்து விட்டார்கள். சந்திரன்லயே கால வச்ச எங்க மனிதனுக்கு அதோட வரந்தானே அவன் புத்தி உள்ளவன் வழிக்குத்தானே எத்தனையோ விதமான மருந்து வகைகளை எத்தனையோ நோய்களை குணப்படுத்துறான், எத்தனையோ மருந்து வகைகளை கண்டுபிடிக்கிறான். விஞ்ஞானத்தில் எவ்வளவு வளர்ச்சி, இப்ப படிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு விஞ்ஞானம், எவ்வளவு சின்ன சின்ன இது உபகரணங்களை எல்லாம் செய்து செய்து காட்டுகிறார்கள். அப்ப இவ்வளவு புத்திசாலித்தனம் இப்ப இளம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. இதெல்லாம் கடவுளும் ஒரு கொடுப்பன் அவதான். எல்லாருக்கும் புத்திசாலி குணம் எங்களுக்கு புத்தியே.
0: இந்த நேரத்தில் நான் ஒரு கேள்வி என்ன, எதிர்தரப்பினருக்காகவும் ஒரு நல்ல வேலை ஒன்று செய்தவர், தனது நல்ல சம்பளமாக குடும்பம் எல்லாரோடும் வாழ்ந்து ஒருவர் தனது புத்திசாலித்தனத்தை எல்லாத்தையும் விட்டு விட்டு பிரான்ஸுக்கு போனால் உழைக்கலாம் என்று வருகின்றார். பிரான்சில் வந்து இருக்க இடம் இல்லை, விசா இல்லை, எல்லாம் இருந்து 10-15 இடமாகி குடும்பங்களை எல்லாம் இழந்து அவர்களை கூப்பிட முடியாமல் அப்படி இருக்கிறவர் அதுக்கு அவர்களை என்ன வரம் என்றா சொல்லுவாரு?
1: அது வந்து நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டு வந்தவர்களுக்கு ஒரு அனுமதி என்கிற விசா கொடுக்கப்பட்டது.
0: எல்லாம் நாட்டில் பிரச்சனை வந்த எல்லாருக்குமே விசா கொடுக்கப்படவில்லை. எத்தனையோ எத்தனையோ ஆசிரியர்கள், எத்தனையோ அறிவார்ந்தவர்கள் எல்லோருக்கும் கனவிற்கு நிராகரித்திருக்கின்றார்கள். என்ன மற்ற பக்கத்தையும் இருக்கா இந்த பட்டிமன்றத்தில் அதுக்காக தான் சொல்லுவேன். அவர்களுக்காக அந்த புத்திசாலித்தனம் சாபமா தானே இருக்கின்ற
1: சாபமா இருக்கு. ஓ இல்ல அதான் சொல்லுவேனே, புத்திசாலித்தனையும் தகுந்த முறையில பயன்படுத்த வேணும். ஆனா இத்தனையும் படிச்சவங்க வெளிநாட்டுல வந்து அந்த வேலை செய்யல, ஏதோ தங்கட செய்வது சாப்பிடறதுக்காண்டி ஒவ்வொரு வேலையை தான் செய்யணும். லண்டன் கனடா அந்த பக்கங்களும் போயிருந்தால் அதை கொஞ்சம் முன்னேறி இருக்கலாம். நான் சொல்லு
0: இல்ல பிரான்சுக்கு வந்து முன்னேறி இருக்கலாம், அங்க போனா இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம். ஏனென்றால் இங்கிலீஷ் படிப்பதே பெருமையா நிற்கும். ஒரு சாவ கேட்ல நாங்கள் இருக்கின்றோம்.
1: புத்திசாலித்தனம்
0: சாவமா போயிட்டு
1: எனக்கு இங்க நாங்கள் வரவும் இருக்கையில வர வேண்டிய இருக்கையில பிள்ளைகள் வந்துட்டார்கள். என்னையும் கூப்பிட்டோடய இங்க வந்தோம். அதுக்காண்டி இல்ல படித்தவர்களுக்கு அதுகள் கை கொடுக்கும்னு சொல்றேன். அந்த நாடுகள்
0: கூட ஏபிசிடி 26 எழுத்து எழுத தெரியாதவர்கள் கனடால போய் பெரிய பெரிய தொழிலதிபர்களா மாறியவர்கள் எல்லாம் பார்த்துருக்கோம்.
1: அதுதான் சொல்றேன், அங்க போன எல்லாரும் நல்ல தொழிலாளி முதலாளி இந்த என்ன இமோபில் இறங்க அந்த காணிகள் என்ன மாதிரி உழைக்கிறாங்க தெரியுமா? வீடு விற்பனை வாங்குறது விற்கிறது தொழில் எல்லாம் என்ன இல்லாம கடை உண்மையில கேட்டாலும் அதுல வானொலியில எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறார்கள்.
0: இல்ல அதே அதே மாதிரி எத்தனையோ படித்தவர்கள் நல்ல பேராசிரியர்கள் அவர்கள் வந்து விசா இல்லாமல் கைகட்டி தமிழ் கடையில் குறைந்த சம்பள ஊதியத்துக்கு சம்பளம் வாங்குகின்றவர்களாம் வேலை செய்வதையும் பார்த்திருக்கின்றோம். புத்திசாலித்தனத்தால நட்டப்பட்டு நடு ரோட்டுக்கு
1: வந்திருப்பார்கள்.
0: அவர்கள் புத்திசாலி ஆசை இல்ல, உண்பதும் உறங்குவதும் இல்ல. மற்றது எல்லா விடயங்களும் என்ன பற்றி என்ன நிற்பார்கள் அப்படி இப்படி என்ன அந்த புத்திசாலிகள் நான் பேசுவது தவறா சரியா என்று யோசிப்பதெல்லாம் அதாலே அவர்கள் மன அழுத்தத்துக்கு உண்டாகுவார்கள்.
1: மன அழுத்தம் எல்லாருக்கும் தான் வருது. சாபக்கேடு உள்ளவன் மன அழுத்தத்துல சாபம் பெறுவான். வீரம் வரம் பெற்றவனும் அதிக ஆசைப்படுகிறதாலே மன அழுத்தத்துக்கு ஆளாகினம் ரெண்டு எல்லாரும் மன அழுத்தத்துக்கு ஆளாகினம் அதிகமான ஆசை பிடிக்கவே
0: இல்ல ஆசை என்று சொல்லுவதற்கு இல்லை. அவர்களது புத்திசாலித்தனத்தால் அது வரத்துக்குள்ள போகுதா சாபத்துக்குள்ள வருதா? ஆசை இல்லை இதுக்குள்ள. அவர்களது புத்திசாலித்தனம் அவர்களது சாபமா மாறி இருக்கா இப்ப?
1: சிக்கல்களை வந்து எளிய முறையில தீர்த்து விடுவினம். புத்தி இருக்கிறவங்க வந்து சிக்கல்களை எளிய முறையில தீர்த்து போயினம். வாய்ப்புகள் பெற்று எளிதாக உயர்ச்சி அடைவினம். உலக நடப்புகளை
0: இல்ல அதுதான் அந்த நீங்கள் அந்த என்ன இதை விளங்கிக் கொள்ளவில்லை என்ற அந்த பட்டிமன்றத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளாது. எம்மவர்களது புத்திசாலியாக இருப்பது இரண்டாம் எம்மவர் எல்லோருமே புத்திசாலியாக தான் இருக்கின்றார்கள். புத்தி இல்லாமல் ஒருவருமே இல்லை. அது சாபமா வரமா? எத்தனையோ பேருக்கு அது வரமாக இருக்கின்றது, எத்தனையோ பேருக்கு அது சாபம். அவர்களது புத்தி சாபமாக இருக்கின்றது. அதைத்தான் இந்த பட்டிமன்றத்தின் உண்டாக எடுத்து வந்திருக்கின்றோம்.
1: சிறப்பாக இருக்கிறவையும்
0: புத்திசாலித்தனத்தால் இரண்டு வேலைக்கு போகின்றார்கள், கிரெடிட் கட்ட முடியாமல் கடைசியா வீட்டை இழக்கின்றார்கள். அப்போ புத்திசாலித்தனத்தால் சாபத்தை நோக்குகின்றார்கள். அதை பற்றித்தான் இந்த பட்டிமன்றம்.
1: உலகமே ஒரு நாடகம் தானே, அதுல மனிதர்கள் எல்லாம் நடிகர்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஒரு சிலர் வந்து வெளித்தனமா இருக்கிறதால பல கட்டங்கள்ல அவர்கள் ஏமாற்ற பணியினம் தானே.
0: இல்ல நம்ம அந்த சாவன்றாக இன்னொரு விடயத்தை ஆணித்தரமா சொல்லலாம். அந்த மற்றவர்கள் ஒரு பெரிய விடயங்களை செய்வார்கள், ஆனால் ஒரு சின்ன சின்ன தவறுகள் குறைகள் விட்டால் அதை பெருசாக கவனிப்பார்கள். கவனித்து அதனால நான் இதை கண்டுபிடித்தேன் சொல்லி அதற்கு அவர்களுக்கு ஒரு சாபம். அது அந்த அந்த அந்த அந்த புத்திசாலித்தனத்தால் வரும் சாபம் தான் அது. மற்ற அதிகமாக சிந்திப்பதும் ஒரு சாபம் தான் என்ன? ஓம் ஓம் ஓம். அந்த மற்ற எதிர்பார்ப்புகள் கூட இருக்கிறது அதிக புத்திசாலித்தனத்தால், அது அது கூட சாபம் தான். அறிவுள்ளவர் அறிவில்லாதவர் என்ற இது இல்ல பட்டிமன்றத்துக்கானது. ஒருவர் புத்திசாலித்தனா அவரது சாபமா அல்லது வரமா? அவருக்கு ஒருவர் புத்திசாலிக்காக இருப்பது வரமா அல்லது சாபமா?
1: வரம்தான். பலவீனங்களை வெளியில காட்டாம இதுக்கு என்னென்றால் என்ன இது சாபம். சாபமா இருக்கிறவர் வந்து பலவீனங்களை வெளியே காட்டாமல் என்னால முடியும் என்று நடக்க வேணும்.
0: நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்களோட வரவன் ராணிக்கு வலிச்சேருங்கள்.
1: சரி சரி.
0: இல்லை நான் கூறுவது
1: என்ன,
0: புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா?
1: ஓ,
0: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

0: எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரும் என்ற அணிக்காக திருமதி பசுபதி குணநாயகி அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் கிருகப்பற்றி கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். கேது ஏமலந்தரா சந்திரசேகரா?
0: சந்திரசேகரம் ஐயா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கு. நீங்கள்?
0: நாங்களும் அதே நலத்துடன் இருக்கின்றோம். நலத்துடன் நீங்கள் இன்று பட்டிமன்றத்தில் முதலாவது வாரத்திலே இணைந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சியே.
1: நன்றி, நன்றி. வணக்கம் பட்டிமன்ற நடுவர் சபா கிரீசன் அவர்களே, இன்று நீயூருவி நாயமாளிய ஆதரவில் நடைபெறுகின்ற இப்பட்டிமன்றத்தை சீராகவும் சிறப்பாகவும் 170வது பட்டிமன்றத்தை முடிவிட்டு இன்று 176வது பட்டிமன்றத்தை நடத்தும் நடுவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி, இதற்கு முன் டிஆர்டி பட்டிமன்றம் டிஆர்டி வானிலை பட்டிமன்றம் நடத்திய தோழர் சுரேந்திரன், இளங்கோவன், வியூகன், ரவீந்திரன் ஆகியர்களை விட மிஞ்சி மிகவும் சிறப்பாக நெறிப்படுத்தி நல்ல தீர்ப்புகளை வழங்கும் தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சிறப்பான வாழ்த்துக்களை கூறி எனது வாதத்தை வைக்கின்றேன். எம்மவர் புத்திசாலியாக இருப்பது பரமா அல்லது சாபமா?
0: சாபமா.
1: என்ற இது நான் சாபம் என்ற அணிக்காக,
0: சாபம் என்ற அணிக்காக புத்திசாலியாக இருப்பது சாபம் என்ற அணிக்காக
1: வருகிறேன். அதாவது இந்த உலகில புத்திசாலியா இருப்பவர்கள் 192 பேர் சுயநலவாதிகளாக தான் இருக்கிறார். 9% மிகவும் மிகவும் துரோகிகளாக இருக்கிறார்கள். ஒரு ஒரு வீதம் மட்டும்தான் நல்லவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஒரு வீதத்தின் தான் முன்னர் யுவசரி அம்மா சொன்ன மாதிரி கல்லணை கட்டின கரியானா இருந்தாலும் சரி, திருக்குறள் படித்த திருவள்ளுவராக இருந்தாலும் சரி, வெள்ளை போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருந்தாலும் சரி, இவர்கள் இந்த ஒரு வீதத்துக்களை அடங்குகிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் எங்களுடைய தமிழர்கள் கூடுதலாக சாபத்தையே கேடையிருக்கிறார் என்று என்னுடைய கருத்து. அன்று வெள்ளக்காரன் ஆட்சியிலே நாட்டில் புத்திசாலியாக இருந்த பேரறிஞரான சேர்பன் ராமநாதனோ அல்ல சேர்பன் அருணாசலமோ, ராணி அப்புக்காத்து நடேசபிள்ளை போன்றவர்கள் எல்லாம் பெரிய புத்திசாலியாக இருந்தும் கூட எம்மதற்கு எந்த ஒரு நன்மையும் எடுத்து தரவில்லை. இன்று வரையும் தமிழர் சாபக்கிடை தான் அழைத்து கொண்டிருக்கிறார் என்று எல்லாரும் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று திருபாளர் விக்னேஸ்வரர் அவர்கள் அன்று எங்களுடைய போர் முடிவிந்தவுடன் அவர் பெரிய அறைகளை விட்டு அவர் தான் ஒரு புத்திசாலியாக அதண்டு அவரை நாங்கள் ஒரு நல்லவரா என்று நினைத்து கொண்டு வந்தோம். கடைசியா அவர் வந்து என்னத்தை செய்து விட்டு
0: போனார்?
1: ஆனபடியால் எல்லாரும் அதி புத்திசாலியாக இருப்பார்கள். ஆனா பேர்ந்து வருகின்ற பொழுது எங்களிடம் தங்களுடைய எங்களுக்கு இனத்துக்கு சாக கேட்டுதான் செய்தார்கள். அதே போன்று காரங்கள் சுதந்திரன் ஒரு கொழும்பில் ஒரு பிறவில சட்டத்தனியாக இருந்த ஒரு சுதந்திரன் அவரை இந்த நல்ல கட்டிக்காரன் அவரை நாங்கள் இந்த இதுக்குள்ள இழுத்து கொண்டுருவோம்னு சொல்லி தான் இழுத்து கொண்டு வந்தார். என்ன கட்சிக்கு இழுத்து கொண்டு வந்து சொல்லி அவரை நியமன எம்பியா முதல் போட்டு வந்து அடுத்த இடத்துல அவரை எலெக்ஷன்ல கேட்டு வந்து அடுத்த இடத்துல திட்டமிட்டு அவரை ஓரம் கட்டி விட்டார். ஓரம் கட்டி இன்று எங்களுடைய தமிழ்நாடு பாடுற பாட்டை பாடுகிறோம் பாத்தீங்களோ, தனியா வர மாட்டேன் நான்
0: அவரை
1: எவ்வளவு அதி புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அடிமட்டத்தில் எங்களுடைய இனத்திற்கு சாபக்கட்டியை தருகிறார் என்று முதல் கட்டத்தில் என்னுடைய கருத்தை கூறி அடுத்த தரம் என்னுடைய கருத்து வைப்பேன் என்று கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவங்க நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருவாளர் சந்திரசேகரன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பற்றிக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் சுவிஸிலிருந்து திருமதி மோகன் சுருபி அவர்கள். நீண்ட இடைவெளியின் பின் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று இரு கரம் கூப்பி வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: வணக்கம். கேது, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் எல்லாம் வழக்கின்றது. நீங்கள் என்னை வரவேற்றதுக்கு மிகவும் நன்றி. நான் வந்து சாபம் என்ற தலைப்பிலே
0: சாபம் என்ற வந்திருக்கின்றீர்கள்.
2: சின்ன சின்ன ஒரு சிற்றுரை
0: தானே.
2: என்னவென்று சொன்னால் நடுவர்களே, பண்ணைக்காரன் வீட்டில் படுக்க பாயில்லை என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அதே போல்தான் தமிழன் என்று சொன்னால், தமிழன் இப்பொழுது புலம்பெய்ந்த நாடுகள் இல்லை, எங்களோட நாட்டையும் எடுக்கலாம், எங்களுடைய அயல் நாட்டையும் எடுக்கலாம், எல்லா நாடுகளில் இருக்க தமிழர்களையும் நாங்கள் சேர்த்தான் கதைக்க வேண்டும். அப்ப தமிழன் வந்து படித்தவன், தமிழன் புத்திசாலி, தமிழன் தமிழனுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற வேலைகள் வந்து மிகவும் ஒரு கீழ்த்தரமான வேலைகள். 80% நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உலக நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் செய்கின்ற வேலைகள்.
0: கண்டிப்பாக.
2: அப்ப பாருங்கள், தமிழன் புத்திசாலியா இருக்கின்றான், சங்க இலக்கியங்களை எழுதி இருக்கின்றான், கடல் கடந்து வணிகங்களை செய்திருக்கின்றான். தமிழன் செய்யாததே இல்லை, புத்திசாலிதான், அதை யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. அது அது ஒரு வரந்தான், அவனுக்கு கிடைத்த புத்தியை வைத்துக் கொண்டு அவன் வெள்ளைக்காரரை விட இவ்வளவு தரமானவர்கள் தான் எங்களுடைய தமிழர்கள், அதை நான் இல்லை என்று நாங்கள் சொல்லவும் இல்லை, அவர்களுக்கு நாங்கள் எதிரிகளும் அல்ல. இங்க நடக்கின்றவற்றை நாங்கள் நியாயமாக கதைக்க
0: வேண்டும்.
2: பாருங்கள், ஒரு நாட்டிலே இப்ப இந்த கணக்க வேண்டாம், எங்களுடைய இந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் எடுத்து பாருங்கள், அதுல அவர் ஒரு கேள்வி கேட்டு விட்டார், தென்னை மரங்களை அங்க நட்டீங்கள், அது அந்த கேள்வியை கேட்டு விட்டார் என்றவுடன் நீங்கள் பெரிய படித்த புத்திசாலிகள் எல்லாம் எழுதற்கு வழிநடப்பு செய்கின்றீர்கள். அதுல இருந்து நீங்கள் உங்களுடைய ஆன்சர் நீங்க பண்ணலாம் தான் வளர்த்து ஏன் நீங்கள் ஓடுகின்றீர்கள், நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஊழல், உங்களுடைய ஊழல் எல்லாம் இதெல்லாம் ஒரு சாபம், தமிழனை கிடைத்த சாபக்கேடு.
0: தென்னவரமே நடவில்லை, தண்ணி ஊட்டியே என்று சொன்னால் கேள்வி கேட்பார் தானே,
2: கேள்வி கேட்பான் தானே. அப்ப கேள்வி கேட்டவனை அங்கே மடையனாக்கி அவனை அடிக்க போய் அவனை வெளியில புடிச்சு விட்டு அவனுக்கு செய்யாதெல்லாம் செய்து போட்டு தாங்கள் நல்லவர்கள் என்று நெஞ்சை நிமித்தி கொண்டு நீங்கள் வழிநடப்பு செய்கின்றீர்களே, நீங்கள் எல்லாம் சாபக்கேடா இல்லையா, தமிழனை கிடைத்த சாபக்கேடு தானே. இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் சிலருக்கு கோபம் வரலாம், இவன் எப்படி கதைக்கிறான், உள்ளதைதான் நான் எங்க போனாலும்
0: கதைப்பேன்.
2: அந்த கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் ஒரு விடை சொல்லி இருந்தால் அதை எல்லோரும் ஏற்றிருப்பார்கள், அதை நீங்கள் சொல்லதும் சரியன்றதே, எல்லாரும் எல்லாருமே அதன் நியாயத்தை சொல்லி இருப்பார்கள். அந்த கொமன்ஸ் புக்ல நீங்கள் போய் கொமன்ஸ் புக்ஸ்ல போய் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் அந்த கேள்வி கேட்டு ஆதரவாகத்தானே பதில் கூறிக்கொண்டிருக்கிறார். அப்ப இது தமிழனை கிட்டத்த சாப் அந்த யுத்தம் நடந்த பொழுது, அந்த யுத்தம் நடந்த பொழுது அந்த பாருங்கள் எங்களுடைய எம்பி மேல எல்லாம் விளையாண்டு இவ்வளவு திருகு தாளங்கள் விட்டு கொண்டு கூட கடைசியா தமிழருக்கு சொன்னது நாங்கள் அங்க போயிட்டோம் இங்க எல்லாம் எல்லாரோடையும் சேர்ந்து கூடி அவைகள் நல்ல இதாத்தான் இருந்து கொண்டு எங்களுக்கு செய்தது உங்களுக்கு சாபக்கேடு.
0: இறுதி நேரத்தில் தொலைபேசி கூட ஆன்சர் பண்ணாம இருந்தவர்கள்
2: ஆன்சர் பண்ணாம இருந்தது சாபக்கேடு, செய்தது முழுக்க சாபம். ஆனால் வெளியில என்ன சொல்றது, நான் படிச்சனால் நான் தான் பரம்பரை பரம்பரையா இருக்கிறேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், இவங்களை இப்ப வந்தவங்களுக்கு என்ன தெரியும் அதான் சொல்லி இது சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி கடைசியா எல்லாரும் போச்சிடுறார்கள். நாங்களும் இதை காண போறதும் இல்லை, அவர்களும் இதை காண போறதும் இல்லை, இப்படியே தாரை பார்த்து கொடுத்து விட்டு போகின்றதான் இந்த ஒரு முடிவாக இருக்கின்ற அவர்களுடைய முடிவு. மற்றது பாருங்கள், இந்த அயல் நாட்டிலே அந்த இளைய தளபதி வந்து விட்டார் என்றவுடன் அவர் படத்துக்கு செய்த அநியாயம் கொஞ்சம் இல்ல. அந்த அந்த பிள்ளை வந்து அது அந்த இந்தியா கடந்த கிடையே நாங்கள் நாங்கள் எப்பொழுதும் போனாலும் இந்தியாவிலே துர்நாற்றம் அதுவும் இதுவும் அது நிறைய மக்களும் தான் அங்கே அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதை படிப்படியாக செய்து அதை முன்னேற்றுவதற்கு விடுகின்றார்களா, தமிழரே தமிழருக்கு சாபக்கடை தானே அங்கேயும் இருக்கின்றார்கள். அப்ப தமிழர் எங்க முன்னேறது சொல்லுங்க பாப்போம். கணக்க வேண்டாம், ஒரு 4 சவரங்கள் இந்த புலம்பெய்ந்த நாடுகள்ல 4 சவரங்கள் கிட்ட கிட்ட இருந்து ஒற்றுமையா இருக்கிறது எங்க கேள்விப்பட்டிருக்கு. அவர் பெரிய ஊடு வண்டி போட்டார், இவர் கணக்கு உழைச்சி போட்டார், அவர்கிட்ட கணக்க சீதனம் இருக்குது, இவர்கிட்ட கணக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி ஒரு சவரத்தை திண்டு கைகளுற மாதிரி தான் தெரியுது.
0: இல்ல பாவம் பார்த்து ஒரு ஆளை கொண்டு வேலைக்கு போட முடியுதா,
2: பாவம் பார்த்து வேலைக்கு அது பெரிய கதை நடுவர்களே. நானே பாவம் பார்த்து வேலையை கொண்டே போட்ட இடத்துல என்னை நிப்பாட்டி போட்டு அந்த பிள்ளையை தொடர்ந்து வைத்திருந்தவர்கள். அப்ப இதெல்லாம் சாபம் தானே, நாங்கள் இறங்கினால் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது கடைசியிலே,
0: எங்களுக்கு
2: சாபம் தான் கிடைக்கின்றது. இதுகள் இதுகள் தான் சாபங்கள். சிலருக்கு எதிரணியிலே வந்து கதைப்பதற்கு, சிலருக்கு இது விளங்காமலும் இருக்கலாம், பற்றி இவர் கதைக்க போகின்றார்கள், இதுகள் இவற்றை இவற்றை நாங்கள் அடுத்து கதைக்க வேண்டும். நாங்கள் நாங்கள் பெண்களே, நாங்கள் இடைவில கதைக்க கூடாதே, நாங்கள் பயந்து பயந்து ஐயோ அப்படி இல்ல, நாங்கள் மறந்துறந்து கதைக்க வேணும், நடக்கிறத நாங்கள் உள்ளதை உள்ளபடி கதைத்துதானே நாங்கள் வாழல அந்த உலகத்துல, ஒளிச்சு ஒளிச்சு பயந்து பயந்து உலக காலத்துக்கு நாங்க பயந்து பயந்து வாழ்றோம். அப்ப எங்களுக்கு கிடைத்தது நல்ல வரங்களை எல்லாம் இவர்கள் சாபமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அப்ப இப்படி இருக்கும் பொழுது எங்க தமிழன் முன்னேறதும் எங்களுடைய மக்கள் எங்க நாங்கள் நல்லா வருவதும் என்று யோசித்து பாருங்கள் பார்ப்போம். இதை எடுத்தாலும் பொறாமையும் உதாரணமாக நடுவர்களே பாருங்கள், எனது கணவர் நாங்கள் அந்த காலத்திலிருந்தே மணவரை வச்சிருக்கின்றோம். அப்ப இந்த மணவரை நாங்கள் அந்த நேரம் நிறைய ஓடுனது எங்களுக்கு. அப்ப நாங்கள் அவ எங்களுக்கு ஒரு மேக்கப் கார ஒரு லேடியும் இருந்தவா, அவ நாங்கள் அவவை கூட்டி அவக்கு அந்த இதை கொடுத்து நாங்கள் இதை செய்யும் பொழுது அதுகள் வந்து என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் உள்ளுக்குள்ள வந்து எல்லாம் பிளங்கி போட்டு அங்கால போய் ஐவேன் போறீங்கள் சொல்லி போட்டு கொடுத்துட்டு போயிருங்க. அது வந்து இது மட்டுமல்ல நடுவர்களே, நிறையவே இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற தமிழனே தமிழனுக்கு அப்பு வச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க ஏன் இந்த கோயில்களை எடுத்து பாருங்க என்ன நடக்கின்றது கோயில்களே, ஒரே அடிபாடும் பிரச்சனை. இந்த கூட்டம் வைக்க போன மாட்டா அங்க பொலிச்சாய் நிக்கணும் வாசல்ல, ரெண்டு மூன்று பொலிச்சாய் அல்லாட்டிக்கு அங்க எல்லாரும் அடிபட்டு செத்துருவாங்க. அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது எல்லாம் சாபமா வரமா? சாபம் தானே. அப்ப இது நிறைய இருக்கின்றது நடவடிக்கைகளை நிறைய நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சில வேளைகளில் எனக்கு பின்னுக்கு நிற்பவர்கள் பார்த்து கொண்டிருப்பார் கதைக்கப்பதற்கு. நான் நேரம் இருந்தால் அடுத்த கிழமையும் பங்கு பெற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு சிற்றுரையை முடிக்கின்றேன். எனக்கு சந்தர்ப்பம் அந்த நடுவர்களுக்கும் நீரூபி ஸ்தாபனத்தினருக்கும் டிஆர்டி நிறுவனத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி உங்களிடம் இருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி நடுவர்களே.
0: மிகவும் அழகாகவும் ஆணித்தனமாகவும் உங்கள் வாதங்களை வைத்தவருக்கு உங்களது இரு கரங்களையும் பற்றிக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்ற அணிக்காக சுவிட்சிலிருந்து திருமதி மோகன் சுரூபி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு அவர் புத்திசாலியாக இருப்பது வரமா சாபமா? 171வது பட்டிமன்றம் இன்று முதலாவது வாரமாக
3: சிறந்த பரிசு

0: மனம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம்.
1: தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் பாலேந்திரன்.
1: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் நலம், நீங்கள்?
1: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
2: கொஞ்சம் பிந்தி போச்சு, வேலைக்கு
1: வருவோம்தான்
2: கொஞ்சம் பிந்தி போச்சு. இருந்தாலும் முடிகிற வேலை
1: வந்துட்டோம். அடுத்து ராதாவும் காத்திருக்கின்றார்.
2: சரி, அப்ப சுருக்கமா
1: கதாச்சிட்டோம்.
2: என்னுடைய அணியருக்கும் மற்றது நடவடிக்கைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, என்னுடைய எதிரணிக்கும் என்னுடைய அணிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் வந்து இன்றைக்கு பேச வந்தது சாபம்.
1: சாபம் என்ற அணிக்காக பாலேந்திரா?
2: சாபம் என்ற அணிக்காக தான் நான் வந்திருக்கேன். புத்திசாலியா இருப்பது சாபமே. இப்ப மற்றவன் வந்து ஒரு ஒரு கதை திறக்கிறான்டா, நாங்களும் அதை திறக்க கூடாது.
1: எனக்கு
2: தெரியக்கூடியதா ஒரு தேர் ஏழு கடவுள் வந்தவர், அதாவது இந்த பிராந்தியன்னு சொல்லுவாங்க
1: தெரியுமா,
2: ஏழு கடை சிறந்து இன்றைக்கு அவர் அப்ப பெரிய புத்திசாலியா தான் இருந்தவர். இருந்து இன்றைக்கு அவர் இன்றைக்கு இன்னொரு இந்த வீட்டுல படுக்கவளவுக்கு வந்துட்டு அவளை அப்படி வேற இல்ல, அவளுக்கு அவரது கிட்டத்தட்ட
1: வந்துட்டார்.
2: அவர் புத்திசாலியா வந்து கடைசி சாபமா தான் இருப்ப, சாபம் தான் இப்ப. இப்ப அவர் எல்லாருக்கும் பெரியது கதைகள் கதைச்சு அது வச்சுக்கணும் இது வச்சுக்கணும், இப்ப கடைசி அவர் சாபத்துக்கும் வந்துட்டாரு. இப்ப மற்றவன் அப்படி வர்றாங்க போல நாங்கள் வரக்கூடாது, நாங்கள் புத்திசாலியா இருப்போம். என்னுடைய நடுவர்கள் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால நிக்கிறது எனக்கு தெரியாது. ஒரு வயசு
1: வந்தாலே
2: சொல்லுங்க பாப்போம், ஒரு வயசு வந்தா பிள்ளைகள் வந்து எனக்கு முன்னால நிக்கிறது தெரியாது, எங்களுக்கு வாக்கு மாறிக்கும். அப்ப இது என்ன வரமா சாபமா? இது சாபம் தானே நடுவர்கள். எனக்கு இப்பதான் நான் ஒரு கனகாலம் நீண்ட காலத்துக்கு முன்னால ஒரு நாங்கள் ஒரு சேர்ச்சி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா அந்த சாட் கோயில்? கார்ல நாங்கள் போகும் பொழுது நிறைய நியாயமான சமைச்சாங்க, இந்த ஹேவலார் கோயில்
1: மாறிச்சு
2: அப்படி இது நியாயமான கார்கள். அது ஒரு நாலு படிகள் நான் தானே ஓடிக்கொண்டு போனேன். எங்களை அங்கால ஒரு வெட்டிஞ்சாளரை விட்டு அந்த எங்களை முந்தோணம் பண்ண மாதிரி ஒரு பெரிய ரேஸ் உட்காந்து போறேன். பெரிய புத்தி அவர் இனியாண்டு பெரிய புத்திசாலித்தனமா தான் போட்டு தன்னை விட்டது ஒருத்தரும் இல்லையாண்டு. அங்க போனா கோயிலுக்கு கிட்டத்தட்ட போக கொண்ட வயல் கீழே வலி கரைக்கு விட்டார் சோழனுக்கு இல்லையா. அப்ப இது வந்து வரமா சாவமா? இல்ல நடுவர் இப்ப பாருங்க, அந்த சீட்டு போட்டுக்கிறாரு பாருங்க, இவ்வளவு சீட்டு போட்டுட்டு இன்னைக்கு பெரிய பெரிய முதலாளியா பெரிய கையில செயின்கள் அதுகள் மோதிரங்கள் கை செயின் கால் செயின்களோட எல்லாம் திரிஞ்சவர்கள் எல்லாம் இன்றைக்கு சீட்டுகளை போட்டு இன்றைக்கு அவங்க சீட்டுகளை சுட்டி கொண்டு ஸ்கொச்சிலாண்டு மங்கையும் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கு அவர் வந்து இன்றைக்கு நடுவர்ல நிக்கிறார். இப்ப இது வந்து என்ன, இது என்ன, இது என்ன வரமா சாவமா? பரமா புத்திசாலியா அவையில் நடையெல்லாம் நீங்க பாக்க மாட்டீங்க, தாங்கள்லாம் பிரான்சே ஆண்டாக்கள் மாதிரி
1: இன்னைக்கு
2: அந்த வேலை செய்யற ஆக்களுக்கு எல்லாம் 400 ரூபாய் 500 ரூபாய் சாம்பலம் 100 நேரம் சாப்பாடு கொடுத்து விசா இல்லாத ஆக்களை வச்சு கொண்டு இன்னைக்கு அவைகள் வந்து இன்னைக்கு புடிபட்டதுக்கு காரணம் கிட்டத்தட்ட அவர் 2-3 லட்சம் ரூபாய் வாடகட்டையில 3 லட்சம் ரூபா வாடகை கட்டாமத்தான் அவட்ட ஒரு கடை கூட்டுப்பட்டது, அரிசி கடை கடைகள் கூட்டுப்பட்டது. அப்ப இதுகள் தான் அந்த நாங்கள் வேலை எங்கட தமிழ் பிள்ளைகள் தமிழ் மக்களுக்கு செய்யறது வந்து கொடுமை. கொஞ்சம் காசு சம்பளத்தோட அதுல ஒழுங்கான ஒரு சாப்பாடு சாப்பாடு ஒழுங்கான சம்பளம் இல்ல அப்படி வச்சு அதுகளை சித்திரவசம் செய்து போட்டு இன்றைக்கு அவர் பெரிய பெரிய முதலாளியா இருந்து இன்றைக்கு அவர்கள் சாபத்துல தான் நிக்கிறார்கள்.
3: என்ன அவர் புத்திசாலியா இருந்து இந்த சாபம் தான் அவர் புத்திசாலியா இருந்தது.
2: இப்ப நான் கதைக்கிறதுல பழைய ஒன்றுகளை தான் நடக்கிறது. இன்றைக்கு அவர் இவ்வளவு புத்திசாலியா இருந்து இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு எல்லாம் லாக்ரோனோவில 20-25 கடைகள் பூட்டுற அளவுக்கு வருது. இது வந்து சாபம்
3: தானே புத்திசாலியாக இருந்து சாபமாக மாறிவிட்டது. என்ன
2: மாறிவிட்டது? அதாவது அப்பன் படிச்சது படிப்பு வந்து ஒரு அறிவு, படிப்பு வந்து அறிவு. என்ன படிக்காதவன் தான் இன்றைக்கு இப்ப புத்திசாலியா இருக்கிறான். ஆனா சென்று அதே நேரம் அவன் சென்று சாபம் சாபமாத்தான்
3: வாரான்.
2: ஏனண்டா அதுக்கு கொஞ்சம் படிப்பு அறிவு வேணும். என்ன நாங்கள் முட்டாத்தனமா எல்லாரும் பிளேன் ஓடினோம் பண்ணிட்டு நாங்களும் ஓடலாது. பெரிய பிளைட்டில் ஏறுறாங்கள. அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு இந்த சாவத்தை பற்றி கதைகளுக்கு இன்னும் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு ராதா நிக்கிற வழியா நான் உங்களுக்கு இடம்
3: அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க.
2: அடுத்த வாரம் நிச்சயமாக வருவேன். நான் என்ன இன்றைக்கு சிந்தி இது நிறைய எனக்கு நிறைய இருக்குது இந்த சாபத்தை பற்றி கதைக்கிறதுக்கு. ஆனா சாபம் தான் என்னுடைய கருத்து சாபம் தான் இது. இது எங்கட பிள்ளைந்த காலத்திலேயே இந்த சாபம் நீடிக்கும் என்றுதான் தொடர்ந்து நான் திருப்பி அடுத்த வாரம் தொடர்பு கொள்றேன். நடுவர்களே நன்றி வணக்கம்.
3: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவங்க நன்றிகள் நன்றி வணக்கம். எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமையின் அணிக்காக பிரான்சிலிருந்து திரு வாளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ராதா. இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் திருமதி ராதா. இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம்.
4: ஹலோ,
3: கேட்கின்றது கேட்கின்றது.
4: என்ன சொல்றீங்களா தலைப்பு என்னன்னா?
3: எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா?
4: மற்றவர்களுக்கு
3: உதவி செய்யணும் இரக்கத்தை பார்ப்பதால் அது எங்களுக்கு சாபமாகவே மாறிவிடுகின்றது.
4: என்ன
3: மாறிவிடுது? எல்லோரும் புத்திசாலியா புத்திசாலியா இருப்பது தான் இப்ப பிரச்சனை.
4: இருக்கிற இரக்க குணம்
3: ஒன்று இருக்கோ
4: சாபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லா தலையும் கஷ்டம் சாபத்தை ஏற்றுக்கிறோம். நாங்கள் எதுக்கு முதல் ஓடி போறோம். இப்ப பஸ் பார்க்காம எதுவும் பார்க்காம சைக்கிள் எடுத்துக்கொண்டு போய் அங்க போனானே இங்க போனானே உதவி கடுமையா
3: செய்யறோம்.
4: எங்களுக்கு ஒரு காலக்கு உண்மையில கண்டிப்பா போனது இல்ல வர முடியல. இந்த மசில் உருகி போச்சாக்கும் அதுல கொஞ்சம் இடைஞ்சலா போச்சேன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நல்ல எங்கட பணத்தை தான் குடுக்கறோம், எங்கட இத சந்தோஷமா தான் நல்லா சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கொண்டு உண்மையா போறோம். உண்மையில மசில் உருகித்தான் போச்சு. உண்மை விஷயத்தான் சொல்றோம். அதே உண்மையை சொல்லி கண்ணீர் விட்டாலும் நம்புறாங்க. அப்ப நாங்கள் அறிவாளியா இருந்தேன்னு கண்டோம் சொல்லுங்க. அப்ப சாபத்தை தான் ஏற்றுக்கொண்டோம். அதெல்லாம் நீ இஞ்சி தின குடங்க வேணும் நாங்கள் நிக்கிறோம். நிச்சயமா இல்ல, சைக்கிள் என்றாலும் ஓகே, பற்றி போட்டாலும் நாங்கள் அதை செய்யலாம், நீங்கள் கொண்டு போங்க செய்யறாங்க பரவாயில்ல, நாங்கள் கடையில செய்யறோம்னு சொல்லி அந்த இடக்க குணம். நாங்கள் புத்திசாலி தான் இல்லையென்று இல்லை, எல்லாரும் தான் புத்திசாலி தான். அந்த இடக்க குணம் ஒன்று வருதல்லோ, அந்த இடக்க குணத்தால நாங்கள் இப்ப இதால கஷ்டம் அந்த சாபக்கேட்டுக்கு
3: ஆளாயிட்டேன்.
4: நிச்சயமா சாபக்கேட்டுக்கு ஆளாயிட்டேன். இப்ப பாருங்க, இப்போ நாங்கள் ஒரு இதுல ஓமெண்ட் சொல்லி கொஞ்சம் காசு வேணத்துல எனக்கு நிக்க முடியல இருக்க முடியல. உண்மையில முடியாண்டாலும் அங்கத்தை போய் தான் மூச்சு விட
3: வேண்டிய
4: அதுவும் சரி கொஞ்சத்தூரம் நீங்கள் இடையில விடுங்கன்னு சொல்லி எந்த சைக்கிளை விட்டுட்டு போய் சைக்கிள் நான் பெற வேண்டிய கிடையாது அவையோட வர்றேன்னு சொன்னா இன்றைக்கு வந்தாலும் பெற மாட்டேன் நாளைக்கு வந்தாலும் பெற
3: மாட்டேன் மற்றவரை நம்ப முடியாது
4: இடையில நான் சைக்கிளை விட்ட மண்ணால் சரி இதுல விடுங்க நீங்கள் அவையும் அவைய கொண்டு அங்க விடுங்க இடையில விட்டுட்டு காசு அவைக்கும் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை நான் சைக்கிளை கொண்டு நானும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியாங்க எல்லாம் நானும் இப்ப இறக்கத்துலாம் காசை வண்டி போட்டு அங்க கொடுத்துட்டு இப்ப கஷ்டப்படுறேன்
3: இறக்கத்துல
4: இறக்கத்துல நான் இப்ப சாபக்கேட கூட சாபக்கேடு கூட வேண்டிட்டேன்
3: மற்றவர்களை பற்றி அதிகமா சிந்திப்பது எங்களது புத்திசாலித்தனத்தால் மற்றவர்களது கஷ்டங்கள் துன்பங்களை இவைகளை எல்லாம் யோசிப்பது அவைகளை மக்கிய சாபமாக வருகின்றது
4: அதான் இறக்க குணத்தால் இறக்கங்களா ஐயா அந்த பிள்ளைக்கு ஏதோ கேட்டது அது இந்த கல்யாணத்துக்காம் இதற்காக கொடுத்து விடும் அந்த தாலிக்கு ஏதோ சொன்னால் இதை கொடுப்போம் அதை கொடுப்போம் இவங்கிட்ட கொஞ்சம் வேண்டி கொடுத்தா பரவாயில்ல ஏன்னா ஒழுங்கு அதையில தானே வேண்டி கொடுத்துடும் என்று சொல்லி அந்த இறக்க குணம் உண்டால எங்கள் நாங்கள் சாபத்தை கூட எடுத்துட்டோம் என்ன பொறுத்தாலும் என்ன பொறுத்தாலும் அப்படிதான் எல்லாரும் கூட இருக்கணும் என்னென்ன இறக்க குணம் உள்ள ஆட்கள் கணக்கு நிறைய இருக்கணும் எல்லாரும் அந்த அதால் நாங்கள் சாப கேட்டு எடுத்துக்கொண்டிருக்கோம் என்னென்னா பாருங்க எல்லாத்தாலும் சாபம் வேண்டா கொடுத்ததை விடுவோம் பாருங்க எங்களுக்கு சாபக்கேடு என்று சொன்ன அறிவால நாங்கள் இங்க கடந்து வந்துட்டோம் வந்தா நிலத்தை விட்டுட்டோம் அதொரு சாபக்கேடு உறவை விட்டுட்டோம் அதொரு சாபக்கேடு உண்மையான ஒரு நல்ல ஒரு பதிவான வாழ்க்கை தெளிவாக கதைச்சு தெளிவாக ஒரு தலையில எண்ணெய் வச்சு சந்தோஷம் ஒரு பேன் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை அதை எடுத்துட்டோம் எல்லாம் சாபக்கேடு நிச்சயமா நானுடா இப்ப நான் அண்ணாண்டு கதைக்கிற உங்களோட மாமாண்டு ஒருத்தரோட கதைக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாட்டிலும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல இது ஒரு சாபக்கேடு தானே அப்ப நாங்கள் ஐயாண்டு சொல்லலாம் மாமாண்டு சொல்லலாம் இதெல்லாம் பயங்கர
3: சாபக்கேடு புத்திசாலத்தை பேசக்கூடிய ஆக்கள் இல்லாம போகணும் ஒரு சாபக்கேடு தானே
4: சாபக்கேடு தானே ஐயாண்டு சொல்லலாம் ஒரு ஆக்காளு கண்டு மாமான்னு சொல்லலாம் ஒரு ஆளு கண்டு சித்தின்னு சொல்லலாம் அதெல்லாம் ஏக்கம்
3: ஏக்கம்
4: இது சாபக்கேடு நிச்சயமா சாபக்கேடு வார்த்தை தான் வாயிருந்து சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கின்றேன் என்ற மாதிரி பயங்கர சாபக்கேடு பயங்கர சாபக்கேடு கடவுளே கண்டு வந்திருக்கானே தவிர எங்களுக்கு கரத்தால தொட ஆக்கள் இல்லாம
3: நிக்கிறேன்
4: அதான் பயங்கர சாபக்கேடைய இப்ப நேரம் ஆச்சு உங்களுக்கு அடுத்த முறை வரட்டும்
3: தண்ணி குடிக்கலாம் அடுத்த வாரம் இணைந்து சிறப்பியுங்கள் நிச்சயமாக உங்களையும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி வணக்கம்
4: நன்றி
3: நன்றி எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார் அவரது கரங்களையும் உருகப்பற்றிக் கொண்டு 171வது பட்டிமன்றம் எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா இன்றைய பட்டிமன்றத்தில் எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமே என்ற அணிக்காக திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா திருவாளர் தேவன் திருமதி குணநாய பசுபதி ஆகியோர் தங்களது விவாதங்களை வைத்திருந்தார்கள் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருவாளர் சந்திரசேகரம் சுவிஸிலிருந்து திருமதி மோகன் சுரூபி பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா இவர்கள் இணைந்து இந்த பட்டிமன்றத்தை சிறப்பித்திருந்தார்கள் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள் இவர்களது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு இந்த பட்டிமன்றத்தோடு இதுவரை நேரமும் இணைந்திருந்த அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பட்டிமன்றத்தை இத்துடன் நிறைவு செய்கின்றேன்

இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை இப்படிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான இதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை அன்னையை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்களிடருவன் சவா கீதீஸ்வரன். நன்றி, வணக்கம்.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா, எங்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய் சிங்கப்பூரின் சுருக்கமான நெய்.
3: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஐரோப்பாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
4: வட துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம், சாண்டாவுக்கு வணக்கம் சொல்லலாம், கண்ணாடி க்ளூவில் தங்கலாம், சான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 1000 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 300 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம், இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sanbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: உணர்வுகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
1: நான் சாதாரண தம்பி, அது செய்யற சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க.
0: நாடபதி விஜய் மிரட்டும் ஜனநாயகன் திரைப்படத்தை கோல்டன் வில்லேஜ், ஷோ தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸ், மை சினிமாஸ் ஆகிய திரையரங்குகளில் இப்போது நீங்கள் கண்டு மகிழலாம்.
2: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
3: ஓகேடா.
0: NC16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் எக்ஸ் ஜென் ஸ்டுடியோஸ்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: உங்களுக்காக பாடல் ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன் இசையில் பி சுசிலா பாடியிருந்த இந்த பாடலை ராதா விரும்பி கேட்டிருந்தாங்க. அதற்கு முன்பு காஞ்சி தலைவன் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. கே வி மகாதேவனின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருந்த அந்த பாடல அனுசியா விரும்பி கேட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல 70களில் வெளிவந்த இந்த இரண்டு பாடல்களை நாம கேட்க போறோங்க. மனிதரில் இத்தனை நிறம் திரைப்படத்தில இருந்தும், நீல மலர்கள் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. மாணவர்களே, எங்க இருக்கீங்க? வானொலி பக்கமா ஓடோடி வந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கான கேள்வி அங்கம் இடம்பெறவிருக்கின்றது. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: சாங்கியை நோக்கி செல்லும் PIECTESLE எக்ஸிட்டுக்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் எம்ஆர்பி யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
2: Pizza Hut in Cheesy 7 Durian Pizza. சாதாரண அளவு பீட்சா 16.90 காசு மட்டும்தான்.
3: நான் உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு. 4 பீட்சா, அதோட 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
4: நீங்கள் வலியுறைகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. ஜூலை 31 தேதி வரை மட்டும்தான்.
5: என்றும் கேட்ட ஞாபகம் ஆதரவு.

போட்டி அங்கம் தொடங்கி விட்டது, வந்து விட்டது. நீங்க வந்து செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, நான் சொல்ற தகவலை நல்ல காது கொடுத்து கேட்கணும். அதுக்கப்புறம் நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிஸ்தா புஷ்ப கடையில வழங்குற லவிஸ்தா காஃபியா பரிசா கொடுக்க நான் காதுகிட்டு இருக்கேங்க. சரி, இப்ப உங்களுக்கான தகவல் இதுதான். July 29, 30 அதாவது நாளையும் நாளை மறுநாளும் விண்கல மழைய நாம வானத்துல பார்க்கலாங்க. ஆமாம் நேர்களே, சதர்ன் டெல்டா அக்வரிட்ஸ் மீட்டியோர் ஷவர், தென் டெல்டா அக்வரிட்ஸ் விண்கல மழைய நாம July 29, 30 அதிகாலையில நாம பார்க்கலாம். இந்த விண்கல மழைய பார்ப்பதற்கான சிறந்த நேரம் பின்னிரவு 2 மணியிலிருந்து அதிகாலை 5:30 வரையிலும். அறிவியல் நிலையம் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவ்வளவாக ஒளி இல்லாத இடங்களுக்கு நீங்க சென்று இந்த விண்கல மழைய நீங்க தள்ள தெளிவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பூங்காக்களுக்கு செல்லலாம், குறிப்பாக ஈஸ்ட் கோஸ்ட் பூங்கா, சாங்கி பூங்கா, அது மட்டும் இல்ல வெஸ்ட் கோஸ்ட் பூங்கா, மரீனா பராஜ், சதர்ன் ரிஜஸ் ஆகிய இடங்களுக்கு சென்றால் நீங்க இந்த விண்கல மழைய நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். விண்கல மழை, சதர்ன் டெல்டா அக்வரிட்ஸ் விண்கல மழைய நாம எந்த இடங்கள்ல பார்க்கலாம்? நான் சற்று முன்பு சில இடங்களை சொல்லியிருந்தேன், அறிவியல் நிலையம் இந்த இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடங்கள்ல ஒரு இடத்த மட்டும் நீங்க சொன்னாலே போதும், ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபிய உங்களுக்கு பரிசா கொடுக்க நான் ரெடியா இருக்கேங்க. இப்பவே உங்களுடைய பதில்களை குரல் பதிவாக பதிவு செய்து 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. உங்களுடைய பெயர், நீங்க எந்த பள்ளியில படிக்கிறீங்க, எந்த நிலையில படிக்கிறீங்க ஆகிய தகவல்களை பதிவு செஞ்சு உங்களுடைய சரியான பதிலையும் பதிவு செஞ்சு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு. கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: மாலை 6:39 ஆக இன்னும் சில வினாடிகளே உள்ளன. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரையிலும் விபத்துகள் நேர்ந்துள்ளன. சிடிஇயை நோக்கி செல்லும் லோரோங் சுவான் சிடிஇ எக்ஸிட்டுக்கு முன்பு முதலாம் இரண்டாம் தடங்களில் அங்கே விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. சிடிஇயை நோக்கி செல்லும் அங்மோக்கியோ எவன்யூ 5 அங்கேயும் மற்றும் ஒரு விபத்து நேர்ந்துள்ளது. இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜினி
1: புதிய சாம்சங் கேலக்சி Z கை தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டார்ஹப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவச பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. ஆகஸ்ட் 13 தேதிக்குள் முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷீபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடைவா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.
1: பொன்மொழி நேரம் வந்தாச்சு. இன்றைய பொன்மொழியை அனுப்பி வச்சிருக்காரு நேயர் சவுந்தரராஜன். வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். அற்புதமான கூற்று. மீண்டும் உங்களுக்காக, வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்

0: கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். வாழ்க்கையில எப்போதுமே தோல்வி அடைஞ்சுகிட்டே இருக்கும், என்ன செய்யறது, வெற்றியே பார்க்க முடியல அப்படின்னு நம்ம பலரும் நினைக்கலாங்க. ஆனா ஒவ்வொரு தோல்வி ஏற்படும் பொழுது நாம அதுல இருந்து எப்படி மீண்டு வரலாம், இன்னும் சிறப்பாக என்ன செய்யலாம், இந்த தோல்வி நடக்கும் பொழுது நமக்கு வரும் பொழுது நாம என்ன செஞ்சோம், இதை செஞ்சோமா, அப்ப வித்தியாசமா நாம என்ன செய்யலாம் அப்படின்னு நினைத்து நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி காத்துக்கிட்டு இருக்கோங்க.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது.

0: தங்கலான் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தில இருந்து இந்த பாடல் இடம்பெற வருகின்றது. அதனை தொடர்ந்து ராயன் திரைப்படத்தில இருந்தும் நாம இந்த பாடலை கேட்க போறோங்க. வானிலை நிலவரத்தை நாம தெரிந்து கொள்வோம். இன்று நீங்கள் இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
2: சூரிய வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
3: குட்டி பியூரிஃபாலர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: மேலும் ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
6: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
5: உடல்நிலை சரியாகாத போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பாட்டு நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
6: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
5: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029 நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
7: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
8: பொது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
7: இருக்காதா பின்ன, குமார் மேஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
8: உண்மையிலேயே இது மாப்பிள்ள விருந்து தாங்க?
9: குமார் மேஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.
0: சில நேரங்கள்ல நமக்கு ரொம்ப களைப்பா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நாம ஏதாச்சும் சாப்பிட்டா நமக்கு உடனடியாக ஒரு தெம்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க பேரிச்சம் பழங்களை சாப்பிடணுங்க. பேரிச்சம் பழங்கள்ல நிறைய நார்ச்சத்து இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடன்ஸ் போன்ற ஊட்டச்சத்துகளும் உள்ளன. பேரிச்சம் பழங்களை சாப்பிட்டு உற்சாகம் பெறுவதோடு ஆரோக்கியமான செரிமானத்தை இது ஊக்குவிக்கிறது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவுகளையும் இது கட்டுப்படுத்த உதவலாம் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. பேரிச்சம் பழங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல நிறைய சீனி இருக்கோங்க. இது நீங்க சாப்பிடலாமா இல்லையா அப்படின்னு உங்களுடைய மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்ற பிறகு உட்கொண்டால் சிறப்பாக இருக்கும்.
10: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
11: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு நீங்க ஷான் ரோல்டனின் இசையில் கட்டா குஸ்தி 2 திரைப்படத்திலிருந்து பாடல கேட்டிருந்தீங்க. சற்று முன்பு நான் கேள்வி கேட்டிருந்தேன், மாணவர்களுக்கான கேள்வி, சரியா? மாணவர்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்.
1: வணக்கம், என் பேர் பிரார்த்தனா, நான் 5 வகுப்பு படிக்கிறேன். டெல்டா அக்கோரேட் மின்கல் மலை July 29 மற்றும் 30 தேதிகளில் நாம் ஈஸ்ட் கோஸ்ட் பார்க், சாங்கி பீச் மற்றும் மெரினா பேரேஜ் ஆகிய இடங்களில் இருந்து காணலாம். நன்றி.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: தொடரும் தினம் பார்க்கின்றேனே.
1: உலக கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் கால்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்போர்ட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்ட 3 இளையர்கள் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் 14 வயதுக்கும் 19 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். மூவருக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை. அந்த 14 வயது இளையர் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களில் ஆக இளையவர். மூவரும் இணையத்தில் சுயமாக தீவிரவாத போக்கிற்கு மாறியவர்கள். அவர்கள் சிங்கப்பூரில் பள்ளிக்கூடங்கள், ஒரு ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தனர். மூவரும் தடுப்பு காவலில் மறுவாழ்வு பயிற்சி பெறுவர். மூத்த அமைச்சரும் தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சருமான திரு க. சண்முகம், அதிகமான இளைஞர்கள் தீவிரவாத போக்கிற்கு மாறுவது கவலையளிப்பதாக கூறினார்.
5: இதுல என்ன கவலைனா, 2015 11 வருஷத்துல இந்த மாதிரி 20 வயசுக்கும் குறைஞ்ச பையங்க நிறைய பேரை நம்ம கைது செய்திருக்கோம். கிட்டத்தட்ட 23 பேருக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காது. தீவிரவாதத்துல ஈடுபடுறதுக்கு வர்றவங்க இப்ப வயது குறைஞ்சுக்கினே வருது, 14 வயசு, 13 வயசு அந்த மாதிரி.
4: சிங்கப்பூரில் கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் இளையர்கள் தீவிரவாத சித்தாந்தத்திற்கு ஈர்க்கப்படுவதை தடுக்க சமூக அளவில் அனைவரின் உதவியும் தேவை என்றார் மூத்த அமைச்சர் சண்முகம்.
5: எல்லாரையும் பிடிக்கிறது வந்து பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நண்பர்களும் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் வழி தவறி போற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதை வந்து ரிப்போர்ட் பண்றது நல்லது.
4: இணையத்தை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த இளையர்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும் என்றார் திரு சண்முகம். இந்நிலையில் இணையத்தில் தீவிரவாதம் தொடர்பான உள்ளடக்கத்துக்கு தடை விதிக்கும்படி காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த இணைய உள்ளடக்கம் ஐசிஸ் அமைப்புக்கும் தீவிரவாத போக்கிற்கும் ஆதரவானதாக இருப்பது தெரியவந்தது. சம்பந்தப்பட்ட காணொளிகளை சிங்கப்பூரில் உள்ளவர்கள் பெறுவதற்கு தடை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கும்படி ஒரு சேவை வழங்கும் நிறுவனத்துக்கு காவல்துறை உத்தரவிட்டது. இதற்கிடையே தீவிரவாதம், மிரட்டல்கள் போன்றவற்றை பற்றி மாணவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பள்ளிகள், உயர்கல்வி நிலையங்கள், பள்ளிகளுக்கு உள்ளேயும் வெளியிலும் பயிலரங்குகள், அவசரகால பயிற்சிகள் போன்றவற்றை நடத்துவதற்கு அவற்றுடன் இணைந்து பணியாற்றுவதாக அமைச்சு கூறியது. சிங்கப்பூரில் கடந்த ஆண்டு பிறந்த குழந்தைகள் எண்ணிக்கை அதற்கு முந்தைய ஆண்டை விட 11.4 விழுக்காடு குறைந்திருந்தது. கடந்த ஆண்டு 29,864 குழந்தைகள் பிறந்ததாக குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையம் தகவல் அளித்தது. பிறப்பை காட்டிலும் கூடுதல் இறப்புகள் பதிவாகின. சென்ற ஆண்டு இறந்தவர்கள் எண்ணிக்கை 0.2 விழுக்காடாக சற்று கூடியது. 26,499 பேர் இறந்தனர். அவர்களில் பாதிக்கும் அதிகமானோர் புற்றுநோய், இருதய நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்றவற்றால் மாண்டனர். கலைத்துறையில் இளையர்கள் தங்கள் திறன்களையும் தகுதிகளையும் வளர்த்துக்கொள்ள தேசிய கலை மன்றத்தின் உபகாரச் சம்பளம் உதவுகிறது. இவ்வாண்டு 54 பேர் அந்த உபகாரச் சம்பளங்கள் பெற்றுள்ளனர். விருது பெற்றவர்களில் ஒருவர் ஊடகக் கலைஞர் கபிலன் நாயுடு.
6: என் கலைப்படைப்புகள் மட்டும் செய்யாமல் அதுக்கு மேலே வந்து ஆர்டிஸ்ட் ஷேரிங், ஒர்க் ஷாப்ஸ் போன்ற கற்பித்தல் மூலமாக என் அனுபவத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆர்வம் இருக்கு.
4: கலைத்துறைக்கான உபகார சம்பளங்கள் பெற்றவர்கள் உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் பட்டய முதல் முதுகலை வரையிலான கல்வியை தொடர வருகின்றனர். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட நல்ல வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். இருப்பினும் சமரச பேச்சு தோல்வியடைந்தால் ராணுவ தாக்குதல்கள் தொடரக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். 13 நாட்கள் தொடர்ந்து இருதரப்பும் மீண்டும் தாக்குதல் நடத்திய பிறகு 3 நாள் சண்டை நிறுத்தம் தற்போது நடப்பில் உள்ளது. ஈரானிய தலைவர்கள் பேச்சு நடத்த அழைப்பு விடுத்ததாக திரு டிரம்ப் சொன்னார். ஆனால் எவ்வித நேரடி அமைதி பேச்சும் நடக்கவில்லை என்று ஈரான் கூறுகிறது. அடுத்து ஆசியான் ஹியூண்டே கிண்ண கார்பந்து. சிங்கப்பூரும் தீமோர் லெஸ்தேயும் பொருதிய ஆட்டத்தில் சிங்கப்பூர் அணி 2-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. ஆட்டத்தின் முதல் கோலை புகுத்தினார் சிங்கப்பூர் அணியின் இல்ஹான் ஃபண்டி. அதனைத் தொடர்ந்து 55வது நிமிடத்தில் சாங் யி யாங் அடுத்த கோல் சிங்கப்பூருக்கு வெற்றியை உறுதி செய்தது. ஜலன்பசார் அரங்கில் ஆட்டம் நடந்தது. 16வது ஆசியான் வெற்றியாளர் கிண்ண போட்டி அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை நீடிக்கும்.
7: சொல்லும் பொருளும்
4: இன்டர்ன்ஷிப் பயில்நிலை பயிற்சி. உயர்கல்வி மாணவர்கள் வேலை அனுபவம் பெற பயில்நிலை பயிற்சிகளை நிறுவனங்கள் வழங்குகின்றன. இன்டர்ன்ஷிப் பயில்நிலை பயிற்சி. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD.
2: புத்தம் புதிய BYD C-Lion 7ER, C-Lion 8 DMI. 7 பேர் அமரக்கூடிய வாகனங்களை பார்க்க வாருங்கள்.
1: அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன், உயர்தர வசதி.
2: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: அருள், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
4: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
3: விலை எப்படி?
4: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
5: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: உத்தம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜினை
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியன் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்ப.

0: வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்த செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது, அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க, நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள் பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் எலக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
0: வணக்கம் சிங்கை. திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. டி மணியின் இசையில் கார்த்திக் கல்பனா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக பாயும் புலி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது.
3: சில்லுக்கு மரமே சில்லுக்கு மரமே சில்லென்று பூக்கவா.
0: வணக்கம் சிங்கையோட இணைந்திருங்க. சரி, இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க விளையாட்டு செய்திகளை நாம தெரிந்து கொள்வோங்க. சிங்கப்பூரின் ஓட்டப்பந்தய வீராங்கனை சாந்தி பெரேரா அவங்களுடைய தகுதி சுற்றுல வெற்றி பெற்று இப்போ கிளாஸ்கோவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 2026 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுக்கான மகளிர் 100 அரை இறுதி போட்டிக்கு அவங்க தகுதி பெற்றிருக்காங்க. அவங்க 11:24 வினாடிகள்ல பந்தய தூரத்தை கடந்து ஒட்டுமொத்தமாக 53 பேரில் 3rd இடத்தை பிடிச்சிருக்காங்க. அரை இறுதி சுற்றுல வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு போகணும் அப்படின்னு தான் சாந்தி பெரேரா அரே இறுதி சுற்றுல வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்கு போகணும் தகுதி பெறணும் அப்படிங்கறதா என்னுடைய வாழ்த்து இப்பவே நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
4: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: MCEA நோக்கி செல்லும் AYE கிளெமெண்டி அவென்யூ 6 பிறகு 2 தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. PIEA நோக்கி செல்லும் KJE PIE சாங்கிக்கும் பிரிக்லன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
1: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
0: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேர் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
1: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகவும்.
0: மேலும் உதவி தேவையா? go.gov.sg/ptvல் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
3: பதிவு செய்த ஒரு காணொளிய பதிவேற்றம் செஞ்சிருக்கோம். இந்த காணொளிய நல்லா உத்து பாருங்க, காது கொடுத்து கேளுங்க, அதுக்கப்புறம் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா பரிசு உங்களுக்கு தான். சரியா? இப்பவே போங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கேள்வியை கேக்குறேங்க. அடுத்து உங்களுக்காக உத்தம புத்தி திரைப்படத்துல இருந்து பாடல் இடம்பெறுகிறது. விஜய் ஆண்டனியின் இசையில் ரஞ்சித் சங்கீதா, வினயா பாடலோட பாருங்க. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள்

போட்டி அங்க வந்து விட்டது. ஜோதி சா புஷ்பக்கடை வழங்கும் லவிசா காஃபியா நீங்க பரிசா வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபம். நான் இப்ப கேக்குற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லணுங்க. சரி, ஒலி இன் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் பக்கங்கள்ல சமீபத்துல சிலந்தி மனிதனோட சேர்ந்து நானும் காதரும் ஒரு காணொலியை பதிவு செஞ்சிருந்தோம். இந்த காணொலியில நான் ஒரு கேள்வியை கேட்டிருப்பேன். சிலந்தி மனிதனை பார்த்து, அதாவது நம்ம ரவிஜிய பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். அந்த கேள்வி என்ன? அதுதாங்க கேள்வி. இப்பவே வாங்க 9678898 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க. குரல் பதிவாகவும் நீங்க உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிடலாம். அடுத்து உங்களுக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் மணிப்பூர் மாமியார் திரைப்படத்திலிருந்தும், சங்கர் கணேசன் இசையில் இதய தாமரை திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. 80களில் இடம்பெற்றிருக்கும் பாடல்களை வாங்க உன்னா கேட்டு ரசிப்போமா. 1, 2, 3, 4.

கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: காலை 7:39 ஆக இன்னும் சில வினாடிகளை உள்ளன. நான் வந்து கேள்வி கேட்டிருந்தேன், எங்களுடைய வலைதளங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல நாம ஒரு காணொலியை பதிவேற்றம் செஞ்சிருந்தோம். இந்த காணொலியில நான் ஒரு கேள்வியை கேட்டிருப்பேன், அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு நம்ம நேயர்கள் பலவிதமா பதில் சொல்லியிருக்காங்க. நேயர் சஞ்சய் தான் சரியான பதில சொன்ன முதல் நேயர்.
3: சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க, அது சரின்னு சொல்லியிருந்தாங்க.
2: உங்களுக்கு ஜோதிஷ்தா புஷ்ப கடை வழங்கும் லவ்ஸ்தா காஃபி பரிசாக கிடைக்கின்றது. இந்த காணொலியில நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, இளையர்களுக்கு மாணவர்களுக்கு சமூக வலைதளங்களை அவங்க தடை செஞ்சிருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வந்து தடை செஞ்சிருக்காங்க. இந்த தடை சரியா தவறா அப்படிங்கிற கேள்விய சிலந்தி மனிதனாக பவனி வந்த நம்ம ரவிஜிய பார்த்து நான் கேள்வி கேட்டிருப்பேன். இந்த காணொலிய பார்த்து சரியான பதிலை சொன்ன நேயர்கள் அனைவரும் வாழ்த்துகள். முதலில் பதில் சொன்ன சஞ்சய்க்கும் வாழ்த்துகள். நாம இவ்வார நட்சத்திரம் சித்ரா பாடி இருக்கும் இரண்டு பாடல்களை கேட்க போறோங்க. இந்திரன் சந்திரன் திரைப்படத்தில் இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
4: போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. துவாசை நோக்கி செல்லும் AYEPIEக்கு பிறகு AYEயை நோக்கி செல்லும் கார்பரேஷன் ரோடு பூன்லே வேக்கு பிறகும் இரண்டாம் தடத்தில் மற்றொரு விபத்து நேர்ந்துள்ளது. போக்குவரத்து நிலவரம்.

14வது தாய்மொழிகளின் கருத்தரங்கு 2026 சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ வளாகம் 2B. இந்த ஆண்டின் கருப்பொருள் கழிப்பூட்டும் கண்டுபிடிப்புக்கான பூந்தோட்டம். முற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒளி 968 படைப்பாளர்கள் விமலா காதர் வழங்கும் நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை மின்வழி தமிழ் அங்கம். விறுவிறுப்பான விளையாட்டுகள், வாக்கிய அமைப்பு சவால்கள், உற்சாகமூட்டும் தமிழ் தட்டச்சு பந்தயங்கள் என தொழில்நுட்பம் வழியாக தமிழ் மொழியை கற்கலாம். மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை கதை நேரம் அங்கம். மின்னிலக்க கருவிகள் வழியாக சித்திர கதை படைப்புகளை உருவாக்கும் அனுபவத்தை பெறலாம். அனுமதி இலவசம், குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். பதிவுக்கு go.gov.sg/mtls-website. ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள். கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: உடலுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்கு தான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழக பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232-355 செம்ம வாங்குவே. கோல்டன் பியூட்டி பார்லர், மேக்அப் தட் மேட்சஸ் யுவர் மூட். சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: வாஷ்ரூம்
3: ப்ளீஸ்.
0: ஒவ்வொரு தடவை இந்த நகைச்சுவை காட்சி பார்க்கும் போதெல்லாம் நல்லவேளை சாப்பிடுறதுக்கு நீளமான மிளகாய் கொடுத்திருந்தாங்க. அதுவே சுருண்ட வளைஞ்ச மிளகாய் கொடுத்திருந்தா அவர்கள் என்ன இருக்கும் போது யோசிப்பேங்க.
4: என்ன சொல்றேன்,
0: ஏன்னா நேரா நீளமா வளர்ந்த மிளகா அவ்வளவா காரம் இருக்காது, ஆனா வளைஞ்சு சுருண்ட இருக்கே அதுதாங்க உண்மையிலே வில்லன். ஒரே ஒரு கடி போதும், காது வழியா போகையே வந்துடும். அதனால அடுத்த தடவை மிளகாய் வாங்கும் போது உங்க காரத்தின் தேவைக்கேற்ப மிளகாயோட வடிவத்தை பார்த்து வாங்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும்

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இவ்வாறு நட்சத்திரம் பாடகி சின்ன குயில் சித்ரா ஆர்டி பர்மனின் இசையில் அவங்க எஸ் பி பாலசுப்ரமணியமோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது பூமழை பொழியது திரைப்படத்திலிருந்து. அதற்கு முன்பு இசைஞானி இளையராஜாவின் இசையில் மனோவோடு சேர்ந்து அவங்க பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்திரன் சந்திரன் திரைப்படத்திலிருந்து. சரி, வர்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் 1st அன்று நீங்க எல்லாரும் என்ன செய்யறீங்க? செய்யறதுக்கு இப்ப ஏதேனும் திட்டம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னா கிளம்பி நீங்க தேக்கா பக்கமா வரணுங்க. மீடியாகாப் ஒலி 968 ஸ்பிரிங் லீஃப் பிராட்டா பிளேஸ் உணவகமும் இணைந்து வழங்குற அறுசுவை பிராட்டா இலவசமா உங்களுக்கு வழங்க காதுகிட்டே இருக்கு. அங்க நம்ம ஒலி 968 படிப்பாளர்கள் ரஃபி நவீன், நீங்க அன்று சைவமா இருந்தீங்கன்னா 100 பேருக்கு 2 சாதாரண பிராட்டாவோடு சாம்பார் காத்துக்கிட்டு இருக்கு. இல்ல, நான் பிராட்டாவோட சேர்ந்து மீன் கறியை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப 100 பேருக்கும் 2 சாதாரண பிராட்டாவோடு மீன் கறி காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு முட்டை பரோட்டாவும் வேணும் அப்படின்னு சொல்றீங்களா? இருக்கே, 100 பேருக்கு 1 சாதாரண பரோட்டாவோட சேர்ந்து 1 முட்டை பரோட்டாவும் காத்துக்கிட்டே இருக்கு, அதோட மீன் கறியும் இருக்குங்க. சனிக்கிழமை ஆகஸ்ட் 1st நண்பகல் 12 மணில இருந்து பிற்பகல் 1 மணி வரையிலும் கேம்பல் லேன் இந்திய மறுபடுமை நிலையத்திற்கு வெளியில பரோட்டா வழங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம ரஃபியும் நவீனும். அனைத்தும் இலவசம், அனைவரும் வந்து நல்ல ருசியான பரோட்டாவை சாப்பிட்டு மகிழணும். சரியா, இதை உங்களுக்காக வழங்குவோர் மீடியாகாப் ஒலி 968 ஸ்பிரிங் லீஃப் பிராட்டா பிளேஸ் உணவகம்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: AYEA நோக்கி செல்லும் கார்பரேஷன் ரோடு புன்லேவேக்கு பிறகு 2nd விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. வாகனங்கள் பழுதாகி உள்ளன. சிடிஇஏ நோக்கி செல்லும் SLE உட்லண்ட்ஸ் அவென்யூ 12 பிறகும் துவாசை நோக்கி செல்லும் PIE கிளெமிட்டி அவென்யூ 6 பிறகும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPEக்கும் சாம்சன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் PIEயை நோக்கி செல்லும் BKE KJEக்கும் SLEக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஜப்பானுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? பனியில் சறுக்கி விளையாடலாம், அழகான பெங்குயின்களை பார்க்கலாம், அழகான காட்சிகள் கொண்ட வெந்நீர் ஊற்றுகளில் ஓய்வெடுக்கலாம். சான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். இலவச பயண காப்பீடு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
2: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
3: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.

0: Welcome Singing.
1: Aadrav BYD.
2: Puttam Budhiya BYD C-Lion 7ER, C-Lion 8 DMI. Yedu Peer Amarakudiya Vahanangalai Paarkka Varungal.
1: Adinavina Tholunutpam, Urchagamootum Seyalthiran, Uyarthara Vasathi.
2: Indre BYD Kaatchiyagathirkku Sellungal.
3: Nera Arivippukku Aadrav.
4: Manam Nigala, Thirumanam Nigala, Gayathri Catering. Ungal Illathil Nadaiperum Thirumanam Ithara Visheshangalukku Thodarbu Kollungal. Gayathri Catering.
5: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்ட 3 இளையர்கள் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் 14 வயதுக்கும் 19 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். மூவருக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை. அந்த 14 வயது இளையர் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களில் ஆக இளையவர். மூவரும் இணையத்தில் சுயமாக தீவிரவாத போக்கிற்கு மாறியவர்கள். அவர்கள் சிங்கப்பூரில் பள்ளிக்கூடங்கள், ஒரு ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தனர். மூவரும் தடுப்பு காவலில் மறுவாழ்வு பயிற்சி பெறுவர். மூத்த அமைச்சரும் தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சருமான திரு க. சண்முகம் அதிகமான இளையர்கள் தீவிரவாத போக்கிற்கு மாறுவது கவலை அளிப்பதாக கூறினார்.
6: இதுல என்ன கவலைனா, 2015 11 வருஷத்துல இந்த மாதிரி 20 வயசுக்கும் குறைஞ்ச பையங்க நிறைய பேரை நம்ம கைது செய்திருக்கோம். கிட்டத்தட்ட 23 பேருக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காது. தீவிரவாதத்துல ஈடுபடுறதுக்கு வர்றவங்க இப்ப வயது குறைஞ்சுக்கனே வருது, 14 வயசு, 13 வயசு, அந்த மாதிரி.
5: சிங்கப்பூரில் கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் இளையர்கள் தீவிரவாத சித்தாந்தத்திற்கு ஈர்க்கப்பட்ட